எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

காலை தெண்டல் வீசும் வேளையில் குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில் மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில் வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில் நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில் நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Thangam.

0: கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: ஹாய் சென்னை, திஸ் இஸ் ராகவ் எம்ஓபி ஃப்ரம் எம்ஓபி சிஆர்எஸ் 107.8. பி கைண்ட் டு அனிமல்ஸ் அண்ட்

Welcome back, listeners. You're listening to MOP Community Radio 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதையே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில

வணக்கம். இன்றைக்கு இரண்டாவது அதிகாரமான வான் சிறப்பில் இருக்கக்கூடிய இரண்டாவது குரலை பற்றி பார்ப்போம். இந்த குரல் படிக்கும் போதே நமக்கு மனதில் நிற்கக்கூடியதாக ரொம்ப அழகாகவே இதை அவர் அந்த சொல் பயன்பாட்டை செய்திருக்கின்றார். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. அப்ப அந்த ரைமிங் என்று சொல்கின்றோமே,

தீர்வை தரக்கூடிய நாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய துப்பாக்கி என்கிற அந்த பொருளில் வரவில்லை. ஏன்னா இன்றைய துப்பாக்கி என்று சொன்னால் மக்களை அழித்து விடும். துப்பாக்கியை வந்து ரொம்ப ஜாகிரதையாக பயன்படுத்த வேண்டும் என்று நம்ம பார்க்கின்றோம். அண்மையில கூட நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எப்படி வந்து தவறாக ஒரு துப்பாக்கியை பயன்படுத்திய போது ஒரு சின்ன சிறுவனுடைய உயிரே அங்கே போய்விட்டது என்று நம்ம பார்க்கின்றோம். அப்போ அந்த துப்பாக்கியை பற்றி நம்ம வள்ளுவர் பிறந்தகை இங்கே சொல்லவில்லை. இவர் இங்கே உணவை தரக்கூடிய, உயிரை தரக்கூடிய, சொல்ல போனா நேர் எதிரான பொருளை தருகின்றது. ஏன்னா இன்றைக்கு துப்பாக்கியை பயன்படுத்தினா உயிர் போய்விடும். இந்த வள்ளுவருடைய துப்பாக்கியை நம்ம பயன்படுத்தினோம் என்று சொன்னா உயிர் வரும், உயிர் தரும் என்கிற பொருளை சொல்லுகின்றார். அப்ப கால போக்கில எப்படி சொற்கள் பொருள் மாறி வருகின்றது என்று நம்ம பார்க்கின்றோம். அப்ப துப்பார்க்கு என்று சொன்னா உண்பதற்கு, உணவு வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு துப்பாய, அந்த உணவை, துப்பை இங்க உணவு என்கிற பொருள்ல சொல்கின்றார். உணவு பொருள்களை துப்பாக்கி உண்டாக்கி, உணவு பொருள்களை உண்டாக்கி தயாரித்து துப்பார்க்கு மீண்டும் உண்கின்றவர்களுக்கு, உணவு வேண்டுகின்றவர்களுக்கு தரக்கூடியது, அந்த உண்பவர்களுக்கு தரக்கூடியது எப்படி என்று சொன்னால் தூவும் மழை. அந்த மழை நீரினாலதான் உணவு தயாரிக்க முடியும். அப்ப அந்த உணவு மழை வந்தது என்று சொன்னால் உணவை தயாரிக்கின்றோம். எப்படி தயாரிக்கிறோம் என்று சொன்னால் மழை பூமியிலே பெய்கின்றது, அந்த பூமி குளிர்கின்றது, நீர் கிடைக்கின்றது, நீர்ப்பாசன வசதிகளை நாம் செய்து கொள்கின்றோம். அதை செய்து கொள்ளும் போது விவசாயம் நடக்கின்றது. விவசாயம் நடந்தது என்று சொன்னால் தானியங்கள் உற்பத்தி ஆகின்றன. தானியங்கள் உற்பத்தி செய்யும் போது நமக்கு தேவையான உணவு கிடைக்கின்றது. அந்த உணவை நாம் சமைத்து உணவாக உண்ணுகின்றோம். அந்த உணவை உண்பதனால உயிர் வாழ்கின்றோம். அப்போ உணவு இல்லை என்று சொன்னால் நம்ம பார்க்கின்றோம் உணவு தட்டுப்பாடு வரும்போது எவ்வளவு துன்பத்தை நம்முடைய அரசாங்கமும் மக்களும் அனுபவிக்கிறோம் என்று சொல்லி. இப்போ தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் சரியான விளைச்சல்கள் இல்லாமல் ஜனத்தொகை அதிகமாகும் போது அந்த மக்கள் முறையான உணவு கிடைக்காம எப்படி அந்த கண்ணில் உயிரை வச்சிருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி கண்ணு மட்டும்தான் பெருசாக இருக்குது, உடல் முழுவதும் எலும்பும் தோலுமாக இருப்பதை நம்ம பார்க்கின்றோம். அந்த மக்களுடைய தோற்றத்தை பார்க்கும் போதே நம்முடைய மனதை அது என்னவோ செய்கின்றது, ஐயோ உணவு இல்லாட்டா இப்படிப்பட்ட ஒரு தோற்றம் வந்துவிடும் என்று நம்ம பார்க்கின்றோம். அப்போ உணவை வந்து அளவாக உண்ண வேண்டும், அப்போ சரியான தோற்றம் வருகின்றது. குறைவாக போனால் இப்படி எலும்பும் தோலுமாக போய்விடுகின்றோம், பார்ப்பதற்கே அச்சத்தை தருகின்றது. அதிகமாக உண்டோம் என்று சொன்னால் பார்ப்பதற்கு அதுவும் அச்சத்தை தருகிறது, தோற்றம் பருமனாக போய்விடுகின்றது. அப்போ அந்த உணவு எவ்வளவு தேவை, அதை சரியாக உண்ண வேண்டும், சரியாக தயாரிக்க வேண்டும் என்பதற்கு அதற்கு அடிப்படையாக இருப்பது மழை. அந்த மழை பொய்த்து விட்டது என்று சொன்னால் உணவு தட்டுப்பாடு வந்துவிடும். இதை ரொம்ப அழகாக இங்கே அவர் சொல்கின்றார். துப்பார்க்கு உண்பவர்களுக்கு துப்பாய, அந்த உணவு பொருள்களை துப்பாக்கி தயாரித்து துப்பார்க்கு உண்கின்றவர்களுக்கு துப்பாய, அந்த உணவை கொடுக்கின்றது தூவும் மழை. உணவை அளிக்கக்கூடியது அந்த மழைதான் என்று சொல்லி, மழை இல்லை என்று சொன்னால் உணவு கிடையாது, உணவு தயாரிக்க முடியாது. அந்த உணவு தயாரித்தல் என்று சொல்லும் போது அந்த விவசாயத்தில் தொடங்கி நம்ம அடுப்புல அரிசியை போட்டு பொங்குற வரைக்கும் இங்க வள்ளுவர் அந்த நீர் தேவை என்பதை ரொம்ப அழகாக ரத்ன சுருக்கமாக இந்த குரல்ல நமக்கு உணர்த்துகிறார். பாருங்கள், நினைத்து பார்த்தாலே அது இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. இவ்வளவு அழகாக வேற எங்கேயாவது சொல்லியிருப்பார்களா என்று சொன்னால் புது கவிதை மாதிரி இங்கே வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். நன்றி. அடுத்த குரலை நாளை பார்ப்போம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம் நமது பெருமை.
2: ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. என்னோட வேலையை செய்வதற்கு எனக்கு 4 பேர் தேவை. ஆனா இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற கெஸ்ட் ஊர் நடுவுல இருக்க பழுத்த பழங்கள் கொண்ட பெரிய மரத்தை போல நிறைய பேருக்கு உதவியா இருக்காரு. வெல்கம் யூ சார் திவாகர் பாலசுப்ரமணியம். இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும்னா உதவி மகிழ் சார்.
3: எல்லாருக்கும் வணக்கம்.
2: நேயர்களுக்கு உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
3: என்னோட பேர் வந்து திவாகர் பாலசுப்ரமணியன். நான் வந்து கரூர் மாவட்டத்தில இருந்து வரேன். கரூர் மாவட்டத்தில் சென்னையில் வந்து ஒரு 4 வருடமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் குவாலிட்டி இன்ஜினியர், சீனியர் குவாலிட்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதை தவிர்த்து இந்த ஒரு 4.5 வருடங்களாக வந்து வாலண்டியரிங் சர்வீஸ் இண்டிவிஜுவலாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 2 வருடங்களாக மட்டும் கோஆர்டினேஷன் வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். மற்ற என்னுடைய என்னைக்கு வந்து என்னால் வாலண்டியரிங் பண்ண முடியாத கில்ட்டி ஃபீலிங் எனக்கு வந்ததோ, அன்றைக்கி என்னால் பண்ண முடியலன்னு ஃபீல் வந்ததோ, அன்றைக்கி நான் மட்டும்தான் பண்ணுமா, என்னை சுற்றி இருக்கவங்களை என்னால் அனுப்ப முடியும், அவங்களுடைய ஒரு 5 நிமிடமோ 1 மணி நேரமோ அவங்களால ஸ்பேர் பண்ண முடியுங்கிற அவங்களை கண்டுபிடிச்சி என்னால் அவங்களுக்கு அனுப்ப முடிஞ்சதுன்னா அது பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசில் பட்டது. அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகினதான் இந்த கோஆர்டினேஷன்.
2: நீங்கள் இவ்வளோ பெரிய சமுதாய சேவைகளை செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அதை பற்றி நேயர்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள்.
3: இது பெருசு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நான் வந்து ஒரு போஸ்ட் மாஸ்டர் மாதிரி, என்ன சொல்கிறது, வாலண்டியர் எங்கே இருக்காங்கங்கிறத தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயிலாக நான் அனுப்புகிறேன். அவங்க வந்து பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் செய்கிறது பெரிய வேலையில்லை. அங்கே போய் அங்கே பசங்களுக்கு சொல்லித்தராங்க. அந்த வாலண்டியர்ஸ் தான் வந்து உண்மையாலுமே ரியலி கிரேட்.
2: எந்த ஒரு பெரிய சாதனைக்கும் ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் தான் ஆரம்பமாக இருக்கும். அப்படி உங்களுடைய இந்த சமூக சிந்தனைக்கு இன்ஸ்பிரேஷனாக என்னவா இருந்தது?
3: கரூர் மாவட்டம். எப்பவுமே நான் பள்ளிக்கூடம் வந்து பஸ்ஸில் போக வேண்டியது. என்னோடய கிராமம் வெங்கமேடிலேருந்து பஸ்ஸில் ஏறி நான் கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் போயிட்டு என்னோடய பள்ளிக்கு போகணும். கவர்மெண்ட் அரசு நேர் மேல்நிலை பள்ளி. போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு விஷுவலி சேலஞ்சு ஸ்டாஃப் ஒருத்தர் அங்கே இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, போக வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்திட்டையுமே இது பேப்பர் படித்து காட்டுங்கன்னு கேட்டுட்டு இருந்தார். பசங்க யாருமே எல்லோரும் விளையாட்டு சிரித்து பேசிக்கிட்டு யாருமே வந்து சரியாக படித்து காட்டல, கிண்டல் அடித்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, நான் போனேன். கொஞ்சம் சீரியஸாக வந்து அவர் பேப்பரை வாங்கிட்டு அவரை பார்த்தோடனே படித்து காட்டினேன். அவர் அதுக்கு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். இத்தனை பேர் வந்து ஒரு விஷயத்த படித்து காட்டுன்னு சொல்லும்போது விளையாட்டாக கிண்டல் அடிச்சுட்டு போகும்போது நீ மட்டும் ஏன்ப்பா வந்து கேட்டேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப நேரம் தேங்க்ஸ் சொல்லி பேசிக்கிட்டே இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ண டைமும் ஒரு 5 நிமிஷம் தான். அந்த 5 நிமிஷம் டைம் வந்து அவருக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா, அப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் எவ்வளோ நேரத்தை மற்றவங்களுக்காக யூட்டிலைஸ் பண்ணால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. நான் ஐ ஃபீல் தட் மொமெண்ட் இஸ் வெரி ப்ரௌட் அண்ட் ஜஸ்ட் லைக் ஒரு பிளாசம்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. அதனால தான் அது ஸ்டார்ட் ஆச்சு.
2: என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ் லைஃப்பும் பர்சனல் லைஃப்பையும் மேனேஜ் பண்ண சில நேரத்தில் எங்களுக்கே ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. ஆனால் இப்படி இந்த சோஷியல் ஒர்க்கையும் பர்சனல் லைஃப்பையும் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க?
3: சோஷியல் லைஃப் பர்சனல் லைஃப்னு நீங்கள் ரெண்டு எதையுமே பிரித்து பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபேமிலி அப்படின்னு போகும்போது என்னோடய அப்பா அம்மா எனக்கு ஒரு ஃபேமிலி அப்படின்னா, எனக்காக வெளியில் இருக்க மற்றவங்க எல்லாருமே எனக்கு ஒரு ஃபேமிலி தான். என்னை எதிர்பார்த்துருக்காங்க, என்னோடய ஃபேமிலியும் என்னை எதிர்பார்த்துருக்காங்க. என்னை சுற்றி இருக்க எல்லாருமே என்னை எதிர்பார்த்துருக்கும் போது அவங்களும் எனக்கு ஒரு ஃபேமிலியாக தான் தெரியுறாங்க. அந்த பிரித்து பார்க்க தன்மை இல்லாததுனால எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கு.
2: எல்லா வெற்றிக்கும் பின்னாடி பல தடைகள் இருக்கு. ஆனால் அதே போல் நீங்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சமூக சேவையை செய்ய ஆரம்பிக்கும் போது உங்கள் முன் வந்த சேலஞ்சஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
3: சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கஜா புயல் ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபண்ட்ரைசிங் பண்ணியிருந்தோம். அப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும்தான் வச்சுருந்தோம். எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நிறைய பேர் அங்கே போயிட்டு வந்துட்டாங்க. அங்கேயும் ஒரு சில கிராமங்கள் கவனிக்கப்படாமல் விட்டுச்சு. ஏன்னா ஊரில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட கிராமங்களையும் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணதுனால ஊருக்கு நடுவில் இருக்க சில கிராமங்களை யாருமே கவனிக்கல. அந்த கிராமத்துலேருந்து எங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்தது, அதை நாங்கள் போட்டிருந்தோம். அப்போ சொல்கிற ஒரு சிலர் வந்து அங்கே எல்லாமே சரியாயிடுச்சு, சரியானதுக்கப்புறம் நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் கேம்பெயின் வந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டுருக்கீங்க, ஏன்னா பணம் பறிக்கிறீங்களா அப்படின்னு எங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க. அந்த மாதிரி கேள்விகள் தான் வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கும். அடுத்து அதே சமயம் வந்து நான் வாலண்டியர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கும்போது எக்ஸாமுக்கு வந்து நான் ஒரு 1 ஹவர் டிலேடாக இருக்க ட்ராவல் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு லொக்கேஷனில் இருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு வாலண்டியர் பண்ணிகிட்ருக்கேன், இன்னொரு இடத்துல இன்னொரு பையனுக்காக படிச்சுட்டு இருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸு தான், அவங்கள நான் வந்து வாலண்டியரிங் சர்வீஸ்க்கு அனுப்பியிருந்தேன். அங்கே போன இடத்துல வேற ஏதோ ஒரு பொண்ணுக்காக, எங்ககிட்ட கேட்கல, அந்த பொண்ணுக்கான வாலண்டியர் வரேன்னு சொன்னாங்க, வரல. அந்த பொண்ணை அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பசங்க ஃபோன் பண்ணி எனக்கு கூப்பிட்றாங்க, நான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன்டா, நான் வரணும்னு நினச்சாலும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே லேட்டாயிரும், நான் வேறு யாரையாவது கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். லாஸ்ட் 5 மினிட்ஸில் வேறு ஒருத்தவங்க கிடச்சிட்டாங்க. ஆனால் அந்த இன்பிட்வீன் கேப்பில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. நீ வந்து வெறும் ஃபேமுக்காக தான் அதை பண்ணுற மாதிரி தெரியுது, கூப்பிட்டோன்னே எந்திரிச்சு நேரம் ஒடியாந்துருக்க வேண்டியமா அப்படின்னு ப்ராக்டிக்கலாக அந்த இடத்துல யோசிச்சு முடிவெடுத்து இன்னொருத்தரை அனுப்பி வச்சதை வந்து அவங்க கண்ணுக்கு தெரியல. நான் கூப்பிட்டேன்னா நீ ஏன் வரலன்ற அவங்க ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு, அதுதான் அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், அதுதான் ஒரு சேலஞ்ச்.
2: நீங்கள் இப்போ சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்க வேலைகளை தவிர்த்து நீங்கள் சொசைட்டிக்காக பண்ணணும்னு நினச்ச காரியம் ஏதாச்சும் கை கொடுக்காம போயிருக்கா?
3: கை கொடுக்காம போனதில்லை, பண்ண வேண்டிய காரியங்கள் காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எந்த மாதிரின்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கணும். அந்த ஆர்கனைசேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா, டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணுற எல்லா ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷன் தரக்கூடிய சொல்யூஷன் நீங்கள் தேடுனீங்கன்னா அந்த இடத்த தேடி வந்தால், டெக்னிக்கலாகவும் சரி மனோ ரீதியாகவும் சரி எந்த வகையான உதவியாக இருந்தாலும் அந்த இடத்துல அது சொல்யூஷன் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கான ஒரு அமைப்பை உருவாக்குறது மட்டும்தான் என்னோட
2: ட்ரீம். இந்த ஒரு ஜேர்னிக்கு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம் எதுவாக நினச்சிருக்கீங்க?
3: இப்போ நீங்கள் இங்கே கூப்பிட்ருக்கீங்களே, இதை விட என்ன வேணும்? அதை விட சொல்லப்போனால், ஒவ்வொரு டைமும் வாலண்டியர்ஸ் ரெக்வஸ்ட் நான் போடும்போது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெக்வஸ்ட் போடும்போது எனக்கு 1 நாள் 2 நாள் ஆகும் கிடைக்கிறதுக்கு. வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போகிறேன்னா 1 நாள் 2 நாள் கூட ஆகும். இன்றைக்கி காலைல 10 மணிக்கு வேணுங்கிறத இன்றைக்கி காலைல 8 மணிக்கு போட்டால் என்னால் இப்போ வந்து என்னால் அந்த ரெக்வஸ்ட் க்ளோஸ் பண்ண முடியுது. பசங்களுக்கு வாலண்டியர்ஸ் வந்து அனைஸ் பண்ண வர முடியுது. ஏன்னா எனக்கு அந்த வாலண்டியர்ஸ் என் மேலே வச்சுருக்க ட்ரஸ்ட்டு தான் எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட். அதை விட்டுட்டு அடுத்தது சொல்ல விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு பசங்களும் கால் பண்ணி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிரிப்பும் அவங்க என் மேலே வச்சுருக்க ட்ரஸ்ட்டும் தான் என்னை மேம்மேலும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தூண்டிக்கிட்டே இருக்கு.
2: விஷன் ரெஸ்கியூன்னு சொல்லப்படுற ஒரு டீம்ல கோஆர்டினேட்டரா வேற இருந்திருக்கீங்க, அதை பத்தி அந்த விஷன் ரெஸ்கியூ பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்.
3: விஷன் ரெஸ்கியூ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மும்பை பேஸ்டு அவங்க டீம். அந்த டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மும்பை ஏரியாவில் இருக்க ஸ்லம்லாம் வந்து போய் கவர் பண்ணி அங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கான எஜுகேஷன், தேர் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடாக, உமன்ஸ் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்டு சென்னையில் கொண்டு வரணும்னு வந்தாங்க. அப்போ பிரஜோன்னு சொல்லிட்டு ஒரு அவங்க டீமில் இருக்க ஒரு வாலண்டியர் என்ன காண்டாக்ட் பண்ணார், நமக்கு வாலண்டியர்ஸ் வந்து தேவை, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய காசு வந்து உண்மையானதாக இருந்தது. ஏன்னா அவங்க வாலண்டியர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சர்வே எடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட ட்ராப் அவுட் டீட்டெயிலோட சர்வே எடுத்து அங்கேயே அந்த ஸ்லம் ஏரியாவிலேயே, பாக்டவுனுங்கிற அந்த ஏரியாவிலேயே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூலை நிறுவ வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வி ஹாவ் கிவன் அ டீடைல், ஈவன் யூடியூப் பார்ட்டிசிபேட் ஆன் தட் ஐ திங்க்.
2: இதெல்லாம் தவிர்த்து லிட் த லைட் என்ஜிஓ மூலமா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கீங்க. இதுல ஸ்கிரைப்ஸ்க்கு வாலண்டியர்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்றீங்க?
3: வாலண்டியர்ஸ் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்றது வந்து ஒரு சிம்பிளான இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான். இது நான் மட்டும்தான் பண்ண முடியுமானா, இல்லை உங்களாலையும் பண்ண முடியும். நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன், நான் உங்களுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து வெரிஃபைடான்னு நீங்கள் எல்லாருமே செக் பண்ணணும் கண்டிப்பாக. எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் பிஃபோர் யூ ஃபார்வர்ட் டு அதர்ஸ் யூ சுட் ஹாவ் டு டெஸ்ட் இட், இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட். அதை செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் அதை ஷேர் பண்ணுறீங்கன்னா, தட் இஸ் அ வெரி குட் வாலண்டியரிங் ஒர்க். அது மூலியமாக தான் எனக்கு வந்து வாலண்டியர்ஸ் கிடைப்பாங்க.
2: இதில் ஏஜ் லிமிட் எதனா இருக்கா செலக்ட்?
3: ஏஜ் லிமிட் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. பிலோ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 12th அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவோம். பிலோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து எப்போ ரேர் கேசஸ், தே ஆர் ரியலி வாண்டட் டு டூ தட்னா அதையும் நாங்கள் அலோவ் பண்ணுறோம். ஏன்னா அது வந்து அவங்களுடைய அந்த பையனுடைய சிறு வயதிலே அவனுக்கு வந்து அந்த சமூக சேவை அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்துச்சு அப்படின்னா பின்னாடி தி வில் டூ லாட் ஆஃப் ஒர்க்ஸ்.
2: பேசிக்காக குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்கும்ல ஸ்கிரைப்ஸ் வர்றதுக்கு, அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்
3: அப்படின்னா எழுத தெரியணும், டிகிரி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்ப்போம். அதையும் மீறி இல்லை, நான் 12th தான் பிடிச்சேன், எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு, நான் நல்லா எழுதுவேன்னு வரவங்களை கண்டிப்பாக அலோவ் பண்ணுறோம்.
2: நம்ம எல்லாருக்குமே விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் பிரெய்லி மெத்தட் தான் 10th வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக மாறிடுது, அதனால ஸ்கிரைப்ஸ்க்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் வந்து இந்த வாய்ஸ் நோட்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க எல்லாமே கற்றுக்குறாங்கன்னு தெரியும். அதனால அந்த அவங்க அந்த மாதிரி பீப்புளுக்கு அது எவ்வளோ கஷ்டமா இருக்கு, ஸ்கிரைப்ஸும் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் எதுவா இருக்கு?
3: நீங்க சொன்ன மாதிரி வந்து உண்மைதான், பிரெய்லி எல்லாத்துக்குமே அவைலபிள் கிடையாது. எயித்து வரைக்கும் இங்க வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த எயித்துக்கு அப்புறம் ஏன் இல்லைங்கிறதையும் பார்க்கணும். ஏன் இல்லை அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, பிரெய்லியை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரிப்பரேஷன் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம், காஸ்ட்லியானது எல்லாமே. அந்த எயித்து ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இப்போ ஆல்ரெடி அவைலபிள், அதுக்கப்புறம் போகக்கூடிய கண்டென்ட்ஸு இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து நம்ம பிரெய்லி கன்வெர்ட் பண்ணால் அங்கே ஒரு பேஜாக இருக்கீங்கிறது நாலு பேஜாக கூட வரும், அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் இருக்குது. கண்டென்ட்ஸ் அதிகமாக அதிகமாக அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுமே ப்ரிப்பரேஷன் காஸ்ட் எல்லாமே அதிகமாகுது. காலேஜ்னு வந்துட்டால் அவங்க திருப்பி

0: அவங்க போய் நடத்தக்கூடிய பசங்களாக இருக்கட்டும், அவங்க பழகக்கூடிய இடமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு நார்மலான எல்லாரும் மாதிரியே இருக்கக்கூடிய நம்ம உள்ள வந்து ஒன்றிணைந்து அவங்க வந்து பணியாற்ற வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கும்போது அது மாறினது மாறாமல் இருக்கிறதுமே ஒரு நல்லதாக தான் நான் கருதுகிறேன். ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணுறது மூலிமா என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்னா, அந்த ஆடியோ ரெக்கார்டிங் வாய்ஸ் கிளியராக இல்லை நாய்ஸோடு இருந்தது அப்படின்னா பசங்க படிக்கும்போது கான்சன்ட்ரேஷன் வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியாது, அது ஒரு டிஃபிகல்ட்டி. எல்லா புக்கும் பிரெய்லி வந்தால் ரொம்ப சந்தோஷம்தான், அது பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஏதாவது பண்ணால் நல்லா தான் இருக்கும். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரெய்லிங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன், வெறும் படிக்கிற புத்தகங்கள் இருந்ததில்ல. நான் வந்து ஒரு அகப்பார்வையிலாக இருந்தால் நான் என்ன யோசிப்பேன்னா, என்னோடய கையில் இந்த செய்தித்தாள் இருந்தேன்னா அந்த செய்தித்தாளையும் நான் படித்து பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். அது பிரெய்லி இருந்தால் தான் படிக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் பிரெய்லியாக மாறலை தவிரல. இது தவிர வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, அதை மீறி நம்மளால் படிக்க வைக்கிறதுக்கு அது ரிலேட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணி அது ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணாங்கன்னா இட்ஸ் அப்ரிஷியேட்டட்.
1: ஆல்ரெடி லிட் த லைட் சிஇஓ பரத் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க அகப்பார்வையாளர்கள் அப்படின்ற வார்த்தையை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க கூட அந்த வார்த்தையை சொன்னீங்க, அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு என்ன ஒரு இம்பாக்ட் அதை பத்தி?
0: ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தது பி லெட்டர்ல ஆரம்பிச்சு டி லெட்டர் முடிகிற வேர்டு தான் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம தான் வந்து மாத்தணும் விஷுவலி சேலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. அகப்பார்வையாளருங்கிறது தூய தமிழ்ல வர வார்த்தை, அந்த தூய தமிழ் இருக்க வார்த்தையை வந்து எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறேங்கிறது ஜென்ரலாக இருக்கிற பீப்புளுக்கு ஒரு வாலண்டியரிங் ஒர்க்கை நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேங்கிற பட்சத்தில் அந்த வார்த்தையை என்னால் எல்லா இடங்களையும் யூஸ் பண்ண முடியாது. பட் அகப்பார்வையாளர்கள வேர்டுக்கு இருக்கிற அர்த்தம் வந்து தே ஹாவ் இன்னர் விஷன் ரைட், அந்த விஷயத்த வந்து எப்பயுமே அது மேற்கோள் கட்டி காட்டுது. அவங்களுக்குடைய அவங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிற ஒரு அர்த்தம் வந்து அந்த வார்த்தையிலே இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
1: நம்ம எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாலே ஒரு ஒருத்தருக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், ஆனால் இந்த மாதிரி விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவோம், அதுவும் நீங்கள் அமிச்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்கிரைப்ஸ் ஒர்க் பண்ணும்போது அது பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீலாக
0: இருக்குது? சிம்பிளாக சொல்ல போனால் அன்னைக்கு விட இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருந்ததில்ல தான் சொல்லுவேன். ரொம்ப ஜாலியாக இருக்கும் அன்னைக்கு, பசங்களாம் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஆஃபீஸில் இருக்க பசங்களுக்கெல்லாம் பசங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்து இது மாதிரிலாம் பண்ணதெல்லாம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நம்ம வந்து எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறத விட அந்த படித்ததுக்கான உண்மையான அர்த்தம் வந்து மற்றவங்களை எந்த அளவுக்கு நம்ம வந்து டெவலப் பண்ணுறோங்கிறது தான் நான் நினைக்கிறேன். நம்ம படித்ததை நம்மளோட மட்டும் நிறுத்திக்காமல் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும். ஆசிரியராக இருக்க எந்த அளவுக்கு பண்ணுறாங்களோ அதே மாதிரி இதர விஷயங்களில் ஈடுபட்டிருக்க எல்லாருமே மற்றவங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய கேப்பபிலிட்டியில் தான் இருக்காங்க. அவங்களால அந்த தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தாலும் அது பெரிய விஷயமாக தான் நினைக்கிறேன். அது அவங்க போய் சொல்லி கொடுத்து அவங்க கூட உட்காந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த விஷயம் சக்ஸஸ் ஆக முடியும் போது அவங்களுக்கும் சரி எனக்கும் சரி அதை விட பெரிய சந்தோஷம் எதுவாகவும் இருக்க முடியாது.
1: ரிசல்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல?
0: ரிசல்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணது எல்லாமே ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா 100% ரிசல்ட் தான்.
1: கேட்கவே சந்தோஷமா இருக்கு. என்ஜிஓஸ்க்கு மெயினான எய்ம் ஃபண்ட் ரைசிங்காக இருக்கும், இதில் நிறைய கஷ்டங்களும் இருக்கும். நீங்கள் நிறைய என்ஜிஓஸில் ஒர்க் பண்ணுறதுனால உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த ஃபண்ட் ரைசிங் இதை மேனேஜ் பண்ணுறது இதில் வர கஷ்டம் என்னவாக இருக்குது?
0: ஃபண்ட் ரைசிங் பொறுத்த வரைக்கும் எவ்ரிபடி ஷுட் ஹாவ் வெரிஃபைடு இன்ஃபர்மேஷன், எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் போய் உதவிட முடியாது. சில விஷயங்கள் வந்து பேரண்ட்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க, நீட் இருக்குது, பேரண்ட்ஸ் இருப்பாங்க தே ஆர் நாட் வெல், பேரண்ட்ஸ் வந்து சிங்கிள் பேரண்டாக இருப்பாங்க, இல்லை பேரண்ட் இருப்பாங்க தே ஆர் நாட் குட் அட் ஆல் கிவிங் மணி, அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் எல்லா விதமான பிரச்சனைகள் இருக்கும்போது ப்ரியாரிட்டைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடுது. ஏன்னா தேவைகள் அதிகமாக இருக்குது, இங்கே தேவைகளுக்கு குறைவே இல்லை. இதை பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் நாங்கள் ரைஸ் பண்ணும்போது என்ன ஒரு டிஃபிகல்ட்டி அப்படின்னா, ஃபண்ட் ரைசிங் பண்ணுற ஆட்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உடனுக்குடனே நம்ம கொடுத்தாகணும், அதே சமயம் அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அந்த பில் ஃபாலோ பண்ணணும், அந்த ஒர்க்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பண்ணலாம், பட் அதை பண்ணுறதுனால மட்டும்தான் எங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த ஃபண்ட் ரைசிங்கிறது நடக்குது. சில நேரங்கள் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாகவும் மாறினது உண்டு. ஃபண்ட் ரைசிங் பொறுத்த வரைக்கும் இந்த கஜா புயலையும் எடுத்துக்கிட்டால் ஃபண்ட் ரைசிங் வெறும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான், இந்த மாதிரி நாங்கள் போய் பண்ண போகிறோம் யாராவது இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் கேட்டது பணமோ எதுவுமே கிடையாது, ஆனால் எங்களுக்கு பணம் மட்டுமே பணம் பொருளாக வந்து கிட்டத்தட்ட 100,000 ரூபாய் மதிப்பு உள்ள பொருட்கள்லாம் வந்து வெறும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னால மட்டுமே கிடச்சிது. அதை வந்து எத்தனை மனிதர்களை நாங்கள் சம்பாதிச்சிருக்கோம், எங்களை நம்பக்கூடிய மனிதர்களை, ஆனால் அவங்க திருப்பி எந்த வார்த்தையும் கேட்கவே இல்லை. எதற்காக எங்கே கொண்டு போய் கொடுத்தீங்க, கொடுத்ததுக்கு எவிடன்ட்டு சொல்லி நாங்களாம் அனுப்பாமல் அவங்க வாய் திறந்து கேட்கவே இல்லை. நாங்கள் ஒரு வாரம் ஆயிடுச்சு அதை ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக ரிட்டர்ன் அனுப்புறதுக்கு, யாருமே எந்த கேள்வியும் கேட்கல. அப்போ அதை விட ஒரு மனிதர்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிறத விட பெரிய சந்தோஷம் என்னவாக இருக்கும்னு எனக்கு தெரியல.
1: பார்வை சவால் கொண்ட பசங்களுக்கு நீங்க செய்யற சேவைகள், அதுல கிடைக்கிற மனநிறைவை பத்தி சொல்லுங்க.
0: மனநிறைவு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறத பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, அது வாழ்க்கைங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் மரம் மாதிரி நான் சொல்லுவேன். மரம் அப்படின்னா என்னன்னா, அது வாழ்வதும் சாவதும் மற்றவருக்காக மட்டும் சொல்லலாம். ஏன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல தான் நமக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு அரேஞ்ச் பண்றது வந்து ரியலி ஐ திங்க் இட்ஸ் எ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு சர்வ் த சொசைட்டி.
1: ஒரு சமூக சேவையா நீங்க நேயர்களுக்கு சொல்லணும்ன்ற நினைக்கிற கருத்து எதுவா இருக்கும்?
0: சமூக சேவை அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணுறது மட்டும் சமூக சேவை இல்லை. எல்லாரும் பார்க்குற போகிறீங்க, ட்ரெயினில் போகிற வரோம், யாரோ ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறாரு, உங்கள் கையிலேருந்து ஒரு 5 ரூபா பணம் எடுத்து கொடுக்குறீங்களா, அதுவுமே ஒரு சமூக சேவை தான். யாரோ ஒருத்தர் எங்கேயோ வந்து கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு அதை பார்த்து உங்கள் மனசில் வந்து ஒரு கண்ணீர் துளி வருது, அந்த கண்ணீர் துளியுமே என்னை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தின் மேலே நான் கொண்டப்பட்ட பற்றுனால தான் வருதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பணத்தால் மட்டும் எல்லாருக்கும் சமூக சேவை பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. அதையும் மீறி நிறைய விஷயங்கள் நேரத்தால் மட்டுமே, நேரத்தாலையும் நம்மளுடைய அறிவினாலும் மட்டுமே பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது உங்கள் எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. ஏன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய படிப்பு துறைகள் இருக்குது, அந்த துறைகளில் இருக்க ஒவ்வொரு இயர்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பீங்க. அதில் எல்லாரும் ஒரு உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு இயர்லேயும் ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு அந்தந்த இயரில் இருக்க சப்ஜெக்ட்ஸை ஆடியோ ரெக்கார்டிங் உங்களால் பண்ணி அதை வந்து எங்களுக்கு அனுப்ப முடிச்சுது அப்படின்னா அதுதான் வந்து மிகப்பெரிய வாலண்டியரிங் ஒர்க்காக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கிறது பெரிய ஒர்க்காக இருக்குது. ஸோ அதை அனுப்புறது நீங்கள் 2 மெயிலுக்கு நீங்கள் அனுப்பலாம், litthelight2014@gmail.com அந்த மெயில் அடிக்கு அனுப்பலாம், உதவி மகள் அப்படின்னு சொல்கிற உதவிமகள் @gmail.com இந்த 2 மெயில் அடிக்கு அனுப்பலாம். ஸ்பெல்லிங் வந்து சொல்லிடுறேன், litthelight litthelight2014@gmail.com. அதே வந்து உதவிமகள் @gmail.com udhivimagil@gmail.com. இந்த 2 மெயில் அடிக்கும் நீங்கள் வந்து இதை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் யாரையும் போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் உட்காந்த இடத்துலேயே பண்ணலாம். சைலண்டான ஏரியா மட்டும் உங்களுக்கு தேவைப்படும், அந்த ஆடியோ வந்து கிளியராக இருந்ததுன்னா போதும். இதை நீங்கள் பண்ணாலே இது பெரிய விஷயம் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். மற்ற ஜென்ரல் ஆடியன்ஸ் மக்களாகவே வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வருதுனாலும் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இந்த மாதிரி விஷுவலி சேலஞ்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறது, சமுதாய சேவை ரிலேட்டடான வர எல்லாத்தையுமே உங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களால் நேரம் கிடச்சுன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இதை விட பெரிய சமூக சேவை எதுவும் இருக்காது.
1: இப்போது MOPCRS வந்ததில் உங்களுடைய ஒரு இதை பற்றி ஒரு
0: இப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதே ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஏன்னா இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்க போகிறாங்க, வெளியிருக்க பொதுமக்கள் கேட்க போகிறாங்க, நீங்கள் கூப்பிட்டுருக்கிறது உண்மையிலேயே ஒரு அங்கீகாரமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வாலண்டியரிங் சர்வீஸ் பண்ணும்போது அங்கீகாரம் அப்படின்றத வந்து இன்னும் நிறையா பண்ணக்கூடிய வகையில் எங்களுக்கு என்றைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதுதான் வந்து அங்கீகாரமாக நினைப்போம். இப்போ இது மூலியமாக நான் பேசுகிறது இன்னைக்குனால எனக்கு வந்து திருப்பி வாலண்டியர்ஸ் இன்னும் அதிகமாக கிடைக்கிறாங்க அப்படின்னா அந்த வகையில் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல யாருக்கெல்லாம் வந்து உதவணும், இந்த பசங்களுக்கு உதவணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, இல்லை ஜென்ரலாக சமூகத்துக்கு எந்த வகையிலையாவது உதவணும்னு அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஒரு 2 விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். உங்கள் பேர், உங்கள் எந்த ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய லாங்குவேஜஸ் உங்களுக்கு என்னென்ன தெரியும், உங்களுடைய தனிப்பட்ட ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9626750215, இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
1: இவ்வளோ பிஸியான ஷெடியூலில் நீங்கள் எங்களுக்காக டைம் ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வானம் ஆள் பார்த்து மழை தராதுங்க, மரங்க முக பார்த்து பழம் தராது, அதே மாதிரி தான் இவங்களை போன்ற மனிதர்கள் மனம் பார்த்து உதவுறாங்க. இதே மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனிதரோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே கீர்த்தனா. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
0: MOP வைஷ்ணவா காலேஜுக்கும் இந்த MOP CRS 107.8 இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. இதை கேட்ட நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணீங்கன்னா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. காட் பிளஸ்.

0: This is MOP Vaishnav Community Radio, 107.8 FM. Eyes are precious, so just take care of your eyes. This public service announcement brought to you by MOP Community Radio, 107.8
1: FM. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் மிருகங்களை கூட குடும்பத்துல ஒரு மெம்பரா கன்சிடர் பண்ணுவாங்க. நான் சொல்றது இப்ப இல்லங்க, 100 வருஷம் முன்னாடி எப்ப நம்ம ஊர் மக்கள் அவங்க வீட்டு மாட்டை லக்ஷ்மின்னு கடவுள் பேர் சொல்லி கூப்பிட்டாங்களோ அப்பல இருந்தே மிருகங்கள் நம்ம குடும்பத்துல ஒரு உறுப்பினர் ஆயிடுச்சு. தமிழ்நாடோட கல்ச்சர் படி மாடுகளை லைஃப் சஸ்டெய்னிங் அனிமல்னு சொல்லுவாங்க. மாடுகளை கடவுளா நினைச்சு வழிபடுவாங்க. நம்ம ஊர் கோவில் உள்ள போனா கூட கடவுளுக்கு ஒரு வாகனமா மிருகம் தான் இருக்கு. என் தாத்தா என்கிட்ட சொல்லுவாரு, நான் சின்ன பையனா இருந்தப்போ நானும் தேவியும் டெய்லி விளையாடுவோம், அவளை அம்மா என்ன பாத்துக்கிற மாதிரியே பாத்துப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் கூட தேவி அவரோட அக்கா இல்ல தங்கச்சியா இருக்குமோன்னு தான் நினைச்சேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது தேவி அவங்க வீட்டுல இருந்த மாடுன்னு, இல்ல இல்ல கோமாத்தான்னு. மாடுன்னு சொன்னா தாத்தாக்கு கோவம் வரும். இதை வச்சே நமக்கெல்லாம் நம்ம ஊர் மாடுகளுக்கெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தந்தாங்கன்னு புரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த மாடுகள்லாம் நம்ம இப்போ அவ்வளோ பார்க்கறதே இல்லைல்ல. ஏன்னா மாடுகள்லாம் இப்போ ஆபத்துக்கு உள்ளாயிருக்கு. நிறைய பால் வேணும்னு வெளிநாட்டு வியாபாரிகள் சொல்ற சில மெத்தட்ஸ் நம்ம ஊர்ல இருக்கிற சில மாடுகளுக்கு ஒத்துக்காது. அதனால 100 வருஷம் முன்னாடி 26 வருஷம் வாழ்ந்த மாடுகள்லாம் இன்னைக்கு வெறும் 6 to 7 years தான் வாழுது. இதுதான் வெள்ளை புரட்சியா? நம்ம ஆட்டோல போகும்போது வாசல விட்டு கொஞ்சம் முன்னாடி நிறுத்தினா கூட அண்ணா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்மளால அந்த எக்ஸ்ட்ரா 2 அடி கூட எடுத்து வைக்க சோம்பேறித்தனம் படுறோம். மாடுகளும் அதே மாதிரி தானே. ஒரு நாளைக்கு 6 liters தர மாடை ஆர்டிபிஷியலா மாத்தி 10 liters தர வச்சா அதோட உடம்பு எப்படி அதை தாங்கும்? நம்ம இந்தியால மட்டுமே மொத்தம் 37 பியூர் பிரீட்ஸ், அதாவது தனி இன மாடுகள் இருக்கு. இது தவிர நிறைய ஹைபிரிட் வெரைட்டிஸ் கூட இருக்கு. இந்தியால இப்போ 300 மில்லியன் மாடுகள் இருக்கு. இல்ல இல்ல இருந்துச்சு. தமிழ்நாட்டுல இருக்கிற மாடுகள் மண்ல குதிரைகளை விட ஈஸியா வேகமா நடக்கும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. இந்தியன் பாரம்பரிய மாடுகள் தர பால் உலகத்திலேயே மோஸ்ட் ஹெல்த்தியஸ்ட் பால்னு சொல்றாங்க. இன்னொரு சம விஷயம் சொல்லவா, மாடுகளால படி மேல ஈஸியா ஏற முடியும், ஆனா படியில இருந்து கீழே இறங்க முடியாது. விசித்திரமா இருக்குல்ல.

இதுவரைக்கும் நம்ம ஊரோட மாடுகளை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த விலங்கினம்க்கு போலாமா? நம்ம வேர்ல்ட்ல அதிகமா ஸ்பேஸ்ல சர்வை பண்ண விலங்கினம் லைகா த டாக். ஏர்த்தோட அட்மாஸ்பியரை சர்வை பண்ண ஃபர்ஸ்ட் விலங்கினம். இது சுமார் ஒரு 1 வீக்கா ஸ்பேஸ்ல இருந்ததா சொல்றாங்க. இந்த உலகத்திலேயே தன்னை விட நம்மள அதிகமா நேசிப்பது நாய்கள் தான். நம்மள நிறைய பேருக்கு நாய்கள்னா பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காமையும் இருக்கும். நாய்கள் பிடிச்சவங்க பாதி பேர்கிட்ட பெட் டாக்ஸ் இருக்கும், நிறைய பேர்கிட்ட நாய்கள் பெட்டா இருக்காம போயிருக்கும். ஆனா நம்மள பாதி பேருக்கு டாக்ஸ பத்தி முழுசா தெரியாது. பொதுவா நாட்டு நாய்னா நமக்கெல்லாம் ராஜபாளையம் தவிர வேற எதுவுமே மைண்டுக்கு வராது. ராஜபாளையம் இல்லாம இருக்கிற சில நாட்டு நாய்கள் தான் முதல் வேட்டை நாய், சிப்பிப்பாறை, கன்னி நாய், புலி நாய், அந்த மாதிரி நிறைய நாட்டு நாய்கள் இருக்கு. ஆனா இப்பெல்லாம் நாய்கள் ஒரு ஆக்சசரியாவே ஆயிடுச்சு. நம்ம ஊர்ல நிறைய பேர் புசு புசுன்னு இருக்கிற நாயை தான் அவங்களோட பெட்டா இருக்கணும்னு விரும்புறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப தீப்பெட்டி மாதிரி இருக்கிற வீட்டுல குட்டியா ரொம்ப வளராம இருக்கிற நாய்களை தான் வச்சுக்க பிளேஸ் இருக்கு. இந்த நாய்களை நிறைய பேர் ஆக்சசரியா மட்டுமே பாக்கறதுனாலயும், எல்லாரும் பிஸியா இருக்கிறதுனாலயும், இந்த மாதிரி நாய்களுக்கு போதுமான அன்பும் கவனமும் இல்லாததுனால சின்ன வயசுலயே டிப்ரெஷன் வந்து உயிரிழந்துடுது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் கேன்சர் இல்ல ரேபீஸ் வந்தா இந்த நாய்களோட ஓனர்ஸ் அவங்க பிஸி ஷெட்யூல்ல அதை பாத்துக்க முடியாம இத மர்சி கில்லிங் பண்ணிடுவாங்க, அதாவது கருணை கொலை பண்ணிடுறாங்க. ஒரு வெளிநாட்டு நாய்க்காக 50,000 2 லட்சம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா அவங்க டைம்ல கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண கூட கஷ்டப்படுறாங்க. இந்தியால மட்டும்தான் மிருகங்களை கருணை கொலை பண்றது சட்ட விரோதம் இல்ல. ஒருவேளை அவங்க கருணை கொலை பண்ணலைன்னா அத அப்படியே ரோட்ல விட்டுடுறாங்க. இது மாதிரி வீட்டுல வளர்ந்த வெளிநாட்டு நாய்கள் தெருக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை ஒத்துக்காம ரொம்ப கஷ்டப்படும். இந்த மாதிரி வெளிநாட்டு பிரீட் நாய்கள்லாம் பாத்தீங்கன்னாலே புசு புசுன்னு நிறைய முடியோட இருக்கும். இதெல்லாம் நம்ம ஊரோட சூடான கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகாது. அதோட முடினால அது சூடு தாங்க முடியாம தவிக்கும். இதுவே இந்தியன் பிரீட் நாய்கள்லாம் ஓரளவுக்கு நம்ம ஊரோட கிளைமேட்டுக்கு செட் ஆகும். நம்ம ஊரு கோஸ்ட்லைன்ல இருக்கிறதுனால ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கும், அதாவது வாட்டர் வேப்பர் கண்டென்ட் இன் த அட்மாஸ்பியர். இந்த மாதிரி கிளைமேட்ல நிறைய முடி இருக்கிற மிருகங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியாது. அதனால்தான் சின்ன வயசுலயே ரொம்ப வீக் ஆகி நோய் எதிர்ப்பு சக்தியே இழந்துடுது. நம்மளாலயே சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத நிலைமையில சின்ன நாய்களால மட்டும் எப்படி நம்ம ஊர் கிளைமேட் சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நம்மள நிறைய பேர் மயில நம்ம டிராயிங் புக்ல வரைஞ்சிருப்போம். கண்டிப்பா அந்த மயில எக்ஸ்ட்ரா கலர்ஸ் போட்டு அழகா தோகைய விரிச்சு ஆடுற மாதிரி தான் இருந்திருக்கும். அப்படி இல்லனா கோவில்ல கடவுள் முருகரோட வாகனமா அத பாத்திருப்பீங்க. அது தவிர நம்மள எத்தனை பேர் மயில் அழகா தோகைய விரிச்சு ஆடி பாத்திருக்கீங்க? மயில் மட்டும் இல்ல, நிறைய பறவைகளை நம்மள பாதி பேர் பாத்திருக்க மாட்டோம். சிட்டுக்குருவி, கிளி, பஞ்சவர்ண கிளி, ஆந்தை, கழுகு, பருந்து, கொக்கு போல பல பறவைகளை நம்ம கதையில தான் கேட்டிருப்போம், இல்ல படத்துல தான் பாத்திருப்போம். ஆனா இப்பெல்லாம் நம்ம ஊர்ல காக்கா புறாலாம் பாக்குறதே ரேரா இருக்கும் போது கிளிக்கும் சிட்டுக்குருவிக்கும் நம்ம எங்கெங்க போவோம்? என் பாட்டி சொல்லுவாங்க, கடவுளுக்கு பறவைகள்னா பிடிக்கும், அதனால்தான் அவர் மரத்தை உருவாக்கினாரு. ஆனா அதே மனுஷங்களுக்கு பிடிக்கும் போது அவன் கூண்ட உருவாக்குனான்னு. என்னெல்லாம் 8-4 மணி வரைக்கும் ஸ்கூல்ல உட்கார வச்சாலே பெல் அடிச்சா அடுத்த செகண்ட் வெள்ள ஓடி வந்துடுவேன். அதே மாதிரி தானே பறவைகளும், அத நம்ம கூண்ல அடைச்சு வச்சா அதோட அழகான சிறகுகளுக்கு பயனே இல்லாம போயிடுமே. பறவைகளும் மனுஷங்க மாதிரிதான், ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி. நம்ம தேசிய பறவை மயில் ஆடும்போது இந்தியாவோட கலை மற்றும் கட்டிடக்கலைய டெபிக் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா அதோட குரல் அவ்வளவு நல்லா இருக்காதான். அதே பாத்தீங்கன்னா ஒரு குயில் கருப்பா இருந்தாலும் அதோட குரல் இனிமையா இருக்கும். நம்ம என்விரான்மெண்டே ஒரு உணவு சங்கிலி அடிப்படையில தான் இயங்குது. அதாவது மரம்னால மழை வரும், மழைனால செடி கொடியெல்லாம் வரும். இந்த செடிகளை உணவா வச்சிருக்கிற புழுக்கள், அந்த புழுக்களை சாப்பிடுற பறவைகள்,
இந்த உணவு சங்கிலியில ஏதாவது ஒண்ணு நடக்கலைனா கூட இந்த உலகம் இயங்காது. புல் இல்லைனா புழு இருக்காது, புழு இல்லைனா பறவைகளும் இருக்காது. புல் புழுக்கள் மட்டுமே இருந்து

0: பறவைகள் இல்லைன்னா நம்ம மனுஷங்க சாப்பிட்ட எதுவுமே இருக்காது.
1: இங்க மனுஷங்க உயிரோட இருக்கணும்னா இந்த பறவைகளும் இங்க உயிரோட இருக்கணும்.
0: நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, பறவைகள் புழுக்களை சாப்பிடலனா புழுக்கள் நம்ம பயிர்களை சாப்பிட்டுடும். அது மட்டும் இல்லாம செல்போன் ரேடியேஷன்ஸ் கூட பறவைகளோட பிரெயினை ரொம்ப அஃபெக்ட் பண்ணி, அந்த பறவையை மட்டும் அஃபெக்ட் பண்ணாம அதுக்கு வர தலைமுறையை கூட ஃபுல்லா பாதிக்குது. என்னடா இவ படத்துலேருந்து வர டயலாக்லாம் சொல்றாளேன்னு பாத்தீங்களா? ஹீரோ சொன்னா என்ன, வில்லன் சொன்னா என்ன, யார் சொன்னாலும் நல்ல கருத்தை ஏத்துக்கிறதுல தப்ப என்னங்க இருக்கு? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தேவையில்லாம குப்பைகள் போடுவதுதான். நம்ம ஒழுங்கா டிஸ்போஸ் பண்ணாத பிளாஸ்டிக் மற்றும் இண்டஸ்ட்ரியல் சாலிட் வேஸ்ட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பறவைகள்லாம் கன்சியூம் பண்ணி அதோட இன்டர்னல் ஆர்கன்ஸை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பறவைகள்லாம் மைக்ரேஷன், அதாவது காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நாடு விட்டு நாடு பறக்கும். அந்த கெப்பாசிட்டி பறவைகளுக்கு இயல்பாகவே இருக்கு. நம்ம பறவைகளை கூண்டுள்ள அடைச்சி வச்சாலும் அதோட பேசிக் ட்ரெய்ட்ஸ் அதை விட்டு போகாது. ஸோ காலநிலை மாற்றம் அப்போ அதோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக மைக்ரேஷனுக்கு அடாப்ட் ஆயிருக்கும். ஆனால் அதால் பறக்க முடியாத காரணத்தால அடுத்து வர ஜென்ரேஷன் பறவைகளுக்கும் இந்த குணம் இல்லாமையே போயிடுதுன்னு நியூயார்க்ல இருக்கிற சில சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ இனிமே நீங்க பண்ண வேண்டிய சின்ன ஸ்டெப்ஸ் என்னன்னா, இனிமே குப்பைகள் இல்ல பிளாஸ்டிக் வேஸ்ட் போடும்போது அதை ஒழுங்கா பார்த்து டிஸ்போஸ் பண்ணுங்க. செல்போன் ரொம்ப நெசசரினா மட்டும் யூஸ் பண்ணுங்க. பறவைகளை ரசிக்கணும்னா கூண்ல வச்சு ரசிக்கணும்னு அவசியம் இல்ல. பேர்ட் சான்ச்சுரியில போய் பாருங்க, போறதுதான் போறீங்க. சம்மர்ல போகாம டிசம்பர்ல போனா நல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க கேட்டதுல நிறைய விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா எக்ஸைட்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களின் ஃபேவரட் ஆர்ஜே சௌமியா. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது,
2: ஹலோ வணக்கம், நான் வினோதா.
3: வினோத்,
2: யூ ஆர் லிசனிங் டு MOPCRS 107.8. ஒரே ஒரு மெசேஜ் தான், பி கைண்ட் டு அனிமல்ஸ். நல்லது

0: Your daughter has met with an accident on Stirling Road and she's badly injured.
1: According to a road accident report, at least 98 two-wheeler riders without helmet die per day in India, pointing out how two-wheelers are one of the most unsafe modes of transport. The United Nations Motorcycle Helmet Study says motorcyclists are 26 times more likely to die in a road crash than drivers of passenger cars. Wearing an appropriate helmet improves their chances of survival by 42% and helps avoid 69% of the injuries to riders. So, next time you head out on a two-wheeler without wearing a helmet, stop and think again, because a motorcycle crash can result in deadly head injuries that can often be fatal. Issued in public interest by MOP Community Radio, 107.8, our community, our pride.
2: It's not true.
3: Infinite topics,
4: endless information,
3: 7 million people,
4: one station.
3: Tune in to MOPCRS 107.8, our radio, our community, our pride.
5: Hey, kaasu kudra, na kudikinunda, ena kaasu kudra.
6: என்னப்பா, நானே பள்ளிக்கு போகாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், என்ன போய் காசு கேக்குறீங்களே?
5: டேய், என்னடா நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன்ற திமிரா?
6: இல்லப்பா, இந்த காசை வச்சுதான் வீட்டுக்கு அரிசி வாங்கினப்பா. சின்ன தங்கச்சிலாம் பசி தாங்காதுப்பா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா.
5: உனக்கு ரொம்ப வர வர திமிராயி போச்சு. உங்ககிட்ட இருந்து காசை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். குடுறா காசை.
7: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 எஃப்எம் ரேடியோவில் நான் லயன் கேபி பத்மநாபன், டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், 324A8 இன்டர்நேஷனல் லயன்ஸ் கிளப்ஸ். பெண்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்ன, இன்றைக்கி வந்து சமுதாயத்தை கெடுக்கிறது வந்து மதுவும் சிகரெட்டும் தான். இதை ரெண்டை வந்து எராடிகேட் பண்ணணும்னா நம்ம குழந்தைகள் எல்லாருமே அப்பா அம்மாவை வந்து டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு வந்து கவர்மெண்ட்டோ வேறு யாரோ அதை செய்ய முடியாது. நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் என்னென்னா, உங்கள் அப்பா அம்மா யார் யார் என்னென்ன தவறுகள் செய்கிறாங்களோ அவங்கள இந்த தவறுகள் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்கள் கூட பேச மாட்டேன், உங்கள் கூட எந்த ஆக்டிவிட்டியும் வச்சுக்கிற மாட்டேன்னு இன்டைரக்டாக ஏதாவது ஒரு கண்டிஷன் போட்டால், அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை டு ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க வந்து அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு எல்லா சான்ஸும் இருக்குது. அதனால் சம்டைம்ஸ் அந்த குடியையோ சிகரெட்டு குடிக்கிறதையோ நிறுத்தினா அந்த சமுதாயம் வந்து நல்லா ஆகும்ன்றது என்னுடைய கருத்து என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: 107.8.
1: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே சலோமி. இப்ப வந்து BSA கம்ப்யூட்டர் சயின்ஸை சேர்ந்த பிரியங்கா, ஸ்ரீவித்யா, சலோமி, பானுமதி, கீர்த்திகா இவங்க எல்லாம் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் ஆம்பிஷன் அப்படின்ற தலைப்புல வந்து ஒரு நாடகம் போட வந்திருக்காங்க. இப்ப அந்த நாடகம் கேட்கலாமா?
2: காட்சி ஒன்று, இடம் கல்லூரி. பங்கேற்பவர்கள் சலோமி, பானுமதி, கீர்த்திகா. முதல் ஆண்டு கல்லூரிக்கு செல்கிறார்கள்.
3: நம்ம டென்த்தில் ஒன்றா படித்து நல்லா மார்க் எடுத்தோம், அதே மாதிரியே டுவெல்த்லேயும் நல்லா மார்க் எடுத்தோமா, இப்போ காலேஜ் வந்துட்டோம், எப்படியாவது நல்லா படிக்கணும்.
4: ஆமாம் பானு, நல்லா படிக்கணும். நம்ம நம்மளோட எய்மே ஐஏஎஸ் ஆகிறது தான், ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒழுங்காக படிக்கணும். ஓகே
1: கீர்த்தி, நம்ம நினச்ச மாதிரி நம்மளுக்கு இந்த காலேஜ் கிடைச்சிருச்சு, நம்ம படிக்கலாம்.
4: ஓகே, நம்ம கிளாஸ் போகலாமா?
1: ம், போகலாம்.
2: காட்சி இரண்டு, வகுப்பறையில். ஆசிரியராக ஸ்ரீவித்யா.
5: ஹாப்பி டே கேர்ள்ஸ்.
6: ஹாப்பி டே மேம்.
5: கேர்ள்ஸ், உங்களுக்கு வந்து காலேஜ் லைஃபுங்கிறது உங்களுக்கு வந்து புதிய அனுபவமாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்கூல் லைஃப்பில் நீங்கள் எல்லாருமே படிப்பு படிப்பு படிப்புன்னு அப்படியே போயிருக்கும். ஸோ காலேஜ் லைஃப்பில் வந்து என்ஜாய் பண்ணுற பார்ட்டுன்னு தனியாக இருக்கும், ஸோ படிக்கிற பார்ட்டுன்னு தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கிற நேரத்தில் கரெக்டாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட கோலை வந்து நீங்கள் சக்சீட் பண்ணிடலாம். ஸோ அப்படி நீங்கள் படிக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்களோட கோலை வந்து நீங்கள் சக்சீட் பண்ண முடியாது. ஸோ என் பேர் வந்து ஸ்ரீவித்யா, நான் வந்து இங்கே 5 வருஷமாக காலேஜில் ஒர்க் பண்ணுற லெக்சரராக. ஸோ வந்து நான் என்னோட சப்ஜெக்ட்டில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். படிக்கிற நேரத்தில் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ உங்களோட லைஃப், காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுற நேரத்தில் நீங்கள் கரெக்டாக என்ஜாய் பண்ணலாம். கீர்த்திகா, உங்களோட எய்ம் என்ன, ஆம்பிஷன்?
4: என்னோட எய்ம் வந்து ஐஏஎஸ் ஆகணும். அதே மாதிரி நாங்கள் மூணு பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம், அதே ஒரே காலேஜில் படிக்க போகிறோம். எங்கள் மூணு பேரோட ஆம்பிஷனும் அதான்.
5: ஓகே, உங்களோட கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
6: தேங்க்யூ மேம்.
2: காட்சி மூன்று, ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்ஸ்லாம் வந்து அன்னிக்கு.
1: கீர்த்தி, பானு, ஒன்று தெரியுமா, ரிசல்ட்னா போட்டாங்களாம். நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ரிசல்ட் எல்லாம் இன்டர்நெட்ல போட்டாங்க, அதை போய் நம்ம பார்க்கணும் பானு.
4: ஆமா ஆமா, வா சீக்கிரம் போய் பார்க்கலாம், வா பானு.
3: ஐயோ, நான் வரலப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. 95 96 97 அப்படி வந்தாதான் எனக்கு பயமா இருக்கு, நான் வரல.
4: நம்ம தான் நல்லா படிச்சிருக்கோம்ல, அப்புறம் என்ன, நல்ல ரிசல்ட்டா வரும், வா போய் பார்க்கலாம்.
1: ஏய், நிச்சயமா நம்ம 95 அபோவ் தான் பானு இருப்போம், பயப்படாம போய் பார்ப்போம்.
3: இல்லப்பா, நான் வரல, நீங்களே யாரோ ஒருத்தங்க பார்த்து சொல்லுங்க, நான் வரலப்பா.
4: சரி சலோமி, நம்ம ரெண்டு பேரும் போய் பார்க்கலாம், அவ இங்கேயே இருக்கட்டும், பார்த்துட்டு வந்து சொல்லலாம்.
1: சரி கீர்த்தி, நம்ம போய் பார்க்கலாம். பானு, நீ 95% வாங்கிட்ட, போ கலக்குற.
3: ஏய், அப்படியா, ரொம்ப சந்தோஷம்டி. கீர்த்தி, நீ எவ்வளோ?
4: நான் வந்து 97%.
3: சலோமி, நீ?
1: நான் 96%.
3: ஏய் பரவாயில்லடி, எல்லாருமே நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கிட்டோம், இதே மாதிரி நெக்ஸ்ட் செம்லயும் பண்ணணும், சரியா?
4: ஆமா
1: பண்ணணும், நிச்சயமா பண்ணணும்டி, அப்பதானே நம்ம கனவை அச்சீவ் பண்ண முடியும்.
2: இதே மாதிரி செகண்ட் இயர்லயும் இந்த மூணு பசங்களும் நல்ல மார்க் எடுத்தாங்க. தேர்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் டே காலேஜ்க்கு போறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.
1: பானு, நம்ம தேர்ட் இயர் வந்துட்டோம் பானு, 2 வருஷம் படிச்சு படிச்சு, ஐயோ கடவுளே.
3: ஆமா சலோமி, எவ்வளோ ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு தேர்ட் இயர் வந்தோடனே. நம்ம எங்கேயாவது வெளில போலாமா இன்னைக்கு? பீச், பார்க், அங்கமே போலாமா?
1: ம், பீச் போலாம் பானு. பானு, அந்த கேங்னா பீச்சுக்கு போயிட்டு போட்ல அங்க இங்கன்னு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு எல்லாத்துலயும் போடுறாங்க பானு, அது மாதிரி நாமளும் போடலாமா?
3: ஆமா சலோமி, நம்ம இது வரைக்கும் கட் அடிச்சதே இல்ல, இன்னைக்கு எப்படிதான் இருக்குன்னு பாக்கலாம், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், போலாமா?
1: ம், போலாமே.
4: ஏங்க நான் இங்க உட்கார்ந்திருக்கேன், கிளாஸ் போலையா?
1: கிட்டி, நாங்க கிளாஸ்க்குனா வரல, நாங்க பீச்சுக்கு போறோம், நீயும் வரியா?
4: ஏன் சொல்லாமே இப்படி பண்ற, வா நம்ம கிளாஸ் போய் கிளாஸ் கவனிக்கலாம். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே தேர்ட் இயர்ல, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே பங்க் பண்ண போறீங்களா? நம்ம இன்னொரு நாள் போலாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்.
1: கீர்த்தி, நம்ம 2 வருஷம் படிச்சோம் கீர்த்தி, ஏன் இன்னும் படிப்பு படிப்புன்ட்டு, ஐயோ தலைவலியா இருக்கு கீர்த்தி, பிளீஸ் நம்ம பீச்சுக்கு போலாமே.
4: இதான் ஃபைனல் இயர் சலோமி, நம்ம இந்த வருஷம் தான் ஒழுங்கா படிக்கணும்வா, போலாம் கிளாஸ் போலாம் வா.
3: ஏ, நாங்கள் வரலப்பா, நீ வந்தா உன்னை கூட்டிட்டு போறோம், இல்லைனா நாங்கள் ரெண்டு பேர் போயிட்டு வரோம், வரியா வரலையா?
4: அப்ப நீங்க கிளாஸ் வரப்போறது இல்லையா?
1: இன்னைக்கு ஒரு நாள் தானே வா கீர்த்தி, நாம எல்லாரையும் பாக்குறல, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நம்ம காலேஜ் வந்து நம்ம 2 வருஷம் படிச்சுட்டே தானே கீர்த்தி இருந்தோம்.
4: நான் வரல, நீங்க வேண்டாம் போயிட்டு வாங்க, பை
3: பை
1: பை.
2: இதே மாதிரி சலோமியும் பானுமதியும் நிறைய நாள் கிளாஸ்க்கே வராம பங்க் அடிச்சுட்டு அங்கேயும் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நாளைக்கு கிளாஸ்க்கு வராங்க, அப்ப என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்.
5: ஹாப்பி டே கேர்ள்ஸ்.
6: ஹாப்பி டே மேம்.
5: உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சர்க்குலர் வந்திருக்கு கேர்ள்ஸ்.
4: என்ன மேம் அது சொல்லுங்க.
5: உங்களுக்கு ஸ்டேட் லெவல்ல ஒரு காம்படிஷனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கீர்த்தி, பானு, சலோமி எல்லாம் வந்து ஐஏஎஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க. ஸோ இதுல நீங்க எல்லாம் கலந்துக்கலாமே.
4: ஓகே மேம், நான் கலந்துக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் நீங்களே கேளுங்க, இன்னைக்குதான் கிளாஸ் வந்திருக்காங்க.
5: சலோமி, பானு, ஏன் இவ்வளவு நாளா கிளாஸ்க்கு வரல?
0: எனக்கு உடம்பு சரியில்லை மேம்.
3: எனக்கும் உடம்பு சரியில்லை மேம்.
5: ஸோ இந்த காம்படிஷனில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்களா, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கிரெடிட்ஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் கலந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஆல் தி பெஸ்ட்.
3: ஐயோ, இந்த மேம் வந்துட்டாங்களா? எப்பா பாரு, ஏதாவது சர்க்குலர் வேலையே இல்லையா?
4: ஏன் பானு அப்படிலாம் பேசுகிற? நம்ம மேம் நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. வா, நம்ம இந்த காம்படிஷனில் போய் கலந்துக்கலாம்.
3: எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, நான் வரல.
0: பானு, நாளைக்கு வெளியே போகணும்ல?
3: ஆமா சலோமி, அதுக்காக நம்ம இது பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம். கீர்த்தி வேணா பண்ணட்டும், நம்ம போவேணாம். இது இல்லாமே நம்ம வின் பண்ணிக்கலாம்.
4: அப்போ நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறது இல்லையா?
3: இல்லப்பா, நாங்க பண்ணல.
4: சரி, நீங்க ஏன் தான் இப்படி மாறினீங்கன்னு தெரியல. நான் போய் பார்ட்டிசிபேட் பண்றேன். பை
5: பை.
4: மேம், என் நேம் எழுதிக்கோங்க.
5: ஆ, ஓகேடா.
2: காட்சி 4. நல்லா படிக்கிற பொண்ணான கீர்த்தி இப்ப காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறா.
4: என்ன மம்மி, நீங்க ஏன் படுத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு?
7: எனக்கு உடம்பே சரியில்லை கீர்த்தி, பெட்டை விட்டு ஏஞ்சிக்கவே முடியல, ரொம்ப உடம்பு முடியல. நீ வேற நாளைக்கு காம்படிஷன் இருக்குன்னு சொன்னல, நீ என்னை பத்தி கவலைப்படாதம்மா, நீ போய் படிப்போ.
4: சரிம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நான் அப்புறம் போய் படிக்கிறேன். நைட்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணா போதும்.
5: சரிம்மா.
2: இவ்வளோ இடைஞ்சலுக்கும் நடுவில் கீர்த்திக்கா அவங்க அம்மாவையும் பார்த்துட்டு அப்புறம் கூடவே படிச்சுட்டு எப்படியோ காம்படிஷனையும் வின் பண்ணிட்டா. தேர்ட் இயர் முடிவில் சலோமியும் பாடும் எப்படியோ திக்கி திணறி அவங்க பாஸ் ஆயிட்டாங்க. ஆனால் கீர்த்திக்கா இன்னும் நல்ல ரிசல்ட் வாங்கினா அவங்களோட. இப்போ அவங்க மூணு பேருமே ஐஏஎஸ்க்கான இன்டர்வியூக்கு போகிறாங்க. என்னதான் நடக்குதுன்னு நாங்கள் பார்க்கலாம்.
3: ஐயோ சலோமி, இன்டர்வியூ எப்படி இருக்குன்னே தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது. என்ன க்வெஸ்சன் கேட்பாங்கன்னு கூட தெரியல.
0: பானு, கீர்த்தி அட்டன் பண்ணாலே அந்த காம்படிஷன் நாமளும் அட்டன் பண்ணியிருக்கலாம் போல இருக்கு.
3: ஆமாம், சரி இப்போ என்ன பண்ணுறது, லாஸ்ட் மினிட் வந்துட்டோம். சரி விட, என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம்.
4: நான் இதுக்கு தான் இப்போ ஃபீல் பண்ணுறீங்க. நான் அன்றைக்கே அந்த காம்படிஷன் அட்டன் பண்ணியிருக்கலாம்ல, அது எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது தெரியுமா? இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு, என் டேர்ன் வரப்போகுது, நான் போகிறேன். நீங்களும் ப்ரிப்பராக இருங்க. ஓகே
5: கீர்த்திகா.
4: எஸ் மேம். குட் மார்னிங் மேம்.
5: யா, குட் மார்னிங்.
4: குட் மார்னிங் மேம்.
5: குட் மார்னிங், டேக் யூ சீட்.
4: தேங்க்யூ மேம்.
5: உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் காட்டுங்க. ஓகே, உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் 97 எடுத்திருக்கீங்க இல்லையா? செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயும் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. 10th 12th நல்லா படிச்சுக்க, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிங்களோ.
4: எஸ் மேம்,
5: உங்கள் மார்க்லேயே அது தெரியுது. ஸோ நீங்கள் இங்கே ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க?
4: மேம், நான் நிறைய சர்வீஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் நிறைய காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக இப்போது ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் கூட நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் மேம். அதில் நான் வின் கூட பண்ணியிருக்கேன்.
5: ஓகே, ஏன் நீங்கள் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க?
4: எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை. ஸோ அதனால தான் இந்த ஃபீல்டு நான் சூஸ் பண்ணேன். சின்ன வயசுலேருந்து இந்த சொசைட்டியில் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதில் நான் நிறையா சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் ஐஏஎஸ் ஆகணும்.
5: ஓகே, உங்கள் ஆம்பிஷன் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கோச்சிங் சென்டரில் நாங்கள் உங்களை சேர்த்துக்கிறோம்.
4: வெரி தேங்க்யூ மேம்.
5: நெக்ஸ்ட் பானுமதி.
3: எஸ் மேம்.
5: உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் காட்டுங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, செகண்ட் இயரில் நல்லா தான் எடுத்திருக்கீங்க, தேர்ட் இயரில் என்ன ஆச்சு? ஏன் கம்மி மார்க் எடுத்திருக்கீங்க?
3: உடம்பு சரியில்லை மேம்.
5: உடம்பு சரியில்லையா? சரி ஓகே, சொல்லுங்கள், நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க, எதுக்காக இந்த ஃபீலை சூஸ் பண்ணீங்க?
3: எனக்கு ரொம்ப இஷ்டம் மேம் ஐஏஎஸ் படிக்கணும்னு.
5: சரி ஓகே, உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறோம்.
3: ஓகே மேம்.
5: நெக்ஸ்ட் சலோமி.
0: எஸ் மேம்.
5: சர்டிஃபிகேட்ஸ் காட்டுங்க. உங்கள் குவாலிஃபிகேஷன் ஓகே தான், தேர்ட் இயரில் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல பண்ணியிருக்கீங்க. ஸோ நீ உங்களோட ஆம்பிஷன் என்ன, நீங்கள் எதுக்கு இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க?
0: நான் சர்வீஸ் பண்ணணும், அதனால தான் நான் ஐஏஎஸ் ஆகணும்னு சூஸ் பண்ணேன்.
5: நீங்கள் முதல்லேருந்தே நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக மார்க் வாங்கியிருக்கலாமே, ஈஸியாக அதில் சேர்ந்துருக்கலாம்.
0: எஸ் மேம், எனக்கு நடுவில் கொஞ்சம் ஃபீவரிஷ்னா இருந்துச்சு, உடம்பு கொஞ்சம் முடியலாமல் இருந்ததால் தான் ஃபைனல் இயரில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதான் ரீசன்.
5: சரி ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன்.
0: தேங்க்யூ மேம்.
2: ஆக மொத்தத்தில் கீர்த்திக்கா எப்படியோ செலக்ட் ஆகிட்டா. ஆனால் இந்த பங்க் அடிச்சுட்டு ஊசித்திட்டு இப்போ கடைசியில் இன்டர்வியூவில் போய் உட்காந்த பானுமதியும் சலோமியும் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம்.
8: பானுமதி சலோமி. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால நான் உங்களை இந்த கோச்சிங் சென்டரில் சேர்த்துக்கிறேன்.
9: தேங்க் யூ மேம்.
8: பட் ஆனால் நான் உங்களை வார்ன் பண்ணி தான் அதில் சேர்க்குறேன். நீங்கள் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலன்னா நான் உங்களை எப்படி வேணால் வெளியே அனுப்பிடுவேன். ஸோ ஒழுங்காக பார்த்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணி நல்லா படிங்க. இப்போயாவது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க.
9: ஓகே மேம்.
8: ஸோ நாளையிலேருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீர்த்திகா, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கிறதால உங்களை சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆவா, என்னோடய வாழ்த்துக்கள்.
0: பானு, நாமளும் செலக்ட் ஆகிட்டோம் பானு.
3: ஆமாம் சலோமி.
0: கீர்த்தி பத்தியா, நாங்கன்னா சுத்தணும், ஆனாலும் செலக்ட் ஆகிட்டோம். நீயும் எங்கள் கூட வந்து நல்லாவே சுற்றிருக்கலாம்.
4: அது காலேஜ், இது வந்து ட்ரைனிங் சென்டர். நீங்கள் வந்து இங்கே சுற்றுனா அது மாதிரிலாம் இருக்குது, செலக்ட் ஆக முடியாது. அதனால நீங்கள் ஒழுங்காக இங்கே படிங்க. காலேஜில் இந்த மாதிரி ஊர் சுற்றாதீங்க, சரியா?
0: ட்ரை பண்ணுறோம்.
4: ட்ரை பண்ணுறீங்களா? சரி, ஏதோ பண்ணுங்க.
2: கீர்த்திகா அவளோட யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ ஹை போஸ்ட்டுக்கு அவள் ஏம் பண்ண மாதிரியே போயிட்டா. ஆனால் சலோமியும் பானுமதியும் அவங்க ஏம் பண்ண லெவலில் அவங்களால ரீச் பண்ண முடியல.
1: இப்போ கேட்ட நாடகம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே சலோமி. நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டு இருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நன்றி.

7.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லாம் முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கன்னாக்க உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா.

வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில்.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: சிறுகதை வாசித்தல். வேகமான உலகத்துல நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால கதை கேக்கறதையும் கதை எழுதுறதையும் கதை வாசிக்கிறதையும் நம்ம சுத்தமா மறந்துட்டோம். அப்படி மறந்து போன சிறுகதை வாசித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் திருப்பி நாங்க புத்துயிர் கொடுத்து கொண்டு வந்திருக்கோம். வாங்களே கதை கேட்கலாம்.
2: ஹலோ சின்ன, நீங்க கேட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. எப்பயுமே ஸ்கூல்ஸ்ல இருந்து வீட்டுக்கு போற வழியில இருக்க எல்லா சாட் ஷாப்ஸையும் பார்த்து நம்மளுக்கு வந்து வாய் ஊறி டெம்ட் ஆகி அம்மா வீட்டுல ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாங்களான்னு ஒரு பெரிய ஏக்கத்தோடயே போவாங்க. இதுவே அம்மா வீட்டுக்கு போன உடனே ஒரு சர்ப்ரைஸ்டா சூப்பரான டிஷ் இருந்தா எவ்வளவு ஜாலியா நம்ம அந்த ஈவினிங் என்ஜாய் பண்ணுவோம். சோ இப்ப நம்மளுக்கு ஒரு சூப்பரான சிம்பிள் டிஷ் சொல்லித்தரத்துக்கு வந்திருக்காங்க மிஸ் நிஷாந்தினி ஃப்ரம் 3rd BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
3: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்நாக் சொல்லி தர போறேன். அது ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes தான், ரொம்ப சிம்பிளான ஸ்நாக். அது எப்படின்னா, கொஞ்சம் ஒரு 7 to 8 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட்ஸ் எடுத்துக்கோங்க. பிரெட்ஸ் எடுத்துட்டு அதோட கார்னர்ஸ் எல்லாமே, அந்த ப்ரௌன் கலர் கார்னர்ஸ் எல்லாமே வந்து தனியாக பிச்சுட்டு ஒரு வெசலில் போட்டு வச்சுக்கோங்க. அந்த ஒயிட்ஸ் எல்லாத்தையும் நல்லா உதிர்த்துடுங்க, நல்லா பவுடர் மாதிரி ஆக்கிடுங்க. அதில் கொஞ்சோண்டு எவ்வளோ பிரெட் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தேவையான கர்ட் ஊற்றிக்கோங்க. நல்லா கொஞ்சம் திக்காக இருந்தால் ஓகே, கர்ட் ஊற்றிட்டு அந்த கர்ட்க்கு தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1 to 1.5 ஆனியன்ஸ் எடுத்துட்டு நல்லா சாப் பண்ணி போட்டுருங்க. அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் சேர்க்க வேணாம், பிகாஸ் அது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அது வந்து ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அப்படியே அது நல்லா வந்து இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் சூடாக இருக்க தண்ணீர், ஐ மீன் எண்ணெயில் வந்து அது போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த ப்ரௌன்ஸ் எட்ஜஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க, அதை நல்லா வந்து பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு லைக் பிரெட் க்ரம்ஸில் வந்து அதை ரோல் பண்ணி எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ரோல் மாதிரி, நீங்கள் பண்ண பிரெட்ஸை ரோல் மாதிரி பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி அந்த பொன் நிறம் வர மாதிரி எடுத்துட்டு நல்லா உள்ளியும் அவ்வளோவா வேக வேணாம், பிகாஸ் இட்ஸ் ஆஃப் கர்ட் அண்ட் ஆனியன் தான், கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் ஆனியன் நீங்கள் பண்ணும்போது சாப்பிடும்போது. அதை நீங்கள் ஜஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து சாஸ் கூட வச்சு சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். இதில் தேவைன்னா பொட்டேட்டோ, தட் இஸ் வேக வச்ச பொட்டேட்டோ பீஸ் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் ப்ளஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். தேங்க்யூ.
2: என்ன நேயர்களே, நீங்கள் நிஷாந்தினி சொன்ன பிரெட் நக்கெட்ஸ் கேட்டு ரசிச்சிங்களா? இதே மாதிரி இன்னொரு நக்கெட் செய்யறதுக்கு நம்ம ஐஸ்வர்யா வந்திருக்காங்க ஃப்ரம் 3rd BSc கம்ப்யூட்டர்.
4: நான் இப்போ உங்களுக்கு சீஸ் கார்ன் நக்கெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்மளுக்கு தேவையான பொருட்கள் சீஸ் கியூப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அப்புறம் ஸ்வீட் கார்ன் தேவை, அப்புறம் ஒரு பவுலில் வந்து மைதா எடுத்து வச்சுக்கோங்க, அப்புறம் உப்பு தேவையான அளவு, பெப்பர் தேவையான அளவு இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். சீஸை நல்லா கிரேட் பண்ணிக்கணும். முதல்ல கிரேட் பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஸ்வீட் கார்னை தனித்தனியாக நம்ம உதுத்தி வச்சுருப்போம். ஒன்று நீங்கள் முழு கார்ன் வாங்கி உதுத்திக்கலாம், இல்லை ஷாப்ஸில் தனியாக ஸ்வீட் கார்னுன்னு விற்கும், அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்வீட் கார்னையும் சீஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு பவுலில் போட்டுட்டு. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு பெப்பர், பெப்பர் உங்களுக்கு நிறையா காரம் சேர்க்கணும் அப்படின்னா பெப்பர் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ரோல்ஸாக பண்ணி இன்னொரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பவுலில் மைதா போட்டு எடுத்து வச்சுருந்தோம் தெரியுமா, அந்த பவுலில் இந்த சின்ன ரோல்ஸை அதில் போட்டு நல்லா ஒரு திக் லேயர் மாதிரி அது ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா ரோல்ஸையும் மைதாவில் போட்டு ரோல் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு பேனில் நல்லா ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த பண்ணி வச்சுருந்த ரோல்ஸை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். எடுத்தா உங்களுக்கு சுவையான சீஸ் கார்ன் நக்கெட்ஸ் ரெடி ஆயிரும்.
2: என்ன நேர்களே, இன்னைக்கு கேட்ட ரெண்டு நக்கெட்ஸும் கேட்கும் போதே செம்ம ருசியா இருந்துச்சுல. இதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் RJ சரணவி.

0: ஜூன் 15
1: நான் இப்ப எங்க அம்மாவோட கருவகத்துல இருக்கேன்.
0: ஜூன் 17
1: ஓ எனக்கு சதலா வந்துடுச்சு. இப்ப
0: ஜூன் 30
1: எங்க அம்மா சொன்னாங்க எங்க அப்பா கிட்ட நீங்க இப்ப அப்பா பார்க்க போறீங்கன்னு.
0: ஜூலை 15
1: என்னுடைய இதய துடிப்போட சத்தம் நானே உணர்ந்தேன்.
0: ஆகஸ்ட் 15
1: எனக்கு இப்ப சின்ன கை கால் தலை எல்லாமே வந்துடுச்சு.
0: ஆகஸ்ட் 17
1: ஓ நான் இப்ப என்ன என்ன ஏன் அல்ட்ராஸ்கேன்ல பாக்குறேன். ஓ நான் ஒரு பொண்ணு.

0: August 18.
1: நான் இப்போ இறந்துட்டேன். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எனக்கு கொண்டுட்டாங்க, ஏன்னா நான் ஒரு பொண்ணுன்றதுனால.
2: பெண்ணாய் பிறக்க மாதவம் செய்திட வேண்டும், மாறாக பெண் என தெரிந்ததும் கருவிலேயே சிதைத்த நியாயமா? மக்களே சிந்தியுங்கள். பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி, 107.8.
3: வணக்கம், நான் சுதா ரகுநாதன் பேசுறேங்க. நான் ஒரு கர்நாடக இசை பாடகி. இப்போ நான் வந்து சொல்ல போற விஷயம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமுள்ள ஒரு விஷயம், எஸ்பெஷலி மகளிருக்கு. இப்போ வந்து நீங்க குடும்ப தலைவி எடுத்திருந்தீங்கன்னு அவங்க வந்து எப்போதுமே அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை பத்தி தான் யோசிப்பாங்க. உணவு பொறுத்த வரைக்கும் எல்லாம் அவங்களுக்கு வந்து சாதிச்சுட்டு தான், அவங்க வந்து அவங்களுக்கு பரிமாறிட்டு தான் இவங்க வந்து என்ன மிச்சம் இருக்கோ அதை வந்து சாப்பிட்டு இருப்பாங்க யூஸ்வலா. அந்த நிலைமை இப்ப கொஞ்சம் மாறிட்டு வருது, ஆனா முழுமையா மாறல. அதாவது அழுத்தமா சொல்லணும் அப்படின்னு அந்த குடும்ப தலைவி வந்து கண்டிப்பா தன் உடம்ப வந்து முதல்ல பாத்துட்டாதான் குடும்பத்தை வந்து தன்னோட தோல்ல வந்து சுமக்க முடியும். சத்துள்ள உணவுகளை வந்து கண்டிப்பா உட்கொள்ள வேண்டும். அதாவது பால், சின்ன வயசு அதாவது 30 வயசு 35 வயசுக்குள்ள இருந்தா தயிர் கண்டிப்பா சாப்பிடலாம். அசைவ உணவு சாப்பிடுறவங்களா இருந்தா மீன் வகைகள், முட்டை இதெல்லாம் சாப்பிடலாம். சைவ உணவு சாப்பிடுறவங்க வந்து கண்டிப்பா வந்து பச்சை நிற காய்கறிகளை வந்து கண்டிப்பா சேர்த்துக்கணும். இப்ப பீன்ஸ், அப்புறம் லீஃபி வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவோம், அதாவது கேபேஜ், அப்புறம் கேரட்டு, கீரை வகைகள். அதாவது தினமே ஒரு கீரை வந்து உணவுல வந்து சேர்த்துருந்து அவ்வளவு நல்லது. ஒரே விதமான கீரையா இருக்கணும்ன்றது இல்லை, ஒரே விதமா சமைச்சுதான் சாப்பிடணுன்றது இல்லை. ஆனா எத்தனை விதமான கீரை இருக்கோ அத்தனை விதமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரையை சாப்பிட்டு வந்தேன், அவ்வளவு நல்லது. இதை தவிர முடிஞ்ச அளவுக்கு வைட்டமின்ஸ், மல்டி வைட்டமின் வந்து அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஒரு வைட்டமின் டேப்லெட். அயர்ன் சத்து வந்து எப்போதுமே வந்து நம்ம வந்து அயர்ன் லெவல் எப்படி இருக்கு உடம்புலன்றது செக் பண்ணிட்டே இருக்கணும். ஹீமோக்ளோபின் லெவல அது வந்து சரியா இல்லைன்னு அதுக்கு உண்டான பேலன்ஸ் பேலன்ஸ்ல கொண்டு வரதுக்கு நல்ல ஒரு 14% அப்படி இருக்கணும் அந்த ஹீமோக்ளோபின் லெவல். அந்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கு ஃபீஃபால் அந்த மாதிரி ரேரி கேப் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் வந்து டாக்டர்கிட்ட கேட்டு சாப்பிடலாம். கால்சியம் வந்து கண்டிப்பா வந்து லெவலையும் கண்டிப்பா பாத்துக்கணும். ஏன்னா இந்த கால்சியம் வந்து சின்ன வயசுல நம்ம எப்படி பாத்துக்கிறோமோ அதுதான் வந்து பிற்காலத்துல மெனோபாஸ் முடிஞ்ச உடனே இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்புறம் அதுக்கு சம்மந்தப்பட்ட போன் சம்மந்தப்பட்டமான நோய்களை வந்து நம்ம வந்து ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். அதாவது வராதபடிக்கு கூட தடுக்க முடியும். இது வந்து நான் சொல்றது இப்போ வந்து ஒரு குடும்ப தலைவி பொறுத்த வரைக்கும். டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா வந்து அவங்களுக்கு கண்ணில் படுறது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் தான், சாட், பீட்சா, அப்புறம் இந்த ஹெவி ஆயில், சீஸ் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான் அவங்க கண்ணுக்கு வந்து ஒரு விருந்தா இருக்கு. அதை தான் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. இதை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் வந்து சாப்பிட்றது வந்து ஒரு ஒரு வாரத்தில் ஒரு நாள், ஒரு இல்லாட்டா ஒரு 10 நாளைக்கு ஒரு 2 தடவை இப்படி சாப்பிட்றது நல்லது. மெயினாக அவங்க சாப்பிட வேண்டியது பால் வந்து அட்லீஸ்ட் 3 டம்ளர்ஸ், ஒரு 3 டம்ளர் பால் வந்து தினம் சாப்பிடணும் கண்டிப்பாக. அது வந்து இரவு சாப்பிட்ற பாலில் வந்து ஹார்லிக்ஸோ போன்விட்டாவும் கலந்து சாப்பிட்டா அந்த மால்ட் வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த நிதிரையில் வந்து அவங்கள இருக்கிறதுக்கு நல்ல தூக்கம் வர்றதுக்கு வந்து இட்ஸ் ஸ்டிமுலண்ட். இதை தவிர அவங்களும் அஃப்கோர்ஸ் கீரை, கேரட், முடிஞ்ச எக்கு, அப்புறம் காலையில் சாப்பிட்ற பாலுக்கு முன்னாடியோ பாலோடையோ ப்ரோட்டீன் எக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் உள்ள வந்து ப்ரோட்டீன் நியூல்ஸ், பிஸ்கெட், இப்படி நிறைய இன்னைக்கு இருக்கிற நீங்க கடையில போய் பாத்தீங்கன்னா எத்தனையோ விதமான ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து கண்ணுக்கு படுறது. ஆனா எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்படி ஆஃப் தி ஷெல்ஃப் வாங்கிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன வேணும் அதிகப்படியான்றது டாக்டர்கிட்டையும் கேட்டுக்கணும் சில விஷயங்கள். பட் நேச்சுரல் ஃபுட் சாப்பிட்றச்சே ஆட்டோமேட்டிக்காக அந்த பால், ஸ்பெஷலி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், சாலட் நிறைய சாப்பிடணும். நிறைய குக்ட் ஃபுட் வந்து ஃப்ரைட் ஃபுட் தான் வந்து குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க, வறுவல், வத்தல் அந்த மாதிரி தான். பட் சாலட் வந்து சாப்பிட்றது என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு சாலட் ஒரு வேளை ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து சாப்பிட்றது அவங்களுக்கு மூளைக்கு வந்து ஒரு நல்லது. பிளஸ் அவங்களுடைய கம்ப்ளெக்ஷன், ஏன்னா இந்த வயசில் ஒரு 15-16 வயசுல வந்து கம்ப்ளெக்ஷன் வந்து இந்த ஹார்மோனல் சிக்ரீஷன், ஆயில் சிக்ரீஷன்னாலையும், பிளஸ் டெஃபினெட்லி அந்த பருவ நிலை வந்து அந்த அடாலசன்ஸ் வரதுனாலையும் அவங்களுடைய கம்ப்ளெக்ஷன் வந்து நிறைய பருக்கள், அப்புறம் பிம்பிள்ஸ், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் வந்து ஆக்னி வரதுக்கு சான்ஸ் இருக்கு.

0: Hi, hello listeners. You are listening to MOP Community Radio 107.8. This is me, your RJ Vilasini. என்னங்க எடுத்தோடனே ஒரு பாட்டோட ஆரம்பிக்குதுன்னு பாக்குறீங்களா? ஷோ இன்னைக்கு நம்ம எம்ஓபி ஸ்டார் நிகழ்ச்சியில எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் பிஎஸ்சி மேக்ஸ்ல மகேஸ்வரி படிக்கிறாங்க, அவங்கள வச்சுதாங்க இன்னைக்கு இந்த ஷோ நான் ஹோஸ்ட் பண்ண போறேன். ஹாய் மகேஸ்வரி, எப்படி இருக்கீங்க?
1: ஹாய், நல்லா இருக்கேண்ணா.
0: மகேஸ்வரி 2007 அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி மகேஸ்வரி, உங்களுக்கு எப்படி வந்து பாடணுன்ற ஆசை வந்துச்சு? உங்களோட குரு யாரு, அதை பத்தி தான் நீங்க சொல்லுங்க.
1: என்னோட குரு யாருன்னு கேட்டா நான் கண்டிப்பா எங்க அப்பாவை தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் எனக்கு சின்ன வயசுல இருந்து மியூசிக் நாலேஜ் எல்லாமே அவர் தான் இது பண்ணாரு, கொடுத்தாரு. எனக்கும் எங்க அண்ணாவுக்குமே நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. நாங்க வந்து சின்னமணி குயில்னு ஓனா ட்ரூப் ரன் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வந்து நான் பாடுவேன், அதே மாதிரி நான் கீபோர்டும் வாசிப்பேன். எங்கள் அண்ணா வந்து கீபோர்டு மிருதங்கம் எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆனால் 2007 வந்து எங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. ஸோ அதை வந்து எங்கள் பெரியப்பா பையன், அதுவும் எங்கள் அண்ணா, அவங்க வந்து அதை வந்து எடுத்து நடத்த ஆரம்பித்தாங்க. ஸோ நான் 2007 தான் நான் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நிறைய கொடுக்க ஆரம்பித்தேன். நான் வந்து பாடுவேன், எங்கள் அண்ணா வந்து கீபோர்டு ப்ளே பண்ணுவான்.
0: நீங்கள் நிறையா ஷோஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க, அப்போ நான் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் டைம்ஸும் நிறையா பாடியிருப்பீங்கல்ல, நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பண்ண ஏதாவது ஷோஸ் நீங்கள் சொல்லுங்கள்.
1: ஸ்கூல் டேஸில் நான் அவ்வளோவா வெளி காம்படிஷன்ஸ் போனதில்லை. ஒரே ஒரு வாட்டி மட்டும் வித்யா மந்திரில் கிருஷ்ண ஜெயந்தி அப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸ் நிறையா காம்படிஷன்ஸ் நடத்துனாங்க. ஸோ அப்போ வந்து நான் மியூசிக்கில் சேர்ந்தேன். அப்போ ஸ்பெஷல் ப்ரைஸ் வாங்கினேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 8th ஸ்டாண்டர்டில் என்னோட மறக்க முடியாத நாள் கூட சொல்லலாம் அதை. ஸ்கூல் டேஸில் வந்து நான் மோஸ்ட்லி அவ்வளோ சோலோ பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்ததில்லை. இந்த ஃபங்க்ஷன் அப்போனா நிறையா குரூப் சாங்ஸில் தான் நான் சேர்ந்து பாடியிருக்கேன்.
0: நீங்கள் அந்த காம்படிஷனில் பாடின ஒரு பாட்டு எங்களுக்காக ஒரு ரெண்டு லைன் பாடி காட்டுறீங்களா?

0: நல்லா இருந்துச்சு மகேஸ்வரி. நீங்கள் 2007 பாட ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னீங்க, அப்போது இது வரைக்கும் எத்தனை ஷோஸ் பண்ணியிருக்கீங்க?
1: நான் வந்து அரவுண்ட் ஒரு 700 ஷோஸ் பண்ணியிருப்பேன்.
0: நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்கே பாட ஆரம்பிச்சிங்க? உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் யார்? எப்படி நீங்கள் சிங்கிங் ஃபீல் கூட நீங்கள் எப்படி வந்தீங்க?
1: எங்கள் அப்பா வந்து நிறைய பேசிக், அதாவது கீர்த்தனை, வரணங்கள்னு நிறைய சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கர்நாடிக் பேசிக் வேணுமேனு நான் ஜஸ்ட் 3 மந்த்ஸ் நான் கிளாஸ்க்கு போனேன். எங்கள் மேம் பேர் வந்து தமிழ்ச்செல்வி மேம். நல்லா 3 மந்த்ஸ் தான் போனேன், அதுக்கப்புறம் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா வந்து எதுக்கு வர இந்த மாதிரி ஒரு கீர்த்தனைகள், இப்போ வந்து எங்கள் அப்பாட்ட எதுக்கு, அதாவது இன்னும் சினிமா சாங்ஸ்லாம் பாடி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாமேனு எங்கள் அம்மா தான் ஐடியா கொடுத்தாங்க அப்பாவுக்கு. நான் எப்போ நான் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க காரணம் வந்து எங்கள் அம்மான்னு கூட சொல்லலாம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து அப்பாட்ட வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாங்க, நிறையா சினிமா சாங்ஸ்லாம் கற்றுக் கொடுங்க, இன்னும் நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கட்டும் அப்படின்னு எங்கள் அம்மா தான் ஃபோர்ஸ் பண்ணாங்க.

0: எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் நிறையா சாங் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாரு. நான் மொத மொத பாடினது வந்து ஐயப்பன் கோயிலில் 2004 அப்போது அந்த டைமில் வந்து ஐயப்பன் கோயிலில் தான் நானும் எங்கள் அண்ணாவுமே பாடினோம். அது டிவோஷனல் சாங் தான் பாடினோம். அது திருப்புகளில் வந்து முத்தை திரு சாங் தான்.
1: நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஜானர் எது? உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நீங்க நினைக்கிற ஜானர் எது?
0: நான் வந்து எல்லாமே நான் பாடுவேன், ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து மெலடி சாங்ஸ் தான் எனக்கு அவ்வளோ கன்வீனியன்ட்டாக இருக்கும் பாட. அதே மாதிரி ஆடியன்ஸ் நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மெலடி சாங்ஸ்க்கு உங்கள் வாய்ஸ்.
1: நீங்க பாடின சாங்ஸ்க்கு வந்து ஆடியன்ஸ் இந்த சாங்கை மறுபடியும் மறுபடியும் பாடுங்க அப்படின்னு சாங்ஸ் நிறைய கேட்பாங்க, ஆனால் உங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு சாங், இந்த சாங்கை எந்த ரிசப்ஷனில் பாடினாலும் எந்த லைட் மியூசிக் பாடினாலும் இந்த சாங் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்ற சாங்ஸ் இது?
0: அது வந்து இப்போ வரைக்கும் கும்கி படத்தில் சொயசையும் பாட்டு தான் அவ்வளோ விரும்பி கேட்பாங்க. அந்த பாட்டை பாடினாலே நிறைய பேர் இந்த ஆடவே ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நான் வந்து 3 or 4 times அந்த சாங் நான் பாடியிருக்கேன் நிறையா ப்ரோக்ராமில்.
1: நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக சொல்லும் போது நாங்கள் விடுவோமா? தயவு செஞ்சு எங்களுக்காக 2 lines பாடி காட்டுங்களேன்.
0: கையளவு நெஞ்சத்தில கடல் அளவு ஆசமச்சான், அளவு ஏதும் இல்ல அதுதான் காதல் மச்சான். நாம ஜோரா மண் மேல சேராவிட்டாலும் நினைப்பே போது மச்சான்.
1: ஆஹா, எங்களுக்கே இன்னொரு 2-3 வாட்டி கேட்கணும் போல இருக்கும் போது ஆடியன்ஸ் விட்டு வைப்பாங்களா? சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர்னு பார்த்தா யாரு?
0: எனக்கு வந்து எப்பவுமே எனக்கு வந்து இளையராஜா சார் மியூசிக்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட், ரொம்ப பிடிக்கும். எல்லா சாங்ஸுமே அவ்வளோ ரசித்து கேட்பேன். இப்போ லேட்டஸ்ட்னு பார்த்தா எனக்கு யுவன் சங்கர் ராஜா சார் அண்டு டி இமான் சார்லாம் ரொம்ப பிடிக்கும். சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அந்த அவங்க சாங்ஸும்.
1: அதானே, இளையராஜா சார் சாங்ஸ் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? எந்த ஏஜாக இருந்தாலும் அவர் சாங்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஃபேன் தாங்க. உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸ்? நீங்களே ஒரு சிங்கராக இருக்கும் போது இந்த சிங்கரோட வாய்ஸ் வந்து என்னோட வாய்ஸோட வந்து யூனிக்காக இருக்கும், நான் அந்த சிங்கர் மாதிரியே பாடுவேன், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு உங்கள் வாய்ஸை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கீங்களா?

0: சிங்கிங். அதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது ஹாபீஸ் இருக்கா?
1: நான் வீட்டில் இருக்கும்போதும் நான் மியூசிக் தான் கேட்பேன். இதை செல்லை மொபைலை வச்சுட்டு இயர்ஃபோன் மாட்டிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து எல்லா சாங்ஸும் உட்காந்து நான் கேட்டுட்ருப்பேன். நான் வந்து நிறையா சாங்ஸ் கேட்பேன், ஆனால் எனக்கு வந்து நாமுத்துக்குமார் சாரோட லிரிக்ஸ்லாம் அவ்வளோ ஒரு கிரேஸ். எனக்கு எல்லாமே அவர் ரைட் எழுதின எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த மதராசப்பட்டினம்ல பூக்கள் பூக்கும் தருணம்லாம் சான்ஸே இல்லை, அந்த மாதிரி பாட்டெல்லாம். அது அப்புறம் செவன்ஜி ரெயின்போ காலனியில் கண் பேசும் வார்த்தைகள், அப்புறம் நினைத்து நினைத்து பார்த்தேன், எல்லா சாங்குமே அவ்வளோ ஒரு கருத்தாக ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம்
0: நினைத்து நினைத்து பார்த்தா அந்த சாங் கொஞ்சம் பாடுறீங்களா?

0: நல்லா இருந்ததுங்க. சரி, இது தவிர்த்து நீங்க ஃபர்தரா சிங்கிங் அடுத்து நீங்க என்ன பண்ணலான் இருக்கீங்க? உங்களோட ஸ்டடிஸ் முடிச்சதுக்கு அப்புறமா உங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் நீங்க எப்படி எடுத்துட்டு போகலான்னு பாக்குறீங்க? சிங்கிங்கே கண்டினியூ பண்ண போறீங்களா, இல்ல நீங்க அடுத்து ஃபர்தரா வேற கோர்ஸ் ஏதாவது படிக்க போறீங்களா?
1: வந்து சிங்கிங்கில் தான் ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நான் வந்து ஆஃப்டர் ஸ்டடீஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என் வாய்ஸ் இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்காக எல்லா முயற்சியும் எடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது.
0: நீங்கள் நான் ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் கூட பாடுற பார்ட்னர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது சினி சிங்கர்ஸ் அவங்க கூட ஏதாவது பாடியிருக்கீங்களா?
1: ஒரே ஒரு வாட்டி பாடியிருக்கேன், ஏன் உச்சி மண்ட சாங், அந்த சாங் பாடின கிருஷ்ணா ஐயர் அவரோட சேர்ந்து அதே சாங்கை நான் ஸ்டேஜில் பாடியிருக்கேன். அவர் கூட பாடும்போது ரொம்ப பயமாக இருந்தது, ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினேன் நான் அந்த சாங். என்னால் மறக்க முடியாது அந்த நாளை.
0: அப்படியா, எங்களுக்காக ரெண்டு லைன் ப்ளீஸ்.
1: ஏன் உச்சி மண்டையில் சுருங்குது, உள்ள நான் பார்க்கையில் கிருங்குது, கிட்டனே வந்தால வருங்கது டருங்குது. என் உச்சி மண்டையில சொருங்குது, உன்ன நான் பார்க்கையில கிருங்குது, கிட்டனே வந்தால வருங்குது டருங்குது. கை தொடும் தூரம் காத்தவளே, கண்ணால என்ன சாச்சவளே, ராத்திரி தூக்கம் கெடுத்தவளே சுந்தரியே. தாவணி தாண்டி பார்த்தவனே, கண்ணால என்ன சச்சவனே, ராத்திரி தூக்கம் கெடுத்தவனே சந்திரனே. என் உச்சி மண்டையில சுருங்குது, உன்ன நான் பார்க்கையில கிருங்குது, கிட்ட நீ வந்தாலே வெறுங்குது டொருங்குது.
0: அடடா, நீங்க கிருஷ்ணாயரோட எல்லாம் பாடியிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு சினி சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா பாடுவீங்களா?
1: கண்டிப்பா பாடுவேன்.
0: அப்படி உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த ட்ரீம் மியூசிக் டைரக்டரோட தான் பாடணும் அப்படின்ட்டு, உங்களோட ட்ரீம் மியூசிக் டைரக்டர் யாரு?
1: எனக்கு வந்து எப்பவுமே இளையராஜா சார் தான், அவர் மியூசிக்ல பாடணும்னு அவ்வளோ ஆசை. அட்லீஸ்ட் ஒரு கோரஸாச்சும் பாடணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை.
0: நீங்க எங்களுக்காக நிறைய புது பாடலாம் பாடி காட்டுறீங்க, எங்களுக்காக நம்ம வியூவர்ஸ்க்காக ஒரு பழைய பாட்டு ஒன்று பாடி காட்டுங்களேன்.

0: சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே வா, ஜொலிக்கும் உடையணிந்து கலிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே வா, ஜொலிக்கும் உடையணிந்து கலிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். கற்சிலையும் சித்திரமும் கண்டு அதன் கட்டழகிலே மயக்கம் கொண்டு, கற்சிலையும் சித்திரமும் கண்டு அதன் கட்டழகிலே மயக்கம் கொண்டு, கற்சிலையில் கட்டழகிலே மயக்கம் கொண்டு, வீண் கற்பனை எல்லாம் மனதில் அற்புதம் என்றே மகிழ்ந்து விற்பனை செய்யாதே மதியே. வீண் கற்பனை எல்லாம் மனதில் அற்புதம் என்றே மகிழ்ந்து விற்பனை செய்யாதே மதியே. தினம் நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே வா, ஜொலிக்கும் உடையணிந்து கலிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ
1: ரொம்ப அருமையா இருந்தது மகேஸ்வரி, உங்க வாய்ஸ்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்களுக்காக வேற ஏதாவது ஒரு லேட்டஸ்ட் சாங் ஏதாவது?

0: செம்ம நல்லா பண்ணீங்க மகேஸ்வரி. எவ்ரி பிகினிங் ஹேஸ் டு கம் டு அன் எண்ட். இவ்வளோ நேரம் நம்ம கூட மகேஸ்வரி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள பற்றி நிறையா சொன்னாங்க, நிறையா சூப்பரான பாடலும் பாடி காமிச்சாங்க. ஷோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடித்தாங்களே மகேஸ்வரி, இந்த பாடலோட நம்ம இந்த ஷோ எண்ட் பண்ணிடலாம்.
1: எனக்கு பிடிச்ச இளையராஜா ரொம்ப ஃபேவரட், என்னோட ஃபேவரட் சாங் நான் பாடணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதை
0: கண்டிப்பாக பாடுங்க மகேஸ்வரி.
2: குயிலு கருங்குயிலு மாமன் கவி குயிலு

7.8. உங்க குழந்தை எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க குழந்தைகளுக்கு பிடிச்ச விளையாட்டு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க குழந்தையோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க குழந்தையோட ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 மணி நேரம் ஒரு பெற்றோரா இல்லாம ஒரு நல்ல ஃப்ரெண்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா? உங்க குழந்தை உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நலமா இருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா? இதுல ஒரு கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னா ஒரு பெற்றோரா உங்க கடமையில இருந்து நீங்க தவறிட்டீங்க.

சாப்பாடு அது அது அது இந்த வயசுல வந்து அவங்க நான் அதுதான் நானும் சொல்றது, அவங்க வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சத்துணவு சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு வந்து சைக்கிளிங் ஓடுறது அந்த மாதிரி விளையாடுறது அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப கம்மி பண்ணணும் ஒழிஞ்சு அது எதுக்கு மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு பட்டினியா இருந்து அப்படிலாம் உடம்ப அவங்க இலக்கி வச்சாங்கன்னா பின்னாடி 30-40 வயசுல அவங்களுடைய உடம்பு ரொம்ப உபயோகம் இல்லாம போயிடும், ரொம்ப அதனால பாதிப்புகள் நிறைய ஏற்படும். அப்படி இல்லாமல் நல்ல சத்துணவுகளை சாப்பிட்டு அது எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப கம்மி பண்ணணும் குழந்தைங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். இப்ப வந்து பெண்கள் எல்லாம் அது வந்து வந்து படத்துல எல்லாம் பார்த்தா ஹீரோயின்ல எல்லாம் பார்த்து ரொம்ப ஒல்லியா இருக்கிறாங்க, இந்த மாதிரிதான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாம் இங்க ஆசைப்படுறாங்க. காலேஜில் படிக்கிற பொண்ணுங்கள்லாம் இந்த வயசுல அவங்க வந்து இந்த டயட் பண்ணாங்கன்னு சொன்னா நிச்சயமா 30-40 வயசுல அவங்களுடைய உடம்புக்கு வீணா போயிடும், அதுக்கு உடம்புக்கு சரியில்லாம போயிடும். ஆக நல்ல நல்ல உணவுகளை சாப்பிட்டு நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்டு வேலை பயிற்சி உடற்பயிற்சி செஞ்சு உடம்ப கம்மி பண்ணணும் ஒழிஞ்சு பட்டினியா இருந்து மாத்திரை சாப்பிட்டு உடம்ப கம்மி பண்றதை நான் விரும்பல. நீங்க அந்த மாதிரி பண்ண

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும்
1: அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல டிவி வாங்குறாங்க, பிரிட்ஜ் வாங்குறாங்க, வாஷிங் மிஷின் வாங்குறாங்க, ஏசி கார் இது மாதிரி ஏதாவது ஒன்னு வாங்குறாங்க. அதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரனும் இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறான். ஒருத்தர் போன் வாங்கினா நம்மளும் அது வாங்கணும்னு ஆசைப்படுறோம். அது மாதிரி வாங்கிட்டு சந்தோஷமும் படுறோம். ஆனா அது வாங்கறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். இஎம்ஐ கட்டணும், ஆபீஸ்ல அட்வான்ஸ் வாங்கணும், இல்லைன்னா பேங்க்ல லோன் வாங்கணும், அதுவும் இல்லைன்னா நம்ம யார்கிட்டயாவது கடனாச்சு வாங்கணும். இப்படி கஷ்டப்பட்டு அந்த பொருள் ஏன் நம்ம வாங்கணும்? அது வாங்குறவங்க உண்மையாவே அது யூஸ் பண்ணணும்னு வாங்குறாங்களா, இல்ல வெட்டியா பண்டா பண்ணி தன்னோட ஸ்டேட்டஸ் காட்டுறதுக்காக வாங்குறாங்களா, இல்ல அவ வச்சிருக்கா இவ வச்சிருக்கா நம்மளும் வச்சிருக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்காக வாங்குறாங்களா, இல்ல ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம்னு அப்படின்னு வாங்குறாங்களா? இது மாதிரி மத்தவங்க பார்த்து பொருள் வாங்குவது சரியா? அது மாதிரி யாராவது வாங்கி இருக்கிறாங்களா? அது வாங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதை பத்தி மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க
2: மத்தவங்களை பார்த்து நம்ம வந்து போன் வாங்கினா நம்மளும் போன் வாங்குறோம், ஃப்ரிட்ஜ் ஏசி எது வாங்கினா நம்மளும் வாங்குறோம். இது மாதிரி மத்தவங்களை பார்த்து நம்ம வாங்குறது கரெக்டா தப்பான்னு நம்ம ஒருத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க உங்க பேர் என்ன?
3: என் பேர் ஸ்ருதி.
2: நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி மத்தவங்க வாங்குறாங்க, நம்மளும் அதை பார்த்து நம்ம காசுல செலவு பண்ணி வாங்குறது சரியா தப்பா?
3: சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க மத்தவங்களை பார்த்து ஜெலஸா ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னா. சோ இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எதுவும் வாங்கினது இல்ல, அதனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் நான் தப்புன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தன் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுலயே வந்து ஹாப்பியா இருந்தேன்னா நல்லது. மத்தவங்களை பார்த்து ஜெலஸ் ஃபீல் பண்றது அவ்வளவு நல்லது இல்ல.
2: இப்ப மத்தவங்களை பார்த்து நம்ம வாங்குறத பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட கேக்கலாம். உங்க பேர் என்ன?
4: பிரியங்கா.
2: சரி, நீங்க சொல்லுங்க பிரியங்கா, அந்த மாதிரி மத்தவங்களை பார்த்து நம்ம அதை வாங்கணும் இது வாங்கணும் ஆசைப்பட்டு வாங்கிட்டு இப்ப அதை வந்து நம்ம இஎம்ஐ லோன் எல்லாம் கட்டி நம்ம காசு செலவு பண்றோம், அது சரியா தப்பா? நீங்க அந்த மாதிரி வாங்கிருக்கீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க.
4: நான் அந்த மாதிரி வாங்கினது என்ன ஃபர்ஸ்ட் திங், பட் நான் அந்த தாட்க்கு அகேன்ஸ்ட் தான். பிகாஸ் ஒருத்தங்களை பார்த்து இன்னொருத்தங்கள நம்ம அந்த ஆனந்த் ஓகே இவங்க இதை வச்சிருக்காங்க அதுக்காக நான் அதை பார்த்து அதை வாங்குறேன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ குட் தாட். பிகாஸ் அவங்க லிவிங், அவங்க ஸ்டாண்டர்ட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் லிவிங். ஸோ நம்மளுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ, நம்மளுக்கு என்ன இது இருக்கோ, பேக்ரவுண்ட் இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி இட்ஸ் பெட்டர் இஃப் யூ கெட் திங்ஸ். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். சில பேர் வந்து ஐபோன் அவங்க வச்சிருக்காங்க, ஓகே லெட் மீ ஆல்சோ டேக் அன் ஐபோன் 6 நானும் வாங்கிக்கிறேன், இட் காஸ்ட் சம் 50,000. பட் அந்த 50,000 ப்ராப்ளி அவங்களுக்கு இட் மைட் பி இன் அ வெரி ஸ்மால் டேர்ம், பட் கம்பேர்ட் டு அவர் சிச்சுவேஷன் அது ரொம்ப பெருசா இருக்கலாம். பட் ஸ்டில் தேவையில்லாம வி பிரஷர் அவர் ஃபேமிலி, எனக்கு ஐபோன் 6 வேணும், ஸோ வி பிரஷர் அவர் ஃபாதர் மதர் தே கெட். ஸோ அந்த இஎம்ஐல யா இட் வில் பி அ ப்ராப்ளம் அவங்களுக்கு. இன்டைரக்டா வி ஆர் கிரியேட்டிங் அ பிரஷர்.
2: தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க ஆண்டி.
5: ஆக்சுவலி என்னன்னா மணி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து வேரியஸ் ஆகும் இல்லையா. ஒருத்தர் பார்த்து நம்ம வாங்கணும் அவங்க கிட்ட பணம் இருக்கும், அதனால கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கின ஆசையினால கடன் வாங்கும் போது அவங்களுக்கு தேவைக்கு அதிகமான செலவுகள் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதை பார்த்து அவங்க பிள்ளைங்களுக்கும் அது இது இம்ப்ரூவ் ஆயிடும். நம்ம அம்மாவும் கடன் வாங்குறாங்கல்ல, அப்போ அதே அது வந்து குழந்தைங்களுடைய இதுவும் வந்து குறைக்கிற மாதிரியும் இருக்கும்.
2: நீங்க சொல்லுங்க ஆண்டி இதை பத்தி. எனக்கு வந்து என்னன்னா நம்ம சிலர் இந்த மாதிரி பார்த்ததுக்கு நம்ம தேவையில்லாத பொருட்கள் நம்ம வாங்கிடுவோம், அதாவது அன்வான்ட் அவங்க வாங்கிருக்காங்க, ஸோ இது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி, அவங்க வாங்கிருக்காங்க ஸோ நம்மளும் வாங்குறோம் அப்படின்னு மாதிரி நம்ம அது வந்து நம்மளுக்கு உண்மையிலே அது இட்ஸ் நாட் அ நெசசிட்டி, அது ஒரு லக்ஸரியா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாம நம்ம அந்த மாதிரி பார்த்து வாங்க, நம்மளுக்கு எது தேவையோ அது மட்டும் நம்ம வாங்கணும். சும்மா அவங்க வாங்கியிருக்காங்க அவங்க இது பண்றாங்க, அப்புறம் லோன் கட்டுறது அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கும், கொடுக்க வாங்கும் போது நம்மளுக்கு நல்லா இருக்கும். அப்புறமா நம்ம பே பண்ணும் போது அப்பல தான் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம வந்து அப்புறம் ஃபேமிலி அப்பதான் யோசிப்போம் நம்ம அவங்க வாங்கிருக்காங்கன்னு, அவங்க மேபி இதே மாதிரி வேணும், நம்மளுக்கு அவ்வளவு இது இருக்காது. ஸோ அதனால அது வந்து பார்த்து வாங்குறது இட்ஸ் நாட் குட்.
6: என்னோட பாலிசி என்னன்னா எப்போ வந்து மணி இருக்கோ அப்பதான் எதுவும் வாங்குவேன், கடனே வாங்க மாட்டேன். அது உண்மையிலே என்ன மத்தவங்க அவ்வளவு பெருசு வாங்கினா கூட அதை பார்த்து நான் ஆசைப்படக்கூடாது. அது எப்போ எனக்கு என் கையில மணி இருக்கும் போது அந்த தேவைய என்னோட இஷ்டத்துக்கு ஃபுல்லா வாங்கிப்பேன். மற்றபடி கடன் வாங்கி வாங்குறது என் பாலிசி கிடையாது, அதனால எப்போ பைனான்சியல் கஷ்டம் வராது.
2: நீங்க சொல்லுங்க அங்கிள்.
7: ஆட்டோ டிரைவர் தானே. இப்ப என்னுடைய வருமானம் என்னவோ அதுக்கேத்த மாதிரி தான் நான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஒரு அமௌண்ட் அதை வச்சுதான் நான் இது பண்ண முடியும். இப்போ என்னை விட கொஞ்சம் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த இது இது பண்ணலாம். லோன் வாங்குறதா சரி, இல்ல எந்த பொருள் சூஸ் பண்றதுனால அவங்கவுங்க தராத்தரத்துக்கு மாதிரி பண்ணலாம் அவ்வளவுதான்.
1: தேங்க் யூ. சொல்லுங்க அங்கிள்.
8: கஷ்டத்துக்கு தான் நான் வாங்குறேன், திருப்பி கொடுக்கணும். இந்த மாதிரி தான் எங்களுக்கு தப்பு கிடையாது.
1: அது வாங்குறதுல நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் சொல்லுங்க.
8: வாங்குறதுக்கு நிறைய பேரோட கேக்குறோம், கொடுக்குறோமோ கொடுக்குறாங்க, அது நம்ம வட்டி போட்டு கொடுக்குறோம்.
1: மற்றவங்க போன் வாங்குறாங்க, லேப்டாப் வாங்குறாங்க, கிரைண்டர் மிக்சி எல்லாம் வாங்குறாங்க, நம்மளும் அதுக்காக லோன் வாங்கி கஷ்டப்பட்டு வாங்குறோம், அது சரியா தப்பா?
9: இல்ல, மற்றவங்க வாங்குறதுக்காக எல்லாம் வாங்க முடியாது. நம்மளோட நீடு இருந்தா, நம்மளுக்கு தேவையா இருந்தா அது வாங்கலாம். சப்போஸ் வந்து நம்மளோட வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப அது அவன் வாங்கியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல வாங்கலாம். பட் ஆனா அவங்க வாங்குறாங்க இவங்க வாங்குறாங்கன்ற இதுல எல்லாம் வாங்கிட்டோம்னா லோன் அப்புறம் யாரும் அடைக்கிறது? அவங்க அடைக்க மாட்டாங்க, நம்ம தானே அடைக்கணும். அவங்க வெரி இம்பார்ட்டன்ட் டு மந்த்லா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். தேங்க்யூ ஆண்டி.
1: சொல்லுங்க.
10: நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறணும். பொருளாதாரம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை நடத்தணும். கடன் வாங்கி எந்த சேவை செஞ்சோம்னாலும் வாழ்க்கை பின்னாடி பாதிக்கும், சிரமப்படுவோம், கஷ்டப்படுவோம்.
1: தேங்க்யூ. இப்ப நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா அது பந்தாக்காக வாங்குறோமா, இல்ல மத்தவங்க வாங்கிக்காங்கன்றதை வாங்குறோமா? அது எதுக்காக வாங்க, அது வாங்கி கஷ்டப்படுறோம்ல, அதை பத்தி உங்க கருத்து கொஞ்சம் சொல்லுங்க.
11: ஆக்சுவலா வந்து மத்தங்காக நம்ம எதுவும் வாங்கல, சோ நமக்கு தேவையானது மட்டும் தான் நம்ம வாங்குறோம். சோ இந்த இஎம்ஐ கட்டுறது, அதாவது மற்றவங்களுக்காக வாங்குறது மட்டும்தான் கஷ்டமா இருக்கு. அல்லாம வேற அது ஒரு நல்லதா எனக்கு தோணுது. வேற எதுவும்
1: சொல்லுங்க ஆண்டி, உங்க கருத்தை பத்தி.
12: இது வந்து நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் ஆகுது. பசங்க வந்து சில பேர் இது லோன் வாங்கி ஆடம்பரமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் பயங்கரமா பிரச்சனைகளும் இருக்குது அந்த பசங்களுக்கு. ஏன்னு கேட்டா அந்த நெட்டில் வர்றது, இந்த மாதிரி பசங்க அந்த போன்லயே பேசிட்டே இருக்கிறதுனால ஆக்சிடென்ட் ஆகுது. பசங்க இது கவர்னர் குறைவே கம்மி ஆயிப்போகுது. அதனால வந்து இதை நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனா எப்படி பண்ணோன்றது மட்டும் பசங்க கொஞ்சம் தெரிஞ்சு நடந்துக்குன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்லா. அதனால இந்த போன் வாங்குறதுனால வந்து பசங்க வந்து ரொம்ப வீட்டுல டார்ச்சர் வேற. போனுங்களை எப்படியாவது வாங்கிடுறாங்க, எந்த பகுதியிலயாவது கடன் வாங்கணும், இல்ல இந்த போன லோன்ல வாங்கணும், இல்ல அப்பா அம்மாட்ட கேட்டு வாங்கணும். அதனால வந்து பசங்களுக்கு தவறான வழிகள்ல எத்தனையோ பயன்படுத்துறாங்க. அதை கரெக்டான முறையில பயன்படுத்தினா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்.
1: தேங்க்யூ.
13: எந்த பொருளுமே யூஸ் ஆயிடுச்சா யூஸ் ஆயிடுச்சு, தவறா நினைச்சா தவறு. லோன் வாங்குறது அவங்க சௌகரிய மாதிரி, வசதியா இருக்கும் லோன் வாங்குவான், வசதி இல்லாதவன் கொஞ்சமா பார்த்து சின்ன பொருளா வாங்கிப்பான்.
10: யூசேஜ் ரேவா தான் வாங்குறோம்.
1: கடன் தான் வாங்கி கட்டுறோம்ல.
10: இல்ல, இப்ப இந்த கல்ச்சர் வந்து கடன்றது வந்து பெரிய மேட்டர் கிடையாது. எல்லாருமே இன்கம் இருக்கு, அதான் மந்த்லி போட்டு வாங்கிடுறாங்க. யூசேஜ் இருக்கும்போது வாங்க வேண்டியது அவசியம் இருக்கு எல்லாரும்.
1: சரிதான்,
10: இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு சரிதான்.
7: நீங்க சொல்ற அக்செப்ட் பண்ணிக்கிறேன், மொபைல் தேவைதான். பட் ஆனா வந்து கேமரா போனு இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒண்ணு. ஒண்ணு போன் வந்து பேசுறதுக்கும் மெசேஜ் அனுப்புறதுக்கு மட்டும் போதும், தேவையில்லாத நம்ம வாங்கி பேசணும் அவசியம். அதுக்காக கடன் வாங்கணும், லோன் போடணும், இந்த மாதிரி ஒரு நெசசரி.

0: அதுக்குதான் நம்ம யோசிக்கணும். நம்மளால என்ன முடியுமோ அதான். இப்ப எனக்கு ஐபோன் வாங்குற அளவுக்கு தேவை இருந்தது அப்படின்னு நான் அதை பத்தி யோசிச்சு அதை கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வாங்கினாலும் அது தப்பு இல்ல. தேவையே இல்லாம ஒரு பொருளை வாங்குறது அந்த பொருளுக்கோட வேல்யூவே இல்லாத மாதிரிதானே இருக்கு. ஐபோன் தேவை இருக்கு இல்ல, இண்டிவிஜுவல் திங். ஒருத்தவங்க வாங்குறாங்கன்றதுக்காக வாங்கி சூப்பர். ஒருத்தனுக்கு காசு இருக்கு தேவையே இல்ல, என் பக்கத்து வீட்டுக்காரன் ஐபோன் வச்சிருக்காங்க, அதை யூஸ் பண்ண கூட தெரியாது, பட் இருந்தாலும் வாங்குவான்.
1: அதுக்காக சில பேர் கடன் எல்லாம் வாங்குறாங்க, அது கரெக்டா தப்பா
2: இல்ல? ஆப்வியஸ்லி அது தப்புதான். பிகாஸ் கடன் சொல்றது நம்ம எதுக்கு வாங்கணும்னா, சப்போஸ் ரொம்ப நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் இருந்தாதான் நம்மளுக்கு அவசியம் இருந்தா மட்டும்தான் வாங்கணும். சும்மா கடன் வாங்கினா ஆக்சுவலி நம்மளோட டெட் தான் இருமே தவிர வேற பிரயோஜனம் எதுவுமே.
0: இப்ப மத்தவங்க வந்து ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்க, ஏசி வாங்குறாங்க, ஐபோன் வாங்குறாங்க, நம்மளுக்கு நியூஸே இல்லாம கூட போலாம், ஆனா நம்ம வாங்குறோம், கடன் வாங்கியாச்சும் வாங்குறோம், அது வாங்குறது தப்பா கரெக்டா? சில பேர் பந்தாக்காக கூட வாங்குறாங்க, அது வாங்குறது தப்பா கரெக்டா? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? பேரு
3: என்னோட பேரு ஸ்ரீவித்யா. கண்டிப்பா நான் வந்து இந்த மாதிரி வாங்குறது நான் தப்புன்னு தான் சொல்வேன். ஏன்னா இப்போ மத்தவங்க கிட்ட இருக்கு அப்படின்றதுக்காக அவங்க வாங்குறோம் அப்படின்னு சொன்னா வந்து அவங்க கிட்ட இருக்கு அதனால அவங்க வாங்குறாங்க. இது வந்து இது நடுத்தர மக்கள் முடியுமா அப்படின்றது கஷ்டம். இப்போ அதே இது ஸ்கூல் லெவல்ல இருந்தே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வெல் டு டூ ஃபேமிலில இருந்து வர ஒரு பையனுக்கும் நடுத்தர நிலையில இருந்து போற ஒரு பையனுக்குமே எவ்வளவோ டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அவன் ஒரு நல்ல பென்சில் பாக்ஸ் வச்சிருக்கான், என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கே அதுதான் மனசுல அப்படியே பதிஞ்சிருது. அவங்க வீட்டுக்கு போய் சண்டை போடுறது அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இதே காலேஜ் லெவல்னா ஐபோன் லெவல் அந்த மாதிரி தான். சோ நான் வந்து பேசிக்காவே இது தப்புன்னு தான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மள படிக்க வைக்கிறாங்க, அவங்க படுற கஷ்டம் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். அதாவது நல்லபடியா படிச்சு சம்பாதிச்சு அவங்களுக்கு திரும்ப கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவ இதை வச்சிருக்கா இவ இதை வச்சிருக்கா என்கிட்ட இது கூட இல்ல நீங்க எனக்கு இது கூட பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம எந்த விதத்திலுமே அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறது இல்ல. பிகாஸ் பேரண்ட்ஸ் நம்ம வாழ்றது நம்மளுக்காக, நம்மளோட சந்தோஷத்துக்காக. அதை விட்டுட்டு நம்ம சும்மா அவங்க கிட்ட போயிட்டு நீங்க அதை வச்சு அதை வாங்கி கொடுக்கல இது வாங்கி கொடுக்கலன்னு சொல்றது எந்த விதத்திலுமே சரியில்லை. பிளஸ் நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்க நம்ம சந்தோஷப்படுறோம், அவங்க நம்மளுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்க கஷ்டம் தான் பண்ண போறாங்க. ஆப்வியஸ்லி கண்டிப்பா தப்புதான். இப்போ ஹவுசிங் லோன்ஸ் எவ்வளவோ ப்ரொவைட் பண்றாங்க, அது வந்து இருக்கிறவங்களே வாங்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? இப்போ ஒரு வீடு இருக்கு, இப்ப ஈஸியால எத்தனையோ பேருக்கு பங்களா இருக்கு, இருக்கிறவங்க மறுபடியும் மறுபடியும் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். அதை விட்டுட்டு சும்மா பணம் இருக்கிறவங்க மறுபடியும் மறுபடியும் இன்னொரு பிளாட் வாங்குறது இது ரொம்பவே தப்பான விஷயம் தான். அதே மாதிரி இப்போ ஆப்வியஸ்லி எங்க பக்கத்துல இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்களும் அப்படிதான். அவங்க வந்து எவ்வளவோ வந்து வசதி இருக்கு, அதை வந்து அந்த வசதியை வந்து அவங்க நல்ல முறையில பயன்படுத்தாம மத்தவங்களுக்காக வாழ்றது அப்படின்றது ரொம்ப தப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப் நம்ம நம்மளுக்காக வாங்கணும், மத்தவங்கக்காக வாழ்றது மத்தவங்க பார்த்து நம்மள பாராட்டணும் அப்படின்னு ஒரு பகட்டான வாழ்க்கை வாழ்றது ரொம்பவே தப்பு.
0: இப்ப மத்தவங்களை பார்த்து நம்ம வந்து இது வாங்கணும் அது வாங்கணும் வாங்குறோம்ல, அது தப்பா? சரி, அந்த மாதிரி உங்க லைஃப் நீங்க இதை வாங்கி நீங்க லோன் கட்டி கஷ்டப்பட்டுருக்கீங்க, உங்களுக்கு கருத்து சொல்லுங்க.
4: என்னோட பேர் சங்கீதா. நான் வந்து நான் எதுவும் வாங்கி கஷ்டம்லாம் பட்டது இல்ல, பட் நீங்க கேட்ட தப்பா ரைட்டா அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பா எல்லாம் அதே மாதிரி அவங்கள பார்த்து இதை பார்த்து அவங்க வாங்கி வச்சிருக்காங்களே, எந்த பொருளும் வாங்குங்கன்னு நான் சொல்ல வரல. பட் சேம் டைம் அந்த மாதிரி வாங்குறவங்க செய்யறது தப்புன்னு நான் சொல்லல. ஏன்னா வந்து நம்ம வாழ போறது கொஞ்ச நாள், லைஃப் இஸ் டூ ஷார்ட். சோ நம்ம நினைப்போம் அதுக்கு நம்ம படிச்சு பெரிய ஆள் ஆகி அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட ஸ்டேட்டஸ் எல்லாம் உயர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம நினைச்சதை வாங்கலாம், அவங்கள பார்த்து இந்த நேரத்தில் எதுவும் வாங்க வேணாம் நினைக்கிறப்ப, இப்ப காலேஜ் படிக்கிற பையன் ஐபோன் வாங்கணும் நினைச்சானா அவன் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டான். அவனுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், அப்பயே அந்த காலேஜ் பையன் செய்யறான் அப்படின்றப்ப அவனோட கரண்ட் ஸ்டேட்டஸ்ல தான் இப்ப நியூஸ் பேப்பர் படிக்கிறத விட வாட்ஸ்அப்ல தான் நிறைய மெசேஜ் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அவன் அதனால அதை வாங்காம அவனோட சாக்ரிஃபைஸ் பண்றதுலாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அந்த ஏஜ்ல அதை என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். சரி, நம்ம தேவையானதை வாங்கிப்போமே, வாங்கிட்டு அதுக்கப்புறம் லைஃப்ல பாத்துக்கலாம். இருக்க போறது ஒரு லைஃப் வாழ்ந்தே ஆகணும், அதை என்ஜாய் பண்ணி தான் வாழ முடியும். இப்ப விட்டா அது பின்னாடி எதுவும் வயசானதுக்கு அப்புறம் அதை என்ஜாய் பண்ண நினைக்க முடியாது. ஈவன் பெரியவங்க கூட சொல்றேன், பெரியவங்க பக்கத்துல இருக்கவங்க சேரி வச்சிருக்காங்க அது வாங்கினா வீட்டு அவங்களோட வீட்டுல இருக்கவங்களுக்காக அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க. வீட்டுல இருக்கவங்க அவங்களுக்கு குடிச்சதை சாப்பிடாம இல்ல வீட்டுல கடை அடைக்கணும்ன்றதுக்காக நிறைய பண்ணிருப்பாங்க. ஒரு குழந்தையால அவங்க ஒண்ணும்

0: அவங்களோட லைஃப் அவங்க இழந்துட போறது இல்ல. சோ அவங்களுக்கு பிடிச்சதான் அந்த ஏஜ்ல தேவையான வாங்கிக்கலாம். மத்தவங்க பாத்து வாங்குறதுனால ஒண்ணு அவங்க
1: அதுக்காக கடன் வாங்குறாங்களே, தப்பு இல்லையா?
0: இல்லாத சூழல கடன் தான் வாங்கி ஆகணும். எல்லா யாருமே கடன் வாங்காதவங்க இருக்க மாட்டாங்க. சோ அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நிறைய காசு கொடுத்து வாங்காம, நிறைய கடன் காஸ்ட்லியான பொருளை ரொம்ப வாங்காம முடிஞ்சு, இப்ப 10,000 ரூபாய் சேலை வாங்கினா நம்மளால ஒரு 7,000 தான் முடியும்னா அது வாங்கலாம். 5,000 முடியும், 2,000 தான் கடன் வாங்கலாம். 10,000 கடன் வாங்குறது கொஞ்சம் தப்பு தான். மத்தபடி அதுக்காக எதுவுமே வாங்காம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது லைஃப்ல. தேங்க்யூ.
1: மத்தவங்க ஐபோன் வாங்குறாங்க, நம்மளுக்கு அந்த ஐபோன் யூஸே இருக்காது, ஆனாலும் நம்ம வாங்க நினைக்கிறோம். ஃப்ரிட்ஜ், ஏசி அதெல்லாம் நம்மளுக்கு நம்ம வருமானம் அவ்வளவு கட்டுப்படி ஆகாது, ஆனாலும் கடன் வாங்கியாச்சும் வாங்குறோம். அது வாங்குறது கடன் வாங்கியாச்சும் வாங்குறது கரெக்டா தப்ப. நம்ம எதுமால யூஸ் பண்றதுக்காக வாங்குமா இல்ல பண்டாக்காக வாங்குறோமா, அதை பத்தி கொஞ்சம் உங்க கருத்துக்களை சொல்ல முடியுமா? உங்க பேரு?
2: சையத் என் பேரு, சென்னைதெல்லாம் இருக்கேன். இங்க நம்ம யூஸ்ஃபுல்லாக வாங்கலாம், பட் பண்டாக்காக வாங்குறது வேஸ்ட். நம்ம யூஸ் பண்ணாலும் நல்லது.
1: இந்த அளவுக்கு ஐபோன் வாங்குற அளவு கிடையாது, பட் மத்தவங்க வச்சிருக்காங்கிறதுக்காக சும்மா ஆசைப்பட்டு பண்றாங்க, பட் ரெக்ரெட் பண்றாங்க ஃபியூச்சர்ல. ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. தேங்க்யூ. சொல்லுங்க ஆண்டி உங்களோட கருத்து.
3: யூஸ் இருந்தா வாங்கலாம், நம்ம வாங்கினா ஒரு உபயோகம் தான். வந்தாக்கு இல்ல வீட்டுல வச்சிருந்தா பால் கேட்டு போவாது, குழம்பு கேட்டு போவாது. வச்சிருந்து மறுநாளைக்கு மறுநாள் டைம் இருக்காது வேலைக்கு போறது, அது மறுநாள் வச்சு சுடு வச்சு சாப்பிடலாம்.
1: கடன்லாம் கூட வாங்கி வாங்குறாங்களா, அது தப்பா கரெக்டா?
3: கடன் கட்டுற மாதிரி இருந்தா வாங்கலாம், கட்ட முடியாதுன்னா வாங்க கூடாது.
1: இத பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க ஆண்டி.
4: அதாம்மா, இப்ப கடன் வாங்கி வாங்கறதுனால நம்மளதான் நஷ்டமாகும். அது நம்ம கையில பணம் இருந்து வாங்கி யூஸ் பண்ண அது மாதிரி வேறதான் கடன். இப்ப இது வரைக்கும் நான் எந்த பொருளும் மத்தவங்க பந்தாக்காக வாங்கி நான் இது வரைக்கும் அனுபவிச்சிருக்கேன். ஆனா எல்லாம் மிடில் கிளாஸ் தான் இருந்தாலும் மத்தவங்க கிட்ட இருக்குதே என்கிட்ட இல்லையே நான் இது வரல வருத்தப்பட்டதும் இல்லை. சரி, நம்ம கடவுள் இவ்வளவுதான் கொடுத்தாரு, நான் அது வந்து சந்தோஷப்பட்டுட்டேன். அத்தனை கடன் வாங்கி பந்தாவுக்காக செய்யறதெல்லாம் என் பேர் பல்லாது. என் பொண்ணு 2-wheeler வேணும்னு கேட்டுச்சு, கையில பைசா இல்ல, 30,000 தான் இருந்தது. 30,000 எங்க தம்பிய கேட்டேன், அவன் இல்லன்னா அதை கொடுத்தான். இப்ப புக் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அது போல அடுத்தவங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு எப்பவுமே கால் பண்ணுவாங்க. நம்ம கையில இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கோம். அவ்வளவு.
1: மத்தவங்க வந்து காஸ்ட்லியான ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்க, ஏசி வாங்குறாங்க, ஐபோன் வாங்குறாங்க, இது நம்மளுக்கு யூஸ் ஆவாங்க, இதுங்க கூட போகலாம். ஆனா நம்ம அது வாங்குறோம்னு நினைக்கிறோம், கடன் வாங்கியாச்சும் வாங்கணும்னு நினைக்கிறோம். அது வாங்குறது தப்பா கரெக்டா? பந்தாக்காக வாங்குறோமா இல்ல நிஜமாலே அது யூஸ் ஆகுது அதுக்காக வாங்குறோம், அதை பத்தி நான் கருத்துக்கள் நீங்க சொல்ல முடியுமா? உங்க பேரு?
5: நான் கார்த்திக். இல்ல, அந்த மாதிரி யூஸ் ஆகாம இருக்க பொருள்லாம் வாங்குறது வேஸ்ட் தான். சும்மா லக்ஸரின்ற பேர்ல இல்ல ஷோ ஆஃப் அப்படின்ற பேர்ல வாங்குறது என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் தான். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது, நான் அந்த மாதிரி வாங்க மாட்டேன். அந்த மாதிரி வாங்குறத என்கரேஜும் பண்ண மாட்டேன்.
1: கடன் வாங்கி வாங்குறாங்க,
5: அதான் எல்லாமே அட்டை வேஸ்ட். எதுக்கு அப்படி எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கி அப்படி ஷோ பண்ணணும்? அவசியமா இருக்கிறது போதும். அப்படி ஆசை இருந்தா ட்ரீம் இருக்கலாம், அது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அதுக்கு ஏத்த மாதிரி ஏர்ன் பண்ணிட்டு அவ்வளவு மணி வந்த பிறகு அப்புறம் வாங்கலாம். சும்மா அப்படி லோன் எடுத்து வாங்குறது அதெல்லாம் அட்டை வேஸ்ட்.
6: நீங்க கேட்டீங்கன்னாக்கா தேவைப்பட்டா வாங்கணும். நீங்க சொல்ற மாதிரி அந்த பங்குதாக்கு வாங்குறது அவன் வச்சு இந்த காசு சொல்லிட்டு நம்ம வாங்குறது அதெல்லாம் கிடையாது. நமக்கு அதனால யூஸ் இருக்கா, நமக்கு தேவையா? இப்ப இங்க வந்தான்னாக்கா அவளுக்கும் ஒரு தனியா ஒரு போன் வாங்கி கொடுத்துதான் ஆகணும். அவ படிக்கிறதுக்கு லேப்டாப் வேணும், கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாக்கா வாங்கி கொடுத்துதான் ஆகணும். அதெல்லாம் தேவை இல்லாம சும்மா வாங்கி வீட்டுல பந்தாக்கு வச்சுக்கிறது.
1: இப்ப பக்கத்து வீட்டுக்காரன் ஐபோன் வச்சிருக்கான், நம்மளும் ஐபோன் வாங்கணும். ஃப்ரிட்ஜ், ஏசி காஸ்ட்லியானது வச்சிருக்கான், நம்மளும் வாங்கணும். நம்மளுக்கு அந்த வருமானம் இல்லாம கூட இருந்தாலும் நம்ம வாங்கணும் ஆசைப்படுறோம், அது வந்து கரெக்டா தப்பா? கடன் வாங்கியாச்சும் வாங்கணும்னு நினைக்கிறோம், அது கரெக்டா தப்பா? அது பந்தாக்காக வாங்குறோமா இல்ல நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால வாங்குறோமா, அதை பத்தின கருத்துக்கள் நீங்க சொல்ல முடியுமா? உங்க பேரு?
7: ராஜு.
1: சொல்லுங்க.
7: பத்தி சொல்லணும்னா பந்தாக்கா எல்லாம் வாங்கக்கூடாது. நம்ம சம்பாதிக்கணும்னா ஒரு பொருளை வாங்கி நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இப்போ பந்தாதாண்டி ஒரு கடனை வாங்கிட்டு பார்த்தோம்னா நாளைக்கு கடன் கஷ்டப்படணும் நம்ம, அதுக்காகவே அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இருக்கிறத பண்றாங்கன்னா நம்ம இல்லாதவங்க அது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அது ஏகப்பட்ட மகா தப்பு. அது சொல்ல போனா அது நம்ம தான், நம்ம பிள்ளைகள்ல இருந்து நம்ம பெரியவர்கள் வரைக்கும் அது பாதிக்கப்படும். ஒன்னும் நம்ம சம்பாதித்தெல்லாம் வாங்கி ஒரு பொருளை யூஸ் பண்ணணும், அது நல்ல ஒரு இது. அது இல்லாம நீ வாங்கிட்டியாப்பா நான் வாங்குறேன் பாரு, ஒரு பக்கம் 100,000 ரூபா 50,000 ரூபா 10,000 ரூபா கடன் வாங்கி வாங்கணும்னா நாளைக்கு நம்ம தான் மாட்டிடுவோம். நாளைக்கு ஒரு கேஸ் கேஸ் போறப்ப நம்மள ஏதாவது இது பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச கருத்து அதான்.
1: சில பேர் பந்தாக்காக ஐபோன் வாங்குறாங்க, ஏசி வாங்குறாங்க, காஸ்ட்லி மொபைல்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. அவங்களுக்கு அது யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சும் அது வாங்குறாங்க. அது வாங்குறது கரெக்டா தப்பா? அதுக்காக கடன் கூட வாங்கி வாங்குறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு ஆசையை வாங்கிட்டு அதுக்காக கடன் கட்டி ரொம்ப கஷ்டப்படும். அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க.
7: என்னோட கருத்து என்ன சொல்றதுன்னா, கடன் வாங்கலாம், அது ஒண்ணு அதிகமா வாங்கக்கூடாது. கடன் வாங்கிட்டு திருப்பி கட்டாமலும் இருக்காங்க, அதை பத்தி நம்ம எதுவும் சொல்ல முடியாது.
1: மத்தவங்க வாங்குறாங்கன்றதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வாங்கலாமா?
7: இப்பதான் அது. இப்ப காசு நம்ம கிட்ட இருந்தா பரவாயில்ல, வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், எதுனா பண்ணிக்கலாம். வாங்காம நம்ம கடன் வாங்கிட்டா அது வேஸ்ட் தானே. அது
1: இப்போ நம்ம வந்து மத்தவங்க போன் வாங்க நம்மளும் வாங்கணும் ஆசைப்படுறோம்ல, ஏசி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் எது வாங்கினாலும் நம்மளும் வாங்கணும் ஆசைப்படுறோம்ல. கடன் வாங்கியாவது அட்லீஸ்ட் இது வாங்கணும்னு பாக்குறோம். ஆனா கடன் வாங்கிட்டு அதை வாங்கி சந்தோஷப்பட்டு அப்புறம் அது கடன் கட்ட ரொம்ப கஷ்டப்படுறோம். அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க. அது வாங்குறது தப்பா கரெக்டா, இல்ல அது வாங்க கடன் வாங்கி வாங்குறது தப்பா, அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க.
8: கடன் வாங்கி
1: உங்க பேர் சொல்லுங்க.
8: என் பேர் ஐஸ்வர்யா. அது கடன் வாங்கி வாங்குறது எல்லாம் தப்பு. நம்ம கிட்ட இருந்தா வாங்கலாம், இல்லனா நம்ம கிட்ட இருக்க இப்ப வந்து சம்பாதனா 2000 இருக்கணும், அதுக்கேத்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு எக்ஸஸ் தான் மணி போடலாம், வாங்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் எல்லாம் இல்லை. அப்படிலாம் இல்ல, மத்தவங்க வாங்குறவங்களுக்கு நம்ம வாங்கணும் அப்படின்லாம் இல்ல. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது வச்சு வாங்கணும்.
1: உங்களோட கருத்து சொல்லுங்க.
9: சிலர் பாத்தீங்கன்னா பந்தாவுக்காக வாங்குவாங்க, ஆனா சிலருக்கு தேவைப்படும், அது வாங்குறது அவங்கவுங்க டிசிஷன் சொல்லலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப பக்கத்து வீட்டுல கொஞ்சம் ரிச்சா இருக்காங்க, நம்ம கொஞ்சம் மிடில் ஆவரேஜ்ல இருக்கோம். அவங்க எல்லாத்தையும் வாங்கி போடலாம், அவங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா மணிஸ் எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம ஒரு இப்ப 30,000 வாங்குறோம்னா, ஆனா நம்ம பர் மந்த்துக்கு அதிகமா வாங்கி போடுறோம் இல்லையா, அது ஏன் அது மேக்சிமம் தப்புதான். நமக்கு ஏத்த மாதிரி நமக்கு தேவையானத வாங்கிக்கணும்.
1: சில பேர் கடன் வாங்கி கஷ்டப்படுறாங்கல்ல, அது கரெக்டா தப்பா?
9: கடன் வாங்கலாம், தேவையில்லாம கடன் வாங்க கூடாது. சும்மா பந்தாவுக்காக இதெல்லாம் வாங்கி போட்டு அப்படி எல்லாம் கடன் வாங்கக்கூடாது.
1: சில பேர் பந்தாக்காக அவங்க போன் வாங்கிருக்காங்க, நியூ மொபைல் வாங்கிருக்காங்க, வாஷிங் மிஷின் பிராண்டட் வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கிருக்காங்க. நம்மளும் வாங்கியே தீரணும்னு நினைப்போம். அது வாங்குறது கரெக்டா தப்பா? சில பேர் கடன் வாங்கியாச்சும் வாங்குறாங்க, அது வாங்குறது கரெக்டா தப்பா? நம்ம பந்தாக்காக வாங்குறோமா இல்ல நிஜமாலே நம்மளுக்கு யூஸ் ஆகுதா?
7: அதாவது நமக்கு பக்கத்துல உள்ளவங்க வாங்குறத பாத்துட்டு நம்ம வாங்கலாம், நம்ம வீட்டுல இல்ல அந்த பொருள், நம்ம வீட்டுல இல்ல நமக்கு அவசியம் அந்த பொருள் தேவைப்படுது, வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் நமக்கும் அவசியம்னா வாங்கலாம், கடன் வாங்கி கூட வாங்கலாம். தப்பு இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைச்சுக்கலாம் இப்ப இருக்கிற மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல. ஆனா நமக்கு வசதி இல்ல, அடைக்கிற வசதி இல்லைன்னா நம்ம வாங்கக்கூடாது. என் கருத்து
10: வீட்டுக்கு யூஸ் வாங்குறோம்,
1: அது நம்மள அடைக்க முடியும் நினைச்சா வாங்கணும், இல்லன்னா வாங்கக்கூடாது. அந்த மாதிரி மத்தவங்களை பார்த்து நம்ம வாங்குறது சரியா?
10: தப்பு. நம்மளுக்கு எது வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கணும்.
1: மத்தவங்க வந்து நிறைய காஸ்ட்லியா லேப்டாப் போன்ஸ் தான் வச்சிருக்காங்க, வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் தான் வாங்கிருக்காங்க. நம்மளும் அதுக்கு ஆசைப்பட்டு வாங்குறோம்ல, கடன் வாங்கியாவது வாங்கும் கஷ்டப்பட்டு வாங்கிடுறோம், ஆனா கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி மத்தவங்கள பார்த்து அவங்களுக்காக வாங்குறது கரெக்டா? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு
8: அவங்களுக்காக வாங்குறது அவங்களோட விருப்பம், எது அதிகமா வாங்கலாம் கம்மியா அவங்களுக்கு தெரியும். அவங்க அவங்க விருப்பம் தான், அவங்கவுங்க விருப்பம் தான்.
1: மத்தவங்கள பார்த்து வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க,
8: அது தப்பு. அந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் இருக்க கூடாது.
1: கடன் வாங்குறாங்க,
8: உங்களோட
1: கருத்து சொல்லுங்க ஆண்டி.
11: நான் வாங்கிட்டேன், இப்ப அர்த்தம் வந்து ஐயோ அவங்க வாங்கிட்டாங்களோ நம்ம போய் அவங்க கிட்ட கேக்கணும் அப்படின்னு இருப்பாங்கல்ல, ஆர்வமா போய் ஒருத்தர் கேப்பாங்க, அதோட தப்பு இல்ல. அவங்க மொத்தம்னா சொல்லுவாங்க, இது ஒருத்தர் வாங்கினா இன்னொருத்தர் தப்புதான் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஒரு வீசலாவே வாங்கிப்பாங்க, வீச இருக்கிறவங்க வாங்குறாங்கல்ல, அது வந்து ஒரு பொறாமத்தனாலாம் வாங்கலாம். நீ வாங்கிட்ட, எனக்கு நீ வாங்கினதுக்கு நான் வாங்கறதுக்கு முடியாதான்னு போய் ஒருத்தர் கேக்கலாம். அதுதானே
1: கடன் கூட வாங்குறாங்க,
11: கடன் வந்து எனக்கு கடன் எனக்கு ரொம்ப இருக்கு. ஒரு நினைமச்சு ஒரு கல்யாணம் பண்ணோம், ஒரு ஏதோ வீடு வாங்கணும், ஏதோ ஒண்ணு வாங்கினா அப்ப நம்ம என்ன பண்ணோம், கடன் வாங்குறோம்.
1: கடன் வந்து அதுக்கு வாங்கலாம், இப்ப தேவையில்லாத விஷயத்துக்கு வாங்குறாங்களா?
11: அதுக்கு விஷயத்துக்கு பரம் புடிச்சு வாங்கலாம். இப்ப நான் வாங்கிட்டேன், நீ பரம் புடிச்சு வாங்கலாம்.
1: மத்தவங்க வாங்குறாங்க வாஷிங் மிஷின், ஏசி, ஃப்ரிட்ஜ், எது வாங்கினாலும் நம்மளும் அவங்களுக்கு அவங்கள பார்த்து வாங்கணும்ன்றதுக்காக கடன் கூட வாங்கி வாங்குறோம்ல. அது கடன் வாங்கி ஆசைப்பட்டு வாங்கிட்டோம், வாங்கிட்டு கடன் கட்ட எவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி மத்தவங்கள பார்த்து பந்தாக்காக வாங்குறது தப்பா கரெக்டா? அது பத்தி உங்களுக்கு கருத்து சொல்லுங்க.
12: அவரை பார்த்து பந்தாவுக்காக தப்புதான்.
1: கடன் கூட வாங்கி வாங்குறாங்க.
12: கடன் வாங்கி வாங்குறது தப்பு, சம்பாதிச்சுதான் வாங்கணும்.
1: கடன் யூஸே இல்லாத விஷயத்த கூட அவங்களுக்காக நம்ம வாங்குறோம்ல,
12: தப்புதான்.
1: வாங்குறாங்களே சிலர், அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையான்னு கூட தெரியாம சும்மா பந்தா காட்டுறதுக்காக வாங்குறாங்களே, அது சரியா தப்பான்னு மக்கள் கிட்ட கேட்டு அவங்களோட கருத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்க எது வாங்கினாலும் வாங்கலனாலும் நம்ம அதை பத்தி கேர் பண்ணவே வேண்டாம். நமக்கு ஏதாவது வாங்கணும்னா அது நமக்கு யூஸ் ஆகுமான்னு யோசிச்சுதான் வாங்கணும். தேவையில்லாம பணத்தை செலவு பண்ணக்கூடாது. பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். இதே மாதிரி ஒரு நல்ல ஷோல உங்களை நான் திரும்பவும் மீட் பண்றேன். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்க ஆர்ஜி நந்தினி.

அனைவருக்கும் வணக்கம். குட்டி ரேவதி பேசுகிறேன். எம்ஓபி சமுதாய வானொலிக்காக பேசுகிறேன். 107.8. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. எல்லா ஊடகங்களையும் நம்ம தினமும் பார்க்குற விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அது இன்னைக்கு நேற்று தான் இருக்குன்னு இல்லை, எப்போவுமே வீட்லேயும் கல்லூரிகள்லேயும் பணியிடங்கள்லேயும் பொது இடங்கள்லேயும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் ரெண்டு விஷயத்த நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். ஒன்று, பெண்கள் வந்து காலை மாலை இரவு எல்லா நேரங்களையும் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. ஸோ இதை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் மொழி தான். ரொம்ப தயங்கி கூச்சப்பட்டு அச்சப்பட்டு நடந்து போகிற பெண்களை இயல்பாகவே சீண்டும் மனோபாவம் ஆண்கள்கிட்ட இருக்குது. அதனால் பெண்கள் வந்து துணிவான உடல் மொழியை வந்து கையாளணும்னு நினைக்கிறேன். இதை தான் பெரியார் சொல்லியிருக்காரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு, சுயமரியாதை. சுயமரியாதை இருக்கிற பெண்கள் வந்து தங்கள் உடலையும் தங்களுடைய மனோபாவத்தையும் எந்த வகையிலையும் மற்றவர்களுக்கு அடிபணிந்து கையாள்றது இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். நானும் வேலை முடிந்த இரவுகளில் வீட்டுக்கு திரும்பும்போது இரவு ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், ஆனால் வாகனங்களில் போகும்போது அந்த பெண் எப்படி நடந்துக்கிறா, எப்படி தயங்குறா அப்படிங்கிறத வந்து அப்பொழுது கடந்து செல்லும் ஆண்கள் நோட்டம் இடுறத நான் பார்த்துருக்கேன். அதை பொறுத்து தான் அவங்க வந்து சீன்றது இல்லை நம்மள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றது பொறுத்து. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மனமாற்றம், ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற மனமாற்றம் வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை குறிப்பாக வந்து தாய் ரோலில் இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். தாயின்னொன்னே அம்மா தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கணுமா, அப்பா இந்த பொறுப்பை எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்பாவும் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆண் பதவியை தான் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கட்டத்தில் ஒரு தாய் வந்து தன் வீட்டில் இருக்கிற மகன் மகள்கிட்ட வந்து பாலியல் விஷயங்கள் குறித்து எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் பின் நாட்களில் மகன் மகள்கள் மாறுறாங்க. குறிப்பாக மகன்கிட்ட வந்து ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அடிப்படையான விஷயங்களை வீட்டிலே சொல்லிக் கொடுக்கும்போது பின் நாட்கள்லேயோ இல்லை வெளியிலேயோ அவன் எந்த பெண்ணிட்டையும் தவறாக நடந்து கொள்வதே இல்லை. இந்த பொறுப்பை வந்து முழுக்க முழுக்க தாய்மார்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ தான் வந்து நாளைக்கு தன் மகள் வந்து வெளி உலகத்தில் போய் வேறு வேலைகளில் ஈடுபடும் பொழுது பொது சமூகத்தில் வந்து இயங்கும் போது நம்ம இதே பாதுகாப்பை சமூகத்திலேருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த வேலை வந்து வீட்டில் தொடங்கி ஆகணும், குறிப்பாக தாயிட்ட தொடங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலியினுடைய சமூக கருத்துக்களை, சமூக நிகழ்ச்சிகளை. 107.8

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.

0: 7.8. வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது நான் உங்க ஆர்ஜே திவ்யா. இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா, டெக்னாலஜி லிட்ரஸி அண்ட் டெக்னாலஜி இல்லிட்ரஸி, இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். எல்லாருக்குமே, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க டெக்னாலஜியில என்னென்ன புதுசா வந்துட்டு இருக்குன்றத. பட் ஐடி ஃபீல்டில் இல்லாதவங்க, இந்த டெக்னாலஜிஸ் பற்றிலாம் கொஞ்சம் கூட ஒரு நாலேஜே இல்லாதவங்க எப்படி இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அண்ட் என்னென்ன டெக்னாலஜிஸ் இன்னும் வந்துட்டுருக்கு நம்ம ஐடி ஃபீல்டில், அதை வந்து டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இன்னும் நம்ம வேலைகளை சுலபமாக்கிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுக்க நம்ம கூட இன்னைக்கு கார்த்திகேயன் பழனி சார் வந்திருக்காரு. டைரக்டர் இன்ஜினியரிங் அண்ட் டெலிவரி, அடாப்டெக் கன்சல்டிங் சொல்யூஷன்ஸ். ஹலோ சார்.
1: ஹலோ
0: சார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெக்னாலஜி இல்லிட்ரஸி, டெக்னாலஜி லிட்ரஸி, இதை பற்றி தான் பேசிக்கலி பேச போகிறோம். ஸோ இப்போ அப்கமிங் ட்ரெண்ட்ஸ் என்ன சார் நம்ம ஐடி ஃபீல்டில், டெக்னாலஜிஸ் என்னென்ன டெக்னாலஜிஸ் மேலும் மேலும் வந்துட்டுருக்கு?
1: இப்போ வந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு ஒன்று வந்துட்டு இருக்குது. வேற நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய ஃபோன்லேருந்து சாவி, கார் சாவியிலேருந்து எல்லாமே வந்து வில் பிகம் வெரி சென்சிட்டிவ், இன்ஃபர்மேஷன் சென்சிட்டிவ். அவங்க வந்து தோஸ் டிவைசஸ் வந்து ஒரு டிவைஸும் இன்னொரு டிவைஸும் பேசுகிற அளவுக்கு எனேபிள் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோன் பேசு, மொபைல் ஃபோன் கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும் உங்களுக்கு என்ன வேணும்னு. இதை வந்து நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற டிவைசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கார் சாவி எடுத்துக்கலாம். கார் சாவி இன்னைக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அது ஸ்டோர் பண்ணாங்க, பட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் கார் சாவிலேயே சில டெக்னாலஜி உள்ளே புகுத்திடுவாங்க, ப்ராசஸர் சென்சர் எல்லாத்தையும் புகுத்திட்டு பிறகு அந்த சாவி எங்கே இருக்குன்னு நாளைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபோனில் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு சாவி எங்கே இருக்குன்னு அது சாவி இருக்கிற இடத்துல சொல்லுவோம். ஸோ இந்த மொபைல் இந்த டிவைசஸ் எல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து நான் அன்றாடம் யூஸ் பண்ணுற டிவைசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பேனா, நம்ம மூக்கு கண்ணாடி. நமக்கு தெரிஞ்சு நம்ம தாத்தா காலத்துலேருந்து மூக்கு கண்ணாடி வந்து தொலைஞ்சிடுச்சின்னு தேடுற ஆளுங்க இருக்கிறாங்க. போகிற போக்கில் இது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்துடுச்சுனாக்கா மூக்கு கண்ணாடிக்கு அந்த சென்சரை பொறுத்துட்டிங்கன்னா அது எங்கே இருக்குன்னு மொபைலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்குது. அடுத்து வந்து 3D பிரிண்டிங்னு சொல்லிட்டு இருக்கோம். 3D பிரிண்டிங்னா இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறதெல்லாம் பேப்பரில் தான் எல்லா விஷயங்களும் பிரிண்ட் பண்ணுறோம், அது வந்து 2D பிரிண்டிங். 3Dனா ஒரு ஆப்ஜெக்டே பிரிண்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பி பேனாவுக்கே போவோம், உங்களுக்கு ஒரு பேனா வேணும், கடைக்கு போய் வாங்கணும், ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் பேனா, இல்லை நீங்களே கஸ்டம் டிசைன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த பேனாவை வந்து கஸ்டம் டிசைன் பண்ணி உங்களுக்கு ஒரு 3D பிரிண்டர் இருந்தாக்கா அந்த பேனாவை அப்படியே நீங்கள் ஆஃபீஸில் வச்சு பிரிண்ட் பண்ணி வீட்டில் வச்சே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3D பிரிண்டிங்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்குது, அதுவும் ரொம்ப பாப்புலராக வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் போக ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளவுடு, மொபிலிட்டி எல்லாம் வந்துட்டு இருக்குது. இதை தவிர இப்பயே நடந்துட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, நேனோ டெக்னாலஜின்னு ஒன்று வந்துட்டு இருக்குது. நேனோ டெக்னாலஜினா எல்லாம் சின்ன சின்ன மைக்ரோ ஆப்ஜெக்ட்ஸில் இன்டெலிஜென்ஸை புகுத்தி அது வந்து சில விஷயங்களை செய்யும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய நீங்கள் வேர் பண்ணுற துணியிலெல்லாம் கூட அதனுடைய இந்த சென்சர்ஸ் எல்லாம் பொருத்தி அதாவது இட் வில் பி ஏபிள் டு டூ மோர் தென் வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் இட் டு டூ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சட்டை போடுறீங்கன்னா அந்த சட்டையில் சில டெக்னாலஜியை புகுத்திட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து சட்டை வந்து ஒரு நெருப்பில் போட்டிங்கன்னா எரிஞ்சிடும், நெருப்பில் எரியாத சட்டை இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த டெக்னாலஜி கொண்டு நம்ம புதுசு புதுசாக கிரியேட் பண்ணக்கூடிய இது வந்துட்டு இருக்குது, டெக்னாலஜிஸ் வந்துட்டு இருக்குது.
0: சார், இப்போ இந்த சென்சார் வச்சு நம்ம இவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஐடி ஃபீல்டு இன்னும் நிறைய நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கு, இன்னும் அது டெவலப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி வர்ற இந்த அட்வான்டேஜ், புது டெக்னாலஜிஸ் நமக்கு அட்வான்டேஜா இல்லை டிஸ்அட்வான்டேஜா சார்?
1: எல்லா விஷயங்களையும் இருக்கிற அதே பிரச்சனை தான், அட்வான்டேஜ் இருக்குது. நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கார் வந்து அட்வான்டேஜ்ன்னு சொன்னோம், பைக் வந்து அட்வான்டேஜ்ன்னு, நிறைய கார் வந்து சிக்னலில் நின்று நிறைய பைக் வந்து சிக்னல் நிற்கும் போது அது டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி பார்ப்போம். ஸோ எல்லாமே எல்லா புதுசாக வர விஷயங்கள்லையும் இருக்கிற அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். இந்த வைஸ் திங் என்னன்னாக்கா அட்வான்டேஜஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு டிஸ்அட்வான்டேஜஸை அட்ரஸ் பண்ண பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கார், நிறைய பைக் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னா யூ ஹவ் டு புட் லாட் ஆஃப் சிக்னல்ஸ், அங்கங்கே டிராஃபிக் சிக்னல்லாம் வச்சிங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ டிஸ்அட்வான்டேஜை நினச்சி நம்ம எதையும் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. டிஸ்அட்வான்டேஜஸ் எப்படி, அந்த குறைகளை எப்படி நிவர்த்தி பண்ணி அந்த அட்வான்டேஜை வந்து லார்ஜர் க்ரௌடுக்கு போக வைக்க போகிறோம் அப்படின்றது தான் ரியல் சேலஞ்ச்.
0: சார், இப்போ வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்மளால் யூஸ் பண்ண முடியுது சார். இதே நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது, நம்மளை விட ஒரு 2-3 இயர்ஸ் சின்ன பையன் வந்து அவன் டக்கு டக்குன்னு யூஸ் பண்ண முடியுது, அவனுக்கு அவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனையே நம்ம எந்தெந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணி அட்வான்டேஜ் ஆக்கிக்க முடியும் சார், டெய்லி லைஃப்லேயோ இல்லை ஒரு அக்ரிகல்ச்சர் செக்டர்லேயோ சொல்லுங்கள் சார். கொஞ்சம்
1: ஸ்மார்ட் ஃபோனுன்றது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான், அதாவது ஒரு ஃபோனுக்கு வந்து ஒரு அதில் வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அந்த ஃபோனு என்னெல்லாம் பண்ண வைக்கணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பாட்டு பாட வைக்கணும்னா ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஒரு மியூசிக் அப்ளிகேஷன், நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்கன்னு தெரியுங்கன்னா ஜிபிஎஸ் அப்ளிகேஷன் உள்ளே இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே போட்டுட்டாக்கா அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வில் டூ வாட் யூ வாண்ட் டு டூ. ஸோ இதையே வந்து நம்ம வந்து நம்மளுடைய அன்றாட பிரச்சனைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விவசாயத்துலலாம் எடுத்திங்கன்னாக்கா கடைநிலையில் தண்ணி திறந்து விடும் போது கடை மடைக்கு தண்ணி வரல அப்படின்வாங்க, கடைசியில் இருக்கிறவங்களும் தண்ணி வரலன்னு, இதெல்லாம் அன்றாட பிரச்சனைங்க. நம்ம அந்த பிரச்சனைகள்லாம் யூ கேன் கிரியேட், புதுசாக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வில்லேஜில் எல்லாரும் இன்றைக்கி எல்லா வில்லேஜ்லேயும் எல்லாருக்கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது, அது எதனா அந்த மாதிரி ஒரு சென்சர் ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி அந்த மாதிரி அன்றாட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் எழுதி அதை வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் போட்டுக்கிட்டாக்கா யூ வில் பி ஏபிள் டு யூஸ் யுவர் ஸ்மார்ட் ஃபோன் டு சால்வ் யுவர் டே டு டே ப்ராப்ளம். நம்ம நிறைய இந்த சத்தியமங்கலம் காடு சைடுலலாம் பார்க்குறோம், நிறைய யானைகள்லாம் வந்து காடுங்கள்லாம் இதெல்லாம் தோட்டம் தொடர்பெல்லாம் அழிச்சிட்டு போகிற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை கேட்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அங்கே ஒரு மூமெண்ட் ட்ராக்கர் ஏதோ ஒன்று வச்சு ஒரு யானை அங்கே நகருது அப்படின்னாக்கா அந்த இடத்துலேருந்தே ஒரு சிக்னல் ட்ரிகர் ஆகிற மாதிரி வச்சு உடனே அது ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு ஒரு நியூஸ் மாதிரி போக வச்சு அது ஊருக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அங்கே போயிட்டு முன்கூட்டியே நிவர்த்தி அந்த யானைங்களோட இது இல்லாமல் தாக்க முடிகிற அளவுக்கு நம்ம வந்து வி கேன் யூஸ் த டெக்னாலஜி. டெக்னாலஜி இருக்குது, நான் தான் சொல்கிறேன், டெக்னாலஜி ஆசச் டெக்னாலஜி இருக்குது, அது நம்மளுடைய பிரச்சனைகளை டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு வந்து சால்வ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம்.
0: இப்போ இந்த டெக்னாலஜி எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க, ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் இதை எப்படி சார் யூஸ் பண்ணிக்க முடியும்? இப்போ நீங்க அக்ரிகல்ச்சர் சொன்னீங்க, ஃபாரஸ்ட் சொன்னீங்க, அது மட்டும் இல்லாம நம்ம டே டு டே லைஃப்ல எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும்?
1: தான் நம்ம முக்கிய இதுல வந்து வெரி எசென்ஷியல் எலிமெண்ட் என்னன்னாக்கா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஏன்னா சொல்யூஷன் பிளாட்ஃபார்ம் இருக்குது, இது வந்து எப்படி சால்வ் பண்ணோம், சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம கிட்ட. ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணாம ப்ராப்ளம் தான் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த ப்ராப்ளம் சொல்லிட்டு அதை உட்காந்து அந்த ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணிட்ட பிறகு ஒரு ஏஜென்சி, யாரோ ஒரு ஏஜென்சி, யாரோ ஒரு ஏஜென்சி, நான் சொல்கிறது வந்து ஏதோ ஒரு ஒரு இயக்கம், ஒரு அரசாங்கமாக இருக்கலாம் இல்லை ஒரு காலேஜாக இருக்கலாம் ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இதை வந்து அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து இருக்கிற அன்றாட பிரச்சனைகளை எடுத்து தொகுத்து இதை எதெல்லாம் வந்து ஐடி டெக்னாலஜி வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை இட் டுட் பி எனி திங் இஸ் ரைட், ஏதோ ஒரு டெக்னாலஜி வச்சு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா டெஃபினெட்லி 99% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வில் பி சால்வபிள் பை சால்வ் பண்ணனா கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு வார்னிங்காவது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சுனாமி, சுனாமிக்கு இப்போ நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ரைட், நிறைய அந்த சுனாமி அலர்ட் வர அளவுக்கு நம்ம வந்து சில கரையோர பகுதிகளெலாம் செட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல அதுக்கு தேவைப்பட்ட மாதிரி நம்ம சொல்யூஷன்ஸை பில்ட் பண்ணி ஸ்மார்ட் ஃபோனில் தான் போடணும்னு அவசியம் இல்லை, இட் குட் பி எனி திங், பட் அண்டர்லையிங்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து முதல்ல எலிசிட் பண்ணி வெளியே எடுத்தால் தான் யூ வில் பி ஏபிள் டு சால்வ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் சால்விங் அ ப்ராப்ளம் இஸ் நோயிங் தெர் இஸ் அ ப்ராப்ளம். இஃப் யூ டோன்ட் ரியலைஸ் தெர் இஸ் அ ப்ராப்ளம், ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் ரியலைஸ் பண்ணலைன்னா சால்வ் பண்ணவே முடியாது.
0: ஸோ சொல்யூஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ப்ராப்ளம் என்னன்னு நாம வந்து கண்டுபிடிச்சிட்டா நம்ம அதுக்கு சொல்யூஷன்ஸ் நம்மளாவே தயார் பண்ணிக்க முடியும்.
1: எல்லாரும் வந்து அங்கங்க திட்டு திட்டா இது ஒரு ப்ராப்ளம் இது ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்களே தவிர இது வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு குரூப்பாக உட்காந்து இதெல்லாம் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளமுக்கெல்லாம் இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ண பிறகு தென் யூனிட் யூஸ் த டெக்னாலஜி, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நேராக வந்து டெக்னாலஜி உள்ளே போட்டு நான் சால்வ் பண்ணுவேன்றது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வில்லேஜுங்கள்லாம் இன்றைக்கும் வந்து அந்த பஞ்சாயத்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்குது விச் இஸ் ஒர்க்கிங் வெரி எஃபெக்டிவ்லி. எதனா ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கணுன்னாக்கா அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற அந்த இதை வச்சு ஒலிபெருக்கி வச்சு சொல்கிறாங்க, இது வந்து அந்த டெக்னாலஜி அங்கேயே நின்றுடுச்சு, அனௌன்ஸ்மெண்ட் டெக்னாலஜி அங்கேயே நிறுத்திட்டோம் நம்ம, அதை நெக்ஸ்ட் லெவல் நம்ம கொண்டே போகலை, இப்போ கொண்டு போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்கூட்டியே வர நான் சொன்ன யானைங்களில் ஊருக்குள்ளே வருதுன்னா அங்கே போய் அனௌன்ஸ் பண்ண, யானைங்க ஊருக்குள்ளே வருது யாரும் வெளியே வராதிங்கன்னு சொல்லணும், இல்லை காட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஐ மீன் ஊரில் வந்து இந்த மாதிரி விஷக்காய்ச்சல் பரவுது தண்ணி குடிங்க அப்படின்றது வந்து நீங்கள் யூ கேன் அனௌன்ஸ் இட் ரைட் யூசிங் யுவர் டெக்னாலஜி இட் செல்ஃப். இது யாரும் இனிஷியேட் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக
0: ஃபீல்ட்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்
1: பண்ணலாம். நான் முதல் சொன்ன மாதிரி முதல்ல உட்காந்து இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து யூ நீட் டு புட் இட் டுகெதர், இந்த ப்ராப்ளம் எல்லாம் போட்டால் தான் அதுக்கான அப்ரோச் நம்ம கண்டுபிடிப்போம், இல்லைனா என்ன ஆகுதுன்னா யூ வில் நாட் ஃபைண்ட் த சொல்யூஷன்.
0: சார், ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டா தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னீங்க. ஐ அக்ரி வித் யுவர் பாயிண்ட். பட் சார், இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சு சொல்யூஷன் கண்டுபிடிக்க நம்ம கவர்மெண்ட்டோ இல்லை ஐடி ஃபீல்டோ இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஐடி ஃபீல்டில் இல்லாதவங்களுக்கு, தட் இஸ் நார்மல் ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி சார் தெரிவுபடுத்த முடியும்?
1: இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் தான். நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து பிறக்கும் போதாகவே வந்து டெக்னிக்கலி அவேராக தான் பிறக்கிறாங்க. டிஎன்ஏவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். ரைட்டு, இப்போ வந்து எல்லாரோடய டிஎன்ஏலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குதுன்னு தான் நினச்சிக்கணும் நம்ம. ஏன்னா என்னோடய அடுத்த ஜென்ரேஷன் என் பசங்க வந்து தே ஆர் மோர் ஸ்மார்ட்டர் தென் யூஸிங் தீஸ் டிவைசஸ் தென் மீ. ரைட், நான் வந்து இதை எப்படி பண்ண அப்படி பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், அவங்க வந்து டக் டக்குன்னு பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ டெக்னிக்கலி அவங்க ஸ்மார்ட்டர் ஆகிட்டுறாங்க. ஒன்று, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி காரு சைக்கிள்லாம் வந்தப்போ இட் இஸ் ஒரு மாதிரி அது புதுசாக தெரிஞ்சது. எனக்கே தெரியும், கார் வச்சுருந்தவங்க எல்லாரும் கார் ஓட்டலப்போ. கார் ஓட்டத்துக்குன்னு ஒரு தனி குரூப் இருந்தது, டிரைவர்ஸ்னு ஒரு குரூப் இருந்தது. அவங்க கற்றுக்கிட்டு தான் கார் ஓட்டுறது பண்ணாங்க. இன்றைக்கி எல்லாரும் அவங்க காரை ஓட்டிக்கிற அளவுக்கு திறமை வந்துடுச்சு. அதே மாதிரி செல்ஃபோனெல்லாம் வந்து நீங்கள் டெக்னிக்கலாக பார்க்கக்கூடாது, அது ஒரு டிவைஸாக பார்க்கணும். ரேடியோ மாதிரி அது ஒரு டிவைஸ். உனக்கு இந்த பட்டன் அழுத்தினா இது வரும், இந்த பட்டன் அழுத்தினா இது வரும், இந்த பட்டன் அழுத்தினா இது வரும்னா அதுக்கு ஒன்றும் லிட்ரஸியே தேவையில்லை. புரியுதுங்களா? நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஸ்மார்ட் ஃபோன் இஸ் ஃபார் எனி டம் பர்சன் மாதிரி தான். ரைட், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இத்தனை பட்டன் இருக்கும். சிவப்பு பட்டன் அழுத்தினா இது வரும், பச்சை பட்டன் அழுத்தினா இது வரும், மஞ்சள் பட்டன் அழுத்தினா இது வரும் சொல்லிட்டாக்கா தெர் இஸ் நோ பேரியர் ஃபார் அன்எஜுகேட்டட் பர்சன் டு யூஸ் த டெக்னாலஜி. நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் சொல்யூஷனே நம்ம பண்ணும் போதா இந்த பிரச்சனைக்கு இது சொல்யூஷன் சொல்லி பண்ணும் போதா அதை வந்து டெக்னிக்கலி இல்லிட்ரேட் ஆடுறவங்களை மட்டும் இல்லை, ரியலாகவே இல்லிட்ரு படிக்காதவங்க கூட அது யூஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் கார் ஓட்டுறவங்களாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கார் ஓட்ட முடியும். படித்தவங்க தான் ஓட்டணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருமே கார் ஓட்டுறோம். எப்படி வந்தது? இந்த கியர் போடணும், இந்த ஸ்டியரிங் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இட் நவ் இட் இஸ் மோர் ஆஃப் அ ஹேண்டிகிராஃப்ட் தேன் அ டெக்னிக்கல் திங். இட்ஸ் மோர் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட், கைத்தொழில் மாதிரி ஆயிடுச்சு. ரைட், அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் ஒரு டிவைஸில் ஒரு 4 பட்டன் போட்டுட்டு பச்சை பட்டன் அழுத்தினா யானை வந்தால் கத்தணும், சிவப்பு பட்டன் அழுத்தினா கரண்ட் போச்சு, சம்திங் லைக் தட். ஸோ யூ இஃப் யூ மேக் இட் வெரி கிளியர் டு பீப்புள் தென் இட் பிகம்ஸ் வெரி ஈஸி டு எக்ஸ்ப்ளாய்ட் த டெக்னாலஜி.
0: ஓகே சார், ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு தெளிவு கொண்டு வர்றதுக்கு, தட் இஸ் படிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சால் இது இது நடக்கும் அப்படின்னு ஒரு தெளிவு கொண்டு வர்றதுக்கு நம்ம கவர்மெண்ட்டோ இல்லை ஐடி செக்டாரோ ஏதாவது இது வரைக்கும் ஸ்டெப் எடுத்திருக்கா?
1: அது அது வந்து ரொம்ப பிளாங்கட்டான சில ஸ்டேட்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா வெரி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், கவர்மெண்ட்டும் பண்ணுறாங்க, லாட் ஆஃப் சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் டூயிங், லாட் ஆஃப் பெரிய கார்பரேட்ஸ் வந்து ஒரு சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவாக எடுத்துகிட்டு பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. அதுவே வி கனாட் பிளேம் எனிபடி ஃபார் எனி திங். என்னென்னா இட் இஸ் அ டைம் ஃபார் பீப்புள் டு கம் டுகெதர் டு சால்வ் பிகர் ப்ராப்ளம்ஸ். ரைட், அதுதான் முக்கியம். இட்ஸ் நாட் அபவுட் பிளேமிங் சம்படி, இது சி நீங்கள் பண்ணல, இதை நீங்கள் பண்ணலன்னு சொல்ல. அது யாருன்னா எப்போனா பண்ணிகிட்டே இருக்கலாம், இன்னும் 20 வருஷம் கூட பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்ஜெக்டிவ் என்னன்னாக்கா இருக்கிற பிரச்சனைகளில் எவ்வளோ வந்து டெக்னாலஜியை கொண்டு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகளை எங்கே வார்னிங் கொடுத்து அவாய்ட் பண்ண முடியும், இதுதான் வந்து நம்ம பண்ண வேண்டியது. நீங்கள் கேட்ட மாதிரி கவர்மெண்ட் பண்ணுறாங்களா சொசைட்டி பண்ணுறாங்க, தேர் ஆர் டூயிங் இட். பட் நம்ம நினச்ச ஸ்பேஸ்லேயோ நினச்சில செய்யாமல் இருக்கலாம், அதுக்கு வேறு ப்ரியாரிட்டிஸ் இருக்கலாம். பட் ஐ வில் நாட் பி குவாலிஃபைட் டு சே யாருமே பண்ணலை அப்படின்ட்டு. ஏன்னா என்னோடய பாயிண்ட் வந்து தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ் விச் டே டு டே ப்ராப்ளம் பார்க்குறோம், லெட் பீப்புள் ஹூ கேன் கிவ் சொல்யூஷன் கம் டுகெதர் வித் த பீப்புள் ஹூ ஆர் ஃபேஸிங் த ப்ராப்ளம். பிரச்சனைகளை பார்க்குறவங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறவங்க ஒன்றா உட்காந்தாக்கா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் ஆர் யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் வேஸ் டு அவாய்ட் த ப்ராப்ளம்.
0: ஸோ இப்போ கம்ப்யூட்டர் பற்றி சொல்லித்தர்றதுக்கும் இப்போ இந்த இப்போ அப்கமிங் ட்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லித்தர்றதுக்கும் நம்ம ஸ்கூல்லேருந்தே ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் சார். அந்த மாதிரி இப்போ தெரியாதவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஸ்கூல்லேருந்தே ஒரு ஸ்டெப் எடுக்கலாமா? லைக் இப்போது எப்படி ஒரு ஐடி ஃபீல்டில் வந்து சிஆர்எஸ் இருக்கோ அந்த மாதிரி ஸ்கூல்லேயே ஏதாவது வைக்கலாமா சொல்லித்தர்றது?
1: அதெல்லாம் அது வேண்டான்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்து வந்து இது நேச்சுரலாகவே எல்லாருக்கும் வந்துட்டுருக்குது. என் பையனுக்கெல்லாம் நான் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல, ஐபேடு எடுத்து தான் ஒர்க் பண்ணுறான். ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்கிற அப்ளிகேஷன் டக் டக்குன்ற என்ன நான் பார்க்கும்போது ஒரு கண்ட்ரோல் எல்லாம் மேலேருந்து இருக்கிறான், கீழே இருந்துருக்கான், எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது தனிப்பட்ட முறையில் சி த சக்ஸஸ் ஆஃப் தி சொல்யூஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த சிம்பிளிசிட்டி ஆஃப் த யூசேஜ். நீங்கள் அந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறதே ராக்கெட் சயின்ஸ் மாதிரி இல்லை ஏரோப்ளைன் ஓட்டுற மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக சொல்லி கொடுத்தா அது யாருமே கற்றுக்க மாட்டாங்க. சிம்பிளாக இருக்கணும், சொல்யூஷன் பண்ணும் போதவே சிம்பிளாக பண்ணணும். நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கனாலே 99% ஆஃப் த பீப்புள் ஆர் கோயிங் டு யூஸ் இட். அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஆன்லைனில் பேமெண்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதை சிம்பிளாக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது அடாப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை காம்ப்ளெக்ஸ் ஆக்க ஆக்க நீ அங்கே போய் இதை போடு, இங்கே போய் இதை போடு, அங்கே போய் அதை போடுனாக்கா அடாப்ஷன் இருக்காது. அப்போ தான் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். இப்போ சிம்பிளாக ரெண்டு பட்டன் அழுத்து, மூணு பட்டன் அழுத்துனா டெஃபினட்டாக இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ டு யுவர் க்வெஸ்சன், ஸ்கூல்லேருந்தே டீச் பண்ணுமான்னா தேவையே இல்லை, நேச்சுரலாகவே பிளட்டில் வந்துட்டு தான் இருக்குது. என்னென்னா நம்ம இது வரைக்கும் நம்ம பிரச்சனை என்னென்னா வர ஃபங்க்ஷனாக வர ஃபீச்சர்ஸு வர டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணுறதோடு நிறுத்திடுறோம். இந்த டெக்னாலஜி இப்படி யூஸ் பண்ணுறதோடு நிறுத்திடுறோம். அது அடுத்த லெவலில் நம்மளோட பிரச்சனைகள் அன்றாட பிரச்சனைகளே சால்வ் பண்ணுறதுக்கு திங்க் பண்ணலைன்றது என்னுடைய என்னோடய தனிப்பட்ட கருத்து. ஃபார் எக்ஸாம்பிள், நான் மொபைல் ஃபோன் டெய்லி எடுத்து டெய்லி போகிறேன், காரில் வரேன், டிராஃபிக்கில் ஒரு 20 நிமிஷம் நிற்கிறேன், எனக்கு தெரியும் என் ஃபோனில் ஜிபிஎஸ் இருக்குன்ட்டு. இந்த இன்ஃபர்மேஷனை ஒரு டிராஃபிக் மானிட்டர் பண்ணுற ஒரு அப்ளிகேஷனாக யாருனா பண்ணி பண்ணுறாங்க, கூகுளில் பண்ணுறாங்கலாம் பண்ணுறாங்க. ஒருத்தர் லோக்கலைஸ்டாக சென்னைக்கு மட்டும் ஒரு டிராஃபிக் மானிட்டரிங் சிஸ்டம் மொபைலில் போட்டு அங்கங்கெல்லாம் டிராஃபிக் பிளாக் ஆகுது, இங்கே போகாது, அங்கே ரோட் பிளாக் ஆகுது அப்படின்றத நம்ம ஒன்றும் பண்ணல.
0: ஸோ அந்த டிராஃபிக்கில் நிற்கிற நம்மளே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்
1: பண்ண மாட்டேன். அது வந்து யாரும் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு ஃபீச்சர் வந்ததுன்னா அதை யூசேஜோடு நிறுத்திக்கிறோம், அதை அப்ளை பண்ணி இன்னொரு விஷயத்துக்கு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு நம்ம பண்ண மாட்டோன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
0: சார், ஸோ இவ்வளோ நேரமாக நீங்கள் வந்து ஒரு டெக்னாலஜியை வந்து தெரிஞ்சுக்கிறதோடு இல்லாமல் அதை வந்து அடுத்த லெவலுக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு நிறைய தெளிவாக சொன்னீங்க. ஸோ கடைசியாக உங்கள் பீஸ் ஆஃப் அட்வைஸ் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க?
1: ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்போ சொன்ன அதே அட்வைஸ் தான், நீங்கள் காலேஜ் கேம்பஸ் ஸ்கூலில் பார்க்குற லைஃப் இஸ் நாட் வாட் யூஆர் கோயிங் டு சி ஒன்ஸ் யூ கோ அவுட் ஆஃப் த கேம்பஸ். கேம்பஸ்குள்ள உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு சிலபஸ் இருக்கும், ஃபிக்ஸ்டு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இருக்கும், உங்களோட அப்ஜெக்டிவ்லாம் அந்த எக்ஸாமை க்ராஸ் பண்ணுறது தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாமுக்கு என்ன வரப்போதும் சிலபஸ் சொல்லிவிடும், ரைட்? நீங்கள் சிலபஸை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா இது பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சிட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து 90 நாளோ 180 நாளோ யாரோ சொல்லிக் கொடுப்பாங்க, 6 மாதம் சொல்லிக் கொடுப்பாங்க, லாஸ்ட்டு 10 நாள் எக்ஸாம் நடக்கும், பாஸ் ஆகிட்டா முடிஞ்சிடுச்சுன்னு வந்துடலாம். வெளியில் போனீங்கன்னாக்கா இட் இஸ் எக்ஸாம் எவ்ரிடே, இட்ஸ் எக்ஸாம் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே. ஏன்னா சம்படி இஸ் இவால்வேட்டிங் யூ எவ்ரிடே. ஸோ அங்கே உங்களுக்கு சிலபஸ் கிடையாது, எதுலேருந்து யார் கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு தெரியாது. இங்கே வந்து இதுலேருந்து வெளியே இன்னொரு கேள்வி கேட்டால் மேடம் இது அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லி நீங்கள் மார்க் கேட்கலாம். இந்த க்வெஸ்சன் நீங்கள் ஒன்றும் சொல்லியே கொடுக்கல, இது எங்கே சிலபஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு 5 மார்க் வாங்கி ஃபஸ்ட் மார்க் வாங்கிடலாம். ஆனால் வெளியில் போயிட்டீங்கன்னா ஃபிக்ஸ்டு சிலபஸ் கிடையாது, ஃபிக்ஸ்டு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கிடையாது, எவ்ரிடே சம்படி இஸ் இவால்வேட்டிங் யூ ஃபார் குட் அண்ட் பேட். ஸோ கம் ப்ரிப்பேர்ட், வெளியே வரும்போது தான் கம் ப்ரிப்பேர்ட். இட் இஸ் நாட் வாட் யூ சி வித் இன் த கேம்பஸ். நீங்கள் கேம்பஸ்குள்ளே பார்க்குற லைஃப் கிடையாது, இது வந்து ஒரு ஏர் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி. வெளியில் போனீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கம் ப்ரிப்பேர்ட், அதுக்கான ப்ரிப்பரேஷனோட வெளியே வாங்க. வெளியே வர்றது அதுதான் சொன்னேன், இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொன்னது அதுதான். அந்த ஒரு 3 மாதம் 6 மாதம் இன்டர்ஃபேஸ் பண்ணுங்க காலேஜ் கேம்பஸுக்கு, வெளியே இன்டர்ஃபேஸ் பண்ணுங்க. அவங்கெல்லாம் எப்படி நடக்கும், உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸு அவங்ககிட்டலாம் பேசுங்க, உன்னோட சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு அதெல்லாம் பேசி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தட் வில் ப்ரிப்பேர் யூ ஃபார் வாட் இஸ் கோயின், நோபடி இஸ் கோயின் டு டேக் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அவே, யூ ஹாவ் டு கோ த்ரூ இட். அது வழியாக தான் போகணும். யூ கேன் பி ப்ரிப்பேர்ட், இங்கே போனாக்கா இந்த கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வி கேட்பாங்க, திடீர்னு நடுராத்திரி ஒருத்தன் ஃபோன் பண்ணி இது ஏன் வேலை செய்யலன்னு கேட்பாங்க, அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் மை அட்வைஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ்.
0: ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து டெக்னாலஜி இல்லிட்ரஸி பற்றி, ஒரு டெக்னாலஜிக்குள்ளே தட் இஸ் டெக்னிக்கல்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் அன்எடுகேட்டடாக இருக்கிறவங்களுக்கும் இது இது செஞ்சால் இப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: தேங்க்ஸ், வெல்கம் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.

0: வந்து செழித்திட அறியாமை எனும் இருளை நீக்கிட அறிவு என்னும் தீபம் ஏற்றிட தாய்நாடு ஒளி பெற்று சிறந்திட படிப்போம் நாங்கள் படிப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
2: ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆக்டர் ஆதி பேசுறேங்க. நீங்க

0: ஏமா இந்த பாட்டு இழுத்து இழுத்து கேக்குது.
1: இந்த கேசட்டை நம்ம போய் கடையில வாங்கினோம்னு வச்சுக்கோயேன், 80 ரூபாய் ஆயிருக்கும். ஆனா பிளாட்ஃபார்ம்ல வாங்கினா பாரு, வெறும் 20 ரூபாய் தான் ஆச்சு.
0: அம்மா நீ தானே சொன்ன பொய் சொல்ல கூடாது, ஏமாத்த கூடாது, திருட கூடாதுன்னு. இப்போ
2: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷனல் உமன் கிரிக்கெட்டர் பேசுறேன். உங்க வீட்டுல ஒரு பையனும் பொண்ணு இருந்தா பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினைச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடி இருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க, எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்டை வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.
1: We can develop every day if you listen to what we say.
2: You're listening to MOP 107.8. It's enriching.

0: We can develop every day if you listen to what we say.
1: You're listening to MOP 107.8. It's enriching.
2: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
0: பிரியா, கங்க்ராட்ஸ் ஆன் யுவர் என்கேஜ்மெண்ட் மேன்.
3: கங்க்ராட்ஸ் பிரியா. இவன் சொல்லிட்டு போயிடுவா, எனக்கு தானே தெரியும் கஷ்டம். இன்கேஸ் வடிவு கரிசி மாதிரி ஒரு மாமியார்
4: வந்துட்டோம்.
5: வணக்கம், நான் கார்த்தி சிதம்பரம் பேசுகிறேன். எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருகின்ற ஆண்டிலே

0: யாரா லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: வெல்கம் டு எம்ஓபிசிஆர்எஸ் 107.8. இன்னைக்கு நம்ம ஷோல ரஷ்மிகா, சப்னா, அப்புறம் நான் பவானி வந்திருக்கோம். நாங்க இன்னைக்கு குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். உங்களுக்கு குளோபல் வார்மிங்னா என்னன்னு தெரியுமா? இந்த பிளாஸ்டிக் எரிக்கிறதுனால, குப்பையெல்லாம் கண்டபடி போடுறதுனால, அதுக்கப்புறம் மரத்தை வெட்டுறதுனால, அதுவும் இல்லாம தண்ணீர் நிறைய வேஸ்ட் பண்றதுனால இந்த குளோபல் வார்மிங்னு ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இந்த குளோபல் வார்மிங்னால நம்ம பூமி சூடாயிட்டே போறது, அதனால மலைகள்ல இருக்கிற பனிக்கட்டி எல்லாம் வெள்ளமாகி நம்ம வீட்டை அதெல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் வண்டியிலேருந்து வர புகைகள்னால, எஸ்பெஷலி இந்த புகையில வந்து கார்பன் டை ஆக்சைடுன்னு ஒரு கேஸ் இருக்கு. இந்த கேஸ் தான் குளோபல் வார்மிங்க்கு முதல் காரணமா இருக்கிறதா ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஸ்டே டியூன் டு எம்ஓபிசிஆர்எஸ் 107.8. குளோபல் வார்மிங் பத்தி சில பேர் பேச போறாங்க நம்ம ஷோல. முதல்ல கிருபாகரன் என்ன சொல்றாருன்னு கேக்கலாம். இவர் ஒரு வெப் டிசைனர். குளோபல் வார்மிங்னால என்ன ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: குளோபல் வார்மிங்னால பாத்தீங்கன்னா வந்து சராசரி பூமியின் வெப்பநிலை வந்து அதிகமாகுது. சோ இதனால பாத்தீங்கன்னா பருவநிலை வந்து மாற்றங்கள் அடையுது. சோ பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல மழை பெய்யறது இல்ல. அதுக்கடுத்து ஈஸியா வந்து ஐஸ் கியூப்ஸ், அதாவது பனிமலை எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய உருகுது. இதுல பாத்தீங்கன்னா வந்து கடல் நீர் மட்டும் அதிகமாகறதுனால இதனால வந்து என்ன சொல்றது, நிறைய உயிரினங்கள் வந்து இதுல அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதுல. சோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும்னா பாத்தீங்கன்னா பிளான்டேஷன், அதாவது கிரீன் ஹவுஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய செடி வளர்க்கறது, மரம் வளர்க்கறது. சோ இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணா கொஞ்சம் வந்து என்ன சொல்லலாம், ரிடியூஸ் பண்ணலாம் குளோபல் வார்மிங்க. இது வந்து ரிடியூஸ் பண்ணலாம்.
1: ஓகே சார், தேங்க் யூ, ஹேவ் எ நைஸ் டே.
2: ஓகே, ஓகே, பை.
1: அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில பேச போறது சாம் பாபு. இவர் வந்து பிரின்சிபல் ஃபார் செயின்ட் பீட்டர் ஸ்கூல், கொடைக்கானல்.
3: ஹலோ சார், குளோபல் வார்மிங் பத்தி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி தெரியப்படுத்தலாம்?
4: குளோபல் வார்மிங் பற்றி எங்களுடைய பள்ளிக்கூடத்துல வந்து கிரீன் சர்க்கிள் ஒரு சர்க்கிள் உருவாக்கி இருக்கோம். அந்த கிரீன் சர்க்கிள் மூலமா தொழிற்சாலைகள் கூட்டிட்டு போய் அதனுடைய புகையையும் அதனுடைய நச்சுத்தன்மையும் அதனுடைய விளைவுகளையும் நாங்க எடுத்து சொல்றோம். அடுத்தது கார்களுடைய வரக்கூடிய புகைகளுடைய அதனுடைய நச்சுத்தன்மை, கார்பன் மோனாக்சைடை பற்றி, அதனுடைய விளைவுகளை பற்றி, அதனால வரக்கூடிய வியாதிகளை பற்றி எடுத்து சொல்றோம். அதற்கு அடுத்ததாக அதுக்கு விழிப்புணர்வு தரம்படியாக பிள்ளைகளுக்கு நிறைய உதாரணங்கள் எடுத்து காட்டுறோம். எத்தனை எத்தனை விதமான வியாதிகள் குளோபல் வார்மிங்னால வந்துட்டு இருக்குது. ஐநா சபை வந்து 100 கோடி மரம் வருஷம் முழுக்க, வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 100 கோடி மரம் உலகம் முழுசும் நடணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டிருக்கான். அதுபடி இந்தியாவில வந்து 96 லட்சம் மரங்களை வந்து நம்ம நட்டுட்டோம். அதற்கு காரணம் வந்து இந்த மாணவர்கள் கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வு தான். அப்படி வந்து மாணவர்களுக்கு நிறைய மரங்கள் நடுறதுக்கும் மரங்கள் மூலமா வரக்கூடிய லாபத்தையும் கற்றுத்தர்றோம். ஒரு மரத்து மூலமாக 36 லட்சம் ரூபாய் அளவிற்கு ஆக்சிஜன் நம்ம கிடைக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த மாணவர்கள் ஊக்குவிக்கப்பட்டு அவர்கள் வந்து தங்களுடைய வீடுகளிலேயும் தோட்டங்கள்லயும் மற்ற இடங்களிலயும் மரங்கள் நடுறதுக்கு உதவி செய்யறாங்க. அதே நேரத்துல மரங்கள் வெட்டாம இருக்கிறதுக்கும் அவங்க வந்து அவேர்னஸ் ஊர்வலம் நடத்துறோம், பலவிதமான நோட்டீஸ் அடிச்சு ஊர் மக்கள் கொடுக்கறோம். இந்த விதமாக பல விதத்திலயும் இந்த மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து உலகத்துல இந்தியாவில் உள்ள மாணவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா இந்தியாவில் நாட்டுல வந்து 96 லட்சம் இல்ல, கிட்டத்தட்ட பல கோடி மரங்கள் நம்ம நட்டோம்னா நம்முடைய நாடு வந்து இந்த ஓசான் லேயர்ல இருந்து தப்பிக்க முடியும். ஓசான் லேயர் மூலமா தான் நமக்கு ஸ்கின் கேன்சர் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அதை வந்து அந்த பிள்ளைகளுக்கு நாங்க வந்து விழிப்புணர்வு கொடுக்கும்படி நிறைய எஜுகேஷன் கொடுத்துட்டு
1: இருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில டாக்டர் மிஸ்ஸஸ் கற்பகம் பேச போறாங்க. இவங்க வந்து மீனாட்சி காலேஜ்ல பேராசிரியரா இருக்காங்க. இவங்க ஹேண்டில் பண்ற சப்ஜெக்ட் வந்து என்வாயன்மெண்டல் எக்கனாமிக்ஸ். கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் குளோபல் வார்மிங்க்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு, இன்னும் மேற்கொண்டு என்னெல்லாம் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க?
5: புவிவெப்பம் கண்ட்ரோல் பண்றதுக்காக கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய ஆக்ஷன் எடுக்கலாம். அதுல முக்கியமான ஆக்ஷன்ஸ் நான் இப்போ ஹைலைட் பண்றேன். ஒன்று வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு வந்து ஒரு தனி லா கொண்டு வரணும். இதுதான் பரவலாக இப்போ எல்லா சித்திரங்களையும் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கான். ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது அழியா சக்தி இல்லை புதுப்பிக்கொள்ளும் சக்தி அப்படின்னு சொல்லலாம். இதோட உபயோகத்தை மேம்படுத்துமாறு ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும். அது தவிர இப்பவே இந்த ரினியூவபிள் எனர்ஜி யூஸுக்கு கவர்மெண்ட் நிறைய இன்சென்டிவ் சலுகைகள் கொடுத்துருக்கா, அது பத்தாது. இன்னும் மேலும் பல சலுகைகள் கொடுத்தால் இந்த ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். அதனால குளோபல் வார்மிங்கோட பொட்டென்ஷியல் உள்ள வாயுக்களின் எமிஷன்ஸ் வந்து குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு குளோபல் வார்மிங் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து டீஃபாரஸ்டேஷன். காடுகளில் இருக்கிற மரங்கள் வந்து எப்போதுமே ஆக்சிஜனை வந்து வெளியில தள்ளிட்டு கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழித்துக் கொள்ளும் சக்தி வாய்ந்தது. எந்த மரத்துக்குமே அந்த ஒரு தனி சக்தி உண்டு. மக்கள் சுவாசிக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டு ஆக்சிஜனை உள்ளிழித்துக் கொள்கிறோம். மக்கள் தொகை அதிகமாகும் காலகட்டங்களில் கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாகிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடு மரங்கள் உள்ளிழித்துக் கொள்வதால் ஓரளவுக்கு இந்த புக்கம் அதிகமாகாமல் நம்ம பார்த்துக் கொள்ள முடியுது. ஆனால் காடுகள் இப்பொழுது வேகமாக அழிந்து வருகின்றால் இந்த கார்பன் டை ஆக்சைடு கொள்ளும் ப்ராப்பர்ட்டி குறைந்து வருகின்றது. அதனால குளோபல் வார்மிங் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால கவர்மெண்ட் வந்து அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம் நிறைய இன்னும் நிறைய ஆல்ரெடி இருக்க இன்னும் நிறைய வரணும். அந்த டீஃபாரஸ்டேஷனை தடுக்கிறதுக்கு இன்னும் பல நடவடிக்கைகள் இன்னும் ஸ்ட்ரிக்டா நிறைய எடுக்கணும். இதை பத்தின விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும். வீட்டுக்கு ஒரு மரம், அந்த காலத்துல வந்து போர்க்காலத்துல வந்து வீட்டுக்கு ஒரு மகன் அப்படின்னு ராஜா காலத்துல எல்லாம் அறிவிச்சிருந்தான். அந்த மாதிரி இப்போ நம்ம போர் அடிப்படைங்கிற மாதிரி நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு மரம் நட வேண்டும்ங்கிற ஒரு ரூலாவே அதை கொண்டு வரணும். அதை அப்புறம் மனிதனுடைய அன்றாட வாழ்வில் லைஃப் ஸ்டைல்ல வந்து நிறைய அந்த புவி வெப்பம் அதிகரிக்கும் நடவடிக்கைகள் நிறைய உள்ளன. அந்த வந்து தடுக்கிறதுக்கான அதை எப்படி எல்லாம் குறைக்கலாம், எப்படி லைஃப் ஸ்டைல மாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். வேளாண்மையாலும் தொழில் வளர்ச்சியாலும் நாட்டுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நன்மை அளிவிக்கும் பல திட்டங்களை கவர்மெண்ட் யோசிச்சு அந்த சுற்றுச்சூழல் வல்லுநர்களுடன் யோசிச்சு கலந்தாலோசித்து அதற்கேற்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்.
1: இப்ப ஸ்ரவந்தி என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். ஸ்ரவந்தி வந்து எம்ஓபி வைஷ்ணவ்ல ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட்.
3: ஹாய் ஸ்ரவந்தி. ஓகே, நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற இடத்துல கிளீனா எப்படி வச்சுக்கிறது?
6: சரி, சுத்தி வர இருக்கு லாட் ஆஃப் குப்பை தொட்டிஸ் எல்லாம் இருக்கும், அதுல வந்து போடணும். அண்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ரீசைக்ளிங் பண்ண முடிஞ்ச மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ரோட்ல வந்து குப்பை எல்லாம் போடக்கூடாது. அதுக்கு எங்கெல்லாம் இடம் இருக்கோ அதுலதான் போடணும். கலர் கலரா குப்பை தொட்டி இருக்கும், அந்த கலர் குப்பை தொட்டிக்கு ஏற்ற மாதிரி டிஸ்போஸ், லைக் ஒன் வில் பி ஃபார் பயோடிகிரேடபிள் வேஸ்ட், ஒன் வில் பி ஃபார் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி செப்பரேட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும். அண்ட் அங்கங்க சைன் போர்ட் வச்சு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்.
1: அடுத்ததாக மிஸ்ஸஸ் கீதா பேச போறாங்க. இவங்க வந்துட்டு மீனாட்சி காலேஜ்ல ஒரு ஆசிரியரா இருக்காங்க. அவங்க தியோசாபிக்கல் சொசைட்டில ஒரு ரொம்ப ஆக்டிவ் மெம்பர். இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். பெட்ரோல்ல ஓடுற வண்டிகள் குளோபல் வார்மிங்க்கு ஒரு காரணமா இருக்கு, ஆனா இதை விட ஏதாவது பெரிய காரணம் இருக்கா?
7: மோட்டார் வெஹிக்கிள் வர கிரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷனை விட கூட லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங்ல இருந்து வர மீத்தேன் கேஸ் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து 18% அதிகமா இருக்கு. கால்நடைகள் உணவை செரிக்கும் போது அது வாயிலிருந்து கார்பன் டை ஆக்சைடும் மீத்தேன் கேஸும் வெளியேறுகிறது. அது தவிர மாமிசம் உற்பத்தி செய்யறதுக்கும் கால்நடைகளை பராமரிக்கிறதுக்கும் காடுகளை அழிக்கிறார்கள். மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளியேறுகிறது. இதனால் காடுகளை அழித்தால் புவி வெப்பம் அதிகரிக்கும். அதனால மாமிச உணவை உண்பதை குறித்து சுற்றுச்சூழல் அடிப்படையிலும் மனிதாபிமான அடிப்படையிலும் இருக்கு நல்லது.
1: ஓகே, தேங்க்யூ.
7: தேங்க்யூ.
1: இப்ப நம்ம கூட ராஜேஷ்னு ஒரு என்வாயன்மெண்டல் இன்ஜினியர் பேச போறாங்க. குளோபல் வார்மிங் இப்படியே நீடிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல என்ன மாதிரி விளைவுகள் வரும்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்லிருக்காங்க.
8: குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போச்சுன்னா இமயமலையில் இருக்கக்கூடிய கிளேசியர்ஸ் சொல்லக்கூடிய பனிப்பாறைகள், அதுதான் நம்முடைய வாட்டர் சேவிங்ஸ் பிளேஸ், அது ரிசோர்ஸ், அது அதெல்லாம் உருகிரும். உருகி அது வந்து கடல்ல கலந்து கடலுடைய மட்டம் உயர்ந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பல மைல் அளவுள்ள சிட்டிகள் எல்லாம் மூழ்கிரும். அது ஒரு பெரிய டேஞ்சரஸ் விளைவு. இரண்டாவது விளைவு என்னன்னா உலகம் முழுவதும் மக்களுக்கு தோல் வியாதிகள் பெருகி தோல் கேன்சர்ஸ் எங்க பார்த்தாலும் வரும். மூன்றாவது ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்காது, அதனால நம்முடைய நாடு உலகம் முழுதுமே ஒரு பெரிய கலாமிட்டி உருவாகக்கூடிய நிலைமை இருக்குது. அடுத்ததாக குளோபல் வார்மிங் மூலமா நமக்கு வேண்டிய மழையும் வராமல் போயிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆகையால் பருவமழை பருவ காலங்கள் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ மாறிக்கிட்டே இருக்குது பருவ காலங்கள், மழை வர காலங்களில் மழை வர மாட்டேங்குது. அதற்கு காரணம் மரங்கள் இல்லாதனால, குளோபல் வார்மிங்னால. அதனால இப்போ உலகம் முழுதுமே பஞ்சம் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. இப்போ இந்தியா முழுசும் பஞ்சம் வந்திருக்கு. சில நாட்களில் சில நார்த் இந்தியாவில் மழை பெய்யும், சவுத் இந்தியாவில் மழை பெய்யாது. சவுத் இந்தியாவில் நார்த் இந்தியாவில் மழை பெய்யாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே தான் இந்தியா முழுசுமே மழை பெய்யாமல் இருக்கிற காரணம் குளோபல் ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இதே நிலம் மாறிக்கிட்டே போச்சுன்னா, நமக்கு கவலீனமாக நம்முடைய உலக மக்கள் இருந்தாங்கன்னா, நம்முடைய நாடு உலகம் முழுவதுமே பலவிதமான வியாதிகள்னால, புரிந்து கொள்ள முடியாத வைரஸ்னால நாம் பாதிக்கப்படுவதற்கு பல காரணங்கள், இதன் மூலமா வரக்கூடிய விளைவுகள் வர வருவதற்கு சாத்தியம் உண்டு.
1: Thank you, sir.
8: Okay, bye.
1: அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ வரப்போகுது. இப்போ நாங்க யாரை இன்டர்வியூ பண்ண போறோம்னா, மிஸ்டர் சி கருணாகரன். இவர் வந்து ஃபார்மர் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் இட்காட் லிமிடெட். அண்ட் இப்போ வந்து அவர் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி ஃபார் எனர்ஜி அண்ட் ஃபியூவல் யூசர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியால சேர்மனா இருக்காரு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாமா? கிரீன் ஹவுஸ் இஃபெக்ட்னா என்ன? கிரீன் ஹவுஸ் இஃபெக்ட்னால குளோபல் வார்மிங் எப்படி உருவாகுது?
9: குளோபல் வார்மிங் என்பது நாம வந்து எனர்ஜி அல்லது எரிசக்தின்னு சொல்றோம் இல்லையா, நிலக்கரியை எரிக்கிறது, பெட்ரோலிய எண்ணெய் எரிக்கிறது, இதெல்லாம் வச்சுதான் நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி பயன்படுத்துறோம். அல்லது கார்ல, பஸ்ல, ஏரோப்ளேன்ல எல்லாம் போகிறோம். அது இல்லாம நாம நம்முடைய மாடர்ன் லைஃப் ஸ்டைல்னு சொல்ற ஒரு ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வச்சுக்க முடியாது. இதெல்லாம் நம்ம செய்யறதுனால, இது எரிக்கிறதுனால கரிமல வாயு மேல போகிறது. அந்த கரிமல வாயு மேல போக போக குளோபல் வார்மிங் அதிகமாகிறது.
1: ஓகே ஓகே சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், ஓசோன் லேயர் டிப்ளீஷனுக்கும் குளோபல் வார்மிங்க்கும் என்ன வித்தியாசம்?
9: ஓசோன் லேயர்ங்கிறது அது முற்றிலும் வேறுபட்ட ஒரு பிரச்சனை. அது அது வந்து நம்ம குளோபல் வார்மிங்ன்றது அட்மாஸ்பியர்ன்ற நமக்கு இதுக்கு மேல பூமிக்கு மேல இருக்க ஒரு 8-7 மைல் தூரத்துல இருக்க காற்று மண்டலத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடுனால ஏற்படுறது. ஆனா ஓசோன் துளைங்கிறது அதுக்கு மேல இருக்க ஸ்ட்ராட்டாஸ்பியர். ஸ்ட்ராட்டாஸ்பியர்ல இருக்க ஓசோன்ல அது வந்து சூரிய ஒளியில இருந்து வர அல்ட்ரா வயலட்டினுடைய வீச்சை நமக்கு காப்பாத்துது. அது அந்த ஓசோன் லேயரை நாம வந்து அதை அழிச்சுன்னு வரோம். அதுக்கு காரணம் இந்த கரிமல வாயு போன்ற வாயுக்கள் கிடையாது. குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் ஒரு பர்டிகுலர் சில கெமிக்கல் வாயுஸ் தான் அது செய்யறது. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வரோம். உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வரோம். ஆகினால அதுக்கும் குளோபல் வார்மிங்க்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது.
1: ஓகே சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், இப்படி நம்மளோட ஒரு செயலும் ஒரு ஒரு செயலும் எப்படி குளோபல் வார்மிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்றது, ஈக்கோலாஜிக்கல் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் பேச முடியுமா?
9: ஆமா, ஈக்கோலாஜிக்கல் ஃபுட் பிரிண்ட்ன்றது நாம வந்து இந்த பூமியினுடைய தாங்கும் சக்தின்னு சொல்லலாம். அந்த பூமியினுடைய தாங்கும் சக்தியை தாண்டி அதுக்கு மேல நாம அத இது பண்றோம், சுரண்டிக்கிட்டு வரோம். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த நாம எடுத்துட்டு வந்தோம்னாக்கா அந்த விஷயம் மறுபடியும் புதுப்பிச்சுக்கிட்டு தான் நம்ம மறுபடியும் கண்டினியூஸா யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த விஷயம் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருக்குன்னா நம்ம எடுக்கிறதுக்கு அது குறைஞ்சிட்டே வந்துடும். அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டா காணாம போயிடும். அதே மாதிரிதான் இப்போ ஃபிஷிங் செய்யறோம்னு வச்சுக்கோங்க, மீன் பிடிக்கிறோம். அந்த மீன் உற்பத்தி ஆகிற அளவுக்கு தான் நம்ம மீன் பிடிச்சோம்னா நம்ம கண்டினியூஸா நம்ம மீன் சாப்பிடலாம். ஆனா அந்த அதுக்கு அது உற்பத்தி ஆகிற அளவை விட அதிகமா நம்ம சுரண்டனோம்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அங்க இருக்க மீனே கிடைக்காது, நம்ம யாருக்குமே மீனே கிடைக்காம போயிடும். அந்த மாதிரி பூமி வந்து தன் தானா தாங்கும் சக்தினா அது தானா ரீஜெனரேட் பண்றது. அந்த சக்தி

0: இது இது இது எப்படி நம்ம உண்மை உண்மை இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா இதுக்கு என்ன சொல்லலாம் நம்ம?
1: அதாவது குளோபல் வார்மிங் நிஜமாவே நடக்கல, அது எல்லாம் சும்மா புரளி அப்படின்னு சில பேர் ப்ராபகண்டா செய்யறாங்க. இதை செய்யறவங்க யாருனாக்கா பெட்ரோலிய கம்பெனிகள், பெரிய பெரிய கார் கம்பெனிகள், அந்த மாதிரி அந்த அமெரிக்காவில ஐரோப்பியில இருக்க இந்த கம்பெனிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு புரளிய கலப்பி குளோபல் வார்மிங் பத்தி நடவடிக்கை எடுக்கட்ட தடுத்துக்கிட்டு வராங்க.
0: ஏன்னா
1: அவங்க லாபத்து நோக்க அப்படி செய்யறாங்க. ஆனா உலகத்துல இருக்க விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து குளோபல் வார்மிங் நடக்குது, ரொம்ப டேஞ்சரஸ், இது இதுக்கு மேல நடக்காம நம்ம தடுக்கணும் அப்படின்னு விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் ஒருமித்த கணக்கு கருத்து அவங்க சொல்லிட்டு வராங்க. சோ நம்ம விஞ்ஞானிகள் சொல்றதான் கேட்கணுமே தவிர இந்த மாதிரி ப்ராபகண்டா புரளி எல்லாம் நாம கேட்க கூடாது.
0: ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குளோபல் வார்மிங் இதே இதே நிலையில இது மாதிரியே நீடிச்சு இருந்ததுன்னா இன்னும் சில வருஷத்துல எந்த இடத்துல கொண்டு விடும்? இந்த நெக்ஸ்ட் 30 இயர்ஸ், இந்த 30 வருஷம் கடந்து என்ன மாதிரி நிலையில் நம்ம நம்மளை எதிர்பார்க்கலாம்?
1: குளோபல் வார்மிங்னால முக்கியமான விளைவுகள் என்னன்னா, இப்போ நமக்கு மழை பெய்யறது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுறது, அல்லது சூறாவளி மூலமா சேதம் ஏற்படுறது, இந்த மாதிரி சேதங்கள் ரொம்ப அதிகமாகும்.
0: ஓகே,
1: அது ஒன்று. இன்னொன்னு, கடல் மட்டம் உயர்ந்துகிட்டே வரும். ஆக்சுவலா இப்ப நாம வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள இதுக்கு விகராச நடவடிக்கை எடுக்காம
0: முட்டுட்டோம்னாக்க
1: கடல் மட்டம் இன்னும் ஒரு 100-200 வருடத்துக்குள்ள 80 உயர்ந்து போயிடும். 80 உயர்ந்து பச்சா என்ன ஆகும்? சென்னை எல்லாம் தண்ணிக்குள்ள போயிடும். ஆகினால அந்த அளவுக்கு கடல் மட்டும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லா மலையில இருக்க ஐஸ், வடதுருவம் தென் துருவத்துல இருக்க ஐஸ் கட்டி எல்லாம் உருகி எல்லாமே கடல்ல போயிடும். அது இன்னொரு இது. மூன்றாவது, அது வந்து இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்குள்ள நம்ம பெரிய தாக்குதலை ஏற்படுத்த என்னன்னாக்க உணவு உற்பத்தி குறைஞ்சு போயிடும். பயிர்கள் நிறைய பூச்சிகள் வரும். அது இல்லாம மழை பருவங்கள் மாறி வரும், மாறி மாறி வரும். எப்ப மழை எதிர்பார்க்குமோ அப்ப பெய்யாது. நம்ம எதிர்பார்க்க மழை பெஞ்சு நட்ட பயிரை அழிச்சிடுறோம். அந்த மாதிரி மாறி மாறி வர்றதுனால உணவு உற்பத்தி ரொம்ப குறைஞ்சி நம்ம நாட்டுல பஞ்சம் பெருக்கெடுக்கும். இந்த மாதிரியான பலவிதமான அழிவுகள் இருக்கு. அதனாலதான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, நம்ம உடனடியா நடவடிக்கை எடுத்து குறைக்கலனாக்க இன்னும் ஒரு 100-200 வருஷத்துக்குள்ள நாம இருக்க மனித இனமே அழிஞ்சு போயிடும். விஞ்ஞானிகள் ஒரு இது சொல்லிருக்கிறது, இந்த இன்னும் ஒரு 70-80 வருஷத்துக்குள்ள உலகத்துல இருக்க உயிரினங்கள்ல கால் பகுதி உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும்.
0: ஓகே
1: அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் இந்த இன்டர்வியூல கலந்துட்டதுக்கு, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகே சார், பாய் பாய்.
1: Bye.
0: இப்ப சப்னா நமக்கு சில டிப்ஸ் கொடுக்க போறாங்க, குளோபல் வார்மிங் எப்படி கட்டுப்படுத்தலாம் இவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: ஃபர்ஸ்ட் டிப் வந்து மின்சாரம் எப்படி சேமிக்கணும் சொல்றேன். ஃபேன், லைட், டிவி எல்லாம் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க அப்போ நேரத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணா குளோபல் வார்மிங் குறைக்கலாம். Hey,

0: Did you know that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: இப்போ ரெண்டாவது டிப் பவானி சொல்ல போறாங்க. குளோபல் வார்மிங்கை குறைக்கிறதுக்கு இன்னொரு டிப் நான் சொல்றேன். இப்போ நம்ம குப்பையை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி குப்பைகளை வந்து மக்கி போகக்கூடிய பொருட்கள், மக்கி போகாத பொருட்களா தனித்தனியா பிரிச்சிடலாம். மக்கி போகாத பொருட்கள் வந்துட்டு அவங்க ரீசைக்கிள் பண்ணி திருப்பி நமக்கு அதையே கொண்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. மக்கி போகக்கூடிய பொருட்கள் வந்து பூமிக்குள்ளே போய் மக்கி போயிடும். ஸோ இந்த விதத்தில் வந்து இந்த ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். அந்த விதத்தில் குளோபல் வார்மிங்கையும் கட்டுப்படுத்தலாம்.
2: Hey you heading gym in your

0: இப்ப ரஷ்மி என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாமா?
1: தண்ணியை சேமிங்க, பைப்பை திறந்தா மூட மறந்துடாதீங்க, பாத்ரூம் கழுவுற நேரம், துணி துவைக்கிற நேரமும் சிக்கனமா தண்ணியை செலவு பண்ணுங்க.

0: இப்ப சப்னா என்ன சொல்ல போறாங்கன்னு கேக்கலாம்.
1: உங்க கார் பைக் எல்லாம் அடிக்கடி சர்வீஸ்க்கு கொடுங்க, அப்போ புகைய குறைக்கலாம். இதுவும் குளோபல் வார்மிங் குறைக்கிறதுக்கு ஒரு முயற்சி.

0: Do you want to help stop global warming? Here's the eco tip of the day. Check your car tires each month to ensure they are properly inflated. Underinflated tires waste gasoline and leads to faster wear and tear of tires. So here's your chance. Make a change.
1: இப்போ பவானி இன்னொரு டிப் சொல்ல வராங்க. ஏசி அப்புறம் இந்த எலக்ட்ரிக் ஹீட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுங்க. அப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் கம்மியாக செலவாகும், மின்சாரம் சேமிக்கலாம். அப்புறம் ஏசி யூஸ் பண்ணுறதுல இன்னொன்று இருக்குது, இந்த ஃபில்டர்ஸை அடிக்கடி செக் பண்ணோம், அதுக்குள்ளே தூசி அப்பப்போ வந்து மாட்டிக்கும். அப்போ அந்த ஏசி வந்து இன்னும் கரண்ட் இழுக்கும். ஸோ அந்த ஃபில்டர்ஸை அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சா ஏசி கொஞ்சம் பெட்டராக யூஸ் ஆகும். அது அப்போது வந்து மின்சாரம் நமக்கு சேமிக்க முடியும்.

0: how many of us use air conditioners in our daily lives? Did you know that the usage of air conditioner releases harmful chlorofluorocarbons into the environment? This CFC leads to global warming and in turn gives faster melting of glaciers, more severe floods, prolonged drought, and even UV rays to enter the earth, causing skin cancer, mutation, genetic disorders, and whatnot. Do you still think AC is cool? Well, here's the eco tip of the day to help stop global warming. Minimize the usage of air conditioners, and even if you do, do not set the temperature below 24 degrees Celsius. So here's your chance, make a change.
1: இப்போ ரஷ்மி ஏதோ ஒரு டிப் கொடுக்க போறாங்களாமே, என்னன்னு கேட்கலாம்.
2: மரத்தை வெட்டாதீங்க, அப்படியே வெட்டினாலும் ஒரு மரத்துக்கு ரெண்டு மரத்தை வளங்க. இந்த மாதிரி செய்தா குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்தலாம்.

0: Do you want to help stop global warming? Here's the eco tip of the day. What a better way to go green than planting a tree? Trees help suck up the carbon dioxide, provide cleaner air, and save 2,000 pounds of carbon dioxide a year. So here's your chance. Make a change.
1: இப்போ பவானி இன்னொரு மூணு டிப்ஸ் சொல்ல போறாங்க.
2: இப்போ மரத்தை நடுறத பத்தி பேசறச்ச நமக்கு சில சமயம் நேரம் இருக்காது, இல்லைனா மறந்துடுவோம். அதனால இந்த மாதிரி வேணா நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கலாம். நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு, இல்லைனா நம்மளோட கல்யாண நாள் அன்னைக்கு வருஷம் ஒரு மரம் இல்லைனா ரெண்டு மரம் வளர்க்குறதா ஒரு முடிவு எடுத்தாக்க குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்தலாம். அப்புறம் பிளாஸ்டிக் எரிக்கிறத கண்டிப்பாக நிறுத்தியே ஆகணும். பிளாஸ்டிக் மட்டும் இல்லை, எந்த பொருளையும் எரிச்சாக்க கண்டிப்பாக உடம்புக்கு கெடுதலாக இருக்கிற கேசஸ்லாம் அது வெளியில் வருது. நம்ம அதை மூச்சு எடுக்கிறச்சு அதுவும் நம்ம உடலுக்குள்ளே போய் கண்டிப்பாக நமக்கு நிறைய நோய்கள் வருது. குளோபல் வார்மிங்க்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய காரணம். இந்த மாதிரி ரோடில் பிளாஸ்டிக் எரிக்கிறது, அப்புறம் குப்பையை எரிக்கிறது, பேப்பர் எரிக்கிறது. இப்போ போகி கூட இப்போ குப்பை எரிக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதனால் கொஞ்சம் பண்ணாக்கா கண்டிப்பாக குளோபல் வார்மிங் குறைக்கலாம்.

0: பூமி வெப்பமாகிறது எப்படின்றத ரஷ்மி, சப்னா அப்புறம் பவானி நாங்கள் சொன்னோம். அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில் என்ன வருதுன்னா, ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட். வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்னப்பா இவ்வளவு புகை எங்கேந்து வருது திடீர்னு?
1: இது போகி அன்னைக்கு தானே பண்றாங்க.
0: ஆனா அதுவுமே தப்பாச்சே, அரசாங்கமே போகி அன்னைக்கு குப்பை எரிக்கிறத தடை செஞ்சிருக்கே. இவங்க என்னடா சாதாரண நாள்லயே இவ்வளவு குப்பையை எரிக்கிறாங்க?
1: இந்த மாதிரி குப்பை எல்லாம் எரிக்கிறதுனாலதான் பூமி சூடாயிட்டு வருது. இதுதான் குளோபல் வார்மிங்னு சொல்லுவாங்க.
2: அப்படியா, இதனால என்ன ஆகுது?
0: இதனால மலைகள்ல இருக்கிற பனியெல்லாம் உருகி வெள்ளமாகிட்டு வருது. அப்புறம் நம்மள சுத்தி இருக்கிற புகையினால மூச்சு சம்பந்தப்பட்டு நோய்கள் வரும்.
3: This is a public service announcement brought to you by MOPCRS 107.8.
1: இப்போ குளோபல் வார்மிங் பத்தி ஒரு அழகான ஜிங்கிள் கேட்கலாமா?
0: ஒரு பாடலா?
1: ஆமா
0: கேட்கலாமே.

0: என்ன நேர்களே, பாட்டை ரசிச்சீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம். அடுத்தது வந்து இந்த பூமி உஷ்ணம் ஆகிறத பத்தி ஒரு நாடக வடிவத்துல சொல்ல போறோம். கமலா கிளாஸ்லயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அவங்க டீச்சர் கிட்ட சொல்றாங்களாம், டீச்சர் டீச்சர் நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னு கேக்குறீங்களா?
1: ஓகே, என்னென்ன கேட்போ.
0: கமலா ஒரு சாக் பீஸ் எடுத்து போர்டில் ஒரு மரம் வரைஞ்சாங்க. வரைஞ்சிட்டு சொன்னாங்க, நீங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுக்கிறதுக்கு ஒரு மெஷின் பற்றி பேசினீங்களா? இது ஏற்கனவே நம் பூமியில் இருக்கிறது தான். செடி கொடி புல் எல்லாம் இதே வேலையை தான் செய்யுது. ஆனால் உலகத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை இழுக்க மரம் வளர்க்கணும்னா சுத்தமாக இடமே இல்லை. ஏன்னா நம்ம மரத்தை வெட்டிட்டு அந்த இடத்துல நிறைய வீடுகள் கட்டிட்டு இருக்கோம்.
1: டீச்சர் ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க, வெளியே போய் ஆளுமா ஒரு மூச்சு இழுத்து விட்டுட்டு அவங்க கிட்டேயே சொல்லிக்கிட்டாங்க, இதே மாதிரி அடுத்த தலைமுறை எவ்வளோ நாள் தான் சுவாசமான காற்றே உணர போறாங்களோ. மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டே போறதுனால வர தலைமுறைகள் மிஞ்ச போறது என்னன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புறோம், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ப்ரோக்ராமில் சொன்னதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பாக நம்ம சுற்றுப்புற சூழலை காப்பாற்றலாம், குளோபல் வார்மிங்கையும் சீக்கிரமாக குறைக்கலாம். இப்படிக்கு ஃபர்ஸ்ட் எம்ஏ ப்ராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் சப்னா, பவானி அண்ட் ராஷ்மிகா ஃபார் எம்ஓபி சிஆர்எஸ் 107.8. என்ன நேர்களே, நாடகத்தை கேட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு ஒரு பள்ளிக்கூட மாணவர்கள் மாணவிகளும் இந்த மாதிரி அவங்க பர்த்டே அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு மரத்தை நட்டாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம பூமியிலேருந்து அது வெப்பமடைகிறத ரொம்ப சுலபமாக நம்ம காப்பாற்றலாம்.
2: அடுத்தது வருது ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட், கேட்கலாமா?
0: ஆ, கேட்கலாமே.

0: அடடா, என்ன பஸ் சிக்னல்லே நிற்குது, ஆனால் என்ஜின் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. இதுவும் புகைய வெளியே ஏற்றுது. அதனால் சிக்னலில் நிற்கிற கொஞ்ச நேரமாவது என்ஜினை ஆஃப் பண்ணி வைக்கணும். இப்படி செஞ்சா குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்தலாம்.
1: என்ன இந்த பஸ்லேருந்து வர புகை ஒரே கருப்பாக இருக்கு?
0: ஆமாப்பா, லெட்டட் பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால தான் புகை குறிப்பாக வருது. இதை குறைக்க தான் இப்போலாம் எல்பிஜி அன்லெட்டட் பெட்ரோல் உபயோகிக்க வண்டி எல்லாம் வந்திருக்கு.
1: இதை தவிர்த்து ஜனங்க பக்கத்தில் எங்கேயாச்சும் போகணும்னா நடந்து இல்லாட்டி சைக்கிளில் போனாங்கன்னா அவங்க ஆரோக்கியத்துக்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் ரொம்ப நல்லது.
0: This is a public service announcement brought to you by MOP CRS 107.8.
1: இப்போ மிஸ்டர் கருணாகரன் பேசுறத கேட்டீங்க இல்லையா, இவர் வந்து ஒரு பெரிய நிர்வாகத்துல ஒரு சேர்மனா இருக்காரு. ஆனா நம்ம பொதுமக்களுக்கு இந்த குளோபல் வார்மிங் பத்தி எவ்வளவு விவரமா தெரியும்ன்றத நம்ம போய் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துடலாமா?
0: போயிட்டு வந்துடலாமே.
1: இப்போ நம்ம வந்துட்டு ஓலிக்ஸ் அப்படின்ற கம்பெனில இருந்து இந்த குப்பை எடுக்கிற உங்ககிட்ட இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேக்கலாம். ஹலோ, உங்க பேர்
2: என்ன?
1: சரி, இப்ப வந்து எக்ஸ்னோரால அப்புறம் இங்கெல்லாம் சொல்றாங்க இல்லையா, குப்பையெல்லாம் தனித்தனியா அள்ளி போடணும்னு. மக்கி போற குப்பை மக்காத குப்பைய எப்படி நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது, எது மக்கி போகும் எது மக்கி போகாது
2: அப்படின்னு? ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, இது மக்கு இது மக்காதுன்னு
1: சொல்லி. பிளாஸ்டிக் அப்புறம் மத்ததெல்லாம் எப்படி நீங்க தனித்தனியா பிரிக்கிறீங்க, மக்கி போறது மக்கி போகாத?
2: பிளாஸ்டிக் மட்டும் அது பிளாஸ்டிக் பூமியில போட்டா மக்காது, அதனால அதை வந்து தனியா பிரிச்சிருவோம். மக்குற பொருளை அப்படியே குப்பை தொட்டில போட்டுருவோம்.
1: அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போய் என்ன பண்றீங்க? பிளாஸ்டிக் எல்லாம் மக்காதுன்றீங்க, அதை தனியா பிரிச்சுட்டு இதை என்ன
2: திருப்பி வண்டியில ஏத்தி அமைச்சிருவோம். அதை திருப்பி அவங்க கொளுத்திட்டு மக்கி மக்க வச்சிருவாங்க. அது
1: அப்படியா? சரி, தேங்க்யூ சார்.
2: நோ மென்ஷன்.
1: இப்போ நம்ம ஒரு ஆட்டோக்காரர் கிட்ட பேசலாம். ஹலோ சார், உங்க பேர் என்ன?
3: என் பேர் ராஜாம்மா.
1: சரி சார், நீங்க என்ன பண்றீங்க?
3: நான் ஆட்டோ டிரைவரா இருக்கேன்.
1: சரி, ஆட்டோ டிரைவரா இருக்கீங்க. சோ ஒரு நாளைக்கு குறைஞ்சது இல்லனா மேக்ஸிமம் எவ்வளவு பெட்ரோல் செல்லுவாங்க?
3: இருந்து நாளுக்குள்ள போடுவோம். அதுக்கு அதிகபட்சமான ஓட்டமா இருந்தா ஒரு 5 லிட்டர் போடுவோம்.
1: ஓகே சார். இப்ப சில வண்டி எல்லாம் நம்ம ரோட்ல பொறிச்சு பாக்குறோம், சில வண்டியில இருந்து ரொம்ப அதிகமா புகை வருது, இது எதனால நினைக்கிறீங்க?
3: புகை வர்றதுன்னு வண்டியை பொறுத்த இருக்குதுமா. இன்ஜின் பழுதடைஞ்சதுன்னா அது நம்ம மெக்கானிசம் வச்சு நம்ம புகை வராத அளவுக்கு நம்ம பழுது பாத்துக்க முடியும். அதுக்காக கம்பெனில இருந்து வர ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து அதெல்லாம் சரி பார்த்துதான் வர்றது. அது ஓடுற மோட்டார் வெஹிக்கிள் எல்லாம் வந்து நம்ம சொல்லி ரிப்பேர் ஆகும் சொல்ல முடியாது இல்லையா, அதனால பொல்யூஷன் வரலாம், அதை நம்ம சரியும் பண்ணலாம்.
1: ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் எங்களோட கலந்துக்கிட்டதுக்கு.
3: வாங்க.
1: ஹலோ, உங்க பேர் என்ன?
4: பேர் கலா.
1: நீங்க என்ன பண்றீங்க?
4: ஹிஸ்பானில ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
1: ஓகே மேடம், இப்போ வந்துட்டு பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் பூமிக்குள்ள போய் புதஞ்சிடுறது, நம்ம நிறைய பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்றதுனால பூமிக்குள்ள போய் புதஞ்சிடுறது, ஆனால் இதனால என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
4: தெரியாதுங்களா?
1: நீங்க பிளாஸ்டிக் கவர்ஸ் வாங்குவீங்களா, இல்ல வீட்ல இருந்து ஏதாவது கரிகா அந்த மாதிரி எடுத்து வாங்கும் போது ஏதாவது துணி பை இல்ல பேப்பர் பை எடுத்துட்டு போற பழக்கம் உண்டா, இல்ல நீங்க அங்க
4: குடுக்கறதுலே வாங்கிட்டு வருவோம்?
1: அங்க குடுக்கற பிளாஸ்டிக் கவரையே நீங்க வாங்கிட்டு
4: வருவோம். ஆமா,
1: வீட்ல இருந்து துணி பை
4: இல்ல கூட எடுத்துட்டு போவோம், லஞ்ச் கூட இல்லன்னா அங்க குடுக்கறதுலே வாங்கிட்டு வருவோம்.
1: சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்.
4: தேங்க்ஸ்.
1: ஹலோ, உங்க பேர் என்ன?
5: சவுந்தரராஜன்.
1: நீங்க என்ன பண்றீங்க?
5: ஆட்டோ ஓட்டுறீங்க.
1: சரி, இப்ப நம்ம மரத்தெல்லாம் வெட்டுறதுனால பூமி சூடாயிட்டே வருது, இது பத்தி உங்களுக்கு தெரியுமா?
5: உண்மைதான், மரம் வெட்டினா குளுமை வந்து ஆக்சுவலா வந்து கேட்டீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நிழல் இருக்கோ அதுக்குள்ள இந்த மழைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மரம் வெட்டிட்டோம்னா மழை வராது.
1: அப்புறம் இவ்வளவு புகை வருது எல்லாம் வண்டியில இருந்து, இதுவும் பாதிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
5: உண்மை, அது உண்மைதான், அது புகை அதிகமா வரதெல்லாம் உங்களுக்கு அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் எது அதிகமாக கேட்டீங்கன்னா இன்னும் வெயில் அதிகமா தான் வரும் ஆக்சுவலா.
1: சரி, உங்களுக்கு மரம் வளர்க்குற பழக்கம் உண்டா?
5: உண்டு, செடியெல்லாம் வளர்க்கறது உண்டு என் பழக்கம்.
1: நீங்க செடி எதனா வீட்டு பக்கத்துல வச்சிருக்கீங்களா?
5: வச்சிருக்கேன், சின்ன ஆலமரம் வந்து ஒரு சின்னதா ஒரு போனிஸ் மாதிரி வச்சு கட் பண்ணி சின்னதா வளர்க்கறது ஆக்சுவலா, அது என்னுடைய இது.
1: இந்த மாதிரி மரம் வளர்க்கறதுக்கு ஏதாவது பர்டிகுலர் காரணம் ஏதாவது இருக்கா?
5: அதாவது கேட்டா எனக்கு கொஞ்சம் அழகுக்கு வீட்டுக்கோசம் கொஞ்சம் அழகுக்கோசரம் நான் வச்சு பண்ணிருக்கேன், வேற எதுவும் இல்லை. அதாவது இன்னொரு செடிங்கெல்லாம் வளர்க்கறது வந்து அந்த பூ இந்த முள்ளுங்கள்ல வந்து சில பொடி பூ எல்லாம் வரும், அதுவும் வளர்க்கறேன் நான்.
1: ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ.
5: தேங்க்யூ மேடம்.
1: ஹலோ மேடம், உங்க பேர் என்ன?
6: கஸ்தூரி.
1: நீங்க என்ன பண்றீங்க?
6: வீட்டு வேலை செய்யுது.
1: சரி, இப்ப வந்துட்டு பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் நீங்க குப்பை போடுறதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் அது மக்கி போகாத பொருள் மக்கி போகிறத பொருள் அப்படின்னு நீங்க பிரிச்சு போடுற பழக்கம் உண்டா?
6: அப்படி பிரிச்சு போட மாட்டான், அந்த பேப்பர் கடையில கொண்டு போய் போட்டுருவோம், சேர்த்து வச்சுட்டு பேப்பர் கடையில போடுவோம்.
1: அதுக்கப்புறம் நீங்க மரம் வளர்க்குறீங்களா? அதான் மரம் வளர்க்குற
6: பழக்கிறது எல்லாம் கிடையாது, மரம் வளர்க்க மாட்டோம், இடம் கிடையாது, அவசியம் போட்டுல இருக்கிறோம்.
1: நீங்க அப்படின்னா மொட்டை மாடியில இல்லன்னா பால்கனில வளர்க்கலாம் இல்லையா?
6: அதை வளர்க்கலாம், சும்மா ஒரு மணி பிளான் செடி ஒரு பல்புல போட்டு வாசப்படியில வச்சுக்கிறோம் அவ்வளவுதான்.
1: அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த மரம் வெட்டுறதுனால அதுக்கப்புறம் இந்த புகையெல்லாம் இருக்கிறதுனால பூமி சூடாயிட்டே வருது, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா?
6: அது தெரியாது, நாங்க கேஸ் வச்சிருக்கோம், கேஸ் அடுப்புல வைக்க முடியாதாங்க.
1: சரி மேடம், ரொம்ப தேங்க்ஸ். இப்ப தெரியுதா நம்ம குளோபல் வார்மிங் பத்தி இவ்வளவு பேசுறோம், ஆனா கூட இத பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. இவங்க பேசிறத வச்சே நமக்கு என்ன தெரியுது, குளோபல் வார்மிங் அப்படின்னு நம்ம அப்படியே பரபரப்பா பேசிட்டு இருக்குமே வழிய நிறைய பேருக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாததுனாலதான் அவங்க பிளாஸ்டிக் எல்லாம் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் மரம் வெட்டுறது இல்லையா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதனால என்ன ஆகுதுன்னு கூட தெரியறதே இல்ல. இவங்கள பத்தி தெரியப்படுத்தினா கண்டிப்பா அவங்களும் எதனா முயற்சி எடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். இப்ப வந்து நம்ம எவ்வளவோ பேருக்கு குளோபல் வார்மிங்கே தெரியல, அதை நம்ம பார்த்தோம். நிறைய பேர் பிளாஸ்டிக் நிறைய வாங்குறாங்க, அவங்களுக்கு பிளாஸ்டிக் செலவு பண்றதுனால என்ன ஆகுதுன்னே தெரியுதுல, மரம் வளர்க்கறதோட ஒரு இம்பார்ட்டன்ஸே தெரியாம போயிடுச்சு, அதோட முக்கியத்துவமே தெரியாம போயிடுச்சு. ஆனா எல்லாரும் அப்படி இல்லைங்க. இப்போ எஜுகேட்டட் பீப்புள்னா வேலைக்கு போறவங்களை கேட்டா கண்டிப்பா அவங்களுக்கு இதை பத்தி ஓரளவுக்கு நாலெட்ஜ் இருக்கு, இதை பத்தி ஓரளவுக்கான அவங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்க.
0: இப்போ மக்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியாம இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம்லாம் கேட்ட பிறகு அட்லீஸ்ட் இப்போ மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்.
7: அண்ணாச்சி 1 kg வெண்டைக்காய் போடுங்க.
0: அப்புறம் எனக்கு 1.5 kg தக்காளி கவர்ல பேக் பண்ணி தரீங்களா?
7: ஏன், வீட்டில் அந்த கவர் இல்ல, துணி பை எடுத்துட்டு வரலையா நீங்க?
0: அதெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு யாருக்கு ஞாபகம் இருக்கும்?
7: இல்ல பொறுமைதான் இருக்குமா? இந்த மாதிரி அலட்சியமா இருக்கிறதுனால தான் நம்ம என்விரான்மெண்ட் 4 மோசமாயிட்டு வருது.
0: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க?
7: பின்ன என்னங்க, நம்ம தெருவிலேயே பாத்துக்கோங்க, எவ்வளவு பிளாஸ்டிக் குப்பை பக்கம் பக்கமா கிடக்குது. அப்படி செய்யறதுனால செடிகள் ஊட்டு சத்து கிடைக்காம போகுது.
0: இதனால நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது?
7: முதல்ல பிளாஸ்டிக் கவர்ல கரிகா வாங்கினா ரொம்ப நேரம் வச்சா புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவதா, பிளாஸ்டிக் ஒரு மக்கி போகாத பொருள், அதனால அது பூமியில பொதிஞ்சு செடிகளை வளர விடாம பண்ணுது. அது மட்டும் இல்ல, நாய் மாடு அப்புறம் மற்ற ஜந்துகள் தெரியாம அதை சாப்பிட்டு செத்து போயிடுது.
0: இவ்வளவு நாள் எனக்கு இது தெரியாம போச்சு.
7: இனிமே நாங்க பிளாஸ்டிக் கவர் அப்புறம் மத்த பிளாஸ்டிக் பொருளை வாங்குறத ஒரேடியா நிறுத்த போறோம்.
0: This is a public service announcement brought to you by MOPCRS 107.8.
7: இப்ப பூமி வெப்பமடையறத பத்தி ஒரு வர்க்கிங் உமன் கிட்ட இருந்து அவங்களுக்கு இத பத்தி தெரியுமான்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: இப்ப நம்ம ஒரு வர்க்கிங் விமன் கிட்ட இருந்து குளோபல் வார்மிங் எப்படி கட்டுப்படுத்தலாம், இல்ல குளோபல் வார்மிங் எதனால வருது, அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்.
8: ஹலோ மேடம், உங்க பேர் என்ன?
9: ஹலோ, என் பேர் தேவிகா.
8: ஓகே, குளோபல் வார்மிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா?
9: குளோபல் வார்மிங் பத்தி தெரியும், ஏன்னா இப்ப நிறைய வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து மீடியால, எஸ்பெஷலி வந்து டெலிவிஷன்ல, நியூஸ் பேப்பர்ல, ரேடியோல, அப்புறம் நிறைய வந்து இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எக்ஸ்னோரா மாதிரி அமைப்பெல்லாம் வந்து இப்ப குளோபல் வார்மிங் பத்தி, அதாவது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியில ஏற்படுற சுகாதார கேடுகள், அதனால நமக்கு வந்து நடக்கிற வந்து தீமைகள், இதெல்லாம் வந்து நிறையவே வந்து விழிப்புணர்வு எல்லாம் பண்றாங்க. அதனால குளோபல் வார்மிங் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்.
8: அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக்ஸ் பத்தி தானே சொல்றீங்களா?
9: ஆமா, இப்போ பிளாஸ்டிக்ஸ் பத்தி என்ன சொல்றது, இப்ப நீங்க கேட்டீங்க முதல்ல குளோபல் வார்மிங் பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, குளோபல் வார்மிங்ல வந்து மெயினா வந்து இப்ப நம்ம வந்து இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப வந்து நம்ம மிட் அக்டோபர்ல இருக்கும், இப்ப மிட் அக்டோபர்ல நமக்கு வந்து நல்ல வந்து ஒரு ரெய்னி சீசன் இருக்கணும், ஆனா இப்ப வந்து சென்னையில வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு மேல வந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஹீட் வந்து நம்ம இப்ப வந்து நம்ம அந்த சம்மர் அந்த அளவுக்கு வந்து வெயில் வந்து ஜாஸ்தியா இருக்கு. சோ இதெல்லாம் எதோடைய பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து குளோபல் வார்மிங், அதாவது வந்து பூமி வந்து ரொம்ப உஷ்ணமாயிடுது. நம்ம வந்து அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மெயின் காரணம் வந்து என்னன்னா, அந்த காலத்துல நிறைய வந்து மரம் நடுவாங்க, அதனால வந்து என்ன ஆகும், நிறைய வந்து கட்டடங்கள்லாம் வந்து கம்மியா இருந்து மரம் ஒரு ஒரு பூமின்னு எடுத்துக்கிட்டா இத்தனை இடங்கள்ல தான் வந்து இவ்வளவு மரம் இருக்கணும், இவ்வளவு ஃபாரஸ்ட் இருக்கணும், இவ்வளவு லேண்ட் ஏரியா இருக்கணும், இவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்க சென்னை மாதிரி சிட்டியும் சரி, சென்னை மட்டும் இல்ல, இப்ப எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க மக்கள் வந்து தொழிற்சாலைகள் ஜாஸ்தி ஆகுது, அதனால வந்து நிறைய கட்டடங்கள் தான் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கிறதுனால எல்லா மரங்களையுமே வந்து அவங்க வந்து அழிச்சிடுறாங்க. எந்த வீட்லயாவது வந்து இப்ப எங்கேயாவது வந்து தோட்டம் எல்லாம் இருக்கா? எதுவுமே கிடையாது. எங்க பார்த்தாலும் பிளாட்ஸ் இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரே கட்டடம் கட்டடமா இருக்கு. சோ இன்னும் கொஞ்ச நாள் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு காலத்துல நம்ம வந்து அசோகர் மரம் நட்டார், அசோகர் மரம் நட்டார்னு சொல்லிட்டு நம்ம வந்து வரலாற்றுல படிச்சுட்டு இருக்கோம். அசோகர் மரம் நட்டார்னு வரலாற்றை மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கோமே தவிர இப்போ வந்து யாராவது மரம் நட்டுறாங்களா? இன்னும் ஒரு கற்பனை கதையெல்லாம் கூட சொல்றாங்க, 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு வந்து நம்ம ட்ரீ, விதவிதமான ட்ரீ எல்லாம் வந்து எல்லா ரோடு சைட்ல எல்லாம் ரெண்டு பக்கமும் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பின்னாடி வர்ற சந்ததியினர் வந்து புக்ஸ்லயும் சரி, இல்லைன்னா வந்து அவங்க வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து அவங்க வந்து கதை சொல்ற மாதிரி ஆயிட போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிட போகுது அப்படிங்கறதுனாலதான் இப்ப வந்து இந்த ட்ரீ மரம் நடுறது வந்து ஜாஸ்தி வந்து அவேர்னஸ் வந்து இப்ப பப்ளிக் கிட்ட வந்துட்டு இருக்கு. இப்போ குறிப்பா வந்து என்னன்னா நிறைய ட்ரீ சாப்ளிங்ஸ், அதாவது மரக்கன்றுகளை வந்து ஒரு கிஃப்டா கொடுக்கறது, சின்ன சின்ன ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து அந்த ஹேபிச்சுவல் ஆக்குறதுக்காக அது அவங்களுக்கு வந்து மரக்கன்றுகள் எல்லாம் நட வைக்கிறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து மினிஸ்டர்ஸோட பிறந்த நாளோ இல்ல அவங்க வந்து ஒரு பெரிய தேச தலைவர்களோட பிறந்த நாளுக்கெல்லாம் வந்து ஒரு மரம் நடுறத வந்து ஒரு ஃபங்க்ஷனா வந்து வச்சு வந்து கொண்டாடுறாங்க. இப்போ வந்து நிறைய வந்து கோயில் எல்லாம் கூட பாத்தீங்கன்னாக்கா இப்ப நிறைய வந்து அவங்க அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி அங்கெல்லாம் மரம் வந்து நட்டு அந்த மரத்தை அவங்களே பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரியான விழிப்புணர்வுகள்லாம் வந்து ஜாஸ்தியா வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ இன்னும் பெரிய பெரிய ஒரு பிளாட் சிஸ்டம்ஸ்ல எல்லாம் கூட வந்து ஒரு அசோசியேஷனா சேர்ந்து அந்த அவங்க அவங்க இருக்கிற ஏரியால வந்து 100 மரம் நட்டேன் 200 மரம் நட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு செய்தியா மட்டும் இல்லாம வெறும் வந்து ஒரு விழிப்புணர்வு முகாம மட்டும் இல்லாம ஒரு ஒரு காமன் மேனும் வந்து அந்த மரத்தினால ஏற்படுற நன்மைகள் வந்து நிச்சயமா வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு மரத்தை அழிக்காம அதே சமயம் மரத்தை வந்து நடுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த குளோபல் வார்மிங்க்கு வந்து நம்ம வந்து ஒரு அதை வந்து தடுக்கலாம். மரம் வந்து நிழலோட அருமை வெயில போனாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து மரத்தோட அருமை இப்பதான் நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம். ஒரு அந்த காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஹிந்து ரிலிஜன்ல ஒரு ஒரு கோயிலையும் வந்து ஒரு ஒரு மரத்தை வந்து ஸ்தல விஷயமா கொண்டாடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு மரத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இப்போ அந்த அந்த அளவுக்கு வந்து இப்போ இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற அந்த மரத்தை வந்து நிச்சயமா நம்ம வந்து அழிக்க கூடாது. அதனால தான் நமக்கு வந்து நல்ல மழை வரும், நிறைய வந்து செடி கொடிகள் இல்லை இருந்தாதான் நம்ம வந்து பூமி வந்து ஆரோக்கியமா இருக்கும், பசுமையா இருக்கும். மரம் நடுறது வந்து நிச்சயமா ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். அப்புறம் நீங்க அடுத்தது கேட்டீங்க பிளாஸ்டிக் பத்தி கேட்டீங்க. குளோபல் வார்மிங்க்கு வந்து அடுத்தது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த பிளாஸ்டிக் தான். அதாவது பிளாஸ்டிக் வந்து என்னன்னா நம்ம நிலத்தை வந்து மாசுபடுத்துது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பிளாஸ்டிக் இப்போ நம்ம பூமி கடையில போடுற குப்பைகள் வந்து மண்ணோட மண்ணா மக்கி, சிலது வந்து மக்கி அது உரமா போயிடுது, சிலது வந்து அது வந்து மக்காத தன்மை உடையது. அந்த பிளாஸ்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க மக்கவே மக்காது, அது மக்கறதுக்கு வந்து பல வருஷங்கள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து பூமி வந்து நம்ம நல்லா விளைஞ்சிருந்தா நல்லா இருந்தாதான் நமக்கு நல்லா வந்து நெல்லெல்லாம் நம்ம நல்லா வந்து நல்லா நம்ம பயிர் நம்மளால நல்லா செழித்து வளரும். அப்பதான் நம்ம வந்து நிறைய வந்து உணவுக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாம இருக்கும். நம்ம வந்து நம்ம நாடு எஸ்பெஷலி வந்து நம்ம வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி. நம்ம வந்து இப்பயே வந்து அந்த அப்பைக்கிப்போ இப்ப நம்மளுடைய இது வந்து மகசூல் எல்லாம் வந்து கம்மி ஆயிட்டு இருக்கு அப்படின்லாம் விவசாயிகள்லாம் பட்னி எல்லாம் இருந்து தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் நம்ம கேட்கிறோம். அப்போ அதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சோ நம்ம வந்து வருங்காலத்துல வந்து நம்ம உணவு வந்து வேற்று நாட்டுல வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணி நம்ம அந்த சாப்பிடுற நிலைமை வந்து நமக்கு வந்துடவே கூடாது. எப்பயுமே நம்மளே பயிர் செஞ்சு நமக்கு அது சன் சஃபிஷியண்டா இருக்கணும். விவசாயிகள் வந்து எஸ்பெஷலி வந்து அவங்க சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே உணவு கிடைக்கும். இப்பயே பாத்தீங்கன்னாக்க அரிசியெல்லாம் எவ்வளவு விளைவிக்குது, ஜாஸ்தி விளைவிக்குது, விலைவாசிகள் காய்கறிகள் எல்லாமே எதுக்குதுன்னா விளைச்சலோட பற்றாக்குறையினாலதான். சோ அதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பூமியை வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். இந்த குப்பை வந்து போடுறது வந்து பிரிச்சு போடுறதுக்கு வந்து மக்களுக்கும் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கணும். மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படிங்கறத, அதாவது நம்ம சொன்னோம் அந்த பிளாஸ்டிக் எவ்வளவு கெடுதல் ஆடுது, அந்த பிளாஸ்டிக்கை பேன் பண்ணணும் அப்படிங்கறது வந்து இப்ப வந்து நிறைய வந்து ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. குறிப்பா வந்து கார்பரேஷன்ல கூட பாத்தீங்கன்னாக்கா செய்தி, நம்ம மெரினா கடற்கரையில கூட நிறைய வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து இப்ப பேன், அது வந்து பிளாஸ்டிக்ஸ் யாரும் யூஸ் பண்ணவும் கூடாது. அங்க இருக்கிற ஷாப் கீப்பர்ஸும் அதாவது அந்த கடைக்காரர்களும் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப நல்ல ஆரோக்கியமான அது விஷயம். கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ பப்ளிக்குக்கும் அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஒரு 3 ரூபாய் பிஸ்கெட் நீங்க வாங்குறதுக்காக கடைக்காரர்கிட்ட ஒரு 50 பைசா பிளாஸ்டிக் பேக் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு வாங்குற மென்டாலிட்டி தான் பப்ளிக்கு ஜாஸ்தி இருக்கு. ஸோ அந்த மாதிரி எதனால அந்த மாதிரி பிளாஸ்டிக் வாங்கினா இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு மக்களுக்கு தெரிய வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் வந்து பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த பிளாஸ்டிக்னால என்னென்ன கெடுதல் வருது அப்படிங்கறது எக்ஸ்ப்ளோர் மாதிரி நிறைய அமைப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்னும் ஜாஸ்தி இருந்தாதான், அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க வந்து துணிப்பை யூஸ் பண்ணுவாங்க, ஜூடு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்போ திருப்பி இப்போ பிக்கப் ஆகிட்டு இருக்கு. பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த ரீயூசபிள் பேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஜூட் பேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் ஜூட் பேக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிளாஸ்டிக்ஸ் டெஃபினட்டாக வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து அது பேன் பண்ணிட்டு அந்த ரீயூசபிள் ரீயூஸ் பண்ண முடியாத இதை வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். மூணாவது வந்து குளோபல் வார்மிங்க்கு முக்கியமாக வந்து இருக்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்க பொல்யூஷன். அந்த பொல்யூஷன் வந்து எப்படி ஜாஸ்தி வந்து இப்போ வந்து முதலெல்லாம் வந்து நம்ம வந்து மக்கள் நிறைய நடந்து போவாங்க, சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து கம்யூட்டிங்க்கு வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து கார் அப்புறம் வந்து வேன் இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் வீட்லேயும் வந்து ஒரு டெஃபினட்டாக வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 சன் இருக்காங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு 2 பைக் வச்சுருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒரு கார் ஒரு ஒய்ஃப் ஒரு கார் ஒரு மேல் தட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கூட அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படி வந்து ஏன் அதையே நம்ம வந்து ஒரே ஃபேமிலியில் ஒரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னா ஒரே காரில் யூஸ் பண்ணலாம். நிச்சயமாக வந்து நாங்கள் நடந்து போங்க சைக்கிளில் போங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து இப்போ சாத்தியம் இல்லாத விஷயம். ஸோ அதனால் அந்த யூஸ் பண்ணுற காரையே வந்து நம்ம வந்து எப்படி சயின்டிஃபிக்காக வந்து இன்னும் அதை வந்து யூசேஜை குறைச்சி நம்ம வந்து எப்படி அது பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து யோசிக்கலாம். ஒரு அபார்ட்மெண்ட்ஸில் வந்து ஒரு 20 பேர் வந்து இருந்தாங்க, ஒரே ஏரியாவுக்கு போனாங்கன்னா எல்லாரும் தனித்தனியாக ஒரு வண்டியோ இல்லை ஒரு காரோ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு காமனாக ஒரு வேன் எடுத்துட்டு ஒருத்தவங்க வந்து கம்யூட்டிங்க்கு யூஸ் பண்ண அதாவது போக்குவரத்துக்கு யூஸ் பண்ணோம்னா நிறைய வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகிறதோட இன்னொன்று வந்து என்னென்னா அந்த பெட்ரோலும் வந்து நமக்கு வந்து கன்சப்ஷன் வந்து ரொம்பவே குறைச்சலாக இருக்கும். அது மாதிரி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு கூட வந்து பெற்றோர்கள் வந்து ஸ்கூலில் ஆப்ரேட் பண்ணுற வேன் இல்லை பஸ்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால வந்து ஒரே இடத்துல வந்து நிறைய வந்து அதே வழியாக வர்றவங்க வந்து ஈஸியாக வந்து அந்த ட்ராவலிங்க்கு டிராஃபிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பொல்யூஷனுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெட்ரோலும் நமக்கு வந்து நிறைய சேவ் ஆகும். தேவையில்லாமல் ஏன் நம்ம வந்து காசை வந்து பெட்ரோலில் வந்து அன்னெசரியாக யூஸ் பண்ணணும். அப்புறம் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நடை தூரத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் வண்டி யூஸ் பண்ணாமல் சைக்கிள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நடந்தே போகலாம். எக்ஸசைஸ்க்கு எக்ஸசைஸ் ஆச்சு, நமக்கு வந்து பெட்ரோலுக்கு வந்து காசும் வந்து நமக்கு வந்து மிச்சமாகும். ஸோ இதை வந்து பப்ளிக் வந்து கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணலாம். இருக்கவே இருக்க நம்மளுடைய வந்து கவர்மெண்ட் விட்டுருக்கிற வந்து பஸ்ஸஸ் இப்போ நிறைய சொகுசு பேருந்துகள்லாம் பஸ்ஸஸ் நம்ம வரோம். இன்ஃபேக்ட் ஏசி பஸ் எல்லாம் கூட வந்து நம்ம நிறைய விட்டுட்டாங்க. இப்போ பாருங்க நீங்கள் வந்து ஒரு காரு இல்லை கால் டாக்ஸி நீங்கள் எடுத்துட்டு வந்து ஒரு சென்ட்ரல்லேருந்து ஒரு ஏரியாவுக்கு வரணும் அப்படின்னா நமக்கு 200 ரூபாய் ஆகும். பட் இதே இப்போ அந்த ஏசி பஸ் சென்ட்ரல்லேருந்து எல்லா இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க, ஒரு 25 ரூபாய் 20 ரூபாயிலே முடிஞ்சிருது. ஒரு ஒரு அட் அ டைம்ல எத்தனை பேர் அதனால பெனிஃபிட் ஆகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ் நிறைய நல்ல நிறைய டிலக்ஸ் பஸ் எல்லாம் இப்போ நிறைய வசதிகளோட இருக்குங்க, அதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தப்பு கிடையாது, அதனால ஒன்றும் கௌரவ குறைச்சல் கிடையாது. ஸோ இதனால நம்ம நிறைய சொசைட்டிக்கு நம்ம வந்து நன்மை பண்றோம். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் வந்து நம்ம வந்து ரொம்ப யோசிக்கணும். இப்போ பொதுவாக வந்து நம்ம வீட்லேயே அதிகமாக யூஸ் பண்றோம், எல்லாமே வந்து எலக்ட்ரிக் மயமா ஆயிடுச்சு. ஸோ அதனால பவர் வந்து நம்ம வந்து நிறைய சேவ் பண்றதுல வந்து நம்ம நிறைய வந்து இது பண்ணணும். ஸோ ஒரு ரூம்ல இருக்கும் இன்னொரு ரூம்ல வந்து தேவையில்லாம ஃபேன் ஓடிட்டு இருந்ததுன்னா போய் வந்து அதை ஆஃப் பண்ற மென்டாலிட்டி நம்ம வந்து கத்துக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கும் கத்து கொடுக்கணும். ஸோ வந்து தேவையில்லாம எங்கெங்க வந்து கரண்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோமோ அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணினாலே நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் வந்து ஜாஸ்தி வரும். ஸோ வந்து தேவை இருக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கணும், தேவையில்லாததப்ப வந்து எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம கத்துக்கிட்டோம்னாலே நம்ம நிறைய காசு மிச்சம் பண்ணலாம். கவர்மெண்ட்க்கு நம்ம வந்து நிறைய யூஸ் நம்ம சேவ் பண்ணி கொடுக்கறதோட மட்டும் இல்லாம இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கறது வந்து ஒரு அலாரம் வந்து யாருக்கோ கிடையாது, நம்மளே நம்ம எல்லாமே இந்த பூமியில இருக்கோம். எவ்வளவோ பாக்குறோம் நம்ம வந்து அதர் கண்ட்ரில வந்து பூமி அதிர்ச்சி வருதுன்னு சொல்றோம், சுனாமி வர எங்கேயோ வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கட்சியில. நம்ம நாட்டுல வந்து நம்ம சகோதரர்கள் பல பேர் வந்து வாழ்க்கை இழந்தாங்க. ஸோ வந்து பூகம்பம் வருது, கட்டடம் வந்து இடிஞ்சு கீழே விழுது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நிலநடுக்கங்கள்லாம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பூமிக்கு வந்து நம்ம பண்ற அநீதினால நமக்கு வந்து கிடைக்கிற பாதிப்புகள். பூமி வந்து எப்படி அநீதிகள், நம்ம தான் அதுக்கு அநீதிகள் இழைக்கிறோம். அதனால அதை நம்ம தடுத்துக்கு கட்டுக்கிட்டாலே நம்ம பூமியில பீஸ்ஃபுல்லா வாழலாம். அதனால நிச்சயமா வந்து இந்த பவர் கன்சம்ப்ஷன் வந்து நம்ம ரொம்ப செய்ய வேண்டிய ஒரு விஷயம். வேர்ல்ட் எல்லாத்துலயுமே உலகத்துல எல்லாமே பவர் ஆஃப் கேம்பெயின் எல்லாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி அது ஒரு இவெண்ட் மாதிரி இல்லாம அன்றாட நம்ம லைஃப்ல வந்து நம்ம வந்து எங்கெங்க தேவை எலக்ட்ரிசிட்டி தேவையோ அப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டு, தேவையில்லாதப்ப ஆஃப் பண்ணி வச்சுக்கிற மென்டாலிட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி தண்ணி, அதை கூட நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்றோம். தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், எஸ்பெஷலி சென்னை மாதிரி ஊர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து சம்மர்ல எத்தனையோ பேர் ஒரு குடத்துக்கு வந்து எத்தனையோ கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் நம்ம கண் கூட பாக்குறோம். பாலை விட தண்ணி வந்து இப்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. மினரல் வாட்டரோட பாட்டில் வந்து நீங்க பால் விலையோட ஜாஸ்தியா விற்கிறாங்க. ஸோ அப்ப அவ்வளவு தண்ணி தட்டுப்பாடு இருக்கிறப்ப தண்ணி வந்து எஸ்பெஷலி நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஸோ அது இந்த மாதிரி இந்த வேஸ்டேஜ் வந்து நம்ம குறைச்சிட்டோம்னாலே நம்ம வந்து நிறைய வந்து கன்சம்ஷன் பொல்யூஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த மாதிரியான அவேர்னஸ் வந்து பப்ளிக்கு வந்து மீடியா, எஸ்பெஷலி மீடியாவோட கையில தான் இருக்கு. உங்களை மாதிரி வந்து வானொலி, அப்புறம் வந்து தொலைக்காட்சி, அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸும் சரி மேகசின்ஸும் சரி எல்லாரும் வந்து மக்களுக்கு நிறைய இதனால இந்த மாதிரியான செய்திகளை நிறைய வந்து நம்ம மக்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே கேட்பாங்க. அதனால நம்ம வந்து பூமிக்கு வந்து பூமி தாய்க்கு நம்ம வந்து கொடுக்குற வந்து ஒரு பெரிய நம்ம அம்மாவுக்கு ரொம்ப பேர்டன் கொடுப்போம்மா, பூமியை தாயின்னு தானே சொல்றோம். அப்ப நம்ம அம்மா வந்து உடம்பு கஷ்டப்பட்டோம்னா நம்ம எவ்வளவு போய் டாக்டர்கிட்ட காமிக்கிறோம், எவ்வளவு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்றோம். ஸோ இந்த பூமியை நம்ம நம்ம அந்த தாய் மாதிரி நம்மளை தாங்கிட்டு இருக்கு. அந்த அப்போ நம்ம அந்த தாய்க்கு வந்து எவ்வளவு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதனால அந்த அந்த பூமியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம கையில நம்ம தான் வந்து நம்ம தெரிஞ்ச விஷயத்த நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லணும். பிளாஸ்டிக் யாராவது யூஸ் பண்ணீங்கன்னா தயவு தாட்சியமே இல்லாம போய் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வந்து எஜுகேட் பண்றதுக்கு வந்து கத்துக்கணும். ஸோ உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நிறைய நீங்களாம் எஜுகேட் பண்ணுங்க, அவங்களோட சர்வீஸ் வந்து சொசைட்டிக்கு ரொம்பவே தேவை. ஸோ இது என்ன என்ன இந்த எம்ஓபி சமுதாய வானொலியில மூலமா நீங்க வந்து நிறைய இந்த என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லாம் போட்டுட்டு இன்னும் நிறைய நீங்க அவேர்னஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் பப்ளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் யங் ஜெனரேஷன், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் ரிகார்டிங் குளோபல் வார்மிங்.
7: தேங்க்யூ மேம். இப்ப பாத்தீங்களா இவங்க எவ்வளவு விஷயம் சொன்னாங்க. குளோபல் வார்மிங் இப்ப எந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நாங்க நம்புறோம். ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா நம்ம எல்லாம் சேர்ந்து இதை தடுக்கிறதுக்கு முயற்சி இப்பவே பண்ண ஆரம்பிச்சாதான் ஓரளவுக்கான நம்ம பூமி கொஞ்ச நாளான வாழும். இல்லைன்னா ஒரு 20-30 வருஷத்துக்குள்ளேயே நம்ம பூமியோட கதி என்ன ஆகும்ன்றத நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. வணக்கம் நேர்களே, MOPCRS 107.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் நம்ம குளோபல் வார்மிங் பத்தி பார்த்தோம். குளோபல் வார்மிங்னால என்னெல்லாம் வருதுன்றத கேட்டோம். நம்ம நம்ம கூட இப்ப 3 பேர் இருக்காங்க. வணக்கம்மா, உங்க பேர் உங்களை அறிமுகப்படுத்துக்கோங்க.
10: என் பேர் பத்மாசினி, நான் ஒரு இல்லத்தரசி. இந்த பூமி உஷ்ணம் பத்தி பேசுறதுக்காக இங்க வந்திருக்கேன் நான். இந்த பூமி உஷ்ணம்ங்கிறது ரொம்ப நாளா எல்லா கண்ட்ரீஸ்லயும் இதை பத்தி நிறைய பேசிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இதனுடைய விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளாக இருக்கும். நம்மளுடைய இப்போ இருக்கிற ஜெனரேஷன் நம்ம எந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்துகிறோமோ அப்போ தான் நம்மளுடைய சந்ததிகள் நல்லபடியாக இந்த பூமியில் வாழ முடியும். அதுக்காக இந்த பூமி உஷ்ணம் பற்றி நம்ம ரொம்ப யோசிக்கணும். அதுக்கு என்னென்ன விளைவுகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி எப்படி சரிப்படுத்தலாங்கிறத ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக இருந்தால் கூட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.
7: வணக்கம்மா, உங்க பேர் என்ன?
11: என் பேர் சந்திரா, நானும் இல்லத்தரசி. இந்த குளோபல் வார்மிங்கிறது கட்டாயமா எல்லா மக்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் பல விஷயம் இதை பத்தி இப்ப நடந்துட்டும் இருக்கு, நம்ம பாக்குற நடந்துட்டு இருக்கு. எனக்கு முக்கியமா படுறது என்னன்னா இப்போ எல்லாம் கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் வந்து நிச்சயமா தெரியுது. மழை வர வேண்டிய காலத்துல வெயில் அடிக்கிறது, வெயில் திடீர்னு வெயில் அடிக்கிறதே மழை சடனா வந்துடுது. அது அதனால நிச்சயமா அந்த அந்த பாதிப்பே குளோபல் வார்மிங்கோட பாதிப்பா தான் இது இருக்குங்கிறது நிச்சயமா தெரியுது.
7: பூமி வெப்பம்க்கு இதுதான் ஒரு பாதிப்புகள் இப்படி நம்ம பாக்குறோம்.
11: நிச்சயமா இது இருக்கும்னு பார்த்தாலே இப்ப தெரியுது, இப்ப நடக்கிற இந்த மாற்றத்தினால தெரியுது.
7: வணக்கம்மா, உங்க கருத்துக்கள் என்ன?
12: உங்க பேர் மிஸ்ஸஸ் மீனாட்சி, நான் ஒரு இல்லத்தரசி. எனக்கும் இதை பத்தி நிறைய நம்ம நிறைய படிக்கிறோம், இதை பத்தி அவேர்னஸ் நிறைய இருக்கு. ஆனா நம்ம நிறைய அதை வந்து இன்னும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நிறைய நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் என்னவோ அது கண்டிப்பா நம்ம பண்ணியே ஆகணும். அது ஃபர்ஸ்ட் மெயினா வந்து நிறைய உயிர்கள் செத்து போறது. நம்ம ஒரு நாளைக்கே நிறைய இது வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் நிறைய செத்து போறது. அதனால நமக்கு நிறைய இதுலயே நமக்கு நிறைய ஃபுட் ஷார்ட்டேஜ் எல்லாம் வரும். இது நிறைய இன்னும் இதோட எஃபெக்ட்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போக போறது. ஸோ இதெல்லாம் நம்ம இம்மிடியட்டா பண்றது பெட்டர். இப்போ டிவியில மீடியாலெல்லாம் எல்லாம் தள்ளுபடி அதெல்லாம் ரொம்ப பப்ளிசைஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு இதையும் நம்ம ரொம்ப எல்லாரும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் பேசணும் அதை பத்தி. அப்போதான் எல்லா மீடியாலும் தெரிய வரணும். அப்போதான் அதுக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
10: அவங்க சொன்னது ரொம்ப நல்ல பாயிண்ட்டு. இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எத்தனையோ நம்ம வந்து ரேடியோலையும் டிவிலையும் நிஜமா இந்த தள்ளுபடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வருது குழந்தைகளுக்காக பெரியவர்களுக்காக. ஆனா முக்கியமா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஏன்னா இது உலகத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். பூமி உஷ்ணங்கிறது உலகத்தையே பாதிக்கக்கூடியது. இது யாரோ தனிப்பட்ட ஒரு கண்ட்ரியோ தனிப்பட்ட ஒரு நகரமோ இதனால

0: சொல்ல முடியாது. அதனால இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த மரங்கள் எல்லாம் வெட்டி ரோடை பெருசு பண்றோம், வீடுகள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாத்தையுமே இப்ப என்ன பண்றாங்கன்னா தரிசா இருக்குன்னு சொல்லிட்டு, இப்ப ரியல் எஸ்டேட்ல நிறைய வேல்யூ இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்றாங்க, நல்ல அக்ரிகல்ச்சர் லேண்டையே வித்துடுறாங்க. எல்லா இடத்துலயும் கட்டடங்கள் வந்துடுறது. இந்த கட்டடங்கள் பெருக பெருக கண்டிப்பா உங்களுக்கு வெப்பம் ஜாஸ்தியா தான் பரவும். அதனால முதல்ல இந்த மரங்கள் வெட்டுறதையும் செடி கொடிகள் வளர்க்கறது நிறுத்துறதையும் இதெல்லாத்தையும் நம்ம முதல்ல நிறுத்தணும். அதாவது நிறைய செடி கொடிகள் வளர்த்தணும். இப்போ நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு எங்களுக்கு எங்க இடம் இருக்கு செடியெல்லாம் வளர்க்கறதுக்குன்னு சொல்றது ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது. ஏன்னா இப்ப புது விதமா டெரஸ்ல எல்லாம் நம்ம பெரிய பெரிய மரங்கள் கூட வளர்த்துறாங்க. சில அக்ரிகல்ச்சரிஸ்ட் எல்லாம் போய் நம்ம பார்த்தோம்னா அவங்க எல்லாம் இதை பிராக்டிக்கலா பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. அவங்களோட டெரஸ்லயே விதவிதமான மரங்கள் முதல் கொண்டு வளர்த்து எந்த அளவுக்கு அவங்களோட அந்த கிரீன் வந்து அந்த ஏரியால ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்ப எங்களுக்கு இடம் இல்லைங்கிறது எக்ஸ்கியூஸ் கிடையாது. இதே போல தனி வீடுகள் இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்க வீட்டுல வீட்டை சுத்தி மரங்கள் நட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.
1: எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தா, வாகனங்கள் பொறுத்த வரைக்கும் அதனால ரொம்ப பொல்யூஷன் ஏற்படுறது, அதுவும் பாதிப்பு அதனால இந்த குளோபல் வார்மிங் இது தெரியுதுன்னு சொல்றாங்க. ஒரு வீட்டுல ஒரு வாகனம்ங்கிறது போய் இப்ப எல்லாம் ரெண்டு மூணு நாலு சக்கர வாகனமே ரெண்டு வச்சுக்கிறாங்க அவங்கவுங்க எடுத்துட்டு போய். இதனால வந்து ரொம்ப சிட்டியில பாத்தீங்கன்னா பொல்யூஷன் ஜாஸ்தியா இருது. அது அதுவும் ஒரு பாதிப்பு நிச்சயமா இருக்கும் தான் எனக்கு தெரியுது.
2: அதுக்கு ஒரு சொல்யூஷனா இந்த கார்பூலிங் மாதிரி பண்ணலாம். அது வந்து நடைமுறையில் அது எவ்வளவு தூரம் சாத்தியான்னு தெரியல. பட் இது நம்ம முதல்ல முயற்சியே நம்ம எடுக்காம அது முடியாது முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா கொஞ்சம் முயற்சி எடுத்து ஒரு கார்பூலிங் பண்ணி பார்க்கலாம். அது எல்லாரையும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆறுது, ஸ்கூலுக்கு ஒரே அந்த ஏரியால போற பசங்களெல்லாம் ஒரே ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தர் டேர்ன் போட்டு ஐஷீட் போறது அந்த மாதிரி பண்ணலாம். அது வந்து ஒரு பெரிய எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் ஒன் மோர், அந்த ஏர் ஃபிளையிங்லாம் நிறைய அது இருக்கிறதுலே மேக்சிமம் பொல்யூஷன் வந்து அந்த ஏர் இதோட அது எமனேட் பண்ற அந்த ஏர்ல தான் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் டைம் சேவ் பண்றோம் நிறையா, ஆனால் சீக்கிரம் போறோம்னு. பட் நம்ம அந்த எண்டில் எண்ட் ஆஃப் தி டே பார்த்தோம்னா நம்மளோட ஹெல்த் ரொம்ப பெரிய பாதிப்புக்கு உள்ளாருது. அதனால நம்ம கூடுமானவர்களும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது, இந்த ட்ராவலிங் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாருமே யூனிட்டியோட கொஞ்சம் பண்ணினோம்னா அட்லீஸ்ட் நம்ம அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்து வெஹிக்கிள்ஸ் எடுத்துன்னு போகிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். தட் வே நம்ம இந்த இது ப்ரிவென்ட் பண்ணலாம்.
1: நீங்கள் சொல்கிற மாதிரி உடம்பும் பாதிப்பு நிறையா ஏற்படுறது அதனால.
0: ஆமாம், இதை தவிர்க்கிறதுக்கு இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோம்னா சைக்கிளுக்குன்னு ஒரு லேனே இருக்கும் எந்த ரோட்ல போனாலும், எக்ஸப்ட் மெயின் ரோட்ஸ் அதுல இருக்காது. மற்றபடி எந்த ரோட்ல பார்த்தாலும் எல்லா ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸுகளை கனெக்ட் பண்ற மாதிரி இல்லை சைக்கிளுக்குன்னு சில லேன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஊர்கள்லயும் ஆரம்பிச்சோம்னா சைக்கிளிங் இஸ் அ வெரி குட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் ஒன்று, ரெண்டாவது பொல்யூஷன் இல்லாம இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு வேண்டியது தானே. பொல்யூஷன் இல்லாம இருக்கும், அதே சமயம் எக்ஸசைஸும் முடிஞ்சிடுறது உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சைக்கிள்.
2: சைக்கிள் இப்போ ஹைபிரிட் கார்ஸ்ன்னு நிறைய டொயோட்டா இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க ஹைபிரிட் கார்ஸ்னு. பட் இப்போ ஸ்லோவா அதெல்லாம் வந்து இப்போ பெட்ரோல் இல்லாம இந்த காய்கறிகள் அதுல இருந்து வர எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பெட்ரோலுக்கு எல்லாம் ஃபியூயலா யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு இது வந்திருக்கு. பட் அதெல்லாம் இன்னும் நமக்கு நிறைய அவேர்னஸ் வரல, வெளியில நிறைய டைம் அதெல்லாம் நம்ம ஸ்லோவா நம்ம ஒரு ஸ்கிராச் எதுவுமே ஸ்கிராச்ல இருந்தா ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் ஒரு அதுக்கு ஒரு ஸ்பிரிட் யாராவது வந்து கொடுத்துட்டாங்கன்னா ஒன்ஸ் அது நல்லா டெஃபினட்டா அது மேல நல்லா க்ரோ ஆகும், அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது
1: இயற்கையா கிடைக்கிற பொருள் எல்லாமே இப்ப குறைஞ்சிட்டு வருது, எல்லாத்துலயுமே கெமிக்கல்ஸ் கலந்து அதுவும் ஒரு பெரிய
2: பாதிப்பு தான்.
0: ஆமா, இந்த அக்ரிகல்ச்சர்ல எடுத்தாலும் உங்களுக்கு வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால உரங்கள் எல்லாம் கெமிக்கல் உரங்கள் யூஸ் பண்றதுனால என்ன இருந்தா அங்கேயும் தட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் திஸ் குளோபல் வார்மிங். அதனால நம்ம வந்து செயற்கை உரங்கள்னு இப்ப நிறைய அவேர்னஸ் ஜாஸ்தியாயிருக்கு. அது எப்படி பண்ணலாங்கிறதுக்கெல்லாம் நிறைய கிளாஸஸ் எல்லாம் நடக்கிறது. ஸோ எல்லாருமே அந்த மாதிரி கிளாஸுகள் அட்டன் பண்ணி, எஸ்பெஷலி அந்த ஃபார்மர்ஸ் அவங்க அந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கு வந்து இயற்கை உரங்கள் எப்படி தயாரிக்கலாம், இயற்கையில மண்புழுக்களை எந்த அளவுக்கு வளர்த்து அதை எப்படி நம்ம வயல்களில் விட்டு எந்த அளவுக்கு நம்ம உரத்தை
3: பயன்படுத்தலாம்
0: அப்படிங்கறது எல்லாமும் நிறைய கிளாசஸ் நடக்கிறது இல்லைன்னு இல்ல, நிறைய அவேர்னஸ் இருக்கு.
2: அதே மாதிரி
0: ஆனா அதை பயன்படுத்திக்க தெரியணும்.
2: அதே மாதிரி இ வேஸ்ட்னு சொல்லி இப்ப நிறைய எலக்ட்ரானிக் வேஸ்ட் எல்லாம் நிறைய பண்றாங்க, யூஸ் அண்ட் த்ரோங்கிற கான்செப்ட் வந்து எடுத்தது. அது வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அப்படி இருக்குங்கனால நம்மளும் அதை இமிடேட் பண்ணி பண்றோம். ஆனா அவ்வளவு தூரம் நம்ம வந்து த்ரோ பண்றதுலேருந்து வர எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. அதுக்கு கூடுமானவர்களும் இருக்கிற பொருளையே நம்ம மேக்சிமம் யூஸ் பண்ண பார்க்கணும். தூக்கி தூக்கி திரும்பி ஒன்று பண்ணால் அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சோம்பல் தரப்பட்டு அடுத்தது டக்கு டக்குன்னு வாங்கிடுறோம். இப்போ வேற நிறைய சேல ஆஃபர்ல போடுறாங்க, டக்குன்னு வாங்கிடுறோம். அதை மாதிரி பண்ணாமல்
1: வந்துடுது, அந்த மாதிரி எல்லாத்தையும் வெளியில போட்டுடலாம், புதுசு வாங்கிக்கலாங்கிறது. அதனால கார்பேஜ் தான் சேர்றது, இதனாலையும் பாதிப்பு நிறைய இருக்கு,
2: அதனால நிறைய வேஸ்டேஜ் எல்லாம் வருது. ஸோ அதுலேருந்து வர எமனேட் ஆகிற அந்த கேசஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் கூடுமான ரீசைக்ளிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் ஒரு மெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் ஃபீல் பண்ணுறேன்.
0: ஆமாம், முக்கியமாக இந்த பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பாலித்தீன் கவர்ஸ், இதெல்லாம் இப்போ ரீசெண்டா எங்க வீட்டுல நம்ம சென்னை
3: நகராட்சியில
0: இருந்து முனிசிபாலிட்டில இருந்து நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒரு பேக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பேக்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி மக்காத ஐட்டம்ஸ், அதாவது பிளாஸ்டிக்ஸ், உடஞ்சு போன பிளாஸ்டிக், மத்த ஐட்டம்கள், கிளாஸ் இல்ல பிளாஸ்டிக்ஸ், இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ், பேப்பர்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரே குப்பையா கொண்டு போய் எரிஞ்சு விடுறோம். அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த பிளாஸ்டிக் வந்து அழிக்கவே முடியாது. இட் டேக்ஸ் லாங்,
3: ஆயிரம் வருஷம் ஆகும் சொல்றாங்க
0: ரொம்ப. அதனால என்ன ஆகுது, நம்மளுக்கு இந்த பொல்யூஷன் எல்லாம் உண்டாருது. அதனால நான் அவங்க வந்து பிரிச்சு இந்த கவர்ல போட்டு வைங்க, எவ்ரி 15 days நாங்க வந்து அதை எடுத்துன்னு போறோம். அதுக்கு கூட என்னன்னா, நம்ம நல்லபடியா கவர்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அவங்க வே பண்ணி அதுக்கு உண்டான காசு கூட கொடுக்குறோம்னு சொல்றாங்க. வெதர் வி டேக் இட் ஆர் நாட், தட் இஸ் அனதர் திங். பட் அந்த அளவுக்கு இப்போ அவேர்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. பட் பீப்புள் ஷுட் கோஆபரேட் வித் முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன். அதனால அந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா, இந்த மக்கர ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி அதை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு நிறைய இப்போ வழிமுறைகள் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அதனால எல்லாரும் தயவு செய்து இந்த பிளாஸ்டிக் அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் தனியா, மக்கர் ஐட்டம்ஸ் தனியா, நம்ம வீடுகளே தனித்தனி கவர்ல போட்டு வந்தா அந்த யார் குப்பை எடுத்துன்னு போறாங்களோ அவங்களுக்கு கரெக்டா கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அதை எந்த அளவுக்கு ரீசைக்கிள் பண்ணலாங்கிறது கவர்மெண்ட்ல தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராசஸ் கோயிங் ஆன். அதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம பொதுமக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும்.
3: அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் தூக்கி போடுறத பத்தி சொன்னீங்க. நமக்கு செல்போன் ஏதாவது கெட்டு போயிடுச்சுன்னா உடனே ரோட்ல கொண்டு தூக்கி போட்டுடுறோம், இல்லை அப்படியே அப்படியே வெளியில எங்கேயோ போட்டுடுறோம். இதுக்கு பதிலா அதை கொண்டு அந்த கடையில இதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க, இந்த பழைய கெட்டு போன இது மாதிரி உடஞ்சு போன செல்போன்லாம் அவங்களே சேர்த்து வச்சுக்கிட்டு அதுல இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸை வந்து திருப்பி அதை யூஸ் பண்ணி புது செல்போனுக்கு பயன்படுத்துவாங்க. அது அந்த மாதிரி பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் இல்லையா?
0: கரெக்ட், உங்க பாயிண்ட்
2: ரொம்ப கரெக்ட். எதுவுமே மேக்ஸிமம் யூஸ் பண்றதுதான் நம்ம நம்மளோட பூமிக்கு செய்யற பெரிய கைமாறு அதுதான்.
1: இந்த விஷயங்கள்லாம் பாதி மக்களுக்கு தெரியாத போயிடுறது. அதை தெரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது, இந்த ரேடியோ இதெல்லாம் பேசி கேட்டிருந்தாதான் மக்களுக்கும் தெரியும், இதை பத்தி தெரிய வரும்.
0: இதுக்குதான் நீங்க உங்க மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கெல்லாம் காலேஜ்ல படிக்கும் போது எங்களை சுத்தி இருந்த எங்க ஏரியாவை சுத்தி இருந்த கிராமங்கள்லாம் எங்க காலேஜ்ல அடாப்ட் பண்ணிப்போம். அடாப்ட் பண்ணிட்டு அங்க போய் இந்த மாதிரி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ், அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் சொல்லி கொடுத்து எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கிற கிராமங்கள் எல்லாம் அடாப்ட் பண்ணிட்டு, அல்ல ஸ்லம்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணிட்டு அங்க போய் இந்த மாதிரி விவரங்கள்லாம் சொல்லி எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப நீட்டா அந்த இடத்த வச்சுக்க முடியும், என்னென்ன மாதிரியான தொழில்கள் பண்ணலாம், இந்த மாதிரி சாமானங்களை வச்சிருந்து இன்னும் ரீசைக்கிள் பண்ணி எப்படி எப்படி தொழில்கள் பண்ணலாம், கை தொழில்கள், பேப்பர் எல்லாம் அரைச்சு கூழ் பண்ணி அதுல பொம்மைகள் பண்ணலாம், அதுல பேப்பர் பேப்பர் பிளேட்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏஜ்லயே நீங்க போய் இந்த மாதிரி எல்லாம் அவேர்னஸ் அவங்களுக்கு கிரியேட் பண்ணீங்கன்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
2: இது தவிர இப்ப நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பண்றதுக்கு இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் நிறைய ஹெல்ப்பும் பண்றாங்க. சோ அந்த மாதிரி குரூப் அந்த மாதிரி இவ்வாறு எல்லாம் அவங்களுக்கும் இது ஒரு பெரிய இன்கம் ஆகும். இந்த மாதிரி நிறைய கைவினைகள் கைவினை பொருட்கள் எல்லாம் பண்றதுக்கு அவங்களுக்கு அது ஒரு சான்ஸ் கிடைச்சு, அதுல இருந்து அவங்க ஒரு இன்கம் அவங்க கெயின் பண்றாங்க. ரீசைக்கிளிங்னே எக்ஸ்க்ளூசிவா ஒரு யூனிட்டோ ஏதோ வச்சு அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு தொழில் மாதிரி அதை ஏற்பாடு பண்ணி விடலாம்.
3: அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே உங்களுள்ள அதுல நீங்க சொன்னீங்க ஒரு நாளைக்கு நிறைய ஸ்பீஷிஸ் அனிமல்ஸ் விலங்குகள் செத்து போயிட்டு இருக்கு.
1: ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 மினிமம் ஒரு 50 ஸ்பீஷிஸ் ஆகுது நிச்சயமா அது
3: செத்து போயிடுறதுன்னு. இதுக்கே எப்படின்னா கண்டிப்பா இது நம்மளையும் ஒரு 100 வருஷத்துல பாதிக்கும்.
0: போக போக நிறைய பாதிப்புகள் உண்டாகும். இப்போ இந்த குளோபல் வார்மிங்னால ஆக்சுவலா என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ஆர்டிக் சர்க்கிள் எல்லாம் உங்களுக்கு எல்லா ஐஸ் எல்லாம் உருகின் இருக்கு. அப்படி உருகிறதுனால நம்மளுக்கு நிறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருது. அந்த அதனால என்ன ஆகுதுன்னா, இப்போ உங்களுக்கு இந்த கடலோட மட்டம் வந்து ஜாஸ்தி ஆகின்னு போறது. ஆனா என்ன ஆகுதுன்னா, இந்த குளோபல் வார்மிங்னால இங்க எமினேட் ஆற இந்த வெஹிக்கல்னால எமினேட் ஆற மீத்தேன், அப்புறம் கார்போஹைட்ரேட், கார்பன் டை ஆக்சைடு, அண்ட் தென் ஆல் திஸ் வாயுக்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இதுல அட்மாஸ்பியர்ல தங்கி போயிடுறது. அது தங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு நம்மளுடைய சர்ஃபேஸ் ஸ்பேஸ் சர்ஃபேஸ் வந்து ரொம்பவே பாய்சன் ஆயிடுது. அந்த மாதிரி ஆனதுனால என்ன ஆகுது, சரியான கிளவுட் ஃபார்மேஷன் இருக்க மாட்டேங்கிறது. அதனால என்ன ஆகுதுன்னா, உனக்கு கடல் வந்து எப்பவுமே சூடாயிடுறது. சூடாக என்ன ஆகுதுன்னா, கடல்ல வாழக்கூடிய நிறைய ஸ்பீஷிஸ் டெய்லி செத்து போயிட்டு இருக்கு. கோரல்ஸ் எல்லாம் ரொம்பவே டேமேஜ் ஆயிட்டு கடல்ல. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்.
1: இதெல்லாம் மரம் நடலாம் ஒண்ணு
3: கண்டிப்பா,
0: நிறைய மரங்கள். அதாவது மெயின் ரோட்ல ஒன்னு மரங்கள் நட முடியலன்னா கூட, அங்கெல்லாம் டிராபிக் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொன்னா கூட, குறுக்கு ரோடுகள்ல எல்லாம் நம்ம வீடுகள் எங்க ஜாஸ்தி இருக்கு அந்த இடங்கள்ல நிறைய ரோடுகள்ல மரங்கள் இல்ல. முந்தியெல்லாம் அவென்யூன்னு சொல்லுவாங்க. அவென்யூன்னு சொன்னாலே என்ன அர்த்தம், நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய ரோடுகளை தான் நம்ம அவென்யூன்னு சொல்லுவோம். அப்படி நிறைய அவென்யூக்கள் இருந்தது முந்தி, ஆனா இப்ப எதுவுமே இல்ல. அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அபார்ட்மெண்ட் ஆயிட்டுங்கிறதுனால ஒரு காரணம்னு சொல்றோம். ஆனா இதுலயும் வந்து எப்படி மொட்டை மாடியிலேயே நம்ம செடிகள் வளர்த்தலாம், பால்கனியில வளர்த்தலாமே, பால்கனியில நம்ம நிறைய செடிகள் வளர்த்தலாம். இது அவங்கவுங்களை பொறுத்த மட்டும் கொஞ்சம் நம்மளை சுத்தி கிரீன் பண்ணிருந்தோம்னா, இது ஒவ்வொருத்தரும் பண்ண ஆரம்பிச்சோம்னா இதோட இஃபெக்ட் வந்து
2: நிறைய இருக்கும். இது தவிர ஒரு இது வந்து, இப்ப நம்ம வந்து எலக்ட்ரானிக் இது கரண்ட் எல்லாம் நிறைய நம்ம யூஸ் பண்றோம், அதை கொஞ்சம் ஓரளவு கன்சர்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். மெயினா அன்பிளக், நம்ம சொருகிட்டு நம்ம சுவிட்ச் போட்டாதான் நமக்கு கரண்ட் வருதுன்னு நம்ம சொல்றோம். நம்ம அதை அன்பிளக் பண்றது வந்து எப்பயுமே அதை ஒரு ஹேபிட்டா வச்சுக்கணும். அதே மாதிரி அன்வான்டா ஃபேனு லைட் எல்லாம் இது பண்ணாம வேணாம்னா வேணுங்கிறச்ச போட்டுட்டு வேணாங்கிறச்ச அணைச்சிடணும். அதெல்லாம் ஒரு ஹேபிட்டா வச்சுட்டோம்னா லைஃப்ல அதுவே நிறைய, இந்த ஒரு எர்த் டேன்னு ஒண்ணு, எர்த் ஆர்னு ஒண்ணு, ஒரு 9:00 அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் ரெகுலரா மந்த்லி ஒன்ஸ் இல்ல வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது, அது நிறைய அந்த மீடியா வந்து மேக்சிமம் மக்களை கவர்ந்துடும். அதுல அந்த அட்வர்டைஸ் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி சொல்ல சொல்ல உங்களுக்கு என்ன ஆகும், எல்லாருக்கும் இதை பத்தி நான் விவரம் தெரிய வந்துடும். அதை ரெகுலரா பண்ணினா டெஃபினட்டா எல்லாருக்கும், இப்ப மக்களுக்கு எல்லாருக்குமே
0: கரெக்ட். அதே மாதிரி நம்ம வீடுகள்ல வந்து இந்த குண்டு பல்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பல்புக்கு பதிலா நம்ம டியூப் லைட் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது.
1: பவர் சேவிங்,
0: லாட் ஆஃப் ஹீட் அந்த பல்பு, அதனால அது நம்ம யூஸ் பண்றதை விட நம்ம டியூப் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது.
3: அப்புறம் இவ்வளோ பேசியிருக்கோம் நம்ம, இப்போ நம்ம நேயர்களுக்கு நீங்க ஒரு ஒருத்தரா என்ன சொல்ல விரும்புங்கிறீங்க?
0: நான் என்னை பொறுத்த மட்டும், நம்ம ஒரு ஆம் ஜனதா லெவல்ல, நம்ம சாதாரண ஒரு மனுஷன்ற லெவல்ல நம்ம என்ன பண்ண முடியும் டே டு டே லைஃப்ல அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற குப்பைகளை பிரிச்சு மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் திங் இன்சைட் த ஹவுஸ். அவுட்சைட் த ஹவுஸ் நீங்க வரும்பொழுது செடி மரம் கொடிகள் வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணணும். உங்க வீட்டை சுத்தி மரங்கள் செடிகள் இருக்க மாதிரி பாத்துக்கணும். இதனால நம்ம வீட்டை சுத்தி நம்ம குளிர்ச்சியா வச்சுக்க முடியும் அப்படிங்கறச்ச, அது ஒவ்வொரு வீட்லயும் நடக்கும்போது அந்த ஏரியாவே நல்லா இருக்கும். சோ நம்ம ரோடுகள்லயும் குப்பை இல்லாம பாத்துக்கணும். அதுக்கு நம்ம அசோசியேஷன் எல்லாம் ஃபார்ம் பண்ணலாம். நம்ம ஆனா ஆக்டிவா வேலை பண்ணணும். நம்ம ரோட்ல குப்பை இல்லாம பாத்துக்கணும். நிறைய செடி மரங்கள் ரோட்லயும் வளர்க்கறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி வீட்டுல இந்த குண்டு பல்பு யூஸ் பண்றது போல நம்ம
3: எனக்கு
2: ரொம்ப இம்பார்ட்டண்டா படுறது இந்த யூசேஜ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் தான். அதை கொஞ்சம் மேக்சிமம் நம்ம குறைக்க பார்க்க பார்க்க நமக்கு டெஃபினட்டா நிறைய அந்த பொல்யூஷன்ல இருந்து நம்ம காப்பாத்திக்க முடியும். மெயினா அந்த ஹெல்த் ஹசார்ட்ஸ் ரொம்ப எல்லாருக்கும் இந்த வீசிங் ட்ரபிள் வருது, நிறைய ஹெல்த்ல ப்ராப்ளம் வருது. அட்லீஸ்ட் அதுக்காகவாது நம்ம வந்து கொஞ்சம் அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து ஆட்டோமொபைல் இது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. பூல் பண்ணி பண்ணணும், அதுதான் என்னோட கருத்து.
3: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மீனாட்சி மேடம், ரொம்ப அழகா நமக்கு சில கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. சந்திரா மேடம், நீங்க என்ன சொல்ல விரும்புங்க நம்ம பொதுமக்களுக்கு?
1: எனக்கு முக்கியமா படுறது இந்த வாகனங்கள் வந்து நிச்சயமா அதுல ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும். அந்த மாற்றம் ஏற்பட்டுனா இப்ப மெயினா தெருக்கள்ல பார்த்தா வாகனங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுல ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வந்து அதுக்கு ஒன்று நிச்சயமா நடக்க நடைமுறையில கொண்டு வந்து பண்ணினா அது ஒரு சாத்தியமாகும்னு தோணுது. இந்த பொல்யூஷன்னால தண்ணியில மெயினா இதனால வந்து அந்த செத்து போறதெல்லாமும் கொஞ்சம் அதுவும் நம்ம பாதிப்பு ஏற்படாத இருக்கும். உடம்புக்கும் இது வந்து நிறைய நல்ல இது விஷயம், வியாதிகள் குறைய ஆரம்பிக்கலாம். அதனால எனக்கு

0: இல்லாத குளோபல் வார்மிங்கை தடுக்கிறதுக்கு முயற்சிகள் எடுப்போம். இந்த நல்ல கருத்துடன் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி,
1: ராஷ்மிகா,
2: சப்னா
0: ஃப்ரம் ஃபர்ஸ்ட் எம்ஏ பிராட்காஸ்ட் கம்யூனிகேஷன்.
2: பாய்.

0: ஹலோ
1: மணி 9 ஆச்சு, நாளைக்கு ஜீவாக்கு ஸ்கூல் வேற, இன்னும் டிவி பாக்குறான், கொஞ்சம் அவனை தூங்க வைங்க.
2: சரி சரி, டே ஜீவா கண்ணா, டைம் ஆறுது, தூங்கணும். நாளா ஸ்கூல் இருக்கு, நாளைக்கு டிவி ஆஃப் பண்ணு.
3: டாடி ப்ளீஸ் டாடி, ஸ்பைடர்மேனோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோ, இந்த லாஸ்ட் சீன் மட்டும் ப்ளீஸ்.
2: டே காத்தால பார்த்ததானே, எத்தனை தடவை பாப்பேன்.
3: பட் டாடி, ஹீஸ் மை ஃபேவரட் ஹீரோ டாடி, நானும் பெரியவனானே அப்படியே ஆயிடுவேன் பார். டிஷ்கேம் டிஷ்கேம்.
2: சரிடா, அதுக்கு தூங்கினாதான் ஸ்ட்ரென்த் வரும்
3: டாடி.
2: என்னடா
3: டாடி, நீங்க ஏன் சூப்பர் ஹீரோ இல்ல?
2: யார் சொன்னா சூப்பர் ஹீரோ இல்லன்னு?
3: அண்ணா நீங்க சூட் போடல, உங்களால பறக்கவும் முடியாது, அப்ப நீங்க எப்படி சூப்பர் ஹீரோ?
2: நம்ம சக்தியை மீறி அடுத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாலும் நம்ம சூப்பர் ஹீரோ தான். நம்ம சூப்பர் மேனாவோ இல்ல பேட்மேனோ தான் இருக்கணும்னு தேவையில்லம்மா. நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலே நீயும் சூப்பர் ஹீரோ, நானும் சூப்பர் ஹீரோ தான்.
3: நிஜமாவா டாடி? அப்ப நானும் சூப்பர் ஹீரோவா?
2: கண்டிப்பா. இப்ப சூப்பர் ஹீரோ தூங்க போனோம்.
3: குட் நைட்.
4: Not all superheroes wear capes or shoot lightning bolts. Some superheroes make sure the surrounding environment is clean and safe. Some make sure the people of society are safe and sound. From the women to the children and even the animals. Some heroes take up life-risking jobs, not even knowing whether they'll return for their next supper. And some heroes do the right thing for the country by paying taxes, reporting if there's anything wrong, and taking care of themselves and their family without causing any nuisance. We don't all need capes, or we don't all need to be able to fly. All we need is the will to be a hero, and you are one. Join organizations like Blue Cross, PETA, Banyan, EFI, CRY, and other such organizations, and you will be a superhero to men. This PSA was brought to you by MOP Community Radio Station 107.8 FM, நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
5: லோக் கேட்டே ஹேன் கி மேரி பஹத் லம்பி உமர் ஹே, ஏக் நஹி பல்கி நௌ நௌ. ஜி ஹாம், மே நௌ லோகோங்கோ ஜிந்தகி தே சக்தா ஹூம், கியோங்கி மேனே அப்னி அங் தான் கர்னே கி ஷபத் லி ஹை. சிர்ஃப் மேரி ஆன்கே நஹி பல்கி மை ஹார்ட், மை லங்ஸ், லிவர், கிட்னீஸ், பான்க்ரியாஸ், போன்ஸ், கார்டிலேஜஸ் அண்ட் ஆல் டிஷ்யூஸ். ஆப் பி நௌ லோகோங்கோ ஏக் நஹி ஜிந்தகி தே சக்தே ஹே. ஏக் நன்ஹே பச்சே ஸே லேகர்

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நம்ம உடல் நலமான நிகழ்ச்சியில அழகு குறிப்புகள் சில பத்தி தெரிஞ்சுக்கோங்க. சில பேருக்கு வந்து அவங்களோட முகத்துல உடல்ல வந்து நிறைய தேமல் வந்திருக்கும். அந்த மாதிரி தேமல் வந்தவங்க வந்து என்னென்ன பண்ணணும்னா, 4 பல் வெள்ளை பூண்டு எடுத்துக்கிட்டு அதோட வெத்தலை பாக்குறதுல வெத்தலையை சேர்த்து கசக்கி பிழிஞ்சு, அதை கசக்கி பிழிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சாறு வரும் பாத்தீங்களா, அந்த எடுத்து உங்களோட தேம்பல் இருக்க இடத்துல முகத்திலயும் அந்த உடல்லையும் தேய்த்து வந்தீங்கன்னா அந்த தேம்பல் வந்து மிக சீக்கிரமா வந்து மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மறைந்தது மட்டும் இல்லாம உங்களுடைய உடலுக்கு வந்து அது இன்னும் பளபளப்பை கொடுக்கும் அப்படின்னும் சில மருத்துவர்கள் கூறுகிறார்கள். தேமல் இருக்கவங்க வந்து நான் சொன்ன இந்த டிப்ஸ் வந்து பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய தேமலும் அழிஞ்சிரும், உங்களுடைய உடலும் வந்து மிகவும் பளபளப்பாக மினிமிக்கும் அப்படின்றது வந்து உறுதி. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில பெண்களுக்கு வந்து அவங்களுடைய முகத்துல வந்து மீசை வளரும். அது பாக்குறதுக்கே ரொம்ப கோரைக்கிழங்கு, வசம்பு, பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள் இந்த நாளத்தையும் வந்து நல்லா அரைச்சு ஒரு மாவு மாதிரி செஞ்சுக்கணும். அந்த மாவு வந்து அவங்க குளிக்க போகும்போது பூசி குளிச்சாங்கன்னா அவங்களோட உடல இருக்க அந்த அன்வான்ட் ஹேர் எல்லாமே வந்து விழுந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் வந்து இந்த மீசை வச்சிருக்காங்க அல்லது ரொம்ப அன்வான்ட் ஹேர் அப்படி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க வந்து இந்த டிப்பை வந்து பயன்படுத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி சந்தனம், பன்னீர் இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா தேய்ச்சு அவங்களோட அந்த உதட்டு மேல வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு அவங்க காலையில எழுந்திரிச்சு அது வந்து கழுவுனாங்கன்னா அவங்களோட உதடு வந்து நல்லா அழகா சிவந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மருத்துவர்கள் சொல்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்க, இட் மே பி ஃபேவர் ஃபார் யூ. சில பெண்களை பாத்தீங்கன்னா கழுத்துல வந்து ரொம்ப கருப்பா இருக்கும், அது வந்து வெயில் படுறதுனால அவங்களோட கழுத்து பகுதி எல்லாமே வந்து கருப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து நிறைய ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய கருப்பான வளையங்கள் எல்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரி வளையங்கள் வந்தவங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் அவங்களோட கழுத்தை வந்து நல்லா பசும் பால் போட்டு கழுவணும். அது மட்டும் இல்லாம புதினா, எலுமிச்சை பழம் இது மூணுத்தையும் சேர்த்து டெய்லியும் அப்ளை பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா உங்க கழுத்துல இருக்க அந்த கருமையான வளையங்கள் எல்லாமே வந்து நீங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அழகு நிபுணர்கள் எல்லாம் சொல்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. என்ன நேயர்களே, நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய உடலை வந்து மிகவும் அழகு சேர்ப்பவை ஆகும். இதெல்லாம் ட்ரை பண்ணி இதெல்லாம் உபயோகித்து நீங்கள் அழகாகவும் மிகவும் சிறப்பாகவும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் என்று நினைவிக்கொண்டு உங்களிடமிருந்து
2: விடைபெறுகிறேன். ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க அஜய் ஈஸ்வரி. உடலே நலமான நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நம்ம எம்ஓபி மெஸ் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நம்ம எம்ஓபி மெஸ் நிகழ்ச்சியில பீட்ரூட் சூப்பை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்க பீட்ரூட்னு சொன்னாலே நீங்க எல்லாம் நினைப்பீங்க, எனது பீட்ரூட்டா, ஐயோ பீட்ரூட்ல சாப்பிட மாட்டேன், பீட்ரூட் பொரியலே எனக்கு பிடிக்காது, என்னோட பசங்களுக்கும் பிடிக்காது, அந்த மாதிரி நீங்க எல்லாரும் நினைப்பீங்க. ஆனா பீட்ரூட்டோட மகத்துவத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுட்டீங்களா? இந்த பீட்ரூட்டை விட ஒரு பெஸ்ட் வெஜிடபிள் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு வரும். பீட்ரூட், ஆமாங்க, பீட்ரூட்ல வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. பீட்ரூட் வந்து நம்ம உடல்ல இருக்க பிரெட் வந்து உற்பத்தி பண்ணுமா, அது அந்த பீட்ரூட் சாப்பிட்றதுனால நம்மளோட உடல்ல இருக்க வேஸ்டான பிரெட் எல்லாம் நீங்கி புது பிளட், அதாவது ஒரு தூய்மையான பிளட், ஃப்ரெஷ் பிளட் வந்து நம்மளோட உடம்புல வந்து உற்பத்தி ஆகும் அப்படின்னு பல டாக்டர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, இன்னைக்கு நம்ம பீட்ரூட் சூப்பை பத்தி பார்க்கலாமா? பீட்ரூட் சூப் செய்வதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் பீட்ரூட் 1/2 கிலோ, உருளைக்கிழங்கு 4, கேரட் 2, வெங்காயம் 1, தக்காளி 200 கிராம், லவங்கம் பட்டை 1, மிளகு சிறிதளவு, உப்பு சிறிதளவு, தயிர் சிறிதளவு, இதுதாங்க பீட்ரூட் சூப் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இந்த மாதிரி பீட்ரூட், உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாம் நம்ம வீட்லயே இருக்கிறதானே, சொல்ற மாதிரி ஈஸியா வந்து இந்த பீட்ரூட் சூப்பை செஞ்சு கொடுத்துடலாம். சூப் அப்படின்ற ஒன்று எது கொடுக்குறோம்னா, நம்மளால சாப்பிட முடியாத வெஜிடபிள்ஸ், அதாவது கசப்பு தன்மை இருக்கும் அப்படின்னு நினைக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த மாதிரி அரைச்சு சூப் மாதிரியோ அல்ல ஜூஸ் மாதிரி கொடுத்தா நம்மளோட குழந்தைகள் அல்லது வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் ஒரு ஈஸியா இருக்கும். அது ஒரு 5 minutes, ஒரு 5 seconds ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த ஜூஸை குடிச்சு நம்ம வந்து நம்மளோட வேலையை செய்யலாம். அப்போ நம்ம அந்த பீட்ரூட் சூப்பை எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கு செய்முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு ஃப்ரெஷ் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அந்த பீட்ரூட்டோட தோலை எல்லாம் நல்லா அகற்றிட்டு பீட்ரூட்டை வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ் வாட்டரில் கழுவிட்டு அதை வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த பீட்ரூட் வந்து எது கட் பண்ணணும்னா, மேபி நம்ம அந்த சூப்பில் அதே வந்து நீங்கள் வந்து ஜூஸ் மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பீட்ரூட்டை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும் அப்படின்ற ஒரு இது கட்டாயம் இருக்கும். ஜூஸ்னாலே அரைச்சி குடிக்கிறது தானேங்க. அப்போ அப்படி அரைக்கும் போது நீங்கள் பெருசு பெருசாக கட் பண்ணிங்கன்னா அது வந்து சரியாக வந்து மிக்சியில் வந்து அரைக்க முடியாது. அதனால தான் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறோம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறதுனால நம்மளோட மிக்சியில் அதை போட்டு நம்ம அரைக்கும் போது அது வந்து சீக்கிரமாக அரைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மிக்சிக்கும் வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. அந்த பீட்ரூட் எல்லாமே வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணணும், அவங்களோட வாய்க்குள்ளே போயிட்டு அது அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன கண்டென்ட் அதுக்குள்ளே போடுறோமோ, சர்க்கரையோ உப்போ காரமோ, அது வந்து அந்த அந்த வெஜிடபிள்குள்ளே வந்து நல்லா போய் சோக் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகவும் தான் நம்ம வந்து அந்த வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண சொல்கிறோம். ஸோ இப்போது அந்த பீட்ரூட்டை வந்து எடுத்து கழுவி அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கட் பண்ண பீட்ரூட்டை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் வெந்நீர் ஊற்றிக்கோங்க. வெந்நீர் ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க. அதை வந்து நம்ம எதுக்கு கொதிக்க விடுறோம்னா, நம்ம அது கூட என்ன என்ன கண்டென்ட் ஆட் பண்ணுறோமோ வந்து அது வந்து நல்லா சோக் ஆகும் அப்படின்றதுனால அது கொதிக்க வைக்கிறோம். அது மாதிரி இல்லாமல் கட்டியாக இருக்கும் பீட்ரூட், அந்த மாதிரி கேரட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கட்டியாக இருக்கும். அதை நம்ம கொதிக்க விட்டோம்னா சாஃப்டாக இருக்கும், நம்மளோட பல்லை கடிக்கும் போது கூட அது அதோட வலியெல்லாம் நம்மளுக்கு இருக்காது. அதனால தான் நம்ம அதை கொதிக்க விடுறோம். கொதிக்க விடுறதுனால அதோட விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட அந்த சூப்லேயோ இல்லை அந்த ஜூஸ்லேயோ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால நம்ம அதை கொதிக்க விடுறோம். இப்போ கொதிக்க விட்டதில் கொஞ்சம் 5 minutes கொதிக்க விட்டதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு அதையும் மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது அப்புறம் கேரட், வெங்காயம் இது எல்லாத்தையும் வந்து நறுக்கியோ தனியாக ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த உருளைக்கிழங்கு, கேரட், வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்சர் எல்லாத்தையும் சேர்த்து பீட்ரூட் போட்டு கொதிக்க வச்சுருக்கோம்ல, அந்த பாத்திரத்தில் எடுத்து போட்டுருங்க. எடுத்து போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 10 minutes கொதிச்சதுன்னா அந்த கேரட், பீட்ரூட், வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்குல இருக்க எல்லா விட்டமின்ஸும் வந்து நல்லா கொதிச்சு அது வந்து நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. எதாவது என்னென்னா அந்த பீட்ரூட், கேரட் எல்லாமே வந்து உடலுக்கு சக்தி சேர்க்கும் பொருட்கள். இது எல்லாத்தையும் சேர்க்கறதுனால இது வந்து இதோட பீட்ரூட் சூட் அப்படின்னு சொல்லாமல் ஒரு வெஜ் சூப் கூட சொல்லலாம் நம்ம. இந்த பீட்ரூட் சூப் பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இது ஒரு ஈஸியாக செஞ்சு முடிக்கிற ஒரு சின்ன சமையல் டிப் தான். இந்த மாதிரி பீட்ரூட் சூப் எல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் ஸ்கூல்லேருந்து வந்தாலும் இல்லை நீங்களே ஆஃபீஸ்லேருந்து வந்தாலும் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் குடிக்கலாம் நீங்கள். இந்த மாதிரி பீட்ரூட் சூப், கேரட் சூப் இந்த மாதிரிலாம் எல்லாமே ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் தான். இதை வச்சு நம்ம வந்து ஒரு 5 minutes சீக்கிரமாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். சரி, இந்த பீட்ரூட் சூப் வந்து நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி.
3: ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நம்ம எம்ஓபி மெஸ் நிகழ்ச்சியில பைனாப்பிள்ல என்னென்ன செய்யலாம், அதுல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத பாக்கலாம். பைனாப்பிள்ல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைனாப்பிள் கேசரி, பைனாப்பிள் ரசம், பைனாப்பிள் ஜூஸ், பைனாப்பிள் அல்வா, இந்த மாதிரி பல ஐட்டங்கள்ல பண்ணலாம். இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பைனாப்பிள் ரசம். பைனாப்பிள் ரசத்துக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 5, பச்சை மிளகாய் 5, நெய் 2 தேக்கரண்டி, கடுகு 1 தேக்கரண்டி, இஞ்சி நறுக்கியது 1 துண்டு, சர்க்கரை சிறிதளவு, அன்னாச்சி 1, எலுமிச்சை 1, கொத்தமல்லி சிறிதளவு, துவரம் பருப்பு 100 கிராம், உப்பு சிறிதளவு. இம்முறை அன்னாச்சி பழத்தோலை நல்லா சீவிக்கிட்டு அதை 2 துண்டுகளாக நறுக்கிக்கணும். முதல்ல ஒரு பாதியை நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு பாதியை நல்லா ஜூஸ் வர அளவுக்கு துருவி வச்சுக்கணும். அதுக்கு தக்காளி பழத்தை நல்லா பிழிஞ்சிக்கிட்டு அதனோட ஜூஸை மட்டும் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கணும். தக்காளி ஜூஸ் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சதுக்கப்புறம் பைனாப்பிள் நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கிட்டோம் இல்லையா, அது கூட சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கிற சமயத்தில் சிறிதளவு உப்பு, நறுக்கிய இஞ்சி துண்டுகள், பச்சை மிளகாய் இதுக்கும் எடுத்துக்கணும். இதை கொஞ்சம் கொதிக்க விட்டு தக்காளி ஜூஸை சேர்த்துக்கணும். துவரம் பருப்பு வேக வைத்து மசித்து அதில் துருவிய பைனாப்பிள் ஜூஸ் பிழிஞ்சு ரெண்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வைக்கணும். வெக்க விட்டதுக்கு அப்புறம் நெய்யில் கடுகு தாளித்து கொட்டி எலுமிச்சை சாறு பிழிந்து கொத்தமல்லி சேர்த்தால் பைனாப்பிள் ரசம் ரெடி. நீங்க எப்பவுமே சாப்பிடுற ரசத்தை விட பைனாப்பிள் ரசம் வந்து உங்களுக்கு புதுமையா இருக்கும், புத்துணர்ச்சி தரும் வகையில இருக்கும். பைனாப்பிள் ரசம் உங்களுக்கு நல்லா ருசியா இருந்துச்சா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே பவானி. நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: கைதிகளும் மனிதர்கள் தானே, வாருங்கள் வாழ்வளிப்போம், சிறை தொழிலை ஆதரிப்போம்.
2: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: நான் மனோஜ்குமார், சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ், 1008 போலீஸ் ஸ்டேஷன், ஃபார் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. மதியுடன்
1: நகரின் ஓசை, மழலையின் குரல். இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய
2: வணக்கம் நேர்களே, இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே சுபஸ்ரீ. இன்னைக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பேசு சென்னை பேசு நிகழ்ச்சி. இதுல பங்கேற்க வந்திருக்கிறவங்க கத்திவாக்கம் மேல்நிலை பள்ளி மாணவ மாணவிகள் கவி நிலவின், நளினி, முத்துசெல்வி, வேதவல்லி, அபி ஃபாத்திமா, யோகலக்ஷ்மி, ரூபன் சக்கரவர்த்தி. இவங்க அவங்களோட பேச்சு திறனை நம்ம கிட்ட வெளிக்காட்ட போறாங்க. நிறைய தலைவர்கள் மற்றும் நல்ல விஷயங்களை பத்தி பேச போறாங்க. கேப்போமா?
3: அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இங்கு கொடுத்திருக்கும் தலைப்பு நான் விரும்பும் தலைவர். நான் விரும்பும் தலைவர் வ.உ. சிதம்பரனார். நாட்டு விடுதலைக்காக ஆங்கிலேயர்களின் கொடுமைகளை உள்ளாக்கி தமது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் திறந்து தியாகம் செய்த நல்லவர்களுள் ஒருவர் வ.உ. சிதம்பரனார் ஆவர். இவர் கப்பலோட்டிய தமிழன் என்றும், செக்கிழுத்த செம்மல் என்றும், தொண்டு திலகர் என்றும் போற்றப்படுகிறார். இவர் சிறந்த இலக்கண தொண்டர், விடுதலை வீரர். எட்டயபுரத்திற்கு அருகில் உள்ள ஒட்டபிடாரம் என்னும் ஊரில் 1872 உலகநாதம் பிள்ளைக்கும் பிராமாயி அம்மையாருக்கும் மகனாய் தோன்றினார். இவர் கல்லூரி படிப்பை முடித்த பின் ஒட்டபிடாரத்தில் எழுத்தாளராக பணியாற்றினார். பின்னர் தந்தையின் அனுமதியுடன் திருச்சி சென்று சட்டக்கல்வி பயின்று 1896 சட்டக்கல்வி தேர்வு எழுதி வ.உ.சி. வழக்கறிஞரானார். நம் நாட்டு கடலில் கப்பல் விட நமக்கு உரிமை இல்லை, உப்பு எடுக்க உரிமை இல்லை. இதை கண்டு வருந்திய வ.உ.சி. நாவாய் சங்கத்தை தொடங்கினார். இவரது பேச்சை கேட்ட மக்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிரியாயினர், சிதம்பரனாரின் தொண்டர்களாயினர். ஆங்கிலேயர்களது வணிகத்தை இந்தியாவை விட்டு ஓட வைக்கும் என்பதே வ.உ.சி.யின் போராட்ட கொள்கையாகவும், அதன்படி அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கப்பல் நிறுவனம் ஒன்று ஏற்படுத்தி அதில் கப்பல் ஓட்டினார். அந்நிய துணி எரிப்பு போராட்டங்களில் கலந்து கொண்டார். அவரது போராட்டங்கள், பத்திரிகைகள், இதன் மூலமாக தமது போராட்ட உணர்வை அனைவருக்கும் உணர்வூட்டினார். நம் நாட்டுக்கும் மொழிக்கும் நன்மைகளை பலவற்றை செய்த வ.உ. சிதம்பரனாரின் பெயரும் புகழும் என்றும் இப்புவியில் நிலைத்திருக்கும். நாமும் அவர் காட்டிய வழியில் இன்று நம் நாட்டையும் மொழியையும் பேணி காத்திடுவோம். நன்றி, வணக்கம்.
4: அனைவருக்கும் வணக்கம். இன்று ஓர் அநாதையான ஆதரவற்ற சூழலில் ஓர் உருவம் என் மனக்கண் முன்னே தோன்றி மறைகிறது. விசும்பும் சத்தமும் முரும்பும் முரும்பலும் கேட்கின்றன. கண்ணை மூடி ஆழ்ந்தேன். யாரது, யாரது என தேடினேன். ஆம், அதே உருவம். கருப்பு கோட்டு, முறுக்கும் மீசை, கனல் தெரிக்கும் அக்னி பார்வை கொண்ட உருவம். யார், யார்? அவரே பாரதியார். பாரதத்தில் ஏறி பாரதமெங்கும் தம் கவித்திறனால் விடுதலை வேள்வியை வளர்த்தவர். இன்று தமிழனுக்காக தமிழன் மட்டுமே போராடுகின்ற அவல நிலைக்கு ஆளாகி உள்ளோம். ஆனால் இம்மரத்தமிழன் இந்தியாவின் ஏனைய அனைத்து மக்களின் சுதந்திரத்திற்காக போராடினார். பட்டி தொட்டி எங்கும் சோம்பி கிடந்த சொரணையற்ற மக்களை தம் பாட்டால் தட்டி எழுப்பினார். சம்பட்டையால் அடிப்பட்ட எக்கு போல பாமரன் படை வீரனானான். விடுதலை போராட்டத்தில் அனைத்து தரப்பினரையும் வீரநடை போட வைத்தான். ஆங்கிலேயன் அதிர்ந்தான். யாரடா பாரதி, அவனை பிடி என்றான். இடைத்தானா பாரதி, உனக்கும் பெப்பே, உன் பாட்டனுக்கும் பெப்பே என்றான். சாதியை ஒழிக்க நினைத்த பாரதி அதை எங்கிருந்து ஆரம்பிக்க வேணும் என எண்ணி முதலில் குழந்தைகளிடம் இருந்து ஆரம்பித்தான். சாதிகள் இல்லை அடி பாப்பா, குலத்தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்றான். பெண் கல்வியை வலியுறுத்திய பாரதி ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்து அவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தைய மனிதன் தலை கவிழ்ந்தார் என சாடினார். மேலும் ஆங்கிலேயனுக்கு மிரட்டல் விடும் பொருட்டு நம் இந்திய வீரர்களின் வலிமையை உணர்த்தவும், நம் இந்திய வீரர்களை உற்சாகப்படுத்தவும் அக்னி குஞ்சொன்று கண்டேன். அதை ஆங்கோர் காட்டினில் பொந்தினில் வைத்தேன். வெந்து தனிந்தது காடு, தலையில் வீரத்தின் குஞ்சொன்று மூப்பென்று முண்டோ. தத்தி தருகிடத்தி தருகிடதித்தோம், தத்தி தருகிடத்தி தருகிடதித்தோம். யாமறிந்த புலவரிலே பாரதியை போல், கம்பனை போல், இளங்கோவை போல் இனிதங்கும் காணோம். நன்றி, வணக்கம்.
5: அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு மகளின் முன்னேற்றத்தை பற்றி. மாதர் போற்றும் மாந்தருக்கு மாலைகள் தர வேண்டும் என்று பாடினர் கவிஞர் பெருமக்கள். மங்கையராய் பிறப்பதற்கு நல் மாதவம் செய்திடல் வேண்டும் என்று கவிமணி கூறியுள்ளார். பெண்ணை தாயாக கருதி வந்த பாரத நாட்டில் பெண்கள் அடிமைப்பட்டும் கொடுமைப்படுத்தப்பட்டும் வருகிறார்கள் என்பது உண்மை. பெண்களை பெண்களே அழிக்கவும் முற்படுகிறார்கள் என்பது வேதனை. பெண்ணின் நிலை. புராதன காலத்தில் பெண்ணிற்கென பெருமை இருந்தது. அதனால் தான் தாய்நாட்டை நதிகளையெல்லாம் பெண்ணின் பெயர் கொண்டு அழைத்தார்கள். சங்க காலத்தில் பல பெண் புலவர்கள் வாழ்ந்தனர் என்பதிலிருந்தும் ஜான்சியானி, ராணி மங்கம்மாள் போன்ற மகளிரின் வீர வாழ்க்கையிலிருந்தும் பெண்கள் எல்லா துறையிலும் சிறந்து விளங்கினர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் காலப்போக்கில் இது மாறியது. பெண்களின் மீதான அடக்குமுறை வளர தொடங்கியது. அடுப்பூதும் பெண்ணிற்கு படிப்பதற்கு என்ற கேள்வி வளர்ந்தது. பெண்கள் அடிமைப்படுத்தப்பட தொடங்கினார்கள். இன்றளவும் சமுதாயத்தில் பெண்களுக்கு இரண்டாம் இடமே தரப்படுகிறது. நடு இரவில் ஒரு இளம்பெண் தனித்து வீதியில் நடந்தால் நாட்டில் அமைதி நிலவுகிறது என்று ஏற்றுக்கொள்வதாக காந்தியடிகள் கூறினர். ஆனால் பட்ட பகலிலேயே பெண்களை சீரழிக்கும் கான்களை பற்றிய செய்திகள் வந்த வண்ணமே இருக்கிறது. அரசும் பல திட்டங்களை கொண்டு வந்து மகளின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டியுள்ளது. வரவேற்கத்தக்கது. மாநில அரசும் மத்திய அரசும் வரதட்சணை எதிர்ப்பு சட்டம், மகப்போர்க்கால உதவி சட்டம், தொழிற்சாலை வீதிகள் சாரத சட்டம், சம ஊதிய சட்டம் போன்ற சட்டங்களை உருவாக்கி மகளிர் முன்னேற்றத்தினை மகளிருக்கான 33% இட ஒதுக்கீடு தரவும் ஏற்பாடுகள் நடத்த வண்ணம் உள்ளன. நன்றி.
6: காடுகள் பாதுகாப்பு. காடுகள் நாட்டின் அரண் என்றார் சான்றோர்கள். அக்காடுகள் பாதுகாக்க மாநில அரசும் மத்திய அரசும் அரும்பாடுபட்டு வருகின்றனர். காடுகளினால் கிடைக்கும் நற்பலன்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. காடுகளினால் நமக்கு உண்டாகும் பலன்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காடுகளை பசும் பொன் என்று அழைத்தால் அதில் தவறில்லை. காடுகளின் பயனை அறிந்து நாம் மத்திய அரசும் வனத்துறையும் பாதுகாப்பு என்று ஓர் அமைப்பு சட்டத்தை நிறுத்தியுள்ளது. அரசாங்கத்திற்கு மட்டுமல்ல, காடுகளை பாதுகாக்கும் பொறுப்பு நம் யாவருக்கும் உண்டு. காடுகளே மழைக்கு முக்கிய காரணமாக விளங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடர்ந்த மரங்கள் கொண்ட காடுகளே கருமேகங்களை குளிர்வித்து மழையாக பொழிகின்றனர். காடுகளில் உள்ள மரங்கள் வேர்கள் மண்ணில் உருவாகின்றனர். நன்றி, வணக்கம்.
2: சாலை விதிகளை கடைபிடித்தல். நாட்டின் ஒழுங்குமுறைக்கும் நடைமுறைக்கும் சட்ட ஒழுங்கை நாம் எவ்வாறு கடைபிடிக்கிறோமோ அதே போல் சாலை விதிகளையும் பின்பற்றுவது ஒவ்வொரு குடிமகனின் கடையாகும். விபத்துக்குள் ஏதும் நிகழா வண்ணம் ஏற்படுத்தப்பட்ட சட்டமே சாலை விதிமுறையாகும். சாலையின் நடுவே நடந்து போய் கொண்டிருக்கும் போதுதான் நான் எங்கு வேண்டுமானாலும் நடப்பேன், அது என் உரிமை என்று கூறி வாகனங்கள் செல்லும் பாதையில் நடந்து சென்றால் பெரும் உயிர் சேதம் ஏற்படும். சாலை விதிகளை பற்றி எண்ணி பாருங்கள். காவல்காரர்கள் கை காட்டி நமது வாகனத்தை நிறுத்தும் போது நமக்கு கோபம் வந்தாலும் நாம் சாலை விதிமுறைகளை அனுசரித்து போகத்தான் வேண்டும். அப்படி சாலை விதிகளை போலீஸ்காரரையும் அலட்சிப்படுத்தி விட்டு சென்றால் நம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று நினைத்து கொள்வதில் அயவில்லை. சுதந்திரம் உரிமை என்பதெல்லாம் தனி மனிதனை பெருந்து விஷயம் இல்லை, சமூகம் முழுவதிலும் அது பங்குண்டு. நம்முடைய சுதந்திரம் பிறருடைய சுதந்திரத்தால் குறுக்கிட வரையில் ஒரு தொல்லையும் இல்லை. ஆனால் இந்த வரம்பை தாண்டும் போதும் குழப்பம்தான் நிலவும். எடுத்துக்காட்டாக இசை பயிற்சிக்கான இரவு 12 மணி முதல் விடியற் காலை வரை பயிற்சியை நடுவிலேயே அல்லது வீட்டின் நடுவிலேயோ செய்தால் அது பிறர்க்கு தொல்லையைத்தான் தரும். அவர்களுக்கு வேண்டுமென்றால் எங்கேயானாலும் மலை அடிவாரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் சென்று பயிற்சியை மேற்கொள்ளலாம். இவ்வாறு செய்யும் போது பிறரின் உணர்ச்சிகளின் மதிப்பு கொண்டு வகையிலும் அமையும். சாலை விதியை நம் எதிர்காலத்தின் தலைவிதி. இதனை நடைமுறைப்படுத்துவதே சிறந்த வழி. சாலை விதிமுறைக்கும் எதிர்மாறா நடத்தல் உயிர் இழப்பு தான் ஏற்படும். எனவே சாலை விதிகளை பிறப்பாற்றுவது அவசியமாகும். நன்றி, வணக்கம்.
7: தலைப்பு: குழந்தைகள் தின விழா. இந்தியாவின் ஒளிவிளக்காக திகழ்ந்த மாந்தருள் மாணிக்கமாக ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். இவ்விழா பாரத நாடெங்கும் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. பாரத நாட்டின் பிரதமராக திகழ்ந்த நேரு அவர்கள் தம் நாட்டு மக்களிடம் பேரன்பு கொண்டிருந்தார். குழந்தைகளிடம் கொண்டிருந்த பேரன்பு அளவிட முடியாதது. இதனை உணர்த்தும் வகையில் தன் பிறந்த நாளாகிய நவம்பர் 14 தேதியை குழந்தைகள் நாளாக கொண்டாட செய்தார். இவர் குழந்தைகளிடையே இருக்கும் போது தம் கவலை அனைத்தையும் மறந்து விடுவார். பள்ளி மாணவ மாணவியர் தத்தம் பள்ளிக்கூடங்களில் காலையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொண்டாடுகிறார்கள். விழாவிற்கு தலைமை தாங்குதல், சொற்பொழிவாற்றுதல், கலை நிகழ்ச்சிகள் நடத்துதல் முதலியன மாணவர்கள் மேற்பார்வையிலேயே நடைபெறும். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டிகளாக நின்று பணியாற்றுவர். இதனால் மாணவர்களுக்கு இளம் வயதிலேயே செயலாற்றும் திறமை வளரும். 14/11/2000 அன்று எங்கள் பள்ளியில் குழந்தைகள் தின விழா நடைபெற்றது. அன்று காலை முதல் எங்கள் பள்ளி மாணவர்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்த வண்ணமிருந்தனர். மண்டபத்தில் நேரு அவர்களிடம் படம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பள்ளி மாணவர்கள் பலர் நேரு அவர்களின் வரலாற்றையும் அவர் குழந்தைகளிடம் கொண்டிருந்த அன்பை பற்றி பேசியும் பாடல்கள் இசைத்தும் மகிழ்ந்தனர். மாறுவேட போட்டியும் நடைபெற்றது. பரிசுகளும் இனிப்பும் வழங்கப்பட்டன. எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கும் ஆற்றல் பெற்ற மாணவர்களாகிய நாம் நேருவை போல் விளங்க வேண்டும். பிறரிடம் அன்பு கொள்ள வேண்டும். அறிவாற்றலுடன் சிறந்து வாழ வேண்டும். குழந்தைகளின் வருங்காலம் சிறப்புடைய வேண்டுமெனில் நேரு போன்ற ஆன்றோர்களின் வாழ்க்கை சிறந்த எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும். எனவே நாம் இத்தகைய விழாக்களை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி பயன்பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.
8: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கூபூமிகா. என பேசும் தலைப்பு என்னவென்றால் விடுதலை திருநாள். எங்கள் பள்ளியில் ஆண்டுதோறும் பல விழாக்களை கொண்டாடுகிறோம். விழாக்கள் பொது அறிவை வளர்க்கின்றன, நண்பனை உண்டாக்கின்றன. விழாக்கள் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்ற பயிற்சியை மாணவர்கள் பெறுவதற்கு துணை செய்கின்றன. பள்ளியில் கொண்டாடும் விழாக்களுள் விடுதலை திருநாளும் ஒன்றாகும். அவ்விழாவை பற்றி கட்டுரையில் காண்போம். பாருக்குள்ளே நல்ல நாடே நம் பாரத நாடே ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டது. நாம் அப்போது பட்ட துன்பங்கள் ஏராளம். நம் நாட்டு தலைவர்கள் இரத்தம் சிந்தி சுதந்திரத்தை நமக்கு வாங்கி தந்துள்ளனர். இதற்காக காந்தியடிகள் நேரு சர்தார் வல்பால் படேல் கப்பலோட்டிய தமிழன் வாவுசி திருப்பு குமரன் போன்றோர் தம் உயிர் தந்து விடுதலை பெற்று தந்தனர். தண்ணி விட்டு வளர்த்து கண்ணீரால் காத்த விடுதலை நமக்கு 1947 ஆகஸ்ட் திங்கள் 15 கிடைத்தது. அந்நாள் முதல் நாம் விடுதலை திருநாளை சிறப்பாக கொண்டாடுகிறோம். விடுதலை நாள் விழா அன்று கோட்டையிலே கொடியேற்றம் நடைபெறுகிறது. அணிவகுப்புகள் நடைபெறுகின்றன. ஊர்வலங்கள் நடைபெறுகின்றன. பொது கூட்டங்களில் தலைவர்கள் உரையாற்றுகின்றனர். நாடு உனக்கு என்ன செய்தது என்பதனை விட நீ நாட்டுக்கு என்ன செய்தாய் என்னும் கென்னையின் மேற்கோளை சொல்லி பெற்ற விடுதலை பேணி காக்க வேண்டும் என்பதை பலரும் அறிவித்துகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் பள்ளியிலும் விடுதலை திருநாள் விழா கொண்டாடப்படுகிறது. இவ்வாண்டு மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் விழாவிற்கு தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்தது. மாணவர்கள் சில சுதந்திர வளராட்சியை நடித்து காட்டினார். மன்ற செயலர் நன்றிக்கு பின் நாட்டு பாடலுடன் கூட்டம் இனிது முடிந்தது. மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானினும் நனி சிறந்தனவே என்னும் பாரதியின் பொன்மொழியை போற்றி கடைப்பிடுவோம். அனைவரும் உழைத்து பாரதம் பாரினில் சிறக்க பாடுபடுவோமாக.
9: அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது பேசி வந்துள்ள தலைப்பு என்னவென்றால் உடற்பயிற்சி. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் ஆகும். உடல் நோயற்று இருக்க வேண்டும் என்றால் நாம் அன்றாடும் உடற்பயிற்சி செய்வது இன்றியமையாதது ஆகும். உடற்பயிற்சி நமக்கு நோயற்ற வாழ்வை மட்டுமின்றி நம் உடலுக்கு வலிமையையும் அழகையும் தருகிறது. நம் உடலையும் மனத்தையும் வலிமையாக வைத்திருக்க உதவுவது உடற்பயிற்சி ஆகும். குழந்தைகள் உடற்பயிற்சி செய்வதால் உடல் சீராக வளர வைக்க உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் தருகிறது. இரத்த ஓட்டம், உணவு செரித்தல் போன்ற உடலில் உள்ள இயக்கங்களையும் செய்வன செய் உடற்பயிற்சி உதவுகிறது. நன்றி.
2: என்ன நேயர்களே, பேசு சென்னை பேசு நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சீங்களா? இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை தருவது.
10: உங்க வீட்டுல ஃபேன் லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. Produced and brought to you by MOP Samudaya Vanoli 107.8.

0: வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. பெரியவங்கள இருந்து குழந்தைங்க வரைக்கும் யார் வேணா வந்து அவங்களுடைய திறமைகளை பாடுறதுக்கும் பேசுறதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்திருக்கிறது நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு குட்டி நேயர் இன்னைக்கு வந்திருக்காங்க. உங்களெல்லாம் அவங்களுடைய மழலை குரல்ல நம்மள மகிழ வைக்க போறாங்க. அது யாருன்னு அவங்க குரலை இப்ப கேக்கலாமா? ஹலோ
1: ஹலோ,
0: உங்க பேர் என்ன?
1: சஹானா.
0: சஹானா அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு, அழகான ராகத்தோட பேரு உங்க அம்மா உனக்கு வச்சிருக்காங்க. நீ நல்லா பாடுவியா?
1: நல்லா பாடுவேன்.
0: ஓகே, நீ எந்த கிளாஸ் படிக்கிற முதல்ல அத சொல்லு.
1: எல்கேஜி.
0: எல்கேஜி. எல்கேஜி பாஸ் பண்ணி அடுத்து எப்ப என்ன போற, என்ன கிளாஸ் போற?
1: யுகேஜி.
0: யுகேஜி, ஓ வெரி குட். அப்புறம் இன்னைக்கு நீ வந்து இங்க ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்க. நீ வந்து உன் பேரே சஹானான்னு வச்சிருக்க. நீ ரொம்ப நல்லா பாடுவியா? உனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்குமா?
1: எனக்கு மைக்ல பாட ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா? சரி, நாங்களும் உன்னோட குரலை கேக்குறதுக்கு எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம ஒரு பாட்டு கேக்கலாமா? சஹானாவோட அழகான குரல்ல. சஹானா, நீ என்ன இப்போ நம்மளுக்காக பாட போற?
1: வந்து
0: ஒரு ஸ்லோகம் சொல்ல போறியா? ஸ்லோகத்தை பாட போறியா? சரி, பாடு பாக்கலாம்.

0: ஜகத்குரும்.
1: ரொம்ப நல்லா பாடியிருக்கே கிருஷ்ணா மேல. கிருஷ்ணா உனக்கு ரொம்ப பிடிக்குமா?
0: கிருஷ்ணா ரொம்ப பிடிக்கும்.
1: அப்படியா? சரி, உனக்கு வேற ஏதாவது பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு?
0: கஜானனம், ஆஞ்சநேயசூரா, அப்புறம் வந்து அப்புறம் ராமையா ராமபத்ராய கஜானனம், அப்புறம் வந்து
1: சரி முதல்ல நம்ம கஜானனம் கேக்கலாமா? நீ பாடுறியா? கஜானனம்னா யாரை பத்தி அது?
0: கஜானனம் கணேஷா.
1: கணேஷா, கணேஷா எப்படி இருப்பார்?
0: கணேஷா வந்து குண்டா இருப்பா.
1: ஓகே, குண்டா இருப்பாரா? அவருடைய முகம் யாரு, எது மாதிரி இருக்கும்? அவருடைய ஃபேஸ், அவருடைய ஃபேஸ் யார் மாதிரி இருக்கும், எது மாதிரி இருக்கும்? கணேஷா வந்து கணேஷ் ஃபேஸ் யார் மாதிரி இருக்கும்?
0: நிறைய
1: பேர் குழந்தைங்க எல்லாம் இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவாங்க? பாப்பாங்களா? எல்லாருக்கும் எலிஃபென்ட். அப்புறம் வேற என்னென்ன அனிமல்ஸ் இல்ல உனக்கு பிடிக்கும்? உனக்கு எலிஃபென்ட் ரொம்ப பிடிக்கும்.
0: டைகர், பீகாக், அப்புறம் வேற என்ன இருக்கு? டைகர், லயன்.
1: ஓகே,
0: அப்புறம் என்ன? எலிஃபென்ட்.
1: ஓகே, பீகாக் பிடிக்குமா?
0: பீகாக் ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, பீகாக் வந்து என்ன கலர்ல இருக்கும்?
0: ப்ளூ கலர்.
1: ஓகே, உன்னோட Dress கூட இன்னைக்கு ப்ளூ கலர்ல தான் இருக்கு. ஓகே, ரொம்ப கியூட்டா நீ சொன்ன உனக்கு பீகாக் பிடிக்கும். பீகாக் என்ன பண்ணும்?
0: அந்த எல்லாமே ஃப்ரூட்ஸ் சாப்போ, அப்புறம் நட்ஸ் சாப்போ, அப்புறம் நட்ஸ் சாப்போ,
1: ஓகே,
0: வெஜிடபிள் சாப்போ, பீன் சாப்போ,
1: ஓகே,
0: அப்புறம் நட்ஸ் சாப்போ.
1: ஓகே, அது என்ன பண்ணும்? மழை வந்தா அது ஒரு மாதிரி அதோட விங்ஸ் வச்சு என்ன பண்ணும்? அது
0: டான்ஸ் ஆடும்.
1: ஓகே, டான்ஸ் ஆடும் பீகாக். நீ பாத்திருக்கியா பீகாக் டான்ஸ் ஆடுறத? எங்க பாத்திருக்க பீகாக் டான்ஸ் ஆடுறத?
0: பீகாக் டான்ஸ் ஆடுறது ரெயின்ல பாத்திருக்கேன்.
1: ரெயின் வரும்போது பீகாக் டான்ஸ் ஆடுறத பாத்திருக்கியா?
0: அப்புறம் ரெயின்ல பியூட்டிஃபுல்லா கலர் கலரா ரெயின்போ வரும்.
1: அம்மா, என்னென்ன கலர்ஸ் இருக்கு ரெயின்போல உனக்கு தெரியுமா?
0: ரெட், ஆரஞ்சு.

0: பிளாக்
1: பிளாக் இருக்குமா?
0: ப்ரவுன் இருக்கு.
1: ஓகே, சஹானா பார்த்துருக்கிற வானவில்ல ப்ரவுன் பிளாக் எல்லாம் இருக்கும். இதுதான் நேர்களே குழந்தைகள் அப்படிங்கிறது. குழந்தைகள் பேசுறதும் பார்க்கறது அவங்க எல்லாத்தையுமே வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணலாம் வானவில் மாதிரி. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு சஹானாங்கிற ஒரு குட்டி நேர் வந்திருக்காங்க. சஹானா, நீ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு கஜானனம், அதாவது கணேஷா பற்றி பாடுறேன்னு சொன்னியே, பாடுறியா? ஓகே.

0: Some.
1: ஓகே, ரொம்ப அழகா நீ பாடின. உனக்கு நிறைய ஸ்லோகன்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் சொல்லி கொடுத்தா? ஸ்கூல்லயா வீட்லயா? உங்க மம்மா?
0: என்ன மம்மா? சிவானி ராகம் நேஹல கூப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்
1: கூட்டின் வரியா ஒரு நாளைக்கு? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்
0: கூட்டின் வருவேன்.
1: ஓகே, அப்புறம் உனக்கு மயில் ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன இல்லையா?
0: மயில் ரொம்ப பிடிக்காம அப்புறம் வந்து நான் வந்து ஆண்டனியா சூரா படித்தேன். சூரா
1: பாட தெரிஞ்சிருக்கு, டான்ஸ் ஆட தெரிஞ்சிருக்கு, ஸ்லோகம் எல்லாம் சொல்ற, நல்லா விளையாடுவியா?
0: நல்லா விளையாடுவேன்.
1: ஓகே, உனக்கு மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸ்லோகா எல்லாம் கூட ரொம்ப அழகா நீ வந்து பாட்டா பாடுற. ஸோ நீ வந்து மியூசிக் பத்தி என்ன நினைக்க? மியூசிக், சவுண்ட் ஆஃப் மியூசிக், அத பத்தி எல்லாம் உனக்கு தெரியுமாமே? அதெல்லாம் பாடுவியாமே?
0: டீச்சரா? டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க.
1: சொல்லி கொடுப்பாங்களா? சரி, எனக்கு தெரியவே தெரியாதே சஹானா, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடு ப்ளீஸ்.

0: me.
1: Okay, Sahana, நீ இந்த பாட்டு வந்து கிட்டாரோடலாம் வச்சு பாடுவியா?
0: ஆமா.
1: உனக்கு தெரியுமா கிட்டார் என்ன?
0: கிட்டார் தெரியும், ஆனா வாசிப்பேன்.
1: வாசிப்பியா? அது கூட கத்துன்றியா?
0: அது கூட கத்துன்றேன்.
2: பாட்டு டான்ஸ் எல்லாமே நீ கத்துட்டு இருக்க. வெரி குட். நீ அடுத்த வாட்டி இங்க வரும்போது நீ வந்து என்ன எடுத்துன்னு வருவ?
0: மைக்.
2: மைக் இங்கே இருக்கும். பாடுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன எடுத்துன்னு வருவ?
0: கிட்டார்.
2: வெரி குட். கிட்டார் எடுத்துன்னு வந்து இந்த பாட்டை வாசிச்சு காமிப்பியா? இந்த பார், இந்த பாட்டை கிட்டாரோட நம்ம ரெக்கார்ட் பண்ணலாமா? ஓகே. எப்ப வர போற அடுத்த வாட்டி?
0: சண்டே.
2: சண்டே வரியா? ஓகே. சஹானா, இன்னைக்கு நீ எங்க வந்திருக்க? எம்ஓபி ரேடியோக்கு வந்து அழகா நீ பாட்டெல்லாம் பாடின, பேசின. இத அடுத்த வாட்டி வரும்போது கிட்டாரோட உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் கூட்டின்னு வரேன்னு சொல்லிருக்க இல்லையா? நாளைக்கு நம்ம இத ரேடியோல போடுவோம். அப்போ ரேடியோல நீ மட்டும் இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ், உங்க அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மம்மா எல்லாரோடையும் கேட்க போற சஹானா பாடுறத. சஹானா பாடுறது சஹானாவோடைய ஃபேமிலி மட்டும் இல்ல, நம்ம எம்ஓபி லிசனர்ஸ் எல்லாரும் கேட்க போறாங்க. சோ இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு சஹானா, பேபி சஹானா வந்து அழகா நம்மளெல்லாம் பாட்டு பாடி ரொம்ப மகிழ்விச்சாங்க. சஹானா மாதிரி உங்க குழந்தைக்கும் நிறைய திறமைகள் இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்களுடைய குரலும் ரேடியோல கேட்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, வாங்க எம்ஓபி வைஷ்ணவ கல்லூரியின் சமுதாய வானொலி 107.8. சோ சஹானா ப்ராமிஸ் பண்ண மாதிரி அடுத்த வாட்டி கிட்டாரோட வந்து என்ன மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் மகிழ்விக்க போறாங்க. இப்போ இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.
0: தேங்க்யூ, பாய்.
3: Hello Chennai,
4: neenga kettirukadhu MOP 107.8. it's enriching.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: நம்ம சென்னை சான்ஸ்ல
2: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். செகண்ட் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா படிக்கும் ஐஸ்வர்யா, பிரதிப்ரியா மற்றும் ஸ்ருதி வழங்கும் நம்ம சென்னை சான்ஸே இல்லை.

0: ஃபேவரட் ஆர்ஜே நந்தினி வந்திருக்கேங்க.
1: நான் உங்க சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி. நந்தினி, இண்டிபெண்டன்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, லவர்ஸ் டே, யோகா டே, டீச்சர்ஸ் டேன்னு பல தினங்களை நம்ம கொண்டாடுறோம். ஆகஸ்ட் 22 உனக்கு என்ன டேன்னு தெரியுமா?
0: நம்ம ஊரோட பிறந்த நாளை மறக்க முடியுமா? ஆமாங்க, ஆகஸ்ட் 22 நம்ம சென்னையோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சென்னை.

0: சரி ஹாப்பி பர்த்டே எல்லாம் இருக்கட்டும், எதனால ஆகஸ்ட் 22 கொண்டாடுறோம்னு உனக்கு தெரியுமா?
1: சென்னை பொண்ணு கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அது, எனக்கு தெரியாதா? அது என்ன அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் கிட்ட இருந்து நம்ம நிலத்தை நம்ம திருப்பியும் ஆகஸ்ட் 22, 1639 அதாவது 1639 வருஷம் நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கணும். அதனாலதான் அன்னைக்கு வந்து தென்னடியே கொண்டாடுறோம். இது கூட தெரியாதா எனக்கு?
0: சூப்பரா சொன்ன. இன்னும் பல விஷயம் சென்னையை பத்தி தெரிஞ்சுக்க கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நான் உங்க ஃபேவரட் ஆர்ஜே நந்தினி.
0: நான் உங்க சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி.

0: ஊர் சென்னை சான்ஸே இல்லைங்க. ஐ லவ் யூ சென்னை.
1: சொர்க்கமே என்றாலும் இது நம்ம சென்னை போல வருமா? சென்னை தான் பெஸ்ட். ஐ லவ் சென்னை.
2: சென்னை தான் என்னோட ஊரு அண்ட் ஐ லவ் சென்னை.
3: சென்னை தான் பெஸ்ட்.
4: ஐ லவ் சென்னை.
5: ஸ்பீக்கிங் ஆஃப் சென்னை, இட்ஸ் அன் ஆசம் பிளேஸ் ஃபார் எஜுகேஷன் அண்ட் தேர் ஆர் மெனி அதர் அமேசிங் ஸ்டப். யூ ஜஸ்ட் கான்ட் ஸ்டாப் டாக்கிங் அபவுட் சென்னை அண்ட் ஐ வுட் செட்டில் டவுன் திஸ் சிட்டி ஃபார் எவர். ஐ லவ் சென்னை.
3: சென்னை தான் தெரியுமா?
6: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம சென்னை போல வருமா?
7: I've been in Chennai when it was called Madras to the outside world 25 years ago. And coming back to Chennai, I see a lot of changes are taking place and are still taking place. But the one thing I find is unchanged, and the slogan Namad Chennai Chans Ile, I think represents that, is that the warmth and the spirit of the people is unchanged. And if anything, I would say that Chennai lives with the spirit of the people, and that's why we're so happy to be here.
8: மல்லப்பூர் ஃபில்டர் காஃபி, பீச் சுண்டல், சவுக்கியாப்பேட்டை ஜிலேபி, ரோடு கடை இட்லி, பாய் கடை பிரியாணி, பெசன் நகர் ஜிகிதா, ஜில்லுன்னு குல்ஃபி, இதெல்லாம் தனித்தனியா சாப்பிடறதுக்கு வெவ்வேற ஊர் இருக்கு. ஆனா எல்லாமே சாப்பிடறதுக்கு ஒரே ஊர் நம்ம சென்னை மட்டுமே.
1: நம்ம சென்னை சான்ஸே இல்ல. சென்னை வாசி ஒருத்தவங்க அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை பத்தி சொல்றாங்க, கேப்போம்.
9: ஹலோ, என் பேரு மதுமிதா. நான் வந்து 25 இயர்ஸாக சென்னையில் இருக்கேன். சென்னை அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு வந்து ஃபுட் தான் ஞாபகம் வரும். ஃபுட் அப்படின்னாவே ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு வேர்ட் ஃபுட். ஸோ ஃபுட் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய சாப்பாடு தோணும். ஒரு சில பேருக்கு வெஜிடேரியன், ஒரு சில பேருக்கு நான் வெஜிடேரியன், அந்த மாதிரி நிறைய சாப்பாடு அவங்களுக்கு தோணும். ஸோ அதனால் வந்து ஃபுட்டை யாராலையும்

0: வந்து மறக்கவும் முடியாது, வெறுக்கவும் முடியாது. ஸோ ஃபுட் வந்து எல்லாருக்குமே முக்கியம், எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம், எல்லாருக்குமே அவங்கவுங்க பிடிச்சது என்னவோ அந்த ஃபுட்டை மட்டுமே சாப்பிட்லாம். ஒரு காசு ஒரு பொருள் யாராவது ஒரு மனுஷாளுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க போதும் போதும்னு சொல்லவே மாட்டாங்க, அவங்க வேணும் வேணும் கேட்டுகிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இதுவே நம்ம ஏதாவது ஒரு சாப்பாடை கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாயிலேருந்து போதும் அப்படின்ற ஒரு வார்த்தை கண்டிப்பாக வரும். அது வந்து சாப்பாடு, அதாவது ஃபுட் மூலமா தான் வரும். அந்த காலத்துலேயே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஹோட்டல் அப்படின்னா நியூ வுட்லேண்ட்ஸ் ஹோட்டல் தான். ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த சன்னா பட்டூரா ப்ளஸ் சோலாபுரி அது ரெண்டுமே ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு ஃபுட்டாக இருக்கும். அந்த சன்னா பட்டூரா வந்து டேஸ்டியாக மட்டும் இருக்காது, ரொம்ப நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மயிலாப்பூரில் விகட விலாஸ்ன்ற ஹோட்டலில் இட்லி சாம்பார் வடை பொங்கல் இது எல்லாமே நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம நாட்டு மட்டும் இல்லை, அதர் கண்ட்ரீஸ் ஃபாரினர்ஸ் எல்லாம் கூட இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டோட ஃபுட் கல்ச்சர் டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு வந்து அந்த காலத்துலேருந்தே வந்து ரொம்ப அதிகமான ஃபுட் ஜாயின்ஸ் எல்லாமே வந்து நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். அதில் வந்து ஒன்று நியூ வுட்லேண்ட்ஸ், புகாரி. புகாரி பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த காலத்துலேருந்தே ஒரு ஃபேமஸான ஹோட்டல், நான்வெஜிடேரியனில் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். ஸ்பெஷலாக அவங்க செய்கிற அந்த சிக்கன் 65ன்றது வந்து அவங்க தான் ஃபஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அந்த ரெசிபியை. அது வந்து ஒரு மாசு கிளாஸ் ஹிட்டான ஒரு ரெசிபியாக இருந்தது. சிக்கன் 65 சாப்பிடும் போதெல்லாம் வந்து எனக்கு வந்து லைக் அதை சாப்பிடும்போதே வந்து எனக்கு இன்னும் நிறைய சாப்பிட்ணும் நிறைய சாப்பிட்ணுன்ற மாதிரிலாம் எனக்கு தோணும். அண்ட் ஹாரியில் சமோசா வித் டீ ரொம்ப நல்லாயிருக்கும். அது அது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அப்படியே இன்னி வரைக்கும் வந்து எனக்கு அப்படியே நாக்கில் வந்து அந்த டேஸ்ட் வந்து ஊறிக்கிட்டே இருக்குது. லைக் மறுபடியும் அதை சாப்பிட முடியாதான்னு ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போது எனக்கு இப்போது சென்னையில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரண்ட் பாரம்பரியம் தாங்க. ஏன்னா வந்து தமிழ்நாட்டோட பழைய ட்ரெடிஷ்னல் மசாலா ஃபுட்ஸ் எல்லாமே, செட்டிநாட் மசாலா ஃபுட்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்குது. பிரியாணி அவங்க சான்ஸே இல்லைங்க. எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட பிரியாணி வந்து நான் மறுபடியும் இப்போ சாப்பிட்ட மாதிரியே இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டில், பாரம்பரியம் ரெஸ்டாரண்ட்டில். அண்ட் புகாரி, தலப்பாக்கட்டி, காரைக்குடி இது மூணு ரெஸ்டாரண்ட்மே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரியாணி ஸ்டைல்ஸ் இருக்குது. அந்த மூணு பிரியாணியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃப்ரூட்ஸ் ஜூஸஸ் அப்படின்லாம் சொல்லும்போது சென்னையில் இருக்கிற ஒரு மிக க்ரியேட்டிவ் பாயிண்டே வந்து ஃப்ரூட் ஷாப் ஆன் க்ரீம்ஸ் ரோட் தாங்க. அதில் இருக்க எனக்கு ஒரு ஆப்பிள் பேஸ்ட்ரினான்றது எனக்கு ஃபேவரட் ஜூஸ் அது. ஸோ ரொம்ப ரொம்ப அந்த ஜூஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய ஃப்ரூட் ஜூஸர் ஷாப்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, பட் ஆனால் சென்னையில் ஹைலைட்டே வந்து ஃப்ரூட் ஷாப் ஆன் க்ரீம்ஸ் ரோட் தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய மால்ஸில் இருக்கிற, சினிமா ஹால்ஸில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் அண்ட் சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹாட்ஸ்பாட்டான ஒரு பிளேஸ் தான். அண்ட் இளநீர் இன்னும் வந்து சென்னையில் ஃபேமஸாகவே இருக்குது. என்ன தான் வந்து நம்ம வந்து ஆப்பிள் மில்க் ஷேக் இந்த மில்க் ஷேக் குடித்தாலும் எனக்கு வந்து எப்பயுமே ஃபேவரட்டாக இருக்கிறது இளநீர் தாங்க. ஏன்னா அது வந்து உடம்பை ரொம்ப கூலாக வச்சுக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் இளநீர். அண்ட் பழைய ஜூஸஸ்லாம் கூட இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு வருது. லைக் மதுரையில் இருக்கிற ஜிகர்தண்டா கூட இப்போ சென்னையில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இப்போது ரீசெண்டாக நான் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஜிகர்தண்டா வந்து முருகன் இட்லி ஷாப்பில் நான் சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஜூஸ். அண்ட் என்னோடய சஜஷன்ஸ் வந்து லைக் எந்த ரெஸ்டாரண்ட் வேணால் உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் எங்கே வேணால் போங்க, உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே சாப்பிடுங்க. பட் ஆனால் வந்து ஹெல்த்தியாக இருங்க, உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க.
1: மதுமிதா அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை பற்றி இவ்வளோ நேரம் பேசினது எனக்கு செம்ம பசி வந்துச்சு ஸ்ருதி.
2: எனக்கும் தான் வந்துச்சு. ஆனால் கேளு, சென்னையோட சாப்பாடு இவ்வளோ தெரிஞ்ச லெவலுக்கு சென்னையோட வரலாறு தெரிஞ்சிருக்குமா?
1: கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுலேருந்தே பிறந்து வளர்ந்து எல்லாம் சென்னை தானே, அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா என்ன?
2: சொல்ல முடியாது இனி. சென்னை ரொம்ப பிஸி சிட்டி இல்லையா?
1: ஆமாமா, ரொம்ப பிஸி சிட்டி.
2: சரி, இப்ப மொக்க போட்ட நிறுத்திட்டு இத சொல்லு, சென்னைன்னு எப்ப பேர் வந்ததுனாவது தெரியுமா?
1: பேரு A+B2² 1996ல கரெக்டா?
2: கரெக்ட். ஆனா சென்னை சென்னையோட முத பேர் இல்ல. சென்னைக்கு முன்னாடி இருந்த பேரு மெட்ராஸ். அது எங்கேருந்தே வந்ததுன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து செட்டில் ஆகுறதுக்காக மெட்ராஸை பட்டினம்னு ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணி செட்டில் ஆக இருந்தாங்க. அந்த மெட்ராஸ் பட்டினம்ல இருந்து வந்ததுதான் நம்ம மெட்ராஸ்.
1: ஓ, ஓகே ஓகே, அப்படியா?
2: எனக்கு என் பாட்டி சொல்லிருக்காங்க.
1: ஆமாமா, எனக்கு பாட்டி நிறைய வடை சுட்டிருக்காங்க.
2: ஐயோ, நான் சொல்றது கேளு.
1: ஓகே ஓகே.
2: இப்போ இருக்கிற ட்ரிப்ளிகேன், மயிலாப்பூர், திருவான்மியூர் மற்றும் திருவற்றியூர் நகரங்கள் எல்லாம் பழைய மன்னர்கள், பல்லவர்கள், சோழர்கள், நாயக்கர்கள், விஜயநகரத்து மன்னர்கள் கூட ஆண்டிருக்காங்க. அந்த இடத்துல ஆழ்வார்கள்லாம் வந்து 7th century-ல இருந்து 9th century வரைக்கும் டிவோஷனல் போயம்ஸ் லைக் நிறைய பக்தி பாடல்களை கம்போஸ் பண்ணி பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மயிலாப்பூர்ல ஒரு பெரிய கோயில் இருக்கு தெரியுமா உனக்கு?
1: ஆமா ஆமா, அவங்க புளியோதரை கூட ஃபேமஸ். கபாலீஸ்வரர் கோயில்.
2: அந்த கோயில கட்டினது யாருன்னு தெரியுமா?
1: யாரு? கொத்தனாரா தான் இருப்பாரு.
2: ஐயோ, அதை கட்டினது பல்லவ மன்னர் ஒருவர்.
1: பாரா, சும்மா சுத்தி இவ்வளவு தெரிஞ்சிருக்கவனுக்கு நீ ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி போ.
2: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
1: இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் சென்னை பத்தி கேட்டுட்டே இருக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நம்ம சென்னை சான்சை லவர் மீ ஆர்ஜே நந்தினி.
2: மீ சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி ஆன் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத. நீ ரோட்ல குடிச்சா உன்னை போலீஸ் பிடிக்கும், நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளையும் குடிக்கும். மறக்காத, அத நீ மறக்காத. அதனால் குடிக்காத, சிகரெட் குடிக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத.
4: குடிக்காம இருக்க முடியலையே, சிகரெட் குடிக்காம இருக்க முடியலையே.
3: புலிகளின் வாழ்க்கையை மனசுல யோசி இளையனா போகணும்டா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் பிழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே, மறக்காதே இனி என குடிக்காதே, ராசா சிகரெட்டை குடிக்காதே.
4: குடிக்கலையா? இனிமே குடிக்கலையா? நிலைக்கணுமையா? உயிரே நிலைக்கணுமையா? பிழைக்கணுமையா?
5: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
6: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
1: Stay tuned.
2: Welcome back. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நம்ம சென்னை சாஞ்சேல வித் மீ ஆர்ஜே நந்தினி
3: அண்ட் மீ ஆர்ஜே ஸ்ருதி ஆன் MOP சமுதாய வானொலி 107.8.
2: சென்னை பத்தி பல ஃபேக்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா சென்னையை பத்தி பல பாடல்கள் இருக்கு தெரியுமில்ல, அதுல இருந்து ஒரு பாடல் உங்களுக்காக.
3: நம்ம சென்னை சான்சேல வித் மீ சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி
2: வித் மீ ஆர்ஜே நந்தினி
3: ஆன் MOP சமுதாய வானொலி 107.8.

0: சென்னையை பத்தி இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம்ல, எனக்கு டக்குன்னு உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது சென்னையை பத்தி. கேட்கவா?
1: I am waiting.
0: Okay, okay. You wait. நான் கேட்கிறேன். இப்போ நம்ம சென்னையில் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் பில்டிங் இருக்குல்ல, ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் பில்டிங், அது எதுக்காக கட்டினாங்கன்னு தெரியுமா?
1: அழகுக்காக கட்டிருப்பாங்களோ?
0: ஐயோ அறிவாளி, அழகுக்கு இல்ல, வியாபாரத்துக்காக கட்டினது ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் பில்டிங்.
1: அப்படியா?
0: அப்படித்தான்.
1: நந்தினி, சென்னையில இருக்கிற ஒரு பில்டிங்னா என்ன பில்டிங் சொல்லுவ?
0: எல்ஐசி பில்டிங்.
1: அதோட பெருமை என்னன்னு நான் சொல்லட்டா?
0: சொல் சொல் சொல் சொல்.
1: 1959 ஆண்டுல கட்டப்பட்ட பில்டிங்லயே அதுதான் டாலஸ்ட் பில்டிங். அதுல 15 ஃப்ளோர்ஸ் இருக்கு. அப்போ கட்டின காலத்துல அதை விட பெரிய பில்டிங்கே இல்லையாமா?
0: ஆமாமா, அந்த காலத்துல கூட ஏதாவது சென்னையை காட்டணும் அப்படின்னா ரெண்டு இடம் தான் காட்டாங்க, ஒண்ணு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், இன்னொன்னு வந்து எல்ஐசி பில்டிங்.
1: சரி, ரயில்வே ஸ்டேஷன் சொன்னோன்னே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல ஒயிட் கலர்ல ஒரு பில்டிங் இருக்கும், அது உனக்கு என்னன்னு தெரியுமா?
0: ஆமாமா, தாஜ்மஹால் மாதிரியே கட்டிருப்பாங்க. ரிப்பன் பில்டிங்.
1: அதுக்கு ஏன் ரிப்பன் பில்டிங்னு பேரு தெரியுமா?
0: ரிப்பன் வச்சு கட்டிருப்பாங்களோ.
1: ஐயோ ஐயோ, லார்ட் ரிப்பன் ஒருத்தர் இருந்தாராம் அப்போ கவர்னர் ஜெனரலா, அவர் பின்னாடி வச்ச பேரு தான் இந்த ரிப்பன் பில்டிங்.
0: ஓகே ஸ்ருதி, கோபம் தானே உனக்கு என்ன ஞாபகம் வருது?
1: ஐயா நாத்தம்.
0: ஐயோ அம்மா, அது இப்பதாம அப்படி இருக்கு, ஆனா அந்த காலத்துல அது எவ்வளவு ஒரு பெரிய ரிவர் தெரியுமா? பீப்புள் வந்து நிறைய டிரான்ஸ்போர்டேஷன்ஸ்க்குலாம் அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர், அதுக்கு மேல ஒரு பிரிட்ஜ் இருக்கு தெரியுமா? அந்த பிரிட்ஜ் பேர் சொல்லு பாப்போம்.
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீயே சொல்லு.
0: அந்த பிரிட்ஜ் பேரு நேப்பியர் பிரிட்ஜ். 1839 பிரான்சிஸ் நேப்பியர்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம சென்னைக்கு வந்திருந்தார். அவர் ஒரு நாள் கோவம் ரிவர்ல போட்ல போய்கிட்டு இருக்கும்போது அவரை மக்கள் அந்த ரிவரை கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதை பார்த்துட்டு ரொம்ப மனசு இறங்கி அவர் பிரிட்ஜ் கட்டணும்னு ஆசைப்பட்டார். அப்படி கட்டின பிரிட்ஜ் தான் அந்த நேப்பியர் பிரிட்ஜ்.
1: சரி சரி, இவ்ளோ நிறைய இன்ஃபர்மேஷன் நல்லா சொல்ற, எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்.
0: தாராளமா கேளு.
1: என்னோட கசின்ஸ் எல்லாம் அடுத்த வாரம் என் வீட்டுக்கு வராங்கப்பா, அவங்கள சென்னை சுத்தி பார்க்க கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. எங்கெல்லாம் கூட்டிட்டு போறது?
0: அட, நம்ம சத்தியம் இருக்கு, விஜிபி, எம்ஜிஎம், குயின்ஸ்லாண்ட், பிர்லா பிளானட்டோரியம், கிண்டி பார்க், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது நீயே வந்து இவ்வளவு குழம்பிக்கிற.
1: அடுடே, இவ்வளவு இடம் இருக்கு, நம்ம சென்னை சான்ஸே இல்ல.
0: கரெக்ட் தான், சான்ஸே இல்ல.

0: ஊர் சென்னை சான்ஸே இல்லைங்க. ஐ லவ் யூ சென்னை.
1: சொர்க்கமே என்றாலும் இது நம்ம சென்னை போல வருமா? சென்னை தான் பெஸ்ட். ஐ லவ் சென்னை.
2: சென்னை தான் என்னோட ஊரு அண்ட் ஐ லவ் சென்னை.
3: சென்னை தான் பெஸ்ட்.
4: ஐ லவ் சென்னை.
5: ஸ்பீக்கிங் ஆஃப் சென்னை, இட்ஸ் அன் ஆசம் பிளேஸ் ஃபார் எஜுகேஷன் அண்ட் தேர் ஆர் மெனி அதர் அமேசிங் ஸ்டப். யூ ஜஸ்ட் கான்ட் ஸ்டாப் டாக்கிங் அபவுட் சென்னை அண்ட் ஐ வுட் செட்டில் டவுன் திஸ் சிட்டி ஃபார் எவர். ஐ லவ் சென்னை.
3: சென்னை தான் தெரியுமா?
6: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம சென்னை போல வருமா?
7: It's the best. Chennai is the best.
8: Chennai is the best. I've been in Chennai when it was called Madras to the outside world 25 years ago. And coming back to Chennai, I see a lot of changes are taking place and are still taking place. But the one thing I find is unchanged, and the slogan Namad Chennai Chans Ile, I think represents that, is that the warmth and the spirit of the people is unchanged. And if anything, I would say that Chennai lives with the spirit of the people, and that's why we're so happy to be here.

0: அதான் பத்திரம் பேசின டைம் போடவே தெரியல ஸ்ருதி.
1: ஆமா நந்தினி, நம்ம சென்னைக்கு 376th பர்த்டே வந்தாச்சு. இந்த மெட்ராஸ் டே செலிப்ரேஷனை முன்னிட்டு நம்ம சென்னையை பத்தின பல சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான தெரியாத விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரும். இன்னும் மேலும் மேலும் வர எபிசோட்ஸ்ல சென்னையை பத்தி நம்ம நிறைய பேச போறோம். நம்ம சென்னை சான்ஸே இல்ல. வித் மீ ஆர்ஜே சென்னை பொண்ணு ஸ்ருதி,
0: வித் மீ ஆர்ஜே நந்தினி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஏம் ஆபீஸ் சமுதாய வானொலி.
2: என்கிட்ட இல்ல
3: நான் ஹர்னி மோகன். நான் மெட்ராஸ் டிஸ்லெக்சியா அசோசியேஷன்ல இருந்து வந்திருக்கேன். நான் ஸ்பெஷல் எஜுகேட்டர், மெயினா டிஸ்லெக்சிக் பசங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நாங்கள் என்ன உங்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் வச்சுருக்கோன்னா, டிஸ்லெக்ஸிக்கை டிஸ்லெக்ஸிக்குன்னு முத்திரை குத்தி தனியாக வைக்காமல் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி வேணுங்கிற ஹெல்ப்பு கொடுத்து அவங்கள ஹெல்ப் பண்ணிங்கன்னா அந்த பசங்க டெஃபினட்டாக ரொம்ப நல்லா வாழ்க்கையில் வருவாங்க. இதை நம்பி நம்மளால் எந்த ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த வகையில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய வேண்டுகோள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி.
1: You are listening to MOP Vaishnav.

tuned. You are listening to MOP Community Radio 107.8 FM.

0: ஆசையில்லையா? சிங்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா சிங்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா. ரொம்ப கிட்ட போச்சு, தெரு தெருவா குடிச்சு போட்டோ, நீ சுத்துற அட உனக்கு எது தப்புன்னு தான் ஒன்னும் புரியல. சிங்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா சிங்சிக்கா. குடிச்சு போட்டு வண்டியை ஓட்டி ஆக்சன் நிறைய ஆகுறதே, உயிர் மேல உனக்கு ஆசை இல்லையா? இந்த அறிவு கிட்ட மூளைக்குதான் ஏன் புரியல. சிங்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா சிங்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா. புலனாய் கருதி சமுதாய
1: பாலகுமாரனே, அன்பான வணக்கம். எங்கள் உடல் நலம் பேண வேண்டிய அவசியம் என்ன என்று என்னை கேட்டால், உடல் நலம் பேணிய பெண்கள் தான் மனநலம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். உடம்பு மனதை வெகுவாக பாதிக்கிறது. மன ஆரோக்கியம் இருக்க வேண்டுமெனில், கூர்மையாக சிந்திக்க வேண்டுமெனில், ஆழமாக இருக்க வேண்டுமெனில், பரபரப்பு குறைந்து அமைதியாக யோசிக்க வேண்டுமெனில், உடல் நலம் மிகச்சரியானதாக இருக்க வேண்டும். இயற்கையிலேயே பெண்களுக்கு உடல் நலம் சற்று தளர்வாக இருக்கக்கூடிய நாட்கள் உண்டு. அது தொடர்பான பிரச்சனைகள் பலதும் இருக்கின்றது. இது போன்றவை காரணங்களால் பெண்ணின் மனநலம் பாதிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரங்கள் மட்டுமல்லாது, கடுமையான உழைப்பிலும் போஷாக்கு குறைவான உணவினாலும் அடக்குமுறை போன்ற பிரச்சனைகளின் கடுமையாலும் மனத்தளர்ச்சி அடைந்து, மனத்தளர்ச்சியால் உடல்நலம் குன்றுகிறது. உடல்நலம் குன்றுவதால் மேலும் மனத்தளர்ச்சி ஏற்படுகிறது. அப்பொழுது பிரச்சனைகள் பூதாகாரமாகின்றன. மனம்

எப்படி கோவப்படுது, யாருக்கு கோவப்படுது, எவ்வளவு கோவப்படுது, கோவப்படுறதா கூடாதா, இப்ப கோவப்படலாமா, நாளைக்கு கோவப்படலாமா என்று மிக வேகமாக முடிவு பண்ண வேண்டும். இந்த மிக வேகமாக முடிவு பண்ணுவதற்கு ஒரு மனத்தெளிவு வேண்டும். அந்த மனத்தெளிவுக்கு அடிப்படை உடல் நலம் பேணுதல். உடல் நலம் பேணுதலில் என்னை பொறுத்த அளவில் முதன் முதலான விஷயம் வாக்கிங் போறது, காலையில நடக்கிறது. காலையில வீட்டு வேலையே சரியா இருக்கும், ஈவினிங் நடங்க. ஆனால் 24 மணி நேரத்தில் ஏதோ ஒரு நேரம் விருக்கு விருக்கு என்று நடக்க வேண்டும். வீட்டு வேலையிலேயே நான் 10 கிலோமீட்டர் நடக்கிறேன் என்று பெண்கள் சொல்வார்கள், நான் அதை ஏற்க மாட்டேன். நடக்க வேண்டும் என்று குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது நடங்கள். இடுப்பும் முதுகும் வயிறும் காலும் பாதங்களும் கைகளின் வீச்சும் உங்களுடைய உடல்நலம் பேணுவதை, மூச்சு சரியாக வெளியிடப்படுவதை சீராக்க உதவி செய்யும். மனநலத்திற்கு மிக அருகே இருப்பது மூச்சு விடுதல். மூச்சு விடுதல் சீராக இருக்குமானால், ஆழ்ந்த சுவாசம் உள்ளே இழுக்கப்பட்டு ஆழ்ந்து வெளியே விடப்படுமானால் மனம் அமைதியாக இருக்கும் என்று சொல்லப்படுவதுண்டு. மனதிற்கும் மூச்சிற்கும் நெருங்கிய சம்பந்தம். மனதால் மூச்சு, மூச்சால் மனது. கோபம் அதிகமாகும் போது மூச்சு பிளந்து போகும், மூச்சு பிளந்தால் கோபம் வரும். ஆக மனதை ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ள மூச்சையும் சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். மூச்சை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய எளிதான பயிற்சி நடந்து போதல். காலையோ அல்லது மாலையோ அரை மணி நேரம் கைகளை வீசி நடக்க வேண்டும் என்பதற்காக வேர்க்க வியர்க்க நடத்தல். அப்படி நடக்கும் பொழுது சுவாசம் மிக சீராக வருகிறது. சுவாசம் சீராக இருப்பின் உடல் நலமும் பேணப்படும், மனநலமும் பேணப்படும். ஒரு பார்க்கில் ஒரு பீச் ஓரம் அல்லது வாத்தங்கரை ஓரம் ஒரு நீண்ட நெடிய சாலை என்று தேர்ந்தெடுத்து கொண்டு நல்ல காலணிகள் உபயோகப்படுத்தி நடப்பதற்கு ஏற்றவாறு உடை உடுத்துக்கொண்டு ஒருத்தர் ரெண்டு பேரா இல்லை அநேகமா தனியா போங்களேன், பேசுறது போருமே, தனியாக நடங்கள், உங்களுக்குள் நீங்களே பேசிக் கொள்ளுங்கள். அப்பொழுது சரிய பல விஷயங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்கள். என்னுடைய வேண்டுகோளாக, என்னுடைய இறைஞ்சுதலாக, பெண்களுடைய வாழ்க்கை சீராக வேண்டும் என்ற அக்கறையோடு நான் இந்த விண்ணப்பத்தை, இந்த வேண்டுகோளை உங்கள் முன்பு வைக்கிறேன். பெண்கள் நலமாக இல்லை எனில் ஆண்கள் நலமாக இருக்க முடியாது. பெண்கள் சந்தோஷமாக இல்லை எனில் ஆண்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆண்களின் உலகம் பெண்களை சுற்றித்தான் இருக்கிறது, ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் எல்லாருக்கும் தெரியும். பெண்ணினுடைய அண்மையும் அருகாமையும் அவருடைய ஆதரவும் அரவணைப்பும் அன்பான வார்த்தைகளும் ஆணுக்கு மிகப்பெரிய போஷாக்கு, நல்ல மருந்து. எனவே பெண்கள் நலமோடு வாழ்ந்தால்தான் அடுத்த தலைமுறை பலமாக வாழும். பெண்கள் தெளிவாக இருந்தால்தான் அடுத்த தலைமுறை தெளிவாக இருக்கும். நல்ல படிப்பு, நல்ல உணவு, நல்ல சிநேகிதம், நல்ல உடற்பயிற்சி, நல்ல கடவுள் வணக்கம். இந்த கடவுள் வணக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது அந்த வழிபாடு செய்ய தெரிஞ்சிருக்கணும். அப்பொழுது ஒரு பணிவு ஏற்படும். எல்லாம் எனக்கு தெரியும், நான் ரொம்ப அழகு, நான் ரொம்ப கெட்டிக்காரன் நினைக்கிற போது சறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அழகா இருக்கணும், கெட்டிக்காரியா இருக்கணும், நல்லவங்களா இருக்கணும். அதே நேரத்துல இவையெல்லாம் தெரிஞ்சு அமைதியா இருக்கணும். அந்த அமைதியாக பணிவாக இருக்க கடவுள் வணக்கம் முக்கியம். எனவே இவை அனைத்தும் பெற்று நெடுவி வாழ வேண்டும் என்று பெண்களை

0: நம்ம எல்லாருக்கும் திரையில பிரபலங்களை பாக்குறது ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த பிரபலங்கள் ரியல் லைஃப்லயோ நம்ம திரையில பாக்குற மாதிரியே இருப்பாங்களான்னா பெரும்பாலும் இல்லைங்க. அந்த மாதிரி நம்மள பல பேருக்கு திரையில பார்த்து பழக்கப்பட்டவர் தான் நம்ம சுரேஷ் சார். இல்ல இல்ல, சன் டிவில வர டாப் 10 சுரேஷ் சார் சொன்னா இன்னும் நல்லாவே எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களை வெல்கம் பண்றதுல நானும் என் ஹோல் MOPCRS டீமும் ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார்.
1: வணக்கம்மா. MOP கம்யூனிட்டி எஃப்எம் ரேடியோ நேயர்கள் எல்லாருக்குமே என்னுடைய இனிய வணக்கம். இங்கே என்ன ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டதுக்காக உங்க எல்லாருக்கும் நன்றி.
0: ரொம்ப நன்றி சார். சுரேஷ் சார் மீடியா ஃபீல்ட்ல மட்டும் இல்லைங்க, மெடிக்கல் ஃபீல்ட்லயும் தன்னுடைய திறமைய வெளிக்காட்டிருக்காரு. என்னங்க ஆச்சரியமா இருக்கா? ஆமா, இவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கும் போது எனக்கும் அப்படிதான் இருந்தது. இவர் MSc மைக்ரோபயாலஜி முடிச்சுட்டு லெப்டோஸ்பைரோசிஸ் என்ற ஸ்பெசிபிகேஷன்ல PhD வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, இவர் 18 வருஷமா பல டாக்டர்ஸ்களுக்கு கெஸ்ட் லெக்சர்ஸும் கொடுத்துட்டு வராரு. இவருக்கு விஷுவல் மீடியால ஆர்வம் இருந்ததால டிவி சேனல்ஸ்ல ஆங்கரிங், நியூஸ் பிரசன்டிங்னு தனக்குள்ள இருந்த இன்னும் பல திறமைகளை இந்த உலகத்திற்கு காட்டியிருக்காரு. எல்லார மாதிரியும் இவருக்கும் 24 மணி நேரம் தாங்க. ஆனா அந்த 24 மணி நேரத்துல ஒரு மனிதன் இவ்வளவு பண்ண முடியுமான்னு வியக்க வைக்கிறாருல. இதே வியப்போட நம்ம இன்டர்வியூக்குள்ள போயிடலாம் வாங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே ரித்திகா. சொல்லுங்க சார், நீங்க ஒரு ப்ரொஃபஸரா இருக்கீங்க, ஒரு ஆங்கரா இருக்கீங்க, உங்களோட ஓன் இவென்ட் மேனேஜிங் கன்சர்னையும் ரன் பண்ணிட்டு வரீங்க. எப்படி உங்களால பர்சனல் லைஃபையும் ஒர்க் லைஃபையும் பேலன்ஸ் பண்ண முடியுது? எப்படி எல்லாத்துக்கும் டைம் ஒதுக்குறீங்க?
1: இதுக்கு ஒரே பதில் சொல்லணும்னா, நம்மளோட லைஃப் வந்து ஒண்ணுதான், அது ஸ்பிளிட் பண்ண முடியாது. 24 மணி நேரம்ன்றது உலகத்துல இருக்க எல்லாருக்குமே ஒரு பொதுவான விஷயம். இது எந்த பதவியில இருந்தாலும் சரி, எந்த விதமான லைஃப் ஸ்டைல இருந்தாலும் சரி, அந்த 24 மணி நேரத்தில் நம்ம தூங்குற நேரத்தை வந்து நம்ம வேஸ்ட்னு நினைக்கக்கூடாது. தூங்குற நேரம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அதுதான் வந்து அடுத்த நாளுக்கு நம்ம தயார் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நம்ம ஆரம்பிக்கிறதே ஒரு நாளை வந்து தூங்குறதுலேருந்து ஆரம்பிக்கணும். அதாவது முந்தின நாள்லேருந்து ஆரம்பித்தா தான் அடுத்த நாளைக்கு போக முடியுன்றது என்னுடைய நம்பிக்கை. அப்படி பார்க்கும்போது அந்த 24 மணி நேரத்தில் நமக்கு தேவையான வேலைகளை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டு தேவையில்லாத விஷயங்களை அவாய்ட் பண்ணாலே 24 மணி நேரம்ன்றது ரொம்ப அதிகமான ஒரு டைம் நமக்கு. ஸோ அதுலேயே ஒரு விஷயம் இல்லை, பல விஷயங்களை பண்ணலாம். அதான் நான் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து எப்போவுமே டைம் இல்ல, டைம் மேனேஜ் பண்ண முடியலன்ற ஒரு பிரச்சனை இதுவரைக்கும் வந்தது கிடையாது.
0: அப்ப நீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் டைம் ஒதுக்குனா நம்மளால அந்த 24 மணி நேரத்தையும் உபயோகமா பயன்படுத்த முடியும் சொல்றீங்க?
1: கண்டிப்பா. அதாவது மெடிக்கலா பாக்கும்போது நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6-8 மணி நேரம் தூக்கம் தேவை. நீங்க 8 மணி நேரம்னு வச்சுக்கோங்க, 24 மணி நேரத்துல 8 மணி நேரத்துக்கு கழிச்சா மிச்சம் எவ்வளவு வருது? அவ்வளவும் நமக்கு சாலிடான டைம். அதுல நம்மளோட பர்சனல் திங்ஸ்க்கெல்லாம் ஒரு 4 hours வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஒரு 4 hours ஒதுக்குங்க, சாலிடா 8 hours இருக்கு. அந்த 8 hours ஸ்பிளிட் பண்ணாலே நம்மளுடைய ஒர்க் போக மற்ற எல்லா ஒர்க்கையும் பண்ணலாம். இந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது வந்து தமிழில் பொழுதுபோக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்காத ஒரு வார்த்தை. ஏன்னா பொழுதை வந்து போக்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. பொழுதை வந்து பயன்படுத்திக்கணும். நம்ம வந்து ஒரு டென்னிஸ் விளையாடுறோம், இல்லை ஒரு கேரம் விளையாடுறோம், இல்லைனா ஏதாவது ஒரு ஏதாவது நமக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுறோம்னா கூட அது என்டர்டெயின்மெண்ட் ரிவர்டு பெட்டர் தேன் த பொழுதுபோக்கு. ஏன்னா அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அந்த டைமில் வந்து நம்மளுடைய பிரெயினை வந்து நம்ம ரெஜுவனேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஓய்வெடுக்கிற நேரத்தில் கூர்த்திட்டணும் அப்படின்வாங்க. அந்த ஓய்வு எடுக்கிறது தூங்குற நேரம் கிடையாது, தூங்குறது வேற, ஓய்வு வேற. ஓய்வு நேரத்தில் கூர்த்திட்டும் போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்ற விஷயத்துக்குனோட தரம் வந்து அதிகமாகும். ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயமா எடுத்துக்கணும். கரெக்டாக ஒரு ஷெட்யூலை வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது முந்தின வாரமே பிளான் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு டைம் வேஸ்டேஜ் இருக்காது, அதாவது டைம் வந்து செதறாது. அதே மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் முன்னாடி நம்ம படுக்க போகும்போதே அடுத்த நாள் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். இன்னொன்று கோஆர்டினேஷன் இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த வேலை பண்ணாலும் அதில் இன்வால்வ் வர மற்றவங்களுடைய நேரத்தையும் நம்ம கருத்தில் வச்சுக்கிட்டு பண்ணோம்னா நேரம் விரயமாகாது, ஏமாற்றம் இருக்காது. இதனால் கரெக்டாக ஒரு 24 hours நமக்கு தேவையான விஷயத்துக்கு மேலேயே பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலிக்கும் நம்மளோட பர்சனல் திங்ஸுக்கும் கூட அந்த லைஃப் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம்.
0: ரொம்ப அழகாக பொன்னான 24 மணி நேரத்தை எப்படி கழிக்கணும்னு சொன்னீங்க. நீங்கள் நியூஸ் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, என்டர்டெயின்மெண்ட் ஷோஸையும் ஹோஸ்ட் பண்ணுறீங்க, MC-ஆகவும் இருக்கீங்க. இதில் உங்கள் ஃபேவரட் எது, ஏன்?
1: ஃபேவரட்னா நான் வந்து ஒவ்வொரு நான் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷத்தையும் லைஃப்பில் வந்து என்ஜாய் பண்ணுறேன். இப்போ உங்ககிட்ட இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கேன்னா இந்த நிமிஷம் வந்து நான் வந்து என்ஜாய் பண்ணுறேன். ஒரு டென்ஷனோ ஒரு இதுவோ ஒன்றுமே இல்லாமல் ஐ ஆல்வேஸ் என்ஜாய். நான் கிளாஸ் எடுக்கும்போதும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுக்கும்போதும் ஐ யூஸ் டு என்ஜாய் இட். ஒரு நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு மனப்பாடம் பண்ணி அங்கே போய் போர்டில் எழுதுகிற டீச்சர் கிடையாது, என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். நான் வந்து அங்கே போயிட்டு அவங்களுக்கு என்ன பேசணுமோ அதை பேசுவேன். அதை புக்கில் இல்லாத விஷயங்களும் அதிகமாக பேசணும்னு ஆசைப்படுவேன். அப்போ ஐ என்ஜாய் இட். அதே மாதிரி டெலிவிஷனில் போகும்போது டெலிவிஷனில் வந்து நியூஸ் அப்படின்றது மட்டும் நம்ம எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா சபடிட்டர்ஸ் என்ன எழுதுறாங்களோ அதை நம்ம அப்படியே உச்சரிப்பு மாடுலேஷன் மாறாமல் கொடுக்கறது தான் வந்து நியூஸ் விஷயம். அதில் என்னென்னா முடிச்சுட்டு அதை நம்ம ஏரில் போகும்போது நம்மளை பார்க்காம அந்த மெசேஜை மட்டும் உள்வாங்கிக்கிறது தான் ஒரு நியூஸ் ரீடர்னு சொல்லக்கூடாது, நியூஸ் ப்ரெசென்டருடைய சக்ஸஸை. அதாவது என்னுடைய காஸ்ட்யூமையோ இல்லை என்னுடைய அலங்காரங்களையோ பார்த்து ரசிச்சுக்கிட்டு நான் சொல்கிற மேட்டரை விட்டுட்டாங்கன்னா அந்த நியூஸ் ரீடர் அந்த இடத்துல ஃபெயில் ஆகிறாங்க. நியூஸ் ப்ரெசென்டர் சில சார் சொல்லுவாங்க, நான் மார்னிங் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன் ஒரு நியூஸை, என் காலேஜில் இருக்கிற ஸ்டாஃபோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸோ சொல்லுவாங்க, சார் மார்னிங் சன் டிவியில் அந்த நியூஸ் சொன்னாங்க சார் அப்படின்வாங்க. நான் சொன்னேன்றது மறந்துருப்பாங்க. இது சன் டிவியில் வந்தது அப்படின்வாங்க. அப்போ என்ன அது எனக்கு ஒரு சக்ஸஸாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா என்னோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்குன்னா என்னுடைய விஷயத்தை அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறேன், பிகாஸ் இட்ஸ் அ மோட் ஆஃப் கம்யூனிகேஷன், ஓரல் கம்யூனிகேஷன். ஸோ அப்போ அந்த இடத்துல எனக்கு சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ வந்து எப்படி அது சாத்தியமாகுதுன்னா சொல்லும்போது அந்த நியூஸோட நான் இன்வால்வ் ஆகணும். எப்படி இன்வால்வ் ஆக முடியும்னா அதனால நான் லைக்கணும், அதை ரசிக்கணும், அதை ரசித்தால் தான் அதை பண்ண முடியும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து பண்ணுறதுனால நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு நியூஸ் ரீடரா இல்லைன்னா வந்து ஆங்கரிங்கா வாட் எவர் டீச்சிங்கா அப்படின்னு கேட்கும்போது நான் என்டர் ஆனது மீடியாவில் என்டர் ஆனது வந்து ஒரு ஆங்கராக தான் நுழைஞ்சேன். அதாவது தூர்தர்ஷனில் அனௌன்சர் அப்படின்ற ஒரு இது இருந்தது அப்போ. அதாவது வணக்கம் சென்னை தொலைக்காட்சியிலேயும் ஆரம்பித்து பேண்ட் ஒன்றில் சேனல் நான்கில்னு ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தில் ஆரம்பித்ததுனால நான் வந்து பேசிக்கலே ஐ வாஸ் அன் ஆங்கர். அதுக்கப்புறமா அங்கேயே தூர்தர்ஷனில் நியூஸ் ப்ரெசென்டராக செலக்ட் ஆனேன். ஒரு 3000 பேரில் 6 பேர் செலக்ட் பண்ணாங்க, அதில் நான் ஒருத்தராக செலக்ட் ஆனேன். அது ஒரு பெரிய சக்ஸஸ் எனக்கு லைஃப்ல. ஐஏஎஸை விட ஒரு பெரிய விஷயம் அப்போ நியூஸ் ப்ரெசென்டராக செலக்ட் ஆகுது. ஸோ அதில் செலக்ட் ஆனது போது நியூஸ் ப்ரெசன்டேஷன்ன்றது இட் வாஸ் அ மொனோபோலி அப்போ தூர்தர்ஷனில். ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து ஐ கிரியேட்டட் மை ஓன் செல்ஃப் ஆஸ் அ நியூஸ் ப்ரெசென்டர். அதுக்குண்டான நிறைய பயிற்சி எடுத்துக்கிட்டோம், சும்மா வரல அது, அதனோட மாடலேஷன் எல்லாமே. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சி கடைசியில் பிராண்டுன்னு வரும்போது இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிறது வந்து டாப் 10 மூவிஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராமை தொடர்ந்து இப்போ 1100 எபிசோடு நான் ஸ்டாப்பாக பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஆக்சுவலி ரெக்கார்ட், வேர்ல்ட் ரெக்கார்ட். ஸோ அதனால எனக்கு ஒரு அங்கீகாரமே எப்படின்னா இப்போ எல்லாரும் இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட டாப் 10 சுரேஷ்குமார்னு சொல்கிறீங்க. அது எனக்கு அங்கீகாரத்தை கொடுத்த ஒரு விஷயத்தினாலையும், ரெண்டாவது முழு சுதந்திரம் எனக்கு அந்த விஷயத்தில் இருக்குது. இப்போ பேசும்போது வந்து இந்த லைன்குள்ளே தான் நான் பேசணுன்றது கிடையாது. அதாவது ஒரு மூவியை பற்றி சொல்கிறேன்னா என்னுடைய கருத்துக்களை சொல்ல முடியுது, எனக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறோம் அதை வந்து சமுதாயத்துக்கு எடுத்து சொல்ல முடியுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு ஆங்கரிங்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நியூஸ் ரீடிங் வந்து இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் திங், அண்ட் அதில் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பீப்புள் வந்து கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு என்னென்னா அந்த ஃபீல்டில் உருவாக்கணும்னு பார்க்குறேன். நான் நியூஸ் ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு நிறுத்தாமல் இன்னும் நல்ல நியூஸ் ப்ரெசென்டர்ஸை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு.
0: நீங்கள் பேசுறதுலேயே உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சு செலவிடுறீங்கன்னு தெரியுது சார். என்டர்டெயின்மெண்ட் ஷோஸை ஹோஸ்ட் பண்றதும் லைவா நியூஸ் பிரசன்ட் பண்றதும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். லைவா பிரசன்டிங் பண்ணும்போது நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்னென்ன? இப்போ திடீர்னு பிரேக்கிங் நியூஸ்லாம் வருதுன்னா அதை நீங்க எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க?
1: ஐயோ, அது ரொம்ப பெரிய கஷ்டம். அது உங்களுக்கு அலர்ட்னஸ் ஃபுல்லா இருக்கணும். அதனால்தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்ற மாதிரி மென்டல் எக்ஸசைஸ்ன்றது எந்த ஒரு பர்சனுக்கும், அதுவும் ஜேர்னலிசம்ல இருக்கும்போது, வெதர் ஆன் ஸ்கிரீன் ஆர் ஆஃப் ஸ்கிரீன், பிரஸ் மீடியா எந்த மீடியா இருந்தாலுமே வந்து தனித்திரு விழித்திரு பசித்திருன்றது மாதிரி எப்போவுமே நமக்கு வந்து அலர்ட்னஸ் இருக்கணும். அலர்ட்னஸ் இருக்கணும் அப்படின்னா மென்டல் எபிலிட்டி, நமக்கு மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும். மென்டல் ஹெல்த் எப்போ நல்லா இருக்கணும்னா யூ ஹாவ் டு டூ மென்டல் எக்ஸசைஸ். அதுக்கு வந்து ஒரு மெடிடேஷனோ இல்லை ஏதாவது ஒரு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தியானமோ ஏதாவது ஒன்று பண்ணோம்னா தான் மைண்ட் அப்படி இருக்கும். அது இல்லைன்னு வச்சுங்க நிறைய சொதப்ப வேண்டிய ஒரு விஷயமாயிடும் அது. இப்போ நான் தூர்தர்ஷனில் லைவ் ப்ரெசென்ட் பண்ணும்போது டெக்னாலஜி ரொம்ப கம்மி. இப்போ டெலிப்ராம்ப்டர்னு இருக்குது, அப்போ டெலிப்ராம்ப்டர்லாம் கிடையாது. நாங்கள் வந்து ஸ்கிரிப்டை பார்த்துட்டு ஸ்க்ரீனை பார்க்கணும். ஒவ்வொரு சென்டென்ஸும் படிக்கும்போது அது பார்க்குறதும் தெரியக்கூடாது, பார்க்காத மாதிரி ஒரு ஆக்டிங் ஆஸ் வெல் அஸ் கான்சன்ட்ரேட்டிங் இந்த சிலபஸ் வாட் வி ஆர் ப்ரொனன்சிங் ஆஸ் வெல் அஸ் அ மாடுலேஷன், இது எல்லாமே இருக்கணும். அது இல்லாமல் இடையில டக்குன்னு ஒன்று சைடில் ஒருத்தர் கொண்டு நீட்டுவாங்க சற்று முன் வந்த செய்தி அப்படின்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா பேர்கள் நிறைய, இப்போ வந்து நான் ரொம்ப ஒரு சிரமப்பட்டு பண்ண நியூஸ் தூர்தர்ஷனில் ஞாபகம் இருக்கு என்னென்னா, அன்றைக்கி வந்து இந்த உலக அழகி போட்டி நடக்குது, அது நைட்டு 10 மணிக்கு ஒரு தனி ஆவரதனம், ஒரு 20 மினிட்ஸ் சோலோ நியூஸ் போகும். அது நான் லைவில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து கொண்டு வந்து சைடில் கொடுக்குறாங்க. அப்போ தான் யார் யார் வின்னர்ஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க. அது ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் காண்டினென்ட்ஸ்லேருந்து செலக்ட் ஆயிருப்பாங்க, அவங்க பேர் நமக்கு முன்ன பின்ன பரிச்சயம் இருக்காது. அந்த மாதிரி விஷயம் அதுவும் அடித்து திருத்தி ஒரு ரவுண்டு போட்டு மேலே யாரோ போட்டிருப்பாங்க, டைப்பில் 4th copy தான் நம்ம கைக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்துலலாம் கொஞ்சம் சிரமப்பட்டிருக்கோம். அதாவது என்னென்னு தெரியாது, ஒரு குத்து மதிப்பாக அடித்து விடுறது அது, ஏன்னா யாருக்கும் தெரியாத நேம் அப்படின்றதுனால. சில சமயங்களில் வந்து தெரிஞ்சு தவறு நடக்கும், டங் ஸ்லிப் இருக்கும். அந்த மாதிரி டங் ஸ்லிப் இருக்கும்போது அதை ரியலைஸ் பண்ணிட்டோம்னா உடனே மன்னிக்கவும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடணும். ஏன்னா வந்து நம்ம சொல்கிற நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக் வந்து இட் இஸ் மில்லியன்ஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ், அதாவது மல்டிபிள்டு பை மில்லியன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு ஆடியன்ஸும் நமக்கு ஒரு ப்ளஸ். அப்போது நம்ம சொல்கிற ஒரு தப்பு வந்து பல மடங்கு இதுவாக இருந்தாலும் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். லைவில் வந்து நிறைய இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஒரு முறை வந்து லைவில் உட்காந்துருக்கேன், லைவ் வந்து நைட் நியூஸ், அது நைட்டு 10:20 நியூஸு. உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி எல்லா லைட்ஸ்லாம் போட்டு ரெடியாக இருக்காது அங்கே 10:20. அப்போ தான் அப்படி கூலாக வந்து இதுவாக ப்ரொஃபஷனலாக பண்ணுவாங்க. அப்போ நான் வந்து ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் மை ஆங்கரிங் போகிறேன். உள்ளுக்குள்ளே கேமராவே இல்லை, நான் இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போகணும், கீழே எடிட்டில் எடிட்டிருக்கிட்டேன், ஸ்கிரிப்டை வாங்கிட்டு 4th copy எடுத்துகிட்டு மேலே போய் உட்காந்துருக்குறேன். லைட்ஸ்லாம் ஆன் பண்ணல. உடனே கேமராமேன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே கூலாக வந்து ஆன் பண்ணாங்க கேமரா. எனக்கு உள்ள டென்ஷன், 10:20 ஆக போகுது, 2 மினிட்ஸ் தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை, மானிட்டர் இல்லை, கேமரா இல்லை, லைவ் போகிறோம். அந்த ஒரு பயம், ஒரு நடுக்கம், உண்மையிலே சொன்னால் ஒரு நடுக்கம் இருக்கும், ஏசி தலைமையில அடிக்கும், சில்லுன்னு அது அதுதானே அடிக்கும். அந்த ஒரு நேரத்தில் நான் யாரையும் கேட்க முடியாது, ஏன்னா சீனியர் பீப்புளில் வேலைப்பார் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஐ வாஸ் வெயிட்டிங், கடைசியில் கேமரா கொண்டு வந்து வச்சாங்க. அப்போவே வந்து 19 ஆகிடுச்சு, இன்னும் 1 மினிட் தான் இருக்குது. மானிட்டர் இருக்குது, ஆன் பண்ணல. ஏன்னா அங்கே எப்படின்னா, நான் எப்படி கியூ கொடுப்பாங்க அப்படின்னா, மானிட்டரில் நான் பார்க்கணும் என்ன, அந்த மாண்டேஜ் போகும், இந்த தூர்தர்ஷன் மாண்டேஜ் போகும். போயிட்டு அது நின்று என் ஃபேஸ் வரும்போது வணக்கம் தலைப்புச் செய்திகள் அப்படின்னு ஆரம்பிக்கணும். எனக்கு மானிட்டர் ஆனே ஆகலை. ஸோ ஐ டின்ட் நோ வேர் ஐ ஆம். எனக்கு கியூவும் கொடுக்கல. இவங்க ரெண்டு பேரும் கேமரா ஃப்ளோர் மேனேஜர்னு சொல்லுவாங்க, அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வெயிட் பண்ணேன், நான் டைம் பார்க்குறேன், பார்த்துட்டேன் சார், மானிட்டர் ஆன் பண்ணுங்க சார், மானிட்டர் ஆன் பண்ணுங்க சார்ன்றேன். அந்த டைமில் மாண்டேஜ் முடிஞ்சு என்னுடைய ஃபேஸ் வந்து ஏரில் இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஸோ நான் கேட்குறது மானிட்டர் கொடுங்க சார்னு கேட்குறது வந்து எவ்ரிபடி வாஸ் வாட்சிங். ஸோ அப்போ ஹவு எம்பாரசிங் இஸ் தி சிச்சுவேஷன் வுட் ஹவ் பீன். ஸோ அந்த சிச்சுவேஷனில் வந்து அதுக்கப்புறம் நான் முடிச்சிட்டேன். நியூஸை பார்த்த உடனே டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தலைப்பு செய்யணும் சொல்லி சமாளிக்க தான், வேறு ஒன்றுமே இல்லை. நான் லைவில் வந்து ஹவ் யூ மேனேஜ் த ஷோ, தப்பு நடந்தாலும் அது தப்புன்னு தெரியாத அளவுக்கு மேனேஜ் பண்ணுறது தான் ஒரு ஆங்கருடைய வேலை. சரி, அது எப்படி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு கீழே வந்தோடனே பயங்கர டோஸ், கீழே வந்தோடனே கேட்குறேன், ப்ரொடியூசர் கேட்குறேன், என்ன சார் நீங்கள் வந்து ஏரில் தான் மானிட்டர் கேட்பீங்களா அப்படின்னு. சார் இல்லை, அது எதுனா ஃபைனலி த பிளேம் வில் கம் ஓன்லி டு த ப்ரெசென்டர், நாட் டு எனிபடி. ஸோ வி ஹாவ் டு பிளேம் அண்ட் மை அதர் சீனியர் நியூஸ் ப்ரெசென்டர்ஸ் ஆல்சோ தே கால்ட் மீ பண்ணி இந்த மாதிரி என்ன சுரேஷ் பார்த்த நேற்று ஏரில் வந்து மானிட்டர் கேட்டிருந்தீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு எம்பாரசிங் சுச்சுவேஷன் ஒன்ஸ் இட் ஹேப்பன்ட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்பப்போ வரக்கூடிய சில விஷயங்கள், சன் டிவியில் இருக்கும்போது சில லைவ் பண்ணும்போது இடையில அந்த பூகம்பம் வரும்போதெல்லாம் நாங்கள் மைக்கை மாட்டிட்டு படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அதுவும் மைக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வி வில் செட் ஃபார் த நியூஸ். அப்போது என்ன நேரத்துக்கு ஷேக் ஆகும் தெரியாது. எவ்ரிபடி வில் பி ஃப்ரீ டு ரன் பட் வி வில் பி டைட் நோ டைட் அப் டு த சீட். எல்லாம் மாட்டிட்டு ஃப்ரேமில் உட்காந்துருக்கும் போது ஏதாவது பூகம்பம் ஆச்சுன்னா ஏதாவது சரிஞ்சது என்ன, அந்த திக்கு திக்கிலேயே அந்த த்ரில்லிங்லேயே படிக்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அட் த சேட்டும் ஒரு ஹாரராகவும் இருக்கும்னு வச்சுக்கலாமே. அந்த மாதிரி இந்த மாதிரி லைவில் வந்து வி ஹவ் ஃபேஸ்ட் மெனி திங்ஸ், பட் அதில் ஒன்று ரெண்டு தான் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கு, மற்றபடி வி ஹவ் மேனேஜ் எவ்ரிதிங்.
0: ஸோ ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் இருக்கட்டும், இல்லை ஒரு நியூஸ் பிரசன்ட்டாகவும் இருக்கட்டும், அவங்க வந்து சோஷியலாகவும் இல்லாமல் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க.
1: கண்டிப்பாக மென்டல் ஆக்டிவிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
0: தேங்க்யூ சார். இப்போ இருக்க நியூஸ் ட்ரெண்டில் பல செய்திகள் மேனிப்புலேட் ஆகிடுதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஒரு நியூஸ் பிரசன்டராக உங்கள் இதில் உங்கள் கருத்து என்ன?
1: ஒரு நியூஸ் வந்து ஒரு நியூஸ் டெஸ்க்லேருந்து வரும்போது மேனிப்புலேட் ஆக சான்ஸ் இல்லை. ஏன்னா அது நிறைய ப்ரூஃபுக்கு அப்புறம் தான், நிறைய ப்ரூஃப் ரீடிங்க்கு அப்புறம் தான், அவுட் புட் எடிட்டர்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நியூஸ் வந்து ஏரில் வருது, வெதர் இட் இஸ் லைவ் ஆர் இட் இஸ் டெஃபர்ட் லைவ். ஸோ அந்த இடத்துல வந்து அது மேனிப்புலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சில சமயங்களில் வந்து ஒருதலைபட்சமாக இருக்கலாம். ஏன்னா அது இப்போ வந்து ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு எப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் இதுக்கும் ஒரு கொடி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஒரு சேனல் அப்படின்றது இப்போ ஒரு மஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து அந்த பாரபட்சம்ன்றது இருக்குது. பட் அதுலேயும் மேனிப்புலேஷன் பண்ணுறது வந்து தர்மம் இல்லை இந்த இதில். அதனால் யாரும் மேனிப்புலேட் பண்ணுறதில்ல. மேபி இருட்டடிப்பு பண்ணலாம், அடுத்த ஆப்போனண்ட்டை வந்து பண்ண நல்ல விஷயங்களை சொல்லாமல் இருக்கலாம், தான் பண்ண நல்ல விஷயங்களை அதிகமாக எடுத்து சொல்லிக்கலாம். இப்படி இருக்கே தவிர, இம்பேலன்ஸ் இருக்கே தவிர, அந்த லெவல் எனக்கு தெரிஞ்ச ஏரில் போகும்போது டெலிவிஷன் மீடியாலேயோ இல்லை ப்ரெஸ் மீடியாலோ அந்த மாதிரி ஒரு மேனிப்புலேஷன் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ வந்து நமக்கு விஓடிஸ் அதிகமாகிடுச்சு. அந்த விஓடிஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டெல்லாம் ஒரு செல்ஃபோன் வித் கேமரா இருக்கோ எல்லாருமே வந்து அப்லோட் பண்ணலான்ற ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி இருக்கிறதுனால அங்கே மேனிப்புலேஷன்ஸ் அதிகமாகுது. ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், ஒரு இமேஜின் பண்ணுற ஒரு விஷயம், எங்கேயோ ஒரு நடந்ததான் நினச்சிக்கிற விஷயத்தெல்லாம் வந்து உண்மை மாதிரி சித்தரித்து அதுக்கு ஏற்கனவே இருக்க சில வீடியோஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு இப்போது அது நடந்த மாதிரி எங்கேயோ நடந்த பழைய வீடியோவை இப்போ நடந்த மாதிரி போட்டு ஒரு வதந்தி ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா பப்ளிக் கிட்ட வந்து ஒரு பயம் வருது, ஒரு பேனிக் ஆகிறாங்க. அதனால் நிறைய விஷயம் இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஒரு ஏதோ ஒரு ஸ்டேட்டில் வந்திருக்கு அப்படின்ன உடனே அது உடனே கடகடா நீங்கள் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது வந்து இந்த விஓடிஸ் தான். நியூஸில் வந்து வராது. இப்போ காலராலேயே 4 பேர் இறந்து போகிறாங்கன்னா கூட நாங்கள் சொல்லணும் அப்படின்னா வி ஷுட் அஃபிஷியலி கெட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த். அதில் அவங்க எவ்வளோ டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்களோ, சப்போஸ் 1000 பேர் இறந்துருந்தா கூட அவங்க 10 பேர்னு சொன்னால் 10 பேர் தான் ஏரில் வரும். திஸ் இஸ் த ப்ரெஸ் ரூல்ஸ். ஆனால் ஒரு காமன் மேனாக வந்து விஓடியில் கொடுக்கும்போது இருக்கிறத விட இருக்கிறதே வரலாம். அதாவது ப்ரெஸ்ஸில் நம்ம அடக்கி வைக்கிற விஷயங்களும் உண்மை நிலவரங்கள் தெரிய வரலாம். அதே சமயத்தில் எக்ஸாஜரேட்டட் விஷயங்களும் வெளியில் வருது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மேனிப்புலேஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் த விஓடிஸ், நாட் இன் த டெலிவிஷன் ஆர் ப்ரெஸ் மீடியா.
0: சீஃப் மினிஸ்டர் அண்ட் பல விஐபி ஷோஸ் எல்லாம் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க, அந்த ப்ரெஷரை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க?
1: ஆக்சுவலாக இது ப்ரெஷர் கிடையாது, ஸோ இஸ் அ ப்ளஷர். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சிஎம் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டோ இல்லை சிஎம்க்கு கூட ஸ்டேஜில் இருந்துக்கிட்டோ ஒரு ஆங்கர் பண்ணோன்ற ஒரு இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நம்ம எக்ஸிஎம் இருக்கும்போது வந்து பண்ணியிருக்கேன், ஸ்டேஜ் ஷோஸ் நிறைய பண்ணியிருக்கேன். ஸ்டேஜ் ஷோஸ்னால் ஆங்கரிங்னா போயிட்டு வரும், ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு இன்னார் பேசுகிறாங்க இந்த நேரத்துக்கு இது நடக்குதுன்னு சொல்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. ஐ யூஸ் டு ஒர்க் வித் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், கோஆர்டினேட் வித் தெம். அவங்க கூட போயிட்டு ஸ்டேஜ் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க, விஐபி சீட்ஸ் எப்படி போடுறாங்க, அதுக்கு போலீஸோடைய இது எப்படி, அந்த என்ன சொல்ற செக்யூரிட்டி விஷயங்கள், பொக்கே வாங்குறது முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆகி பண்ணுறதுனால ரொம்ப ஒரு நல்லா இருக்கும், ஒரு இன்டகிரேட்டட் ஒர்க்காக இருக்கும் அது. ஆக்சுவலாக ஐ யூஸ் டு என்ஜாய் இட். அது மூலமாக எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ், இல்லை பெரிய விஐபி கான்டாக்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஆன் த ஸ்டேஜ் வந்து சிலர் வந்து பாராட்டுவாங்க. அப்போ இப்போ நான் டிவியில் ப்ரெசென்ட் பண்ணுறது பிடிச்சா கூட யூ கெனாட் அப்ரிஷியேட் மீ இமீடியட்லி. ஒரு லெட்டர் எழுதி போடணும், இல்லை எங்கே போடுறதுன்னு தெரியாது மெயில். ஆனால் ஆன் ஸ்டேஜ் பண்ணும்போது என்ன, உடனே வந்து இப்போ கவிஞர் வைரமுத்து ஒரு வாட்டி மேலே வந்து கை கொடுத்து அழகான வாய்ஸாக அழுத்தமான உச்சரிப்பு அப்படின்னார். அதெல்லாம் வந்து ஒரு கிரெடிட் தான் அந்த நேரத்தில், அது யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஐ ஹர்ட் இட் ஃப்ரம் ஹிஸ் மவுத் டைரக்ட்லி, ஸோ தட் வாஸ் அ கிரெடிட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய அரசியல்வாதிகள், கலைஞர்கள் இவங்களுடைய ஒரு அப்ரிசியேஷன்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ரெண்டாவது, பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து அந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாருமே வந்து நம்மளை இது பண்ணுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாமல் போச்சு சார், அருமையாக பண்ணிங்க. அப்போ வாட் வி ஃபீல் இஸ் நெக்ஸ்ட் டைம் இதோட பெட்டராக பண்ணணும், ப்ரொஃபஷனலிசம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால. ஸோ தட் வாஸ் அ கிரேட் சக்ஸஸ் ஃபார் மீ அந்த சிஎம் இது விஷயங்களில், அந்த ப்ரோக்ராம்ஸ் பண்ணதில். இன்னும் கூட எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் வந்து ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது நான் ஒரு ஸ்டேஜ் பண்ணுறேன்னா அது ப்ரொஃபஷனலாக தான் இருக்கும். ஒரு ரிஹர்சல் பார்ப்போம், நேஷனல் ஆந்தம் இதில் வரைக்கும், அதாவது தமிழ் தாய் வாழ்த்துலேருந்து நேஷனல் ஆந்தம் வரைக்கும் எல்லாம் ரிஹர்சல் பண்ணி மெமெண்டோ எப்படி கொடுக்கணும், யார் கொடுக்கணும், லிஸ்ட்டு எவ்ரி திங் வில் பி ப்ரீ ஸ்ட்ரக்சர்டு. எப்படி ஒரு படம் எடுக்கும்போது நீங்கள் ஸ்டோரி போர்டு போட்டு படம் எடுக்கிறோமோ அந்த மாதிரி, இதுவும் வந்து ஒரு ஸ்டோரி போர்டு இல்லாத ஒரு ஸ்டோரி போர்டு. பட்

0: கிளிபிதேர் மினிட் டு மினிட்னு பேர். அதை பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். அதனால என்ன ஆகுதுன்னா யாருக்குமே ஒரு டைம் லாஸ் இருக்காது. அது டெலிவிஷனில் நமக்கு கிடைக்கிற ஒரு அட்வான்டேஜ், டெலிவிஷன் ரேடியோவில் கிடைக்கிற ஒரு என்னென்னா டைம் சென்ஸ், இது சென்ஸ் வந்துடும். டியூரேஷன் எப்போமே டியூரேஷன் தான் கேட்போம். உட்காரும் போது என்ன கேட்டேன், எவ்வளோ டியூரேஷன் போக போகுது. ஏன்னா வி ஷுட் நாட் வேஸ்ட் அதர்ஸ் டைம். இது இந்த ரேடியோ ப்ரோக்ராம் ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்க டைம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க அது அது வந்து அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, உடனே மாற்றிடுவாங்க, சேனலை மாற்றிடுவாங்க. ஸோ அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்டேஜ்லையும் யூஸ் பண்ணும்போது ஸ்டேஜ் டைம் நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ண மாட்டோம், கரெக்டாக இருக்கும். டெலிவிஷனில் பார்த்தீங்கன்னா அதே டைமிங்ஸில் வந்து ப்ரொடக்ஷன் டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ விஐபிஸ்னும் போது இன்னும் சில நடிகர்கள் நான் நினைவு கூறணும் அப்படின்னா, நிறைய நடிகர்களை நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், லைவாக பண்ணியிருக்கேன், ரெக்கார்டடாக பண்ணியிருக்கேன், அவங்க இடத்துக்கு ஸ்டுடியோவில் போய் பண்ணியிருக்கேன், அவங்க வீட்டுக்கு போய் பண்ணியிருக்கேன், பொது இடங்களில் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணும்போது என்ன நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்னா, எனக்கு நிறைய அந்த விஐபிஸ் கிட்டேருந்து டைரக்ட் அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்ல மாட்டேன், அதாவது யதார்த்தம்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுக்கிட்டு அதில் தான் க்வெஸ்சன் கேட்கணும்னு நான் பண்ண மாட்டேன். பட் ஐ வில் ஹாவ் அ ஸ்கெலிட்டன், இதெல்லாம் இவரை கேட்கணும் அப்படின்னு ஹின்ட்ஸ் இருக்கும். பட் ஐ வில் நாட் ஃபாலோ தட். அவங்க என்ன பேசி முடிக்கிறாங்களோ அதுலேருந்து ஐ வில் டேக் த நெக்ஸ்ட் க்வெஸ்டின். இப்போ அவங்க ஏதோ ஃபேமிலியை பற்றி பேசுகிறாங்கன்னா அதுலேருந்து தான் ஐ வில் பிக். இமீடியட்டாக அவங்க ஃபேமிலியை முடிச்சோடனே, சரி அப்போ நீங்கள் லாஸ்ட் டைம் படத்தில் என்ன பண்ணீங்க அப்படின்னு போனோம்னா, கேட்குறவங்களுக்கும் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், சொல்கிறவங்களுக்கும் ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அது நான் பண்ணேன்றது நிறைய பேர் டைரக்ட் சங்கர் என்னை கூப்பிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் உட்கார வச்சு மைக் எடுத்துருங்க, ஆஃப் மைக் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏ அப்ரிஷியேட்டட் மீ அலாட் ஃபார் அனியன் இது மூவி அந்த பொங்கல் ப்ரோக்ராம் பண்ணுவோம், ரெண்டு பேரும் பட்டு வேட்டி சட்டையில். ஸோ அது ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட் வித் டைரக்டர் சங்கர். அதுக்கப்புறம் வந்து நிறைய விஜய், ஆக்டர் விஜய் அவருடைய அவர்கிட்ட பண்ணும்போதும் சரி, அது நிறைய பேர் சொல்லுவாங்க, சிலர்லாம் பேச மாட்டாங்க, ஐயோ அவர்கிட்ட பேச 20 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் டியூரேஷன் வாங்கினது சார், அப்போ தான் ஹாஃப் அன் அவர் ப்ரோக்ராம் நமக்கு ஆடு கீடு போட்டோம்னா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு நமக்கு வேணும் ஃபில்லர்லாம் போட்டு, இப்படி வாயை திறக்க மாட்டார் சார் எப்படியாவது பேசுறதுக்கு ப்ரொடியூசர் சொல்லுவாங்க. நான் சொல்ல பேச மாட்டார் அவ்வளோதான். அந்த மாதிரி பேச மாட்டார்னு சொன்னது ரெண்டு ஆக்டர்ஸ் தான், ஒன்று மம்முட்டியும் அப்புறம் விஜயும். அவங்க ரெண்டு பேரும் நான் 1.5 மணி நேரத்துக்கு பேச வச்சேன். எப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஐ வில் டூ அ வார்ம் அப், அவங்ககிட்ட நேராக போய் மைக்கில் உட்காந்துட்டு ஓகே வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் மூவி அப்படிலாம் கேட்க மாட்டேன். ஒன்று உட்காந்து எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டு அவங்க ஃபேமிலியை பற்றிலாம் கேட்டுட்டு கூலாக, இப்போ ப்ரீவியஸ் மூவி அடுத்த மூவி அப்படின்னு, ஒரு கிறிஸ்மஸ் அப்போ நடக்குதுன்னா அந்த பண்டிகை பற்றி, குழந்தைங்களை பற்றி இதெல்லாம் கேட்டு போகும்போது தே வில் பி கம்ஃபர்டபுள் வித் யூ, தே வில் நாட் டாக் டு யூ ஆஸ் அன் ஆங்கர். அப்போ வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கேள்வி கேட்கலாம், தே வில் பி ஃப்ரீ டு டாக். நம்மளை ஒரு லோகோவா இவன் சன் டிவி ஆள், இவன் வந்து இதில் நம்மளை கேள்வி கேட்க போகிறான், இது ஏரில் வரோன்ற ஒரு இது இல்லாமல் முதலே எல்லாத்தையும் கேட்டுடும் போது என்ன ஆகுனா, அடுத்தது வந்து அவங்க ஆன் டேக் போகும்போது தி வில் ஃபீல் வெரி ஃப்ரீ. மம்முட்டி சார் இருந்தாலும் இ வாஸ் வெரி ஹாப்பி, அவர் ரொம்ப இது மூடிக்கிட்டே போனாங்க, அப்படி சிரிச்சுக்கிட்டு நானும் மம்முட்டியும் அப்புறம் இவர் நம்ம சரத்குமார் சார் இந்த பழசிராஜா படத்துக்காக ஒரு இடத்துல ஷூட் பண்ணோம். அப்போ ஃபைனலாக தோல் மேலே கை போட்டு மூணு பேரும் செல்ஃபி எடுத்துக்கிட்ட அளவுக்கு ஒரு ஒரு அமிக்கபிளான ஒரு சுச்சுவேஷன். ஸோ திஸ் இஸ் மை வே ஆஃப் அப்ரோச் வித் விஐபிஸ். தோ தே ஆர் விஐபிஸ், தே ஹாவ் லாட்ஸ் ஆஃப் அதர் ஷெட்யூல். நம்ம கொடுத்த ஷெட்யூலில் மேக்ஸிமம் அவங்ககிட்ட இது என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்றத பிளான் பண்ணிவிட்டு ஐ வில் எக்ஸ்ட்ராக்ட் இட். ஸோ ஐ என்ஜாய் போத் ஒர்க்கிங் வித் த பாலிட்டிஷியன்ஸ் லைக் சீஃப் மினிஸ்டர் அண்ட் த லீடிங் ஆக்டர்ஸ்.
1: ஸோ ஒரு செயலை இன்வால்மெண்ட்டோட பண்ணும்போது ப்ரெஷர் கூட ப்ளெஷராக தெரியும்னு சொல்கிறீங்க.
0: டெஃபினட்டாக
1: சார், நீங்கள் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் எங்களுக்கு தெரியும், அந்த வகையில் உங்களுக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்னும் கேள்விப்பட்டோம், சொல்லுங்கள் சார் மியூசிக்கில் எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது?
0: சி, மியூசிக்கில் யாருக்குமே ஆர்வம் தனியாக வராது, பிறந்த குழந்தையே தாலாட்டு கேட்டுட்டு தான் பிறகுது, ஏதாவது தூங்குது. ஸோ அப்போ எல்லாருக்குமே மியூசிக்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது எந்த மாதிரி மியூசிக்ன்றது மேபி வித்தியாசப்படலாம், கர்நாடிக் மியூசிக்கா இல்லைன்னா, சி எனி சவுண்ட் வென் இட் இஸ் இந்த ப்ராப்பர் ரிதம் இட் இஸ் மியூசிக். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே அதுக்கு எதுவும் அடிமையாக தான் இருப்பாங்க. எனக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள், பட் நான் வந்து இப்போ இல்லை, காலேஜ் படிக்கும்போது ஈவன் அதுக்கு முன்னாடி இருந்தேன். இப்போது ஸ்கூல் ஹை ஸ்கூல் இல்லை செகண்டரி ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் வந்து சீரியஸாக உட்காந்து டே அண்ட் நைட்லாம் படித்தது கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், படிக்கிற நேரத்தில் ஒரு ஹாஃப் அன் அவர் நடுவில், அப்போலாம் இவ்வளோ டேப் ரெக்கார்டர் இருக்கிறதே பெரிய லக்ஸரி, பாட்டு நினச்ச நேரத்துலாம் ஒளியும் ஒளியமுக்கு வெயிட் பண்ணுவோம். வாரத்தில் ஒரு நாள் தான் வந்து அந்த அஞ்சு பாட்டு போடுவோம், ஆறு பாட்டு போடுவோம் தூர்தர்ஷனில், அதுக்காக வீல் வெயிட் ஃபார் த ஃப்ரைடே. அதே மாதிரி ரேடியோவில் வந்து நம்ம ரேடியோவில் ஸ்டேஷன் மெட்ராஸ் பீன்னு ஒன்று இருக்கும், மெட்ராஸ் பீல வந்து ஈவினிங்ல ஒரே ஒரு பாட்டு தான் போடுவோம், நச்சுன்னு போடுவோம், புது பாட்டு ஒன்று போடுவோம். ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் தட் த ஹோல் டே, ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் தட் ஈவினிங் 6:30 மெட்ராஸ் பீல இளைய பாரதம்னு ஒரு ப்ரோக்ராம் வரும், அதில் ஒரு பாட்டு போடுவோம். ஸோ அதை கேட்டுட்டு தென் ஐ வில் கண்டினியூ மை ஸ்டடீஸ், அதாவது படிக்கிற இதெல்லாம் பண்ணுவேன். ஸோ அப்போ என்னன்னா, மியூசிக்ன்றது வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்பல இருந்தே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாயிட்டு டேப் ரெக்கார்டர்லாம் வந்த சீசனில் பார்த்தீங்கன்னா, அப்பவும் அந்த கேசட்ஸ் இருக்கும், கேசட்ஸில் போட ஒரு கேசட் சைடில் அஞ்சு பாட்டு வரும், திருப்பி போட்டால் ஒரு அஞ்சு பாட்டு வரும். ஸோ அதுலேயும் செலக்டிவாக சில சாங்ஸை போட்டுக்கிட்டு பாடுது. ஆனால் அப்போ வந்து கரோக்கியோ நம்ம பாடுறதை நம்மளே ரெக்கார்ட் பண்ணி கேட்குற அளவுக்கு வசதிகள் இல்லை, அதனால சும்மா பாத்ரூம் சிங்கரை மட்டுமா இருந்துக்கிட்டு, தட் வாஸ் அ நைஸ் ஸ்ட்ரெஸ் பஸ்டிங். பட் நவ் டெக்னாலஜி ஹஸ் டெவலப்டு, வி ஹாவ் சோ மெனி சிஸ்டம்ஸ், கரோக்கி இருக்குது, நம்மளே நம்ம பாடிக்கலாம், அது இல்லாமல் தேர் ஆர் சோ மெனி மியூசிக் டைரக்டர்ஸ் ஹூ ஆர் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட ஸ்டுடியோஸில் போய் பார்க்கும்போது அது ஆர்வம் அதிகமாகிட்டே போகும். அண்ட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் டூயிங் மை டாப் டென் மூவிஸ், டாப் டென் மூவிஸ்ன்றது வந்து இட்ஸ் லைக் இவாலுவேஷன், இட்ஸ் நாட் அ ப்ரோக்ராம், இட்ஸ் அன் இவாலுவேஷன். ஒரு வாரம் ஃபுல்லாக எக்ஸாம் எழுதிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி மக்கள் வந்து இந்த படத்தை எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணவங்க அடுத்த வாரம் இவன் என்ன சொல்லுவானோ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு ஃபீல் பண்ணும்போது, முதல்ல வந்து நான் டாப் டென் மூவிஸ் ஆரம்பித்த காலத்தில் வந்து ப்ரொடியூசர் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட்டு அதை வந்து என்ன இருக்குன்னு தெரியாது, நான் வந்து அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சில விஷயங்களை நான் சொல்லும்போது, அதாவது இந்த படத்தில் வந்து மியூசிக்கு கேட்கும் ரகம் இது வந்து ரொம்ப மோசமாக இருக்கு, இதில் வந்து இது சரியில்லை, ஏதாவது ஒரு கிராஃப்ட் 24 கிராஃப்ட்ஸில் ஏதாவது ஒன்றை பற்றி நாங்கள் சொல்லிட்டு தானே இருக்கணும், அப்போ இவரோட நடிப்பு சரியில்லை இப்படிலாம் சொல்லும்போது நான் யோசிப்பேன், நம்ம சொன்னது கரெக்ட் தானே, ஒருவேளை உண்மையை அவன் கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தானா? ஏன்னா நான் வந்து லோயலாவில் படிக்கும்போது ஒரு மார்க் குறைஞ்ச போது, அதாவது மைக்ரோபயாலஜி பேப்பரில் ஐ ப்ரெசென்டட் எவ்ரி திங் வெல், கரெக்டாக எழுதியிருந்தேன், இன்ஸ்டெட் ஆஃப் 100 ஐ காட் ஒன்லி 96 மார்க்ஸ், 96% வந்துட்டு நான் போயிட்டு என் ப்ரொஃபஸர் கிட்ட சண்டை போடுறேன், ஏன் சார் எவ்ரி திங் வாஸ் கரெக்ட், வை டிட் யூ ரெடியூஸ் மீ 4 மார்க்ஸ்? ஈஸ் டெல்லிங் நோ இட் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் இன் சயின்ஸ் வி கனாட் கிவ் சென்டம், இது மேக்ஸில் தான் வரும், இது முடியாது. நான் சொல்ல ஏதாவது ஒரு ஃப்ளா காமிங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் சண்டை போட்டு 2 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு 98 மார்க்ஸ் ஐ காட் இன் மைக்ரோபயாலஜி. அப்போ அந்த ஒரு வெறி எனக்கு இருக்கிறதுனால என்ன பண்ணும், பர்ஃபார்ம் பண்ணவனுக்கு அது கொடுத்துடணும், சி ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்கன்னா அவனுக்கு உண்டான கிரெடிட்டை கொடுக்கணும், நல்லா இல்லைன்னா ஊன் பண்ணுற மாதிரி சொல்லக்கூடாது, சிலேடையாக சொல்லணுன்றது என்னோடய கான்செப்டை. ஸோ அப்போ நான் யோசிப்பேன், நம்ம இப்போ சொல்கிறமே ஒரு வழி உண்மையிலேயே நல்லா கஷ்டப்பட்டு படம் எடுத்து அவனுடைய ஒய்ஃபோட தாலியத்தெல்லாம் படம் எடுக்கிறவன் இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தப்பாக சொல்லி அதனால் அந்த படம் ஓடலன்னா அது மிகப்பெரிய பாவம். ஸோ நமக்கு அந்த எபிலிட்டி இருக்கா இல்லையான்னு ஒரு குற்ற உணர்வு மாதிரி வந்தது. அப்புறம் என்ன பண்ண, சரி நம்மளாம் நம்ம தயார்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் லேர்னிங் எவ்ரி திங். லேர்னிங்னா எக்ஸ்போஷருக்காக, டப்பிங் ஆர்டிஸ்ட் எங்கே போய் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு போய் அங்கே போய் எப்படி டப் பண்ணுறாங்க, அப்புறம் ரெக்கார்டிங் எப்படி பண்ணுறாங்க, மியூசிக்காக ஐ வென்ட் டு அ மியூசிக் டீச்சர் டூரிங் தட் டைம் அண்ட் ஐ லேர்ன் ஃப்ரம் த பிகினிங் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டேன் இதுக்காக. ஏன்னா பாட்டு வந்து சும்மா முணுமுணுக்கெல்லாம் கேட்கும் ராகம்னு சொல்கிறத விட அது ராகங்கள் எவ்வளோ எவ்வளோ கஷ்டம், ஒரு சின்ன விஷயம் ஒரு அலங்காரம் வரைக்கும் நம்ம வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், அப்போ அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடியிருப்பான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஃபைட்டிங்கு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன விஷயங்களும் கற்றுக்கணும்ட்டு ஐ ஹவ் ஒர்க்டு வித் மெனி டேரக்டர்ஸ் இன் ஃபிலிம் மேக்கிங். அந்த லைட் பாய் படுற கஷ்டத்துலேருந்து கிரேனில் உட்காந்து, இப்போ இருக்கிற மாதிரி கிரேன்ஸ் ஜிம்மி எல்லாம் கிடையாது, அப்போது மெக்கானிக்கல் வெயிட்ஸ் போட்டு கிரேன் தூக்குவாங்க, அதில் வந்து ஏசி இருக்காது. ஸோ அந்த செட்டில் போய் உட்காந்து பார்க்கும்போது இவ்வளோ டீம் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை பண்ணுறாங்க, நம்ம ஜஸ்ட் லைக் தட் வந்து இந்த படம் குப்பை, இந்த படம் மோசம்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்றதுனால உட்காந்து பண்ணதுனால ரெண்டு எனக்கு என்ன கிடச்சிதுன்னா, இதெல்லாம் பண்ணதுனால ஐ நவ் நவ் ஐ எம் கான்ஃபிடென்ட் வாட் ஐம் டெலிங் இஸ் ரைட், ஐ எம் இவாலுவேட்டிங் ப்ராப்பர்லி. என்னோட ஸ்கிரிப்ட் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், எதுவுமே வந்து இது மோசமான படம், இது மொக்கையான படம், இது வந்து இது அப்படின்றது மாதிரி ஊண்டிங்காக இருக்கவே இருக்காது. சப்போஸ் ஒரு இடத்துல மியூசிக்கே நல்லா இல்லை அப்படின்னா கூட இன்னும் கேட்குற மாதிரி இந்த மியூசிக் போட்டிருக்கலாம், பிஜிஎம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் திரைக்கதைக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுவோம், ராஜா நல்லா படிச்சுன்னா அடுத்த முறை இன்னும் மார்க் வாங்கலாம் அப்படி சொல்லணும். தவிர நீ வேஸ்ட், நீ படிக்க மாட்டே, மாடுதாமைக்கு போகணும்னு சொன்னால் வந்து படிக்கிறத நிறுத்திடுவான், தட்டி கொடுத்தோம் வேலை பண்ணுவோம் அப்படின்றது ஆங்கிளில் போனதுனால இப்போ எல்லாமே ஃபிலிம் பீப்பிள் தி அண்டர்ஸ்டுட், ஓகே சுரேஷ்குமாரோடைய இது வந்து ஊண்டிங்காக இருக்காது, தே பிகேம் க்ளோஸ் டு மீ. ஸோ அதனால் அது அந்த ஒரு விஷயத்துக்காக நான் கற்றுக்கிட்டேன். அப்படி கற்றுக்கும்போது எனக்கு ஏற்கனவே இருந்த அந்த மியூசிக் ஆர்வம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் சும்மா பாடுறதுக்கும் நமக்கு ஸ்வர சுத்தம் தெரிஞ்சு பாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, சரிகமாக பார்த்து நீ தெரியாமலே முதல்ல கேட்டுட்டு இருந்தோம் ரசிச்சுட்டு இருந்தோம், இப்போ அது தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து எப்படி இருக்குன்னா, ஓகே நம்ம பாடும்போது ஓகே இந்த இடத்துல இப்படி நிற்கணும், இப்படி இறங்கணும், இப்படி மாடுலேஷன் என்ன, ரேஞ்ச் என்ன, அது தெரியும் போது இன்னும் கொஞ்சம் இது. ஸோ இன்ட்ரெஸ்ட்ன்றது ஆரம்பத்தில் இருந்திருக்கு உள்ள, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனக்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
1: ஸோ மியூசிக் மேலே ஆர்வம் உங்களுக்கு வளர்ந்தது இல்லை, கூட பிறந்தது?
0: டெஃபினெட்லி.
1: பொதுவாக இப்போ பிரபலங்கள் சமூக சேவையில் ஈடுபட்டுட்டு வராங்க, அது ரொம்ப வரவேற்கத்தகுந்த விஷயம் தான், இதை பற்றி உங்கள் கருத்து என்ன?
0: அது ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கது தான், நடிப்பாக இருந்தால் அது தேவையில்லைன்னு தோணுது. அதாவது பிரபலங்களுக்கு வந்து ஒரு சமுதாய அக்கறை இருக்குதுன்னு சொன்னால், இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறேன், அதில் 2 ரூபா வந்து ஒரு ஏழைக்கு போடுறேன்னா அது சமுதாய அக்கறை. நான் வந்து ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறேன், அதை அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொருத்தங்கிட்ட வந்து நான் ஒரு 2 ரூபா கொடு நான் இது பண்ண போகிறேன்னு சொல்லி வாங்கி கொடுக்கறது வந்து ஒரு சமுதாய அக்கறை கிடையாது. அது பண விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஏன்னா சமுதாய விஷயம் நீங்கள் பண்ணணுன்னா மெயின் வந்து ஒரு பேஸ் வந்து வேணும், ஏதோ ஒரு கமர்ஷியலாக பண்ணாதான் முடியும். அதுக்காக சில ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி, அதில் சில ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் நிறைய நடக்குதோன்னு வந்து எனக்கு தோணுது. அதாவது நிறைய பிரபலங்கள் வந்து ட்ரஸ்ட் வச்சுக்கிறாங்க, ட்ரஸ்ட்டில் காசு போடுன்றாங்க, இதெல்லாம் வந்து டேக்ஸ் ஐவேட் பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம், இல்லை தான் வந்து ஒரு நல்ல இமேஜோடு இருக்கணுன்றதுக்காக வெளியில் பண்ணிக்கலாம். உண்மையாகவே பண்ணுறவங்க வெளியில் சொல்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய நடிகர்கள், நிறைய டைரக்டர்ஸ், இன்னும் செலிப்ரிட்டிஸ் மற்ற இதில் இருக்கவங்கலாம் வந்து வெளியே தெரியாமல் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க வெளியில் இது வரைக்கும் தெரியல. ஆனால் தெரியற மாதிரி நான் இந்த ட்ரஸ்ட் வச்சு நடத்துறேன் அதை வச்சு பண்றேன்றவங்க கிட்ட நீங்க டைரக்டா ஒரு விஷயம் வேணும்னு போனால் அதுக்கு ப்ரொசீஜர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்களால அதை ரீச் பண்ண முடியாத ஒரு கண்டிஷன் தான் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் நான் என்னுடைய பர்சனல் விஷயம் என்னன்னா, சமுதாய ஒரு நோக்கோடு செய்யக்கூடிய அந்த சமூக சேவைகள் வந்து பிரபலங்கள் உண்மையாக இருந்து பண்ணால் அது வரவேற்கத்தக்கது. அவங்களுடைய பிரபலத்துக்காகவும் ஒரு பாப்புலாரிட்டிக்காகவும் இல்லை இந்த மாதிரி காசை வந்து டைவெர்ட் பண்ணி ட்ரஸ்ட் மூலமாக டேக்ஸ் ஃப்ரீயாக பண்ணி பண்ணுறதுக்காக பண்ணும்போது இட்ஸ் அ சின், அது பாவம், அது புண்ணியம் கிடையாது.
1: சமூக சேவை முழு மனதோடு இருக்கணும், பிரபலத்துக்காக இருக்கக்கூடாதுன்னு
0: சொல்லி, முழு மனது மட்டும் இல்லை உண்மையானதாக இருக்கணும்.
1: நன்றி சார். சார், நீங்கள் லெப்டோஸ்பைரோசிஸ் என்ற ஸ்பெசிஃபிகேஷனில் பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க. மக்கள் மத்தியில் லெப்டோஸ்பைரோசிஸை பற்றி எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது, அதை இன்னும் அதிகமாகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
0: இல்லை, மக்கள் மனதில் வந்து இப்போது நல்ல விஷயங்களே போய் சேரது கிடையாது. அதாவது அவங்களுக்கு சோர்ஸ் இல்லை. பாவம், நான் என்ன சொல்லுவேன்னா, லிட்ரேட்ஸ் அண்ட் இல்லிட்ரேட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது மொத்தமாக படிக்காதவங்கன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ வந்து மெடிக்கல் விஷயத்தை வந்து தெரியாத ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாக இருக்கலாம், அவங்க வந்து தேர் மெடிக்கல் இல்லிட்ரேட்ஸ். ஸோ லா தெரியாத ஒரு டாக்டர் கூட ஹீ இஸ் அ லீகல் இல்லிட்ரேட். அப்போ வந்து இல்லிட்ரேட்ன்றது எப்படின்னா, அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியல அப்படின்னு ஒரு விஷயம். இப்போ நான் பார்த்த வரைக்கும் நம்ம சமுதாயத்தில் ஒரு மோசமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்றது வந்து உங்களுடைய இக்னோரன்ஸ். அந்த இக்னோரன்ஸ் வந்து அந்த சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனோடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுது. இப்போ நான் ஒரு டாக்டர், யூஆர் அ பேஷண்ட் அப்படின்னும் போது, யூ ஆர் இக்னோரண்ட் அபவுட் த டிசீஸ். நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு அதை பற்றி ஒரு எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக உங்களோட அந்த இன்னோசன்ஸை வச்சு நான் என்ன பண்ணுறேன், இது பண்ணலாம் செத்துருவேன், இது பண்ணினா உனக்கு இது மாதிரி ஆகிடும்னு சொல்லி இமீடியட்டாக அட்மிட் பண்ணி உன்னை ஒரு போட்டு உங்ககிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கி இன்சூரன்ஸில் எடுக்கிறோம் அப்படின்னும் போது, த ப்ரொஃபஷன், த சோ கால்டு நோபல் ப்ரொஃபஷன்ஸ் ஹவ் நவ் பிகம் கமர்ஷியல். ஸோ இது வந்து நான் டோட்டலி ஐ எம் அகேன்ஸ்ட் இட். அதாவது சேவை அப்படின்றது சில ப்ரொஃபஷன்ஸ் தான், டீச்சிங் ப்ரொஃபஷன், மெடிக்கல் ப்ரொஃபஷன், அப்புறம் ஆர்மி, இதெல்லாம் வந்து சேவைக்காக பண்ணுறோம். இவங்களே கமர்ஷியலாக வரணும், அப்புறம் வேறு ஒன்றும் கமர்ஷியல். அதனால் என்ன ஆகுதுன்னா, உன்னை எந்த அளவுக்கு நான் முட்டாளாக வச்சுக்கிறனோ அந்த அளவுக்கு தான் எனக்கு வந்து அது சம்பாத்தியம். அப்போது ஐ வில் நாட் டீச் யூ வாட் ஐ நோ. ஸோ இதுதான் ப்ராப்ளம். இப்போது நிறைய பேருக்கு வந்து லெப்டோஸ்பைரோசிஸ் இல்லை, பொதுவாகவே நிறைய டிசீஸ், கேன்சரை பற்றியோ இல்லைனா டயபிட்டிஸை பற்றியோ, ஒபிசிட்டியை பற்றியோ, இன்ஃபர்டிலிட்டியை பற்றியோ, இல்லை இந்த மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸை பற்றியோ, இப்போ நீப்பான்னு ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. நான் ஒரு வாட்டியும் ஃபேஸ்புக்கில் போடுவேன், அப்லோட் பண்ண, அது எவ்வளோ ரீச் ஆகும், என்னோட குரூப்புக்கு மட்டும் தான் ரீச் ஆகும். அதனால தான் இப்போ யூடியூப்பில் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே மக்களை வந்து தெரியாமலே இருக்கணுன்ற ஒரு முடிவில் ஒரு சில குரூப் வந்து ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, உண்மையாக அந்த சர்வீஸ் மைண்ட் இருக்கிறவங்க லாபம் பார்க்காம சில விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு ஒரு நல்ல மீடியம் வந்து இப்போ அந்த விஓடிஸ், யூடியூபோ இல்லைனா அந்த மாதிரி விஓடிஸில் வந்து நம்ம சொல்லணும், கருத்துக்கள் சொல்லணும். அது வந்து ஆத்தென்டிகேட்டடாக ஒரு சிலர் சொன்னாங்கன்னா, எல்லாரும் சொல்லி தப்பு தப்பாக சொல்கிறது வேஸ்ட்டு, ஆத்தென்டிக்கிட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லெப்டோஸ்பைரோசிஸ்ன்றது எலிஜுரம்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அது எப்பயாவது ஒரு வாட்டி அவுட் பிரேக், ஒரு வெள்ளம் வரும்போது, ஒரு லெப்டோஸ்பைரோசிஸ்ன்ற ஒரு வியாதி வரும்போது, தினத்தந்தி பேப்பர்லையோ இல்லை ஏதோ ஒரு பேப்பர்லையோ ஏதோ போடுவாங்க, இந்த மாதிரி எலிஜுரம் பரவதுனால இத்தனை பேர் உயிரிழந்தாங்க அப்படின்ட்டு. அது என்ன ஆகும்னா, அந்த மரண வைராகியம்னுவாங்க, அந்த எபிசோட் முடியறது அப்புறம் மறந்துடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து திரும்ப எலிஜுரம் வரும்போது, வெள்ளம் வரும்போது, அந்த எலிஜுரம் வந்து வெளியில் வரும். நாட் ஓன்லி ஃபார் எலிஜுரம், இது வந்து காலரா ஆகட்டும், டெங்கி ஃபீவர் ஆகட்டும், சிக்கன்குனியா ஆகட்டும், எதுவுமே வரும்போது பேசுகிற அளவுக்கு, அதுக்கு வந்து போனதுக்கு அப்புறமா நம்ம அதை பற்றி நினைக்கிறது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ் கேன் பி ப்ரிவென்டட், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர்ன்றாங்க. அதே மாதிரி லெப்டோஸ்பைரோசிஸும் வந்து இட் இஸ் ப்ரிவென்டபிள், இட் இஸ் க்யூரபிள். ஆனால் ஒன்ஸ் ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா டெத் ஃபேட்டல் தான். அந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயம் இருக்குது. இதுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து, நம்ம சில ஸ்லோகன்ஸ் எழுதுறாங்க கவர்மெண்ட்டில், வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹெச்ஐவிக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்லோகன் எழுதுறாங்க. அந்த ஸ்லோகனாக இருக்க தவிர அது மக்கள் கிட்ட போய் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ஸ்லோகன் வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கணும், இல்லைனா டிஸ்கிரிப்டாகவே கொடுக்கலாம். நம்ம என்ன கவிதை எழுதுறது, இதில் டிஸ்கிரிப்டிவாக எலிஜுரம் எலினால் வருது, எலினோட யூரின்லேருந்து வருது, ஸ்விம்மிங் பூலில் போகும்போது கேர்ஃபுல்லாக இருங்க, காமன் ஸ்விம்மிங் பூல்ஸும் யூஸ் பண்ணாதீங்க, அப்படி பண்ணிங்கன்னா உடனே வந்து ஒரு டாக்ஸிசைக்ளின் ஒரு கோர்ஸ் ஆஃப் மெடிசன் எடுத்துக்கோங்க, ப்ரொஃபிலாக்சிஸாக வந்துருச்சுன்னா கவலைப்படாதீங்க, அகைன் யூ ஹேவ் மெடிசன்ஸ் ஃபார் தட், அதுக்கு இதுதான் டயக்னோசிஸ், அதுக்கு எம்எஸ்ஐடின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட் பண்ணால் கண்டுபிடிக்கலாம். இப்படி சில பேசிக்கான விஷயங்களை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தோடைய கடமையும், அது இல்லாமல் ஒவ்வொரு மருத்துவம் படித்தவங்க மட்டும் கிடையாது, அறிவியல் தெரிஞ்சவங்க எல்லாருமே பொதுமக்களுக்கு 1-to-1 அப்படின்ற மாதிரி, ஒருவருக்கு ஒருவர்ன்ற மாதிரி விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ நான் கிளாஸில் சொல்லி கொடுக்குறேன்னா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் 150 பேர் கேட்குறாங்கன்னா 150 தான் லிமிட்டெட். நான் இப்போ ரேடியோவில் பேசுகிறேன்னா இது என்னோட ரேஞ்ச் எவ்வளோ அதான் லிமிட்டெட். ஸோ ஹோல் கவர்மெண்ட், ஹோல் பீப்புள் வென் தே டேக் கேர் ஆஃப் த சொசைட்டி, டெஃபினெட்லி பீப்புள் வில் கம் டு நோ அபவுட் ஆல் த டிசீசஸ் ஆல் த ப்ராப்ளம்ஸ், தே கேன் ஈஸிலி அப்ரோச் ஃபேஸ் அண்ட் கெட் ட்ரீட்டட்.
1: மக்களோட இக்னோரன்ஸ் வந்து ஒரு தவறான இன்வெஸ்ட்மெண்ட்டாக போய் சேரக்கூடாது, நல்ல விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லி. ரொம்ப நன்றி சார். ஒரு முக்கியமான கேள்வி, பொதுவாக உழவன் சேத்துல காலை வச்சாதான் நம்ம சோற்றுல கை வைக்க முடியும்னு சொல்லுவாங்க, அதுதான் உண்மையும் கூட. ஆனா இப்ப விவசாயத்திலேயே டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்ன்ற பேர்ல நிறைய கலப்படம் செய்யப்படுதுன்னு சொல்றாங்க. ஒரு மைக்ரோபயாலஜிஸ்டா இந்த இஷ்யூவை நீங்க எப்படி பாக்குறீங்க?
0: இது வந்து அக்ரிகல்ச்சரல் இஷ்யூ, இதுல மைக்ரோபயாலஜின்றது ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் வந்து நீங்க கேட்ட விஷயத்துக்கு பாக்கணும்னா, நமக்கு வந்து விவசாயம் அப்படின்றது நமக்கு தெரியும், பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் அவங்க தான். அவங்க ப்ரொடியூஸ் பண்ணலன்னா நம்ம யாரும் சாப்பிட முடியாது. இது வந்து ப்ரொடக்ஷன் ஒரே லெவலில் இருக்குது, ஆனால் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுன்றதான் ப்ராப்ளம். அதனால தான் வந்து ஒரு 3 decades முன்னாடி பசுமை புரட்சின்னு சொல்லிட்டு க்ரீன் ரெவல்யூஷன் பண்ணி நிறைய ஹைப்ரிடைஸ்டு டெக்னாலஜிஸ்லாம் கொண்டு வந்து 6 months விளையக்கூடிய நெல்லை வந்து 3 months விளைவிக்கிற அளவுக்குலாம் கொண்டு வந்தாங்க டாக்டர் சுவாமிநாதன் ரிசர்ச்லாம். ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது எல்லாருமே சொன்னது, இந்த மாதிரி ஹைப்ரிடைஸ்டு பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு ஸ்பாயில் த ஹெல்த் அப்படின்னு. அப்போ எப்படி நம்ம மீட் பண்ணுறது? எல்லாருக்கும் சாப்பாடு வேணுமே. சி, சாப்பாடு அடல்ட்ரேட்டடான்றதை யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பசிக்கு சாப்பாடு வேணுன்றது இம்பார்ட்டண்ட். அதான் பசுமை புரட்சி. அப்படி பண்ணும்போது அந்த நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ரொடியூஸ் எல்லாம் வந்து பெஸ்ட்டு அதில் தாக்கப்படக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு உண்டான பெஸ்டிசைட்ஸ் அடிச்சு தான் ஆகணும். அதுக்கு பெஸ்டிசைட்ஸை யூஸ் பண்ணும்போது இருக்கிறதுலே லெஸ் டாக்ஸிக் எதுன்னு பார்த்து அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது அதனாலையும் நமக்கு நச்சுத்தன்மை வருதுன்னா தட் இஸ் ரியலி அன்அவாய்டபிள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடைஸ்டிங், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பெஸ்ட்டுக்கு எகேன்ஸ்டாக என்ன பண்ணாங்க, ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் பிரிஞ்சாலில் வந்து பிடி பிரிஞ்சாலன்னு கொண்டு வந்தாங்க. அந்த பிடி பிரிஞ்சாலன்றது என்னென்னா, இட்ஸ் ஹைப்ரிடைஸ்டு டெக்னாலஜி தான். பேசிலஸ் துருஞ்சின்சஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியாவுடைய ஒரு ஜீனை எடுத்து அதில் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது எந்த பெஸ்ட் வந்து அந்த காயை கடிக்குதோ அதனுடைய செலவரி கிளாண்டை பிளாக் பண்ணி அந்த பெஸ்ட் வந்து செத்து போயிடும். இதுதான் இப்போ அதை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து, இன்னும் அதுக்கு வந்து நமக்கு கிளாரிட்டி கிடைக்கல. அதனால் வந்து இன் இந்தியா இட் இஸ் நாட் அப்ரூவ்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அது சொன்னேன். ஸோ அப்போது விவசாயம்ன்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வந்து நமக்கு பாதுகாப்பும் முக்கியம். இப்போது நிறைய கிடைக்கணும், எக்கனாமிக்கலாக கிடைக்கணும்னா வி ஹாவ் டு காம்ப்ரமைஸ் அந்த குவாலிட்டி. இல்லை எனக்கு வந்து ஆரோக்கியமான ஃபுட் தான் சாப்பிடணும்னா இப்போ ஆர்கானிக்ஸ் கொண்டு வராங்க, ஆர்கானிக் ஃபுட்ஸ் கொண்டு வராங்க. தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ. ஏன்னா ஆர்கானிக்ன்றது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு மேலே நம்ம அந்த பூமியில் வந்து எந்த விதமான பூச்சி மருந்தும் தெளிக்காமல் எந்த விதமான இயற்கை உரம் அல்லாத விஷயங்களை போடாமல் இருக்கும்போது நல்ல ஒரு விளைச்சலை நம்மளே கொண்டு வர முடியும், அது ஆரோக்கியமான உணவு எல்லாருக்கும் கொடுக்க முடியும்னு இருக்குது. அது சாத்தியமா அப்படின்னா இப்போதைக்கு சாத்தியம் கிடையாது. இப்போதைக்கு அது வந்து பணக்காரர்களால் மட்டும்தான் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது இன்றைக்கி ஆர்கானிக் ஃபுட்டு. பட் சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட், நம்ம அக்ரிகல்ச்சர்னும் போது காய்கறிகள் அரிசி கோதுமையை பற்றியும் மட்டும் யோசிக்காமல் அனிமல் கிட்டேருந்து நமக்கு கிடைக்கிற விஷயங்கள், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ஆயில்ஸ் இருக்குது, இதெல்லாம் கூட நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ எண்ணெய் விஷயத்தில் வந்து ஹைலி பாயில்டு ரிஃபைன்டு ஆயில்ஸை விட நம்ம கோல் க்ரஷன் சொல்கிறாங்க, இந்த செக்கால் ஆட்டின எண்ணெய்கள், அதுலேயும் கொலஸ்ட்ரால் கம்மியான நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது, இதை நம்ம எடுத்துக்கணும். பாலில் கூட நம்ம வந்து பதப்படுத்தப்பட்ட பாலை விட உடனே பசுமாட்டுக்கிட்ட கறந்து அந்த பாலை எடுத்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ணும்போது, உடனே ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய தீங்கான விஷயங்கள் நம்மளை அணுகாமல் இருக்கும். ஸோ இது மொத்தத்தில் பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதே நேரத்தில் அந்த அக்ரிகல்ச்சர் மூலமாக நமக்கு என்னென்ன தீங்கு வரும்ன்ற ஒரு விழிப்புணர்வும் தேவை, பொதுமக்களுக்கு தேவை. இதை வாங்கி சாப்பிட்டா என்ன சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு பூச்சி மருந்து வாழைப்பழத்தில் வந்து ஃபுல்லாக பூச்சி மருந்து தெளிக்கிறாங்க, இல்லைனா அது கெட்டு போயிடும், பூச்சி அடிச்சிடும். அதே மாதிரி நிறைய காய்கறிகள், இப்போ அந்த மாதிரி காய்கறிகள்லாம் வாங்கி தான் ஆகணும். ஆனால் நச்சுத்தன்மை நீக்கணும்னா என்ன சொல்கிறாங்க, அதுக்கு மஞ்சள் தண்ணியில் தண்ணியில் நல்லா மஞ்சள் போட்டு அதில் அந்த காய்கறிகள் கொஞ்சம் நேரம் உறவைங்க, இல்லை வினிகரில் உறவைங்க, இல்லை சோடியம் குளோரைடு உப்பு கொஞ்சம் நல்லா இது பண்ணி வரும். ஆஸ் அ மைக்ரோபயாலஜி கேட்கும்போது இன்ஃபெக்ஷன் தான் மைக்ரோபயாலஜியில் மெயினாக வரும். இன்ஃபெக்ஷன் அப்படின்றது சாப்பிட்றவங்களுக்கு, இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அக்ரிகல்ச்சரை விட இது வந்து ஹைஜீனில் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெளியில் போகிறோம், ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவள் பசி ஏதோ ஒன்று சாப்பிட்டாகணும், ஹோட்டலுக்கு போய் சாப்பிட முடியல, பழம் தான் கிடைக்குது, பழக்கடையில் எல்லா பழமும் இருக்குது, எந்த பழம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்போது அங்கே யூ கேன் அப்ளை மைக்ரோபயாலஜி. எந்த பழம்லாம் பேக்கடாக இருக்கும் அதை உரிச்சி சாப்பிட்ற மாதிரி அதை மட்டும் வாங்கி சாப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாழைப்பழம், வாழைப்பழத்தை வந்து உரிச்சி சாப்பிட்றோம், அதனால் அது மேலே இருக்க பெஸ்டிசைடும் போயிடும், அது மேலே இருக்கிற ஜெர்ம்ஸும் போயிடும், உள்ளே இருக்க பல்ப் மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ தட் வில் நாட் ஹார்ம் யூ மச். அந்த மாதிரி இப்போ ஆப்பிள் இருக்குன்னா அதை வந்து கடிச்சு சாப்பிட போகிறோம், அதுக்கு மேலே இருக்க ஜெர்ம்ஸ் அப்படியே உள்ளே போகும். ஸோ அவாய்ட் ஆப்பிள்ஸ். ஆரஞ்சு உரிச்சி சாப்பிட்றோம், சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடணும். இல்லை அந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ், இல்லை ரோட்டில் விற்கிற அந்த ஃப்ரூட் ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், அதில் என்ன தண்ணியில் கலப்பாம், மோர், அதெல்லாம் என்ன தண்ணியில் கலப்பா தெரியாது, அதனால் இன்ஃபெக்ஷன் நிறைய வரும், டயரியா வரும், ஃபீவர் வரும். ஸோ இன்ஸ்டன்ட் என்ன குடிக்கலாம்னா, பெஸ்ட் ஸ்டெரைல் ட்ரிங்க் அவைலபிள் எவ்ரிவேர் இஸ் இளநீர், டெண்டர் கோகனட் வாட்டர். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, எடுத்து அடித்து சீவி நீங்கள் 4 இளநீர் குடித்தா கூட ஒன்றும் பண்ணாது, உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி சில விழிப்புணர்வுகள் மனிதர்களுக்கு சொல்லிட்டோம்னா, நம்ம காமன் மேனுக்கு வெளில போகிறீங்களா இது சாப்பிடுங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் சொல்லுவேன், சட்னி இது ஹோட்டலுக்கு போனீங்கன்னா சட்னி சாப்பிடாதீங்க, மோர் சாப்பிடாதீங்க, மற்றபடி எல்லாம் சாப்பிடுங்க. ஏன்னா எல்லாமே ஸ்டவ்வில் ஏறும், இட் பி பாயில்டு எக்ஸப்ட் தீஸ் டூ. சட்னிக்கு வந்து அடுப்பில் ஏறாத ஒரு விஷயம், அதில் எல்லா கிருமிகளும் இருக்கும், ஒர்க் பண்ணுறவனுடைய ஸ்வெட்டும் அதில் விடும், அட்மாஸ்பியர்ல இருக்கிற பாக்டீரியாவும் அதில் விழும். அதே மாதிரி மோர்ன்றதும் எந்த தண்ணி வேணாலும் பிடிக்கும். அதுவும் இப்போ தண்ணி வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கு. தே ஆர் யூசிங் சோ மெனி வாட்டர், ட்ரெயின் வாட்டர், நம்ம சீவரேஜ் வாட்டர் கூட ரீசைக்கிள் பண்ணி இப்போ யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்.

0: டெஃபினெட்லி யூ வில் இன்வைட் காலரா, டைஃபாய்டு அண்ட் அதர் வாட்டர்பான் டிசீசஸ். ஸோ அதனால் நம்ம என்ன செலக்ட் பண்ணி சாப்பிட்றோம், தோ அக்ரிகல்ச்சரில் வந்து நமக்கு நார்மல் ப்ரொடியூஸ் இருக்குது, ஆர்கானிக் ப்ரொடியூஸ் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுற முடியலன்னா கூட வாட் எவர் வி யூஸ் அதில் எது செலக்ட் பண்ணி சாப்பிட்டோம்னா நமக்கு குறைவான பாதிப்பு ஏற்படும். அது பாதிப்பே இல்லாமன்றது நமக்கு ரூல்ட் அவுட். நம்ம என்ன பண்ணலாம், குறைவான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: ரொம்ப அழகாக எல்லாருக்கும் புரியும்படி சான்றுகளோட சொன்னீங்க சார். நம்ம எல்லாரும் உடல் ரீதியாக என்ன பிரச்சனை வந்தாலும் யாரை நம்புகிறோமோ இல்லையோ டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நம்புவோம். நம்ம அவ்வளோ நம்புற டாக்டர்ஸ்க்கு நீங்கள் கெஸ்ட் லெக்சர்ஸ் கொடுத்துட்டு வரீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம நேயர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
0: ஆக்சுவலாக அது கெஸ்ட் லெக்சர்ன்றதை விட ஐ எம் ப்ரொஃபஸர். ஸோ நான் வந்து மெடிக்கல் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3000-3500 டாக்டர்ஸ் வெளியே வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோன்னா, இப்போது மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்குது, எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், மெட்ராஸ் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியோட சிலபஸ் படி தான் நம்ம டீச் பண்ணுறோம். அது எல்லாருமே அப்படி தான் டீச் பண்ணுவாங்க. என்னுடைய வே ஆஃப் டீச்சிங் என்ன அப்படின்னா, அந்த லெக்சர் என்னும்போது ஒவ்வொரு சிலபஸ் அப்படியே ஃபாலோ பண்ணாமல், புக்கில் இருக்கிறத அப்படியே வாமிட் பண்ணாமல், வாட் ஐ டூ இஸ் ஃப்ளாஷ்பேக் டெக்னாலஜி வந்து ஐ வில் யூஸ். ஃப்ளாஷ்பேக்னா இப்போது சினிமாவில் பார்க்கும்போது கூட ஒரு படம் ஆரம்பித்து கடைசியில் என்ன முடியுமோன்னு பார்க்குறத ஒரு த்ரில்லை விட, ஃபஸ்ட்டு ஒரு சீன் கடைசியில் ஹீரோ வந்து ஜெயிலு உள்ளே போகிறான் அப்படின்னு வச்சுங்க, போலீஸ்காரன் இழுத்துட்டு போகிறான், இல்லை செத்து பாடி டெட் பாடியை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா யூ ஸ்டார்ட் த மூவி, எப்படி இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும், ஐயோ என்ன எதனால் அவன் செத்தான், எதனால் அவன் ஜெயிலுக்கு போனான் அப்படின்ற ஒரு த்ரில்லிங் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அது அதை நோக்கியே நம்ம படத்தை பார்த்துட்டு வரும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட. ஸோ இதே மாதிரி தான் வந்து என்னுடைய வே ஆஃப் டீச்சிங் இருக்கும். இப்போ ஒரு காலரா அப்படின்னா, இட் இஸ் காஸ்ட் பை ஏ கிராம் நெகட்டிவ் பேசிலை விச் இஸ் ஆக்சிடைஸ் பாசிட்டிவ் கேட்டலிஸ் இப்படிலாம் சொல்லுனா பசங்க தூங்கிடுவாங்க. நான் உடனே எப்படி சொல்லுவேன்னா, ஒரு காலரா, ஹவு மெனி ஆஃப் யூ நோ அபவுட் காலரா, காலரானா என்னன்னு தெரியுமா, வாமிட்டிங் அண்ட் டைரியா வந்து இறந்து போயிடுவாங்க. ஏன் இறந்து போகிறாங்க, ஹைப்போவோலிமிக் ஷாக். ஹைப்போவோலிமிக் ஷாக் எப்படி வருது, உடம்புல தண்ணி இல்லாமல், தண்ணி இல்லாமல் ஏன் போகுது, வென் ஒன் பர்டிகுலர் பாக்டீரியா இன்ஃபெக்ட்ஸ் யுவர் இன்டெஸ்டின், அதில் வந்து என்ன ஆகும், அந்த சிஏஎம்பின்றத ஒரு இதை வந்து பண்ணுறதுனால தண்ணி நிறைய வெளில போகும். இப்படி சொல்லிட்டு வரும்போது அது எதனால சார் வருது, எந்த பாக்டீரியா, அது ஒரு கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, அதுக்கு பேர் விவரியோ காலையில் முடிக்கும்போது கிராஸ்பிங் ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆங்கிள். இன்னொன்று, அப்பப்போ இப்போ என்ன தேவை இருக்குது, இப்போ நிப்பா வைரஸ் பற்றி பேசுகிறாங்க, லாஸ்ட் மந்த் வந்து டெங்கி வைரஸை பற்றி பேசிட்டு இருந்தாங்க, ஜிக்கா வைரஸ்னு ஒன்று வந்தது அதை பற்றி பேசினாங்க, எந்த கொசு கடிச்சா எது வரும், இதில் விஷயம் அதை வந்து ஃபஸ்ட் டைம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன், இதுதான் அவர் இருக்குது, இதுக்கு இந்த டயக்னோசிஸ், பேஷண்ட் வந்தால் யூ ஹாவ் டு டூ திஸ், தென் வீல் கோ டு த சாப்டர் அப்படின்னு போகிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது மை ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னுடைய டீச்சிங் கரியரில் என்னென்னா, என்னுடைய கிளாஸில் மோஸ்ட்லி அட்டெண்டன்ஸ் வந்து 100% இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் தே வில் நெவர் கட். அப்படியே மிஞ்சி வரலனா கூட ஏதாவது ஒரு ரீசனபிள் காஸ், வீட்டில் ஏதோ பிரச்சனையோ இல்லை ஏதோ அந்த மாதிரி இருக்குமே தவிர, ஜஸ்ட் லைக் தட் தே வில் நாட். மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மை ஃபேன்ஸ், அதனால எனக்கு இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு டெலிவர் மை லெக்சர்.
1: ஸோ பாடங்களை பசங்க மேலே திணிக்காம அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்க?
0: கண்டிப்பாக திணிக்க கூடாது.
1: ரொம்ப நன்றி சார். நம்ம எல்லாரும் இளைஞர்கள் தான் நம்ம நாட்டோட ஃபியூச்சர்னு சொல்லி கேட்டிருப்போம், ஆனால் இப்போ யூத்க்கு தான் அதிகமாக ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. யூத்க்கு இப்போ இருக்க ப்ராப்ளம்ஸா நீங்க எதெல்லாம் கருதுறீங்க?
0: யூத்ன்றது வந்து ஏ பார்ட் ஆஃப் த லைஃப், அவ்வளோதான். எல்லாருமே ஒரு காலத்தில் யூத்தாக இருந்தவங்க தான் இப்போ வந்து சீனியர் சிட்டிசனாக இருக்கிறாங்க, அதே மாதிரி இன்றைக்கி யூத்தாக இருக்கிறவங்க ஒரு காலத்தில் வந்து சீனியர் சிட்டிசன் ஆக போகிறாங்க. இதை மனசில் வச்சுக்கணும், யூத்ன்றது ஏதோ திடீர்னு வானத்துலேருந்து குதிக்கிற ஒரு இது கிடையாது. அப்போது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து எங்கேருந்தோ வரலை, நம்ம அம்மா அப்பா பெற்று நம்மளை வளர்த்துட்டு இருக்காங்க, வி ஆர் ஆல்சோ கோயிங் டு பிகம் ஓல்டு அப்படின்னு. இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க, வேலைக்கு போகும்போது என்ன சொல்கிறான், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, முன்னனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். முன்னனுபவம் யாருக்கு இருக்குது, நமக்கு இருக்கணும், வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கணும். ஆனால் லைஃப்பில் வந்து நமக்கு முன்னனுபவத்தோடு வரமா, வரது கிடையாது. பிறக்கும்போது யாருக்குமே முன்னனுபவம், இதுக்கு முன்னாடி பிறந்தேன் இப்படிலாம் வாழ்ந்தேன்னு இல்லை. அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பேரலல் எக்ஸ்பீரியன்ஸ் யார்கிட்டேருந்து வரும், நம்மளுடைய சீனியர்ஸ் கிட்டேருந்து தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரீயாக கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்ககிட்ட நம்ம கிராஸ்ப் பண்ணிக்கணும். அது ஒரு கஷ்டமாகவோ ஒரு இதுவோ இரிட்டேஷனாகவோ எடுத்துக்காமல், யார் நம்மளுடைய பீப்புள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இமீடியட்டாக நம்ம க்ளோஸாக இருக்கிறவங்க நம்ம பேரண்ட்ஸ், அம்மா அப்பா, இல்லை கூட பிறந்த அண்ணனோ தங்கையோ அண்ணனோ அக்காவோ இவங்க சீனியர்ஸ், இல்லை ரொம்ப மூத்தவங்க தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வெவ்வேறு ஜெனரேஷனில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி நமக்கு ஃப்ரீயாக டெலிவர் பண்ணக்கூடிய கடவுளுக்கு அடுத்ததாக இருக்கிறவங்க. ஏன்னா காட் கெனாட் டூ எனி திங் டைரக்ட்லி, தி ஹி வில் டூ ஓன்லி த்ரூ த பீப்புள். அப்போது எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இன்றைக்கி யூத் சஃபர் பண்ணுறாங்கன்றது எந்தெந்த விதத்தில் சஃபர் பண்ணுறாங்க, 1 கல்ச்சர், கலாச்சாரம், கலாச்சார சீர்கேடுன்றது யூத் இன்றைக்கி வந்து பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். அது எல்லாருமே கிடையாது, மெஜாரிட்டி, அதில் சிலர் வந்து இன்னுமே அந்த இதில் ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ கலாச்சாரம் அப்படின்றது என்ன, கலாச்சாரம்ன்றது ஒரு வேர்டு கிடையாது. நிறைய பேர் என்ன இருக்கிறாங்க, மதம் கலாச்சாரம் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு பெரிய டெர்மினாலஜி கிடையாது. நல்ல வழியில் எப்படி போகணுன்றதுக்கு சொல்லக்கூடிய வழிமுறைகள் தான் மதம். அதே மாதிரி நல்ல முறைகளை எப்படி வாழணும், அன்றாட வாழ்க்கை எப்படி நடத்தணுன்றது தான் வந்து கலாச்சாரம். காலையில் எழுந்துக்கணும், கூழானாலும் குளித்து குடி கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்கிறாங்கன்னா அது கலாச்சாரமா? இல்லை வாழ்முறை. நான் அப்படி இருந்தானா எனக்கு நோய் வராது, எல்லாமே சொல்லிட்டான். அதாவது வேற நான் சொல்கிறேன், எதுவுமே நீங்கள் படிக்க, நான் சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டாம், நம்ம பழமொழிகளை மட்டும் படிங்க, அதில் இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. ஃபாரினர்ஸ் எல்லாம் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எடுத்து சொன்னால் போதும், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஒவ்வொரு விஷயத்திலும் அவ்வளோ விஷயங்கள் புதஞ்சு கிடக்குது. அப்போது இன்றைக்கி நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து சஃபர் பண்ணுறது காரணம் என்னென்னா, இதெல்லாம் புறந்தள்ளிட்டு எவனோ சொல்லுவானா, எந்த கண்ட்ரிலேருந்து அதை ஏதாவது இது வரணுமா, வானத்துலேருந்து ஏதாவது இறங்கி வருமா, நம்மளை புதுசாக ஏதாவது பண்ணுமா, நோ நத்திங் வில் டூ. இப்போ செல்ஃபோன் இருக்குது, செல்ஃபோனில் நீங்கள் இன்டர்நெட்டில் போனால் கூட என்ன கிடைக்கும், பூமியில் இருக்கிற விஷயங்கள் தான் கிடைக்க போகுது. ஆஃப்டர் ஆல் கூகுள் இன்னும் கண்டாமினேட்டாக கிடைக்கும், எல்லாமே ராங் இன்ஃபர்மேஷன்லாம் சேர்ந்து கிடைக்கும். அம்மா அப்பா சொல்கிற மாதிரி உண்மையான விஷயங்கள் கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அம்மா அப்பா சொல்கிற விஷயங்களை மறக்கிறது, கலாச்சாரத்தை வந்து ஒதுக்குறது. அப்போ கலாச்சாரத்தை ஒதுக்கும்போது என்ன ஆகும், சுத்தமின்மை, ஹைஜீன் இல்லாமல் போகுது, சரியான தூக்கமின்மை, இதெல்லாம் என்ன ஆகும், நோய்வாய்ப்பட வைக்கும். ஸோ அப்போது நம்ம காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணுன்றது அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 4-5 வரைக்கும். ஏன் சொன்னாங்க, இன்றைக்கி யாராவது எழுந்துக்கிறாங்களா? மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் ஏர்லி மார்னிங் 8:00 ஏர்லி மார்னிங் 8:00 எழுந்திங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும், டைம், ஹவு மெனி ஹவர்ஸ் யூ வில் கெட்? எழுந்த உடனே அடித்து பிடிச்சிட்டு காலேஜுக்கு உடனே அங்கே போய் தூங்கிட்டு இருக்கணும் 10 நேரம், இல்லை அங்கே போயிட்டு தேவையில்லாத விஷயங்களை பண்ணிவிட்டு ஈவினிங் வரும்போதும் சரி 10 நேரம் இன்டர்நெட்டு சேட்டு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் நல்ல விஷயங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு கெட்ட விஷயங்கள்லாம் நம்ம கிட்டக்கு போயிட்டுருக்கு. தட் இஸ் த ப்ராப்ளம். இப்போது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் வந்து தூர தூரமாக இருந்த விஷயங்கள், நம்ம நன்மைக்காக தூர தூரமாக இருந்த விஷயங்கள் இப்போ நம்ம உடம்புக்கு க்ளோஸாக வந்துட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும்னா, முன்னே வந்து வால் கிளாக் அப்படின்றது ஒரு மெக்கானிக்கலாக செவத்தில் தொங்கிட்டு இருக்கோம், நேரத்தை காமிக்கும். இப்போ டிஜிட்டல் ஆகிட்டு அது நம்ம கையில் இருக்குது. ஸோ உடம்போட வந்துருச்சு, அதில் என்னென்ன ரேடியேஷன் இருக்குது, இப்போ எல்லாமே அதுலேயே எல்லாமே இருக்குது. ஸோ ரேடியேஷன்ஸ் இட்ஸ் தேர் ஆன் யுவர் ரிஸ்ட். அதே மாதிரி ஃபோனு முன்ன அடிக்கும், ரூமில் ஓரமாக அடிக்கும், ஓடி போய் லேண்ட்லைனில் எடுத்து பேசுவோம், ப்ராப்ளம் இல்லை. இன்றைக்கி அது செல்ஃபோனாக மாதிரி எங்கே இருக்குது, நம்ம ஹார்ட்டுக்கு பக்கத்துலையோ கிட்னிஸ் பக்கத்துலையோ வச்சுக்கிறோம். அதனோட ரேடியேஷன்ஸ், அதில் எவ்வளோ மெகாஹெட்ஸ், எவ்வளோ ரேடியேஷன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இவர் கெட்டிங் நிறைய பிரெயின் டியூமர்ஸ் வரதுக்கு காரணம், தலையணி கடையில் செல்ஃபோன் வச்சுன்னு தூங்குறதுன்றது நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்போ இது செல்ஃபோன் ஃபோனுன்றது உள்ளே வந்துருச்சு. ஸோ இப்படி எல்லா விஷயங்களுமே தூரமாக இருந்த விஷயங்களாக நம்ம உடம்புக்குள்ளே உடம்பு வர வர ஹார்ட்டும் வேலை செய்ய முடியாமல் போகும்போது உள்ளுக்குள்ளே அதுக்கும் பேஸ் மேக்கர்னு ஒன்று வச்சுக்க வேண்டிய நிலைமை. ஸோ வி ஆர் மேட் அப் ஆஃப் மெஷின்ஸ் நவ். இதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய அடிப்படையான சில விஷயங்களை நம்ம மறந்துட்டது தான், கலாச்சாரத்தை மறந்தது. கலாச்சாரத்தை யார் சொல்லிக் கொடுப்பாங்க, பெரியவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதன் சில விஷயங்களை புரிஞ்சிக்கிட்டு போனோம், சில விஷயங்கள் கண்மூடித்தனமாக போனோம், ஏன்னா நமக்கு புரியிற கெப்பாசிட்டி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஐக்கியம் அந்த காலத்தில் வெளியில் போயிட்டு உள்ளே வரும்போது கால் கடவுள்னா பின்னாடி வந்து சனீஸ்வரன் பிடிச்சிப்பான் அப்படின்னுவாங்க, இல்லைன்னா அதாவது பேய் இப்போ உள்ளே வந்துருன்னு வாங்க. அது பேய்ன்றதும் சனீஸ்வரன் என்றது என்னது, இட்ஸ் அ பாக்டீரியா. வெளியில் போயிட்டு கால் கடவாம வந்தீங்கன்னா யூ வில் கெட் சம் இன்ஃபெக்ஷன் வென் யூ என்டர் த ஹவுஸ். ஸோ அப்போ அவங்க சொல்கிறத புரிஞ்சிக்கிறவங்களுக்கு பாக்டீரியான்னு எடுத்துக்கலாம், புரிஞ்சிக்கிறவங்களுக்கு பெயின் ஏதோ ஒன்று, ஆனால் நல்லது தான், சொல்கிற விஷயம் நல்லது தானே. ஸோ அதை புரிஞ்சிக்கணும். ஸோ இப்போ இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து பாதிக்கப்படுறது மெயினான விஷயங்கள், ஒன்று ஃபுட் ஹேபிட்ஸ், நல்ல பேலன்ஸ்டு டயட் சாப்பிட்றது கிடையாது, ஃபாஸ்ட் ஃபுட்டில் போகிறாங்க, ஸ்லீப், சரியான தூக்கம் கிடையாது. சரியான ஸ்லீப் ஏன் இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்வால்மெண்ட்டு, மோஸ்ட்லி இந்த இன்டர்நெட் அடிக்ஷன் வந்ததுனால ரொம்ப அழிஞ்சு போகிறாங்க. நல்ல கெப்பாசிட்டி இருக்கிறவங்க கூட ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்பேஷன்ஸாக இருக்கிறதுல நேற்று ஒரு பேஷண்ட்டு 21 இயர்ஸ் லேடி, ஷீ இஸ் ஹேவிங் கம்ப்ரெஷன் இன் த பிரெயின், இருந்தது டிப்ளோபி, அதை கண்ணு ரெட்டரட்டியாக தெரியுது. 21 வயசுல என்ன எதுக்கு என்ன தேவை அது வர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். இதெல்லாம் எதனால் வருதுன்னா மெயின்லி பிகாஸ் ஆஃப் த ரேடியேஷன் ஃப்ரம் த செல்ஃபோன்ஸ். அதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், கொசுக்கு வந்து கொசு வரக்கூடாதுன்ட்டு கொசு மருந்து வைக்கிறோம், நைட் ஃபுல்லாக அந்த மெடிசனை வந்து நம்ம அந்த கெமிக்கலை வந்து இன்ஹேல் பண்ணிகிட்டே இருக்கோம். தட் காசஸ் லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். எல்லாமே இப்போ மெயினாக ப்ராப்ளம் சொல்லும்போது யங்ஸ்டர்ஸுக்கு சின்ன வயசுலேயே வந்து ஒபிசிட்டி இருக்க வேண்டிய ஒரு 60 கிலோ இருக்க வேண்டிய 120 கிலோ இருக்கான் அந்த ஏஜில். அப்போ என்ன ஆகும், ஒபிசிட்டி வந்ததுனாலே அதுக்கப்புறம் அதாவது இஃப் த வெயிஸ்ட் லைன் இன்க்ரீசஸ் லைஃப் லைன் டிக்ரீசஸ்னுவாங்க, நம்மளுடைய பருமன் அதிகமாகுது. அப்போ ஏன் பருமன் அதிகமாகுது, கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிட்றது, சாப்பிட்ட உடனே தூங்குறது, இதை பற்றி நிறைய பேசலாம் நம்ம. அதாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்றது காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணோன்றது ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டா ஹாஸ்பிட்டல் பக்கமே போக வேண்டாம், மருந்தனை வேண்டாம், யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி நமக்கு மருந்துன்னு தனியாக ஒன்று தேவை கிடையாது. நம்ம லைஃபை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டு ஒழுங்கான சாப்பாடு ஒழுங்கான வாழ்க்கை முறை இருந்ததுன்னா இதை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை.
1: சார் ரொம்ப விரிவாக தெளிவாக உங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எப்படியும் ஒரு 3000-3500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொஃபஸராக இப்போ இருக்கீங்க, அவங்க எல்லாருமே இளைஞர்கள் தான். இப்போ இருக்க இளைஞர்களுக்கு நீங்கள் தர மோட்டிவேஷன் என்னவாக இருக்கும்?
0: இப்போ இருக்க இளைஞர்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லணும், அவசரப்படாதீங்க, காலம் பதில் சொல்லும். எல்லாத்துக்கும் உங்களுக்குன்னு ஒரு சீட் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு மனைவியோ ஒரு கணவனோ இருக்கான், வெயிட் பண்ணுங்கள், அந்தந்த டைமில் அதாவது நடக்கணும். குழந்தை பருவத்தில் பால் தான் குடிக்கணும், நீங்கள் அந்த நேரத்துலேயே நான் வந்து நூடுல்ஸ் தான் சாப்பிடுவேன்னா என்ன ஆகுமோ அதே நிலைமை தான் இன்றைக்கி. யங்ஸ்டர்ஸ் வந்து தே ஷுட் வெயிட் ஃபார் எவ்ரி திங், நேரத்துக்கு அவங்களோட கடமையை பண்ணணும், பெருசாக எதிர்பார்க்காம பண்ணணும். எது கிடைக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். மெயினாக இப்போ வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரொம்ப மனசு வேதனைப்பட்ட விஷயம் வந்து இந்த நீட் தேர்வில் தோத்து போகணுன்னு சொல்லிட்டு ரெண்டு பெண்கள் வந்து தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது பொதுவாக எல்லாருக்கும் ரீச் ஆகணுன்றதுக்காக சொல்கிறேன். நம்ம வாழறது வந்து வாழ்க்கை ஒருமுறை. கடவுள் வந்து நமக்கு அந்த கூன் குருடு பேடு நீங்கி பிறப்பத்தில் இருதுன்ற மாதிரி நமக்கு எல்லாமே இருந்து கடவுள் வந்து ரெண்டு கண்ணு ரெண்டு கிட்னி எல்லாமே ஃபங்க்ஷனிங் கொடுக்கறதே ஒரு கோடீஸ்வரன். நம்ம ஒவ்வொரு ஆர்கனுக்கும் நம்ம வேல்யூ போட்டு பார்த்தாலும் வேற குரோர்பதி. அப்படி இருக்கும்போது நமக்குன்னு நிச்சயமாக ஏதோ ஒரு விதி எழுதப்பட்டிருக்கும், அந்த கர்மாவை அனுபவிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கும். அது வேற ஸ்பிரிச்சுவாலிட்டி. இப்போது ஒரு தொழில், முன்னெல்லாம் மருத்துவர்னு ஒரு தொழில் இருக்கும், அதாவது ஏதாவது அடிபட்டுச்சுன்னா கட்டு போடுறது, பச்சையில் தேக்கி கட்டி விடுறது, இது மருத்துவருடைய தொழில். அதே மாதிரி வாணிபம்னா அவன் வந்து எண்ணெய் விற்கிறவன் ஒரு தொழில் பண்ணுவான், மளிகை கடை வச்சிருக்கிறது ஒரு தொழில், கணக்கு எழுதுறவன் கணக்கர், இப்போ தான் அதுக்கு சார்ட்டட் அக்கௌண்ட்டன்ட்டு, மெடிக்கல் பர்சன், டாக்டரு, இன்ஜினியரு, ஏர்கிராஃப்ட் இது பண்ண பைலட்னு பிரித்து இருக்கிறோம். இது எல்லாத்துக்குமே எதுக்கு? ஃபைனலாக வந்து பொருளை ஈட்டுறதுக்கு, ஒரு நல்ல வாழ்க்கையை வாழறதுக்கு. அப்போது ஏதோ ஒரு வழியில் வாழறதுக்கு தான் தொழிலே தவிர சாவறதுக்கு தொழில் கிடையாது. இப்போ MBBSன்றது தான் அல்டிமேட்டம்னு பேரண்ட்ஸ் வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கவே கூடாது. அது ஒன் ஆஃப் த ப்ரொஃபஷன்ஸ், அவ்வளோ ஒன் ஆஃப் த ப்ரொஃபஷன்ஸ். நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. டான்ஸ் பண்ணி பிழைக்கலாம், பாட்டு பாடி பிழைக்கலாம், நிறைய விஷயங்கள், விவசாயம் பண்ணி பிழைக்கலாம். பிழைக்கிறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள், ரெண்டு கை, கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் யாரும். அப்போது ஒரு நீட்டு 10th ஃபெயில் ஆகிட்டேன், தண்டவாளத்தில் தலையை வச்சுட்டேன், ஏன் 10th அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, அடுத்த முறை எழுத முடியாதா 10th? இல்லை 10th வேண்டாம், ஏன் 3வது படித்தவங்களும் அரசியல்வாதியாக இல்லையா? அப்போ எதுக்காக அந்த மாதிரி? அப்போ காரணம் வந்து பேரண்ட்ஸ் வந்து பசங்களை வந்து பக்கத்தில் வீட்டுக்காரனை காமிச்சு, அந்த பையனை காமிச்சு கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பார், இவ்வளோ மார்க் வாங்கணும், இவ்வளோ இது வாங்கணும், நீ கண்டிப்பாக டாக்டர் ஆகலை, இல்லைனா என் மானமரியாதை போச்சு, இப்படிலாம் சொல்லி ஒரு நீட்டுன்றதை வேறு திணிச்சு, நீட்டோ ஏதோ ஒன்று வரட்டும், எதுக்கும் நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணி பண்ணி பண்ணி அது இல்லைனா சாவுன்னு முடிவு பண்ணுறாங்களே யங்ஸ்டர்ஸ். அது பண்ணவே கூடாது, அது மிகப்பெரிய பாவம், அசிங்கம். ஒரு MBBS சீட்டு கிடைக்கலன்றதுக்காகவோ, ஏதோ ஒரு சீட்டு கிடைக்கலன்றதுக்காகவோ ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்றதுக்கோ, ஈவன் கல்யாண லைஃப் ஃபெயிலியர் ஆகுதுன்னு வச்சுங்க, கல்யாணம் பண்ணுறோம், இப்போ எல்லாருமே ஒழுங்காக இருக்கிறது கிடையாது, ஏதோ ஒரு டைவர்ஸ் ஆகுது, அதுக்காக செத்து போயிட முடியுமா? லவ் ஃபெயிலியருக்காக செத்து போயிட முடியுமா? லைஃப் இஸ் ஒன்ஸ், யூ வில் கெட் த பெட்டர்ன்ற ஒரு கான்செப்ட் வரணும். யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, யூ ஆர் த பெஸ்ட், யூ வில் கெட் த பெட்டர். இந்த ஒரு இதை மனசில் வச்சுக்கிட்டு எது கிடைக்குதோ அதை சிறக்க செய்யணும். குப்பை கொட்டுற வேலை கிடைச்சிதா ஒழுங்காக குப்பையை கொட்டுங்க, அதில் மெடல் வாங்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஆங்கராக இருக்கேன். ஆங்கர்ன்றது நான் படிக்கும்போதெல்லாம் ப்ரொஃபஷனாக நினச்சதே இல்லை, இதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் நினச்சிட்டு வந்தேன், ஒரு ஹாபியாக தான் நினச்சிட்டு, இன்னும் கூட ஹாபியாக தான் பண்ணுறேன். அதில் இப்போ கின்னஸ் வாங்குற அளவுக்கு ஐ கிராஸ்ட் 1000 எபிசோட்ஸ் வித்தவுட் எ பிரேக்னா, பியூர்லி த ஃபெய்த், த பிலீஃப், த இன்வால்மெண்ட் அண்ட் த டெடிக்கேஷன். இது எந்த தொழிலை வச்சாலும் நல்லா பண்ணலாம். அதனால் இந்த சீட்டு கிடைக்கல, ஃபெயில் ஆகிட்டேன், லவ் ஃபெயிலியரு, அப்புறம் இதனால் மென்டல் ஆகிட்டேன் அப்படின்னு செல்ஃப் பிட்டிங்கோ இல்லைனா செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனோ யங்ஸ்டர்ஸ் தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. இட் இஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட்.
1: வாழ்வு ஒன்றுதான், இதை கேட்டுட்டு இருக்க இளைஞர்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் சமூக வலைத்தளங்களில் நிறைய பேசி நாங்கள் பார்த்துருக்கோம், நிறைய யூஸ்ஃபுல்லாக மோட்டிவேஷ்னலாக கூட பேசியிருக்கீங்க. உங்கள் பார்வையில் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டு வர தவறான பழக்கங்கள் என்னென்ன, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கா?
0: சரி, தவறான பழக்கங்கள் இருந்தது ஒரு நாள் முளைக்கிறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக வருது. நிறைய பேர் வந்து நான் பேசுறது கொஞ்சம் ஆன்டகனைஸ்டாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, கான்ட்ரவர்சி இருந்தாலும். ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு அப்படின்றது ரொம்ப உயர்வாக பேசிக்கிறாங்க எல்லாருமே. ஆஹா, நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு மனுஷனை வந்து கூட இருக்கிற ஒரு அம்மாவோ அப்பாவோ அக்காவோ தங்கையோ பிளட் ரிலேட்டிவ்ஸோ யாருமே கெடுக்கிறது கிடையாது. ஒரு மனுஷனை மொத்தமாக கெடுத்து சாவடிக்கிறது ஃப்ரெண்டு தான். அது வந்து அதாவது நட்பாராய்தல் அப்படின்ற ஒரு அதிகாரமே இருக்குது திருக்குறளில். அதே மாதிரி கூடா நட்புன்னு ஒன்று வச்சுருக்காரு. அப்போ நட்புன்றது வந்து நம்ம ஒரு ஜென்ரல் டேர்ம், ஒரு ஆளை தெரியும்னா அவன் நட்புன்னு சொல்கிறது தப்பு. ஏன்னா ஃப்ரெண்டுன்ற டேர்ம் வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்டின் நீட் இஸ் அ ஃப்ரெண்டின் டீடு அப்படின்வாங்க. அந்த உண்மையில் நமக்கு தேவைக்கு உதவுறவன் தான் நண்பன். இப்போ எப்படி இருக்காங்கன்னா, ஒரு பேரசைட்டிசம் இல்லை ஒரு மியூச்சுவலிசம், அதாவது நம்ம இக்காலஜியில் சொல்லுவோம் பேரசைட்டிசம்னா, ஒருத்த மேலே சார்ந்து இருக்குது. மியூச்சுவல்ஸ், நீ எனக்கு இது கூட, நான் உனக்கு இது கொடுக்குறேன், ரூம்மேட்ஸ் இருக்காங்களா அந்த மாதிரி. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே வந்து தெரிஞ்சவங்க எல்லாருமே அக்வைண்டன்ஸ் தான் சொல்லுவோம், தேர் நாட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த ஃப்ரெண்டுன்ற ஒரு வார்த்தையை நம்ம மிஸ்யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, அவங்களால அழிவு ஏற்படுது. இப்போ எல்லா பழக்க வழக்கங்களுக்கும் கூடா ஒழுக்கங்களுக்கும் காரணம் வந்து நட்புன்ற மூலமாக வரக்கூடிய சில தொடர்புகள். அது தொடர்புன்னு வச்சுக்கலாம், அது நட்புனே சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக நாடாது நட்டலில் கேடில்லை, நட்டப்பின் வீடில்லை நட்பாள்பவருக்குன்னு சொன்னார் வள்ளுவர். அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தெரியாமல் பண்ணிட்டோம்னா அதை விட ஒரு மோசமான விஷயமே கிடையாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப், கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து நீ வெளியே வரமுடியாதுறாங்கிறார். அப்போ ஃப்ரெண்டு எப்படி பிடிக்கணும்னா, பார்த்து பார்த்து தேர்ந்தெடு. மறுவக மாசற்றார்கேண்மை ஒன்றித்தும் ஒருவக ஒப்பிலார் நட்பு. அதாவது தேடி தேடி தேடி ஒரு ஃப்ரெண்டை பிடி, பிடிச்சப்புறம் கெட்டவன் தெரிஞ்சதா, ஒரு ரூபா கொடுத்தாவது நீ எனக்கு வேணான்னு விட்டுடு. ஒன்றீத்தும் ஒருவக ஒப்பிலார் நட்புன்றார். ஏன்னா நட்புன்றது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நான் சொன்னேன் தெரியுமா, ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேரில் அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஒரு எவன் ஒருத்தன் பாட்டில் ஊற்றி கொடுத்து ஓப்பன் இந்த பாட்டில்னு பண்ணி ஒரு ஃப்ரெண்டுக்கு ஊற்றி கொடுக்குறானோ ஹீ இஸ் அன் எனிமி, நம்பர் ஒன் எனிமி.

0: சினிமா மீடியா எல்லாம் போயிட்டு இருக்கிறான், ஒரு பழக்கம் இருக்கா அப்படின்னு. ஐ எம் ப்ரவுட் டு சே ஐ ஹாவ் நோ ஹேபிட்ஸ். பாக்கு போட மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், வேற எந்த விதமான சூதாட்டமும் எந்தெந்த கெட்ட பழகம் எதுவுமே என்கிட்ட கிடையாது. அஞ்சு வயசுல என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அம்மா அப்பா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். பெஸ்ட் வந்து என்னன்னா, யாரையுமே ஃப்ரெண்டுன்னு என் சர்க்கிள்குள்ள சேர்க்க மாட்டேன். என்னோட சர்க்கிள்குள்ளே எனக்கு அட்வைஸ் பண்றவங்க நல்ல ஃப்ரெண்டா இருக்காங்களான்னு தேடுவேன், இன்னும் தேடிட்டு இருக்கேன். ஐ டிட் கெட் தட் இஸ் த பிட்டர் ட்ரூத்.
1: ரொம்ப அழகா தகுந்த திருக்குறள் சான்றுகளோட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்.
0: தேங்க்யூமா.
1: இப்ப இருக்க ஜெனரேஷன்ல சின்ன குழந்தைங்களே மொபைல் போன்ஸ் டேப்ஸ் எல்லாத்துக்கும் அடிக்ட் ஆயிடுறாங்க. குழந்தைங்க மட்டும் இல்ல, இப்ப எல்லாம் யங்ஸ்டர்ஸே பப்ஜி அது இதுன்னு ஏதாச்சும் வலைக்குள்ள அவங்களே போய் சிக்கிக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி மீட் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க?
0: இல்லம்மா, இது வந்து இளையதாக முள்மரம் கொள்கிறது கலையினர் கை கொள்ளும் காழ்த்த விடுது. நிறைய திருக்குறள் சொல்றேன், ஏன்னா எனக்கு வந்து வள்ளுவர் தான் ஃப்ரெண்டு. ஸோ ஏன்னா என்ன சொல்றேன் வரேன்னா, இதுல ஒரு பழக்கம் வந்து உருவாகும் போதே அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னா, அதாவது ஒரு முள்மரம் சின்னதாக இருக்கும்போது நசுக்கலாமா, அதை வளர விட்டோம்னா அதை பெற்றவங்க கையே பதம் பார்த்துரும் அப்படின்றதான் அந்த குறளுடைய அர்த்தம். இப்போ பழக்க வழக்கங்களும் அப்படி தான். ஒரு குழந்தை வந்து அழுதுன்னா முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு தூடியில் போட்டு ஆட்டி விடுவாங்க, இல்லைன்னா தோளில் தட்டி தூங்க வைப்பாங்க, இல்லைனா வந்து ஏதாவது அதுக்கு வாயில் நிப்பில் வைப்பாங்க, இவ்வளோதான் பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னா ஒரு செல்ஃபோன் எடுத்து கையில் கொடுத்துறாங்க. குழந்தை அழுதா ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கையில் கொடுத்து அது இதுவே பார்த்துட்டு இருக்கு. அப்போ யார் வளர்க்குறோம் அதை? அதுவா பப்ஜிக்கு போகுது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே, அதுவா போய் இன்டர்நெட் பார்க்குது. நம்ம எடுத்து நமக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கணுன்றதுனால பெரியவங்க பண்ணுற தப்பு வந்து குழந்தைய இந்த விஷயங்களுக்கு எலக்ட்ரானிக் விஷயங்களுக்கு அடிமைப்படுத்தி விடுறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு அழுதா அம்மா ஃபை கையில் ஃபோன் கொடுத்துருவாங்கன்ட்டு சும்மா இருக்கும்போது அழுதுகிட்டே இருக்கும், ஃபோன் வேணும்ன்ட்டு. அதுக்குன்னு ஒரு ஃபோனே ஒன்று வாங்கி கொடுத்துருவாங்க. அது அது நாசமாக போகிறதுக்கு ஒரே விஷயம் வந்து செல்ஃபோன் தான். எந்த ஒரு குழந்தையோ, அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, ஸ்மார்ட் ஃபோன் கையில் இருந்துட்டு அது காலி. இப்போ ப்ளூ வேல்னு ஒரு இது வந்து வந்து இல்லையா, ஒரு செட் ஒரு ஸோ அதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தவொடனே ஒரு நாள் ஃபோன் எடுத்து யாரும் கேம் விளையாட போகிறதில்ல, ஸ்லோ ப்ராசஸ். அதில் வலைதளங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், ட்விட்டர், த இன்ஸ்டாகிராம், தர் சோ மெனி திங்ஸ். அதில் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போது எவல்யூஷன் சொல்கிறதா இல்லைனா இது என்ன சொல்கிறது, கலிகாலம்னு சொல்கிறதான்னு தெரியல. எவ்ரிபடி இஸ் இம்மாரல் மோஸ்ட்லி இந்த யங்ஸ்டர்ஸில் வந்து. ஆனால் அந்த மாதிரி பீப்புள் தான் இதுக்கு வராங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் என்ன பார்க்குறேன்னா, ஐ ஆம் சீயிங் போத் த சைட்ஸ் ஆன் த வால், ஐ ஆம் சீயிங் போத் த சைட்ஸ். அதே ஏஜ், அதே ஏஜ் குரூப் இருக்கிறவங்க, ஒரே ஹார்மோன் செக்ரீஷன்ஸ் இருக்கிறவங்க, ஒரே மாதிரி விருப்பு வெறுப்பு இருக்கிறவங்க, அதே ஏஜ் குரூப்பில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கோல்டு மெடல் வாங்குறான், கப் வாங்குறான், எல்லாத்துலேயுமே 200 out of 200 வாங்குறான். அதே ஸ்டூடெண்ட் வந்து ஒரே காலேஜில் ஒரே ஸ்கூலில் படிக்கிறவங்க மொத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போகிறான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹவ் யூ மேக் அப் யுவர் மைண்ட், ஹவ் யூ ஆர் மேட் அட் யுவர் ஹோம். வீட்டில் அம்மா அப்பா சொல்கிறது எல்லா குழந்தைங்களும் கேட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. நோபடி இஸ் ஒபேயிங் தர் பேரண்ட்ஸ், நோபடி இஸ் ஒபேயிங் த டீச்சர்ஸ். அது ஒய் நாட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. இப்போது ஒய் நாட்ன்றது வந்து எல்லா தப்புக்குமே, முன்னெல்லாம் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு புத்தி புத்தி வச்ச சாஸ்டிட்டின்ற விஷயங்கள் இப்போ காத்தில் பறக்குது. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்குது. அந்த இது வாட் இஸ் இட், ஏதோ ஒரு டிக்டாக்கா ஏதோ ஒரு இது ஆப், ஸோ அதுலலாம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து என்ன டிஆர்பின்னு கூட சொல்ல முடியாது, என்ன சொல்ல லைக்ஸா, அந்த லைக்ஸ் அதிகமாக வாங்கணுன்றதுக்காக ரொம்ப தவறான ஒரு வழிகளுக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை எந்த அளவுக்கு பாதிக்க போகுதுன்றது நிறைய பேர் தெரியல. அதில் சிக்கிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க வெளியில் வராமல். ஸோ அப்போது இந்த மாதிரி விஷயங்கள், இப்போ இந்த இளைய சமுதாயம் வந்து இதுக்குள்ளே போகிறதுக்கு முதல் காரணம் நம்ம பேரண்ட்ஸ். நம்ம தான் அவங்களுக்கு அந்த வழி கொடுக்குறோம், அது ஒரு கிஃப்டாக வாங்கி கொடுக்குறோம். ஒரு பையனுக்கு பைக்கும் ஒரு பொண்ணுக்கு ஸ்மார்ட் ஃபோனும் வாங்கி கொடுத்தா அதுக்கு பதில் அவங்களை சமாதியில் வச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம். பையனுக்கு பைக் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், போகிற போக்கில் எங்கேயாவது போயிட்டு அடித்து விட்டுட்டு முடிச்சு வீட்டில் பாடி வந்துடும். பொண்ணுக்கு அதே மாதிரி செல்ஃபோன், பொண்ணுக்குன்னு ரெண்டு பேருக்குமே ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா டோட்டல் அவுட். ஸோ இது ரெண்டும் வந்து அவாய்ட் பண்ணோம், அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்றது க்வெஸ்சன் மார்க்.
1: ஸோ சிறு பருவத்தில் நியூ ஜென் கேட்ஜெட்ஸுக்கு அடிமையாக்குறதுக்கு பேரண்ட்ஸும் ஒரு பெரும் பங்கு வகிக்கிறாங்கன்னு
0: சொல்லி. நிச்சயமா.
1: மீடியாவில் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குன்றனால இந்த கேள்வி, மீடியாவில் நுழையணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற டிப்ஸ் என்னவா இருக்கும்?
0: மீடியான்றது வந்து அதுக்கு தமிழில் ஊடகம்னு அப்படின்வாங்க, அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. நம்ம இப்போ மீடியான்னு ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது வந்து ப்ரெஸ் அண்ட் டெலிவிஷனை தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம். மீடியாவில் வரணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர், அதாவது என்ன அப்ரோச் பண்ணுறவங்க கூட, மீடியா இன்க்ளூடிங் சினிமா சொல்கிறேன் நான், வர்றவங்களுக்கு எதுக்காக வராங்கன்னா ஓவர் நைட் பாப்புலாரிட்டி வேணும்ன்றா வராங்க. சி, எனக்கு இந்த டேலண்ட் இருக்குது, எனக்கு எலோக்கன்ஸ் இருக்குது, ஐ கேன் சிங், ஐ கேன் டூ சம்திங் அப்படின்னு வர்றவங்க வேறு. ஆனால் நிறைய பேர் எப்படி வராங்கன்னா ஓவர் நைட்டில் எனக்கு பாப்புலாரிட்டி வரணும். இப்போ எப்படி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ போட்டோன்னு எத்தனை லைக் வருதுன்னு அடுத்து எதிர்பார்க்குறோமோ, அதே மாதிரி என் ப்ரோக்ராம் ஒன்ஸ் ஏரில் போயிடுச்சுன்னா எத்தனை பேர் எனக்கு வந்து லைக் பண்ணுவாங்க, எத்தனை பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எத்தனை பேர் ஆட்டோகிராஃப் கேட்பாங்க. அந்த செலிபிரிட்டின்றது வந்து ஒரு அடிக்ஷன். ஸோ அதுக்காக வர்றவங்க ஃபெயிலியர் தான் ஆவாங்க. ஏன்னா அது மட்டுமே இருக்கக்கூடாது, யூ ஹாவ் டு பெர்ஃபார்ம். இப்போ கிரிக்கெட்டர் இருக்காங்கன்னா அவன் 4 6 அடிச்சா தான் அவங்ககிட்ட போயிட்டு ஆட்டோகிராஃப் வாங்குறோம், நெக்ஸ்ட் கேம் போகிறான். சப்போஸ் வந்த உடனே டக் அவுட் ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுவோம், அடுத்த கேம்லேயே வரமாட்டான். இதே தான் மீடியா. மீடியான்றது வந்து ரெஃபர் ரெக்கமெண்டேஷனில் வர முடியாத ஒரு வேலை, ரெக்கமெண்டேஷனில் வந்தாலும் நிலைக்காத ஒரு வேலை. இப்போ ஒரு அக்கௌண்டன்ட்டாவோ ஒரு டைப்

0: இன்ஸ்டா பண்ணா கூட ஒரு தப்பாச்சுன்னா நம்ம இது போட்டு எரேசர் போட்டு எரேஸ் பண்ணிக்கலாம். மீடியாவில் நான் ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு வார்த்தை தப்பாக போச்சுன்னா நோபடி கேன் எரேஸ். அதுவும் தூர்தர்ஷனில் இருக்கும்போதெல்லாம் ஒரு வாரத்தை தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் வேலை தூக்குனவங்களாம் இருக்காங்க, வேலையோ இழந்தவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பர்ஃபார்மன்ஸை மட்டுமே நம்புகிறவங்க, நான் என்னோடய திறமையை மட்டுமே வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, அவங்களோட திறமையில் ரொம்ப தெளிவான ஒரு ஐடியா இருக்கவங்க மீடியாவுக்கு வரலாம். இல்லை எல்லாம் சார் பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு நியூஸ் படிக்கிறாங்க சார், நானும் நியூஸ் படிக்கணும் சார்னு வர்றவங்களாம் இருக்காங்க. நான் சொல்ல நியூஸ் படிக்கணும்னா ஒரு பேப்பர் வாங்கிக்கோங்க, டெய்லி வீட்லேயும் நியூஸ் படிங்க. எதுக்கு நீங்கள் கேமரா முன்னாடி வரணும்னு நினைக்கிறீங்க? கண்ணாடியில் ஃபஸ்ட்டு மூஞ்சி பார்த்துக்கோங்க. இப்படிலாம் சொல்லுவேன், கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா வந்துட்டு கஷ்டப்படக்கூடாது. ஸோ பாருங்கள், நீங்கள் படிக்கிறது நீங்களே ஒரு ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள், ஒரு டேப் ரெக்கார்ட்லேயே ஒரு ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள், கேளுங்க. உங்களால் கேட்க முடிஞ்சால் நீங்கள் அப்புறம் ஆடிஷனுக்கு வாங்க. இல்லாமல் சும்மா அவங்க வராங்க இவங்க வராங்கலாம் வராதிங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா மீடியான்றது வந்து ஒரு திறமையை ஒரு நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கொண்டான ஒரு தளம் தான். ஸோ அதனால் மீடியாவுக்கு வர்றவங்க ஃபஸ்ட்டு எந்த விதத்தில் வர போகிறேன், ஆங்கரா இல்லைன்னா நியூஸ் ப்ரெசென்டரா இல்லைனா ஒரு ஆக்டிங்கா சீரியல் ஆர்டிஸ்டா இல்லை ஃபிலிம் ஆர்டிஸ்டா இல்லை பிஹைண்ட் த ஸ்க்ரீனா என்ன பண்ணுவோம். ஏன்னா மீடியான்றது நாட் ஓன்லி ஆன் ஸ்க்ரீன், பிஹைண்ட் ஸ்க்ரீன் நிறையா இருக்குது. ஸோ அதில் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான பயிற்சி எடுத்துகிட்டு வரணும். சும்மாவே நடிக்கிறவங்களுக்கும் நான் தான் சொல்லுவேன், நானும் நடிக்கிறேன் அப்படின்னு வந்து நின்றுட்டு கிளாப் போர்டு அடித்த உடனே ஒன்றுமே வராது வாயில். யூ கோ டு அ ஸ்கூல், அதுக்குன்னு வந்து சினிமா ஃபிலிம் ஸ்கூல்ஸ் இருக்குது, ஃபிலிம் காலேஜஸ் இருக்குது, அங்கே போய் ஒரு கோர்ஸ் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஏதோ பண்ணு, யூ நோ அபவுட் த கிராஃப்ட்ஸ். இப்போ நீங்களாம் அங்கே படிக்கிறீங்க, இப்போ வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு ஹெட்ஃபோன்ஸ்னால் என்ன, மைக்னா என்ன, அதில் கண்டென்சர் மைக்னா என்ன, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் பாப் ஃபில்டர், இதெல்லாம் தெரிஞ்சுன்னா நீங்கள் பிஹேவ் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். இஃப் யூ டோன்ட் நீ டோன்ட் நோ எனி திங், உங்களுக்கு கொண்டு வந்து இந்த ஸ்டுடியோவில் விட்டால் என்ன பண்ணுவீங்க? யூ டோன்ட் நோ ஹவு டு ஆப்ரேட். த சேம் திங் இஸ் அப்ளிகபிள் ஃபார் மீடியா. ஃபார் மீடியா யூ நீட் செப்பரேட் ப்ரிப்பரேஷன் அண்ட் யூ ஷுட் ஹேவ் அ கிளாரிட்டி இன் மைண்ட் வாட் யூ ஆர் கோயிங் டு பிகம்.
1: வெறும் பாப்புலாரிட்டியை மட்டும் எதிர்பார்க்காம பேராசை பெருநஷ்டம்ன்ற விஷயத்தை மனசுல வச்சுட்டு மீடியாக்குள்ள வரணும்னு சொல்றீங்க. நீங்க டெலிவிஷன்ல இருக்கிறனால இந்த கேள்வியை உங்ககிட்ட கேக்குறேன் சார். பொதுவா மக்கள் கருத்து என்னன்னா, இப்போ இருக்க சில சீரியல்ஸும் வர சில படங்களும் சில தவறான பழக்கங்களுக்கு வழிவகுக்குதுன்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்க பெர்ஸ்பெக்டிவ் என்ன?
0: அது எல்லா இடத்துலயுமே நமக்கு வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. நல்ல விஷயங்களும் கிடைக்கும், கெட்ட விஷயங்களும் கிடைக்கும். புஃபே மாதிரி லைஃப்ன்றது, நம்ம நல்லதை எடுத்துக்கணும் கெட்டதை விட்டுறணும். அதான் அந்த அன்னப்பறவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்படி பார்க்கும்போது மீடியாவில் சீரியல் படங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயுமே நல்ல விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு, கெட்ட விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. நான் கெட்ட விஷயங்கள் சொல்லும்போது அதுக்கு கீழே கேப்ஷன் வேற போடுவாங்க, மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடுன்னுவாங்க. சும்மா இருந்தாலும் ஏன் வந்து எல்லாருமே கொடுக்குறாங்க அப்படின்னா, லைஃப் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். நம்ம வந்து வெறும் ஞானிகளுக்கும் சித்தர்களுக்குமே மட்டும் வந்து படத்தை எடுக்கிறதில்ல, சீரியல் எடுக்கிறதில்ல, நம்ம உள்வாங்கிக்கிறது என்ன, அப்சார்ப்ஷன் என்னன்றதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது சினிமா அப்படின்னு நம்ம தேடிட்டு போய் பார்க்குற ஒரு விஷயம், அதில் நமக்கு ஆப்ஷன் இருக்குது, ஜோனர் இருக்குது, நமக்கு வந்து த்ரில்லர் வேணுமா இல்லை ஹாரர் வேணுமா இல்லை ஃபேமிலி ஸ்டோரி வேணுமா ரொமான்டிக் மூவிஸ் வேணுமா நம்ம செலக்ட் பண்ணி போய் பார்த்துக்கலாம். ஆனால் சீரியல் அப்படின்போது நம்மளோட வீட்டுக்குள்ளே வந்து திணிக்கப்படுற ஒரு விஷயம். நிறைய சேனல்ஸ் இருந்தாலும் கூட மெஜாரிட்டி யார் பார்க்குறாங்களோ அதை வந்து நம்ம பேசிவ் அப்சர்வர் ஆகிடும். வீட்டில் வந்து ஒரு நாலு பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா தேல் பி வாட்சிங் ஒன்லி சீரியல்ஸ். அந்த சீரியல்ஸ் பார்க்கும்போது இப்போ இருக்கிற கலாச்சாரத்தில் எல்லாருமே வந்து ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுலாம் கேட்கறதில்ல. ஒரு ரூமில் வந்து லிவிங் ரூமில் ஒரு டிவி ஓடிட்டு இருந்ததுன்னா அது வந்து நாலு ரூமுக்கும் கேட்குற மாதிரி இருக்குது. அது வந்து மிடில் ஏஜ்டு பர்சனும் அதை தான் கேட்டாகணும், வேறு வழி கிடையாது. ஸ்கூலுக்கு போகிற எக்ஸாம் படிக்கிற குழந்தையும் அதை தான் கேட்டாகணும். அப்படி இருக்கும்போது நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலிஸ்லேயே வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, சவுண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அதாவது ஒலி அப்படி இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. வேல்யூன்றது வந்து ஸ்பிரிச்சுவல் வேல்யூ இருக்குது, நம்மளை உடம்புல நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நிறைய சக்தி இருக்குது அதுக்கு. அதனால்தான் ஓம் அப்படின்ற ஒரு சக்தி இது சொல்லும்போது நமக்கு வந்து உடம்புல ஒரு வைப்ரேஷன் வருது, சில வார்த்தைகளை உச்சரிக்கும் போது நமக்கு நல்லது நடக்குது. அதே மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் இல்லை ஏதாவது நல்ல விஷயத்துக்கு போகிறோம்னா பெரியவங்க வந்து சின்னவங்களை ஆசீர்வாதம் பண்ணும்போது கூட நீ நல்லா இருக்கு பல்லாண்டு வாழ்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் என்ன அப்படின்போது பாசிட்டிவ் வேர்ட்ஸ் கிரியேட்ஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன், அட் த சேம் டைம் நெகட்டிவ் வேர்ட்ஸ் கிரியேட்ஸ் த நெகட்டிவ் வைப்ரேஷன், இதான் லா. அப்படி இருக்கும்போது நீங்கள் பாருங்கள் சீரியல்ஸ் அப்படின்னா ஒரு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10-11 மணி வரைக்கும் ஓடுது சீரியல்ஸ். அந்த சீரியல்ஸில் நல்ல வார்த்தைகள் எத்தனை இருக்குது, கெட்ட வார்த்தைகள் எத்தனை இருக்குன்னு நீங்கள் லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 5% நல்ல வார்த்தைகளும் 95% வந்து கெட்ட வார்த்தைகளும் தான் வருது. கெட்ட வார்த்தைகள் தான் நான் சொல்கிறது வந்து வல்காரிட்டி வைஸில் சொல்லலை, நெகட்டிவ் இது கர்சிங் கொலை பண்ணிடுவேன், ஆக்ரோஷமான வார்த்தைகள், நாசமாக போனோம் இது அந்த மாதிரி வார்த்தைகளே நம்மளுடைய லிவிங் ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னும் போது நம்ம வீட்டில் என்ன நெகட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், யூல் கெட் ஓன்லி நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் வைப்ரேஷன். இன்னொன்று மெடிக்கலாக எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வார்த்தைகளையே கேட்டுட்டு நீங்கள் போய் நைட்டு படுக்க போனீங்கன்னா நைட் எப்படி இருக்கும் ட்ரீம், யூ வில் நாட் கெட் எ குட் ட்ரீம். அதே மாதிரி உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக நிம்மதியான தூக்கம் இருக்குது, அடுத்த நடந்து அந்த இரிட்டேஷனோடு இருந்துப்பீங்க. இன்னொன்று அந்த கேரக்டர்ஸோட பாதிப்பு, அந்த கேரக்டர்ஸ் கெட்ட கேரக்டரே பார்த்துக்கிட்டே இருந்தால் என்னாகும். இன்னும் சீரியலில் வந்து இந்த வில்லி ரோலில் நடிக்கிறவங்க லேடிஸ் அவங்களே சொல்லியிருக்காங்க, நான் முதல்ல நல்லா தான் இருந்தேன், இந்த வில்லி ரோலில் நடிக்க நடிக்க ஐ எம் பிகமிங் எ நெகட்டிவ் கேரக்டர் இன் லைஃப் ஆல்சோ. அப்போது அதை பார்த்துட்டே இருக்கவங்களுக்கும் அப்படி தானே இருக்கும். இப்ப நிறைய பேர் ஓல்டு ஏஜ்ல இருக்கிறவங்க வீட்டுல வேற வழி இல்ல, எல்லாரும் போயிடுவாங்க, ஹஸ்பண்ட் பையன் ஒரு பக்கம் போயிடுவான், மருமக ஒரு பக்கம் வேலைக்கு போயிடும், இந்த அம்மா உட்காந்து 11 மணிக்கு ஆன் பண்ணாங்கன்னா என்ன சீரியல் வருதோ விடாம கேரக்டர் ஒரே கேரக்டர் வெவ்வேறு பேர்ல வரும், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு சைக்கலாஜிக்கலி தே ஆர் டிஸ்டர்ப்டு, சைக்கலாஜிக்கலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, தேவையில்லாத ஹெட்ஏக்கு, இந்த அவங்க சைனசைட்டிஸ் மைக்ரைன் சொன்னால் கூட ரூட் காஸ் ஆஃப் தட் இஸ் த டைலாக்ஸ் வாட் தே லிசன் டு எவ்ரிடே. அதுக்கப்புறம் வந்து அது வந்து என்ன பண்ணுது, ஒரு ஈகர்னஸ் ஒரு இது கிரியேட் பண்ணுது, ஒரு கியூரியாசிட்டி, நெக்ஸ்ட் என்ன ஆகுமோ, அவன் என்ன பண்ணுவான், கரெக்டாக கத்தி எடுத்து பின்னாடி போகும்போது தொடரும்னு போடுவான், அடுத்த நாள் வரைக்கும் அவங்களுக்கு அந்த டென்ஷன். ஸோ அது என்ன பண்ணுவோன்னா அவங்களுக்கு உடம்புல வந்து நல்ல விஷயங்களை செக்ரீட் பண்ணுறதுக்கு பதிலாக பேட் ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணி தட் வில் டெஸ்ட்ராய் தர் ஹெல்த். அதனால் மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப மோசமான ஒரு விஷயம் வந்து இது. இது வேர்ட்ஸை பற்றி. இன்னொன்று, நமக்கு தெரியாத நம்ம யோசிக்காத சில கெட்ட விஷயங்களும் சொல்லிக் கொடுக்குது, சினிமாவும் சரி சீரியல்ஸும் சரி. இப்போ சீரியல் அதிகமாகவே பண்ணுறாங்க. அதை சினிமாவில் இப்போ சொல்லணும் அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கலாச்சாரம்லாம் நல்லா இருக்கும்போது சில தகாத உறவுகளெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டினது சினிமா. ஒரு சில இயக்குநர்கள், நம்ம ரொம்ப பெரிய இயக்குநர்கள் சொன்னவங்க வந்து தகாத உறவுகளுக்கு வந்து ஒரு அங்கீகாரமும் ஒரு அஸ்திவாரமும் போட்டு கொடுத்தாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம கலாச்சார சீர்கேடுக்கு ஒரு காரணம்னு நான் சொல்லுவேன். அன்றைக்கே அதை நம்ம கட் பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்திருக்காது. அதே மாதிரி இன்றைக்கும் சீரியலில் பார்த்தீங்கன்னா ஒரு மருமகளை ஒரு மாமியார் எப்படி சாவடிக்கிறாங்க அப்படின்னா, கேஸ் சிலிண்டரை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே மேட்ச் பாக்ஸை பத்த வைக்கும்போது இந்த இதெல்லாம் காமிக்கும்போது நார்மலாக உட்காந்துருக்க மாமியாருக்கு கூட என்ன தோணும், மருமக வீட்டுக்கு வரும்போது சரி கேஸ் சிலிண்டர் திறந்து விடலாமா, தோணுமா தோணாதான். டெய்லி பேப்பரில் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னாலே நிறைய பேர் இந்த மாதிரி கல்ப்ரிட்ஸை வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது, போலீஸ் இன்டர்வியூ பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இன்ஸ்பிரேஷன் சீரியல் தான், இதை வந்து நான் ஒரு சீரியலை பார்த்து கற்றுக்கிட்டேன், இதை வந்து நான் ஒரு சினிமாவை பார்த்து கற்றுக்கிட்டேன். சினிமா எந்த படமாக இருக்கட்டும், சீரியல் எந்த சீரியலாக இருக்கட்டும், ஆனால் நிறைய பேருக்கு தவறான ஒரு விஷயங்களை கற்றுக் கொடுக்குற ஒரு, அதாவது பேட் சைட் ஆஃப் அவர் பிரெயின் இருக்கு இல்லையா, அதை ட்ரிகர் பண்ணுறது வந்து இந்த சீரியலும் சினிமான்றதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக அது வந்து பாதிப்பை தான் ஏற்படுத்துது. அதை அவாய்ட் பண்ணிட்டாலே பாதி வியாதியும் வராது, சமுதாயமும் நல்லாயிருக்கும்.
1: நம்ம சீரியல்ஸ் பார்க்குறதுனாலையும் இந்த சினிமா பார்க்குறதுனாலையும் வர இம்பேக்டை நீங்கள் ஒரு மெடிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். சார், நீங்கள் இவ்வளோ நேரம் பேசினதில் நிறைய திருக்குறள் சான்றுகளை கண்டினியூஸாக சொல்லிட்டே வந்தீங்க. அதிலிருந்து உங்களுக்கு திருக்குறளில் எவ்வளோ ஆர்வம் இருந்ததுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. எப்படி இந்த ஆர்வம் வந்தது, எப்படி உங்களுக்கு இந்த திருக்குறள் மேல இந்த பற்று வந்தது?
0: திருக்குறள் வந்து இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதாவது நமக்கு நல்ல நட்புன்னு சொல்றோம் இல்லையா, ஃப்ரெண்டு, நமக்கு வந்து ஒரே ஒரு ஃப்ரெண்டு திருக்குறள் புக்கு மட்டும், ஒரு பொழிப்புறையோட ஒரு மூவா புக்கோ இல்லைனா ஒரு நிறைய ஆத்தர்ஸ் இருக்காங்க, ஒரு புக்கு வச்சாலே போதும்ன்றது நான் வந்து எப்போ ஒரு லோயலாவில் படிக்கும் போதே நான் அதை உணர்ந்தேன். அதுக்கு முன்னாடி ஸ்கூல் டைம்லலாம் வந்து மனப்பாட பகுதின்னு ஒன்று இருக்கும், மொத்தம் 10 குறள் ஒரு அதிகாரத்தில் இருக்குன்னா அது 2 குறள் தான் வந்து மனப்பாட பகுதியில் வரும், அதை மட்டும்தான் மனப்பாடம் பண்ணுவோம், அர்த்தமும் புரியாது. ஆனால் லோயலா கல்லூரியில் நம்ம படிக்கும்போது அங்கே வந்து தமிழ் ஆசிரியர்கள் வந்து தமிழை நமக்கு எங்களுக்கு வந்து ஊட்டி வளர்த்தாங்க. அதாவது தமிழோடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும், அந்த குறிஞ்சி பாட்டு படிக்கும்போதும் சரி, அந்த நிறைய விஷயங்கள் வந்து சும்மா ஒரு லாங்குவேஜ்னு இல்லாமல் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணாங்க. அப்போ வந்து திருக்குறளை வந்து மேற்கோள் காட்டி தான் சொல்லி கொடுப்பாங்க நல்ல விஷயங்களையே. அப்போது ஒவ்வொருத்தரும் அவங்க நல்ல விஷயங்களை சொல்லும்போது அப்போ அந்த பிரெயினும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், நான் பர்டிகுலராக என்ன பண்ணுவோன்னா அதை வந்து உள்வாங்கி மனசில் போட்டுப்பேன், மனசில் போட்டு ஒவ்வொன்றுத்தும் கார்லேட் பண்ணி பண்ணி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ திருக்குறளில் வந்து நமக்கு 1330 குறள் இருக்குன்னா அது ஒவ்வொன்றுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம பிறந்து இறக்குற வரைக்கும் எந்த துறையில் இருந்தாலும், அது நீதித்துறையாக இருக்கட்டும், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், வாணிபத்துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலுமே எல்லா வயசில் இருக்கிறவங்களுக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சரி, நல்ல சுகமான விஷயங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே அவர் வரையறை போட்டு டெஃபினிஷன் குறுகத்தரித்த குறள் நம்ம சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஃப்ரெண்டு குறள், யாருமே நம்ப வேண்டாம். ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா குரலை கொடுத்து புரட்டி பார்த்தோம்னா போதும், ஏதாவது ஒரு குரல் ஆன்சர் இருக்கும் அப்படின்றத நான் உணர்ந்து அதுதான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் வந்து எனக்கு திருக்குறள் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால் எதையுமே ஒரு இப்போ ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் கூப்பிட்டு பேசுனாங்கன்னா கூட நான் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போது கலைஞர் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணார், ஒகேனக்கல்ல கூட்டு குடிநீர் திட்டம்னு ஒன்று பண்ணி 2008 அதுக்கு ஒகேனக்கல்ல நான் தான் போய் அந்த ஸ்டேஜ் இதை பண்ணேன். அப்போது அவருடைய அந்த திட்டத்தோடைய வேல்யூ என்னென்னா 1330 கோடி. அப்போ நான் சொன்னேன் அந்த இதுலேயே அவர்கிட்ட கலைஞர்கிட்ட சொல்லும் போதே சொன்னேன்னா, இந்த மாதிரி கலைஞர் ஐயாவுக்கு வந்து எல்லா திருக்குறள்ன்றது ரொம்ப அவர் பொழிப்புறையே தனியாக எழுதியிருக்காரு, திருக்குறள் அவ்வளோ ஒரு ஈடுபாடு விடுவார். நான் சொல்லுவேன், எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்கதோ அந்த சான்ஸில் கூட திருக்குறளை எப்படியாவது புகுத்தணும்னு நினைக்கிற ஒரு கலைஞரை, இப்போ இந்த திட்டத்துக்கு கூட பாருங்கள் கோடி ஒதுக்கிறதுல கூட 1330 கோடி ஒதுக்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காருன்னா எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கணும்னு. அது மாதிரி ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் லைக்கிங் சம்திங், த நோ த ட்ரூ வேல்யூ ஆஃப் சம்திங், டெஃபினெட்லி யூ வில் நாட் லீவ் இட். அது மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்க வேண்டிய ஒரு நங்கூரம் மாதிரி, வாழ்க்கைக்கு வந்து ஒரு நங்கூரம் மாதிரி திருக்குறள், அது தமிழ்நாட்டில் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இப்போ எது பேசும்போது நான் வந்து கரெக்டாக இந்த நம்பர் குறள்னா சொல்லலை. இப்போ எப்படி சொன்னேன் நான், அந்த ஒரு விஷயத்தை வரும்போது கார்லேட் பண்ணி அதை சம்மந்தம். அதனால் என்னென்னா எல்லா விஷயத்துக்கும் எல்லா மொழி மதம் தாண்டி எல்லா வயதையும் தாண்டி எல்லா தொழிலையும் தாண்டி உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரே ஒரு ஒரு நல்ல ஒரு நெறிமுறைகளை சொல்லக்கூடிய ஒரு நூல் வந்து திருக்குறள். அதனால் திருவள்ளுவரை நான் தெய்வமாக தான் நினச்சிட்டு இருக்கேன்.
1: திருக்குறளையும் திருவள்ளுவரையும் இவ்வளோ ரசித்து நீங்கள் போட்டுருது எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது நிஜமாகவே. இன்னைக்கு நம்ம விதைக்கிறது தான் நாளைக்கு மரமாக வரும். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம குழந்தைங்க மனசுல விதைக்கிற எண்ணங்கள் தான் நாளைக்கு அவங்க வளருது இல்லை தெரியும். பேரண்டிங்க்கு சிறந்த டிப்ஸ்னா நீங்க எதை ஷேர் பண்ணுவீங்க?
0: பேரண்டிங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பேரண்டிங்கே கஷ்டமா இருக்கு. அதாவது இன்ஃபர்டிலிட்டின்றது மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் தான் பேரண்ட்டு அதையே பிசினஸ் ஆகிடுறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஃபுல்லா ஒரு காசு செலவு பண்ணி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா, அதாவது நல்ல இயற்கையா இன்பமா நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே வந்து இப்ப மெக்கானிக்கலா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு திருமணம் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா ஒரு குழந்தை தரிக்கிறதுன்றது ஒரு இன்பமான விஷயம். இப்போ வந்து அது ஒரு டாஸ்க், ஒரு அஜெண்டா ஷெட்யூல் போட்டு பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதுலேயும் இந்த ஹார்மோன் டெஸ்ட்டு அது அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த அம்மா அப்பாவுக்கு அந்த குழந்தைய பார்க்கும்போது குழந்தையா தெரியாது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தெரியும். இப்போ இவ்வளோ செலவு பண்ண 50 லட்சம் செலவு பண்ண எனக்கு ஒரு குழந்தை கிடச்சிருச்சு. அப்போது அந்த குழந்தை மேலே அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் இருக்கிறத விட அதுக்கு அது வந்து ஒரு பொக்கிஷமாக நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து நடக்க விடுறதில்லை, ஓட விடுறதில்லை, அதை அப்படியே பின்னாடி இருந்து பொத்தி பொத்தி பொத்தி பாதுகாத்தா அதுக்கு சுயமா நடக்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இதுதான் ஆரம்பம். அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி பேரண்டேஜ் ஆரம்பிக்கிறதுலேயே ப்ராப்ளம் இருக்குது. சரி, ஓகே. ரெண்டாவது வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா, இப்போ வந்து ரெண்டு குழந்தைன்றது லக்ஸுரி. முன்னெல்லாம் வந்து 8 பேர் இருப்பாங்க, இல்லை 8வது நான் 7வது நான் சொல்லிப்பாங்க. இப்போ வந்து ரெண்டு குழந்தைன்றது லக்ஸுரி. எல்லாருக்கும் மேக்ஸிமம் ஒரு குழந்தை தான் இருக்குது. அப்படி ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ இருக்கும்போது ரெண்டு குழந்தை இருக்கிறவங்க வந்து ஒரு ஃபஸ்ட்டு பொண்ணாக பிறந்து அப்புறம் பையனும் வளர்த்து பெற்றுக்கிறாங்க. அது இல்லாமல் அது பிறந்த உடனேயே அதனுடைய வாழ்க்கை இவங்க டிசைட் பண்ணுறாங்க. என் பையன், இப்போ நான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, என் பையன் கண்டிப்பாக சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக தான் இருக்கணும். நான் டாக்டர், என் பையன் வந்து டாக்டராக தான் இருக்கணும். அதுவும் இந்த ஃபீல்டு ஸ்பெஷாலிட்டி வரைக்கும் முடிவு பண்ணிடுறாங்க. 3வது படிக்கும்போதே இது கார்டியாலஜிஸ்ட்டு, இது வந்து நியூரலஜிஸ்ட்டுன்னு. இது வந்து மிகப்பெரிய தவறு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து ஒரு உருவமாக பார்க்குறோம், குழந்தைய ஒரு உருவமாக பார்க்குறோம். ஆனால் வந்து குழந்தைன்றது வந்து தொப்புள் கொடி வெட்டின உடனே அது தனி, நம்ம தனின்றதை எந்த பேரண்ட்ஸும் உணர்றது கிடையாது. நீ என்னுடைய இது, என்னுடைய பிளட்டு, இன்னும் பிளட் குரூப் என்ன இருக்கலாமே தவிர அந்த ஆன்மா வேற, சோல். அதாவது ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்போது ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் அந்த உயிர் நுழையும். அதுதான் வந்து புது ஆத்மா வரவேற்கிறதுக்காக பிறந்த குழந்தைக்கு ஒரு புண்ணியா வச்சனும் பண்ணுறது, இறந்து போனவங்களுக்கு ஒரு காரியம் பண்ணுறது. காரணம் என்னென்னா, அது நம்ம எப்படி ஒருத்தர் புதுசாக ஜாயின் பண்ணால் அவங்களுக்கு ஒரு இது கொடுக்குறோம், ரிசீவிங் பார்ட்டி கொடுக்குறோம், அப்புறம் ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி கொடுக்குறோமோ, அந்த மாதிரி ரிசீவிங் அண்ட் சென்டிங் ஆஃப் தான் வந்து இந்த சோல். அப்படி அப்போ அந்த சோலுக்கு உண்டான கர்மா, அதுக்குண்டான சில விஷயங்கள், அதுக்குண்டான எதுக்கு பிறந்தது அப்படின்றது அந்த பிறவி பயன் சொல்லுவாங்களே, அந்த பிறவி பயனோட தான் அது பிறந்திருக்கும். இது நம்புறவங்களுக்கு நம்பிக்கை, நம்பாதவங்களுக்கு வந்து இது மூட நம்பிக்கையாக இருக்கலாம். பட் திஸ் இஸ் த ஃபேக்ட். அப்போது அந்த கர்மாவை சுமந்துக்கிட்டு வர்ற அந்த குழந்தை வந்து போன ஜென்மத்தில் வந்து அது ஒரு டாக்டர் இருந்ததுன்னா இந்த ஜென்மத்தில் பெஸ்ட் டாக்டராக வரலாம். போன ஜென்மத்தில் மியூசிஷியனாக இருந்ததுன்னா அந்த கேரக்டர்ஸோட இந்த ஜென்மத்தில் வந்து இன்னொரு நல்ல மியூசிஷியனாக வந்திருக்கலான்றதை புரிஞ்சுக்கிட்டு அப்சர்வ் பண்ணணும். பேரண்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணணும் குழந்தைங்கள. அதில் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு, அதாவது நான் ஒரு நம்ம ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னால எங்கே பண்ணணும் அப்படின்னா ப்ரைமரி ஸ்கூல்ஸில் தான் பண்ண முடியும். ஏன்னா 5 விளையாதது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பிறந்து ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு வந்து அதனுடைய பிரெயின் வந்து நெய்வாக இருக்கும். நெய்வுனா அதாவது எழுதப்படாத ஒரு சிடி, ஃபார்மேட் பண்ணாத ஒரு சிடி. அதை ஃபார்மேட் பண்ண வேண்டியது யார் அப்படின்னா பேரண்ட்ஸ். அது நல்ல விதத்தில் பேரண்ட் பண்ணும், இது பண்ணும், ஃபார்மேட் பண்ணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னை வச்சு சொன்னும்போது, எனக்கு சின்ன வயசுலேருந்தே அம்மா சோறு விட்டும்போதும் அப்பா சொல்லி கொடுக்கும்போது எல்லாமே நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 50 பைசா எவனாவது எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டான்னா கவுண்டரில் எங்கள் அப்பா கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு. அது நம்மளுடைய காசு இல்லை, கொண்டு போய் கொடுத்துட்டு வா. இந்த மாதிரி நேர்மையை சொல்லி கொடுத்தாரு எங்கள் அப்பா. எங்கள் அம்மா வந்து எல்லாமே என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, உண்மை ஜெயிக்கும், உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும், கெட்டது பண்ணுறவங்க கெட்டதான், ஊசி திருடனவனை என்கரேஜ் பண்ணால் அவன் பெரிய திருடனாக வருவான். இந்த மாதிரி நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து 5 வருஷத்துக்கு அப்புறம் விட்டுட்டாங்க, எப்படியாவது போன் விட்டாங்க. அதை எப்படியாவது போனால் அப்படின்னா இவன் நல்ல வழியை தான் போன் நம்பிக்கையில், அது இனியும் நடந்துட்டுருக்கு. ஸோ என்னை மட்டுமே எக்ஸாம்பிளாக வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பேரண்ட் வந்து ஒரு குழந்தை கருவில் உருவாகும்போது மொத்தம் 9 இல்லையா மாதங்கள், அந்த இதில் 3 பிரிச்சுப்பாங்க ட்ரைமிஸ்டர்ன்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டர்ன்றது முதல் 3 குழந்தை கருவில் இருக்குது. அந்த சமயத்தில் தான் ஆர்கனோஜெனசிஸ்ன்னு சொல்லுவோம். மெடிக்கல் ஆர்கனோஜெனசிஸ்னா உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் தோன்றக்கூடிய ஒரு காலம். 3 முடிஞ்சிருச்சுன்னா 3 பிறக்கிற வரைக்கும் உருவான உறுப்புகள் அளவில் பெருசாகுமே தவிர புதுசாக எந்த உறுப்பும் உருவாகாது. ஸோ அந்த ஆர்கனோஜெனசிஸ் பீரியடில் ஏதாவது இன்சல்ட், நீங்கள் ஒரு பேராஸ்டமால் எடுத்தீங்க, இல்லை ஒரு எக்ஸ்ரே கதிர் ஏதாவது பட்டுச்சுன்னா அந்த குழந்தைக்கு டிஃபார்மிட்டி வரும். இப்போது முதல்

0: மேல திணிக்காதீங்க. நான் நினைச்சேன் இவ்வளவு பெரிய ஆளாகணும்ட்டு. இப்ப பாரு, நீ படிக்காம இருக்கிற, நான் எப்படி கஷ்டப்பட்டேன், இப்ப நீ இந்த மாதிரி சுகமா இருக்கிறிய. நெவர் கம்பேர் யுவர் பாஸ்ட் வித் யுவர் கிட்ஸ் அண்ட் யூ டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் டிசையர்ஸ் ஆர் யுவர் ட்ரீம்ஸ் ஆன் டு யுவர் கிட்ஸ். உங்களுடைய கனவுகளை உங்க குழந்தை மேல திணிக்காதீங்க. உங்களுடைய பாஸ்ட்டை கம்பேர் பண்ணி, நான் வந்து கெரசின் லேம்ப்ல படித்தேன், நான் வந்து ஸ்ட்ரீட் லேம்ப்ல உட்காந்து படித்தேன், நீ பாரு எவ்வளோ. வை டு யூ கம்பேர்? என்ன இப்போ ரீசெண்டாக படித்த ஒரு இடத்துல, நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு அந்த வாழ்க்கையில் வாழணும்னு திணிக்காதீங்க. ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸு நீங்கள் வாழணும்னு நினச்சாங்க இல்லையா, அந்த உலகம் இப்போ இல்லை. இப்போ நம்ம வாழ்ந்த உலகம் வந்து இப்போ கிடையாது, இப்போ இருக்கிற உலகம் வேறு. நான் இப்போ இருக்கும்போது செல்ஃபோனை, நான் தூர்தர்ஷன் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு இப்போ செலக்டட்னு எதில் வருதுன்னா பேஜரில் வருது. தெர் வாஸ் நோ செல்ஃபோன். இப்போ நீங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறீங்களே, அதில் நாங்கள் இல்லாமல் வாழ்ந்தோம். அப்போ வந்து அந்த பேஜர்ன்ற விஷயம் பெரிய டெக்னாலஜி. அதில் வந்து இவர் செலக்டட்னு வரும்போது ஆஹா, உடனே ஒரு லேண்ட்லைனில் போய் கூப்பிடணும், அந்த மாதிரி ஒரு காலம். அந்த காலம் இப்போ இல்லையே. அந்த காலத்துக்காக தான் எங்கள் அம்மா அப்பா என்ன தயார் பண்ணாங்க. இப்போ நான் வந்து என் பொண்ணை தயார் பண்ணுறோன்னா இப்போ இருக்கிற காலத்துக்கு தயார் பண்ணோம். அவள் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதுக்கு தான் தயார் பண்ணமே தவிர, யூ ஷுட் நெவர் கம்பேர். நான் பட்ட கஷ்டத்தை நீ படுன்றத நிறுத்துங்க. நான் தோற்று போன விஷயங்களை நீ ஜெயிக்கணுன்ற விஷயங்களையும் தவிருங்க. நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லிக் கொடுங்க. முழு சுதந்திரத்தை கொடுத்து அவங்க அவங்க வாழ்க்கையை முடிவு பண்ணிக்கிட்டோன்னு விடுங்க. எந்த ஃபீல்டில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ, அவங்களுக்கு டேலண்ட் இருக்கோ, அதை வளர்க்கறதுக்கு உண்டான உரமிடுற விவசாயி தான் நீங்களே தவிர பயிர் நடுற விவசாயிங்க கிடையாது.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அழகா எல்லா பேரண்ட்ஸ்க்கும் புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். சார், இவ்வளோ வருஷம் நீங்க மீடியா ஃபீல்ட்ல இருந்திருக்கீங்க, மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இருந்திருக்கீங்க, உங்களுக்கு கிடைச்ச மிக சிறந்த அங்கீகாரம்னா நீங்க எதை சொல்வீங்க?
0: லாயலா காலேஜில் நான் கோல்டு மெடல் வாங்கினது. அதாவது நான் டிகிரி பண்ணும்போது ஐ காட் ஏ கோல்டு மெடல், ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்ச பெரிய அங்கீகாரம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து 25 வருஷம் முடித்ததுக்காக எங்களுடைய சேர்மன் கலாநிதி மாறன் கிட்டேருந்து ஒரு கோல்டு மெடல் வாங்கினேன், 25 வருஷம் முடித்ததுக்காக. அடுத்த அங்கீகாரம் எனக்கு கின்னஸ் ரெக்கார்டு கிடைச்சுன்னா அது வந்து என்னுடைய அடுத்த அங்கீகாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: ரொம்ப சந்தோஷம் சார். நான் அட்வான்ஸாகவே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இங்கே சிஆர்எஸ் சார்பா. இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பேசணும், நீங்கள் நம்ம நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறத சொல்லலாம்.
0: நேயர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, திங்க் குட், டூ குட், பி குட் டு சீ காட். யோசிக்கிறோம் கடவுளை பாக்குறதுக்கு என்னென்ன வழி, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, ஹிமாலயாஸ்க்கு போகலாமா, அங்க உட்காரலாமா, தியானம் பண்ணலாமா, என்னென்னவோ யோசிக்கிறோம் தப்பு தப்பா. ஆனா நமக்கு உள்ள இருக்கிறது தான் கடவுள். அந்த கடவுள் தான் நம்மள வழி நடத்துறான் அப்படின்றத உணரணும். அதை எப்படி நம்ம உணரலாம்னா, எப்பவுமே மேக்சிமம் நல்லது மட்டுமே நினைப்போம் எல்லாருக்குமே. அதே மாதிரி நல்ல விஷயங்களையே பேசுவோம், நல்ல விஷயங்களே பண்ணுவோம். பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் இது மட்டுமே நம்ம கான்ஸ்டன்டா பண்ணிட்டு இருந்தா போதும், எந்த விதமான தீய விஷயங்களும் நமக்கு நடக்காது. நம்ம எதிர்பார்த்ததை விட நல்ல விஷயங்கள் நடக்கும், லைஃப் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், இன்மையில் மறுமையிலையும் நல்லா இருக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். நீங்கள் இன்றைக்கி சிஆர்எஸ் வந்ததோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள்.
0: இட்ஸ் அன் எக்ஸலன்ட் பிளேஸ். இந்த நீங்கள் நிறைய சமுதாய பணிகள் பண்ணிகிட்ருக்கிறீங்க, நிறைய என்னை கூப்பிட்ட மாதிரி நிறைய பேரை கூப்பிட்டு நீங்கள் இன்டர்வியூ பண்ணி நிறைய விஷயங்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கீங்க. இது ஒரு நல்ல ஒரு சமூக சேவை, இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணணும். அட்மாஸ்ஃபியர் பார்க்கும்போது நல்லாயிருக்கு, வெரி ப்ரொஃபஷனல். ஆக்சுவலாக வந்து நான் ஒர்க் பண்ண நிறைய ஸ்டுடியோஸில் கூட சவுண்ட் ப்ரூஃப் அவ்வளோ இருக்காது, சில சமயங்களில் வந்து லீக் இருக்கும். இங்கே வந்து அவ்வளோ அருமையான ஒரு அக்வாஸ்டிக்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க, ப்ரொஃபஷனலாக இருக்குது ஸ்டுடியோ, நோ ரிவர்பரேஷன். அதாவது எனக்கு தெரிஞ்ச டெக்னாலஜியில் சொல்கிறேன், நோ லீக், அது சவுண்ட் லீக், எல்லாமே நல்லாயிருக்கு. அண்ட் த பீப்புள் ஆர் ஆல்சோ வெரி வார்ம், கம்ஃபர்டபுள், லவ்விங், அஃபெக்ஷனேட். இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ.
1: ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்காக டைம் ஒதுக்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: இட்ஸ் மை ப்ளஷர்.
1: தனது பன்முக திறமையால் பல உயரங்கள் கண்டும் நல்ல மனிதனாய் மண்ணில் நிற்க தெரிந்து நல்ல தொழில் தொடங்கி ஆசிரியர் பணியும் சிறப்புற செய்து வரும் திரு சுரேஷ் அவர்களுடன் நான் நேர்காணல் செய்ததில் நெகிழ்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல மனிதருடனும் சுவாரஸ்யமான கேள்விகளுடனும் உங்களை வந்து சந்திக்கும் வரை, திஸ் இஸ் மீ ஆஜயரிதிகா சைனிங் ஆஃப். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

முட்டைய சாப்பிடும் போது கிக்கு வரும், ஆனா உடம்புக்கு பின்னாடி சிக்கு வரும். வாழ்க்கைய நிம்மதியா வாழ போதைக்கு நோ சொல்லுங்க, குடிப்பழக்கத்துக்கு பை பை சொல்லுங்க. பொதுநலம்.

0: You're listening to MOP Community Radio 107.8. I just want to tell all everyone.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும்
1: வெல்கம் பேக் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, உங்க எல்லாருக்குமே ஷாப்பிங் பண்ண ரொம்பவே பிடிக்குமா? உங்களை மாதிரி ஷாப்பிங் பிரியர்களுக்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஷாப்பர்ஸ் கைட்.
2: ஹாய், ஹவ் ஆர் யூ?
3: ஹாய், நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
2: ஃபைண்டா. என்ன ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு, எங்க வாங்கின இந்த ட்ரெஸ்?
3: இதுவா, முகப்பேர்ல டீன்ஸ்னு ஒரு கடை இருக்குல்ல, அங்க வந்து எக்ஸ்க்ளூசிவா நம்ம டீனேஜர்ஸ்க்கு அப்புறம் ஒர்க்கிங் லேடிஸ்க்கெல்லாம் டிசைனர் க்ளோத்ஸ் கிடைக்கிறது அங்கேருந்தான். சரி, ஓகே, ஆஃபீஸ் வேலை எல்லாம் முடிஞ்சுடுதா?
2: முடிச்சாச்சு.
3: சரி, அப்ப நான் என் வீட்டுக்கு வரியா?
2: வரேனே, போலாம்.

0: வா உள்ள வா.
1: வாவ், வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு. ச்சா, என்ன கலர்ஸ், ரொம்ப அழகா இருக்கு.
0: போதும் போதும், ஒரே ஜலதோஷம் பிடிச்சிடும் போல இருக்கு. இதெல்லாம் யார் பண்ணிருக்காங்க தெரியுமா? நான் தான்.
1: ஏய், நம்புற மாதிரி தான் சொல்றியா?
0: நிஜமா நான் தான் பண்ணிருக்கேன்.
1: எப்படி தீப்தி உன்னால?
0: நம்பிக்கையே வராதே. எனக்கு டிசைனிங், அழகுப்படுத்துறது அதெல்லாம் பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆசை உண்டு. அதனால அதெல்லாம் விட்டு போக கூடாதுன்னு, அதெல்லாம் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு டிப்ளமா கோர்ஸ் பண்ணேன்.
1: எனக்கும் இதெல்லாம் பிடிக்கும் தீப்தி, ஆனா என்ன பண்றது, எனக்கும் கொஞ்சம் ஐடியாஸ் கொடுக்குறியா?
0: நானா? இன்னைக்கு நம்ம எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோல இத பத்தி தான் பேச போறாங்க. வா கேக்கலாமா? வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP Community Radio 107.8. நாங்க தாங்க பேசினது இப்போ உங்க RJs தீப்தி
1: அண்ட் ராஜேஸ்வரி. யாருக்கு தாங்க ட்ரெண்டியா, மாடர்னா, ஃபேஷனபிளா இருக்க பிடிக்காது சொல்லுங்க? இப்ப எல்லாரும் அதுதான் விரும்புறாங்க.
0: இப்போ ரோட்ல யாரும் அழகா ஒரு ட்ரெஸ் போடுன்னு போனா நம்ம யோசிக்கிறது இல்லையா, இது நம்ம கிட்ட இருக்க கூடாதா?
1: சரி, ஃபேஷன், டிசைன், இன்டீரியர் டெக்கரேஷன் இதெல்லாம் பேசுறோம்.
0: இத பத்தி நம்ம மக்கள் கிட்ட அவங்க அபிப்பிராயத்தை கேட்கலாமா? ஹலோ, உங்க பேர் என்ன?
2: என் பேர் பத்மா.
0: நீங்க என்ன பண்றீங்க?
2: நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்.
0: ஓகே மேடம், அப்போ வந்து நீங்க பசங்க எல்லாம் இருக்காங்களா?
2: எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கா.
0: அப்படியா? அப்படின்னா நிறைய இந்த ட்ரெஸ் வாங்குறச்செல்லாம் எனக்கு இது ஃபேஷனபிளா இல்ல, இது ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வார்த்தையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உங்க பொண்ணுகிட்ட இருந்து. அப்போ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
2: ஆமா, அது நிறைய இப்போ எல்லாம் தட் ஹாஸ் பிகம் அ ஃபேஷன். யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஃபேஷன் இது இன்னத்த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்றதே ஒரு ஃபேஷனா போச்சு அவங்களுக்கு. பட் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்க ஃபேஷன் ஃபேஷன் சொல்ற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தா ஒண்ணுமே வேரபிளாவே இல்லை. டே டு டே லைஃப்ல ஒரு ஈஸியா எடுத்தோம் போட்டோம், பாக்கிறதுக்கும் நீட்டா, எங்கேயானு போனோம்னா டீசென்டா ட்ரெஸ் பண்றது அந்த மாதிரி இல்லவே இல்லை. இட் இஸ் வெரி வெரி சேட் சிச்சுவேஷன். வெரி சாரி டு சே திஸ், பட் நான் எல்லா யங்ஸ்டர்ஸும் அப்படி இருக்காங்கன்னு நான் சொல்லலை. பட் மெனி பீப்புள் நான் இந்த ட்ரெண்ட் வந்து இப்ப ரொம்ப ஜாஸ்தி வளர்ந்துட்டு வருது. என்னன்னு சொன்னா இப்ப ஃபேஷன் ஷோ எல்லாம் நடக்கிறது, அங்கெல்லாம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மாடல்ஸ்க்கு போட்டு கொண்டு வராங்க. ஃபேஷன் குரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பண்ற ஒரு ட்ரெஸ் கூட அது எதுவுமே வேரபிளா இல்ல. அப்படி இருக்கும்பொழுது அதுல என்ன ஃபேஷன் இருக்கு? இந்த மாதிரி ஷோ எல்லாம் நடத்தணுமா? இதை பார்த்துட்டு நம்ம யங்ஸ்டர்ஸ், நம்ம பசங்க, அவங்களுக்கு தே ஆர் வெரி கன்ஃபியூஸ்ட். நம்ம வந்து இந்தியன் கல்ச்சரும் இல்லாம வெஸ்டர்ன் கல்ச்சரும் இல்லாம எதுக்காக என்ன ட்ரெஸ் போடுறோம், அந்த ட்ரெஸ் எதுக்காக இந்த மாதிரி போடுறோங்கிற ஒரு ஒரு எண்ணமே இல்லாம அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ் ஒருத்தர் போடுறாங்க, அவங்க அதனால நம்மளும் இந்த மாதிரி போடணும். அதுலயும் முக்கியமா இது வந்து சினிமா இன்ஃபுளுசஸ் அலாட். ஏன்னு சொன்னா இப்போ எல்லாருக்கும் ரீச் ஆற ஒரு இது, எல்லாரும் ஏழையோ இல்ல பெரியவங்களோ சின்னவங்களோ எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு மீடியா சினிமா. அதுல வரக்கூடிய இந்த மாதிரியான ரொம்ப ஆடை குறைப்பு அப்படின்னு சொல்லலாம் நம்ம, அது வந்து ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்கிறதுனால பசங்களுக்கு எது ஃபேஷன் அப்படிங்கறது தெரியல. அதாவது ஃபேஷன் இருக்கணும், ஆனா எப்படி அப்படின்னா நம்மள டீசென்டாவும் காட்டணும், நம்ம போற இடத்துல நம்மள மரியாதையா எல்லாரும் பாக்குற அளவுக்கு புது மாதிரியா ட்ரெஸ் போட்டுக்கோங்க. எப்பவும் போடுற மாதிரி ஒரே மாதிரி சாரி தான் போடணும் நீங்க, அல்ல சல்வார் கமீஸ் தான் போடணும்னு நான் சொல்லல. நீங்க ஃபேஷனபிளா நீங்க இப்ப பேண்ட் ஷர்ட் எல்லாமே போட்டுக்கோங்க, ஆனா நீங்க போடுற ட்ரெஸ் டீசென்டா இருக்கணும். மத்தவங்க ரோட்ல போகும்போது உங்களை பார்த்து கமெண்ட் அடிக்க கூடிய விஷயமா இருக்கக்கூடாது.
0: ஓகே, அப்பனா மேடம் நீங்க சொல்றீங்க நம்ம பாரம்பரியம் விட்டு போறது, வெஸ்டர்ன் கல்ச்சர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க பசங்க, கன்ஃபியூஸ் ஆறாங்கன்னு. அப்பனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பட்டு சாரிகள், பட்டு புடவைகள் நம்ம பாரம்பரியத்துல. சோ இப்பெல்லாம் பசங்க இந்த மாதிரி போட்டுக்கிறது இல்ல, பொண்கள் பட்டு புடவை போட்டுனா ரொம்ப ஓல்டா ஃபீல் பண்றாங்க. சோ டிசைனர் சாரீஸ் டிசைனர் சல்வார் கமீஸ்க்கெல்லாம் ஷிஃப்ட் ஆறாங்க. அப்போ அதை பத்தி என்ன உங்க அபிப்பிராயம்?
2: ஆமா, இது வந்து இந்த ஃபேஷன் ட்ரெண்டுங்கிறதுல இது ஒரு பார்ட். அதாவது இந்த டிசைனர் வேர், டிசைனர் வேர்ங்கிறது நாட் ஓன்லி வெஸ்டர்ன் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் சல்வார் கமீஸ் அண்ட் ஆல், சாரீஸும் அதுல இப்ப சொல்றாங்க டிசைனர் வேர் அப்படின்னு. அதாவது டிசைனர் அப்படின்னு சொல்லும் பொழுது யூ மேக் சம் டிசைன் ஆன் தட், அத வந்து டிசைன் பண்ணி நம்ம பண்ணும்போது, இப்ப சாரியில எல்லாம் டிசைன் பண்றது அப்படிங்கறதுக்கு முந்தி காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய சம்கி ஒர்க், நிறைய எம்ப்ராய்டரி, இது எப்பவுமே இருக்கு, இப்போ இருக்கு, முந்தியும் இருந்தது. ஆனா அந்த சாரிய கூட கட்டிக்கிற விதம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு, அதுலதான் நம்மளோட கல்ச்சர் என்னங்கறத நம்ம சொல்லணும். ஆனா இப்போ வர வர அந்த சாரியவே அவங்க கட்டிக்கிற விதம் தான் சரியா இல்ல அப்படிங்கறது தான் என்னோட. சாரீஸ் கட்டுறாங்க, இப்பவும் கட்டுறாங்க, டிசைனர் சாரி அப்படின்னு சொல்லி, அந்த சாரிய கட்டிக்கிற விதம் சரியில்லாததுனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல என்ன சொல்றாங்க, சாரீஸ் தான் வந்து ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கு, பேண்ட் டிஷர்ட்டை விட இதுதான் ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் நிறைய பேர் அதை ஒத்துக்கிறது இல்ல, இட் லுக்ஸ் வெரி செக்ஸி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, த வே இன் விச் யூ வேர் தட் சாரி. சோ இதெல்லாம் எப்படி வந்தது, இந்த மாதிரி சேஞ்சஸ் எப்ப வந்ததுன்னா, இந்த டிசைனர் வேர்ங்கிறது ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்தது. அதாவது புடவைய புடவையா கட்டணும், அத புடவையை கட்டும் பொழுது உடம்புல ஒரு பாகம் தெரியாத அளவுக்கு கட்ட முடியும், ஆனா இப்போ அந்த மாதிரி கட்டுறது இல்ல. டிசைனர் வேர்னு சொல்லி அந்த சொல்றாங்க இல்லையா என்னமோ அந்த டியூப்
0: நூடுல் ஸ்ட்ராப்
2: அதெல்லாம், இதெல்லாம் நமக்கு புரியறது இல்ல, உங்களுக்கு எல்லாம் ஈஸியா புரியும். அதனால அந்த மாதிரி எல்லாம் பிளவுஸ் போட்டு அந்த சாரியோட தலப்ப வந்து பின்னால கொண்டு போய் முன்னால கொண்டு வந்து சொருகிக்கணும், அதுதான் முந்தி நாங்க பண்ணிட்டு இருந்தது. பட் இப்போ சாரியோட தலப்ப முன் பக்கமே போட்டுக்கிறீங்க, அல்லது சாரியோட தலப்பே வரமாட்டேங்கிறது என்ன இது, எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி எல்லாம் டிசைனர் வேர் அப்படிங்கிற பேர்ல நம்மளுடைய கல்ச்சரை வந்து இவங்க கொலை பண்ணிட்டு இருக்காங்க, அது மட்டும் நல்லா புரியுது, அவ்வளவுதான்.
0: ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
3: உங்க பேர் என்ன?
4: மை நேம் இஸ் ரிஹானா.
3: ஓகே, நீங்க என்ன பண்ணி பண்றீங்க?
4: சேல்ஸ் கலா இருக்கா?
3: எங்க?
4: கசபிளங்கா, இஸ்பானி கசபிளங்கா.
3: ஓகே, இந்த கடையில என்ன விக்கிறீங்க நீங்க? பொதுவா என்னெல்லாம் நீங்க விக்கிறீங்க?
4: நெக்லஸ், இயரிங், டாப்ஸ், ட்ரெஸ், ஹேட்ஸ், பேக், ஸ்காஃபு, அப்புறம் பேங்கிள்.
3: சரி, இவ்வளோ விற்கிறீங்க, இதில் வந்துட்டு அவங்க எல்லாரும் விரும்பி ரொம்பவே விரும்பி வாங்குறது எல்லாமே வாங்குவாங்க, ஆனால் ஒரு சிலது நிறைய பேர் வாங்குவாங்கல்ல, அது என்ன என்னன்னு நீங்கள் சொல்கிறீங்க?
4: நெக்லஸ் அண்ட் இயரிங் வாங்குறாங்க.
3: ஓகே ஓகே மேடம். இங்கே வரவங்க யூஸ்வலாக என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் வருவாங்க?
4: ரெகுலர் கஸ்டமர் வருவாங்க, அப்புறமா வந்து காலேஜ் கேர்ள்ஸ், பக்கத்துலேயே காலேஜ் இருக்கிறதுனால நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க.
3: ஓகே மேடம், தேங்க்யூ. ஹலோ சார், உங்க பேர்?
5: பாலாதித்யா.
3: நீங்க என்ன பண்றீங்க?
5: நான் CEO of Ad Gifts and Company.
3: அப்படியா? ஓகே சார். சோ அப்பனா உங்களுக்கு நிறைய பேரை மீட் பண்ண வேண்டியிருக்கும். சோ இந்த ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்களா? நீங்க ஃபேஷன் கான்ஷியஸா இருக்கீங்களா?
5: டெஃபினட்டா ஃபேஷன் கான்ஷியஸா இருக்கிறோம். பட் ஆனா என் ஏஜுக்கு வந்து ஃபேஷன் ஆகும்னு இல்லை. பட் நான் யங்கா இருக்கும்போது நல்லா ஃபேஷன் பண்ண ஸ்டில் மெயின்டைன் இது பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா டீசென்ட் ட்ரெஸ், ஒரு கார்பரேட் கஸ்டமர் கிட்ட போனா எப்படி டீசென்ட் இது

0: பண்ணணும். அதெல்லாம் கண்டிப்பாக டெஃபினட்டாக மெயின்டைன் பண்ணணும். கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் அண்ட் வித் நல்லா குட் லுக், நாட் ஃபேஷன், நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா ட்ரெஸ் பண்ணணும். ஆல்வேஸ் ஐ வில் எக்ஸ்பெக்ட் லைக் தட்.
1: ஓகே, இன்றைய பசங்க எப்படி வந்து ஃபேஷன் வந்து அவங்களோட ட்ரெண்ட்ஸ் போகிறாங்கல்ல, ஸோ அதை பற்றி என்ன அபிப்பிராயம்?
0: ஃபேஷன் போகிறது தப்பு கிடையாது, நல்லா ஃபேஷனாக நல்லா இருக்கணும். ஏன்னா யங் க்ரௌட் எல்லாமே அப்படி தான் இருக்குது, எல்லாமே லேடிஸ் ஜென்ஸ் எல்லாமே. ஸோ அவங்க அந்த மாதிரி நல்ல ஃபேஷனாக போனால் நல்லாயிருக்கும். ஆனால் கெட்ட இது ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் போகாமல் நல்லபடியாக இருந்தால் அது ரொம்ப நல்லாயிருக்கும்.
1: ஓகே சரி, அண்ட் ஜென்ஸ் வந்து ஃபேஷன் ஃபேஷனபிளாக இருக்கணும், ஸ்டைலிஷாக இருக்கணும்னா என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கலாம்?
0: நல்லா டீசெண்டாக டக் பண்ணிட்டு நல்ல கலர்ஃபுல் ட்ரெஸ் இல்லாமல், ஆஃபீஸ் போகிறவங்க ஒரு மாதிரி ட்ரெஸ் தானே, டீசெண்டான ட்ரெஸ்ஸு, ஓவர் கலரிங் இல்லாமல் நல்ல லைட்டு ட்ரெஸ்ஸு அண்ட் டார்க் பேண்ட் அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு தெரியும், எல்லா சில பேர் லோ ஹிப் ஹை ஹிப்னு சொல்லிட்டு ஷார்ட் பேண்ட் ஷார்ட் ஷர்ட்டு ரொம்ப இந்த டைட் பேண்ட் அப்படி போடுறாங்க. நார்மல் கம்ஃபர்டபுளாக எல்லோரும் பார்க்க, ஓ நல்லா இருக்கா பையன், நல்லா இருக்க பொண்ணு, அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஓவர் ட்ரெஸ் இல்லாமல் லூஸ் பேண்ட் டைட் ஷர்ட்டு ரொம்ப ஓவராக இது இல்லாமல் லோ, ஆமாம் ஆல் தோஸ் திங்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணி பண்ணால் நல்லா இருக்கும்.
1: சரி, தேங்க்யூ சார். ஹலோ மேம், வாட்ஸ் யுவர் நேம்?
2: மீனா பிராஞ்சத்.
1: நீங்கள் என்ன
2: பண்ணுறீங்க? ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃபேஷன் டிசைனுக்கு.
1: ஓகே வா, ஸோ உங்களுக்கு நிறையா ஃபேஷன் பற்றி ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைய ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் எப்படி போயின்னு இருக்கு? வாட் டு யூ ஃபீல், ஹவ் ஆர் த சில்ட்ரன் கெட்டிங் ரூட்டட் இன் டு ஃபேஷன் அண்ட் ஆல் தட்?
2: கண்டிப்பாக சென்னை இப்போ சென்னை எடுத்தோம்னா நம்ம வந்து எல்லாருமே ஃபேஷனபிள் தான், சின்ன குட்டீஸ்லேருந்து நல்ல வயசானவங்க வர நல்ல ஃபேஷனபிளாக, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அவேர்னஸ் இருக்குது இப்போ இருக்கிற இப்போ ட்ரெண்டில். அதாவது ஒரு இடத்துக்கு போட்டு போகிற ட்ரெஸ் வந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு ஒகேஷனுக்கு நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு அவேர்னஸ் வந்திருக்கு. அதுவே பெரிய ஒரு சேஞ்சஸ் தான் ஃபேஷன் இல்லையா? அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் நம்மளுடைய அவுட்லுக் எல்லாமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட் டு டோ வேணே எடுத்துக்கலாம், அதாவது எந்த மாதிரி ஹேர் டூ பண்ணணும், என்ன மாதிரி. இப்போ ஃபேஷனுங்கிறது வந்து இட்ஸ் நாட் பர்டிகுலர் சம்திங், ஓகே, இட்ஸ் அபவுட் எவ்ரி திங், ஓகே, ஹவ் யூ டாக் அண்ட், அதாவது எப்படி நீங்கள் பேசுறது, எப்படி நீங்கள் நடந்துக்கிறது, அதேமாதிரி எந்த ஸ்டைலு நீங்கள் கிரியேட் பண்ணுறது. அதாவது ஒரு பர்சன் வந்து போகிறாங்க வராங்க அந்த இடத்துல வந்து அவங்களுக்குரிய ஒரு ஸ்டைலு இருக்கும், கிரியேட் பண்ணணும், அதுதான் ஃபேஷன். அதில் வந்து சின்ன சின்ன விதமான சில இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், பேஸ்ட் ஆன் மூவிஸ் இல்லை அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம்.
1: ஓகே, ஸோ வந்து ஸோ ஃபேஷன் இஸ் சிம்பிளிசிட்டி ஆர் இஸ் இட் பீங் ஜாஸி?
2: சிம்பிளிசிட்டி, சிம்பிளிசிட்டி அண்ட் கம்ஃபர்டபுள்.
1: ஓகே, ஸோ என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இப்போலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுக்கலாம், இல்லை வந்து ஜென்ரலாக வாட் டு யூ ரெக்கமெண்ட்?
2: சரி, இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி எடுத்தோன்னா, இப்போ சவுத் இந்தியன் எடுத்தோம்னா இங்கே வந்து சில காலேஜஸில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், ஓகே இப்படி தான் போடணும் இல்லை இதுதான் வேர் பண்ணணும் அப்படின்னு, அது ஸ்லீவ்லெஸ் கூடாது, ஷார்ட் குர்த்திஸ் போடணும் அந்த மாதிரிலாம். ஓகே, அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இல்லை, பொதுவாகவே இந்த சென்னை கிளைமேட்டுக்கு வந்து நமக்கு குர்த்திஸ் வந்து ரொம்ப நல்லது, ஏன்னா நிறைய வேரியபிள் காட்டன்ஸ் ஆர் அவைலபிள். ஓகே, அது இல்லாமல் கொஞ்சம் பிளெண்டடான மெட்டீரியல்ஸும் இருக்குது. ஸோ மெட்டீரியல் வைஸாக போனால் அப்படி, அதுமாரி மோட்டிவ்ஸ் வைஸாக போனால் எல்லாருமே வந்து சிம்பிளிசிட்டி தான் விரும்புகிறாங்க தவிர ரொம்ப ஜாலியான ஒரு கலர்ஸ் அதெல்லாம் போகிறதில்லை. அது இல்லாமல் நம்ம இந்தியா பொறுத்தவரை வந்து இந்தியா வந்து ஒரு ஃபெஸ்டிவல் கண்ட்ரி, யூனோ எல்லா மாதமே இல்லை எவ்ரி வீக்கே நம்ம எடுத்தோம்னா ஒரு ஏதாவது ஒரு பூஜை அந்த மாதிரிலாம் இருக்கும், அதனால நம்ம கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுல தப்பே இல்லை.
1: தேங்க்யூ மேம். ஹலோ சார், உங்க பேர் என்ன?
3: லதே சேவியர்.
1: நீங்க என்ன பண்றீங்க?
3: நான் ஃபேக்கல்டி இன் பேட்டர்ன் டிசைனிங்.
1: ஓகே சார், ஸோ அப்போனா வந்து ஃபேஷன் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க, கற்றுக் கொடுத்துருப்பீங்க. ஸோ ஜென்ஸுக்கு என்ன மாதிரி ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கு, என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கலாம் அவங்க?
3: ஜென்ஸ் ஆர் ஆல்வேஸ் கேஷுவல், எப்பவுமே கேஷுவல், டெனிம் அண்ட் டிஷர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் கம்ஃபர்டபுள்.
1: டெனிம் அண்ட் டிஷர்ட்ஸ். அப்புறம் இப்போ பசங்க வந்து ஜீன்ஸ் கழிச்சு போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் நிஜமாலுமே அதான் ஃபேஷனா, அதான் ஃபாலோ பண்ணணுமா?
3: அல்ல, அது ஒரு ஃபேட், இட்ஸ் கொஞ்ச நேரம் இருக்கும் என்ன அப்புறம் அப்படியே. அண்ட் ஸ்டோல் ஆல்சோ இஸ் இன் ஃபேஷன்.
1: ஸ்டோல் ஃபார் ஜென்ஸ்?
3: யா, ஸ்டோல் ஃபார் ஜென்ஸ் இன் ஃபேஷன்.
1: ஓகே, அண்ட் வாட் டு யூ ரெக்கமெண்ட் ஃபார் ஜென்ஸ், என்ன மாதிரி ஒகேஷன்ஸ்க்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம்?
3: எனிதிங் இன் காட்டன் ஃபார் யா, எனிதிங் இன் காட்டன் ஃபார் தமிழ்நாடு.
1: அண்ட் கலர் டோன்ஸ்?
3: கலர் எனி ஃப்ளோரசன்ட் லைட் கலர்ஸ், ஃப்ளோரசன்ட் இன் ஃபார் ஜென்ஸ், சே பிஸ்தா கிரீன் ஆர் பிங்கிஷ்.
1: Are you fashion conscious? How do you set trends?
3: I'm an orthodoxian fashion conscious person.
1: Okay, அப்படினா என்னது சார்?
3: ரொம்ப பிரிமிட்டிவ் பட் ஃபேஷனபிள்.
1: Okay, thank you sir.
4: எவ்வளவு தெரிஞ்சிருக்கல ஃபேஷன் பத்தி?
5: நிறையவே தெரிஞ்சிருக்கு. சரி, நம்மளும் நம்மளோட நேயர்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு சொல்லலாமா?
4: சரி நேயர்களே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு சொல்ல போறேன். உங்களுக்கு ஸ்லிம்மா ஹைட்டா இருக்கணும்னு விரும்புறீங்களா? அப்போ நீங்க வந்து தொளதொளான்னு ரொம்ப ஃபிட்டா இல்லாம கொஞ்சம் தொளதொளான்னு பெரிய லாங்கா ஒரு குர்த்தா இல்ல ஒரு டாப் போட்டுட்டீங்கன்னா உங்களை பாக்குறதுக்கு டாலா ஹைட்டா உள்ளியா தெரியவேங்க. அது மட்டும் இல்ல, ஒரே கலர் டோன்ல ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. சரி நேயர்களே, நான் உங்களுக்கு இப்போ ஒரு சிறிய குறிப்பு கொடுத்துருந்தேன், உங்களுக்கு கண்டிப்பா அது பயன்படும்னு நம்புறேன்.
5: இன்னும் நம்ம ஃபேஷன் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப நம்மளோட மிஸ் ரேவதி இருக்காங்க. அவங்க நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜில கிராஜுவேட். இப்போ அவங்க ஃபேஷன் டிசைனரா ஒர்க் பண்றாங்க. இன்னும் அவங்க கிட்ட இதை பத்தி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
6: ஹலோ மேடம், உங்க பேர் என்ன?
7: என் பேரு ரேவதி.
6: ஓகே, நீங்க வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர்ல? ஸோ நீங்க சின்ன வயசுல இருந்தே ஃபேஷன் டிசைனரா ஆகணும்னு நினைச்சீங்களா? வாட் இன்ஸ்பயர்ட் யூ டு பிகம் அ ஃபேஷன் டிசைனர்?
7: சின்ன வயசுல இருந்து ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குல. ஐ வாஸ் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டட் டுவர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் பெயிண்டிங் டிராயிங் அண்ட் ஆல். பட் லேட்டர் ஆன் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி வந்தபோது ஐ கெட் டு நோ தட் தேர் சம்திங் கால் ஃபேஷன் டிசைனிங். மீன் ஒரு கோர்ஸ் இருக்கு. ஸோ மை மாம் வாஸ் ஜஸ்ட் புஷிங் மீ டு நோ அபவுட் இட் அண்ட் ஷீ அப்ளைட் ஃபார் மீ அண்ட் ஜஸ்ட் ஐ just gave it a try. And so அதுக்கு entrance இருந்தது ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ். அண்ட் ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் இன் சவுத் இண்டியா. ஸோ என்ஜினியரிங் கூட அட்டன் பண்ணியிருந்தேன். பட் சின்ஸ் திஸ் வாஸ் வெரி குட் லைக் ரேங்க் லிஸ்ட்னால் ஐ ஜஸ்ட் ஆப்டட் ஃபார் திஸ்.
6: ஓகே, எங்கே படிச்சீங்க?
7: நான் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி சென்னையில் ஐ டிட் மை கோர்ஸ்.
6: Okay, so it's one of the best colleges, right, for the course? So
7: it's not like one of the best, it is the best college in India which is offering this course right now.
6: Okay, wonderful. Ipo mudicha pro in the profession ku leringita college la padichadukku profession ku evlo vidyasa irukku, are you liking it?
7: See, college la nama யூஸ்வலாக நம்ம காலேஜ் போனால் எல்லா கோர்சஸ்லையும் தேல் டீச் யூ வாட் எவர் யூ கோன் டு டூ தேல் டீச் யூ. பட் இங்கே அப்படி இல்லை, திஸ் இஸ் என்டையர்லி அ கிரியேட்டிவ் சப்ஜெக்ட். ஸோ யூ ஹாவ் டு டெவலப் வித் இன் யூ. யாரும் சொல்லி நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் தி கிரியேட்டிவிட்டி டசன்ட் கம் அவுட் ஆஃப் யூ. வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஹாவ் டு டெவலப் யூர்ஸ். ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யூ கேன் டெவலப். பட் தேல் கைட் யூ எப்படி போகணும், இந்த மாதிரி பண்ணினா இந்த அவுட்புட் வரும். லைக் நீங்கள் கிரியேட்டிவாக பண்ணுன்னா மீன் பேசிக்ஸ் எல்லாம் அவங்க சொல்லி தருவாங்க. என்ன என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பொருளை அழகுபடுத்தலாம், மீன் அதோட பேலன்ஸ் எப்படி சரி பண்ணணும், அது அழகா இருக்க ஹார்மனி வேணும், அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து தேல் டீச் யூ. பட் நீங்க வந்து எப்பவுமே இருக்காத மாதிரி சம்திங் நியூவா கிரியேட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு திங்க் அண்ட் யூ ஹாவ் டு பி வெரி வெரி கிரியேட்டிவ் இமேஜினேட்டிவ் இனஃப். அப்பதான்
6: காலேஜ்ல சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க. அப்போ இந்த ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு, ரொம்ப ஹெக்டிக்கா? அண்ட் ஹவு டு யூ ஃபீல், இஸ் நிறைய லேடிஸ் வராங்களா இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள?
7: இட்ஸ் எ நைஸ் க்வெஸ்சன். நம்ம ஃபர்ஸ்ட் வி என்டர் யூ நோ வில் திங்க் இட்ஸ் வெரி வெரி நைஸ் கோர்ஸ் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். முதல்ல அப்படிதான் இருக்கும். ஆனா போக போக இட்ஸ் வெரி வெரி ஹெக்டிக். ஏன்னா நீங்க வந்து யூஸ்வலா ஒரு நார்மல் கோர்ஸ் பண்றீங்கன்னா சம்திங் விச் இஸ் லைக் என்ஜினியரிங் ஓ சம்திங், நீங்க வந்து ஃபுல்லா நீங்க புக் ஓரியன்டா தான் இருக்கும் இல்லையா? பட் திஸ் இஸ் லைக் இட் இஸ் ஆல்சோ புக் ஓரியன்ட் அண்ட் இட்ஸ் வெரி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்களே இப்போ நான் வந்து காஸ்டியூம் டிசைனிங் பண்ணினேன். ஸோ ஐ ஹாவ் டு ஸ்டிச் மை ஓன் க்ளோத்ஸ்மே. நான் டிசைன் பண்ண க்ளோத்ஸை நானே தான் ஸ்டிச் பண்ணுவோம். வி கான் ஹையர் அ டெய்லர். ஏன்னா அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஹவு தி கார்மெண்ட் இஸ் பீன் கன்ஸ்ட்ரக்டட் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, பேட்டர்ன் எப்படி பண்ணணும் அப்படி நம்ம கற்றுனாதான் ஃபியூச்சர்ல இஃப் வி ஆர் அ டிசைனர் நம்மளுக்கு அவங்க வந்து கைட் பண்ண முடியும். ஒரு டெய்லரா இல்லாட்டி நம்ம இதில் ஒர்க் பண்ணவங்களோ நம்மளால கைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஹெக்டிக். ஏன்னா நான்லாம் வென் ஐ வாஸ் ஸ்டடிங் இன் காலேஜ் ஐ யூஸ் டு ஒர்க் டில் 9-10 அண்ட் ஆல். சம்டைம்ஸ் என்னோட ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஐ ஸ்டே தி ஹோல் நைட் இட்செல்ஃப் இன் காலேஜ் அண்ட் கம்ப்ளீட் மை ஒர்க். இட் வாஸ் வெரி வெரி ஹெக்டிக். 4 இயர்ஸ் இது வந்து ஆக்சுவலாக பேச்சுலர் ஆஃப் டிசைனிங் கோர்ஸ் இப்போ. ஸோ அதனால 4 இயர்ஸ் ஐ வாஸ் லைக் very very hectic time. I went through very very hectic time.
6: Okay, ipo fashion trends nu solranga, in the fashion trends set pannaradhukku or fashion designer avasiyama? How important are they in that setting that fashion trend?
7: Okay, ipo vandha fashion na it's nothing. Neenga vandha aware ah irukinga this is what going in the season. தட் இஸ் வாட் இஸ் ஃபேஷன். அது இப்போ வந்து நம்ம யங்கர் ஜென்ரேஷன் தே லைக் டு ஃபாலோ இட், அவங்க வந்து அப்டேட்டடாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் இப்போ ஃபேஷன் ட்ரெண்ட் செட் பண்ணுறதுன்னா. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆக்சுவலாக அதுக்கு ஃபேஷன் டிசைனர் இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல், ஒரு காலேஜ் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு சீனியர் அவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணுவார், அவர் வந்து எப்பவுமே அவருக்குன்னு தனி ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் இருக்குன்னா அது அவங்க ஃபேஷன் டிசைனராக இருக்கணும்னு இல்லை, ஆனாலும் அவங்க இருக்காங்கன்னா ஹீ இஸ் மேக்கிங் அ ஸ்டேட்மெண்ட் தட் ஐ ஆம் லைக் திஸ் ஐ வில் பி ட்ரெஸ் அப் லைக் திஸ். ஓகே, அந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க, அவங்கள பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் அவர் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்ண தொடங்கி அந்த ஒரு காலேஜில் வந்து அது ஒரு ட்ரெண்ட் ஆகிடும். இந்த மாதிரி கூட இண்டிவிஜுவல்ஸ் பண்ணுற ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் இருக்கு. பட் இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு இந்தியா இல்லாட்டி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அப்படி பார்க்கும்போது நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணணும் என்ன நெக்ஸ்ட் சீசனுக்கு ட்ரெண்டாக வரும், அப்போதான் ஒரு ஃபேஷன் டிசைனர் மீன் அவங்க ரோல் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க ரிசர்ச் பண்ணி நிறைய ஃபோர்காஸ்டிங் ஏஜென்சிஸ் இருக்கு, நெக்ஸ்ட் சீசன்ல என்ன ட்ரெண்ட் வரும் அப்படின்னு தே இல்ல ஃபைண்ட் அவுட். அப்படி ஏஜென்சிஸ் இருக்கு விச் அவங்க டியூட்டியே டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ட்ரெண்ட் இன் த நெக்ஸ்ட் ஃபோர்காஸ்ட். ஸோ அவங்க பார்க்க அந்த மாதிரி ஏஜென்சிஸ் கிட்ட அவங்கள ரிசர்ச் பண்ணி நம்ம ஃபேஷன் டிசைனர்ஸ் வந்து புதுசா இன்னோவேட்டிவா ட்ரெண்ட்ஸ் செட் பண்ணுவாங்க. So it is a very big task. It's not like simple job of, you know, just making something. அப்படி இல்லை. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சுனாமி ஹிட் ஆச்சு இல்லை இந்தியாவில். ஸோ அந்த சீசனில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா யாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது செலிப்ரேட் பண்ணவோ, ஒன்றுமே எல்லாமே ரொம்ப சேடாக இருந்த ஒரு சீசன். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரெண்ட் இருந்ததே பிளாக் கலர்ஸ், பிளாக் கலர்ஸ், வெரி டல் கலர்ஸ். ஏன்னா யாருக்குமே மூட் இல்லை, ஐ மீன் செலிப்ரேட் பண்ணவோ எதுக்குமே நோ ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட். ஸோ அந்த மாதிரி இதில் தே மேட் அ ரிசர்ச். ஸோ எந்த மாதிரி கலர்ஸ் வந்து அவங்க மனசுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்து அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் அந்த அப்போ செட் ஆச்சு. திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் கோட்டட்.
1: ஓகே, ஸோ நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி நம்ம சீனியர்ஸ்லாம் ட்ரெண்ட் செட் பண்ணா நம்மளுக்கு ஃபாலோ பண்ணணும்னு ஆசை வரும்னு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த டிசைனர் க்ளோத்ஸ் அதெல்லாம் நவடேஸ் இட்ஸ் பிரிட்டி எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கு. ஆனா இந்த மிடில் கிளாஸ் ஹூ கே நாட் அஃபோர்ட் இட், அவளுக்கும் இதெல்லாம் போட்டுக்கணும்னு ஆசையா இருக்கும். ஸோ வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜி பிஹைண்ட் யூனோ மேக்கிங் இட் சோ எக்ஸ்பென்சிவ்?
7: சி ஸ்ட்ராட்டஜி, நீங்க வந்து நார்மலா எங்கேயாச்சும் ஒரு ஷாப் போனீங்கன்னா you will have many pieces. ஒரு ஒரு டிசைன் எடுத்தீங்கன்னா அதோட நிறைய பீசஸ் இருக்கும், ஏன்னா இட்ஸ் பீன் மாஸ் ப்ரொடியூஸ்ட் இல்லையா. அப்போ மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு போகணுன்னா இட் ஷுட் பி சிம்பிள் எனஃப், ரொம்ப சிம்பிள் ஆன ஒரு இது ஃபார்முலா. ஒரு கார்மெண்ட் வந்து அதை நிறைய மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அது ரொம்ப சிம்பிளாக இருந்தால் தான் முடியும், இல்லாட்டி அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் இட் வில் டேக் லோட்ஸ் ஆஃப் டைம் அண்ட் உங்களுக்கு இட்ஸ் நாட் ஃபீசிபிள் அட் ஆல் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன, அதில் டிசைன் எலிமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும், அதோட எஃபர்ட் கம்மியாக இருக்கும், அதில் வந்து பர்ஃபெக்ஷன் கம்மியாக இருக்கும், குவாலிட்டி ஆல்சோ வில் பி லெஸ். குவாலிட்டி உங்களுக்கு நல்லா வேணும்னா தி இல் பி எக்ஸ்பென்சிவ் இனஃப். ஸோ ஆனால் டிசைனாக வேறல் அப்படின்னா ஒரு பீஸ் எடுத்துட்டீங்கன்னா அதில் வந்து யூ டோன்ட் யூ கான்ட் ஃபைண்ட் சோ மெனி பீசஸ் அட் ஆல். ஒரு ஒரு டிசைன் எடுத்துட்டீங்கன்னா இட் வில் பி ஜஸ்ட் வெரி யா யூனிக்காக இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப மினிமல் பீசஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும், நம்பர் ஆஃப் பீசஸ். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இட், ஏன்னா அது பண்ணவே டைம் ஆகும். ஒரு ஒரு டிசைன் மேபி சிம்பிள் டிசைன்ஸ் கூட இருக்கலாம் விச் வில் பி மாஸ் ப்ரொடியூஸ்ட், அதுக்கு அது மாதிரி அதோட கம்பேரிட்டிவ்லி ரேட் வந்து கம்மியாக இருக்கும். பட் ஒரு டிசைனோ வேர் வந்து பண்ணினீங்கன்னா தட் இஸ் டிசைனோ வேர். ஸோ அதனால அதில் டிசைன் எலிமெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அட் த சேம் டைம் அதோட குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நிறைய டிசைனர்ஸ் வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணுற நார்மலாக இப்போ மெஷின் எம்ப்ராய்டரிஸ் எல்லாம் வந்துடுது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அதுதான் இப்போ மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ அதில் என்ன யூனிக்காக எதுவுமே இருக்காது. பட் இப்போ ஒரு டிசைனவே எடுத்துனாலும் இப்போ ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் எத்னிக் வேர். இப்போ நம்ம சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய எத்னிக் வேர் ப்ரிஃபர் பண்ணுறோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சல்வா கமீஸ் அதுலெல்லாம் வந்து நிறைய ஹேண்ட் பெயிண்டிங்ஸ், ஹேண்ட் எம்ப்ராய்டரிஸ், ஹேண்ட் ஒர்க் எல்லாம் எம்ப்ளாய் பண்ணும்போது இட்ஸ் வெரி காஸ்ட்லி. ஏன்னா அது வந்து ஒரு யூனிக் பீஸ் இந்த வேலை இந்த வேலையில தான் இருக்கும். ஏன்னா அவங்க மேபி ஒரு டிசைனர், நீங்க வந்து ரொம்ப பெரிய டிசைனரை வந்து அவங்களோட இது ஃபாலோ பண்ணி எடுக்கிறீங்கன்னா ஷுவரா அவங்க டிசைனர் பிராண்டுக்கு ஒரு இது வச்சிருப்பாங்க, அவங்க ப்ரைஸ் வச்சிருப்பாங்க, தட் வில் பி ஆடட் ஆன். ஏன்னா தட் இஸ் அ பிரஸ்டீஜ் இஷ்யூ. ஒருத்தங்க அது அந்த டிசைனர் வேற எடுக்கிறாங்கன்னா அவங்க ஓகே, அவங்க வந்து இப்போ இரமலி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, சவுத் இந்தியன், நான் வந்து சவுத் இந்தியன் டிசைனர் கோட் பண்றேன், இரமலி ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா தட்ஸ் அ பிரஸ்டீஜ் இஷ்யூ ஃபார் தட். வெளியில போகும்போது அவங்க இஃப் சம்மன் ஆஸ் லைக் சம் செலிபிரிட்டி இஃப் ஷீ இஸ் வேரிங் தட் ஓகே ஷீ இஸ் வேரிங் இரமலிஸ் க்ளோத்ஸ் ஓகே ஷீ இஸ் வேரிங் சைத்தன்யா ராவ்ஸ் க்ளோத்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது தட் இஸ் அ பிரஸ்டீஜ் இஷ்யூ பட் உங்களுக்கு சீப்பரா கூட ஸ்டார்டிங் இந்த அப்கமிங் டிசைனர்ஸ் கிட்ட இருந்து யூ கேன் மிடில் கிளாஸ் கூட தே கேன் அஃபோர்ட்.
6: அப்புறம் இந்த ஃபேஷன் ஷோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாட் இந்தியன் ஃபேஷன் ஷோஸ் இன்டர்நேஷனல் ஃபேஷன் ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தி கைண்ட் ஆஃப் க்ளோத்ஸ் தே வேர் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவே இருக்கிறது இல்லை. யூ கே நாட் வேர் இட் இன் த ஸ்ட்ரீட் அண்ட் வாக் அரவுண்ட். ஸோ வாட் இஸ் த என்ன என்ன யோசிச்சு இதெல்லாம் பண்ணுறது?
7: இது வந்து ஜென்ரலாக நிறைய பேர் கேட்குற க்வெஸ்சன். திஸ் இஸ் கம்மிங் அப் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இக்னரன்ஸ். ஏன்னா உங்களுக்கு ஐ மீன் எனக்கு இப்போ ஐ நோ ஐ எம் இன் டு ஃபேஷன் ஃபீல்ட் ஸோ ஐ நோ வாட் இஸ் தேர் அண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் ஐ நோ. பட் ஜென்ரலா பீப்புளுக்கு வந்து அப்ராட் இன்டர்நேஷனலி இல்லை இன்டர்நேஷனல் லெவலில் உங்களுக்கு அவேரன்ஸ் இருக்கு. பட் சின்ஸ் இந்தியா நம்ம கன்சர்வேட்டிவா இருக்கிறதுனால வி டோன்ட் ஓப்பன் அவர் மைண்ட் டு சீ திங்ஸ். ஓகே தட் இஸ் அ திங். என்னன்னா இப்போ வந்து நிறைய ஃபேஷன் ஷோஸ் நடக்குது. ஐ எம் நாட் டெலிங் அபவுட் இந்தியா, அப்ராட் ஃபாரின் கண்ட்ரிஸ் பற்றி சொல்கிறேன். இப்போ பாரிஸ் ஃபேஷன் வீக், மிலான் ஃபேஷன் வீக், அந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து எஃப்டிவினாலே நீங்கள் தப்புன்னு அப்படின்னு சொல்லி வீட்டிலலாம் நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கோம். பட் பார்க்கறதில்ல. ஆனால் அது அது கூட இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கு. என்னன்னா இப்போ வந்து ஒரு ஃபேஷன் கார்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஷோஸ் பண்ணும்போது அதுலேயே த்ரீ டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து விச் இஸ் ப்ரெத் வேர் அப்படின்னா நீங்கள் வந்து மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம், எப்போ வேணால் போட்டுக்கலாம், இட்ஸ் ப்ராக்டிக்கல். நீங்கள் நீங்கள் போடுற மாதிரி இருக்கிற கார்மெண்ட்ஸ், ஐ மீன் நார்மலாக கேஷுவல் க்ளோத்ஸ் இல்லாட்டி ஒரு ஃபார்மல்ஸ் அந்த மாதிரி கேஷுவல் ஃபார்மல்ஸ் செமி ஃபார்மல்ஸ் இந்த மூணு கேட்டகரிஸில் வர இல்லாட்டி இந்த மாதிரி எத்னிக் அந்த மாதிரி இருக்கிற கார்மெண்ட்ஸ் விச் கேன் பி ஓன் இன் எனி ஒகேஷன். இன்னொன்று வந்து குட்டியூர். இது வந்து மாஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டைட்டானிக்ல ரோஸ் போட்ட கார்மெண்ட்ஸ் இல்லையா, இந்த ஜென்ரலா எல்லாருக்கும் தெரியும். தட் இஸ் ஐ அம் ஜஸ்ட் கோட்டிங் திஸ். அது வந்து ரொம்ப ரிச்சா இருக்கும், அது வந்து நிறைய பீஸ் பண்ண முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் ஒன் பீஸ் விச் மேக்ஸ் இட் ஸ்பெஷல். ஓகே அதுவும் போடலாம். எப்போ போடலான்னா அந்தந்த ஒகேஷனுக்கு அந்தந்த மீன் அந்த கிளாஸ் ஆஃப் பீப்புள் தேல் வேர் இட் மீன் அந்த மாதிரி போடலாம். இன்னொரு இதுக்கு பேர் குத்தியூர் அண்ட் இன்னொன்றுத்துக்கு பேர் வந்து அவான்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவான்கார்ட்னா இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் நாட் இட் ஆல் ஃபீசிபிள் இன் வேரிங். ஓகே ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு அப்புறம் வந்து ராம் ஷோஸ்க்கு மட்டுமா. ஏன்னா எப்பவுமே நம்ம போடுற காமிச்சே பண்ணிட்டு இருந்தா வேர் இஸ் அ பார்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் திங் இன் இட் இல்லை. கிரியேட்டிவிட்டி எப்போ காமிக்கிறது? சம் பீப்புள் ஜஸ்ட் திங்க் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் இல்லையா. எல்லாரும் நார்மலா திங்க் பண்ணணும்னு இல்லையே. சம் பீப்புள் ஜஸ்ட் திங்க் அவுட் ஆஃப் தி பாக்ஸ். இந்த நெக்லைன் இப்படிதான் போகணும்னு இல்லாம அந்த காலர் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏன் தலைக்கு மேல வரக்கூடாதுன்னு யோசிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வேண்டாமா? வேல் தே எக்ஸிபிட் தேர் டேலண்ட். ஸோ அதனாலதான் இந்த ஸ்ட்ரீம் வந்திருக்கு அவங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஷோ வாட் யூ ஹவ் டன். அதுக்கு வந்து எப்படின்னா அது நீங்கள் நார்மலாக போட முடியற கார்மெண்ட்ஸாக இருக்கணும்னு இல்லை. பட் அதுக்கு வந்து அதோட வேல்யூ இருக்கணும், ஒரு கான்செப்ட் இருக்கும், அதுக்கு ஒரு தீம் இருக்கும். நீங்கள் ஆரிகேமி கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. இட்ஸ் அ ஆர்ட் ஆஃப் மேக்கிங் என்ன பேப்பர்லேருந்து குட்டி குட்டி ஆர்ட் மீன் பொம்மைகள் பண்ணுற ஒரு இதாக்கும் அந்த ஆரிகேமிங்கிறது. இட் இஸ் அ சைனீஸ் ஆர்ட். அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு கார்மெண்ட்ஸ் கலெக்ஷன் பண்ணணும்னா யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படிதான் இருக்கும், ப்ரொட்ரூடிங்காக இருக்கும் கார்மெண்ட்ஸ் எல்லாம், அப்படி இப்படி ரொம்ப ஹியூஜாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது யூ கான் வேர் இட் 100% யூ கான் வேர் இட் பட் தேர் இஸ் அன் வேல்யூ டு தட் கார்மெண்ட். ஒரு ஃபோட்டோ ஷூட் மீன் இப்போ நிறைய வோக் அந்த மாதிரி மேகசின்ஸ் இன்டர்நேஷனல் மேகசின்ஸ்ல எல்லாம் அதுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் இப்போ சப்போஸ் ஏதாச்சும் பிராண்டுக்கு வந்து இந்த மாதிரி ரிலேட்டடாக ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய அவங்க டிசைனரோட பேரை இது பண்ண பப்ளிசிட்டி பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய அதுக்கும் நிறைய வேல்யூ இருக்கு. பீப்புள் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட்.
6: ஹவு டு வி டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஒரு சம்மர் கலெக்ஷன் இல்லை வின்டர் கலெக்ஷன் அண்ட் இந்த சீசன் கலர்ஸ்னு வருது இந்த சீசன் பர்பிள் இந்த சீசன் பிங்க். ஸோ ஹவு டு யூ டிசைட் தட்?
7: சி பேசிக்லி சம்மர் வின்டர் இது வந்து

0: இந்தியாவில் வரும்போது நம்ம வந்து கலர்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். சம்மர் கலர்ஸ்னால் பிரைட் கலர்ஸாக இருக்கும், வின்டர் கலர்ஸ்னால் கொஞ்சம் வார்ம் கலர்ஸாக இருக்கும். நம்ம வந்து ஃபேப்ரிக்ஸில் நிறையவா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபர் க்ளோத்ஸ் எல்லாம் போட்டோம்னா நம்ம விண்டர்லேயே செத்து போயிடும். ஸோ அதனால நம்ம வந்து எப்போவுமே கலர்ஸ் வச்சு, இல்லாட்டி அந்த ஃபேப்ரிகேஷனில் இப்போ வந்து கொஞ்சம் திக் காட்டன்ஸ், மீன் நல்ல கார்ட்ராய், அந்த மாதிரி இப்போ மென்ஸ் வேர்க்கு சொல்கிறேன், கார்ட்ராய் பேண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் நம்ம போவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த சீசன் வந்து ரொம்ப அப்ரப்டாக தெரியாது, டிஃப்ரென்ஸ் தெரியாததுனால வி ஹாவ் டு கோ ஃபார் கலர்ஸ். அப்புறம் வந்து டெக்னிக்ஸ் கொஞ்சம் இப்போ நிறைய ஒரு ஜஸ்ட் இமேஜினும் ஒரு விண்டர் கலெக்ஷனுக்கு வந்து நம்ம நிறைய ப்ளீட்டட் கார்மெண்ட்ஸ் நிறைய ப்ளீட்ஸ் வர கார்மெண்ட்ஸ் போட்டோம்னா இட்ஸ் திக்கர். ஸோ ஈவன் இஃப் இட்ஸ் காட்டன் இட் மேக்ஸ் சென்ஸ், யூனோ இட்ஸ் திக்கர் ஃபார் அ விண்டர் கலெக்ஷன். அண்ட் இஃப் இட்ஸ் சம்மர் இட் கேன் பி வெரி பிளெயின் நார்மல் டாப் வித் சம் எம்ப்ராய்டரிஸ் இன் இட் வித் சம் பிரைட் கலர்ஸ் சம்மர் கலர்ஸ் அந்த மாதிரி நம்ம போடலாம். ஏன்னா டார்க் கலர்ஸ்னா தட் அப்சார்ப் இன் ஹீட், லைட் கலர்ஸ்னா பிரைட் கலர்ஸ்னா இட்ஸ் சைன்ஸ் ஆல்சோ. அதே இது வின்டர் டைமில் வீல் யூஸ் வார்ம் அண்ட் டார்க் கலர்ஸ், ஏன்னா அது வந்து லைட் நம்மளுக்கு ஹீட்டை அப்படியே அது இன்சுலேட் பண்ணிடும். ஸோ அதனால தட் இஸ் அ பாயிண்ட், ஹோல் பாயிண்ட் எல்லாத்துலேயுமே சயின்ஸ் கூட இருக்குது.
1: ஸோ இந்த சீசன் கலர்ஸ்லாம் வந்து இட்ஸ் அக்கார்டிங் டு த சீசன்ஸ். ஸோ யார் இதை டிசைட் பண்ணுறாங்க? ஏதாவது ஒரு ஃபெடரேஷன், ஃபேஷன் கமிட்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
0: ஆஸ் ஹி செட், அந்த மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது, ஃபேஷன் ஃபோர்காஸ்டிங் ஏஜென்சிஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவலில், நாட் இன் இந்தியா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆல் வில் மேக் அ ரிசர்ச் ஆஃப் வாட் இஸ் கோயிங் ஆன் வேர்ல்ட் வைட், அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து கலர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. இந்த கலர் சிப்ஸை தான் வந்து நம்ம இன்டர்நேஷ்னலே யூஸ் பண்ணுவோம். பட் அக்கார்டிங் டு இந்தியா, நம்ம சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இன்டர்நேஷ்னலி இட் வில் பி ரிஃப்ளெக்டட் இன் அ பாலிவுட் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஏன்னா நம்ம கொஞ்சம் கூட இந்தியாவிலே கொஞ்சம் கூட ஃபார்வர்டாக திங்க் பண்ணது பாலிவுட் இண்டஸ்ட்ரி தான். ஓகே, ஸோ அந்த பாலிவுட் கலர்ஸ் அங்கே வரந்தது நம்ம சவுத் இண்டியன்ஸ் தீபிகா. தட்ஸ் ஹவு த ஃபேஷன் கோஸ்.
1: ஓகே, ஸோ உங்களுக்கு யார் ரோல் மாடல் நம்ம இந்தியன் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியிலேருந்து?
0: நான் இஃப் ஐம் டாக்கிங் அபவுட் மை செல்ஃப், நான் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனராக ஆகணும் அப்படின்னு ஐ டென்ட் கம். பட் எனக்கு வந்து எனக்குள்ளேயே வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் சென்ஸ் இருந்தது, அண்ட் ஐ வாஸ் கிரியேட்டிவ் இனஃப். ஸோ எனக்கு வந்து ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பிக்கிங் அப் எனி ரோல் மாடல் அண்ட் செட்டிங் அப் திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு டூ, திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு ஃபாலோ, அந்த மாதிரி எனக்கு கிடையாது. ஐ எம் சர்ச்சிங் மை ஓன் யூனிக் ஸ்டைல், ஐ எம் இன் சர்ச் ஆஃப் தேட். ஸோ ஒன்ஸ் அது அட்டைன் ஆனோடனே நான் தான் எனக்கு ரோல் மாடல்.
1: ஓகே, ஸோ இப்போ அப்கமிங் ஃபேஷன் டிசைனராக இருக்கீங்க, ஸோ என்ன மாதிரி சேலஞ்சஸ் வரும் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இனிமேலேருந்து? நிறைய காம்படிஷனும் வந்துடுத்தோம் உங்களுக்குலாம். So what are the challenges you think you might face in the coming future?
0: It's a real good question, because ipo vandu fashion designing ella edathiyume it's spreading, because nariya people are interested in this and they are just giving a try for this course. Analu enna porutha varaikku the real good talent always wins. ஸோ எப்போவுமே இந்த ஃபேஷனுங்கிற ஃபீல்டில் மட்டும் இங்கே வந்து ஒன்றெல்லாம் லோவஸ்ட்டாக இருக்கணும், இல்லாட்டி ஹையஸ்ட்டாக இருக்கணும், இந்த ஆவரேஜே கிடையாது. ஏன்னா லோவஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஏதாச்சும் க்ரேஸியாக பண்ணிகிட்டு இருந்தால் அது வாங்க பீப்புள் இருப்பாங்க, ஹையஸ்ட்டாக சூப்பராக நீங்கள் அப்படியே அஸ்டானிஷிங்காக பண்ணால் கூட அதை வாங்க பீப்புள் இருப்பாங்க. ஆவரேஜாக பண்ணால் தான் கஷ்டம். ஸோ லோவஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹையஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது இப்போது, என்னன்னா எங்கே பார்த்தாலும் வந்து யூ ஹாவ் டிசைனர் க்ளோத்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ ரீட்டெயில் மார்க்கெட்ஸ், ரீட்டெயில் பிராண்ட்ஸ் கூட நல்லா பண்ணுறாங்க, டிசைனர் இதுக்கு ஈக்குவலாக பண்ணுறாங்க மாஸ் ப்ரொடக்ஷனில் வர ரீட்டெயில் பிராண்ட்ஸ் கூட. ஸோ இட்ஸ் வெரி வெரி சேலஞ்சிங். ஸோ வாட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இஸ் சம்திங் விச் இஸ் வெரி டிஃப்ரெண்ட், அட் த சேம் டைம் ஃபீஸிபிள். நான் வந்து அஸ் யூ ஆஸ் மி க்வெஸ்சன், ஏன் டிசைனர் வேறு எப்பவுமே காஸ்ட்லியாக இருக்குது? நான் இப்போ அந்த ஆங்கிளில் தான் ஐ எம் கோயிங். ஏன்னா ஜெனரல் பீப்புள், நார்மல் பீப்புளுக்கும் அது வந்து ஃபீஸிபிளாக இருக்கணும், வாங்க முடியணும், அட் த சேம் டைம் அதுக்கு வந்து அந்த குவாலிட்டி ஹிட் பண்ணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. ஸோ அது அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டிசைனர் வேர்லேயே நான் வந்து, நான் சப்போஸ் இஃப் ஐம் ஒரு பிராண்ட், நான் வந்து இஃப் ஐம் கோனா ஸ்டார்ட், தென் நான் வந்து ஷுவராக வந்து என்னோட மூணு லைன்ஸ் இருக்கும், ஹையஸ்ட், தென் மீடியம் அண்ட் தி லோவஸ்ட், விச் இஸ் ஐ திங்க் நியூ இன் திஸ் ஃபீல்டு.
1: இப்போல்லாம் யங்ஸ்டர்ஸ் வந்து பாடி பியர்சிங்ஸ் அப்புறம் பெர்மனன்ட் டேட்டூஸ் அதெல்லாம் பண்ணுறாங்க.

0: மக்களை குத்திக்கிறாங்க. ஸோ இஸ் திஸ் ஃபேஷன், இதுதான் ஃபேஷனா?
1: சி ஃபேஷன், ஃபேஷன் அப்படின்னா என்ன? அது வந்து நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் ஹேர் ஸ்டைல், உங்கள் மீன் நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலே ஒரு ஃபேஷன் கிரியேட் பண்ணலாம். ஓகே, நான் இப்படி இருப்பேன், திஸ் இஸ் வாட் இஸ் மை சிஸ்டம். ஃபேஷனுங்கிறது இட்ஸ் அ ஜென்ரல் டேர்ம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சம் பீப்புள் ப்ரிஃபர், அவங்க வந்து இப்போ அவங்க கல்ச்சர் படி அவங்க பண்ணுறது வி ஆர் காப்பிங், தட் இஸ் ஆல். ஏன்னா இப்போ நம்ம கூட நோஸ் பியர்ஸ் பண்ணுவோம் சவுத் இண்டியன்ஸ் இல்லையா, நோஸ் பியர்ஸ் பண்ணுவோம். அது மாதிரி தே ஆர் பேசிங் செகண்ட்ஸ், அப்புறம் வந்து நாக்கில் மீன் தே ஆர் பேசிங், தட்ஸ் தேர் கல்ச்சர். இஃப் வி ஆர் காப்பிங் இட், இட்ஸ் நன் ஆஃப் தேர் ஃபால்ட். நோ, நம்ம ஃபால்ட் தானே, நம்ம காப்பி பண்ணு. ஸோ இட்ஸ் பிகமிங், இட்ஸ் ஸ்ப்ரெட்டிங் அண்ட் இட்ஸ் அ ஃபேஷன். இட்ஸ் வெரி சிம்பிள்.
0: ஓகே, ஸோ ஒரு ஃபேஷன் டிசைனரா, ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ வாண்ட் டு, ஹூ ஆர் அஸ்பைரிங் டு பிகம் ஃபேஷன் டிசைனர்ஸ், அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எதுக்காக, வாட் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ்க்கு தே ஷுட் பி ப்ரிப்பேர்ட்?
1: ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டுக்கு வந்தோடனே தே வில் பி ஃபேண்டசைஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ரொம்ப ஃபேண்டசைஸ் ஃபேண்டசி வேர்ல்டுலேயே அப்படி மிதந்துட்டு இருப்பாங்க. பட் அதனால அவங்க ரியாலிட்டி என்னன்னு தே ஒன்ட் ரியலைஸ். ஏன்னா ஒன்ஸ் இந்த ஃபீல்டில் வந்தாச்சுன்னா ஐம் ஜஸ்ட் டெல்லிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கன்சர்ன். ஓகே, என்னன்னா இந்த ஃபீல்டில் வந்தோடனே நிறைய பேர் ரொம்ப சேஞ்ச் ஆகிறவங்க இருக்காங்க, தே வில் ஜஸ்ட் லூஸ் தேர் ஐடென்டிட்டிஸ். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எப்படியோ உங்கள் கேரக்டர், உங்கள் குட் செல்ஃப் அந்த மாரல்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வேல்யூ கொடுத்து யூ ஹாவ் டு ஸ்டே வாட் யூ ஆர். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எல்லாமே வந்து கரியர் லெவலில் தான் பார்க்குறாங்க. ஓகே, ஃபேஷன் டிசைனிங்னா நல்ல கேரியர் இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் பார்க்குறாங்க. பட் அட் தி சேம் டைம் யூ ஹாவ் டு நோ. இப்போ வந்து நான் வந்து இந்தியா சவுத் இண்டியன்ஸ்க்கு நான் சொல்கிறேன், ஏன்னா தே டென் டு மூவ் அவே ஃப்ரம் தி ட்ராக். ஏன்னா தட் இஸ் ஹேப்பனிங் நவ டேஸ், பிகாஸ் நானே நிறைய பார்த்துருக்கேன். ஸோ ஐ ஹாவ் டு ஜஸ்ட் டெல் ஒன் திங், நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் கோ ஆன், பட் மேக் ஷுர் தட் யூ ஆர் யுவர் செல்ஃப். And it's a very nice field to explore, and you have so many interesting things to do. It's not like normal studies, like chumma booka paathumma padichumma exam edanum anna mari illa. It's very creative field, very very interesting. At the same time nalla hard work pannu, and you have to be dedicated to what you're doing.
0: Thank you, ma'am. Enna neergale, மிஸ் ரேவதி கிட்ட இருந்து ஃபேஷன் பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டீங்களா? சரி, இப்போ நமக்கு அடுத்த குறிப்பு கொடுக்கறதுக்கு நேரம் வந்தாச்சு.
2: நீங்க வீட்டுல இருந்தாலும் நல்லா நீட்டா அழகா ட்ரெஸ் பண்ணிருந்தீங்கன்னா கான்ஃபிடென்டா ஃபீல் பண்ணுவீங்க. நம்மள சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கும். மத்தவங்க கிட்ட நம்ம பேசும் போது கூட ரொம்ப அமைதியா கான்ஃபிடென்டா ஃபீல் பண்ணுவீங்க. எந்த வேலையை நம்ம செஞ்சாலும் நல்லா ஸ்மூத்தா முடிக்கலாம்.
0: சரி நேயர்களே, இப்போ நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபேஷன் பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க கருத்தை பத்தி கேட்கலாமா?
2: கேட்கலாமே.
0: உங்க பேர் என்ன?
3: ஹாய், நான் பவானி.
0: என்ன பண்றீங்க?
3: நான் ஒரு ஸ்டூடெண்ட்.
0: ஓகே, சோ ஸ்டூடெண்ட்னு சொல்றீங்க, அப்பனா ஃபேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, அதோட ட்ரெண்ட்ஸ் அதெல்லாம்?
3: ஆமா, கண்டிப்பா ஓரளவுக்கு நான் ஃபேஷன் என்ன லேட்டஸ்ட் என்ன அப்பப்போ பார்த்துட்டு இருக்கிறது உண்டுதான்.
0: அப்போ ஃபேஷன்னா என்னன்னு
3: நினைக்கிறீங்க? ஓகே, ஃபேஷன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் வேரிங், யூனோ, இது வந்து என்ன சொல்றது, இது கண்ட கண்ட சின்ன சின்ன சின்ன துணி மாதிரி டூ பீஸ் அந்த மாதிரி போட்டுக்கிறது தான் ஃபேஷன்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் என்னை பொறுத்தவரையிலும் கம்ஃபர்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஃபேஷன் என்னதான் ஃபேஷனா இருந்தாலும் கம்ஃபர்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் யூனோ ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு போகணுன்றதை விட நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கான்றது தான் பார்க்கணும். அண்ட் இப்போ பேக்ஸ்லாம் கூட மேட்சிங்காக போட்டுக்கிறது ஒரு ஃபேஷன் அப்படின்லாம் வந்திருக்கு. இயர்ரிங்ஸ் இதெல்லாம், அப்புறம் நோஸ் ரிங், நோஸ் பின்ஸ், இந்த நிறையா பியர்சிங்ஸ்லாம், இப்போ பாடி பியர்சிங் எங்கே வேணால் பியர்ஸ் பண்ணிக்கிறாங்க, நிறைய இடத்துல குத்திக்கிறாங்க, டேட்டூ இதெல்லாம் கூட ஃபேஷன்னு சொல்கிறாங்க. பட் டாட்டூ ஃபேஷனாக இருந்தாலும் நான் வந்து டாட்டூலாம் குத்திக்கிறத அது ஃபேஷன் என்ன, நான் அதை அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஏன்னா அதுக்கு நிறையா ஒன்ஸ் குத்திட்டா அது பெர்மனெண்ட் ஆகிடும், அதனால ரொம்ப யோசிக்கணும். அதுக்கப்புறம் நிறையா கொஞ்சம் ரிஸ்கி கூட இந்த பியர்சிங்ஸ்லாம், சில சமயம் இந்த நர்வ்ஸில் எங்கேனா குத்திட்டாங்கனாக்க, வெயின்ஸில் எங்கேனா குத்திட்டாங்கனாக்க, ஏன்னா நிறையா ப்ளீடிங் வரலாம், எல்லாம் கொஞ்சம் ரிஸ்கி. பட் அவங்க அவங்க அபிப்பிராயங்கள் மாறிண்டு தான் இருக்குது. பேக்ஸ் எல்லாம் கூட கம்ஃபர்ட் லெவல் தான் என்னை பொறுத்தவரையிலும் ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட் தான். ஈவன் ஷூஸ் அப்புறம் க்ளோத்ஸ்ல எல்லாமே எனக்கு கம்ஃபர்ட் தான் ஃபர்ஸ்ட். அண்ட் டியூரபிலிட்டி இஸ் ஒன் மோர் திங். நான் அது எவ்வளோ நாள் கண்டு வருதுன்றது நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு துணி வாங்கி ரெண்டு நாளே அது ஸ்னாப் ஆயிடுச்சுன்னா, எல்லாம் ரெண்டு நாளே அது கிழிஞ்சு போயிடுச்சுன்னா அது ஃபேஷனபிளா இருக்கலாம், ஆனா அதை வாங்கி என்ன பிரயோஜனம், எப்படியும் ரெண்டு நாள் தான் போட்டுக்க முடிஞ்சது என்னால அப்படின்ற ஒரு ஒரு ரிக்ரெட் வந்துடக்கூடாது இல்லையா. அதனால டியூரபிலிட்டியும் நான் பார்க்கறது.
4: அப்போ நீங்க வந்து ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை ஃபாலோ பண்றீங்களா இல்ல எப்படி?
3: ஓரளவுக்கு ட்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்றது தான். ஏன்னா இப்ப வந்துட்டு எல்லாரும் சல்வார் போட்டு, சல்வார் ஃபேஷன்னு சொல்ல முடியாது, பட் சல்வார் போட்டுக்கிறது ஒரு அவுட் ஆஃப் ஃபேஷனும் கிடையாது. ஆனா அதுக்கு பதிலாக நான் ஏதான பஃப் கையோ அந்த மாதிரி ஏதான அந்த காலத்துல போட்டுட்டேன்னா அது கண்டிப்பா அது நல்லாவே இருக்காது பாக்குறதுக்கு, நான் தனியா தெரிவேன். அதனால ஓரளவுக்கு ஃபேஷன் ஃபாலோ பண்ணா நம்ம உலகத்தோட நம்மளும் சேர்ந்து போயிட்டு இருக்கோன்றது தெரியும். இல்ல நம்ம ஏதோ ஒரு காலத்துல இருப்போம், மத்தவங்க எல்லாம் வேற காலத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஃபேஷன் ஃபாலோ பண்ண வேண்டிய வழியா ரொம்ப நான் தான் முதல்ல எல்லாம் ட்ரெண்ட் செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல.
5: ஹலோ, உங்க பேர் என்ன?
6: ஹாய், ஐம் சரண்யா.
5: நீங்க என்ன பண்றீங்க?
6: நான் தேர்ட் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறேன்.
5: ஓகே, ஸோ நீங்க ஸ்டூடெண்ட். அப்பனா வந்து மத்த பசங்க மாதிரி நீங்களும் வந்து ரொம்ப ஃபேஷன் கான்சியஸா ட்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்றீங்களா?
6: அது எனக்கு தெரியல, எனக்குன்னு ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் அது ஸ்டைல் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் மற்றவங்களை பார்த்து அவங்கள மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் காதெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் ரெண்டு குத்தின் இருக்கேன் அண்ட் மூக்கெல்லாம் குத்தின் இருக்கேன். ஆனா பட் லேட்டர் நான் ஐ ஃபீல், ஐயோ நான் எதுக்கு குத்தினே, இது பிடிக்கலையே எனக்கு இப்போ அப்படின்னு ஐ ஃபீல் லைக் டேக்கிங் இட் ஆஃப். இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அதர்ஸ் ஐ டூ இட். அண்ட் வென் இட் கம்ஸ் டு அதர் பாடி பியர்சிங்ஸ் லைக் த லிப் அண்ட் த ஐப்ரோ த டங், தட் ஐ திங்க் அது ரொம்ப பாக்குறதுக்கே என்னமோ மாதிரி இருக்கு. அது வந்து இட் அண்ட் ஆல்சோ அது ஐ டோன்ட் நோ ஹவு தே டூ இட் அண்ட் ஹவு கம்ஃபர்டபுள் தே ஃபீல் இன் த சொசைட்டி. அண்ட் ஐ டோன்ட் திங்க் தட் த சொசைட்டி ஷுட் அக்செப்ட் சச் அ திங்.
5: ஸோ யூ ஃபீல் தட் ஃபேஷன்னா கம்ஃபர்ட் லெவல்ஸ் இருக்கணும், நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கணும்.
6: யா, வெரி மச்,
5: தேங்க் யூ. ஹலோ, உங்க பேர் என்ன?
7: ராதிகா.
5: நீங்க என்ன பண்றீங்க?
7: சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
5: ஓகே, ஸோ ஒரு ஒர்க்கிங் லேடியா ஃபேஷன் எவ்வளோ முக்கியம் உங்க வாழ்க்கையில?
7: சாஃப்ட்வேர் கம்பெனில இருக்கிறதுனால யூ ஷுட் மீட் அப் டு தி ஸ்டாண்டர்ட். அங்க வந்து யூ கான்ட் வேர் ஒன் ஆயிலி ஹேர் அண்ட் யூனோ பர்ஃபெக்ட் சாரீஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு போனா இட் டசன்ட் மீட் அப் டு தி கார்பரேட் லெவல். ஸோ அதனால யூ ஷுட் ஸ்டிக் டு த ட்ரெஸ் கோட். Fashion is not about wearing all tube tops and sleeveless adala illa. Whatever you wear, it should be neat and it should be to the trend, today's trend. Neat dress, it's fashion up to me. You should be like every soldier, simple and whatever you're comfortable enough to wear, that's fashion. More of like avanga podradnala na podum nra avasiyam illa. If I'm comfortable wearing any clothes, I will. But when it comes to workplace la kandipa vandu you should stick to some kind of decorum and standard. If they expect you to wear a formals, kandipa formals podano, and then your you know dressing, makeup, costumes, everything matters, because anga vandu you can't go with oily hair and you know tight pleats adala vandu I don't think it's applicable to be into a corporate setup. Not only into a corporate but endha madriyana or office setup a irnalo ipo irukra situation this generation la அப்படி வந்து யூ கான் பி, யூ ஹாவ் டு அட்லீஸ்ட் கெட் அடாப்டட் டு த டுடேஸ் ட்ரெண்ட். ஸோ ஃபேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் டேர்ம்ஸ் லைக் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் எல்லாரும் வந்து தே வாண்ட் டு கெட் இன் டு நியூ கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல்ஸ், ஆல் பென்சில் கட் பேண்ட்ஸ், டி ஷர்ட்ஸ், எவ்ரி திங். ஸோ யா, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் கம்பல்சரின்னு ஒன்றும் கிடையாது. அன்லெஸ் இஃப் யூ ஆர் இன் டு த குரூப் ஆஃப் பீப்புள், யூ ஷுட் பி லைக் ஹவு தே ஆர். யூ கான் பி அவுட் த group and if it's one, yeah,
5: okay. Apro vandu in the body piercings, tattoos, adala adu pathi enna ungaloda abhiprayam?
7: Personally I won't go for it because body piercing I don't go for it, and tattoo is one thing, is painful and it's not good for health. We don't know enna madri complications end of 5 to 10 years adu gundakkum theriyadu. But body piercing, it is not necessary. Enna keta irukra kaadula mookla irukiradhu pota podum, and nobody else wanted to pierce and I don't wanted to do it. It is not needed, and that doesn't mean fashion. It's just to people want to while away time, waste money and energy, everything, just shoot up, show up things. Maybe I think that way. Thanks a lot.
5: Thank you so much.
2: இப்போ எல்லா இடத்துலயும் ஃபேஷன் தாங்க, இதுக்கு ஆம்பளைங்க மட்டும் என்ன குறைஞ்சவங்களா?
3: கரெக்ட். அவங்களுக்கும் ஒரு டிப் கொடுத்துடலாமா? நீங்க போடுற ட்ரெஸ் அழகா இருக்கணுமா, மூணு ஜுவல்லரிக்கு மேல போடாதேங்க. அதே மாதிரி ட்ரெஸ்லயோ மூணு கலருக்கு மேல வேணாம். ரொம்ப சிம்பிளா ஸ்டைலிஷா இருக்கணும்னா பிளாக் ஸ்ட்ரைப் ட்ரெஸ் இல்ல ஒரு ஒயிட் ஷர்ட் வித் டார்க் ப்ளூ ஜீன்ஸ் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு கரெக்டா கால ஃபிட் ஆகுற ஷூஸ் போட்டுக்கோங்க, அப்போதான் நல்லா இருக்கும்.
2: ஃபேஷன்னா பாஷன் மட்டும் இல்லை. இப்போ ஃபேஷன்ல நிறைய பிரிவுகள் இருக்கு. ஃபேஷன் டிசைனர், ஆக்சசரி டிசைனர், ஃபேஷன் மெர்ச்சன்டைசர், க்ளோத்திங் பேட்டர்ன், ஃபேஷன் கோஆர்டினேட்டர், பர்சனல் ஸ்டைலிஸ்ட், ஃபேஷன் ரைட்டர், ஃபேஷன் பப்ளிக் ரிலேஷன் ஸ்பெஷலிஸ்ட், ஃபேஷன் எடிட்டர், ஃபேஷன் இல்லஸ்ட்ரேட்டர்.
3: ஸோ எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஃபேஷன் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுறது நேர்களே, அதாவது நம்ம போட்டுக்கிற உடைகள் நகைகள் எல்லாம் நம்ம கம்ஃபர்ட் லெவல்ஸ் சார்ந்தது இருக்கணும். நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஏதோ போட்டுக்கணும்னு போட்டுக்க கூடாது. அதே மாதிரி ஆபாசமாக இருக்கக்கூடாது, அதாவது நம்மளை திரும்பி பார்க்கறச்ச குத்து விளக்கு மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி தான் நினைக்கணுங்க தவிர எல்லாரும் கமெண்ட் அடிக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க.
2: இது வரைக்கும் நம்ம ஃபேஷன் பத்தி பேசணும், அப்புறம் அடுத்தது என்ன?
3: அடுத்தது என்னன்னா இன்டீரியர் டிசைனிங் தான்.
2: இன்டீரியர் டிசைனிங்னா வீடு அலங்காரம் பண்ணுவாங்களே அதுவா?
3: ஆமா ஆமா அதேதான். இன்டீரியர் டிசைனிங்னா கொஞ்சம் அதுல கற்பனை திறன் வேணுங்க. கொஞ்சம் தொழில்நுட்பமான விஷயங்கள் கொஞ்சம் கற்பனையும் சேர்ந்துதான் நம்ம வீட்டெல்லாம் அலங்காரம் பண்ண முடியும். இன்டீரியர் டிசைனிங்னால நம்ம வீட்டை அழகுபடுத்தின உடனே நம்ம வாழ்க்கையின் தரத்தையே உயர்த்துங்க.
2: இப்போ நம்ம ஆர்கிடெக்சர் பத்தி பார்க்கலாம். ஆர்கிடெக்ட்ல எப்படி ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அதுல எவ்வளவு ஸ்பேசியஸா காம்பாக்டா வீடு கட்டலாங்கிறது தான் நம்ம இதுல தெரிஞ்சுப்போம். இத பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்கிடெக்ட் மிஸ் ஹேமலதா நம்ம கூட இருக்காங்க. இப்போ அத பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
8: தேங்க்யூ மேம். நம்ம எங்க ஷோக்கு வந்தது ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட்லி எப்படி உங்களுக்கு ஆர்கிடெக்சர்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது அண்ட் எங்க படிச்சீங்க?
9: ஓகே, ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு பேசிக்கா நான் ஆர்கிடெக்ட் ஜாயின் பண்ணும் போது எனக்கு ஆர்கிடெக்சர் பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஐ வாஸ் வெரி குட் இன் மை டிராயிங்ஸ் பெயிண்டிங்ஸ் ஐ வாஸ் குட். அண்ட் அப்பா வந்து ஒரு அப்பாவோட ஃப்ரெண்டோட டாட்டர் வந்துவங்க ஆர்கிடெக்சர் பண்ற போது நான் மீட் பண்ணியிருக்கேன் அவங்கள. ஸோ தட் இன்ஸ்பயர்ட் மீ. ஸோ ஐ தாட் வை நாட் டேக் சம்திங் ஏதாவது டிஃப்ரெண்டா எடுத்து பண்ணலாமே இன்ஜினியரிங் தவிர்த்து அப்படின்னு யோசிக்க போது ஐ ஃபெல்ட் ஆர்கிடெக்சர் வாஸ் ஆப்ட் ஃபார் மீ. அந்த மாதிரி.
8: அப்படியா? ஓகே, படிச்சதுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு?
9: யா, படிக்கும் போது நம்மளுக்கு நிறைய ஒன்றும் தெரியாது, புக் நாலேஜ் தான் கண்டிப்பாக இருக்கும். இண்டஸ்ட்ரிக்கு வந்த அப்புறம் அதுவும் வி ஹாவ் சம் இன்டர்ன்ஷிப், ஒரு 6 months இன்டர்ன்ஷிப் யூ ஹாவ் டு டூ வித் அன் ஆர்கிடெக்ட். அப்போ வந்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய, அதுதான் வந்து இன்னும் என்ன பூஸ்ட் பண்ணிச்சு டு பி இன் த ஆர்கிடெக்சர் ஃபீல்ட். இல்லைனா ஐ வாசன் வெரி மச் வெரி ஹாப்பி வித் வாட் எவர் ஐ வாஸ் டூயிங் அட் மை காலேஜ்.
8: இப்போதான் நிறைய லேடிஸ் இந்த ஃபீல்டில் இருக்காங்கல்ல மேடம்?
9: மேக்ஸிமம் லேடிஸ் தான் இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா தென் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு போகிறத விட ஆர்கிடெக்ட்ஸ்ன்ற போது அது டிசைன் பேஸிஸாக வந்துருது மோர் தென் கோயிங் டு த சைட்ஸ் எல்லாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி எங்கள் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மெஜாரிட்டி ஆஃப் அதாவது 1:2 ரேஷியோ, தட் இஸ் 1 வாஸ் த பாய்ஸ் ரேஷியோ அண்ட் 2 வாஸ் அ கேர்ள்ஸ் ரேஷியோ. ஸோ திஸ் ஃபீல்ட் இஸ் ஆப்ட் ஃபார் கேர்ள்ஸ் ஆக்சுவலி.
8: ஓகே மேம், ஸோ இப்போ என்ன மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க ஒரு ஆர்கிடெக்டா இருந்தா?
9: ஓகே, சேலஞ்சஸ் பாத்தீங்கன்னா மூவிங், அது மூவிங் நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல இருந்து நம்ம மூவ் பண்ணி சைட்டுக்கு போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இஃப் அட் ஆல் வி ஆர் நாட் குட் இன் த ரூல்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். மற்றபடி பாத்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் சில சமயத்துல நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது. பீங் அ லேடி பார்க்க போனால் சில கிளைண்ட்ஸ் நம்ம நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க, சில கிளைண்ட்ஸ் லேடி தானே தே மைட் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இட் வில் பி சேலஞ்சிங். பட் அதர்வைஸ் இட்ஸ் அ சேலஞ்ச், அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ சேலஞ்ச் டு ஃபேஸ். தட்ஸ் இட்.
8: ஓகே, அண்ட் இப்போ அஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி எஜுகேஷன் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு ஒரு ஆர்கிடெக்டா ஆகிறதுக்கு, எங்க போய் படிக்கலாம்?
9: ஓகே, இப்போ ஆக்சுவலா ஆர்கிடெக்சர் நாங்கள் படிக்கும் போது வி டென்ட் ஹாவ் எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். இப்போ நாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தே ஹாவ் டு டேக் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதுக்கு கோச்சிங் முடிச்சுட்டு அவங்க அந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம். அப்படி ஜாயின் பண்ணுற போது தே ஹாவ் டு டூ அ டிகிரி கால்ட் பிஆர் ஆர்கிடெக்சர், பேச்சுலர்ஸ் இன் ஆர்கிடெக்சர். அது இப்போ இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இப்போ நிறைய இருக்கு. ஸோ தே கேன் டேக் அப் தட் கோர்ஸ்.
8: இப்போ வந்து எப்படி
9: எப்படி பசங்க வந்து இந்த கோர்ஸ்க்குள்ள போகலாம், என்ன சேலஞ்சஸ் அதெல்லாம் பேசியாச்சு. அடுத்தது வந்து ஒரு ஆர்கிடெக்சருக்கும் இன்டீரியர் டிசைனிங்க்கும் இஸ் தேர் எ லிங்க், ஏதானும் சம்பந்தம் இருக்கா இல்லை தனித்தனி கோர்சஸா அது?
10: ஆர்கிடெக்சரும் இன்டீரியர் டிசைனும் ஆக்சுவலாக செப்பரேட் செப்பரேட் கோர்சஸ். ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா ஆன் த ஹோல் த மாஸ் த

0: ஓஷன், பில்டிங்கோட ஃபசாட் முதற்கொண்டு எல்லாமே டிசைன் பண்ணி அதுக்குள்ள இன்டீரியர்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்கேப் அப்படின்ற மித்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமும் கொண்டு வருது. பட் இன் டீடைல் பார்க்க போனீங்கன்னா இன்டீரியர் டிசைன் லேண்ட்ஸ்கேப்னு செப்பரேட் செப்பரேட்டா வி ஹாவ் த மேஜர் டிவிஷன்ஸ். லைக் வி கேன் டேக் அப் ஆஃப்டர் ஃபினிஷிங் ஆர் பிஆர்க், வி கேன் டேக் அப் ஆர் ஹையர், அதாவது எம்ஆர்க்ல வந்து இன்டீரியர் டிசைன் இருக்கு, எம்ஆர்க்ல வந்து லேண்ட்ஸ்கேப் இருக்கு, ஆர் மாஸ்டர் ஆஃப் டவுன் பிளானிங் தட் வி கால் இட் அஸ் எம்டிபி, ஆர் ஜென்ரல் எம்ஆர்க். இந்த மாதிரி வி ஹாவ் டு ஸ்பெஷலைஸ். அப்படி ஸ்பெஷலைஸ் பண்ணா இந்த மாதிரி கோர்சஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்டா பண்ணலாம்.
1: அப்புறம் இப்போ என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க ஒர்க் பண்றீங்க?
0: ஆக்சுவலா மோஸ்ட்லி பார்த்தேன்னா நான் ரெசிடென்சஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பேசஸ் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஒர்க் ஆன் மோஸ்ட்லி ஆன் த ரெசிடென்சஸ் பிகாஸ் கிளைண்டோட வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு. ஸோ வி கேன் ஒர்க் மோர் இன் தட். நல்ல ஒரு சின்ன ஸ்பேஸ்லயோ இல்ல பெரிய ஸ்பேஸ்லயோ எப்படி இருந்தாலும் கிளைண்டோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வி கேன் ஒர்க். ஆக்சுவலி
1: ஸ்பேஸ்ன்னு சொல்லச்சா இப்போ நிறைய பேர் பாப்புலேஷன் அதிகம் ஆயிட்டே இருக்கு, லேண்ட் கம்மி ஆயிருக்கு, கிரவுண்ட் வேலை ஜாஸ்தி ஆயிருக்கு. ஸோ வந்து ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ ஒரு குட்டி இடத்துலயும் எப்படி நம்ம வந்து ஒரு அழகான ஒரு வீடு கட்டலாம், ஸ்பேஷியஸான ஒரு லுக்கு கொடுக்கலாம் அதுக்கு?
0: இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ பாத்தீங்கன்னா ஓபன் கான்செப்ட் ஆஃப் ஹவுசஸ் நிறைய வந்திருக்கு. ஆக்சுவலா வாட் இஸ் இஸ் ஓப்பன் கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் பிளான்ஸ் இருக்கும். முன்னாடி எல்லாம் எல்லாத்துக்குமே வால்ஸ் இருக்கும், கிச்சனுக்கும் டைனிங்கும் நடுவில் வால்ஸ் இருக்கும், கிச்சனுக்கும் மித்த எல்லா ஸ்பேசஸ்க்கும் நடுவில் வால்ஸ் இருக்கும். லைக் லிவிங் அண்ட் டைனிங் இஸ் ஆல்சோ செப்பரேட்டட் பை வால், இட் வாஸ். பட் இப்போ பாத்தீங்கன்னா ஓப்பன் கான்செப்ட், யுவர் லிவிங், யுவர் டைனிங், யுவர் கிச்சன், லைக் எவ்ரி திங் இஸ் சீம் டு பி ஓப்பன் சோ தட் இட் பிகம்ஸ் மோர் ஸ்பேஷியஸ். பட் அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் சம் ஏதாவது பார்ட்டிஷன்ஸ் மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம், செமி பிரைவேட் பார்ட்டிஷன்ஸ், ஆர் யூ கேன் மூவ் இட், ஆர் மூவபிள் பார்ட்டிஷன்ஸ், ஆர் ஸ்லைடிங் பார்ட்டிஷன்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய வி ஹாவ் இட் நவ். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலா நம்ம டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால வி கேன் யூஸ் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அண்ட் நம்ம சின்ன ஸ்பேஸையும் ஸ்பேஷியஸா ஆக்கிட்டு நல்லா கம்ஃபர்டபுளாகவும் வச்சுக்கலாம் நம்ம. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் எல்லாமே டிசைனர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸோ இல்ல இன்டீரியர் டிசைனர்ஸ் ஓவர்ஸ் கோன் டேக் அப் த டிசைனர் அண்ட் எவ்வளவு கோஆப்ரேட் பண்றாங்க அந்த கிளைண்ட் அப்படிங்கறத பொறுத்து தான் தியர் டிசைன் வில் பி யூனோ ஃபுல்ஃபில் டு த கோர்.
1: ஆனா பாத்தீங்கன்னா இப்போ இந்த இன்டீரியர் டிசைனிங் ஆர்கிடெக்சர் ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இப்போ மிடில் கிளாஸ் வேலைக்கு ரொம்ப தயங்குறாங்க, ஸோ எப்படி கட்டினாலும் பரவாயில்லன்னு விட்டுடுறாங்க. அதனால வேற ஏதானும் மெத்தட்ஸ் இருக்கா டு கேட்டர் டு திஸ் சொசைட்டி, திஸ் பர்சன்?
0: யா, கண்டிப்பா வந்து மெத்தட்ஸ் இருக்கு. லைக் நம்ம வந்து இன்டீரியர் டிசைன்ல ஒரு நமக்கு ஏஸ்தட்டிக்கா நம்ம ஸ்பேஸ ரொம்ப பிரைட்டா ஆக்கணும் அப்படின்ற போது இல்ல ரொம்ப நல்ல லைட்ஸ் எல்லாம் கொடுத்து நல்ல பெயிண்டிங்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எதிர்பார்ப்போம் நம்ம. சோ இப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ்னா நம்ம இப்ப ஒரு ஆயில் பெயிண்டிங்கோ இல்ல அக்ரலிக் அந்த மாதிரி நிறைய பெரிய பெயிண்டிங்ஸ் எல்லாம் வாங்குறதுன்னா இட்ஸ் கோயிங் டு காஸ்ட் இஸ் மோர். பட் அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஃபேஷன் உள்ள ஒரு துணி கடைக்கு போயிட்டு அங்க இருக்கிற பெரிய பிரிண்ட்ஸ் இருக்கிற ஒரு ஃபிளார்ஸ் சம்திங் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் எடுத்து அதை நீங்க ஃப்ரேம் பண்ணி தட் யூ கேன் மேக் இட் அஸ் அ பெயிண்டிங். அது வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் உங்களுக்கு, பட் இட் வில் கிவ் யூ அ ராயல் எலிகன்ட் லுக், இட் வில் பி வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் யூ.
1: அப்புறம் ஒரு வீட்டுக்கு ஒரு எத்தனிக்கான லுக் கொடுக்கணும்னா என்னெல்லாம் வைக்கலாம், ஒரு மாடர்னான லுக் கொடுக்கணும்னா என்ன மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கணும் வீட்டில்?
0: யா, எத்தனிக் லுக்னு பாத்தீங்கன்னா யூ கேன் கோன் ஃபார் டெரகோட்டா, பிராஸ், அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ். லைக் அந்த காலத்துல என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். இப்போ அப்படி பார்க்க போனீங்கன்னா பிராஸ் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹை எண்ட்ல இருக்கும், தட் இஸ் இட் பி வெரி எக்ஸ்பென்சிவ். வெரஸ் டெரகோட்டாலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல கம்மி ரேட்ல, பட் யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ். ஸோ அந்த எத்தனிக் ஸ்டைல கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். மாடர்னா பார்க்க போனீங்கன்னா யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் அப்ட்ராக்ட் திங்ஸ் நவ். ஸோ இதே டெரகோட்டா ப்ராடக்ட்ஸே வந்து அப்ட்ராக்டா பண்ணிருப்பாங்க, செராமிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடர்ன் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ எனிதிங் அப்ட்ராக்ட் அண்ட் வெரி பிரைட் கலர்ஸ் சம்திங் லைக் தட் வில் கிவ் யூ அ மாடர்ன் அண்ட் கண்டெம்பரரி லுக். ஆக்சுவலி
1: ஸ்பேஸ் பத்தி பேசியிருந்தோம், ஸோ நிறைய பேர் வந்து கார்டன் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கு பிளான்ஸ் வச்சு. ஸோ இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் அண்ட் ரூஃப் டாப் கார்டன்ஸ் அதெல்லாம் ஹவு ஃபீசபிள் இஸ் இட்?
0: ஓகே, ரூஃப் டாப் கார்டன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி ஆல் தி அபார்ட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் பாசிபிள் அண்ட் இல்லைனா பால்கனிஸ் சர்வீஸ் வெராண்டாஸ் கொடுத்துருப்பாங்க, அங்கே யூ கேன் ஹாவ் பிளான்டர்ஸ். அப்படி இல்லைனா யூ கேன் ஈவன் ஹாவ் ஒரு சென்டர் கோர்ட்யார்ட்ஸ் மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணிட்டு ஈவன் இந்த கோர்ட்யார்ட்ஸ்ல கூட கொஞ்சம் ஸ்கைலைட் படுற மாதிரி பட்டு அங்கே கூட நீங்க கிரியேட் யூ கேன் கிரியேட் சம் பிளான்டிங் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். ரூஃப் டாப்ல வந்து நீங்க ட்ரீட் பண்ணீங்கன்னா ப்ராப்பரா ரூஃபை ட்ரீட் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரூஃப் டாப் கார்டன்ஸ்க்கு போகலாம், நல்லா இருக்கும்.
1: அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆர்கிடெக்சர் சொல்றாங்களே அதுதான் என்னது?
0: ஓகே, ஈகோ ஃப்ரெண்ட்லின்றது பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற நீட்க்கு, அதாவது நம்ம என்விரான்மெண்ட் போயிட்டு இருக்க சிச்சுவேஷனுக்கு பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆர்கிடெக்சர் இஸ் வெரி மச் நீடட். ஈகோ ஃப்ரெண்ட்லின்றது பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, லைக் இட் இஸ் கோயிங் டு பி நேச்சுரல் யூஸ், அதாவது மெட்டீரியல்ஸ் பக்கத்தில் இருக்கிற என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ த டிரான்ஸ்போர்டேஷன்ல நம்ம எப்படி கம்மி பண்ணலாம், உட்டை வந்து கம்மி பண்ணலாம், கம்மி பண்ணாலும் எப்படி ஈகோ ஃப்ரெண்ட்லியா நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம், லைக் யூ கேன் ஈவன் கிவ் ஜஸ்ட் ஜஸ்ட் அன்பினிஷ்ட் சிமெண்ட் ஜாஸ்தி யூஸ் பண்ணாம ஃபிளை ஆஷ் யூஸ் பண்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எப்படி யூஸ் பண்ணி டெக்னிக்ஸ் இருக்கு, சோலார் பவர் யூஸ் பண்றது இல்ல விண்ட் பவர் யூஸ் பண்றது இன்ஸ்டெட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் பண்ணாம எப்படி அதர் ரிசோர்ஸஸ் எப்படி நம்ம நல்லா சேவ் பண்ணி எனர்ஜி எப்படி யூஸ் பண்ணி ரீசைக்கிள் எப்படி பண்றது மெட்டீரியல்ஸ் இல்ல ஆஃப்டர் இந்த லைஃப் சைக்கிள் அந்த பில்டிங்கோட லைஃப் சைக்கிள்ல இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் த பீப்புள் அண்ட் த என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பாக்குறது நம்ம இக்கோ ஃப்ரெண்ட்லி கிரீன் பில்டிங்ஸ் சொல்லுவோம் நம்ம.
1: இந்த வாஸ்து பத்தி நிறைய பேர் பேசுறாங்க, சோ ஒரு ஆர்கிடெக்டா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க, அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்?
0: ஆக்சுவலா வாஸ்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பில்டிங் சயின்ஸ், அது கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணலாம் பட் பிளைண்டா ஓகே இது இங்கதான் பிளேஸ் பண்ணும் இது இங்கதான் பிளேஸ் பண்ணும் தேர்ஸ் நோ ரூல் அஸ் சச். நம்ம சயின்ஸை யூஸ் பண்ணும் போது இப்ப எப்படி நம்ம தண்ணி குடிக்கலாம் அப்படின்னா நமக்கு தாக எடுக்கும் போது தண்ணி குடிச்சுக்கலாம், எப்ப கோல்டு வாட்டர் குடிக்கணும் எப்ப வந்து ஹாட் வாட்டர் குடிக்கணும் நமக்கு தெரியுமோ அதே மாதிரிதான் வந்து உங்களுக்கு வாஸ்துங்கிறதும் எப்ப அதுக்கு தேவைப்படுதோ அப்ப நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அதை யூஸ் சவுத் வெஸ்ட்ல டாலா நமக்கு அங்கதான் இருக்கணும் அங்கதான் வந்து வாட்டர் டேங்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து வந்து எத்தனையோ இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு சயின்ஸ். அதுல வந்து அப்போ வாட்டர் டேங்க்ன்ற ஒரு ஃபெசிலிட்டியே கிடையாது, we didn't have a motor, எல்லாமே வந்து நம்ம கிரவுண்ட் வெல் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சோ அப்ப எப்படி நமக்கு வாட்டர் டேங்க் அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து எந்த ரூல்ஸுமே அப்ப கொண்டு வரல ஆக்சுவலா. பட் அதுக்கான சில ரீசன்ஸ் இருக்கு, சயின்டிபிக் ரீசன்ஸ் இருக்கு, ஏன் நம்ம வந்து சவுத் வெஸ்ட்ல வந்து வாட்டர் டேங்க் கொடுக்கறோம், எப்படி அது வந்து நம்மளோட ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, நம்மளோட பில்டிங்கோட ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுது, சோ கீழே இருக்கிற ரூம் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து நமக்கு கூலா இருக்க வைக்குது அப்படின்ற சில விஷயங்கள் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வேணா நம்ம டிசைன்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம் வாஸ்துவ. பட் பிளைண்டா ஃபாலோ பண்றங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள் ஆக்சுவலி.
1: ஓகே, அப்புறம் இந்த இன்டீரியர் டிசைனர்ஸ் வந்து நிறைய தே சஜஸ்ட் அந்த இந்த சைனீஸ் பிளான்ஸ் பேம்பூ ஷூட்ஸ், அப்புறம் நிறைய அந்த சைனீஸ் இங்கேங் அதெல்லாம் அந்த வால்ஸ்லயே எம்பெட் பண்றாங்க, அதெல்லாம் என்ன வெறும் டிசைனா போட்டு எம்பெட் பண்றாங்களா இல்ல டூ தே ஹாவ் எனி மீனிங் பிஹைண்ட் இட்?
0: Yeah, feng shui is also like, again, it's called Chinese vastu. As everybody knows, feng shui pathina Chinese vastu. When it can be used at one place, China, it cannot be, you know, completely used in other country. Because avangaloda vibrations, avangaloda climatic conditions, ellame nammaloda India ku vandu different ah irukum. But still, we can follow certain things. Ena elements vandu ella urlime vandu onna da irukapodu. So we have five elements. I think as you all know, fire, water, earth, andha maadhiri ungalku five elements irukkum theriyundra maari. Andha elements vachi neenga vandu use pannikalam. Like if put wind chimes la irukku, wind chimes is very much needed. Enna na it gives a rhythm and the flow and the music vandu ungalku ungaloda mind enhance pannum. So andha mari sila vishayangal vandu neenga dharalama use pannikalam. Again plants la neenga use pannalam, and but plants vandu heavy plants vandu neenga veetukulla use pannama irukkuradhanalad, because ungalku theriyum night la vandu carbon dioxide adu vandu kudukum nammalku, so it is not good for our health. So certain things namba blindly avanga use pandranga avanga pandranga appdi solittu follow pannama namba konjam yosichu idu pannal namakku eppadi suit கண்டிப்பா வேணும் சோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபேஸ் பண்ற கான்ஃபிடன்ஸும் கிரியேட்டிவிட்டி கண்டிப்பா வேணும் அவங்களுக்கு.
2: முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து ஆர்கிடெக்ட் அப்படின்னு யாருமே இல்ல, சோ அப்பவே வந்து அவங்க வீடை ரொம்ப அழகா பிளான் பண்ணி ரொம்ப வெளிச்சம் எல்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா பிளான் பண்ணாங்க. இப்போ இந்த காலத்துல எதுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் வீடை பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் எதுக்கு வந்தது அப்படி?
0: ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட்ஸ் அந்த காலத்துல இல்ல அப்படிங்கறத விட ஆர்கிடெக்சர்ன்ற ஒரு கோர்ஸ் வந்து அவங்க நேம் பண்ணிக்கலாம். பட் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு கலைத்திறன் இருந்தது, எல்லாமே நான் இப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கலைத்திறன் இருந்தது எல்லாருக்குமே. அது இல்லாம இடம், அப்ப இடமும் ஜாஸ்தியா இருந்தது, ரிசோர்சஸ் இப்ப வுட் மாதிரி ரிசோர்சஸும் பாத்தீங்கன்னா அங்க நிறையவே இருந்தது. அப்போல்லாம் இப்ப செட்டிநாடு வீட்டுக்குள்ள எல்லாம் போனீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட ஆட்டோ வச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம சினிமால கிண்டலா பேசுறாங்களா, அந்த மாதிரி பெருசா இருக்கும். அண்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வுட்ல தான் இருக்கும் எல்லாமே, முக்கால்வாசி வுட் அண்ட் இன்ட்ரிகேட் காவிங்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம் இப்போ நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி பில்டிங்ஸ் மெயின் டோருக்கு மட்டும் தான் நீங்க பர்மாட்டிக்க பத்தி யோசிக்க முடியும் ஒரு நார்மல் ஃபேமிலியால. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வுட்டோட நெசசிட்டி வந்து இருந்தாலும் கூட அதை யூஸ் பண்ணிக்க முடியாத ரிசோர்ஸோட லேக்னால உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கனால அவங்க என்ன யோசிக்கிறாங்க, ஓகே எனக்கு பெட்டர் டிசைன் சொல்யூஷன் ஏதாவது கொடுக்க முடியுமா, அதுக்கு அடுத்த சொல்யூஷன் எனக்கு வுட் இல்லனா அடுத்த சொல்யூஷன், ஏன்னா அவங்கெல்லாம் அவ்வளோ வந்து இதுல நாலேஜ் இருக்காது. ஸோ லெட் மீ கோ டு அன் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தே அப்ரோச் அன் ஆர்கிடெக்ட் ஆர் அ டிசைனர், இன்டீரியர் டிசைனர் போயிட்டு ரீச் பண்ணிட்டு தே கெட் த சொல்யூஷன் ஃபார் தியர் ஒர்க்.
2: ஓகே, ஒரு லேமேன் ஆர்கிடெக்ட் பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸோ இப்போ ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னாக்க ஆர்கிடெக்ட் கிட்ட அவங்க என்னென்னலாம் க்வெஸ்சன்ஸ் கேட்கணும், மீன்ஸ் என்னென்னலாம் அவங்க தெரிஞ்சுக்கணும்.
0: ஓகே, அவங்க என்ன ஆர்கிடெக்ட் கிட்ட க்வெஸ்சன் கேட்கணுங்கிறத விட அவங்க வந்து ஆர்கிடெக்ட் கிட்ட தன்னை புரிய வைக்கணும், எனக்கு இது வேணும், என்னோட தேவை இது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு புரிய வச்சாதான் அந்த பர்சனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் எந்த விஷயத்துலயுமே. ஸோ அப்போ அவங்க கிளியரா அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த சைஸ்ல பெட்ரூம் வேணும், எனக்கு இந்த இத்தனை பேர் இருக்கும் எங்க வீட்டில், அந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆர்கிடெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொஞ்சம் ஸ்கீமேட்டிக்கா வந்து தே டிஸ்கஸ் அபௌட் த பிளான்ஸ். ஸோ அவங்களுக்கு அந்த பிளான்ஸ் வந்து எப்படி தெரியணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 அடிக்கு 12 அடிக்கு எனக்கு ரூம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க எனக்கு 10 அடிக்கு 12 அடி தான் வேணும்னு சொல்லிட்டு. ஆனா அதை 4 பேர் யூஸ் பண்ண போறாங்கன்னா நாங்களே சொல்லுவோம் இல்ல அது வேண்டாம், அது பத்தாது உங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் பெருசா போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா ஸ்பேசஸ் லிவிங்ல கொடுங்க, எனக்கு கெஸ்ட் வருவாங்க இல்ல அடிக்கடி எங்களுக்கு மீட்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னாங்கன்னா நாங்களே அவங்களுக்கு ஐடியா கொடுப்போம், ஓகே அப்ப லிவிங் டைனிங் வந்து வால் கொடுத்து பிரிக்காதீங்க, ஒரு பார்ட்டிஷன் ஒரு மூவபிள் பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துக்கோங்க, சோ தட் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைக்கும், ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கெட் டுகெதர்ஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாஸ் கொடுப்போம். சோ தென் அவங்க வந்து தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னன்னா நிறைய வந்து அப்பத்தி இருக்க மெட்டீரியல்ஸ் நமக்கு ஆர்கிடெக்ட் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட அவங்க ஆர்கிடெக்ட் கூட போயிட்டு எல்லா இடத்துலயும் விசிட் பண்ணணும். விசிட் பண்ணினா அவங்களுக்கே அந்த நாலேஜ் கிடைக்கும், அந்த மெட்டீரியல்ஸோட நாலேஜ், அப்ப அது வந்து நான் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு. இதோட பேசிக்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய அவங்க புக்ஸ் கொஞ்சம் ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு ஒரு ஆர்கிடெக்ட மீட் பண்ண அதுக்காக கொஞ்சம் நாலேஜ் வச்சுட்டு போய் நம்ம ஆர்கிடெக்டோ இல்ல ஒரு டிசைனரையோ வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண முடியும் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும், பிகாஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். பட் அந்த கிளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அதை கொடுக்கணும், அந்த நெசசிட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு கொடுப்பாங்க அவங்க. ஸோ ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் அந்த நாலேஜோட போயிட்டு ஒரு ஆர்கிடெக்ட் அப்ரோச் பண்றது பெட்டரா இருக்கும் அவங்களுக்கு.
2: ஒரு வீடு பிளான் பண்ணும் போது என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நீங்க ஞாபகம் வச்சுட்டு அந்த வீடை நீங்க பிளான் பண்ணுவீங்க?
0: சேஃப்டி மெஷர்ஸ் பாத்தீங்கன்னா மெயின்லி இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி விஷயங்கள், லைக் ஏன்னா சைல்ட் லாக்னு இப்ப நிறைய இதெல்லாம் வந்திருக்கு, நமக்கு ஸ்விட்சஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்விட்சஸ் யூஸ் பண்ற மாதிரி பார்த்துப்போம் நம்ம. அண்ட் தென் ஹவு டு ப்ரொடெக்ட், இப்போ நிறைய லைக் பர்கர் அலார்ம்ஸ் அந்த மாதிரி நிறைய வி ஹாவ் நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எதுவும் நம்மளால கொடுக்க முடியுமா இல்ல இட்ஸ் கோன் டு பி அப்ப ரெசிடென்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சின்ன லெவல்ல யோசிச்சா போதும், ஒரு சேஃப்டி லாக் எப்படி நம்ம லாக் கொடுக்கறது, எப்படி எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை எப்படி இன்ஃபார்ம் பண்ண, அந்த மாதிரி சில டெக்னிக்கலா நம்ம கொடுக்கலாம் நம்ம. பட் பெரிய பில்டிங்ஸ் போகும்போது பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் பில்டிங்ஸ் அண்ட் மல்டி லெவல் பில்டிங்ஸ் போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஃபயர் எக்ஸிட்ஸ் எல்லாம் கூட நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும். அதாவது இன் கேஸ் ஆஃப் ஃபயர் எப்படி அங்க இருக்கிற ரெசிடென்ஸோ ஆர் யூசர்ஸோ தப்பிக்க போறாங்க, இல்ல அவங்களை எப்படி சேஃபா அங்கிருந்து கொண்டு வெளியில வர முடியும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தான் டிசைன்.
1: மேம், ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு ஆர்கிடெக்ட் என்ன மாதிரி வேலைகள் எல்லாம் உண்டு?
0: ஆர்கிடெக்டோட வேலை பார்த்தீங்கன்னா முதல்ல கிளைண்ட் வந்தோடனே அவங்க எனக்கு இது தேவை அப்படின்னு சொல்றதுலேருந்து ஆர்கிடெக்டோட வேலை ஆரம்பிச்சிடுது. ஸோ அவங்க எனக்கு தேவை அப்படின்னு சொல்லும் போது அடுத்தது நாங்கள் கேட்கறது ஓகே மேடம் இல்லை உங்களோட பட்ஜெட் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி நம்ம அதை தான் கேட்குறோம் நம்ம. ஸோ அவங்களோட பட்ஜெட்டும் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸும் சொன்ன அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரேம் பண்ணி காமிப்போம், இப்படி தான் வந்து உங்களோட வீடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க ஓகே எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கல அப்படின்ட்டு அவங்க வெளியில் வரும்போது அவங்களோட டேஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த டேஸ்ட் புரியும் போது நம்ம நெக்ஸ்ட் லெவல், அதாவது ஒரு பிளான் அப்படிங்கிற லெவலுக்கு போய் பிளான் பண்ணி கொடுக்கறோம். அதுல அப்ரூவல் வந்த உடனே வெளியில ஃபசாட் மோத கொண்டு ஒரு ஆர்கிடெக்டோட வேலை. சோ உங்க வீடு வெளியில பார்க்க எப்படி இருக்கும் உள்ள பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டிசைன்ஸையும் போட்டு அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கன்சல்டன்ஸ் ரீச் பண்ணணும், லைக் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ்க்கு அண்ட் எலக்ட்ரிக்கல் டீடைல்ஸ்க்கு பிளம்பிங் டீடைல்ஸ்க்கு வில் ஹாவ் ஸ்பெஷல் கன்சல்டன்ஸ். சோ ஒரு ஒரு கன்சல்டன்ஸா ரீச் பண்ணி அவங்க கிட்ட இந்த டேட்டாஸ் எல்லாம் வாங்கி ஒரு கான்ட்ராக்டரோ இல்ல சம் பில்டர் வி நீட் டு டிபெண்டிங் ஆன் த ப்ராஜெக்ட் ஸ்கேல், பெரு ஸ்கேலா இருந்தா இல்ல சின்ன ஸ்கேலா இருக்கா மீடியம் ஸ்கேலா இருக்கான்னு பார்த்து அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜுக்கு வரும்போது கூட இருந்து எல்லாத்தையுமே எக்ஸிக்யூஷன் முடிச்சு ஃபைனலா அவங்க கிட்ட பெயிண்டிங் எல்லா பினிஷஸும் கொடுத்து ஃபுளோரிங் பெயிண்டிங் எல்லா பினிஷஸும் கொடுத்து அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ற வரைக்கும் அந்த ஆர்கிடெக்டோட ஜாப் கண்டினியூ ஆகும்.
1: ஜென்ரலா நீங்க எந்த மாதிரி கிளையன்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க? கலர் டோன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி கலர் கொடுக்கறதா இல்ல ஒவ்வொரு ரூம்க்கும் அதுக்கேத்த ஒரு கலர் அந்த மூடுக்கு ஏத்த ஒரு கலர் கொடுப்பீங்களா?
0: ஓகே, கிளைண்ட்ஸை பொறுத்திருக்கு, அவங்களோட பட்ஜெட்டை பொறுத்திருக்கு. ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெயிண்டிங் ஸ்டேஜாக இருக்கும். ஸோ அந்த பெயிண்டிங் ஸ்டேஜில் வரக்கும்போது ஆல்மோஸ்ட் கிளைண்ட்ஸ் எல்லாம் பேங்க் கரப்ட் ஆயிருப்பாங்க. நார்மல் ஒரு ரெசிடென்ஸ் பண்ணுற ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ வந்து இனி கலர்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபுல்லாக ஆஃப் ஒயிட் போயிடலாம், இல்லை ஃபுல்லாக ஒரே கலர் போயிடலாம், பேஸ்டல் ஷேட்ஸ் போயிடலான்ட்டு ஆஃப் பண்ணுற கிளைண்ட்ஸும் இருக்காங்க. இல்லை ஓகே கொஞ்சம் வெல் ஆஃபாக இருந்தே எனக்கு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரைட் ஷேட்ஸ் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க வேண்டிய பிளேசஸ் லைக் லிவிங் டைனிங் அந்த மாதிரி ஸ்டடி ஏரியாஸ்லாம் இருக்கும், கிட்ஸ் ஸ்டடி ஏரியாஸ்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி பிளேசஸில் பிரைட் கலர்ஸ் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி லைக் எல்லோஸ் ஆரஞ்சஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், பண்ணணும் இல்லை பட் பண்ணலாம் அதே மாதிரி. பட் சோபர் கலர்ஸ் லைக் பேஸ்டல் ஷேட்ஸ் லைக் பிங்க்ஸ் ஆர் ப்ளூஸ், ப்ளூஸ் வந்து ப்ரிஃபரபிளி இஸ் வெரி குட் ஃபார் ரூம்ஸ் அண்ட் ஆல் பிகாஸ் இட் கீப்ஸ் த ரூம் கூல் அஃப்கோர்ஸ் அண்ட் கீப்ஸ் யூ வெரி யூனோ வெரி கம்ஃபர்டபுள் ஆல்சோ. அதனால ப்ளூஸ் அந்த மாதிரி இல்லை பேஸ்டல் கிரீன்ஸ் ஆர் யூ கேன் கோ அந்த மாதிரி லைட் கலர்ஸ் அண்ட் வெரி பேஸ்டல் ஷேட்ஸ் யூ கேன் கோ ஃபார் ஆல் பெட்ரூம்ஸ் வேர் யூ டேக் ரெஸ்ட். ஈவன் லைக் ஹோம் தியேட்டர்ஸ் எல்லாம் இருக்கும், ஹோம் தியேட்டர்ஸ் ஆர் லைப்ரரிஸ், லைப்ரரிஸ் ஆஃப் கோர்ஸ் யூ கேன் ஹாவ் லிட்டில் யூனோ பிரைட் ஷேட்ஸ் லிட்டில் லைட்டர் ஷேட்ஸ் லைக் மேபி சம் பிரைட் எல்லோஸ் ஆர் ஒயிட்ஸ் ஆர் சம்திங் லைக் தட் ஸோ தட் இட் மேக்ஸ் யூ ஆக்டிவ் வென் யூ ரீடிங் இன் யோர் லைப்ரரி அந்த மாதிரி. ஸோ ஷேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த திங்ஸ் வில் பி யூசிங். கொஞ்சம் ஹைலைட்டர்ஸ் சொல்வோம், வி கால் த ஹைலைட்டர்ஸ் வாட் இஸ் லைக் இது நிஷஸ் மாதிரிலாம் கிரியேட் பண்ணி லைட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் கொஞ்சம் அழகுபடுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் நிஷஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த நிஷஸில் மட்டும் நல்லா பிரைட்டாக டார்க் ஷேட் கொடுத்து ஒரு ஜஸ்ட் ஒரு லைட் சின்னதாக ஒரு ஸ்பாட் லைட் மாதிரி கொடுத்து ஒரு ஆர்டிஃபேக்டோ இல்லை ஒரு பெயிண்டிங்காக கொடுத்து ஹைலைட் பண்ணிடும். ஸோ தட்ஸ் கால் ஹைலைட்டர்ஸ் லைக்.
1: ஓகே, இப்போது சென்னை மாதிரி ஒரு சிட்டி ரொம்ப ஆல்மோஸ்ட் 9 months ஃபுல் இயரே வந்து சம்மர் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப வெயிலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் என்ன மாதிரி ஐட்டம்ஸ் வி கேன் கீப் இட் இன் ஆர் ஹவுஸ் டு கீப் த ரூம் கிளீன் அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஏசி அஃப்கோர்ஸ்?
0: யா, ஆக்சுவலி இட்ஸ் அ குட் க்வெஸ்சன். ஏன்னா நமக்கு ஃபால் சீலிங்ஸ் மெயினாக நமக்கு நெசசரி. ஸோ ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக போயிடும் உங்களுக்கு. பட் ஆர்டிஃபிஷியலாக அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம ட்ரீட் பண்ணலாம், நம்ம விண்டோஸை ட்ரீட் பண்ணலாம். எப்படின்னா வெட்டி வேர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வி ஹாவ் அ திங் அண்ட் அதில் வந்து தட்டி மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு நாங்கள் சொல்றது வந்து விண்டோ பிளைண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் வாட்டர் அது வந்து உங்களோட ரூமை வந்து கூலாக வைக்கும். ஏன்னா விண்டோஸ்லேருந்து வர ஏர் வந்து உள்ளே வரும்போது அந்த ப்ராடக்ட் மூலமா நம்ம பட்டு வெளியில் வரும்போது ஈவன் இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ, கொஞ்சம் கூலாகவும் வச்சுக்கும் நம்மளுக்கு ஸ்பேஸ் நம்மளுக்கு.
1: ஓகே, இப்போ ஒரு கிளையண்ட் வராங்க உங்ககிட்ட, அவங்க வந்து வயசானவங்க இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட், அப்போனா என்ன மாதிரி ஐடியாஸ் இருக்குது உங்களுக்கு, என்ன மாதிரி சஜஷன்ஸ் கொடுப்பீங்க அவங்களுக்கு?
0: ஓகே, இப்போது கிளைண்ட்ஸில் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு இல்லைனா ஓல்ட் ஏஜ் பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இஃப் இட் இஸ் கோயின் டு பி அ இண்டிவிஜுவல் பில்டிங் அதாவது தனிப்பட்ட ஒரு வீடு அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா நம்ம ராம்ஸில் முதக்கொண்டு ஆரம்பிச்சு உள்ளே கொண்டு அதாவது உள்ள அவங்க போகிறதுக்கு முதக்கொண்டு ஆரம்பிச்சு கொண்டு போகலாம். அதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டங்கள்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணுவோம், அதாவது லெவல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். நம்ம பில்டிங்ஸில் சிலர் என்ன பண்ணுவாங்க, லிவிங்கை கொஞ்சம் கீழே ஏற்றுவாங்க, டைனிங்கை கொஞ்சம் மேலே ஏற்றுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சில் ஓல்ட் பீப்புள் இருக்கிற மாதிரி ரெசிடென்சஸில். ஸோ இது இண்டிவிஜுவல் இதுக்கு வந்து இதெல்லாம் ஃபீஸபிள் நம்மளுக்கு. பட் வேற அபார்ட்மெண்ட்ஸ் போனது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கண்டிப்பாக லிஃப்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கிறோம் நாங்கள் அந்த கிளைண்ட்டுக்கு. ஸோ அந்த லிஃப்ட் இருக்கணும் மெயினாக. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லெவல் டிஃப்ரென்சஸ் இருக்கக்கூடாது, அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாத மாதிரி டிசைன் பண்ணும். அதாவது பார்ட்டிஷன்ஸ் அங்கங்கே டேர்னிங் ரேடியஸ்லாம் தேவை, அவங்க வீல் சேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா டேர்னிங் ரேடியஸ்லாம் தேவை அவங்களுக்கு அந்த வீல் சேரில் மூவ் பண்ணுற அளவுக்கு. ஸோ மூவ்மெண்ட் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துப்போம் நம்ம. சில ஸ்பேசஸ் லைக் டாய்லெட்ஸ் பாத்ரூம்ஸ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வி கிவ் கிராப் பார்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஒரு ஹைட்டில் வந்து சில கம்பி மாதிரி கொடுப்போம், அதை நம்ம கை பிடி பிடிச்சிக்கிற அளவுக்கு நம்ம ஸ்டேகேஸ்ல கைப்பிடி எப்படி இருக்கோ அந்த மாதிரி வால்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இல்லை அவங்க யூஸ் பண்ற ஸ்பேஸ்ல அவங்க அதை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் எழுந்திரிச்சு யூஸ் பண்ற மாதிரி ஒரு கிராப் பார்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அதை யூஸ் பண்ணுவோம் நம்ம. அது இல்லாமல் பெட்ரூம்ஸ்ல எல்லாமும் நம்ம வேணுன்ற பட்சத்தில் அவங்களோட நெசசிட்டி பார்த்துட்டு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி லோ லெவல் சீட்டிங் இல்லை அந்த மாதிரி நம்மளே டிசைன் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு.
1: குழந்தைகளுக்கு இருக்கிற வீட்டில் என்ன மாதிரி பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அண்ட் என்ன மாதிரி வீட்டை எப்படி கட்டினா அவங்களுக்கு வந்து படாம விளையாடிச்ச ஓடிச்சு எங்கேயானு இடிச்சுடுவாங்க, அந்த கார்னர் அந்த வால் கார்னர்ஸ்ல எல்லாம் ஷார்ப்பா இருக்கும் அங்கே போய் இடிச்சுடுவாங்க, என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க கட்டுறீங்க, என்ன பெயிண்ட்ஸ் யூஸ் பண்றீங்க?
0: Don't follow anybody. You have your own style.
1: Thank you, ma'am.

0: மிஸ் ஹேமலதா நமக்கு நிறைய பயனுள்ள விஷயங்கள் சொன்னாங்க. சரி, இப்போ நம்ம கண்ணை மூடி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், தாஜ்மஹால், ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டி, த சிட்னி ஒப்பேரா, எம்பையர் ஸ்டேட் பில்டிங், ஈஃபில் டவர், இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வரும். இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இப்போ இவ்வளோ நேரம் ஃபேஷன் பற்றி பேசினோம், இன்டீரியர் டிசைன் பற்றி பேசினோம், ஆர்கிடெக்சர் பற்றி பேசினோம், இதெல்லாம் நம்ம எங்கே படிக்கிறது, யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? தோ நோட் பண்ணிக்கோங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன், பேர்ல் அகாடமி ஆஃப் ஃபேஷன், நார்தர்ன் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, ஸ்ருஷ்டி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் டிசைன் அண்ட் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிராஃப்ட் அண்ட் டிசைன், சிம்பயோசிஸ் சென்டர் ஆஃப் டிசைன், இன்னும் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. உங்களோட ஆர்கிடெக்ட் ஃபேஷன் டிசைன் ஆகிற கனவை அங்கே போய் படித்து நிறைவேற்றிக்கோங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் கொஞ்சம் கற்பனை திறனும் இருந்தா இதுலலாம் சும்மா பூந்து விளையாடலாங்க.
1: என்ன நேர்களே, கேட்டீங்களா எங்க போய் படிக்கலாம், ஃபேஷன்னா என்ன, ஆர்கிடெக்சர்னா என்ன, வீடு எப்படிலாம் அழகுபடுத்தலான்னு? இந்த நிகழ்ச்சியை தயாரிச்சது ஃபர்ஸ்ட் எம்ஏ பிராட்காஸ்ட் கம்யூனிகேஷன்ல இருந்து ஆனா மேரி ஜேக்கப்.
0: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் உங்க ஆர்ஜே ராஜேஸ்வரி.
1: நான் உங்க ஆர்ஜே தீப்தி. நன்றி.
0: நன்றி.

0: ஹெச்ஐவி கிருமிக்கு விடை கொடுப்போம், ஹெச்ஐவி நோயாளிக்கு கை கொடுப்போம்.
1: எய்ட்ஸ் இல்லாத சமுதாயம் என்றென்றும் சந்தோஷம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நிலுங்க நிலுங்க, எங்க இவ்வளவு ரொம்ப வேகமா போறீங்க? நீங்க நீண்ட காலம் வாழணும்னு ஆசை இருக்கா? நாங்க இப்ப பாட போறத நல்லா கேளுங்க.
3: கொஞ்சம்

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: எனது பேர் டாக்டர் எம் ரவி, IPS, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ், ஃபார்மர் அடிஷனல் கமிஷனர் போலீஸ் டிராஃபிக் சென்னை, இப்பொழுது வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ் அண்ட் சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர். MOP கம்யூனிட்டிக்கு என்னுடைய அட்வைஸ் என்னன்னு கேட்டா, நீங்களும்
2: கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஒரு ஊர்லன்னு சொல்றது கேட்டாலே நமக்கு சின்ன வயசுல கேட்ட கதை தான் ஞாபகம் வருங்க. கதைன்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது பவித்ரா?
1: கதைன்னு சொன்னதும் எனக்கு என் தாத்தா பாட்டி சொன்ன கதை தான் ஞாபகம் வருது வர்ஷினி.
0: இந்த காலத்துல பசங்க எல்லாம் எங்க தாத்தா சொல்ற கதையும் பாட்டி சொல்ற கதையுமா கேக்குறாங்க? டோரா சொல்ற கதையும் டோரிமான் சொல்ற கதையும் தானே கேக்குறாங்க?
1: என்னடா நாங்க தாத்தா பாட்டி பத்தி பேசிட்டு இருக்கோம் நினைக்கிறீங்களா? வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே பவித்ரா, ஆர்ஜே வர்ஷினி கூட இன்னைக்கு வேர்ல்ட் எல்டர்ஸ் அபியூஸ் அவேர்னஸ் டேவை பத்தி பேச வந்திருக்கோம்.

0: இந்த நாள முதியோர்களின் பிரச்சனைகளை பத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வரணும்னு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உருவாக்குனாங்க.
1: வீட்டுல தானே இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னு நம்ம சில பேர் நினைக்கிறோம். ஆனா அவங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் அவங்களோட பிரச்சனையே புரியும்.
0: வீட்டுல பிடிச்ச டிவி சேனல் பாக்குறதுல இருந்து கரெக்டான டைம்க்கு அவங்க சாப்பிடுற வரைக்கும் மனதளவுல ரொம்ப பாதிக்கப்படுறாங்க.
1: ஏற்கனவே அவங்களுக்கு உடம்பளவுல பாதிப்பு இருக்க பட்சத்துல மனதளவுலயும் கஷ்டப்படுத்துற மாதிரி பல வீடுகள்ல நடந்துக்கிறாங்க.
0: ஆமா பவித்ரா, சில பேர் வீட்டுல பெரியவங்களுக்கு தனி இடம் தரணும்னு அவங்களுக்காக காசு செலவழிக்கணும்னு கஷ்டப்படுறாங்க.
1: இத பத்தி பேசும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. லாஸ்ட் இயர் நானும் என் ஃப்ரெண்டும் கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ண போனப்ப முதியோர் இல்லத்துல நாங்க நிறைய பெரியவங்களை சந்திச்சோம். அவங்க சொன்ன விஷயங்களை கேட்டப்ப கண் கலங்கிடுச்சு. அதுல ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போதணும், அவங்களால பாத்துக்க முடியலன்னு முதியோர் இல்லத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டாங்களாம்.
0: நானும் உன்ன ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் பவித்ரா. நிறைய பசங்க அவங்க நல்லா படிச்சு வெளிநாட்டுல வேலைக்கு சேர்ந்துட்டு பெத்தவங்கள முதியோர் இல்லத்துல விட்டுறாங்க. அதுல வேற அங்க ஏசி இருக்கு, பெட் இருக்கு, டிவி இருக்கு, தனியா ரூம் இருக்குன்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க.
1: இந்த மாதிரி சில பசங்களுக்கு ஒன்னு புரியல வர்ஷினி, பெத்தவங்களுக்கு தேவையானது ஏசியோ டிவியோ இல்ல, அவங்களுக்கு உண்மையான அன்பும் அரவணைப்பும் தான் தேவைப்படுதுன்னு. இதுல வேற சம்மர் ஹாலிடேஸ்க்கு என்ஜாய் பண்ண பிக்னிக்கு அவங்கள கூட்டிட்டு போக முடியாதுன்னு வீட்லயே தனியா விட்டுட்டு போறாங்க.
0: இப்படி நினைக்கிறவங்க தான் உன்ன மறந்துட்டாங்க பவித்ரா. இதே பேரண்ட்ஸ் தான் இவங்கள சின்ன வயசுல பிக்னிக் கூட்டிட்டு போய் சந்தோஷப்படுத்திருக்காங்கன்னு.
1: வேர்ல்ட் எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டேவை பத்தி தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
4: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டிட்டு போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
3: அச்சோ, என்னடா கண்ணா

0: தூரத்துல தங்கிட்டும் இருக்காங்க. இதனால சில பேர் மனநிலை பாதிக்கப்படுற அளவுக்கு போயிருக்காங்க.
1: சின்ன வயசுல நம்மளோட குற்றம் குறைகளை ஏத்துக்கிட்டு சின்ன சின்ன சேட்டைகளும் சந்தோஷமா ரசிச்சுக்கிட்டு இருந்த பெற்றோர்களை அவங்களோட முதுமையில அறிந்தும் அறியாமலும் செய்யற தவறு அவங்க இயல்புன்னு நினைச்சு ஏத்துக்கணும்.
0: கணவன் மனைவி இரண்டு பேரும் வேலைக்கு போற சமயத்துல அவங்கள பாத்துக்க கேர் டேக்கரோ, அது முடியாதவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்டேயோ அவங்கள கவனிச்சுக்க சொல்லலாம். அதே மாதிரி அடிக்கடி போன் பண்ணி கூட அக்கறையா விசாரிச்சுக்கலாம்.
1: ஒருவேளை அவங்கள வீட்டுல வச்சு பாத்துக்க முடியாத கட்டாயத்துல முதியோர் இல்லத்துல சேர்த்து இருந்தாலும் மாசத்துல ஒரு வாட்டியோ வாரத்துல ஒரு வாட்டியோ வந்து பாத்துட்டு போலாம். ஒருவேளை ரொம்ப தொலைவில் இருக்கவங்கனா அவங்க நினைக்கிறப்போ வீடியோ கால் பண்ணி பேசலாம்.
0: என்னதான் நம்ம பரபரப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது கால் பண்ணி என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களான்னு அன்போட அக்கறையோட ஆதரவா கேட்டாலே போதுங்க. அவங்க அதை தான் விரும்புறாங்க, அதை தான் எதிர்பார்க்கறாங்க.
1: இவ்வளவு நேரம் நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை தான் சொல்லியிருக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி பல விஷயங்களை கேட்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இத பத்தி எடுத்து சொல்லி விழிப்புணர்வை கொண்டு வருவீங்கன்னு நம்புறோம். முதியவர்களுக்கான என்னோட சில வரிகள். நமக்கு முதியவரே முதுகெலும்பு, முதலில் அவரை விரும்பு, இனி வாழ்வே இனிப்பாகும் கரும்பு. இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து கருணை உள்ளம் ட்ரஸ்ட் பவுண்டர் மிஸ்டர் அருள்ராஜ் நம்ம நிலையத்திற்கு வந்திருக்காரு. அவரை நேர்காணல் பண்ண வராங்க ஆர்ஜே கீர்த்தி.

0: குழந்தையிலிருந்து நம்ம பெரியவங்கள் ஆகிற வரைக்கும் வாழ்க்கை பாடம் அப்படிங்கிறது நமக்கு நிறையவே கத்துக் கொடுக்குது. பாசம், நேசம், உதவி, அன்பு, கருணை அப்படின்ட்டு நிறையவே கத்துக்கிறோம். ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம இதெல்லாம் மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கணுமே தவிர நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஒரு மனுஷன் பசியில துடிக்கும் போது கூட, சாப்பாடே இல்லாத நிலைமையில கூட நம்ம ஏன் வாழணும் அப்படின்ட்டு யோசிக்க மாட்டான். யாருக்குமே நம்மள பிடிக்கல, யாருமே நம்ம கவனிக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே நான் தேவையில்லை, என்ன எல்லாரும் மறந்துட்டாங்க, நான் இனிமே யாருக்காக வாழணும், இந்த பூமிக்கு ஒரு பெரிய பாரம் ஆயிட்டேன் அப்படிங்கிற நினைப்பு வரும்பொழுதுதான் ஒவ்வொரு மனுஷனும் தனக்குள்ள நான் ஏன் வாழணும் அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறான். நம்ம இந்த மாதிரி மனுஷங்களை தினந்தோறும் பாக்குறோமா? ஆமா, கண்டிப்பா பாக்குறோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில இவங்க நான் பார்த்துதான் இருக்கோம். ஆனா நம்ம எல்லாருமே இவங்களுக்கு உதவி செய்யறது இல்ல. ஆனா சில பேர் தன் நலம் பாராம புது நலத்தோடு இவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் வராங்க. அது மாதிரி ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார், அருள்ராஜ் சார். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கருணை உள்ளங்கள் ட்ரஸ்டோடைய ஃபவுண்டர். வணக்கம் சார்.
1: தேங்க்யூ மேம், சொல்லுங்க
0: சார். ஷோக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை பத்தின சில வார்த்தைகள்.
1: என்னை பத்தி எந்த வார்த்தையும் சொல்ல எனக்கு தெரியல. ஆனா என்ன கேக்குறதுனால சொல்றேன். நானும் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஒரு ஹவுசிங் போர்ட்ல தான் நான் இருக்கேன். எல்லாருக்கும் மழை வந்துச்சு, ஃப்ளட்டு, எல்லாருமே சுத்திட்டு இருந்தாங்க, அங்க போய் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் ஆபீஸ் லீவ் விட்டாங்க நாலு நாள், ஜாலியா இருந்து சுத்தம். அப்போ ஒரு பொண்ணு எனக்கு கால் பண்ணுது, இந்த மாதிரி எனக்கு வந்து எங்க வீட்டுல ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு, இந்த மாதிரி எங்க ஒரு 75 இட்லி எங்களுக்கு வேணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் 75 இட்லி அது எப்படி கேட்டாங்க, யார் மூலியமா எப்படி கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை யாரு சொன்னாங்களா எனக்கு தெரியாது. இந்த மாதிரி வந்து சேட்பட்டு எல்லாம் மழை இல்ல, சேட்பட்டு அருள கேட்டா தெரியும். நான் கலெக்ஷன்ல இருந்தனால எல்லாருக்கும் நிறைய தெரியும், பேங்க் கலெக்ஷன்ல இருந்தேன். அப்ப இந்த மாதிரி இவர்கிட்ட கேளு, ஏன்னா அப்ப வந்து என்ன, நிறைய பேர் பணம் கட்ட மாட்டாங்க, போய் பேஸ்ட் ஜாலியா வந்துருவாங்க. அதனால நல்ல நட்பு உறவுல இருந்தாங்க. அப்போ அவங்க போய் சேட்பட்டு தான் மழை வரலன்னு சொல்லிட்டு எனக்கு போன் பண்ணிருக்காங்க. 75 இட்லி என்னடா 75 இட்லி, நம்மள போய் கேட்கறேன், நம்மளே காசு இல்லாம சுத்தினு இருக்கணும், ஒரு கஷ்டமா இருந்துச்சு. சரி, அப்படியே எங்க அப்பா கிட்ட போய் அப்பா ஒரு போன் பண்ணாங்க, டே ஊரெல்லாம் மழைடா, நம்மளுக்கு கரண்ட் கூட இல்ல, போய் வாங்கிக்கிறான்னு சொல்லி சேட்பட்டுல கட்ட இருந்துச்சு. இட்லி எல்லாம் வாங்கிக்கணும், வாங்கி ஒரு 3 மணிக்கு நடந்து போறோம் கேக்கு நகருக்கு. அதான் வர சொன்னாங்க, பைக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடம்பாபுரம் தண்ணி இவ்வளவு தூரம் ஆஃப் ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு சொல்லிட்டு அப்படி நடந்து போறோம். போன் நினைச்சிச்சு

0: இட்லி நஞ்சு எல்லாம் போயிடுச்சு. அதுக்குள்ள நாங்க அசோக் நகர் தொட்ட இவ்வளவு தூரம் தண்ணி.
1: ஆமா,
0: அன்னைக்குதான் வந்து மனசு மாற்றம்னா அதுதான் பாத்தேன். எல்லாருமே கத்துறாங்க என்ன காப்பாத்துங்க காப்பாத்து, ஆனா அங்கிருந்து இங்கதான் தண்ணி தான். ஆனா அந்த மக்களுக்கு அது தெரியல. ஆனா அங்கிருந்து இப்படி ஓடி வந்துடணும், அவங்க குழந்தையெல்லாம் தலைமை வச்சுட்டு வந்துடணும். சார் டைம்ல என்ன பண்றது தெரியாம நானும் இன்னொரு பையன் இருந்தோம். அப்ப அங்க ஏரியா பசங்க எல்லாம் வந்து ஆனா நான் ஒயரா இருந்தேன், கொஞ்சம் பெரிய பையன் மாதிரி இருந்துட்டு அங்க எல்லாரும் நான் கொஞ்சம் ஒயரா இருந்தேன், எட்டி ஒயர்லாம் இருந்தோம். ஏன்னா ஒயர் அது தெரியாது அப்புறம் அப்படியே இருந்தேன். எல்லாரும் வழிகிட்டு அங்கிருந்து வளர்ச்சது இங்க வராங்க. ஆனா இங்கும் ஃபுல்லா தண்ணி. அந்த டைம்ல ஒரு மூணு நாள் நைட் அண்ட் பார்க்கலாம் அந்த ஃபிளட் டைம்ல அங்க இருந்தோம். போன் இல்ல எதுவுமே இல்ல. வீட்டுல வந்து எங்க வீட்டுல காணும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க
1: போயிட்டாங்க.
0: காணும் அவர் நான் சொன்ன ஊரு எப்படி இருக்குமா, கொஞ்சம் வெயிட் பண்ண உங்க பையன் தான் வந்துருவான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த டைம்ல அந்த பசங்கலாம் வந்து எங்கெங்கிருந்து வந்து போன் சார்ஜர்லாம் அவங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முடிஞ்சு ஏரியாவுக்கு வரும். ஏரியா வரும்போது எங்க வீட்டை நான் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வரேன், எங்க வீட்டுல அம்மா இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க, ஒரு மாமடா டிவிலாம் பார்க்க முடியடா, நான் போன்லாம் வந்துச்சுடான்னு சொன்னேன். சரி மா பண்ணலாம், நம்ம எல்லாம் துணிலாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது நாள் பிளான் பண்றோம். மூணாவது பிளான் பண்ணும்போது அதெல்லாம் கலெக்ட் பண்ணது ஏரியாவை சொல்லிட்டு இருக்கோம். ஒரு வேன் வருது, சேட்டு வேன், எல்லாருக்கும் பிரஷ் எல்லாம் தராங்க. எங்க வீட்டில தண்ணியே இல்லை, எங்கிட்ட தண்ணியே இல்ல. தம்பி ஏன்பா தரீங்க, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குப்பா ரொம்ப கஷ்டம். சார் சார் நீங்க ஆளுங்க வச்சு எங்களை மிரட்டுறீங்க.
1: நாங்க
0: சொன்ன அப்பதான் ஸ்டிக்கர் ஓட்டுற பிரச்சனை சொன்னேன் கேக்கல. சரி போங்களா, என்ன கேக்கு சொல்ல, டிரைவர் மாதிரி வண்டி எடுத்துன்னு
1: போயிட்டோம். சூப்பர்.
0: இவங்க அப்படின்னு சேட்டு எடுத்துன்னு போய் போல் ஸ்டேஷன் கம்பெனி சார் ஒரு அடியால் வந்து என்ன வண்டி புடிங்க போயிட்டாங்க. அங்க போனா அந்த டிரைவர் வந்து போன் பண்ணி, சார் சார் உண்மையே கஷ்டப்படுறாங்க, அந்த ஓனர் கிட்ட அவர் மேல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்காதீங்க. நான் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டேன் பா, இல்ல சார் வாபஸ் வாங்க, இங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, அவங்க சொன்னது கரெக்ட் தான், சேட்பட்ல கொடுக்காதீங்க அங்க இதுலன்னு சொல்லிட்டு உடனே அவன் வந்த பேரு என்ன பாத்துட்டு, சாரி சார் நாங்க தெரியாம கம்பெனி, இல்ல இல்ல எனக்கு தெரியும் சார், நானும் வந்து இது மாதிரி தான் சுத்திட்டு இருந்தேன், எனக்கே இந்த மாதிரி பார்த்தா எனக்கு மனசு மாறுச்சு, ஆனா உங்களுக்கும் அப்படி மாறும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட சேட் ஒரு ரெண்டு நாள் அங்க இருந்தாரு. மூணாம் நாள்ல தான் வந்து என் ஃப்ரெண்டு ஜேஎஸ்கு கோபிந்த் இந்த மூணு நாள் பண்ண ஆக்டிவிட்டிஸ் ஃபேஸ்புக்ல போட்டோம். இந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஆச்சுன்னு அந்த பசங்கிட்ட இருந்து இதெல்லாம் வாங்கி போட்டோம். போடும் போது அப்போ என் ஜேஎஸ்கு கோபிந்த் என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் நம்ம மச்சான் நீ அப்பதான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு குரூப்ல ஆட் பண்றேன், அங்க எது கிட்டாலும் செய்வாங்க மச்சான். சரி மச்சா நான் சும்மா தான் இருக்கேன். அவன் வந்து ப்ரொடியூசரா இருக்கான், விஷால் கூட ரஜினி கூட எல்லாம் இருக்கான். அவன் எனக்கு ஆட் பண்ணணும். அந்த குரூப்ல தான் என்னோட தெய்வம் பிரியமான ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க தான் என்ன இந்த மாதிரி வழி காட்டுது, இல்லைன்னா இது உள்ளலாம் நான் வந்திருக்க மாதிரி சோசியல் என்னன்னே தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம இருந்து ஒரு இடம் போயிருக்கோம், செக் பண்ணும்போது நம்ம போட்டோனுமே குரூப்ல போட்டோனுமே அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வரும், ஐ லவ் யூ செல்லகுட்டி சொல்லுமா என்னமா பண்ணு கேட்பாங்க. நம்மள யார் ஐ லவ் யூ சொல்றது, அவங்க வந்து பெரியவங்க, அம்மா வந்து பெரியவங்க, ஒரு 300 குழந்தைங்களை படிக்க வச்சிருக்காங்க ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் பசங்களை, ஐ லவ் யூ செல்லகுட்டின்னா அவனை சொல்றானுங்க. யாரா நம்மளும் போய் ஐ லவ் யூ சொல்றது சொல்லிட்டு நமக்கு தெரியாத, ஓகே மேடம் எனக்கு இதெல்லாம் வேணும் சொன்னா உடனே அங்க போய் பால் போடுறதுக்கோ இங்க போய் இந்த பிரஷ் எடுத்துக்கோ அங்க போய் எல்லாம் பண்ணாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க கூட இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பீரோ கீரோ எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்ன ஃபிளட் முடிஞ்சு எல்லாம் போயிட்டாங்க. நாங்கள் ஃபிளட் முடிஞ்சு மூணு மாசம் வரைக்கும் ஒர்க் பண்ணோம். ஒரு ஒரு ஏரியாவை போய் அந்த தண்ணி எடுக்கிறதுல இருந்து அவங்களை என்ன நீட்ஸ் இது பண்ணது அம்மா மூலியமா பண்ணோம். அப்போ வேலைக்கெல்லாம் போகலனாலும் ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. நம்மளை ஃபர்ஸ்ட் இந்த நம்ம ஹவுசிங் போடலனால எப்படி எல்லாரும் பார்ப்பாங்கன்னு தெரியும். எங்களை ஒரு ஊரம் வந்து என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க எல்லாருமே, இவரு இவரு நாங்கள் வருவோம்னு எதிர்பார்ப்பாங்க. என்ஜிஓனா ஒரு பெரிய மதிப்பாக எனக்கு தெரிஞ்சுது அந்த டைம்ல. அப்படி அது அம்மா கூட தான் நடந்துச்சு. மூணு மாசம் வரைக்கும் அம்மா கூட இருந்தோம். அதுக்கப்புறம் அம்மா வந்து நீங்கள் இப்படியே வேலை இல்லாமல் சுற்றிட்டு போய் வேலை வேலையை போகணும்னு சொன்னாங்க. அப்படியே வேலையை பார்க்க ஆரம்பித்தோம். வேலைக்கு பதில் ஆரம்பிச்சு நம்ம இந்த மாதிரி சோஷியல் ஒர்க் பண்ண ஃபேஸ்புக்கெலாம் போட்டு நிறைய பேரோட லிங்க்கு கிடச்சிது. கிடைச்சப்போ தான் இந்த ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று உள்ளே வந்தது. ஜல்லிக்கட்டு வந்தப்போ நம்ம என்ஜிஓ டீம் தான் வந்து அந்த பீச் சைடில் நிறைய பண்ணாங்க ஹெல்ப். நம்ம இந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டதில் அப்போது வந்தாங்க. அப்போ எல்லாமே பார்த்துட்டு போது எதனா ஒன்று பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். பிளட்டு பண்ணியிருந்தோம், துணி கொடுத்துருந்தோம், அப்புறம் டெய்லி ரோட் சைடு பீப்புள் சாப்பாடு போட்டுருந்தோம். இது எல்லாமே பண்ணியிருக்கும் போது எல்லாரும் என்ன சொன்னாங்க, எதாவது ஒன்று பண்ணுறா ஏதாவது ஒன்று பண்ணால் நம்ம எல்லாமே தெரியும்டா, நான் என்னென்ன பண்ணி எல்லாமே தான் பண்ணிருவோம், இல்லைடா உனக்கு ரிஸ்க்கு தானே பிடிக்கும் ரிஸ்க். நாங்கள் எப்போ வயசானவங்களை பார்த்தாலும் நாங்கள் ஒரு அரை மணி நேரம் பேசுவோம். இது எதுக்காகனா எங்கள் அப்பா வந்து கேம்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தார், எங்கள் அப்பா வந்து ரிட்டையர்ட் ஆகிடு. இப்போ கூட எனக்கு நான் 10,000 தான் நான் படிக்கல, நான் 10,000 தான் சம்பாதிக்கிறேன். இப்போ கூட எனக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பா என்ன சொன்னால் அதனால் வேலைக்கு
1: போவான்னு
0: கேட்பார். ஆனால் அவர் கஷ்டப்பட்டு ரிட்டையர் ஆனது பார்க்க மாட்டார், என்ன வேலைக்கு போனாங்க. அந்த ஒரு டாட் எனக்கு எப்பயுமே மனசில் இருக்கும், என் வாழ்க்கையே லாஸ்ட் வரைக்கும் தான் எங்கள் அப்பா கூட வச்சு எங்கள் அப்பா அம்மா ஒரு இது இருந்து. அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த ரோட் சைடு பீப்புள் எல்லாம் எனக்கு ஒரு தோணும், நான் தான் நம்ம சின்னதில் தப்பு பண்ணாலும் நம்ம அப்பா அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளை தப்பு பண்ண மாட்டான். ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி இல்ல, அம்மா அதனால ஒண்ணு பேசுனா கோச்சிட்டு போயிடறான், இல்ல அவங்களை திருத்தி விட்டுறான், ஏதோ ஒரு பேச்சு கேட்டு. அது வந்து என் மனசுல ரொம்பவே எனக்கு பாதிச்சு. ஏன்னா வந்து என்ன சின்ன ஹவுசிங் பொருள் நல்லா தெரியும், எங்க அப்பா ஒரு ஒரு பிரச்சனை நான் எவ்வளவு பிரச்சனை எடுத்து விட்டுருக்கேன், ஒரு ஒரு பிரச்சனை எங்க அம்மா என்ன கூப்பிட்டு பேசுவாங்க, நீ பண்ணிருக்க மாட்டா அண்ணா தான் பண்ணிருப்பேன். ஆனா எங்க அம்மா அங்க போய் எனக்கு ஆப்போசிட்டா சண்டை போடுவாங்க, என் புள்ள பண்ணி நீ தான் நீ பண்ண அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்த்து பார்த்துருந்தனால தான் எனக்கு ரோட் சைட் பீப்புள் வந்து ரெஸ்கியூ பண்ணணும்னு ஒரு பேச்சுவார்த்தை ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். எதுக்காக பேசணும்னா அப்ப எனக்கு தெரியாது எங்க போய் சேர்க்கணும் ஏதாவது பேசுனா ரோட்ல பார்த்தா பாவமா இருக்கும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம், ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசுவேன், யாராவது ரோட்ல பேச்சு பேசுவேன். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது பேசுனா எனக்கு போர் அடிக்கும் வேற. அவங்ககிட்ட ஒரு 60 பேசலாம் பேசலாம், அதுக்கப்புறம் அவங்க கதையெல்லாம் சொல்லுவாங்க, அப்படியே போயிடும் எனச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா காலகட்டத்தில் எல்லாருக்கிட்டும் நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி ரோட் சைடு பீப்புள் இருக்காங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு டீம் இதை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு சார் இந்த மாதிரி நான் நிறைய பேர் ரோட் சைடு பீப்புள் பார்த்துருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க வந்து என்ஜிஓ, அவங்க எனக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணல, எதுவும் பண்ணல. அப்போ கோவப்பட்டு தான் எனக்கு மனசுக்குள்ள, நம்ம ஏன்னா எல்லாருக்கிட்டே கேட்கணும், நம்ம பண்ணலாண்டா இதுன்னு சொல்லிட்டு அடுத்த முயற்சியாக போய் சென்னைக்கு ஆப்ரேஷன் போனோம். சார் இந்த மாதிரி நாங்கள் பண்றோம்னு அங்கே வந்து ஆஷா மேடம் சொல்லிட்டு இவ்வளோ பேர் லிஸ்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க, நீ எங்க வேணா போய் சேர்த்துக்கு பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாச்சு. அதுக்கப்புறம் தான் ஜல்லிக்கட்டு அந்த டீம் வந்து ஒரு குரூப் உருவாக்கணும், அதுக்கப்புறம் ஃபிளட் டைம்ல அந்த குரூப் உருவாக்கணும், இவங்களெல்லாம் வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ண போறோம்னு சொன்னோம். எல்லாருமே சூப்பரா சொன்னாங்க, எல்லாத்தையும் பண்ணலான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நாங்கள் 120 பண்ணியிருப்போம் சென்னை ஃபுல்லாகவே. ஒரு 2 வருஷமா எந்த ஒரு இதோ வாங்காம யாருக்கிட்டையும் காசு வாங்காம பண்ற என்ஜிஓ வந்து நாங்களா இருப்போம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து ரிஸ்க்கு வந்து பார்க்கும் போது எல்லாரும் ஃபீல்டு யாருக்கிட்டையும் எங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி ரோட் சைடு பார்க்கும் போது என்னென்ன விஷயம் சொல்லிட்டு அவங்களெல்லாம் ஹோம்ல சேர்த்துட்டு இது வரைக்கும் ஒரு 24 பேர் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம். இதுதான் என்னோட ஸ்டோரி.
1: எனக்கு இப்படி ஒரு சென்னை ஃபிளட்ல ஆரம்பிச்சு ஒரு என்ன சொல்ற டர்னிங் பாயிண்ட், லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்திருக்கு சென்னை ஃபிளட்ஸ். இந்த கருணை உள்ளங்கள் வந்து எதனால ஆரம்பிக்கப்பட்டது? கருணை உள்ளங்கள் பேரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, சோ எதனால ஆரம்பிக்கப்பட்டது?
0: இது என்னன்னா ஃபர்ஸ்ட் மக்களுக்கு உதலாம் பேர் வச்சாங்க. ஃபிளட் வந்துட்டு என்ன சொன்னாங்க எல்லாரும், குரூப்பை கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்னை சேர்த்து விட்ட ஜேஎஸ்கு கோபின்னு சொன்னான். மச்சான் குரூப்பை கலைச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். டே இவ்வளோ நல்ல தெய்வத்தெல்லாம் கேட்டேன்டா குரூப்பில், நான் பார்த்துக்கிறேன்டா குரூப்புன்னு சொல்லிட்டு குரூப்பை நடத்தணும். குரூப்பில் ஆல்ரெடி எல்லாரும் இருந்தாங்க, எல்லாரும் இந்த மாதிரி என்ஜிஓ சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் இருந்தாங்க. அது எல்லாரும் இருந்ததுனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் தெரில, நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொன்னேன். அப்போ என்ன வசனதுன்னா மக்கள் தான் நம்ம உதவிட்டோம், வேறு எதனா பேர் வைக்கலாம்னா சார், சரி நீங்களே சொல்லுங்கடான்னு சொன்னேன். என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது கருணை உள்ளங்கள்னு வைக்கலாம் நான். அதுக்கு நான் என்ன டிசைட் பண்ண, கருணை ஹெல்ப் பண்ண இத்தனை நாள் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க, அப்போ ஹெல்ப் பண்றவங்க தான் கருணை உள்ளங்கள்னு அந்த பேரை வச்சு செலக்ட் பண்ணுவோம்.
1: ஸோ அப்படிதான் அந்த கருணை உள்ளங்கள். அப்புறம் அந்த கருணை உள்ளங்களோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா எம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய் ஒரு குழந்தைய அரவணைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை யார் சூஸ் பண்ணது, எந்த ஒரு மோட்டிவ்னாலும் அந்த சூஸ் பண்ணி,
0: அது வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சூஸ் பண்ணி வச்சு என்னன்னா வந்து அன்னை தெரசாவை வந்து மையப்படுத்தி நாங்கள் வைக்கணும்னு ஒரு பிளான் பண்ணோம். ஆனால் அன்னை தெரசா எல்லாருமே வச்சுட்டாங்க. என்னன்னா எல்லாரும் வச்சுலாம் அவங்க தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அன்னை தெரசா ஒரு உடன் பண்ணோம், அம்மாவையும் உடன் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு லோக பண்ற பையன் நம்மகிட்ட சொன்னேன், அவன் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தான்.
1: அந்த தாய் பாசத்தை வெளில காமிக்கிறதுக்காக பண்ணீங்க. சோ கருணை உள்ளங்கள் எதை பேசிக் சர்வீஸா கொண்டு பண்ணுது, இதுதான் எங்களோட எய்ம், இது நாங்க வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதை பேசிக் சர்வீஸா கொண்டு பண்ணுது?
0: யாருமே ரோட்ல முதியோர் விடக்கூடாது, அவங்களை விடாம பாத்துக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டு இருப்போம் நாங்க.
1: இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் நிறைய விதமா பேசியிருப்பாங்க இல்லைங்களா? இப்ப உங்க வீட்டுல சொன்னீங்கன்னா வீட்டுல ஒரு மாதிரி கமெண்ட்ஸ் வந்திருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. சோ ஆரம்ப கட்டத்துல உங்களுக்கு எந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்தது?
0: ஆரம்ப கட்டத்துல என்ன சொன்னா, இவனடா இவன் படி என்னடா பண்ண போறான், இவனுக்கு படிக்கவும் தெரியாது எதுவும் தெரியாது, இவனை வச்சு என்ன பண்ண போறானுங்க, இவனை ஒரு சச்சன் மாதிரி வச்சுக்கலாம் எப்படின்னா அப்படிதானே. இப்போ நீங்க ஏன்னா மேட்ச் பாத்தீங்கன்னா சச்சனுக்கு கேப்டன் ஆகிற மேட்ச் ஜெயிக்காது.
1: ஆமா ஆமா ஆமா.
0: ஆனா டோனிக்கிற மேட்ச் ஜெயிக்கும் கரெக்டுங்களா?
1: இதுக்கிற கருத்தே சொல்ல முடியாது.
0: பொதுவா சொல்றேன் இது, இந்த மாதிரி தான் ஒரு விஷயம், அதுவும் சச்சன் யாருக்கும் பிடிக்காம இருக்காது. அந்த மாதிரி இவங்க ஆன் ரோட்ல தான் வேலை செய்யறதுக்கு இது தவிர சோசியல் மீடியா உள்ள போக முடியாது நாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் உள்ள போகாம தான் இருக்கும். ஆனா போவாத நல்லதுதான், அது போயிட்டானுங்க எக்கச்சக்க ரெக்வஸ்ட் வந்து நாங்க என்ன பண்ணி அந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்லோவா தான் இருக்கும். அப்படி சொல்லும் போது அப்ப கூட என் கூட அந்த பசங்க சொன்னாங்க, அண்ணா நம்ம பண்ணலாம், நீங்க ஒன்னும் பிரச்சனை, நாங்க பின்னாடி இருக்கோம், நம்ம பண்ணலாம்னு சொன்னாங்க. ஏன் இதை நாங்க பண்ண காரணம் வந்து இப்படி பண்ணாதான் நீங்க பண்ண முடியும்னு சொன்னாங்க. எங்களுக்கு இந்த பேர் வச்சு எல்லாம் பண்ணணும்னு எனக்கு அது ஆசை, ஆனா வந்து ஒரு ஒரு சட்டத்திட்ட பிரகாரம் நீங்க இப்படி பண்ணாதான் அது பேர் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அப்ப அதை வீடு நாங்க பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு சூழ்நிலைக்காக பண்ணோம் கருணை உள்ளங்கள். இல்லைன்னா பேரோட நிறுத்திருப்போம், வேற நாங்க இந்த ரெஜிஸ்டர் பண்றதோ ஏதோ போயிருக்க மாட்டோம். எல்லாரும் சொன்னாங்க இப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களை அண்ணா ஆர்கனைசேஷன் வச்சு உங்களை மேலே எதனா வழக்குகளுக்கு போடுவாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தா. இப்ப நீங்க ஒரு ப்ராப்பரா பண்ணணும்னு சொல்லி தான் எங்களை இது பண்ணாங்க. அதனால ட்ரஸ்ட் இது பண்ணும்.
1: இப்போ சென்னை ஃப்ளட்ஸ்ல வந்து வீட்டில் நீங்க சொல்றீங்க அம்மா ஒருத்தவங்களுக்கு 75 இட்லி வேணும் அப்படிங்கும் போது உங்க அப்பா வந்து வாலண்டரிய வாங்கித்தாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட சொன்னாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணாலும் உங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு சப்போர்ட் வாங்க?
0: எங்க பேரண்ட்ஸ் வந்து இல்லை, எனக்கு என்னன்னு நிறைய பேர் ஸ்லம்ப வந்து சமூகத்தை வந்து கீழ் மண்டலதான் வச்சிருப்பாங்க இது வரைக்குமோ சரி இப்போ வரைக்குமோ சரி. ஆனா அங்க இருக்கவங்க வந்து காசே இல்லைனாலும் வந்து நின்று பேசுறதுக்கு தைரியமானவங்களா இருப்பாங்க. யாருக்குன்னா போய் நின்னுனா 10 பேர் ஹெல்ப் பண்ணது ரெடியா இருப்பாங்க. காசு இருக்காது, உழைப்பு போதும். ஒரு 10 பேருக்கு நான் கால் பண்ணி கேட்டால் ஒரு தருத்து பேசுறதுக்கு ஆள் வேணும், ஆனா இங்க அது மட்டும் தான் இல்ல. அதனால எங்க அப்பா அம்மா எப்பயுமே வந்து நான் இல்லைனாலும் எங்க வீட்டுல இருந்து எடுத்து கொடுப்பாங்க.
1: அந்த ஒரு பேசிக் கர்டசி இருந்திருக்கு. சோ இப்ப கருணை உள்ளங்கள் அப்படிங்கறது ஆரம்பிக்கிறது ஒரு சின்ன இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சு இப்ப பெருசா வளர்ந்துருக்கு. சோ இதுக்கான வாலண்டியர்ஸ் எப்படி நீங்க வந்து கேதர் பண்ணீங்க?
0: நம்ம Facebookல போட போட வந்து நம்ம எல்லாமே ஒரு கண்டம்ஸ் வச்சு போடுவோம் Facebookல. என்னன்னா வந்து நம்ம ஒரு ஒரு ரெஸ்கியூ பண்ணானே ஏதோ நாங்க பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு போட மாட்டோம். ஒன்னு அந்த ரெஸ்கியூ பார்த்தா அவன் மாறணும், இல்ல அவன் நம்ம கூட வந்து இந்த ரெஸ்கியூ வேலையை பண்ணணும். வேலைன்னா வேலை நல்லா இல்லை, அவன் மனசு பிடிச்சி வந்து பண்ணணும். அந்த கண்டம்ஸ் வந்து நிறைய பேர் எங்களை கூப்பிட்டு நாங்க பண்றோம் சார் கூட சேர்ந்து இதோட 9 குரூப் ஸ்டார்ட் பண்ணி 9 குரூப்ல நிறைய பேர் இருக்காங்க.
1: சூப்பர். சோ இந்த சோஷியல் மீடியா உங்களுக்கு வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணுது.
0: ஆமா, நிறைய ஹெல்ப் பண்ணுது.
1: சோ நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் என்னதா உதவி செஞ்சாலும் மத்தவங்க தூரம் நின்னு வேடிக்கை தான் பார்ப்பாங்க. சோ இந்த பப்ளிக் கிட்ட நீங்க என்ன மாதிரி சப்போர்ட்ட நீங்க எதிர்பார்க்கறீங்க?
0: அவங்க சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா எல்லாரும் வேலை செய்யறாங்களே, அவங்கள தப்பு சொல்ல முடியாதுல்ல. அவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா, நம்ம குடும்பம் நல்லா இருந்தா போதும். அது அவங்களுக்கு நானா இருந்தாலும் அதான் பண்ணுவேன். எனக்கு மனம் மாறுச்சுன்னு இன்னொருத்தர மனம் மாற சொல்ல முடியாதுல்ல. எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணமுன்னா அவனுக்கு இல்லை, நீங்க என்னன்னா எனக்கு சொன்னா போதும், அதே உனக்கு சந்தோஷம் தான். இப்போ நாங்கள் எந்த வாலண்டியர்ஸும் கூட மாட்டோம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எந்த ஈவெண்ட் யாரையும் கூட மாட்டோம். நீங்க மெசேஜை பாஸ் பண்ண போதும், எனக்கு வந்துடுவாங்க. நம்ம ஷேர் பண்றது இப்போ எங்களுக்கு ஒரு நாள் காசே இருக்காது, 500 ஒரு ரெஸ்கியூ பண்ணா எட்டு போறதுக்கு ஆகும், காசே இருக்காது. அப்போ நாங்கள் என்ன பண்ண மெசேஜ் போடுவோம், அதை பாஸ் மட்டும் பண்ணுங்க போதும். யாரோ ஒருத்தர் கால் பண்ணுவாங்க, ஆனால் நான் காசு போறேன், ஓகே அவ்வளோதான். இந்த காசு எதுக்குன்னா வந்து இப்போ இப்போ இன்னைக்கு 2 ரிஸ்க்யூ இருந்துச்சு, ஒரு ரிஸ்க்யூ நாங்கள் 500 இது பண்ணேன், நாங்களும் கஷ்டப்படுறோம். அப்போ என்ன பண்ணுன்னா யாரோ வாலண்டியர்ஸ் கேட்கணும், வாலண்டியர்ஸ் காசு கேட்டால் அவங்ககிட்டே இருக்காது, ஏன்னா காலேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்க, அவனும் 100 வாழ்க்கை தான் போகிறாங்க, அவன்கிட்ட எப்படி காசு இருக்கு? ஆனால் அவன் மெசேஜ் பாஸ் பண்ணால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஏதோ பண்ணுறான் நம்ம டீமில், அவன் பண்ணுறான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஹெல்ப் தான் பண்ணி அவங்களே ரெஸ்க்யூ பண்ண சொல்கிறோம். அதுக்குள்ளே நாங்கள் போக மாட்டோம், ஏன்னா அவங்க காசு தராங்க, அது அவங்க தான் தெரியணும். அவங்கள போய் ரெஸ்க்யூ பண்ணி ஈவினிங் மட்டும் மெசேஜ் நம்ம போடுவோம்.
1: சோ அந்த ஒரு பேசிக் ஹெல்ப் பண்ண போதும் நீங்க நினைக்கிறீங்க. சோ முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட், எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரைஸ் பண்ணனும். சோ ஃபண்ட் கலெக்டிங்ல ஃபண்ட் எப்படி நீங்க திரட்டறீங்க?
0: ஃபண்ட் வந்து நம்ம பசங்களுக்குள்ள ஒரு டீம் இருக்கு, 16 பேர் டீம் இருக்கும். அந்த 16 குள்ள வந்து மாசம் மாசம் வந்து 100 பண்ணிடணும். 100 அந்த 1600 ஒரு மாசம் வருதுன்னா அதை அப்படியே வச்சுப்போம். என்ன மாதிரி ஈவெண்ட் வருதுன்னு பிளான் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம ரெஸ்கியூ மிஞ்சி குழந்தைங்களுக்கு விஷயத்த பண்ணிட்டுருக்கோம். குழந்தைகிட்ட சென்னை ஆஃப்னேஜ் ஹோம்ஸ் எல்லா பசங்களையும் எந்த குழந்தை டேலண்ட்டாக இருக்கும் அந்த குழந்தைய கூப்பிட்டு கௌரவிக்கிறோம் அந்த ஹோம்லேயே. இப்போ இப்போ கூட 10 சம்மர் கேம்ப் வச்சோம், அதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணுவோம். இந்த ரெஸ்கியூன்றது காசு ரொம்ப ஆகாது, ஏன்னா வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறது ரெடியாகும். போலீஸ்காரே சொன்னாலும் அவரே காசு கொடுப்பாரு, சார் ஆட்டில் விட்டுருங்க, இல்லை ஒருத்தர் பிடிக்கிறனா அவரே வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருவாரு, நீங்கள் போங்க வண்டியில் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஹெல்ப்லாம் பண்ணுறதுனால அதுக்கு ஃபண்டு எங்களுக்கு பெருசாக தேவைப்படல. ஃபியூச்சரில் தேவைப்பட்டால் யோசிக்கிற நிலமை இருக்குது, ஆனால் இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். அந்த ஃபண்டை இதுக்குள்ளே போகாமல் இருக்கிறது, ஏன்னா இன்னொருத்தருக்கு பதில் சொல்லணும், நான் காசு வாங்கிட்டா பதில் சொல்லணும். அப்போ நான் பதில் சொல்கிறேன் நிற்கிறதுக்கு எதுக்கு, நான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, நம்ம எழுதி வச்சுக்கு நாலேஜ் இல்லை, அதை நான் போய்ட்டு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னு அவங்க சொல்லக்கூடாது, நான் வாயில் சொல்கிறதும் எழுத்து மூலியமாக சொல்கிறதும் நிறைய விஷயம், அதுக்கு கேட்காம இருக்குதே பெட்டர்னு
1: நினைச்சிருக்கேன். ஆமாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய வேலை வருது, ஒரு ரெஸ்கியூ வேலை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடையாளம் ஒருத்தர் ரெஸ்கியூ பண்ண வேண்டியதுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும், எங்கே ஆரம்பிச்சு எப்படி முடிப்பீங்க அந்த வேலையை?
0: ஃபர்ஸ்ட் நம்ம குரூப்ல ரெஸ்கியூ டீம்னு ஒரு குரூப் இருக்கு, அந்த ரெஸ்கியூ டீம்ல நம்ம யார் ஃப்ரீயா இருக்கான்னு கேப்போம், எல்லாரையும் ஆரம்பிச்சுக்கோங்க ஃப்ரீயா இருக்குங்க. அப்போ ஃப்ரீயா இருக்கு, ஒத்து 2 பேர் தான் இருப்பாங்க, 16 பேர் இருக்க மாட்டாங்க. அந்த ஒத்து 2 பேர் மட்டும் ஃபர்ஸ்ட் நான் போயிடுவேன், இன்னொன்று பாப்பா இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க, அவங்க ஃபர்ஸ்ட் அங்கே போயிடுவாங்க, பார்த்துட்டு நிலைமையை சொல்லுவாங்க. இப்போ நான் போகலனா அவங்க போயிடுவாங்க, நிலைமையை சொல்லுவாங்க, அண்ணா இப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க. நான் உடனே ஹோமுக்கு கால் பண்ணி பேசுவேன், சார் இந்த மாதிரி ஒரு ரிஸ்கியூ ஒருத்தர் இருக்காங்க, அவங்க ரொம்ப அடிபட்டுருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாமா இல்லை ஹோமில், சரி இட்டு வந்திருப்பேன் இந்த ஹோமில், அப்படி நடந்தாங்கன்னா பக்கத்துலேயே ஹோம் இருக்குது, நடக்காததுக்கு 2 ஹோம் தூரமாக இருக்குது, அந்த ஹோமில் போய்ட்டு மாதிரி சேர்த்துருவோம்.
1: அவ்வளோதான். ஸோ எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க். ஆமாம், உங்கள் டீம் பற்றி சொல்லுங்கள், எத்தனை பேர் உங்கள் டீமில் எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க?
0: எங்கள் டீம் நிறைய பேர் இருக்காங்க, ஹெல்ப் பண்ண எப்படின்னு ஹெல்ப் பண்ணுவாங்களே தெரியாது, நிறைய பேர் அவங்களாம் அவங்க அவங்களால தான் வந்து யாரும் நீங்கள் இப்போ இதெல்லாம் கூப்பிட்றதுக்கான. இன்னைக்கு கூட இந்த ஷோக்கு வந்து 7 பேர் வரத்துக்கு இருந்தாங்க, நேற்று பிளான் பண்ணி நேற்று ரிஸ்கில் மாட்டதுனால நிறைய ஸ்டேஷனில் போய் மெமோலாம் வாங்கி அவங்க ரொம்ப முடியாமல் இருந்தாங்க, அந்த டைமால தான் இல்லை, இன்னைக்கு வரத்துக்கு இருந்தாங்க. இன்னைக்கு எல்பேஜ் இந்தியாவிலேருந்து ஒரு ஈவெண்ட் வச்சிருந்தாங்க, அது வந்து நம்ம வாலண்டியர்ஸை கௌரவிக்கிறதுக்காக வச்சிருந்தாங்க, அதனால அவங்கள வச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ
1: இன்னைக்கு நாங்கள் தான் மிஸ் பண்ணிட்டோம், மற்ற 6 பேரையும் 7 பேர் இருக்குங்க, மற்ற 7 பேர் நாங்கள் தான் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், நீங்கள் இவ்வளோ நாள் நிறைய வேலைகள் பண்ணிட்டு வரீங்க. ஸோ நம்ம சொசைட்டி நம்ம சமுதாயத்தில் இந்த விஷயம் இப்போ உடனடியாக மாறியே ஆகணும், இதுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் எதை நினைப்பீங்க?
0: வேலை கிடைக்கணும் எல்லாருக்கும்,
1: எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும்,
0: நிறைய
1: பேர் வேலை இல்லாம இருக்காங்க.
0: தோழன் அமைப்புன்னு டிராபிக் அவேர்னஸ் பண்ணிருக்கோம். கோல்ட் ஆட் பண்ணி என் தெய்வம் சொன்னல அவங்க கூட தான் ஃபர்ஸ்ட் மெயின். தோழன் அமைப்பு எங்க அண்ணன், என் அண்ணனா அந்த என்ஜிஓல தான் அண்ணன். இவர் தான் இப்படிதான் எல்லா என்ஜிஓக்குள்ளயும் இருக்கிற ஒரு ஈகோ மனப்பான்மை தூக்கி போட்டு எல்லாரையும் ஒன்னா சேர்த்த ஒரு அமைப்பு அவர் தோழன் சொல்லிட்டு. இப்ப வரைக்கும் சென்னையில நீங்க பார்த்தாலும் அவரோட அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் நடந்துட்டு இருக்கும்.
1: அந்த கேள்விப்பட்டிருக்கேன்.
0: ஆமா, எங்களோட தலைவர் அவர் தான். அவரு அந்த மாதிரி நிறைய என்ஜிஓ ஒரு பேர் சொல்ல முடியாது, சொல்லிட்டு அவர் தப்பாக போய் நிறைய என்ஜிஓ எல்லாமே என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ லேட்டஸ்ட் யங்ஸ்டர் பசங்க நம்மமே பசங்க உள்ள வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க பசங்க. அந்த பசங்க கூட இப்ப எல்லாருமே எல்லாரும் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அண்ணா பாசமா கூடுவாங்க. நான் ரெண்டு பேரும் பாசமா கூட தோழன் அண்ணா ஒருத்தரு, அப்புறம் பிரியம்மா, இவங்க என்னோட பெரியவங்க.
1: அப்புறம் கருணை அவங்களுடைய மிகப்பெரிய வேலை வந்து பாத்தீங்கன்னா ஓல்ட் க்ளோத்ஸ், அதாவது பழைய துணிகளை டிஸ்ட்ரிபியூட் பண்றது. சோ எந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ற க்ளோத்ஸ், அதை எப்படி பக்குவப்படுத்துவீங்க, எது மாதிரி கிளீன் பண்ணி கொடுப்பீங்க அந்த க்ளோத்ஸ்?
0: ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன ஆச்சுன்னா நிறைய டிரெஸ்ஸஸ் எல்லாம் ரெஸ்கியூ பண்ணும், பண்ணிட்டு போய் ஹோம்ல கொடுப்போம். அப்பெல்லாம் ஹோம்ல வாங்கிட்டாங்க, ஹோம் எல்லாம் வசதி ஆயிட்டாங்க, எல்லா ஆஃபனேஜும் வசதி ஆயிட்டாங்க. ஒரு சில ஹோம் இருக்கு, ஆனா ஒரு சில ஹோம்லயும் ஒரு எப்படின்னா இந்த கவர்மெண்ட் அப்படி ரொம்ப கட்டுப்படி தான் அந்த மாதிரி என்ஜிஓ வச்சுட்டாங்கல்ல, வெளி துணி வாங்குறது இல்ல, வெளி சாப்பாடு வாங்குறது இல்ல. அப்போ நான் மக்களுக்கு கொடுத்தேன், யாரோ பசங்க ஹெல்ப் பண்றாங்க அப்போ என்ன பண்ண, கீழே போட முடியும் இல்லை போட்டு குடத்த வாங்க சொல்றேன், குடத்த வாங்க, குடம் கூட வாங்க வீட்டில் இடம் இல்லை இப்பெல்லாம். அதனால அதெல்லாம் வாங்கி இப்போ என்ன பண்ணிருக்கோன்னா பாரிஸ் பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் இருக்கவங்கலாம் போய் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அந்த பிளாட்ஃபார்மே கவர்மெண்ட் நிறைய எடுத்துட்டாங்க. இப்போ அது இல்லை, அதனால என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு பீரோ மாதிரி வாங்க போறோம். அந்த பீரோல வந்து துணியெல்லாம் எடுக்க போறோம், அதோட ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கு. அதை சேட்பேட்டில் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சேட்பேட் நம்ம இன்ஸ்பெக்டர் சார் சொல்லியிருக்கோம், அவர் இடம் ரெடி பண்ணி தரேன்னு இருக்காரு. அங்கே வந்து எந்த துணியும் கொடுக்கும் போது அவங்ககிட்ட நாங்கள் சொல்லிடுவோம், நல்லபடியாக கிளீனாக அயன் பண்ணி கொடுங்க, இது உன்னத்தில் கொடுக்குறது. நம்ம இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போனேன், துணி எடுத்துக்கப்போ நாங்கள் போனால் ஒரு வருஷமாக மக்கி போன துணி மாதிரி இருக்கு. எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா துணி ஓல்டு கிளாத்தெல்லாம் எடுக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா எல்லோரும் அப்படியே போட்ட துணியெல்லாம் கொடுப்பாங்க, ஆனால் நம்ம அது உன்னத்தில் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம மீதி பேர்லாம் வந்து தெரியாது, இப்போது சொன்னது உங்களுக்கு தெரியும், ஆனால் உங்களோட ஃப்ரெண்டுக்கு அது தெரியாது. இந்த மாதிரி ஓல்டு கிளாத் அவங்க மெசேஜ் பாஸ் பண்ணுறோம், அவங்க என்ன பண்ணால் நம்மளை கனெக்ட் பண்ணுறோம், அந்த துணி இருக்குது சார் எடுத்து. அந்த மாதிரி எடுக்க போனால் ஒரு வருஷம் போன மக்கி போன துணியெல்லாம் ஓர வச்சிருவோம். அப்போ நம்ம ஒரு கஷ்டமாக இருக்கும், அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, அதை நம்ம சந்தோஷம் தான் பண்ணணும். அந்த ஒரு வருஷம் முன்னாடியே அதை யாருக்கா கொடுத்துருக்கலாம்ல, எவ்வளோ பேர் ரோட்டில் போகிற நாங்கள் பண்ணணும்னு எதுவுமே நாங்கள் சொல்லவே இல்லை. கண்ணை உள்ளவங்களை பண்ணோம், நீங்களே வீட்டில் சும்மா இருந்தால் போர் அடி பக்கத்தில் போங்க, பீச் சைடு போங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க ரோட்டில் போங்க, இருந்த துணி அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஆனால் அது மாதிரி யாரும் பண்ணுறது, ஒருத்தர் வந்து செய்யணும். கத்துப்பாங்க. ஆனால் ஆஃப்னேஜ் ஹோமில் பார்த்துட்டு எவ்வளோ பேர் கற்றுப்பாங்கன்னு தெரியாது. அதனால அவங்களோட பசங்களை ஃபஸ்ட் டேலண்ட்டை கொண்டு வரணும். ஒரு வாட்டி ஏதாவது ஹோம் பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த பசங்களை கூப்பிட்டு ஒரு பேசுவோம், உனக்கு என்னென்ன பிடிக்கும் அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கன்னு. அவங்க ஒரு 10 சொல்லுவாங்க, அந்த 10லையும் நம்ம பசங்க அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சு விடுவோம். 10 சம்போஸ் காமெடி ஏதாவது பண்ணால் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் நம்ம எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க. எல்லாம் ஒரு அவங்களாம் வந்து எவ்வளோ அங்கே டிவியில் இருந்தாலும் ஒரு குழந்தை விஷயம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறது அவங்க டீம் தான். டிவிக்காக இல்லை, மக்கள் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே அவங்கள ஏதாவது கூப்பிட்டா ஒன்றே வந்துருவாங்க. எங்கே தலை இந்த மாதிரி தலைனாலும் ஒன்றே வந்து அவங்க வந்து பசங்க எதிர்க்க வந்து மெமிக்ரி பண்ண சொல்லி தருவாங்க, மெயும் பண்ண சொல்லி தருவாங்க. மெயினாக மெயும்லாம் நம்ம டீம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வந்து குழந்தைங்கள ரொம்ப அது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மெயினாக ஃபஸ்ட் நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் இப்போலாம் அதை நீங்கள் பண்ணாலே குழந்தைங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த 10 சம்மருக்கு பறையசை கற்றுக் கொடுத்தோம், அப்புறம் வந்து இந்த கபடி இதெல்லாம் கற்றுக் கொடுத்தோம், அப்புறம் வந்து நொண்டி ஆறுது பழைய காலத்துக்கு கேம்ஸ்லாம்
1: பாரம்பரிய விளையாட்டுகள் கற்றுக் கொடுத்தோம்.
0: அதுக்கப்புறம் வந்து என்ன கற்றுக்கோ ஃபிட்னஸ் கற்றுக் கொடுத்தோம், அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்டு கற்றுக் கொடுத்தோம், அப்புறம் வந்து பறையசைக்கு அப்புறம் நல்லா கிராண்ட் பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்தோம், ஃபோக் ஸ்டாண்ட் ஃபோக் இது கற்றுக் கொடுத்தோம், அப்புறம் காமெடி எப்படி பண்ணுறது கற்றுக்கோம். அந்த மாதிரி எல்லா விதமாக பண்ணி கொடுத்தோம். 10 முடிஞ்சு 10வது யார் நல்லா பண்ணாங்களோ அவங்க டீமுக்கு கூப்பிட்டு அவார்டு ஷீல்டு கொடுத்தோம். வெளியே கொண்டு வருவோம். அவங்க அந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம டீமே கத்துறாங்க, பரைசோதர் கத்தலாம்னா அவருக்கு வந்து அந்த பசங்களை வந்து வெளியாச்சு, அவருக்கு தான் நல்ல ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா வந்து அவரே ட்ரெயின் அப் பண்ண பசங்க, ஒரு ஹோம்ல இருந்த பசங்க, அந்த மாதிரி ட்ரெயின் அப் வந்து எல்லா ஹோம்ல இருந்து அலோவ் பண்ணதுக்கு கேட்ட பேர் தான் அவங்க உள்ள இட்டு வரும். இப்போ வந்து யாருக்குமே எந்த ஒரு கலையும் கத்துக்க ஆள் இல்லை, அப்படி கத்துக்கினாலும் பணம் பண்ணணும்னு போறாங்க. அந்த டைம்ல ஒருத்தர் ஃப்ரீயா கத்தாரன்னா அந்த பசங்க எதுவானா செய்வாங்க. என்ன ஒன்று வெளியே கொண்டு போனோம் அவ்வளோதான். அந்த மாதிரி வெளியே கொண்டு வந்து பர்மிஷன் வாங்கிட்ட பிறகு தான் அந்த ஹோமில் அந்த அப்ரோச்சே பண்ணுவோம். இப்போ இந்த பசங்கள்லாம் நல்லா கற்றுக்கிட்டாங்க. இப்போ சப்போஸ் அவர் பறவைஸ் அடிக்கணும், ஒரு இடம் வந்து அடிக்கணும், இந்த பசங்களை அவர் கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு ஹோமில் பர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஏன்னா குழந்தை இன்னும் வெளியே காட்ட அது பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓகே. ஸோ அதே மாதிரி டுவெல்த் படிக்கிற பசங்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் கூட நடத்திட்டு வரீங்க. என்ன மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் அது? வந்து டுவெல்த் முடிச்சுட்டு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத, இல்லை டுவெல்த் எக்ஸாம் எப்படி சமாளிக்கிறதா, அது என்ன மாதிரி பண்ணுவீங்க?
0: ஃபர்ஸ்ட் வந்து

0: 12th பசங்கள்லாம் வந்து என்ன படிக்கணும்னே ஃபஸ்ட்டு தெரில. முடிச்சிட்டோன்னே நாங்கள் நிறைய இடத்துல போயிட்டு ஃபஸ்ட்டு கேட்போம், நீ என்னம்மா ஆன ஆசைப்படுற, எல்லாம் டாக்டர் கலெக்டர் சொல்லுவாங்க தவிர ப்ளஸ் டூ முடிச்சு போய் கேட்டால் யாருக்கும் கேள்விக்குறி தான்.
1: ஆமாம்,
0: இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜ் போய் ஒரு உட்கிராமத்தில் இருக்கிற பசங்களை போய் ஆர்ட்ஸ் காலேஜ்னா அவன் எதுவுமே படிக்க மாட்டான். இதே இன்ஜினியர்னா அவர் ஸ்டிட் பண்ணி பயங்கரமாக இது பண்ணுவாங்க. அவன் படிக்கிறதுக்கோ இல்லை பாலிடெக்னிக் முடிச்சு சீக்கிரம் வேலைக்கு போகிறதுக்கான வேலைகளை அவேர்னஸ் கொடுப்போம்.
1: இன்ஜினியரிங்கும்
0: சரி ஆர்ட்ஸும் சரி அவன் பிடிச்சது. இப்போ எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்க முடியாதுல்ல,
1: இப்போ காமர்ஸ் கூப்பிட்டீங்கன்னு
0: அதனால வந்து அவங்கள கேட்போம் நீங்க என்ன படிக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான் காமர்ஸ் குரூப்னா காமர்ஸ் குரூப்னா விஷயத்த பார்ப்போம். அவங்க டீட்டெயில் எல்லாத்தையுமே அந்த காலேஜ்ல போய் பேசுவோம். சார் இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கு நிறைய காலேஜ் எங்களை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எங்களுக்குலாம் அக்னி பெரிய பெரிய காலேஜ்லாம் இருக்கு, அந்த காலேஜ்லாம் ஃப்ரீயாக சீட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஃப்ரீ சீட் நம்ம போய் அப்ளிகேஷன் பண்ணிடுவோம். அவங்க வீட்டு ஃபோட்டோட அந்த குழந்தையோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடும். இது அப்பா அம்மாவில் பசங்க எல்லா காலேஜுமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு காலேஜில் வந்து மிஸ்ஸு காசு கட்டியிருக்காங்க குழந்தைக்கு. ஏன்னா அவங்க அப்படியே சொன்னாங்க எங்களால் பண்ண முடியாத ரூல், ஆனால் நான் கட்டுறேன் அந்த பையனுக்கு சொல்லி 22,000 கட்டிருக்காங்க. அதை நாங்கள் வெளியே கொண்டு வரது இல்லை, அதை ஃபோட்டோலாம் போட்டு எப்பயுமே அந்த குழந்தைங்கிற விஷயத்த வெளியே போட மாட்டோம். காசு கேட்டால் கூட ஒருத்தர் ஃபீஸ் கட்டணும் ஃபோட்டோ இல்லாமல் போட முடியாது, ஃபோட்டோ போட்டு போட மாட்டோம். அப்படி ஃபோட்டோ போட்டால் மறைமோ மூஞ்சி தான் பண்ணும். ஏன்னா இந்த உலகம் வந்து நல்லது பண்ணுறது நல்லது பண்ண கெடுக்கிறது தான் நிறைய இருக்குது. நீ அந்த ஃபோட்டோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணால் சப்போஸ் அவன் நிறைய எல்லாரும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க, அப்போ அந்த பொண்ணு கேவலம் பேசுனா இன்னொருத்தவனுக்கு படிக்க வைக்கிறானா? உணர் பையன் அப்படிதான் இந்த கேவலம் இந்த சமூகம் அப்படிதான் இருக்குது, அதை மாற்றலாம் முடியாது. அதனால வந்து அதை மட்டும் செக்யூர்டாக பார்த்துட்டு இருக்கோம். எந்த பசங்க படிக்கிறது வெளியே தெரியாமல், அதுவும் காலேஜும் ஃபிசிபிலே வெளியே காட்டுறது கிடையாது. ஸ்கூல் பசங்களோட ஓரளவுக்கு நாங்கள் ஃப்ளாஷ் பண்ணுவோம் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க சொல்லிட்டு, காலேஜ் பசங்க வெளியே காட்டுறது கிடையாது. ஆனால் காலேஜ் பசங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய காலேஜ் ஹெல்ப் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி 120 சீட் நான் பண்ணித்தரேன் எனக்கு சொல்லுனாரு, ஆனால் 100 சீட் நல்லா போட முடியல. அவர் கொடுத்துட்டாரு, என்ன லொக்கேஷன் வேறு வேறு, அது காலேஜ் வந்து ஓஎம்ஆர்ல இருக்கு, அவங்க இருக்கவங்கலாம் இங்க திருத்தணில இருக்காங்க, போக முடியலன்னு சொல்லிட்டு கேன்சல் ஆச்சு.
1: கேன்சல் ஆச்சு, டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம்னால. சோ குழந்தைகளா இருக்கட்டும் ரோட் சைட் பீப்பிளா இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாம் நிறையவே ஹெல்ப் பண்றீங்க. சோ பெண்களுக்கு ஏதாவது குறிப்பான ஸ்கீம்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா அவங்களுக்கு ஏதாவது பண்ற மாதிரி?
0: பெண்கள் நிறைய தைரியம் குத்து வளர்த்துருக்கும். எப்படின்னா வந்து நிறைய பேர் வெளியே போக மாட்டாங்க பார்த்தீங்கன்னா, எங்கள் டீமில் இருக்கிற எல்லாருமே வாலண்டியர்ஸ் லேடிஸ் தான் இருப்பாங்க. எந்த டைம் அதுவும் ரிஸ்க்யூ பண்ணுவாங்க, எல்லாம் ஹாஸ்டலில் இருக்க பசங்க தான் தைரியமாக போவாங்க. எந்த பிரச்சனை இருக்குன்னு ஒரு இது பண்ணுவாங்க, தைரியமாக பேசுவாங்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டு. இப்போ எல்லாம் பொலிட்டிஷனாக நான் போக மாட்டேன், ஒரு பாப்பா தான் இருக்காங்க அவங்க தான் போவாங்க. அவங்க வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்காங்க, இப்போ எம்எஸ் சொல்லி படிச்சுட்டு இருக்காங்க. எந்த டேஷன் எந்த இதுனா அவங்க தான் பேசுவாங்க. அதுவே நம்ம டீமில் இருக்க குரூப்ஸ் ஒரு 9 குரூப் இருக்குது, அதில் எப்படி குரூப்னா தனித்தனியாக இண்டிச்சு சட்டணும் அந்த மாதிரி எங்களை பண்ண மாட்டாங்க. பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஆகிட்டு. இந்த மாதிரி இதெல்லாம் தைரியம்லாம் பசங்களுக்கு கொடுத்துருக்கோம், தைரியமா எதாவது ஹேண்டில் பண்ணி எந்த விஷயமா சொல்றாங்க அதை அவங்களே விட்டு பேசிட்டு நிறைய விஷயம் பண்ணிருக்கோம். இதா பெண்கள் ஆம்பளை பசங்களும் பாக்குது, ரெண்டுமே ஒரே தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு
1: இருக்கோம். சோ ரோட்ல வந்து நிறைய பேர் பாப்பீங்க இல்லைங்களா, முதியவர்களா இருக்கட்டும் இல்ல சின்ன பசங்களா இருக்கட்டும் நிறைய பேர் பாப்பீங்க. சோ அது பாக்கும்போது நிறைய பேருக்கு நிறைய விதமான ஃபீலிங்ஸ் வரும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிஜமே கஷ்டமா இருக்கும். சோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க, யாரோட தப்பு நீங்க நினைக்கிறீங்க இவங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கு?
0: ஆனால் எனக்கு ஒரு ஃபீலிங், நம்ம இந்த நிலைமை கூட மேலே இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ஃபீல் பண்ணும்போது
1: அவங்க எதனால அது மாதிரி ரோட் வந்திருக்காங்க, அவங்க யாரோட தப்பு பண்ணிருந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முதியவராக இருக்கட்டும் அவனோட சொந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா போங்க அப்படின்னு சொல்லியிருப்பான், அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து உட்காந்துருப்பார் வெளில. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கும்.
0: அது நிறைய நான் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி கேட்டப்போ நான் சொன்னால் நான் ஒரு ஒரு பெரம்பூரில் ஒரு அம்மா ரெஸ்கியூ பண்ணதுக்கு போனோம், எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு மிஸ்க்கு, அம்மா வாங்கம்மா நீங்கள் நான் ஹோமில் சேர்க்குறேன், இல்லைப்பா நீங்கள் போங்க நீ என் புள்ள மாதிரி இருக்க நீ என்னை விட்டு போயிடுப்பா, இல்லைம்மா நான் சேர்க்குறேன்னு சொன்னேன், இல்லைப்பா என் பிள்ளை சாவுறது நான் என் பிள்ளை என்னை பார்க்கணும் நான் இங்கே சாவுறதுன்னு சொன்னாங்க. எனக்கு அது இன்னும்லாம் மறக்கவே முடியாது அந்தமாரி லைஃப்பில். அப்போ நான் கேட்டேன் எதுக்காகமான்னு, இல்லைப்பா என் பிள்ளை நான் எவ்வளோ பொத்தி பொத்தி வளர்த்தேன், லாஸ்ட்டில் அந்த பொண்ணுங்க பேச்சை கேட்டேன்னு இப்படி பண்ணிட்டான். அப்போ நான் சொன்னேன் அந்த பொண்ணு உங்கள் மருமக தானே, நீங்கள் ஏன் அப்போ தப்பாக நினச்சிங்க, அவங்களும் உங்கள் மருமக அப்படி அப்படி சொல்லப்பா, அவங்க சந்தோஷம் நான் கெடுக்கிறேன்னு சொன்னாங்க, நான் ஏன் அவங்க சந்தோஷத்தை கெடுப்போம், இருக்குது ஒரே ஒரு வீடு அவங்க சந்தோஷம் நான் ஏன் பார்க்குறது, அதுதான் வெளியே வந்துட்டேன்ப்பா. சரி நீங்கள் இப்படி இருந்துட்டீங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரல, அவங்கள போய் தான் ஒரு வீடியோ எடுத்து போட்டோம் அவங்கள திரும்பி சேர்க்கறதுக்காக. ஆனால் யாருமே திரும்பி ஒத்துக்க மாட்டோம், ஏன்னா வயசானவங்கலாம் ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டுறாங்க, அவங்கள மாற்ற முடியாது. அவங்க ஒரு வாட்டி மனசு பட்டுச்சுன்னா நம்ம பேசி எல்லாம் சால்வ் பண்ணலாம், ஆனால் வயசானவங்க மட்டும் அப்படி பண்ண முடியாது, ரொம்ப மனசு பாதிச்சிடும். அவங்க குழந்த மாதிரி சொல்லுவாங்க வயசானவங்களை பார்த்தா, என்ன சொல்லுவாங்க பெருசானா குழந்தை, அந்த குழந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க, அவங்க என்ன ஒத்துக்குது, ஆனால் திரும்பி வந்தால் போயிடுவாங்க, ஆனால் அவங்களும் அதுக்கு விட்டு தர மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுத்தாலே எந்த ரோட்லேயும் யாரும் இருக்க மாட்டாங்க, அதுதான் விஷயம். இது பார்த்த விஷயம் நிறைய இருக்கு, அது எனக்காக வந்துடும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு, நிறைய பேர் கூப்பிட்டு வரவே மாட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணால், ஒரு லாஸ்ட்டாக ஒரு நியூஸ் எட்னு ஒரு சேனலில் பார்க்கும்போது எங்களை வந்து ரிவ்யூ எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன சொன்னால், ரெஸ்கியூ பண்ணதை நீங்கள் போடாதீங்க, நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம்னு சொன்னோம். யாராவது காணா அவங்களை அடையாளப்படுத்துகிறோம், ஏன்னா ரிஸ்க்கு வந்து எங்களுக்கு அது உடன்பாடு இல்லை. நம்ம ஒரு ஹோமில் சேர்க்குறோம் எல்லாம், நீங்கள் கூட எல்லாம் பெருசாக நினைக்கிறீங்க, அந்த ஹோம் மட்டும் நல்லா இருக்குன்னு யாருக்கா தெரியுமா, அப்படிலாம் இல்லை. ஒரு அவங்க ரோட்டில் இல்லாத ஒரு ஹோமில் சேர்த்து பார்க்குறமே தவிர அப்படி அவங்க நல்லா இருப்பாங்களாம் இல்லை, அவங்க சாவர வரைக்கும் அதை கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. அதுவும் ஒரு வேதனை தான். அவங்க அப்பா அம்மா கூட பசங்க போனால் மட்டும்தான் நல்லா இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், சாவர வரைக்கும் எங்கன்னா ஓரம் கூட வச்சு அழுகு பாருங்க. அவங்க அந்த இதில் ஒரு ரிஸ்க் ஐநாவத்தில் இருந்து ஓடுறேன், உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்காங்க, நான் கூப்பிட்டு பேசுகிறேன், எல்லாரும் என்னப்போ அடியால் மாரி இருப்போம் பண்ண, இல்லைம்மா நான் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசணும். ஒரு ரெண்டே வாரம் கேக்கு நகர் வீடு, நாங்கள் ஒன்றே அவங்கள ஃபோட்டோ எடுத்துன்னு போனால் அவங்க மூணு நாள் அவங்க வீட்டில் தேர் அவங்க மருமகம்
1: தேர்றாங்க.
0: அப்புறம் அவங்க மருமகம் நான் பைக்லேயே கூட இட்டுனு வந்து அவங்க பார்த்தினா அவங்க ஒரே ஆள் அவங்கள பார்த்துட்டு, எங்கம்மா போன மூணு நாளாக அவனை தேர்னுக்கிறேன், இன்னைக்கு நைட்டு மட்டும் கூட தான் மரணம் இறந்துட்டு
1: இருப்பாங்க.
0: நைட்டு 10:30 ரிஸ்க் வருது, அழுகுறாங்க, இவங்க அழுகுறாங்க. இவங்க ஏன் அவங்கள விட்டு போயிட்டாங்கன்னா, இவங்க இருக்கும் போது அவங்க பாத்ரூம் அவங்களே போயிடுறாங்களா, இந்த பொண்ணு கிளீன் பண்ண சொல்லிட்டு அந்த மந்த்துக்கு வெளியே
1: வந்துட்டுறாங்க.
0: அவங்க அதான் அவங்க சொல்றாங்க, நீ நான் பாத்துக்கிறேன் உன்ன வாமான்னு சொல்லிட்டு இட்டுனு போறேன். அவங்க வீட்டுக்கார சரியில்லை, அவங்க சொல்லி எனக்கு அப்படி வருமா சந்தத்துல அவங்க இருந்தவங்க எல்லாம் அழுதுட்டாங்க. அப்புறம் அவங்க தூக்கிட்டு ஆட்டோ கூட அவங்ககிட்ட காசு, அவங்களும் ஒரு மிடில் கிளாஸ் தான், 50 ரூபா கொடுத்து நீங்க ஆட்டோல போங்கன்னு சொல்லி ஏற்றி விட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு கதை பெருபெரியசா இருக்கு, ஆனா அதெல்லாம் ஃபில் ஃபுல் பண்ணே தெரியாது. ஆனால் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லா பசங்களும் அவங்க எவ்வளோ தப்பு பண்ணாமல் இருக்குமா, நம்மள தான் நான் என்ன சொல்ல, நம்மள தான் உதாரணம், நம்ம எவ்வளோ தப்பு பண்ணுறோம், அந்த தப்பெல்லாம் நம்ம மன்னிச்சு தான் அவங்க ஏற்றுக்கிறாங்க. அப்போ அவங்களே நம்ம மன்னிக்க மாட்டோம் அப்படின்னா பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க இருந்த சூழ்நிலை அப்படி, இப்போ நம்ம ஒரு ஜென்ரேஷன் பார்த்தா நம்ம வேற மாதிரி இருப்போம், நம்ம பசங்களும் அடங்க மாட்டாங்க. நம்ம இப்படி இருந்தாலும் நம்ம எதுவும் அடக்கூட மாதிரி அவங்க தான் காரணம், இல்லைன்னா நம்ம உண்மையாக நம்ம நீங்கள் கல்யாணம் ஆகிட்டோ குழந்த போது எல்லாரும் நம்ம பசங்க யாருமே இப்படி அடங்க மாட்டாங்க. நம்ம கேட்குறதுலாம் வாங்கி கொடுத்துடலாம், ஒரு ஃபோனை பிடுங்க முடியல ஒரு குழந்தைகிட்ட, யாருன்னா பிடுங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு அப்போ நம்ம என்ன வளர்ப்பு வளர்க்குறோம் சொல்லுங்க. ஒரு குழந்தையை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யாராவது ஒரு குழந்தைகிட்ட ஃபோனை பிடுங்க சொல்லுங்க, அவங்க சந்தோஷக்காக குழந்தைகிட்ட ஃபோனை கொடுத்து உட்கார வைக்கிறாங்க, அந்த ஃபோனை ஒரு அடி பிடுங்க அவன் அடிக்க வருவான். அப்போ அந்த மாதிரி வன்முறை தானே இந்த வளர்த்துட்டுருங்க. அப்போ முன்னாடி இருந்தவங்க அப்படியா பண்ணாங்க, வேற எங்கே தான் திருந்து ஸ்கூலில் அடிக்க வேணான்றீங்க, குழந்தை வீட்டில் அடிக்க வேணான்றீங்க, வீட்டில் வச்சா கோச்சிங்க, அப்போ எங்கே தான் குழந்தை திருத்துறது, அப்போது எதுவுமே இல்லையே. ஆனால் இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மா எந்த தொந்தரவும் கொடுக்காம லாஸ்ட்டு கண் கலகம் பார்த்துங்க, அது போதும். கண்டிப்பாக வேறு எந்த புண்ணியம் செஞ்சாலும் போகல, நீங்கள் வீட்டில் நல்லான்ட்டு வெளியே போய் ₹1 கொடுத்தீங்க என்ன பிரயோஜனம், நான் வீட்டில் அம்மா கவனிக்கலை வெளியே போயிட்டு என்ன என்ன பிரயோஜனம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஃபேஸ்புக்கில் நல்ல பேர் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே அசிங்கம் பேர் வேணால் யாருக்கு கேட்குற, நீங்கள் பார்க்குறதுக்குனா வெளியே தோற்றம் பெருசாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அழுக்கு வச்சிங்கன்னா அது எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால் ஓப்பனாக இருங்க, அப்பா அம்மா மட்டும் லாஸ்ட் வரைக்கும் விடாதுங்க. அது என்ன சூழ்நாளும் உங்கள் மருமகங்கிட்ட சொல்லுங்கள், எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு முக்கியம், லாஸ்டே நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்துக்கோ. எல்லாம் பொண்ணுங்களே கேட்பாங்க, எல்லாமே ஃபஸ்ட்டு பயந்துலாம் இருந்துக்கு மருமகம் குடும்ப, இப்போ மரும போய்ஸா இல்லை மாதிரி கேட்டுருக்காங்க, ஏன்னா மாறிடுச்சு, அவங்களும் அவங்க பொண்ணு மாதிரியே தத்தெடுத்துறாங்க. ஆனால் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, மெயினாக வந்து வறுமை தான் காரணம், அந்த வயசானவங்க போகிற வறுமை, அவனால ஒருத்தருக்கே சாப்பாடு போட முடியல, இன்னொருத்தர் இந்த ஒரு காரணத்தில்தான் வெளியே வராங்க. ரெண்டாவது அவங்க நல்லா சுதந்திரமாக இருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி, பையன் செலவு பண்ணுவான்ட்டு, கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுக்கு செலவு பண்ண முடியாது, இந்த ஒரு சின்ன சின்ன காரணம் தான். அதெல்லாம் சரியாயிடுச்சுன்னா இந்த சமூகம் எங்கேயே யாரையும் வெளியே விட மாட்டாங்க. அதை சரி பண்ணுறதுக்கான வழிகளை நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம்,
1: கண்டிப்பாக பண்ணலாம் சார். சார், உங்களுடைய பர்சனல் லைஃப் சோஷியல் லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க நீங்கள்?
0: ரொம்ப கஷ்டமா தான் பேலன்ஸ் பண்றேன்,
1: டைம் சுத்தமா இருக்காது இல்ல உங்களுக்கு. என்ன மாதிரி டைம்ல நீங்க இந்த வேலை பண்றீங்க?
0: என்னன்னா காலையில ஆபீஸ் போயிடுவேன், ஆபீஸ் போயிட்டு ஏதாவது சொன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நாங்க பிளான் பண்றோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் எங்களோட ரைட்டிங்லயே இருக்கும். இந்த மாதிரி எங்களோட தன்னார்வ தொண்டு யாராவது விருப்பப்படுறவங்க ஞாயிற்றுக்கிழமை கூட சேர்ந்து பண்ணுங்கன்னு ஒரு ரைட்டிங் எல்லாருக்கும் போயிடும். ஞாயிற்றுக்கிழமை பேசிக்கா எடுத்திருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நாங்கள் மற்ற சைடு ரொம்ப அவசர காலம். இந்த மாதிரி மெசேஜ் நிறைய பாஸ் ஆகுதுனால இப்போ என்னன்னா ஒரு நாங்கள் 3 இயர்ஸ் தான் உள்ளே வந்து ஆகுது, ஆனால் ஒரு பெரிய ரீச்சபிளில் இருக்கும். என்னன்னா எங்கே யாராவது ஒருத்தர் வயசானா எங்களை கூப்பிடுவாங்க, அது வந்து அது எப்படி எங்களோட தெரிஞ்சவங்க சொன்னாங்களா இல்லை எப்படின்னு தெரியாது, மெசேஜ் மட்டும் தான் நாங்கள் பாஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு நிறைய பேர் ரீச் இல்லை, ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு கால் வரும், ஒரு வாரத்துக்குள்ள 2 வாரத்துக்கு ஒரு கால் வரும், இப்போலாம் 1 நாளைக்கு 3-4 கால்ஸ் வருது. ரிஸ்க் பண்ண முடிஞ்சது பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோம் அவங்களுக்கு கேட்குறது யாராக இருக்காங்களா, அவங்களுக்கு சொந்தக்காரங்க, என் சொந்தக்காரங்க தான் நம்ம சேர்த்து நம்மளுக்கு எதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, சொத்துலாம் இருக்கவங்க அம்மா பேரில் எல்லாத்தையும் எழுதி வாங்கிப்பாங்க, ரோட்டில் விட்டு போயிடுவாங்க, நம்ம இட்டுமே ரிஸ்க்யூ பண்ணி சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு அப்புறம் என்ன ஆகிடுது, அவங்க இப்போ நம்ம சேர்க்குற ஹோம்லாம் வந்து லாஸ்ட் வரைக்கும் அவங்க தான் பார்த்துவாங்க. இப்போ நம்ம அதில் விட்டு வந்துடும், தின்னு அந்த ஃபோட்டோ எங்கன்னா பார்த்துட்டு போய் அப்போ அவங்க அம்மா அவங்க தின்னு பாசம் வந்துருக்கோம். அவனுக்கு
1: எப்படி
0: பாசம் வந்தோம்னா அப்போ எங்கள் அம்மா காண இவங்க திருன்னு கால் திரும்பி போட்டாங்க சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அந்தமாரி 2 ப்ராப்ளம்லாம் வந்துருக்கு. அப்போ அந்தமாரி வரும்போதெல்லாம் என்ன பண்ணுறது தெரியாது எங்களுக்கு. இந்த மாதிரி ரோட்டில் விட்டு போயிடும், அதுமாதிரி வீட்டில் ஃபோன் வரும், போவோம், நாங்கள் இருக்க மாட்டோம் 10 நேரம், அப்போ வேலையை விட்டு தான் போக வேண்டியது இருக்கும். இந்தமாதிரி சூழ்நிலை தின்னு எதனா பிரச்சனை வந்துடும், நம்ம சேர்த்து விட்டு நிம்மதியாக இருப்போம், அதுக்கப்புறம் வந்துடும். அந்த மாதிரி டைமில் ஆஃபீஸ் லீவ் போட்டுருவோம். அப்படி இல்லைனா இப்போ அதனால எனக்கு 2 வேலையை போயிடுச்சு, இப்போ நான் ஓனாக பிஸ்னஸ் பண்ணணும்னு பார்த்தா அந்த பிஸ்னஸ்ஸும் சரியாக ஓடல. ரெண்டு வேளை இந்த ரெஸ்கியூவால் பண்ண பண்ண நிறைய கால்ஸ் வரும், போய் போய் ஆஃபீஸில் தெரிஞ்சிச்சு நீ வேலை செய்யறியா இல்லை என்ன சுற்றிட்டு இருக்கியா. ஏன்னா என்ன ஃபாலோ பண்ணி என் ஃபேஸ்புக் தான் நிறைய ஃபாலோ பண்ணுறேன், அந்த ஃபாலோ பண்ணி நிறைய ப்ராப்ளம் ஆயிருக்கு. இப்போ ஓனாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஒய்ஃபுக்கெலாம் பிடிக்கும், ஒய்ஃப்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அப்பாவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், அப்பா யாருக்கும். இப்போ என் குழந்தைங்கள ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்,
1: கண்டிப்பாக உங்களை பார்த்தவங்க கண்டிப்பாக கற்றுப்பாங்க.
0: ஆமாம் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம், என் குழந்தைங்க நீங்களாம் பண்ணுங்களா அதெல்லாம் சொல்லிட்டு. இப்போ ஃபிஃப்த் படிக்கிறான் ஒருத்தன், ஒருத்தன் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அவங்க எல்லாமே வருவாங்க கூட கூட வந்துட்டு. ஆனால் எதோ பண்ண அவங்க பாட்டு சரி அவங்களும் பண்ணுப்பாங்க,
1: ரெண்டு ஆம்பளை சிங்கங்களை வளர்த்துட்டு இருக்காரு வீட்லயே அவரு.
0: அவங்கள வச்சு இப்போ அவங்க ரெஸ்ட்டு அவங்க ட்ரைனிங் கொடுக்குறோம்.
1: கோவமா இருப்பாங்க
0: அவங்கள என்ன பண்ணுவோம், அப்படியே உட்கார வச்சு அவங்க அவங்க அவங்க கூடயே போயிட்டு என்ன அவங்க பேர் நான் என்ன இப்படி சுற்றினுக்கிறேன், ரொம்ப ஆசை இருந்தால் கல்லை பிடிக்கணும் கையிலேருந்து. அப்போ உட்காச்சு டீ வாங்கி அவங்க என்ன பிடிக்குமோ டீ கீ வாங்கி கொடுத்தோம்னா உட்காருவாங்க. என்ன என்ன என்ன பிரச்சனைனா என்ன எனக்கு தெரியாது, என்னை எல்லாம் ஏசுனா தான் வர சொன்னார், என்னை எல்லாம் மாறி வந்தால் வர சொன்னாங்க. சரி வந்துட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க, நீ என்ன உனக்கு என்ன பிரச்சனை, யாருனா ஊர் இருக்கா அதனா இருக்கு. எப்பயும் மன பாதி விட்டு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நினைப்பு இருக்கும், அதை வந்து நம்ம பேசி அவங்கள கன்வெர்ட் பண்ணுவோம். வாங்க ஹோம் கிட்ட ஹோம் லெட்டு போய் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்து நிறைய பேர் சரியாகி ஹோம்லேயே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க.
1: சரி குணப்படுத்துறதுக்கும்
0: எல்லாருமே நல்லா இருக்குங்க ரோட்ல, எல்லாருமே யாரும் மண்ண அவங்க யாரும் பேசுறது இல்லை. ஒரு அரை மணி நேரம் நீங்கள் யாரை பார்த்தாலும் நின்று பேசுங்க ரோட்ல, அவங்க எப்படி பேசுவாங்க பாருங்ககிட்ட. ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் லேடிஸாக இருங்க ஜென்ஸாக இருங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ரோட்ல இருக்க வயசானவங்ககிட்ட பேசுங்க, அவங்க ஏஞ்சி வீட்டு கூட போயிடுவாங்க. யாரும் பேசுறது இல்லை, அவங்கள அப்படியே ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தை மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு மனநல பாதி கொஞ்சோண்டு இருப்பான், வீட்டு வழி தறி வந்துடுவான், அவனுக்கு வீடு தெரியாது, ரோட்டில் உட்காந்து அழுதுட்டு இருப்பான். பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு வெறுப்பாக தான் இருக்கும், எல்லாரையும் பார்க்குறவனு அப்படியே அவனுக்கு ரோடே இருட்டாக இருக்கும், அவன் குடும்பத்துக்குடியே இருந்திருப்பான், கொஞ்சம் மனநல பாதிப்பு வீட்டை விட்டு விளையாந்துருவான், அவன் தெரியாமல் வந்துட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு பார்க்குறவங்களாம் எப்படி தெரியும், ரோட்டில் எல்லாம் நம்மள யாரும் பிடிக்க வந்துட்டானுங்க, நம்ம எங்கேயோ வந்துட்டோம் அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே இருக்கோம். அப்போ அவன் என்ன ரியாக்ஷன் அவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி நீங்கள் யாராவது பார்த்தா கூட ஒரு ஃபோட்டோ எடுங்க அவனை, உங்கள் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒருத்தர் ரோட்டில் இருக்கா யாராவது தெரிஞ்சவங்க வந்தால் போயிட்டு போகும் சொல்லு, ஒரு பாஸ் பண்ணிங்கன்னா யாராவது யாரும் தேடிட்டு இருக்காங்க அவங்கள, எங்கேயோ தேடிட்டு இருக்காங்க. ஒருத்தன் தண்டர்பட்டில் காணா போயிட்டா எக் நுங்க தாம்பரத்தில் கிடைக்கிறான், ஒருத்தர் பெங்களூரில் காணா போய்ட்டு சென்னையில் கிடைக்கிறான், யாரோ தேடிட்டு எப்படி எப்படி வந்துடுறாங்க. ஏன்னா மக்களை பார்த்து பயந்து பயந்து ஓடுறான், ஏதோ பிரச்சனைக்கு வரோம், எதோ மாட்டின்னு ஏதோ உள்ளே போயிடறான், இல்லை என்ன ஆக்சிடென்ட் செத்துறாங்க நிறைய பேர், செத்துறாங்க கூட நிறைய பேர், அநாத பெண்ணுங்கள்னு சொல்லி நிறைய ஃபோட்டோலாம் பாரு. எப்படி இருந்தால் யார் எதுக்காக அடையாளம் தெரில, எங்கேயோ காண போகிறான் இங்கே செத்து போகிறான், எங்கேயோ வேலை கூடறான் இங்கே வந்து செத்து போகிறான் அவனுக்கு தெரியும் நிறைய பேருக்கு. அதுக்காக அந்த சோஷியல் மீடியா எல்லாம் நல்லதுக்காக யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு வயசானவங்களும் ஒரு அரை மணி நேரம் பேசுங்க, பேசுனீங்கன்னா அவங்க விஷயத்தை கேதர் பண்ணிக்கலாம். அம்மா அவங்க பேர் என்ன, அவங்க இஷ்டம் என்ன, நீங்கள் மெசேஜாக போடுங்க எல்லாருக்கும், இவங்க பேர் இது, இவங்க பேர் இது, இவங்க என்ன தப்பு பண்ணாங்க தெரில, ஏதோ அவங்க பெற்றவங்களோ இல்லை அவங்க பசங்களை யாரோ பார்த்தா வந்து இட்னு போங்க, ரோட்டில் இருக்காங்க, நீங்கள் மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக நல்ல விஷயத்தை இப்போ நிறைய பேர் நிறைய ஷேர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எவனும் நம்ப மாட்டான், ஏ என்னடா இது ஃபார்வர்ட் மெசேஜ்ட்டு. ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை, ஒரு விஷயம்னா பட்டுன்னு அவனே ஃபோன் பண்ணுறான். இப்போ நம்ம பிளட் ரெக்வஸ்டனுக்கு வரோம், நான் அதை ஷேர் பண்ணுவேன், ஆனால் அவங்க யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு ரீப்ளை கேட்பாங்க, சார் ஃபோன் பண்ணிட்டீங்களா, அது நீ பண்ணலாம்ல, நான் பண்ணாலும் இப்போலாம் ஃப்ரீ கால் ஆயிடுச்சு, நான் பண்ணாலும் ஃப்ரீ கால் தான் நீ பண்ண. ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணணும், நம்ம ஃபோன் பண்ணி அவங்க வீட்டு அடைச்சா குத்தா தான் ஒருத்தருத்தர் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பசங்க என்ன பண்ணணும், நம்ம அமிச்சோடனே அவங்களே ஃபோன் பண்ணி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி மனப்பக்கம் நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு இப்போது. ஆனால் சோஷியல் மெசேஜ் நிறைய இப்போலாம் அப்படி இல்லை, இல்லை எல்லாமே கம்மியாக இருக்குது இந்த ஃபேக் மெசேஜ்லாம். இப்போ நல்ல மெசேஜ் நிறைய பேர் ஷேர் ஆகிட்டுருக்கேன், அதனால் நிறைய பேர் நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. ஒரு சந்தோஷம் தானே, ஒருத்தர் வீட்டுக்கு
1: போய்ட்டு
0: அக்கா உங்கள் மெசேஜ் நான் பார்த்தேன், நான் அவங்களை சேர்த்து விட்டாங்க வீட்டில்னா அது சந்தோஷம். ஏன்னா நம்மளுக்கு ஏரியா தெரியாது, நம்ம பார்க்கும்போது இங்கே சென்னையில் பார்ப்போம், அவங்க ஊர் விருதாச்சலமாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு மெசேஜ் குரூப் யாரோ இருப்பாங்க, அந்த மெசேஜ் யாரையோ அவங்க விருதாச்சலத்துக்கு பக்கத்தில் ஒரு வீட்டுக்காரன், அம்மா உங்கள் அம்மா ஒருத்தருவாங்க ரோட்டில் ஒரு ஃபோட்டோ அங்கே பாருமா, அவன் இருக்காங்கன்னா உங்களை கான்டெக்ட் பண்ணால் அங்கே இங்கே தான் உட்காந்துறாங்க, முடிஞ்சிச்சு. குடும்பம் எங்கேயோ தேனரு, ஒருத்தரை நான் ரெஸ்கியூ பண்ணேன், ஒரு கிட்டத்தட்ட மூணு மாதமாக தேடுறாங்களா, நான் ஹோமில் சேர்த்து வச்சுருந்தேன், அந்த ஃபோட்டோ எனக்கு வந்தனே சொல்லிட்டு இந்த ஹோமில் பத்திரமா, அவங்க அப்பா அழுகுறாரு எனக்கு ஃபோன் பண்ணி, பேசவே இல்லை அவரு, தம்பி எங்கே இருந்தாலும் நான் அப்பயே நைட் வந்துடுறேன், நைட்டில் ஹோமில் விட மாட்டாங்க, நீ வெயிட் பண்ணுங்க, நான் காலு நான் இப்போ நைட் வந்து பத்துக்கிறேன்ப்பா, எங்கே வந்து பத்துக்கணும் சொல்லு, நைட்டு ஒரு மணிக்கு எனக்கு வைக்கவே இல்லை ஃபோனை, நான் வைக்கிறேன் திரும்பி, தம்பி என் பையன் தான், ஏன்னா எனக்கு தெரியும் எல்லா ஓம்லையும் நான் ஃபோட்டோஸ் மூஞ்சிடுங்க கவர் ஆகும் எப்படின்னா. ஒருத்தரை பார்த்தேன்னு எல்லாமே இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த ஓம்ல இருக்கிறேன், நான் தான் அவங்களுக்கு சொன்னேன் ஃபோன் பண்ணி, இந்த ஓம் எங்கேவா பார்த்தேன் எப்படியோ பார்த்தேன் இல்லை எனக்கு தெரியாது ஓம்ல இருக்கு, நீங்கள் நாளைக்கு குழந்தை வைக்கணும்னா தேனமிட போலீஸ்ன்னு போயிட்டு ஒரு லெட்டர் வாங்கி ஓமு, நான் ஓமு உங்கள் வீட்டுக்கு வரேன் ஃபர்ஸ்ட் எங்கேன்னு சொல்லுவா, என் வீடு சேர்ந்து நான் வந்து அங்கே பார்த்துக்கிறேன்ப்பா நம்ம காலையில் போகலாம், இல்லைனா ஒன்றா உங்கள் பையன் இருக்கான் நான் கேரண்டி, உடனே ஓமுக்கு ஃபோன் பண்ணால் அந்த பையன் இருக்கான் ஃபோட்டோ பார்த்தோம் நான் பையன், அவர் வந்து அவர் கண்ணில் அழுவில் அவள் தான் அந்த போலீஸ் அவளை நான் போகல அன்னைக்கு வழி மட்டும் சொல்லிட்டேன் நீங்கள் டேஷன் போ அங்கே இதில் அட்ரோ என்ன வேறு ஒரு விஷயத்தில் இருந்தேன். அப்புறம் அவர் போயிட்டு இன்னும் கூட எனக்கு கால் போர் அடிக்கும் போல கால் பண்ணார், ரொம்ப தேங்க்ஸ் பையன் பையன் விளையாடுங்கிறான் பா சிரிச்சுன்னு, மணலில் பாதிக்கப்பட்ட பெரிய பையன் இவ்வளோ
1: பெரிய பையன்
0: மணலில் பாதிக்கப்பட்டு தான் இருக்கான் கண்டுபிடிச்சோம், அதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு நம்மளோட மெசேஜ் ஒரு பாஸ் ஆகி கண்டுபிடிச்சுன்னா அது நம்ம எப்பயுமே அது ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா என்னையும் வந்து இவ்வளோ சந்தோஷப்படுத்திட்டே இருக்கு, நீங்கள் கூட போது சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு என்னன்னே தெரியாது. நியூஸ் எயிட்டீனில் சேனலில் கூடமாக கூட அவர் என்ன பண்ணார்னா யாரோ சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ரிஸ்க்கு, அப்போ நான் சொன்னேன் என்ன மாதிரி பண்ணுறோண்ணா, அவங்க வந்து டிவி எடுத்தாங்க ஃபஸ்ட்டு எடுத்தது அவங்க தான் எங்களை, அவங்க வந்து இந்த மாதிரி வெளியே காட்டும் போது இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு, இந்த மாதிரி நம்மளெல்லாம் மீடியாலாம் தெரிது இப்போ கூட முறை என்னன்னு தெரியாது, ஸ்டூடியோ நீங்களா சரி ஏதோ ஸ்டூடியோ
1: அதுதான்
0: அந்த மாதிரி இதுதான் வந்து ஒருத்தர் வந்து ரெஸ்கியூ இதே மாதிரி ஒருத்தர் ரெஸ்கியூ பண்ணுறாங்க ஊரில் தஞ்சாவூரில், ஒரு தேனியூர்ல வந்து விழிப்புணர்வு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒருத்தர் எஜுகேஷன் மட்டும் பார்க்குறாரு, ஒருத்தர் விவசாயிகள் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு நிறைய பேர் வளர்த்துட்டுருக்கோம், தனித்தனியாகவும் இண்டிவிஜுவலாக செஞ்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் டிஃப்ரெண்டாக.
1: இப்போ கருணை உள்ளங்களுடைய அடுத்த பெரிய வேலை நாங்கள் இது சாதிச்சே ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்ன?
0: சாதிச்சே ஆகணும்னா வந்து ஃபுல்லாகவே ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும், அது யாராவது எங்களுக்கு கொடுத்தாலும் சரி இல்லை அவங்களோட பேர் போட்டு கொடுத்தாலும் சரி அந்த ஆம்புலன்ஸை பொதுமக்கள் பாருக்கு எங்கன்னா ஒரு இடத்துல வைக்கணும், இது வெறும் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஒன்னாட்டிகிட்ட எல்லாமே இருக்குது, அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் தம்பிக்கிட்ட கூட ஒரு ஆம்புலன்ஸ்லாம் இருக்குது, அது வந்து என்னோட சமூக சார்ந்து இருக்கக்கூடாது, என்ன கருணை உள்ள பேரில் இருக்கக்கூடாது, அது பொதுநலமாக ஒரு இடத்துல ஆம்புலன்ஸாக இருக்கணும், அது வந்து எல்லோரும் பொதுமக்கள் யூஸ் பண்ணுற மாதிரி அதை வசதி பண்ணி கொடுக்கணும்,
1: பண்ணி கொடுக்கணும்,
0: அதை பண்ணி கொடுத்தா ரிஸ்க்கு யார் வந்தாலும் உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சால் வண்டி எடுத்துகிட்டு போகலாம்.
1: ஓ யார் வேணால் ஓட்டலாம், அது கொஞ்சம் சேஃபா நீங்க நினைக்கிறீங்களா?
0: சேஃப்னா அவங்க ஓட்ட தெரிஞ்சானே வந்து கேட்பாங்க, ஓட்ட தெரியாதவங்க யாரும் கேட்க மாட்டாங்க, ஓட்ட தெரியாத நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்னு அதுக்குன்னு இருக்கணும், ரெஸ்கியூ பண்றதுக்கு அது எந்த அமைப்பு இருந்தாலும் அது கொடுத்தாலும் சரி பொதுமக்களுக்காக வைக்கணும், பொதுமக்களுக்காக இருக்கு, பொதுமக்களுக்காக எல்லாம் செய்யறாங்களாம் செய்யறது கிடையாது, ஒன்னாட்டை ஆம்புலன்ஸ் இருக்கு அது ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் கொண்டு போவோம், இப்போ ஒரு ஹோம் கட்டணுமோன்னா அது கவர்மெண்ட் வர செய்ய மாட்டாங்க, செய்யவும் கூடாது, அப்போ அது ப்ரைவேட்டாக தான் வேணும், அப்போ நம்ம இன்னொருத்தர் யாராக கேட்டால் அவங்களோட பேனர்ஸ் தான் அவங்களோட தான் இருக்கும், பேனர் இருக்காமல் பொதுநலமான யாராவது ஒருத்தர் பண்ணாங்கன்னா அது சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷமாக தான் அவங்கள யூஸ் பண்ணதுக்காது, யாருமே பேரை போட்டுக்க தேவையில்ல, ஒரு ரோட்டில் ஒருத்தர் வயசானா இருக்கா இட்டுன்னு எங்கன்னா ஊருக்கு எதுக்கு பேரை போடணும், அது நான் செஞ்சேன்னு ஃபஸ்ட்டு போகிறது கர்நாடகம் பேனர் போடுறது கூட எதுக்காகனா இன்னொருத்தர் செய்யணும் தான் போடுறோம், எங்களோட பேனர் வந்து பெருசு பண்ணணும் இல்லை எங்கெஞ்சியோ தெரியணும்லாம் இல்லை, அது கீழே ஃபுல்லாக கண்டம்ஸ் எல்லாமே இருக்கும், ஏன்னா அந்த ஃபோட்டோ பார்த்தா அவங்க பெற்றவங்க யாராவது திரும்பி அவங்கள தேடணும், அதுக்காக தான் ஃபோட்டோ போடுறோம், இல்லை அது கூட போட முடியாது, எதுக்கு நம்ம அதை ரெஸ்கியூ பண்ண போகிறதுனா எங்கேயோ யாரோ தேடிட்டு இருக்காங்க அவங்கள, அது நம்மளுக்கு தெரில மண்ணாத பாதிக்கப்பட்டு நம்ம ரோட்டை விட்டு போயிடும், எங்கேயோ தேடிட்டு இருக்காங்க, சென்னை ஃபுல்லாகவே நீங்கள் யார் ரோட்டில் யாராவது பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் காணாமல் போயிருக்காரு, அவங்களாம் வந்திருக்க மாட்டாங்க, அதை வந்து மேக்ஸிமம் அது ஃபோட்டோ யாராவது ஒருத்தர் பார்த்து அவங்கள போய் அவங்க வீட்டோட சேரணும்னு ஆசை, ஹோமில் இருக்கணும்னு ஆசையே இல்லை, ஹோமில் நம்ம சேர்த்துடுறோம் அதெல்லாம் அந்த ஆசைலாம் இல்லை, குடும்பத்தோடு போகணும்
1: அவங்களோட
0: எல்லாரும் ஏற்றுக்கணும் திரும்பி வந்தோம்.
1: சார் சார் கருணை உள்ளங்களை நாங்கள் சேரணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நிறைய வாலண்டியர்ஸ் வந்து இப்போ எந்தூசியாஸ்டிக்காக இருக்காங்க, சேரணும்னு அதான ப்ரொசீஜர்ஸ் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க?
0: எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணால் போதும், அவங்க எந்த ஏரியான்னு சொன்னால் போதும், வீக்லி டேஸில் ஞாயிற்றுக்கிழமை அவங்க டைம் இருந்தால் அவங்களோட டீமாக நாங்கள் சொல்கிற இடத்துல போய் பார்த்தாலும் சரி இல்லை அவங்களே ஒரு ரவுண்ட்ஸ் பண்ணாலும் சரி, எப்படின்னா வந்து கால்ஸ்லாம் பண்ணி போகிறதுலாம் இல்லை, ரோட்டில் இருக்கவும் டேரெக்டாக போய் பேசணும், நீங்கள் எதுக்கு ரோட்டில் உட்காந்துருக்கீங்க, ரோட்டில் உட்காரி ஒன்று ஹோமுக்கு போங்க இல்லை உங்கள் வீட்டுக்கு போங்க, அதோட வேலைகளை பார்க்க போகிறோம், அந்த மாதிரி வாலண்டியர்ஸ் வந்தாங்கன்னா
1: ஓகே. ஸோ ஒரு உங்களுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணால் போதும், நீங்கள் குரூப்பில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களை ஜாயின் பண்ணுவோம். ஸோ ஓகே, கருணை உள்ளவங்களுக்கு நாங்கள் நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா அதை எப்படி பண்ணணும்?
0: கருணை நன்கொடை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், நாங்கள் நாங்கள் அதுக்கேற்ற நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அதுக்கேற்ற ஒரு ஈவெண்ட் ஆரம்பித்து அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம்.
1: ஓகே, அதுக்கு எதுக்கு ஈவெண்ட்
0: காசு எதுக்கு எங்களுக்கு?
1: எங்களுக்கு புரியல, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ கருணை உள்ளவங்களுக்கு அது போகாது.
0: கருணை உள்ளவங்களுக்கு நீங்கள் ஏதாவது நீங்கள் ஃபண்டு கொடுக்கணும்னா, நீங்கள் முன்னாடி எனக்கு உங்களுக்கு இது கொடுக்க போகிறோம்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் ஏதாவது ஒரு ஸ்கூலோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலோ எடுத்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம், அங்கே வந்து செலவு பண்ணுங்க. அங்கே வந்து பெயிண்ட் அடிச்சு கொடுங்க, இல்லை அந்த இது தார் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்மார்ட் கிளாஸ் ரெடி பண்ணுங்க, அந்த காசை அதுக்கு ஏதாவது கொடுங்க, நாங்கள் அதை ஏற்பாடு பண்ணி தரோம், அதை வந்து பண்ணி கொடுங்க.
1: அந்த மாதிரி ஈவெண்ட்டை நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க, அந்த நண்பர்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி.

0: ஓகே சார், நம்ம நிறைய பேசிட்டோம், நிறைய கத்துக்கிட்டோம், நான் பர்சன் நிறையவே கத்துக்கிட்டேன், நேர்களுமே நிறைய கத்துருப்பாங்க. ஸோ நம்மளுடைய அம்மா அப்பாவை நம்ம பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ எம்ஓபிசிஆர்ஸ் அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: இல்லை, டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. நீங்கள் ஸ்டூடியோலாம் கூப்பிட்ற எம்ஓபியில் என்னடா ஸ்டூடியோ இருக்குது, காலேஜ் தான் எனக்கு தெரியும், என்னடா ஸ்டூடியோலாம் கூப்பிட்றாங்க, சரி உள்ள எதனா வாடகை எடுத்துருப்பாங்க உங்களை அப்படி தான் நினச்சி வந்தேன். நீங்கள் பார்த்தப்ப எல்லோரும் உங்களெல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி விஷயத்தையும் யாரும் கையில் எடுக்க மாட்டாங்க, யாருமே. ஒரு ஒரு சிலர் இருக்காங்க, ஆனால் யாருமே பெருசாக இது வரைக்கும் இல்லை. இப்போ எல்லாமே எப்படின்னா வந்து ஒரு சில மீம்ஸ் இதெல்லாம் பேஜ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதாக தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போலாம் ஏதாவது நம்ம விஷயத்த பண்ணால் 10,000 கேட்குறாங்க. அந்த மாதிரி விஷயத்தை யாரும் கையில் எடுக்குதுல. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், எல்லா மீடியாவும் சோசியல் மீடியாவை பற்றி பேசுங்க, சோசியல் ஒர்க்கை பற்றி பேசுங்க. நான் பேசினா தான் தெரியும், ஏன்னா ஃப்ளட்டுக்கு முன்னாடி இருக்க எந்த என்ஜிஓ யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த ஃப்ளட் டைமில் என்ஜிஓ மட்டும் எல்லாம் எடுத்து சென்னையை மீட்டே இருக்க முடியாது. எவ்வளோ பேருக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க, என்ஜிஓ தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் வந்து அந்தமாரி டைமில் இந்தமாதிரி இவங்கள தான் வெளியே தெரிஞ்சாங்க. அதனால் அவங்கள பற்றி எப்பயுமே எல்லோரும் ஊக்குவிச்சுட்டே இருங்க. நாங்கள் இப்போ தான் வந்தோம், 10 வருஷம் 15 வருஷம் பண்ணாமல் உங்களுக்கு உட்கிராமத்தில் இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க வீடு என்னவோ ஓடு வீடாக தான் இருக்கும், ஆனால் அவங்க குழந்தைக்கு அவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் எல்லாருமே வீடெல்லாம் விட்டு ஸ்கூலெல்லாம் விட்டு வீடு கட்டி கொடுத்தாங்க. இப்போ இருக்கிற சென்னையில் பாதி வீடும் அப்போ கொடுத்தவங்க தான், சொசைட்டிக்காக கொடுத்தாங்க. அப்போ இந்த டைம்லலாம் அந்தமாதிரி யாரும் இல்லை. அதனால் இந்த சோஷியல் ஒர்க்கை வந்து எல்லாரையும் போய் தேடி இந்த மாதிரி பண்ணு, நிறைய விஷயம் பண்ணுங்கள், உங்களுக்கும் நல்லாயிருக்கும்.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா இனிமேல் நாங்க பண்ணுவோம். நீங்க எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததே நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நான் நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க, ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் நானே உங்களை பிடிச்சேன்.
1: நான் இப்ப இது சொன்னால வந்துருவேன், முடியாம போயிடுச்சு, வேற எதுவுமே இல்லை. அதுக்கு ஃபர்ஸ்ட் வருத்தம் தெரிஞ்சு.
0: பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும் சார். சோ உங்களோட பிஸி டைம்ல நீங்க எங்களுக்காக நேரம் முதக்கி இவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க.
1: அதெல்லாம் இல்ல, சும்மா தாங்க
0: தொடர்ந்துட்டே இருக்கட்டும்.

0: listening to MOB Community Radio 110.8, our community, our pride.
1: ஸ்ருதி, நான் இங்கேயே வெயிட் பண்றேன், நீ போய் பில் போட்டுட்டு வந்துடு.
2: சரிக்கா.
1: ஹே, என்னடி இது, பிளாஸ்டிக் கவர்ல வாங்கிட்டு வந்திருக்க?
2: வேற எப்படி வாங்கிட்டு வருவேன்?
1: ரெண்டு பொருள் தானே, கையில வாங்கிட்டு வந்திருக்கலாமே.
2: 2 ரூபாய் தானக்கா, அதுக்கே இவ்ளோ சீரியஸ் ஆகுற?
1: 2 ரூபாய்க்காக நான் பேசல. பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்றதுனால நமக்கு மட்டும் இல்ல, நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நிறைய கெடுதல் இருக்கு.
2: அப்படியா? அப்படி என்ன கெடுதல் ஆகிட போகுது?
1: பிளாஸ்டிக் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் டீக்ரேட் ஆகாது. அதை டம்ப் பண்ணும்போது சாயில் மேலே இன்னொரு லேயராக ஃபார்ம் ஆகிடும். அதனால மரங்களுக்கு ப்ராப்பரான ஏர் அண்ட் வாட்டர் சப்ளை இருக்காது. சீக்கிரமாக மரம் செடி கொடி எல்லாம் செத்துடும். அது மட்டும் இல்லாமல் ஓஷன்ஸ் லேக்ஸ்லாம் பிளாஸ்டிக் மிக்ஸ் ஆச்சுன்னா நீர்வாழ் உயிரினங்களுக்கு அதோட ஃபுல் லைஃப் ஸ்பேன் இருக்காது. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் பர்ன் பண்றதுனால வெளிவர்ற கேஸ் உயிரினங்களுக்கு நல்லதே இல்லை. பிளாஸ்டிக்ஸ் எரிக்கிறதுனால சாயிலோட ஃபர்டிலிட்டி கம்மி ஆயிடுது. இதனால ஃபார்மர்ஸ்க்கு விவசாயம் செய்ய கடினமாகுது. இதை சாப்பிடறதுனால உயிரினங்களுக்கு கேன்சர், குழந்தையின்மை மற்றும் மூளை வளர்ச்சி பிரச்சனை எல்லாம் வருதுன்னு சொல்லப்படுது. ஆசிட் ரெயின் வர்றதுக்கு கூட பிளாஸ்டிக் ஒரு முக்கிய காரணமா இருக்குன்னு சொல்லலாம்.
2: அட, பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுனால இவ்ளோ கெடுதலா? இது இவ்ளோ சீரியஸான ஒண்ணுன்னு இவ்ளோ நாள் எனக்கு தெரியாமே போச்சு. பாரு,
1: நெகிழியை தவிர்ப்போம், பூமி மாதாவை நெகிழ வைப்போம்.
2: சுற்றுச்சூழல் நலம் கருதி வெளியிடுவோர், உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8.
3: நமது சமுதாயம், நமது பெருமை.
4: உங்க அப்பா அம்மா சித்தி சித்தப்பா மாமா மண்ணி எல்லாரும் கேக்குறாங்க MOPCRS. நீங்களும் பல விஷயம் கத்துக்க கேளுங்க MOPCRS 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
5: என்னால ஒரு நாள் கூட மொபைல் இல்லாம இந்த கேம்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கவே முடியல. ஒரு நாளைக்கு 4 வாட்டியாச்சும் இந்த கேம் விளையாடினாதான் என் டே கம்ப்ளீட் ஆன மாதிரியே இருக்கும்.
6: உனக்கு ஒண்ணு தெரியுதா, நீ இதனாலதான் எங்க கூட எல்லாம் பேசுறதே இல்ல. அந்த டேஸ் எல்லாம் எவ்வளவு அருமையா இருந்துச்சு தெரியுமா? லீவ் விட்டா ஃபுல் டே நம்ம எல்லாம் விளையாடுவோம்ல, ஆனா இப்ப எல்லாம் யாருமே வெளியே வரதில்ல. நம்ம கேங்ல இருக்க முக்காவாசி பேரும் உன்ன மாதிரிதான் இருக்காங்க. நானும் ஷாம்லியும் மட்டும்தான் மொபைல்

0: இருக்கும். இப்படியே போனா நீ கண்ணாடி தான் போடணும்.
1: சும்மா பொறாமையில பேசாத.
0: எனக்கு எதுக்குடி பொறாம? இன்ஃபேக்ட் எனக்கு ஒன்ன நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு. இப்படி வீடியோ கேம்ஸ்க்கு அடிக்டடா இருக்கிறதுனால வர பிரச்சனை எல்லாம் நீ கேட்டா உனக்கே புரியும்.
1: அப்படியா? அப்படி என்னதான் பிரச்சனை வந்துட போகுது?
0: வீடியோ கேம்ஸ் ஆடுறதுனால ஒரு பர்சன் அவங்களே ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க. சுத்தி இருக்கிறவங்களோட கனெக்ஷனே இல்லாம போயிடுது. வெளி உலகம் என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் இல்லாம அவங்க பாடியில நிறைய சேஞ்சஸ் வருது. ஐ ப்ராப்ளம், நெக் பெயின், அப்புறம் கான்சென்ட்ரேஷனும் போயிடுது.
1: ஐயோ, இதெல்லாம் சொல்லி சும்மா என்ன இரிட்டேட் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன் ஓகேவா?
0: நான் சொன்னதெல்லாம் பாதிதான். இதெல்லாம் இல்லாம பிரெயின் செல்ஸ் பாதிக்கப்பட்டு ஒருத்தரோட ஸ்லீப்பே போயிடுது. இது மட்டும் இல்லாம ஒருத்தர் ஷூட்டர் கேம் விளையாடுவதனால நம்ம பிரெயின்ல லாங் டைம் மெமரி சேவ் பண்ற இப்போ கேம்பஸ் ஏரியா பாதிக்கப்படுது. அதனால ஒருத்தரை டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போயிடுது. அப்புறம் அக்ரெசிவ் கேம் விளையாடுவதனால வளர்ற குழந்தைங்களோட கேரக்டர் அக்ரெசிவா மாறிடுதுன்னு சைக்காலஜிஸ்டே சொல்றாங்க.
1: ஹோ, இவ்ளோ சீரியஸான பாதிப்புகள்லாம் இருக்கா?
0: ஆமா, இவ்ளோ சீரியஸான பாதிப்புகள் இருக்குதான். உன்னால உடனே ஸ்டாப் பண்ண முடியாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா விளையாடுவத கம்மி பண்ணிக்கோ. ஒரு ஸ்டேஜ்ல நீயே நிறுத்திடுவ.
1: கண்டிப்பா நானும் கொஞ்சம் கொஞ்சமா பிளே பண்றத ஸ்டாப் பண்ணிடுறேன்.
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம், நமது பெருமை.

0: அம்மா,
1: சுட்டுருச்சு.
2: ஐயோ என்னாச்சு தாத்தா?
1: கால் சுட்டுருச்சுப்பா. என்ன,
2: பைக் நிக்குது தாத்தா, அந்த சைலன்சர்ல தான் நீங்க சுட்டுக்கிட்டீங்க.
1: ஐயோ,
2: பாத்து போக கூடாதா தாத்தா?
1: என்னால பாக்க முடியாது அப்பா.
2: இந்த பெரியவங்க எல்லாம் ஏன் தான் இப்படி எல்லாம் வழியில வண்டியை நிறுத்தி வச்சுட்டு மனிதாபிமானமே இல்லாம போறாங்களோ தெரியல. பாவம், கண்ணு தெரியாம அந்த தாத்தா சைலன்சர்ல சுட்டுக்கிட்டாரு. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா தாத்தா?
1: இல்ல வேண்டாப்பா, நீ போ, நீ வீட்டுக்கு போ. ஸ்கூல் படிக்கிறியா நீ?
2: ஆமா தாத்தா.
1: ரொம்ப நன்றி கேட்டதுக்கு.
3: பார்வையற்றவர்களுக்கு பார்வையாக இருப்போம். புதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.
4: தெபிதாரிக்கு தெபிதாரிக்கு தெபிதாரிக்கு தெபிதாரிக்கு தெபிதாரிக்கு தெபிதாரிக்கு தெபிதாரிக்கு தெபிதாரிக்கு தெபிதாரிக்கு

0: Hello listeners, you are listening to MOP Community Radio 107.8. Our society, our radio, our pride.
1: என் பேர் டாக்டர் ஆர் சுரேஷ் குமார். உங்களுக்கு எல்லாம் பரிச்சயமான மாதிரின்னு சொன்னோன்னா, நான் வந்து சன் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளர், அதாவது நியூஸ் பிரசன்டராக இருக்கேன். அது இல்லாமல் என்னுடைய நிகழ்ச்சி டாப் 10 மூவிஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி, இதை நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷமாக கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் ஒழுக்கமின்மை. ஒழுக்கத்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில நிரந்தரமா கடைபிடிச்சோம்னா எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்றது 100% உண்மை. இதை கடைபிடிப்போம், வாழ்க்கை

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me. யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. அம்மா அப்பா என்னை வந்து வீட்டில இருந்து வெளியில போக சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்க.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio
3: 101.4. உலகத்திற்கு எல்லா பெண்மணியும் மேடம் எனக்கு அக்கறை இருக்கு. அதனால பெண்ணே நீ அறிவாங்கிற நிகழ்ச்சிய ஒவ்வொரு பெண்மணியும் தவறாம கேளுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கை சம்பந்தமா, உங்க உடல்நிலை சம்பந்தமா இருக்கிற அத்தனை நல்ல விஷயங்களையும் இந்த நிகழ்ச்சி மூலியமா அவங்க சொல்றாங்க. அதனால நல்ல விஷயங்களை கேட்கறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ந்து பெண்ணே நீ அறிவாய் நிகழ்ச்சியை கேளுங்க, உங்க வாழ்க்கையை வளமாக்கிக்கங்க.
4: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நேத்திக்கு நம்ம சமுதாயத்திற்காக இவர்கள் அப்படின்ற நிகழ்ச்சியில நம்ம டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் இந்தியா அண்ட் RTI கைடன்ஸ் சென்டர் இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். சார் ரங்கநாதன் நம்மளுக்கு ரொம்பவே அழகா RTIனா என்ன, அதாவது ரைட்ஸ் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னா என்னன்றதையும் சொன்னாரு. இன்னைக்கு நம்ம ஸ்பெசிபிக்கா அதாவது மின்சார வாரியம் அதுல பத்தி நம்ம பேசலாம்.
5: மின்சார வாரியத்துல மக்கள் இன்னைக்கும் சில பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, இப்போ மின்சார வாரியத்தில் மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கிறா சார்?
6: எங்களுக்கு மின்சார வாரியத்தில் அவங்களும் இந்த சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன் இருந்து சில பேர் த்ரீ

0: டிஸ்கனெக்ஷன் கேட்கும்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து நாங்கள் தரமாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. ஆனால் தரமாட்டேன்னு சொல்லணும்னு சொன்னால் இவங்களுடைய மின்சார உபயோகம் கன்சம்ஷன் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் வந்து குறைவாக இருந்தால் கொடுக்கூடாதுன்னு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலேருந்தால் கொடுக்கணும்னு இருக்குது. அது அவங்க கொடுக்கறது கிடையாது. அதை என்னென்ன சிங்கிள் ஃபேஸை த்ரீ ஃபேஸாக மாற்றும் போது அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முனையம் சிங்கிள் ஃபேஸ்னு ஒரு முனையத்தில் இருக்கக்கூடிய இதில் எல்லாத்தையும் பண்ணும்போது மின்சார உபயோகம் அதிகரிக்கும் போது அந்த மின்சாதனங்கள் பாதிக்கும். அந்த த்ரீ ஃபேஸ் வாங்கினா அதில் மூணு இதை பிரிச்சிக்கும் போது அவங்களுக்கு அந்த இது பிரச்சனைகள் குறையும். சில நேரங்களில் ஒரு ஃபேஸில் கரண்ட் வரலன்னா மற்ற ரெண்டு ஃபேஸில் இருக்கிறத ரொட்டேட்டர் மூலம் வச்சு அதை மாற்றி அந்த கரண்ட் தடை இல்லாமல் அவங்க பயன்படுத்திக்கலாம். இதுக்காக அவங்க மின்சார வாரியத்தில் அந்த த்ரீ ஃபேஸ்ன்னு ஒன்று இருக்குது. இதை அது மூலம் அவங்க கேட்கும்போது கொடுக்க வேண்டிய நியாயமானத்துக்கு சில பேருக்கு கொடுக்கறதில்ல. உதாரணத்துக்கு இப்போ ஒரு பல வந்து மல்டி ஸ்டோரி பில்டிங் ஒருத்தர் கட்டினார். அவர் வந்து அந்த மின்சார வாரியத்தில் அப்ளை பண்ணார். அவங்களுக்கு இது கட்ட வேண்டிய பணத்தை அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய, அதாவது மின்சார வாரியத்துக்கு கட்ட வேண்டிய முழு பணத்தையும் கட்டிட்டார். கட்டிட்ட பிறகு எனக்கு ஒரு குறிப்பிட்ட பெரிய தொகை, சாதாரண தொகையில் லட்சக்கணக்கில் கேட்கிறாரு. ஏன்னா அது வந்து கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்னால் இவ்வளோ கொடுத்தா தான் நான் பண்ணணும்னு ஒரு ஏஐ சொல்கிறாரு. அவர் எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நீங்கள் இவர் கொடுக்குற இவர் வந்து சொல்கிறத வந்து முதல்ல ஜெனியனான்றது நாங்கள் செக் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா நீங்கள் வந்து நேராக ஆஃபீஸுக்கு வர சொல்லி கூப்பிட்டு அவருடைய ரெக்கார்டுகளை காட்டி வாங்கி வெரிஃபை பண்ணி பார்க்குறோம். அது உண்மைதான் தெரிஞ்ச பிறகு உடனே மின்சார வாரிய அதிகாரிகளை நாங்கள் தொடர்பு பண்ணுறோம். மின்சார வாரியத்தில் என்னன்னு சொன்னால் அரசாங்கத்திலேயே அங்கே இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளுக்கும் செல்ஃபோன் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த செல்போன் நம்பரை வாங்கி அந்த இவர் சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை நேரடியாக தொடர்பு கொண்டு, சார் இந்த மாதிரி இருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறது சார் அப்படியே இருக்கு சார் கொடுத்துருக்காரு, அதில் என்ன பிரச்சனை சார் ஒன்றும் இல்லை சார்ன்றார். அப்போ ஏன் கொடுக்குறது என்ன டிலே சார், உங்களால் முடியுமா இல்லை உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் மேலே போனால் யார் மேலே யாருக்கிட்ட பேசணும் சொல்லுங்கள், இல்லை கடைசி அவங்க சேர்மன்கிட்ட பேசணும்னு நாங்கள் வந்து கேட்கும்போது இல்லை இல்லை சார் நான் கொடுத்துட்றேன்னாரு. அது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி நான் அப்படி சில ஒரு இதில் கேட்கும்போது செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஒரு வாரத்தில் பண்ணி கொடுத்துறேன் எவ்வளோ நாளில் கொடுப்பேன்னு ஒரு வாரத்தில் கொடுக்குறேன். ஆனால் ஒரு வாரத்தில் அவர் கொடுக்கல. அடுத்த வாரம் என்ன பண்ண நானும் உடனே மறுபடியும் ஒரு லெட்டர் ஒன்று வச்சேன், இது மாதிரி சும்மா நீங்கள் எங்ககிட்ட வந்து ஒரு வாரத்தில் நான் கொடுப்போன்னு சொன்னீங்க, நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னால் இந்த லெட்டர் உங்கள் கைக்கு கிடைச்ச ஒரு வாரத்தை உள்ள கொடுக்கலன்னு சொன்னால் இதை நாங்கள் சேர்மன் நாலேஜ் கொண்டு போகணும்னு எழுதணும். உடனே பயந்துக்கிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்களான்னு அவர் இதுக்கு கனெக்ஷன் கொடுத்துறாரு. அவர் கேட்டது பெருந்தொகை, இவர் கொடுக்க மறுத்தார். அதுக்கப்புறம் வந்து இந்த கனெக்ஷன் கொடுக்க போகும்போது ஒரு சிறு தொகை கேட்குறாரு. அப்போ அதுக்கு கொடுக்கலாமான்னு இவர் கேட்டாரு. நான் சொன்ன உங்களுடைய முடிவு சொல்லுங்க சார்னு கேட்டேன். என்ன சார் நீங்க பணத்தை லஞ்சம் கொடுக்க கூடாதுன்ற எண்ணத்துல இருக்கு, நீ இப்படி ஒரு கேள்வி கேட்கல என்ன கேட்டாரு. சில பேர் என்ன பண்ணீங்க, நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன், இந்த நிறுவனம் தான் எங்களுக்கு எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவீங்க நீங்க, அது மாதிரிலாம் இருக்கு. அதனால உங்க முடிவு என்னன்னு சொல்லி நான் அது அந்த மாதிரி பேசணும்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் கொடுக்க போறது இல்லைன்னு சொன்னாரு. அப்புறம் அவர்கிட்ட அந்த ஏஐக்கு அந்த லெட்டர் வச்சு கொடுத்துட்டாரு. அப்படி ஒன்று இருக்கு. அதே மாதிரி சென்னையில ஒரு இடத்துல ஒருத்தருடைய சொந்தமான அவர் வந்து ஒரு அட்வொகேட். இவருடைய வீடு வந்து கிரவுண்ட் ஃபுளோர் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் ரெண்டு தளம் இருக்கு. அதில் வந்து முதல் மாடியில் இருக்கக்கூடிய வாடகை இருக்கக்கூடியவர் எலக்ட்ரிசிட்டி போர்டு கட்ட வேண்டிய பணத்தை கட்டாமல் எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருந்து வரக்கூடிய ஊழியர்களுக்கு பணத்தை கொடுத்து அதை அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஒரு வருஷமாக மின்சாரத்தை பயன்படுத்த ஆனால் அதை பணம் கட்டாமல் உபயோகப்படுத்துகிறாரு. இந்த வீட்டுக்கு ஓனர் அட்வொகேட்டுக்கு என்ன ப்ராப்ளம்னா என்ன பயப்படுறாருன்னா இவர் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டவர் மின்சாரம் இத்தனை வருஷம் கட்டலன்னு சொல்லி எங்கிட்ட மொத்தமாக கேட்பாங்கன்னு சொல்லி பயந்து இவர் போய் அதே மின்சார வாரியத்தில் கூடிய அதிகாரிகளை போய் கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த லெட்டர் எழுதி கொடுங்க சார். எழுதி கொடுத்தும் அவர் பண்ணலை. அதுக்கப்புறம் நேராக எங்ககிட்ட வந்தார். நான் நேராக என்ன பண்ணோம், அந்த மின்சார வாரிய அதிகாரி நேராக தொடர்பு கொண்டு, சார் இந்த மாதிரி எங்கேயுமே வந்து மின்சார வாரியத்தில் வந்து பணத்தை அடுத்த மாதம் அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே கட்டலாம் பவர் கட் பண்ணுவாங்க, நீங்கள் கட் பண்ணாமல் இவ்வளோ நாள் கொடுத்துட்ருக்காங்க, இது என்ன காரணம், இது மாதிரி உண்டா, அதுவும் ஒரு வருஷமாக பயன்படுத்தான்னு அவரே கைப்பட எழுதி கொடுத்துருக்காருன்னு அவர் ரெக்கார்டு விரும்பி உண்டு. ஆமாம் சார் இருக்குது, நான் இப்போ இது இப்போ பண்ணிடுறேன் சார். என்ன கேட்குறாருன்னா ஓனரு உடனடியாக மின்சாரத்தை கட் பண்ணுங்கன்னு தான் கேட்குறாரு. ஆனால் எல்லாருமே வந்து கட் பண்ணாதன்னு சொல்லுவாங்க, இவர் பண்ணுன்னு சொல்கிறாரு. அதை பண்ணுறது உங்களுக்கு என்ன தயக்கம்னு கேட்கும்போது அந்த அதிகாரி என்ன பண்ணுறாரு, எங்கிட்ட பதில் சொல்லும்போது சார் எங்கள் ஆளுங்களெல்லாம் வந்து நாங்கள் ரீடிங் எடுக்கலாம், இங்கே அனுப்பிட்டு அங்கே அனுப்பிட்டேன், அதனால் இப்போ கட் பண்ண முடியாதுன்னாரு. நான் சொன்னேன் ரீடிங் எடுக்கிறது வேறு, பணம் வசூல் பண்ணுறது வேறு, இதில் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம், இல்லை நான் வேறு என்ன பண்ணணும், இல்லை சார் நான் போய் பண்ணிடுறேன்னு சொல்லி உடனே போய் அதை அன்னைக்கு கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த என்ன பண்ணார், திரும்பி அந்த டெனண்ட்டுக்கிட்ட பணத்தெல்லாம் வாங்கி அது முடிச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி அண்ணா நகரில் ஒருத்தர் ஒரு பெரிய பங்களா வச்சுருந்தாரு. அவருடைய குடும்ப சூழ்நிலையை அந்த பங்களாவை இடிச்சுட்டு பொண்ணு பிள்ளை அவங்களுக்கெல்லாம் பங்குகள் தரணும்னு சொல்லி ஷேரில் என்ன பண்ணார், இடிச்சுட்டு ஃப்ளாட் ப்ரொமோட்டர்கிட்ட ஜாயிண்ட் வெஞ்சரில் ஃப்ளாட்டு கட்டுறாரு. ஒரு பில்டிங் இடிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய இபி கனெக்ஷன் சரண்டர் பண்ணுவாங்க. சரண்டர் பண்ண பிறகு அந்த பணத்தை அவர் பேமெண்ட்டை கொடுக்கணும். ஆனால் அந்த மின்சார வாரியம் அந்த பேமெண்ட்டை கொடுக்கல. இதுக்கப்புறம் அவர் ஃப்ளாட்டுக்கு அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கி பில்டிங்கை கட்டி இவர் பேரில் யார் பேரில் ஏற்கனவே கனெக்ஷன் இருக்கோ அவரு பேர்லயும் ஒரு கனெக்ஷன் வாங்குறாங்க, அவங்க பொண்ணு பிள்ளை இந்த பிளாட் ப்ரமோட்டர் ஜாயிண்ட் வெஞ்சர்ல பண்ணவர் மத்த பேர்லயும் மொத்தம் 6 கனெக்ஷன் வாங்குறாரு. ஆனா இது மாதிரி 2வது கனெக்ஷன் வாங்குற பிறகு ஒரிஜினலா முதல்ல இருந்த கனெக்ஷனுக்கு டெபாசிட் திருப்பி கொடுக்கல. இதுக்கு அவன் அலைஞ்சு அலைஞ்சு பார்த்தா கிடைக்கலனாரு. அதுவும் அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட அதிகாரி நேரடியா தொடர்பு கொண்டு, என்ன சார் இந்த மாதிரி மின்சார வாரத்தில் இப்படி கூட உண்டா, ஒரு பில்டிங்ல ஒரிஜினலா இருந்தது டெபாசிட்டே கொடுக்காம அடுத்த சப்சிக்வெண்ட் அதே இடத்துல கொடுக்கும்போது உங்க ரெஜிஸ்டர்ல அதை பத்தி என்ன நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா, ஆடிட்ல தான் கேட்க மாட்டாங்களான்னு பயந்துட்டு அவர் என்ன பண்ணார், அவர் வர சொல்லு சொன்னார், போனார், பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. இது மாதிரி நாங்க வந்து எங்களுடைய தொழில் என்ன, குறிப்பிட்ட அதிகாரியை பேரை சொல்லியோ அவர் மிரட்டுறதோ கிடையாது, இந்த அரசாங்க நடைமுறைகளை ஒழுங்கா ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி அவங்கள அவங்க கையில அதை செயல்படுத்த வைக்கிறோம்.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியில் இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்காக. இவர்கள்
2: ஐயோ போச்சே, என் காசெல்லாம் போச்சு, என்கிட்ட இப்ப நான் ஒன்னும் இல்லை, ஓட்டாண்டியா இருக்கேன் நானு.
3: ஏன்பா என்னாச்சு?
2: என்னத்த சொல்றது, நான் வேலை செஞ்சிருந்த கம்பெனிய இழுத்து மூடிட்டாங்க. ஏன் சம்பளம் எல்லாம் போச்சு, நான் வாங்கின சம்பளம் இப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல.
3: ஏன் நீ சேமிச்சு வைக்கலையா?
2: அது நான் வந்து ஆடம்பரமா வாழணும்ன்ற ஒரு ஆசைக்காக லேப்டாப் என்ன, செல்போன் என்ன, ஹோட்டல்ல சாப்பாடு என்ன, எல்லாத்துக்கும் செலவு பண்ணியாச்சு. சேமிப்புன்ற விஷயம் வந்து என் அகராதிலே இல்லன்னு வச்சுக்கோ. ஏன்
3: சரி சரி, இவ்ளோ இப்ப நீ கஷ்டப்படுறது வந்து நீ இப்ப சேமிச்சு வச்சிருந்தா, நீ கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம்ல, கொஞ்சம் காசு சேமிச்சு வச்சிருந்தா உனக்கு நல்லது தானே. இப்போ
2: இப்ப புத்தி வந்து என்ன பிரயோஜனம், இப்ப புத்தி வந்து என்ன பிரயோஜனம், பஸ்ல சல்லி காசு இல்ல.
4: கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குங்க? நம்மளோட சம்பளத்துல நம்ம செய்யற முதல் செலவு சேமிப்பா தான் இருக்கணும்.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: And so, you're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்காக. இவர்கள்
2: சார், இது மாதிரியான தவறு செய்பவங்கள்கிட்ட நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க சார்?
3: தவறு செய்யும் அதிகாரிகள் வந்து நாங்கள் வந்து டைரெக்டாக தண்டிக்கக்கூடிய அதிகாரம் எதுவும் கிடையாது. பொதுவாக வந்து எல்லா என்ஜிஓனா போய் அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட தகராறு, நாங்கள் அப்படி கிடையாது. குறிப்பிட்ட அதிகாரி யாரோ அவர்கிட்ட கேட்டு முதல்ல புகார்தாரர்களுடைய புகார் கட்டணம் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிப்போம். ரெண்டாவது அந்த அதிகாரிகிட்ட கொடுத்தா சரி சரி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அவர் செய்ய மறுத்தால் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொண்டு போவோம். அப்போ அதுவும் சரியானதெல்லாம் அதுக்கு மேலே அவர் இருக்கக்கூடிய டாப் லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்ககிட்ட வந்து எங்களுடைய மேனேஜிங் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸ்லாம் பெரியவங்க இருந்தாலும் அவங்கள வச்சு நேரம் அந்த
1: துறைகள் வருவாய்த்துறை,
3: ரிஜிஸ்ட்ரேஷன் துறை, உள்ளாட்சி துறைகள், குடிசை மாற்று வாரியம், வீட்டு வசதி வாரியம், இது போன்ற அரசு துறைகள் எல்லா துறைகளிலும் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்கள் வரும். ஒரு சில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் வருது. இதுங்க அப்படி ஏறக்குறைய நாங்கள் 2007 ஆகஸ்ட் ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 2500-3000 கேஸுக்கு வந்திருக்கு. மேக்சிமம் எல்லாமே வந்து அவங்ககிட்ட நேரடி அந்த அதிகாரிகளோட பேசி முடிச்சு பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு 3 கேஸ் தான் நாங்கள் விஜிலன்ஸுக்கு ரெஃபர் பண்ணோம், இதெல்லாம் அந்த அதிகாரிகளை செய்து கொடுத்துட்டாங்க.
2: அதாவது நீங்க போய் ஏன் இந்த மாதிரி பண்ணல அப்படின்றத கேட்டோன்னு பாதி பேர் செஞ்சிருக்காங்க.
3: ஆமா, நாங்க வந்து அவங்ககிட்ட நேரடியா போன்ல பண்ணும்போது இந்த நம்ம செய்யலன்னா அது வேலை கொண்டு போயிடுவாங்கன்ற சொல்லி ஒரு பயம் வரும் அவங்களுக்கு. மரல் ஃபியர்னு சொன்னாங்க, அந்த ஃபியர் வந்துடும். அதாவது அதிகாரி நம்ம அவரை விட்டுட்டு நம்ம வேற மாதிரி போனா இது வந்து வேற மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பஞ்சாயத்து நிலையில் இருக்கக்கூடிய ஒரு முனிசிபாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்கிட்ட குடி தண்ணீருக்கு வேண்டி ஒருத்தர் அப்ளை பண்ணாரு. அவர் கட்ட வேண்டிய பணத்தை எல்லாத்தையும் கட்டிட்டாரு. கட்டி முடிச்ச பிறகு அவருக்கு கனெக்ஷன் கொடுக்கல பண்ணிருந்தாங்க. அவருக்கு யாரு அப்ளை பண்ணாரோ அவர் வந்து ஏற்கனவே கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ண ஒரு ரிட்டையர்ட் ஆபீசர், அவருக்கும் ஓரளவு கவர்மெண்ட் ப்ரொசீஜர் தெரிஞ்சவர். அவர் கேட்ட பதிலும் ஒழுங்கா இல்ல. அப்புறம் எங்ககிட்ட சொன்னாரு, நாங்க என்ன பண்ண அந்த கன்சர்ன் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் இந்த பஞ்சாயத்து இருக்கிற நான் நேரடியாக கூப்பிட்டு என்ன சார் இது செய்யலையான்னு கேட்டோம். அவர் என்ன பண்ணா முனிசிபல் இன்ஜினியர் கேட்கறாரு, அவர் கேட்கணும் இப்படி கேட்கறேன்னு சொல்லி காலம் நடத்தினார். காரணம் என்னன்னா இவங்களுக்கு அரசியல்வாதி பின்பலம் இருக்குன்றனால தைரியத்தில் அவர் மாதிரி பண்ணாரு. நான் உடனே என்ன பண்ண இது சம்பந்தமாக அவர்கிட்ட கேட்டோம், பதில் பண்ணல. கேட்ட தேதி சொன்ன தேதிக்குள்ள அவர் செய்து கொடுக்கல. அந்த துறையில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரிக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நாங்கள் நேரடியாக எழுதணும். உடனே இவர் என்ன பண்ணார், இவர் ஒரு நோட்டை ரெடி பண்ணி அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரோட கையெழுத்து வாங்கி எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களை கொடுத்துட்டாரு. என் கொடுத்தா வந்து இவர் மேல எந்த தப்பு இல்லாத மாதிரி கொடுத்தாரு. நாங்க என்ன பண்ணோம், இவருடைய தப்புகள் என்னன்றதெல்லாம் ஏற்கனவே இவருக்கும் அந்த குடி தண்ணி கேட்டவருக்குள்ள கரஸ்பாண்டன்ஸ்களை நான் கம்ப்ளீட்டா வெரிஃபை பண்ணதுனால என்னென்ன இவர் தவறுகள் செய்திருக்கான்றது நோட் குறிச்சு அதை தனியாக அந்த மறுபடியும் அந்த அதிகாரிக்கு நாங்கள் டிஓ லெட்டர் தான் நேர்முக கடிதம்னு சொல்லுவோம், அது மாதிரி வச்சோம். எங்க ஐஏஎஸ் ஆஃபீஸ் மூலம் அனுப்பணும். நேர்முக கடிதம் எல்லாரும் பண்ண முடியாது. ஐஏஎஸ் ஆஃபீஸ்னால அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சாரு. அவர் அதை பார்த்த உடனே ஒன்னும் அடுத்த நாள் அவருக்கு கனெக்ஷன் கொடுத்தா அந்த கன்சர்ன் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீஸ் அந்த இடத்த விட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நடக்கிறது உண்டுங்க.
1: ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியில இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8, இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்காக. இவர்கள்
4: அம்மா, நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
5: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி
4: ஆமா அனுப்பிச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
5: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
4: என்ன
5: என்ன 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்துருக்க.
4: எதுக்கு நான் அனுக்கினு? திருப்பி வந்துட்டு திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
5: அம்மா, எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது. அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
6: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்காக. இவர்கள்
2: சார், இப்போ மின்சார வாரியத்தில் புதுசாக கனெக்ஷன் கேட்க போயிட்டு அங்கே போய் அவங்களுக்கே தெரியாமல் வந்து அதிகாரிகள் இழுக்கடிக்கிறாங்க, இல்லைனா பணம் கட்ட சொல்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க?
3: மின்சார வாரியத்தில் அதாவது புதுசாக வீடு கட்டி போகிறவங்களுக்கு சிலருக்கு இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3-phase கனெக்ஷன் இருக்குது, சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன் இருக்குது. இவங்க அதுக்கு அப்ளை பண்ணும்போது எப்போவுமே வீடு கட்டி முடிச்ச பிறகுதான் அதுக்கு போகக்கூடாது. வீடு கட்டி கட்டு வேலை கட்டி புதுசு வேலை ஆரம்பிக்கிற காலத்திலேயே அவங்ககிட்ட அப்ளை பண்ணிடணும். ஏன்னா அவங்க வந்து அந்த மின்சார வாரியத்தில் ஒவ்வொரு ஆஃபீஸுகளையும் ரிஜிஸ்டர்டு வச்சு சீனியாரிட்டி பிரகாரம் சப்ளை கனெக்ஷன் கொடுப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவோன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் போயிட்டு நான் கிரகப்பிரவேசம் வச்சுட்டு உடனே கொடுவாங்க. இவங்க என்ன பண்ண, நான் எதாலும் காசை கொடுக்குறோன்னு சொல்லி இவங்களே சில நேரத்தில் அவங்களுக்கு பணம் கொடுக்குறத தூண்டுறவங்களும் இருக்கிறாங்க. இது வந்து முன்கூட்டியே அவங்க ஒழுங்காக கனெக்ஷன் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணிட்டா சீனியாரிட்டி பிரகாரம் கொடுக்க வரும்போது அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சில பேர் அப்படியே பண்ணியிருந்தாலும் சில அதிகாரிகள் மேலதிகாரிகள் கூட அது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து சில நேரத்தில் வந்து பணத்தை போட்டு இவங்கள்ட்ட நச்சரிசி இவங்கள்ட்ட வாங்கிடலாம்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க. சிலருக்கு சக்திக்கு அதிகமாகவும் கேட்கறது உண்டு. அவங்களுடைய வந்து ஒரு 1000 ரூபா கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா இவங்க வந்து 10,000 கேட்கறதுலாம் கூட இருப்பாங்க. ஏன்னா இவங்க அவசரத்துக்கு வராங்கன்னு சொல்லிடு. அந்த மாதிரி நேரங்களில் எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வரும்போது நாங்கள் நேரடியாக அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி, ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்கு வந்து இதற்கு இந்த செல்போன் இருக்கனால மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நான் அந்த அதிகாரிகள் மேல் அதிகாரிகளை கேட்டு சார் இது மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடியதுன்னு இவங்க கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கொஞ்சம் உங்கள் கீழ்மட்டத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கு, இதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நல்லது, இல்லைனா உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும் சொன்னேன். உடனே அவங்க கூப்பிட்டு அதை செய்துருவாங்க. காரணம் நாங்கள் அதில் தலையிட்டு இருக்கிறோம்னால உடனே செய்து கொடுத்துருவாங்க.
2: என்ன லிசனர்ஸ், இன்னைக்கு சமுதாயத்திற்காக இவர்கள் அப்படின்ற நிகழ்ச்சியில மின்சார வாரியத்துல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது, மக்கள் என்னென்னலாம் என்னென்னலாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி கேட்டோம். இதே மாதிரி வேற ஒரு பிரச்சனையை பற்றி நாளைக்கு பேசலாம். இந்த மாதிரி நீங்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா நீ இதை பற்றி நீங்கள் மேலும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண ஒன்றுமே இல்லைங்க, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 044-6458-1444 அல்லது 044-266-4774. இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்க வீக் டேஸ்ல காலையில 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ள அல்லது சனிக்கிழமை அப்போ காலையில 10 மணிலேருந்து மதியம் 1 மணிக்குள்ள நீங்க டயல் பண்ணி என்னன்றதை கேட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்க மெயில் கூட அனுப்பலாம். மெயில் ஐடி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, TIITN77@gmail.com. ஸோ நாளைக்கும் சந்திக்கலாம். Till then, stay tuned. இது எம்ஓபி சமுதாயம்.
7: நமஸ்காரம், நான் உங்கள் ஆர்ஜி ஐஸ்வர்யா பேசுறேன். நேயர்களே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்னைக்கு உங்களை நெஞ்சை தொட்டம் சம்பவம் நிகழ்ச்சியில சந்திக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நேயர்களே, எப்படி இருக்கீங்க? நேயர்களே, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிடுச்சு. வேற உங்களை கூலாக்குற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல போறேன். நேயர்களே, நம்ம இந்தியான்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய மொழிகள், கலாச்சாரங்கள், சாதிகள், மதங்கள், கோயில்கள், கிறிஸ்துவ தேவாலயங்கள் என்று நிறையவே இருக்கு. நம்ம அன்றாட பள்ளிக்கூடத்தில் பார்த்தோன்னா குழந்தைகளுக்கு ஒற்றுமையா இருக்க வேண்டும்னு நம்ம ரொம்பவே அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம். இந்த நிறைய பழமொழிகளும் இந்த ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையிலும் இருக்கு. ஜம்மு முதல் கன்னியாகுமரி உள்ள மக்களை வந்து நம்ம எப்பவும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று அடிக்கடி நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் உணர்த்தும் வகையில் ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கு. நேர்களே, அந்த சின்ன விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் அந்த விஷயம் பார்த்தோன்னா அது ஒரு பெரிய விஷயமாக தான் நான் கருதப்படுறேன். நேயர்களே, அதாவது இந்த சர்வதேச கிருஷ்ண பக்தர்கள் அமைப்பான இஸ்கான்ட்டு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கடந்த ஜான்வரி மாதம் வந்து கீதா சாம்பியன்ஸ் லீக், அதாவது பகவத்கீதை ஒப்பிவித்தல், அதுலேருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்குற மாதிரி ஒரு போட்டியை நடத்தினாங்க மும்பையில். மும்பையில் என்ன ஆச்சு அப்படின்னா, 195 பள்ளிகள்லேருந்து இருக்கிற மாணவ மாணவியர், அதாவது 4617 மாணவ மாணவியர்கள்லாம் இதில் பங்கேற்றாங்க. இதில் எதை பற்றி க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பகவத்கீதை பற்றிய அறிவு, அதாவது அவங்க எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டாங்க, அதை வச்சு அவங்க ஒரு போட்டி நடத்தினாங்க. இதற்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, முதலேயே வந்து எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் 18 அத்தியாயங்கள், அதாவது பகவத்கீதையில் வந்து 18 அத்தியாயங்கள் அடங்கிய அந்த ஒரு புத்தகத்தை வந்து எல்லா பள்ளிகளுக்கும் கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த போட்டியை வச்சாங்க. இந்த போட்டியின் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த புத்தகத்தில் இருந்து 50 கேள்விகள் கேட்டாங்க. சர்ற மாதிரியா இந்த 50 கேள்விகளில் யார் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி யார் வெற்றி பெற்றோம் நம்ம பார்த்தோன்னா, சீரியஸாகவே இதை அந்த விஷயத்த நான் சொன்னா நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க நேர்களே. அதாவது 12 வயது ஆன மரியம் ஹாசிப் சித்திக், அதாவது முஸ்லீம் மாணவி, பார்த்துக்கோங்க நம்ம நேர்களே, முஸ்லீம் மாணவி வந்து முதல் பரிசை வந்து வென்றிருக்காங்க. இவங்க வந்து முஸ்லீமாக பிறந்தாலும் நம்மளோட பகவத்கீதையை கற்று போட்டியிலையும் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு நேர்களே, இல்லை செம கிரேட், அவங்களுக்கு ரொம்பவே ஹேட்ஸ் ஆஃப் டு மரியம். மீரா ரோட்ல வந்து இவங்க என்னன்னா காஸ்மோபாலிட்டன் பள்ளியில வந்து இப்ப 6ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து இவங்க பைபிளை வந்து கரைச்சி குடிச்சுட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து குரான் குறித்து என்னன்னா, இப்போ ஏதாவது போதனைகள்லாம் நடக்கும்ல, ஸோ அதுக்கெல்லாம் வந்து சென்று இப்போ வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த நம்மளோட பகவத்கீதையும் படிச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ இவங்கள்ட்ட நான் போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சின்ன அதாவது 12 வயசு ஆனாலும் அவங்களுக்கு ரொம்பவே மெச்சூரிட்டி லெவல் ரொம்பவே அதிகம் நேர்களே, நீங்க நோட் பண்ணிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா மதமும் வந்து சமமானது என்று அவங்களோட பெற்றோர் வந்து ரொம்பவே அடிக்கடி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சொல்லி கொடுத்து இதை அவங்கள வளர்த்தனால அவங்களுக்கு வந்து நம்மளோட ஹிந்துயிசம் மேலே ஒரு ரொம்பவே ஈர்ப்பு ஏற்பட்டு இந்த பகவத்கீதையை படிக்க தூண்டியிருக்கு, பார்த்துக்கோங்க. அவங்க இன்னொரு விஷயமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனித நேயம் தான் மதம். அதாவது இது வந்து பல பிரிவுகள்லாம் இருக்கலாம், ஆனால் நம்ம மதத்தோட பெயரால் வந்து எப்பவுமே சண்டை போட்டுக்க கூடாதுன்ட்டு அவங்களோட நண்பர்கள்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க அப்பா அம்மா வந்து அவங்கள எவ்வளோ தூரம் நல்லா வளர்த்துருக்காங்கன்னு நீங்கள் இந்த விஷயத்துலேருந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம எப்பவுமே ஒற்றுமையோட இந்த சாதி மத வேறுபாடு இந்த எந்த இதுவும் இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையை வந்து ஓஹோன்னு அற்புதமாக சந்தோஷமாக ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும் நேர்களே. ஸோ இந்த விஷயத்தை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. மீண்டும் வந்து உங்கள் அடுத்த நெஞ்சை தொட்ட சம்பவம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள் ஆர்ஜி ஐஸ்வர்யா. உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி.

0: வர்ஷா, போன் அடிக்கிறது பாரு. போன் எடுத்து சொல்ல, நான் வீட்டுல இல்ல, வெளில போயிருக்கேன்னு.
1: 5 நிமிடம் கழித்து,
2: அம்மா பிளீஸ் டியூஷன் சார்க்கு கால் பண்ணி சொல்ல, எனக்கு உடம்பு சரியில்லான்னு, அதனால நான் கிளாஸுக்கு வர மாட்டேன்.
0: ஏண்டா, உனக்கு உடம்பு சரியா தானே இருக்கு, ஏன் அம்மாட்ட போய் சொல்ற?
2: அப்பா, எப்ப உன்னால போய் சொல்ல முடியாதோ, நான் ஏன் போய் சொல்ல கூடாது?
1: குழந்தைகளுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் முன் உதாரணமாகவும் இருக்கணும். பொதுநலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: என் பேரு டாக்டர் ஹீலவாணி சேஷாத்ரி. மெட்ராஸ்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இருக்கேன். அது 3 ஏஜ் குரூப்பா பிரிக்கலாம். ஒரு 10-12 இருந்து ஒரு 18 வயசு வரைக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இந்த ரத்தம் வைக்கிற மாதிரி சாப்பாடு சாப்பிடணும். அந்த டைம்ல பீரியட்ஸ் எல்லாம் வரும், மாசம் மாசம் இந்த குழந்தைகள் எல்லாம் அனிமிக் ஆயிடும், அப்படின்னா ரத்தம் கம்மி ஆயிடும். அதனால சாதாரணமா நம்ம என்ன சாப்பிடுவோம், காலையில இட்லி தோசை அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவோம், அதுல ஏதாவது பருப்போ சாம்பாரோ இருக்கும். மத்தியானம் சாதம், பருப்பு, ஏதாவது காய்கறி, அதுல நிறைய கீரை இருக்கலாம். கீரை சாப்பிட்டீங்கன்னா அந்த இரும்பு சத்து இருக்கும், அதனால ரத்தம் நல்லா வரும். கீரை டெய்லி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அது இங்க நிறைய கிண்டு கீரை கிடைக்கும், நமக்கு அரைக்கீரை, முளக்கீரை, ஏதாவது ஒரு கீரை டெய்லி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அப்புறம் தயிர் முறை ஏதாவது சாப்பிடணும், பால் தயிர் சாப்பிட்டா அதுல நிறைய கால்சியம் இருக்கு, அப்போ எலும்பு நல்லா வளரும், எலும்பு வியாதி எல்லாம் கம்மியா இருக்கும். சாயங்காலம் இந்த மிக்சர் போண்டா பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டுல, ஏதாவது கொய்யா, பப்பாளி பழம், வாழைப்பழம் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டா நல்லது. ஏன்னா ஏதாவது நட்ஸ், வேர்க்கடலை கூட அதுல நிறைய ப்ரோட்டீன் இருக்கு, அதை சாப்பிடலாம். நைட்ல ராகி கஞ்சி, ஏன்னா சாதம், சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பிரெக்னென்ட் ஆன லேடிஸ்க்கு கொஞ்சம் ஸ்பெஷலா டயட் கொடுக்கணும், ஏன்னா அவளுக்கு வேண்டி மட்டும் இல்லை, அந்த குழந்தைக்கு வேண்டி சாப்பிடணும். அவளும் டயட்ல கொஞ்சம் நிறைய பருப்பு, பருப்புல தான் ப்ரோட்டீன் அம்சம் இருக்கும், பருப்பு சாப்பிடணும். நான் வெஜிடேரியனா ஃபிஷ்ஷோ சிக்கன் எக் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இரும்பு சத்து ரொம்ப தேவை, அதனால கீரைகள், கீரைகள் சாப்பிட்டா அது இது பிளட் நல்லா வரும். அதே மாதிரி இந்த குழந்தையோட எலும்பு நல்லா ஃபார்ம் ஆனதுன்னா அந்த மதர் பி தாய்மாரும் நிறைய பால் தயிர் இந்த மாதிரி சாப்பிடணும். குழந்தைக்கு பால் கொடுக்குற டைம்ல இதே மாதிரி டயட் இருந்தால் நல்லது. அந்த பீரியட்ஸ் எல்லாம் நிற்கிற டைம்ல வந்து போன்ஸ் இல்லை எலும்பு வீக் ஆகிறதுக்கு ஜாஸ்தி சான்சஸ் இருக்கு. அப்போ கால்சியம் கொஞ்சம் நிறைய கழிச்சா நல்லது. அது பால்லேயும் தயிரில் தான் யூஸ்வலி இருக்கும். அப்படி பால் தயிர் கேக்சஸ் இல்லைன்னா கால்சியம் டேப்லெட்டையும் நாங்கள் இந்த காலத்தில் கிடைக்கிறது. லேடிஸ்க்குன்னு ஸ்பெஷல் டயட் இல்லை, பட் லேடிஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி எப்போவும் இரும்பு சத்து இருக்கிற சாப்பாடுகள் வேணும், அதே மாதிரி கால்சியம் சத்து இருக்கிறது ஜாஸ்தி வேணும். அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் நடக்கணும், எக்ஸசைஸ் பண்ணால் நல்லது, நல்லா கரெக்ட் டைம்க்கு தூங்கணும். இந்த சீரியல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருந்தா நல்லது, நெகட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்காம, இந்த டிவியில் இருக்கிற வேண்டாத்தெல்லாம் பார்க்காம இந்த டைம்ல தூங்கினா

வணக்கம், நான் கடம் கார்த்திக் பேசுகிறேன். யூஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் சொல்ல போகிற ஒரு கருத்து என்னென்னா, லேடிஸ், கேர்ள்ஸ், உமன், அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய நம்ம சொசைட்டியில் ஒரு ட்ராபேக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, தே ஆர் நாட் அலவுட் டு டேக் டிசிஷன்ஸ் ஆன் தேர் ஓன். அது அவங்களோட படிப்பாக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், அவங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்க பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும், அவங்க குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், அவங்க கணவருக்கு என்ன செய்யணும், இல்லை அவங்க சுற்றத்தாருக்கு என்ன செய்யணும், இல்லை மாமனார் வீட்டுக்கு என்ன செய்யணும்னு தான் நினைக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்களே தவிர, அவங்களுக்காக அவங்க என்ன செஞ்சுக்கணுங்கிறது அவங்க யாருக்குமே அந்த சுதந்திரம் அவங்களுக்கு கொடுக்கறதில்ல. அந்த சுதந்திரத்தை அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து இன்னும் வெற்றி பெண்களாக அவங்க இருப்பாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: listening to MOB Community Radio 110.8, our community, our pride.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOB சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ரொம்பவே ஸ்பெஷலா இருக்க போகுது. ஏன்னா நம்மளோட நுங்கம்பாக்கத்துல இருக்கிற அசப்ஷன் ஸ்கூல்ல இருந்து சில ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. அவர்களோட பேசி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். கொஞ்ச நேரம் குழந்தைகள் உலகத்துக்கே போக போறோம். நேயர்களே, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கூட பேச இருக்கிறது தீபிகா. ஹாய் தீபிகா.
2: ஹாய்.
1: நீங்க வீட்டுல என்னெல்லாம் பண்ணுவீங்க?
2: செஸ் விளையாடுவேன்.
1: ஓ, கூட இருக்கிற குழந்தைல ஒருத்தங்க இன்டெலிஜென்டா இருக்காங்க, செஸ் எல்லாம் விளையாடுவாங்களாம். அப்புறம்
2: நிறைய கதை படிப்பேன்.
1: என்ன கதை எல்லாம் படிப்பீங்க?
2: ராஜா கதை, ஃபேரி டைல்ஸ்.
1: எனக்கு ஃபேரி டைல்ஸ் பத்தி ஏதாவது சொல்லுறீங்களா?
2: ஃபேரி டைல்ஸ் வந்து ஒரு நல்ல தேவதையை பற்றிய ஒரு கதைகள்.
1: பா, நிறைய பண்ணுவாங்க போல தீபிகா. நம்ம கூட இருக்கிற குழந்தையில ரொம்ப டேலண்ட் எல்லாம் இருக்காங்க. தீபிகா, இப்ப நமக்கு காமராஜரை பத்தி சில விஷயத்த சொல்ல போறாங்க.
2: காமராஜர் விருதுநகரில் 1903 திங்கள் 15 ஜூலை மாதம் பிறந்தார். அவரது பெற்றோர் குமரசாமி நாடார், சிவகாமி அம்மையார். அவரது குலதெய்வ பெயரான காமாட்சி என்ற பெயரே அவர்களுக்கு முதலில் சூட்டினார். ஆனா காமராஜரோட அம்மையார் காமராஜர் அவர்களை செல்லமாக ராசானுதான் கூப்பிடுவாங்க. நாளடைவில் காமாட்சி என்ற பெயர் காமராஜர் என்று மாறிவிட்டது. தனது பள்ளி படிப்பை காமராஜர் திண்ணை பள்ளியில் நடுநிலை வரை கற்றார். மேலும் உயர்கல்வியும் கற்றார். காமராஜர் படிக்கும் போது மிகவும் பொறுமை குணம் கொண்டவராக இருந்தார். குடும்ப சூழ்நிலை காரணமாக அவரது படிப்பை தொடர முடியவில்லை. அதனால் நூலகங்களுக்கு சென்று நூல்களை படித்து மற்றும் செய்தித்தாள்கள், அரசியல் கட்சி தலைவர்களின் உரைகளை கேட்டு தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டார். இளமையிலே அவருக்கு அரசியல் ஆர்வம் பறந்துவிட்டது. அதனால் அவர் காங்கிரஸ் கட்சியில் தொண்டராக சேர்ந்து பலமுறை சிறைக்கும் சென்றுள்ளார். 1931 காங்கிரஸ் கட்சியில் சார்பாக காமராஜர் அவர்களை தலைவராக அறிவித்தனர். 1954 முதன்முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார். மக்கள் மனதில் சிறப்பான இடமும் பிடித்தார். காமராஜர் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். கல்வி நலத்திட்டங்கள் பல கொண்டு வந்தார் காமராஜர். கட்டாய கல்வியை கொண்டு வந்தார். இதனால் மக்கள் கல்வி கண் திறந்தவர் என்று காமராஜரை கூறினார்கள். பள்ளிக்கூடங்களில் இலவச உணவு வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். இதன் மூலம் மாணவர்களுக்கு படிக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்தினார். மேலும் பெண்கள் கட்டாய கல்வியை கொண்டு வந்தார் காமராஜர். காமராஜர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அவர்கள் பெயரில் மதுரையில் பல்கலைக்கழகம் கூட இருக்கின்றது. மக்கள் நாயகன் காமராஜர் 1975 அக்டோபர் 2 காந்தியடிகளின் பிறந்த நாள் அன்று மறைந்தார். அவரது மரணம் நாடில் சோகத்தை ஏற்படுத்தியது. இப்பொழுது காமராஜரின் ஒரு சில வரிகள். கடுமையான உழைப்பே மக்களை வறுமையிலிருந்து மீட்கும். சமதர்ம சமுதாயம் மலர வன்முறை தேவையில்லை. அனைவருக்கும் கல்வியும் உழைப்பும் போதுமானது.
1: தீபிகா, ரொம்ப அழகா காமராஜர் பத்தி நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அடுத்து நம்ம கூட இருக்கிறது சந்தியா. சொல்லுங்க சந்தியா, உங்க ரோல் மாடல் யாரு?
3: ஜான்சி ராணி.
1: ஜான்சி ராணி, உங்களுக்கு எதனால அவங்கள பிடிக்கும்?
3: அவங்க வீரமான பெண்மணி, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள.
1: இன்னைக்கு சந்தியா எங்களுக்காக என்ன விஷயம் சொல்ல வர போறீங்க?
3: திருக்குறள் பத்தி உங்களுக்கு சொல்லுவோம்.
1: சொல்லுங்க.
3: திருவள்ளுவர் வந்து திருக்குறள் எழுதியிருக்காரு. திருவள்ளுவர் வந்து சென்னையில் உள்ள மயிலாப்பூர்ல பிறந்தாரு. திருக்குறளை இன்னொரு வார்த்தையாவும் சொல்லலாம், தெய்வ நூலாவும் சொல்லலாம். திருக்குறள்ல வந்து 3 இருக்கு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அதிகாரங்கள் வந்து 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒரு அதிகாரத்துல வந்து 10 இருக்கு. அப்புறம் மொத்த பாடல்கள் வந்து 1330 பாடல்கள் உள்ளன. திருவள்ளுவர் வந்து தெய்வ புலவர், சென்னாபோதர், பொய்யில் புலவர் என மக்கள் கூறுவார்கள். திருக்குறள் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றது அன்றே மறப்பது நன்று. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. இனிய உளவாக இன்னாத கூறல், கனியிருப்ப காய்கவந்தற்று. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உடுக்கை எழுந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாக்கு துப்பாய தூவும் மழை. கற்க கசடர கற்பவை, கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இன்னா செய்தாரே ஒருத்தர், அவர் ஞானர், நன்மையே செய்துவிடல்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க சந்தியா. டே டு டே லைஃப்ல நம்ம திருக்குறளை பத்தி கத்துக்கிறதே இல்லங்க. திருக்குறளை தினமும் ஒரு குறள் நம்ம படிக்கணும், அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உதவும். அடுத்த ஸ்டூடெண்ட் நம்ம கூட இருக்கிறது சஹானா. சஹானா, உங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் எப்படி போகுது?
4: சம்மர் ஹாலிடேஸ் வந்து கொஞ்சம் ஜாலியா போகுது. அப்புறம் சம்மர் ஹாலிடேஸ்ல நாங்க ஊருக்குலாம் போறோம், கொஞ்சம் நல்லா இருக்குது.
1: ஆஹா, நீங்க எங்க போவீங்க?
4: நான் வந்து ஊருக்கு.
1: எந்த ஊருக்கு போவீங்க?
4: மும்பை.
1: மும்பைல யாரு இருக்கா?
4: எங்க அம்மாவோட அண்ணன்.
1: ஓ, சமதான், ஜாலியா தான் இருப்பீங்க. நீங்க எங்களுக்காக என்ன டெலிவர் பண்ண போறீங்க இன்னைக்கு?
4: கதை.
1: என்ன கதை?
4: தெனாலிராமன்.
1: கொஞ்சம் சொல்றீங்களா எங்களுக்காக?
4: ஒரு ஊர்ல வந்து கிருஷ்ண தேவராயர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் கீழே வேலை செய்தவர் வந்து தெனாலிராமன். அவருக்கு வந்து பிறந்த நாள். அப்ப வந்து மக்களும் மந்திரிகளும் அவளுக்கு தகுந்த பரிசுகள் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அதுல வந்து தெனாலிராமன் வந்து பெரிய பரிசு வந்து கொடுத்தாரு. அது வந்து மக்கள் கேட்டாங்க, என்ன இவர் ரொம்ப பெரிய பரிசு வந்து குடுக்கறாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது வந்து மன்னர் கேட்டாரு, அது என்ன பரிசு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு வந்து தெனாலிராமன் வந்து திறந்து காமிச்சாரு. அதுல தொடர்க தொடர்க ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் வந்து லாஸ்ட்ல தொடர்ந்தா குட்டி பாக்ஸ்ல ஒரு புளிய பழம் ஒண்ணு இருந்துச்சு. மக்கள் வந்து இந்த இவ்வளோ குட்டி புளிய பழத்தை நீ வந்து பாக்ஸா இது பண்ணிட்டு வந்து வந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு வந்து தெனாலிராமன் வந்து சிரிச்சிட்டு மன்னர்கிட்ட சொன்னாரு, இதுல வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது வந்து புளிய பழமும் இனிமையாக இருக்கிறது போல் மன்னரும் இனிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. வீட்டுல உள்ள உறவினர்களுக்கு அன்பு காட்டுறது போல் வெளியில இருக்கிற மக்களுக்கும் அன்பு காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வந்து தெனாலிராமன் வந்து அந்த குட்டி புளிய பழத்திலேயே இவ்வளவு பெரிய அர்த்தம் வச்சுக்கிறியா அப்படின்னு

0: சொல்லி மக்கள்லாம் பாராட்டினாங்க.
1: சஹானா ஒரு சின்ன கதை மூலம் நம்மளுக்கு ரொம்ப அழகா மன்னர் எப்படி இருக்க வேண்டும் சொன்னாங்க. இன்னைக்கு இந்த குழந்தைங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு தொகுத்து வழங்கியது உங்கள் அர்ஜய் புவனா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

0: listening to
1: 107.8 FM, a community of pride.
0: MOPCRS 107.8 FM.
2: அனைவருக்கும் உங்கள் இசையமைப்பாளர் தினாவின் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கேன். என்ன நிகழ்ச்சினா, அது பெண்ணே நீ அறிவாற்ற நிகழ்ச்சி. இது என்னன்னா, என்னென்ன சாப்பிடணும்ன்றக்காக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், விருப்பப்படுறேன். பெண்கள் முக்கியமா தினமும் சாப்பிட வேண்டிய உணவு என்னன்னா கீரை வகைகள் தாங்க. ஏன்னா கீரையில இருக்கிற சத்து வேற எந்த ஒரு காய்கறியிலும் இருந்தாலும் கீரையில ரொம்ப ராசியா இருக்கும். நிறைய கீரையில சாப்பிட பழைக்கணும். அது அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா சமைச்சு, அதாவது வந்து புளிப்பு நிறைய சாப்பிட்றவங்களுக்கு நல்ல புளிப்பு நிறைய போட்டு, இல்ல தேங்காய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றவங்க தேங்காவை போட்டு, இந்த மாதிரி நிறைய விதமான கீரை வகைகள் சாப்பிட பழகிக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த நான்வெஜ் சாப்பிடும் பிரியர்களுக்கு வந்து சிக்கன் மட்டன் தவிர்த்து ஃபிஷ் சாப்பிடணும். மீன் வகைகள் சாப்பிட்றது அவ்வளவு நல்லது உடம்புக்கு. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பா எல்லா பெண்களும் இரவு நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் குடிக்கணும். ஏன்னா அவங்க காலையில இருந்து ஈவினிங் நைட் இருக்கும் வீட்டுக்கு வேண்டிய வேலைகளை செஞ்சு செஞ்சு ரொம்ப டயர்டா இருப்பாங்க. என்னதான் சாப்பிட்டாலும் ஒரு டம்ளர் பால் சாப்பிட்றதுக்கு நிகர் வேற எதுவுமே இல்லை. கண்டிப்பா ஒவ்வொரு பெண்மணியும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர்

0: எத்தனையோ சாதனை புரிந்த கலைஞர்கள் நம்மள சிரிக்க வச்சிருக்காங்க, சிந்திக்க வச்சிருக்காங்க, இவ்ளோ ஏன் வியக்க கூட வச்சிருக்காங்க.
1: அவங்க நம்மள விட்டு நீங்கினாலும் அவங்களோட புகழ் என்னைக்குமே வானத்தொட்டுக்கிட்டே இருக்கும்.
0: அவங்க நம்ம கூட இருந்த காலத்துல எம்ஓ

ஆன வழி என்னவென்றால் அது தெரியாதென்பார். லக்னோவிலே காங்கிரஸ் கூடியது சரோஜினி தேவி சொன்னார், இது லக்னோ என்றார். இப்பொழுது அதிர்ஷ்டம், என்ன அதிர்ஷ்டம் தெரியுமா? இந்து முஸ்லீம் ரெண்டு பேரும் சேர்ந்து பிச்சை இருப்போம், அதான் அதிர்ஷ்டம். பார்த்து கொண்டே இருந்தார், இது என்ன இப்படி இருக்கிறது? காங்கிரஸிலே காந்தி சேர்ந்தார். சேர்ந்த உடனே ஊரை கூட்டினார், எல்லோருக்கும் சொல்ல ஆரம்பித்தார்.

எடுத்து பட்டையிட்டு நெஞ்சு வலி கொள்ளும், பஞ்செடுத்து பட்டையிட்டு நெஞ்சு கொள்ளும். பஞ்சைகளும் குஞ்சுகளும் பாதி மூட வேணும், பஞ்சைகளும் குஞ்சுகளும் பாதி மூட.

தமிழ் ஸ்வராஜ்யம் என்று எண்ணி காந்தி மகான் விவசாயிகள் குறை தீர்ப்பதற்காக 1918 சம்பரான் சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தார். அந்த சத்தியாகிரகத்திலே ராஜன் பாபு, பட்டேல், கிருபளானி மூணு பேர் இருந்தார்கள். அவுரி தோட்ட சண்டையிலே அதிகார கட்சி தோத்துவிட கூறி வசதி தர இசைந்தார். கொஞ்சம் கொடுக்கவும் சம்மதித்தார். அது என்ன தெரியுமா சம்பரான்னாக்க, எவ்வளவு நாளி வேணாலும் வேலை பார்க்கலாம், ஏன் பார்த்தேன்னு கேட்க மாட்டான். அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் அப்படியே கீழே விழுந்து செத்து போயிட்டான்னா ஏண்டா செத்து போனேன்னு கேட்க மாட்டான். அங்க வேலை பார்த்தா போயிட்டான். ஒன்றே ஒண்ணுதான், கூலி மாத்திரம் நிறைய கேட்கிறாரு. ஏன்னா நிறைய சாப்பிட்டான்னா உடம்புக்கு வந்துடும், உடம்பு கெட்டு போயிடும், ஆகையினால கூலி கொடுக்க மாட்டான். அதை எதிர்த்து போராடினார். செங்கோலுக்கு முன் போராடி சின்ன ஜெயங்கள் கண்டிடவே தேசத்து மக்கள் காந்திக்குள்ளே தெய்வம் இருப்பதை கண்டார்கள். இதை பார்த்த ஆங்கிலேய சர்க்கார் நோக்குகிற பக்கமெல்லாம் பார்க்கிறதோ காந்தி, நாட்டு வரும் பேச்சில் எல்லாம் நாட்டுடைய பேச்சு, சுத்த சுய ஆரோக்கியத்தை பெற்றுவிட வேண்டி சுறுசுறுப்பு கொண்டதும் விறுவிறுப்பும் கண்டு சட்டமது போட்டு தரை மட்டமது வாக்க திட்டமொன்று வகுத்தார்கள். அப்பொழுது இந்த சர்க்கார்

ரவு லட்டு சட்டம்னு பேரு. ராஜாஜி சொன்னார், இந்த ரவ லட்டு இனிக்காத லட்டுங்க. இன்னமும் ரவ லட்டுன்னு பேர் வச்சிருக்க, இது இனிக்காத லட்டுங்க. ரெண்டு பேரும் பார்த்தார்கள், சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தார்கள். என்ன செய்தார் என்றால், சாத்தினார் கடையை சத்தியம் செய்தார், வேத்தாள சட்டம் வேண்டாமே என்றார். சாத்தினார் கடையை சத்தியம் செய்தார், வேத்தாள சட்டம் வேண்டாமே என்றார். அப்படி சொல்லி அடக்குமுறை பிரயோகம் நடந்தது. சத்யபால் கிச்சுலு என்ற இரண்டு தேசபக்தர்களை பஞ்சாபிலே கைது செய்து எங்கேயோ கொண்டு அடைத்தார்கள். எங்கே தலைவர்கள் என்று மக்கள் கொதித்து கிளம்பினார்கள். துப்பாக்கி பிரயோகம் நடந்தது. கேட்ட சொல்லுக்கு மாட்டுதே துப்பாக்கி, நாட்டாரை போட்டு வாட்டுதே குண்டு என்று ஜாலியன் வாலா பாக் என்ற இடத்திலே தங்கள் குறையை எடுத்து பேசுவதற்காக கூடினார்கள். நாலு பக்கம் மதிலுடைய ஜாலியன் வாலா பாக், நாலு பக்கம் மதிலுடைய ஜாலியன் வாலா பாக், நடுவினிலே தோட்டமங்க நல்ல ஜன கூட்டம், நடுவினிலே தோட்டமங்க நல்ல ஜன கூட்டம், எள்ளு போட இடம் இருக்கா தேகஜன கூட்டம், எள்ளு போட இடம் இருக்கா தேகஜன கூட்டம், கிள்ளு போத்து விட்டது போல் கிளுகிழுத்த கூட்டம், அஞ்சு லட்சம் ஜனம் இருக்கும் கொஞ்சமல்ல கூட்டம், அஞ்சு லட்சம் ஜனம் இருக்கும் கொஞ்சமல்ல கூட்டம், அத்தனைக்கும் போக வர மத்தியிலோ கேட்டு அத்தனை

போட்டதொரு சட்டமது பொல்லாததென்று போட்டதொரு சட்டமது பொல்லாததென்று கூட்டமது கூடி தங்கள் குறையெடுத்து பேச கடகடகடகடகடகடவென்றே கார்கள் வந்ததுவாம். படபடபடபடபடபடவென்றே பழுத்தா கேட்டதுவாம். வாசலை அடைச்சு வண்டியை நிறுத்தி வந்தே நின்னானாம். மண்டபெருத்த டயர் பாவி டயமும் சொன்னானாம். ஒரு நிமிஷத்திலே ஓடி போக வேணும், ஒரு நிமிஷத்திலே கூட்டம் கலைஞ்சு ஓட வேண்டும் என்றான். ஓடாவிட்டால் சுட்டு போடுவோம், உஷார் உஷார் ஜேக்கோ என்று சொல்லுகின்றான். திக்கு திசையும் புரியாமல் திகைக்கிறது இந்த கூட்டமெல்லாம். அந்த ஜனக்கு மேலே திடும் திடும் என குண்டுகள் போட்டான், தீர்த்து கட்டிவிட்டான். கூகூவெனவே கத்துது ஐயா குஞ்சு குட்டை எல்லாம், குண்டுகள் போட்டு சுட்டான் ஐயா கொடுமை செய்து விட்டான். தோட்டத்து மண்மேல் செத்து விழுந்தவர் தொகை சொல்ல முடியாது. ஓட்டம் முடிச்சு செத்தவர் எல்லாம் ஒத்தை காலி நிற்க சப்ப விழுந்து மூளை நொறுங்கி தத்தது முண்டமெல்லாம். செவுத்து மேலே தொத்திய மனுஷன் ஜீவன் போய் தொங்க சிந்தது ரத்தம் திருமதி போலே தீப்பிடிச்சா போலே. செம்பரத்தம்பூ பூத்தது போல் செடியங்க ரத்தமடா, தெளிச்ச ரத்தம் செந்தூரம் போல் செம்மண் நாச்சுதடா. இந்து முஸ்லிம் சீக்கிய ரத்தம் எல்லாம் உண்ணாச்சு, இந்து முஸ்லிம் சீக்கிய ரத்தம் எல்லாம் உண்ணாச்சு. சிந்திய ரத்தம் தேசத்தாரின் சிந்தை கனலாச்சு. பஞ்சாப் படுகொலை கண்டவுடனே அதறி போனார் காந்தி. டயரை தண்டிக்க வேண்டும் என்று எழுதினார், எந்த பதிலும் வரவில்லை. பாஞ்சாலத்தில் விழுந்த குண்டு பாரதம் முழுவதும் பற்றியது. சீமத்துணி கட்டுவான், சீமச்செலவை துணி கட்டுவான், சிலுக்கு பட்டிலே கைதுடப்பான். பூமிக்கு பெரிய சோக்காளி, புள்ளகுட்டி ரொம்ப பெத்தவனாம். சிங்கம் ஜவஹரை பெத்தெடுத்து தேசத்திற்காக வளர்த்துவிட்ட சீமான் நேரு, மோதிலால் நேரு இதனை கேட்டு ஓடி வந்தார். பிச்சை எடுத்து பணம் சேர்த்து பிள்ளை எடுக்கவே பள்ளி கட்டி, பிள்ளை படிக்கவே பள்ளி கட்டி, லட்சமும் கோடியும் இந்நாட்டில் லட்சிய கல்வியை கத்துக்கவே காசியில் இந்து கலாசாலை கட்டிய வைத்தவர் மாளவியா அவர் ஓடி வந்தார். இப்படி எல்லோரும் ஓடி வந்தார்கள். இந்த போராட்டத்திலே குதித்தார்கள். சர்க்கார் வேலையை விட்டு போட்டு சர்க்கா சுத்துங்கோ ஒத்துழையாமை ஆரம்பித்தார். சர்க்கார் வேலையை விட்டு போட்டு சர்க்கா சுத்துங்கோ, மந்திரி வேலையை விட்டு போட்டு மதுவை விலக்குங்கோ. சர்க்கார் வேலையை விட்டு போட்டு சர்க்கா சுத்துங்கோ, மந்திரி வேலையை விட்டு போட்டு மதுவை விலக்குங்கோ. தந்திரி வேலையை விட்டு போட்டு தாய பாருங்கோ, தந்திரி வேலையை விட்டு போட்டு தாய பாருங்கோ. கோட்டை நாடி போக வேண்டாம், ஓடெடுக்க வேண்டாம், கூட்டம் போட்டு பஞ்சாயத்தில் கூடி பேசுங்க. வெள்ளைக்காரன் சாமான் எதுவும் விற்க வாங்க வேண்டாம், வேட்டி தலப்பா கட்டிக்கிட்டு கோட்டுக்கு போக வேண்டாம். சத்தியமாக போரிட வேண்டும், சண்டை களரியிலே கத்திய குண்டை போட்டு விடாதீர், காரியம் கெட்டுவிடும் என்று காந்திஜி நாட்டு மக்களுக்கிடையே சொன்னார். ஆனால் சௌரி சௌரா என்ற ஒரு ஊரிலே தொண்டர்கள் ஒரு சிலர் வன்முறையில் ஈடுபட்டார்கள். காந்தி உடனே ஒத்துழையாமை நிறுத்திவிட்டார். காந்தியை பிடித்து கோர்ட்ல கேஸ் போட்டு அவர் மேலே கேஸ் நடக்கிறது. அவர் கேட்குறாங்க, நீங்கள் யாரு சொல்லுங்கன்னு கேட்குறான். அவர் வந்து தான் செட்டிப்பிள்ளை என்று சொல்லவில்லை, சிவமதம் என்று சொல்லவில்லை, வட்டி தொழில் என்று சொல்லவில்லை, வைஷ்ணவம் என்று சொல்லவில்லை. கொட்டைகள் நூத்து பிழைக்கிறவன், கோடி துணிகளை நெய்கிறவன், சட்டை துணிகள் போட்டுவிட்டு ஜனங்கள் மானத்தை காக்கிறவன், நான் ஒரு நெசவாளி, ஐ எம் எ வீவர் என்று சொன்னார். 6 வருஷம் ஜெயில் சொன்னார். திலகரோடு சமமாக்கி உங்களுக்கு 6 வருஷம் சொல்லுகின்றேன் என்று ஜட்ஜ் ப்ரூம்ஃபீல்ட். ஆனால் அதற்குள்ளே விடுதலையாக நேர்ந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று கூறினார். சிறையிலே அவருக்கு குடலிலே கட்டி வந்தது கர்னல் மேடக்ஸ் என்ற வைத்தியர், வெள்ளைக்கார வைத்தியம் பண்ணினார், காப்பாற்றி விட்டார். அதிலே பிழைத்து வெளியிலே வந்தார்.

நமக்கு இருந்த மோகம் இருக்கிறதே அந்நிய மோகம், புரத்தியான் கைபார்த்த பிழைப்பு, அவன் போனாலும் நம்மளுக்கு தட்டுதே மலைப்பு என்று காலையில எந்திருந்ததுலேருந்து காஃபி காஃபி பிரஷில பேஸ்ட் வச்சு எடுத்துக்கிட்டு கூட காஃபி. இந்த காப்பிக்கு வருகின்ற கோப்பை இருக்கே அது சீனாவிலிருந்து வரணும். காப்பியில முழுக்கியதே கண்ணு, பழைய கஞ்சியில விழுந்ததே மண்.

ஆச்சு. இப்படி ஒன்றொன்றிலும் நாம் பிரத்தியானியை நம்பி வந்தோம், அதை மாற்ற வேண்டும் என்று ஆரம்பித்தார், பல போராட்டங்களை செய்தார். அந்த போராட்டங்களிலே ஒவ்வொரு போராட்டமும் நடத்தி நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குவதற்காக காந்தியடிகள் நடத்திய போராட்டம் எத்தனையோ. மோரு குப்பு கூழு குப்பு மிளகாய்க்கும் உப்பு முடர் நனைய குடிக்கும்.

கெடுத்தாங்கானும் என்று உப்புக்கு வரியை போட்டான். அந்த வரியை தகர்க்க வேண்டுவதற்காக கூப்பிட்டார், கிளம்பினார், உப்பு சத்தியாகிரகத்தை பண்ணினார். 1930 உப்பு சத்தியாகிரகம். April 6 அது ஐயா இந்திய நாட்டுக்கு இணையில்லாத சுதந்திர வாரம். இந்திய நாட்டுக்கு அதிகாலையிலே காந்தி மகாத்மா அழகு ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானங்களும் ஜபமும் தபமும் அழகாக பண்ணி தொண்டர் கூட்டம் பஜனை பாடிக்கொண்டே பின்தொடர

பொறுமைக்கு தாய் ஆகிய சட்டம் தன்னை உடைத்தாராம். வந்தே மாதரம் என்று வணங்கி பாரினராம் உப்பை. ஜெயம் ஜெயம் ஜெயம் ஜெயம் ஜெயம் ஜெய் ஜெய் ஜெய காந்திக்கு. ஜே தேசம் புகழும் உத்தம தெய்வம் மகாத்மா காந்திக்கு. ஜே காந்திக்கு ஜெய் என்றே தொண்டர் கையில் உட்படுத்தார். சாந்தம் சத்தியம் ஜெயித்தது என்று கையில் உட்படுத்தார். சுயராஜ்யத்தை வாங்குவோம் என்று சொந்த நாட்டு உப்பை தொட்டு பார்த்து வாயில போட்டு சத்தியம் செய்தார்கள். உப்பை எடுத்து வாயில போட்டால் உள்ளம் திதிக்குதையா. உப்பு சாப்பிட்டா திதிக்குமா? கண்டிப்பா பிளட் பிரஷர் காரர்கள் நிச்சயமா திதிக்கும். உப்பை எடுத்து வாயில போட்டால் உள்ளமும் திதிக்குதையா. உண்ணும் பொழுதும் ராமஜபம், உறங்கும் பொழுதும் ராமஜபம், எண்ணும் பொழுதும் ராமஜபம், எத்தத்தை செய்தாலும் ராமனுக்கே, உப்பெடுக்கும் போதும்

எத்தனை போராட்டங்களை செய்து வணங்கா முடியனாக இருந்த வெள்ளையனை பணிய வைத்து விட்டு, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெள்ளையர்கள் ஆட்சி போதும் உள்ள மட்டும் நாட்டை விட்டு, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. வெற்றிக்கலாரன் சொன்னான், கொடுத்துட்டு தான் போவோம் நாங்க, கொடுத்துட்டு தான் போவோம், கொடுத்துட்டு தான் போவோம் நாங்க, கொடுத்துட்டு தான் போவோம், எடுத்துக்காம சுதந்திரத்தை எரிஞ்சிட்டாலும் வீதியில் கொடுத்துட்டு தான் போவோம் என்று சுதந்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தான். அன்றைக்கு காந்தி டெல்லியில இல்லை, எங்கோ வங்கத்திலே வகுப்பு கலவரம், அதை அடக்க போயிருந்தார். தினந்தோறும் வருவார் பிரார்த்தனை மேடைக்கு, ஜனங்களை பார்ப்பார். இறக்க போகும் தந்தை மகனுக்கு சொல்லுகின்ற அறிவுரை போல சொல்லுவார், காந்தி இருக்கும் இடத்துல மட்டும் சாந்தம் இருக்குதென்றால் கல்லோ செம்போ சிலையோ நானும் காலமெல்லாம் வாழ என்று சொல்வார். உண்ணாவிரதம் எடுப்பார். நாமெல்லாம் போய் காலில் விழுந்த உடனே உண்ணாவிரதத்தை விடுவார். இப்படியெல்லாம் இருந்து பிர்லா மாளிகை மைதானத்தில் பிரார்த்தனை கூட்டத்தில் பெரியவராகிய காந்தி மகாத்மா பேச வரும் நேரம், ஆவா காந்தி தோளை தழுவி ஐயன் வரும்போது, ஆவா காந்தி தோளை தழுவி ஒவ்வொரு நாளும் வருவார். வரும்பொழுது எப்படி இருக்கும், கண்ணுக்கு முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தி பார்த்து கொள்வோம். தும்பை பூ போல் வெள்ளை நிறத்தில் தூயமுண்டு போர்த்தி தொங்கு கச்சம் கட்டி கம்பை எடுத்து வணங்கி வந்திடும் காட்சி கண்டிட்டால் கருணை பெருகும் கண்ணீர் உருகும் கர்ம வினை போகும், கருணை பெருகும் கண்ணீர் உருகும் கர்ம வினை போகும். மோகன புன்னகை தவழும் திருமுக மண்டல வீதியிலே யோக சாதனை தெரியும் காந்தியின் உத்தம நெற்றியிலே, யோக சாதனை தெரியும் காந்தியின் உத்தம நெற்றியிலே. கல்லாலின் கீழ் அமரும் மாதி கடவுள் இவர்தானோ, கடைத்தேறும் வழி காட்டும் கீதை கண்ணன் இவர்தானோ, சொல்லாலும் மனதாலும் வணங்கும் சிவபிரம்மம் இவரோ, சுத்த ஜோதியாய் திகழும் வேத சுருதி பொருள் இதுவோ, அருளே உருவோ பொருளே உருவோ அமுதே உருவோ அன்பே உருவோ, அருளே ஒளியும் மனமே தெளியும் மருந்தே சிந்தை விருந்தே எங்கள் மனதே கோயில் கொண்ட மகாத்மா அண்ணா என்றும் மறையா மணியே, குருவே குருவே குகனே தெய்வ கொழுந்தே குமரா குருதே சிகனே, திருவே எங்கள் செல்வமையான சீலா இந்திய செய்தவப்பயிர், காந்தி மகாத்மா சாந்த மகாத்மா கருணை பொழியும் கேந்தல் மகாத்மா, தோர்ந்தவர் உள்ளம் வாழும் மகாத்மா, துணையே உருவாய் வந்த மகாத்மா, அன்னை தந்தை ஐயன் மதலை உன்னை தவமே மோகன முனிவா, உன்னை பணிவோம் உன்னை பணிவோம், உள்ள பகையே கொள்ளோம் கொள்ளோம், கத்தி எடுக்கோம் குத்திர மாட்டோம், கருணை வளர்ப்போம் மரணம் அஞ்சோம், சரணம் சரணம் குருவே சரணம் சாந்த மகாத்மா திருவடி சரணம் என்று பணிந்து வையகம் எல்லாம் இருந்து வரும் நாளில், இங்கிலீஷ் ஆண்டு ஜனவரி மாதம் 48 சுதந்திரம் வந்த 6 ஜோதி மறைஞ்சதையா, தூயவராகிய காந்தி மகாத்மா ஆவி விரிஞ்சதையா, பிர்லா மாளிகை மைதானத்தில் பிரார்த்தனை கூட்டத்தில் பெரியவராகிய காந்தி மகாத்மா பேச வரும் நேரம், ஆவா காந்தி தோளை தழுவி ஐயன் வரும்போது, அருகிலிருந்து பாம்பு கிளம்பி அவர் பக்கம் வந்தான், புத்திலிருந்து பாம்பு கிளம்பி கொத்திய பாவனை போல் சத்திய ரூபனை கொல்ல காலன் சமயம் பார்த்து வந்தான், பாபுஜியே சரணம் என்று பாதத்தில் விழுந்தான், பதுக்கி இருந்த துப்பாக்கிக்கை பற்றி கொண்டிருந்தான், வந்தனம் செய்த காந்தி மகாத்மா மார்பையிலே சுட்டான், வாழ வைத்தவர் காந்தி மகாத்மா வயிற்றிலே சுட்டான், குண்டு துளைத்தது காந்தி மகாத்மா கொலையும் துடித்திடவே, குண்டு துளைத்தது சத்தியம் அகிம்சை கொல்லாமை தனிலே, குண்டு துளைத்தது ராம மந்திரம் கோவில் கொண்ட இடத்தில் ராமா ராமா ராமா என்று என்னை வீழ்ந்தார், ரெக்க வெட்டின ஜடாயு போல என்னை வீழ்ந்தார், தாரகநாமம் தன்னை உரைத்து சாந்தன் வீழ்ந்தாராம், தாரகநாம பொருள் ஒன்றாய் சாயுஜ்யம் பெற்றார். உண்டும் பொழுதும் ராமஜபம்

உப்படுக்கும் போதும் ராமவென்றார், உயிரை விடும் போதும் ஹே ராம என்றார். எப்பொழுதும் அந்த ராமனுடன் இடைபெறியாதவர் ஆகி நின்றார். வாழிய வாழிய காந்தி மகான்.

0: வணக்கம்
1: நேர்களே. நம்முடைய இதிகாசத்தினுடைய மிகப்பெரிய புராணங்களுடைய மிகப்பெரிய நூல்களுடைய கதாநாயகர்களை பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அவர்கள் மக்களுடைய வாழ்ந்து மக்களுக்காகவே உழைத்து மக்களுக்காகவே இறந்தவர்களாக தான் இருப்பாங்க. அப்படிதான் நம்முடைய காந்தி மகானும் நமக்காகவே வாழ்ந்து நமக்கெல்லாம் ஒரு உதாரண புருஷராக இருந்து தன்னுடைய உயிரை இந்த நாட்டுக்காக உயிர்த்தவர் இல்லையா. நம்ம தமிழ்நாட்டில் வழங்குற கட்டபொம்மு, மதுரை வீரன், இந்த மாதிரி கதைகளை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவர்கள் மக்களோடவே வாழ்ந்த வீரர்களாக தான் இருந்திருப்பாங்க. அதே போல நாட்டுப்புற வழக்கான இந்த வில்லு பாட்டிலையும் மகாத்மா காந்தியடிகள் கதாநாயகனா உலா வந்திருக்கார். நிச்சயமாகவே நாம் எல்லாம்
2: Please, please give me the operation forms. No, ma'am. I need to get him operated. Doctor said me.
3: Yes, ma'am.
2: I need to fill this?
3: Of course.
2: What is this insurance, ma'am?
3: You don't know insurance? You don't have insurance of your son?
2: No. What is it?
3: Insurance provide for the payment of benefit as a result of sickness or injury. Includes insurance for losses from accidents, medical expenses, disability or accidental death.
2: What? Really? Insurance can do all that?
3: Yes, of course.
2: Wow, where can I get it?
3: In any insurance bank.
2: Oh, really? I'm gonna go get it now.
3: Yeah, soon. It's never late, ma'am.
2: Yeah, thank you. This public service announcement is brought to you by MOB Community Radio 107.8.
4: யார் கூடாலும் வரலாம். நம்ம நாட்டில் 3 நிமிஷத்தில் 2 பேர் இந்த நோயினால் இறந்துட்டு இருக்காங்க. இந்த நோயை குணப்படுத்துறது நம்ம கையில் தான் இருக்கு. டாக்டர் சொல்றபடி இந்த மாத்திரைகளை தவறாமல் சாப்பிட்டு வந்தா டிபி முழுமையாக குணமடையும். இதற்கான மாத்திரைகளை டாட் சிகிச்சை முறை மூலமா அரசாங்கமே இலவசமாக கொடுக்குறாங்க. ஞாபக மருதினாலேயோ
5: கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஐரோப்பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.